எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தெண்டல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாளை ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Tangam.

0: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இன்னும் இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணிருந்தீங்க, டிவி ஆஃப் பண்ணிருவீங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணுவோம், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளவு பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியுடன் சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

வணக்கம். இன்றைக்கு திருக்குறளுடைய இரண்டாவது அதிகாரமான வான் சிறப்பு என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். வான் சிறப்பு என்று சொல்லும்போது அது மழையுடைய சிறப்பை பற்றி, மழை எவ்வளவு தேவை நமக்கு என்பதை பற்றி சொல்வதாக அமைகின்றது. இந்த அதிகாரத்தை பார்ப்பதற்கு முன்னாலே இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்வது நல்லது. ஏன்னு சொன்னால், இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் நம்ம சொல்கின்றோம், மரம் பெருக மழை பெருகும் என்று சொல்கிறோம், நீரை சேமிக்க வேண்டும் என்று சொல்கிறோம், மழை நீர் சேமிப்பு பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்ருக்கோம். அப்போ இந்த மழையை பற்றி 2000 வருடங்களுக்கு முன்னாலேயே வள்ளுவர் வந்து எவ்வளவு நுட்பமாக பார்த்து அதை பற்றி நமக்கு மனசில் புரிகிறபடி அந்த மழையுடைய தேவையை பற்றி சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்ப விழப்பாக இருக்குது. ஏன்னு சொன்னால், நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து எது எது தேவை என்பதை பற்றி இன்றைக்கு இந்த சுற்றுப்புற சூழல் இதையெல்லாம் பற்றி நம்ம சொல்கிறோம், ஓசோன் லேயர் பற்றியெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அதை பற்றி எல்லாம் அன்றைக்கே நம்முடைய மக்கள் தெரிந்து கொண்டிருந்தாங்க. வள்ளுவர் இதை பற்றி ஒரு அதிகாரமே திருக்குறள் எழுதியிருக்கார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெருமையான விஷயம். நம்ம ஒவ்வொரு தமிழன், ஒவ்வொரு இந்தியன் அதை வந்து நினைத்து பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது. அப்போ அந்த தன்மையில் இருப்பதனால இன்றைக்கு நாம் இவ்வளவு முக்கியத்துவம் என்று சொல்லும்போது அதை பற்றி அன்றைக்கே நினைத்திருக்கிறார்கள் என்று சொல்வதை நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அப்போ அந்த மழை நீர் என்று சொல்வது, இல்லை என்று சொன்னால் நீர் என்று சொல்வது எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி வள்ளுவர் சொல்கின்றார். அப்போ நமக்கு நீர் எப்படி கிடைக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஊற்று நீர் என்று சொன்னால் கூட அந்த மழை பெய்திருந்தால் தான் பூமியில் அந்த நிலத்தடி நீர் அதிகமாகும் என்று பார்க்கின்றோம். மழை இல்லை என்று சொன்னால், நம்ம பெரிய பெரிய நகரங்கள் எல்லாம் பார்க்குறோம், எவ்வளவோ அடிகள் போர்வெல் போனால் கூட தண்ணி கிடைப்பதில்லை. ஏனென்று சொன்னால் மழை இல்லாததுனால பூமியில் நீர் குறைந்து போய்விட்டது. அப்போ இதற்கு வந்து இந்த நீர் எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால், அதற்கு மூல காரணமாக இருப்பது வானத்தில் இருந்து பெய்யக்கூடிய மழை தான் என்று பார்க்கின்றோம். கடல் என்று சொன்னால் கூட அந்த கடல் நீர் கூட வற்றி போய்விடும், சரியாக மழை பெய்யவில்லை என்று சொன்னால் என்று பார்க்கின்றோம். இப்படி பார்க்கும்போது கடலில் போய் கலக்கக்கூடிய ஆறுகளுடைய நீர்கள் கூட, இந்த நீர் கூட இந்த மழையிலேருந்து தான் வருகின்றது. அப்போ நாம் எதனுடைய அந்த நீர் என்பது பார்த்தோம் என்று சொன்னால், அது வானத்தை பார்த்து தான் இருக்கின்றது. அப்போ இந்த பூமியில் வந்து எங்கேயாவது கொஞ்சம் பச்சை பசேல் என்று எதையாவது பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அது வானத்தை பார்த்து தான் இருக்கின்றது. அப்போ இந்த அருமையான விஷயத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளுவர் ரொம்ப அழகாக சின்ன சின்ன குரல்களில் நம்ம மனதிலே நம்ம நினைவு வைத்துக் கொள்கிறபடி சொல்லிட்டு போயிருக்கார் என்று சொன்னால், அந்த வள்ளுவர் பிறந்த தமிழ்நாட்டில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும்போது நாம் நினைத்து நினைத்து பெருமைப்படலாம், கர்வப்படலாம், தலை உயர்ந்து நிற்கலாம். அப்போ இந்த செய்திகளை சொல்லிவிட்டு இப்பொழுது நாம் அந்த வான் சிறப்பு, வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழையினுடைய சிறப்பு பெருமை என்ன என்பதை முதல் அதிகார அந்த முதல் குரலை பார்க்கலாம். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமுதம் என்று உணரற் பாற்று. வள்ளுவர் எப்பொழுதுமே சொல்ல வந்த விஷயத்தில் அதனுடைய பெருமையை சொல்லிவிட்டு தான் அதனுடைய தேவையை பற்றி சொல்கின்றார். அதே மாதிரி இங்கே வானின்று உலகம் வழங்கி வருதலால், வானத்திலே இருந்து இந்த உலகத்திற்கு மழையாக பொழிந்து வருவதால் தான் அமுதம் என்று உணரற் பாற்று. தான் இந்த உலகத்திற்கு, உலக மக்களுக்கு அமிர்தம் போன்று இருக்கிறோம் என்பதை அது தெரிந்து கொள்ளவில்லை. இல்லை என்று சொன்னால், நாம் மக்களாகிய நாம் தெரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அவ்வளவு இன்றியமையாதது, அவ்வளவு முக்கியமானது, அவ்வளவு தேவையானது இந்த மழை என்ற அந்த மழையினுடைய சிறப்பை, முக்கியத்துவத்தை இந்த முதல் குரலில் வள்ளுவர் ரொம்ப அழகாக மனதிலே நிற்கும்படி சொல்கின்றார். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால், வானத்திலே இருந்து வான் நின்று உலகம் வழங்கி வருதால், இந்த உலகம் இயங்குவதற்கு தேவையான நீரை கொடுத்து வருதலால் தான், அப்படிப்பட்ட தான் இந்த உலகத்திற்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால், உயிர் கொடுக்கின்ற அமிர்தம் போன்றது என்ற அந்த சிறப்பை கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காமல், எந்தவித கைமாறையும் எதிர்பார்க்காமல் மழை பெய்து கொண்டே இருக்கின்றது, உணரற் பாற்று என்று இங்கே சொல்லுகின்றார். இப்போ இதில் எவ்வளோ பெரிய செய்தியை சொல்கிறார் பாருங்க. வானத்திலிருந்து மழை பெய்வதனால தான் என்ன ஆகிறது,
பூமியிலே செடிகள் வளர்கின்றன. பூமியிலே செடிகள் வளர்ந்து மரமாகி பூ பூத்து காயாகி பழத்தை எல்லாம் நமக்கு தருகின்றது. இல்லை என்று சொன்னால் விவசாயம் நடக்கின்றது. மழை பெய்யவில்லை என்று சொன்னால் விவசாயம் நடக்காது. அப்போ இந்த மக்களுக்கு தேவையான, மக்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிற உயிர்களுக்கு தேவையான உணவு எப்படி உண்டாகிறது என்று சொன்னால் மழை பெய்வதனால தான் உண்டாகிறது. அப்போ அந்த மழை பெய்வதனால தான் இந்த உலகம் நிலை பெற்று இருக்கின்றது. ஏன்னா விலங்குகள் உயிர் வாழ்கின்றன, மக்கள் உயிர் வாழ்கின்றார்கள். அப்போ அந்த நீர் இல்லை என்று சொன்னால் உணவு கிடையாது, உணவு இல்லை என்று சொன்னால் உயிர் வாழ முடியாது. அப்போ இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணமாக இருப்பது உணவு, அந்த உணவு பெறுவதற்கு காரணமாக இருப்பது மழை. அப்போ அந்த மழை தானே இந்த உலகம் வாழ்வதற்கு, இந்த உயிர்கள் வாழ்வதற்கு அமிர்தம் போன்று இருக்கிறது. அமிர்தம் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பார்க்கடலை அமிர்தத்துக்காக கடைந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்படி கடைந்த போது அமிர்தம் கிடைத்தது. அந்த அமிர்தத்தை உண்டதுனால தான் தேவர்கள் எல்லாம் இறப்பே இல்லாமல் இருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். அப்ப இந்த உலகமும் அழிவே இல்லாமல் இருக்க வேண்டும், தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் மழை தேவைப்படுகின்றது. அப்ப இந்த உலகத்திற்கு அமிர்தமாக இருப்பது, உலகத்தை நிலை பெற்று இருக்கக்கூடியதாக, அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடியதாக, சாவிலிருந்து காப்பாற்றக்கூடியதாக, தொடர்ந்து இயங்க செய்யக்கூடியதாக இருப்பது எது என்று சொன்னா அந்த மழை. அப்ப அந்த மழை வானிலிருந்து பெய்வதனால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மழை தன் கடமையை செய்வதை போல செய்துவிட்டு போகிறதே தவிர அதற்காக எந்தவித பிரதிபலத்தையும் நம்ம கிட்டே இருந்து எதிர்பார்ப்பதில்லை. நீ இதை எனக்கு கொடுத்தாதான் நான் இதை செய்வேன் என்று அந்த மழை நம்ம கிட்ட பேரம் பேசவில்லை, சம்திங் வேண்டும் என்று கேட்கவில்லை. தன் கடமையை அது செய்து கொண்டே இருக்கின்றது. கடமை தவறாமல் அந்த மழை பெய்வதனால தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை ரொம்ப அழகாக அந்த மழையினுடைய சிறப்பை, பெருமையை, தேவையை, புகழை இந்த ஒரே ஒரு குரல்ல ரொம்ப அழகாக சொல்கின்றார். மழை என்று சொன்னா இந்த உலகத்துக்கு எப்படிப்பட்டது என்று சொன்னா அமிர்தம் போன்றது. அமிர்தம் என்று சொன்னா அழிவே இல்லாமல் காப்பாற்றக்கூடியது, சாவே இல்லாமல் காப்பாற்றக்கூடியது என்று ரொம்ப அழகாக இங்கே சொல்கின்றார். இந்த மழைதான் உலகத்திற்கு அமிர்தம் போன்றது என்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ மழை இருந்தாதான் இந்த உலகம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். அந்த நீர் அடிப்படை தேவை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று 2000 வருடங்களுக்கு முன்பே நம்முடைய வள்ளுவ பெருந்தகை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கின்றார். பாருங்கள், வணக்கம். நாளை அடுத்த குரலை பார்க்கலாம்.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏ ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் எனக்கு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பாக்காமே நீ மகான்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர்
0: நான் இருக்கல்ல.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரதுண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்க கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால ஏதாவது தொல்லை பண்றாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நீங்கள் கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
3: இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது, அதை நினைச்சு தான் இந்த உலகம் முழுவதும் பறக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு மேல தனி காதல் இருக்குன்னே சொல்லலாம். நம்ம அம்மாவோ பாட்டியோ செஞ்சு தர இட்லி தோசை சாப்பிட்டுட்டு இருந்த காலம்லாம் போய் இப்போ பாஸ்தா பீட்ஸான்னு நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு மாற்றமே வந்துடுச்சு. அட, அதை விட என்னங்க, முன்னாடி வீட்டில் இருக்கவங்க கிட்ட கேட்டு எழுதி வச்சு சமைச்ச காலம்லாம் மாறி போய் இப்போது நம்ம உள்ளங்கை உலகமான செல்ஃபோனில் யூடியூப் பிளாக்ஸ் பார்த்து சமைக்கிற காலத்துக்கு வந்துட்டோம். ஸோ நேயர்களே, உணவு மற்றும் அது சார்ந்த பல விஷயங்களை பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த சிறப்பு நேர்காணல். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஆர்ஜே அம்ரிதா. இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. கிச்சன் இல்லாமல் வீடு கட்ட நாரெடின்னு பாடின இந்த காலத்தில் அந்த கிச்சனையே ஒரு கோயில் மாதிரி கருதி யம்மி டம்மி அப்படின்ற பிளாக் மூலயமா கிட்டத்தட்ட 10 5000 மேற்பட்ட இன்டர்நேஷ்னல் ரெசிபீஸை நம்ம தமிழ்நாட்டில் நாகர்கோயிலில் இருந்துட்டு மக்களுக்கு ரொம்ப எளிய முறையில் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பிளாகர் யூடியூபர் ஆதி சதீஷ். அவங்க நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம்.
4: வணக்கம்.
3: பெரும்பான்மையான பெண்கள் ஐ டோன்ட் லைக் குக்கிங், ஐ டோன்ட் நோ ஹவு டு குக்னு சொல்லிட்டு இருக்கப்போ அதையே ஒரு கெரியரா எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி மேம் தோணிச்சு?
4: ஸோ ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலி நான் வந்து குக் பண்ண ஆரம்பித்தது வந்து காலேஜ் படிக்கும்போது தான். காலேஜ் ஸ்டார்டிங்கில் தான் வந்து எனக்கு வந்து குக்கிங் மேலே உள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது குக் பண்ணுவோம், இல்லை சிம்பிளான டிஷ்ஷஸ் அந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு தெரியாது ஆக்சுவலி நான் வந்து குக்கிங் இதை வந்து கரியரா மாத்துவேன், இதை கரியரா மாத்தலாம் அப்படிங்கிற எந்த இதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து படிச்சது பிஎஸ்சி மேக்ஸ். ஸோ ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்து பர்சியூ பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஜாப், ஐடி ப்ரொஃபஷனல் ஜாப்ல வந்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து என்ன சொல்ல குக்கிங் மேல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துச்சு. ஏன்னா வந்து நான் என்னோட லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு போவேன், நானே குக் பண்ணி எடுத்துட்டு போவேன். அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ரெசிபீஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ சில பேர் வந்து சொன்னாங்க, நீ வந்து ரெசிபீஸ் வந்து எல்லாருக்கூடையும் ஷேர் பண்றதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பிளாக் மாதிரி ஆரம்பி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து அப்ப பிளாக்னா என்னன்னே சுத்தமா தெரியாது. ஸோ நான் வந்து கூகுள்ல ரெஃபர் பண்ணி அப்படி ஆரம்பிச்சதுதான் yummytummyaarthi.com. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ரொம்ப என்னோட பேஷனை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் பார்த்தேன். அது வந்து கரியர் ஆகும், அதுல ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற எனக்கு சுத்தமா எனக்கு தெரியவும் செய்யாது அப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ நாள் அடைவுல ஒரு 3 அப்புறமாட்டு அப்புறமா தான் நான் வந்து எனக்கு ஆக்சுவலி தெரிய ஆரம்பிச்சிச்சு நம்ம பிளாக்லயும் ஆட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த 3 நான் வந்து டோட்டலா எனக்கு வந்து ஜீரோ இன்கம் பிளாக்ல. ஆனா டெய்லி நான் வந்து டெய்லி போஸ்ட் போடுவேன், டெய்லி 3-4 ரெசிபிஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன். நிறைய வியூவர்ஸ் வந்து ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆனாங்க. ஸோ எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு, நான் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கும்போது 10 ஃபாலோவர் வந்திருக்காங்க, 20 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுவேன். 50, 100, 500 அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன என்ன சொல்ல ரொம்ப லோ பேஸ்ல இருந்து ஆரம்பிச்சது தான் என்னோட பிளாக். ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெப்சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஏர்னிங் வந்துச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஏர்னிங் பார்த்தோன்னே எனக்கு வந்து பயங்கர மோட்டிவேஷனாக இருந்துச்சு. என்னோட ஃபுல் பேஷன் எல்லாமே வந்து குக்கிங்ல இருந்துச்சு, என்னோட பிளாக்ல தான் இருந்துச்சு. என்னால் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல என்னோட வேலையில. ஸோ அப்போ வந்து நான் டிசைட் பண்ணேன், ஓகே ஸோ நம்ம வந்து என்னால் டைமும் ஆக்சுவலி ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஏன்னா ஒர்க் வந்து ஃபுல்லாக 9-7 இருக்கும். வீட்டுக்கு வந்தோன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும், குக் பண்ண முடியாது, போஸ்ட் எல்லாம் எடிட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லேட் நைட்லாம் முடிச்சிருந்து தான் பண்ணுவேன் நான், தூங்குறதுக்கு 1-2 மணி ஆகும். அதனால ஓகே ஸோ ஜாபை வந்து குவிட் பண்ணால் நம்ம ஃபுல் டைம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் நம்மளால பிளாக்ல. ஸோ இன்னும் ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூட டிசைட் பண்ணிட்டு ஜாபை வந்து குவிட் பண்ணேன். குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஸோ ஸ்லோவாக என்ன சொல்ல 0 ஃபாலோவர்ஸ்ல இருந்து இப்போ வந்து 1 மில்லியனுக்கு மேலே வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அது வந்து என்ன சொல்றதுக்கு உடனே நடக்கல, என்னோட 10 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க்ல தான் வந்து இது கிடைச்சிச்சுன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து நான் ரீசெண்டாக 2 இயர்ஸ் முன்னாடி தான் யூடியூப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஜேர்னி. ஸோ நான் எல்லாத்துக்கும் மெயின் காரணம் நம்ம பேஷன் தான். ஸோ நமக்கு வந்து குக்கிங் மேல அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், மணி மைண்டடா இல்லாம அந்த பேஷனை ஷேர் பண்ணணும், அதுல ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு தோணுனதுனாலதான் நான் வந்து குக்கிங்கே வந்து கரியரா மாற்ற முடிஞ்சிச்சு என்னால.
3: இப்ப இருக்கிற இளைஞர்கள் பலரோட கனவுன்னு பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்டுக்குள்ள போகணும்னு தான். ஸோ நீங்க எப்படி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பே வர உங்க ஐடி ஜாபை விட்டுட்டு பிளாகிங் பண்ணணும்ன்ற ரிஸ்க் எடுத்தீங்க மேம்?
4: ஸோ அதுதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, எனக்கு வந்து என்னால எனக்கு உள்ள பேஷன் இருக்கும்ல. ஸோ நமக்குள்ளாடி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நம்மளோட ஹார்ட் வந்து எதுல வந்து ஃபுல்லா கான்சென்ட்ரேட் ஆகுது, எதை செஞ்சா நம்மளுக்கு வந்து ஹாப்பினஸ் தருது அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு வந்து குக்கிங் தான். ஸோ என்னால வந்து 100% என்னோட ஜாப்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதுவும் இல்லாம 3 இயர்ஸா நான் வந்து ஹார்ட் ஒர்க் போடுற டைம்ல எனக்கு வந்து அதுல ஏர்னிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு அப்போ அதுவே ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருந்துச்சு, ஓகே இன்னும் என்னால நிறைய எஃபர்ட் போட்டோம்னா கண்டிப்பா ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு என்னோட பேஷன், அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த மோட்டிவேஷனால தான் நான் குவிட் பண்ணேன் ஜாப். ஸோ என்னால 100% ஃபுல்லா கொடுக்க முடியல என்னோட ஜாப்ல. அதனால எனக்கு எது ஹாப்பினஸ் தருதோ அதை ஃபாலோ பண்றதுக்கு வேண்டி நான் குவிட் பண்ணேன்.
3: இப்போ இருக்கிற எல்லா பிளாக்ஸ் அண்ட் சேனல்ஸில் மோஸ்ட்லி இன்டர்நேஷ்னல் ரெசிபீஸே அவ்வளோவா கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த இன்டர்நேஷ்னல் ஃபுட் மேலே ஆர்வம் வந்துச்சுன்னு சொல்லுங்க மேம்.
4: ஸோ எனக்கு வந்து புக்ஸ் ரீட் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பின்னாடி பார்த்தாலே தெரியும் நிறைய புக்ஸ் வச்சிருக்கேன். ஸோ நிறைய குக் புக்ஸ் இருக்கு என்கிட்ட. ஸோ நைட் வந்து எப்படி ஒவ்வொருத்தவங்களும் நாவல்ஸ் அந்த மாதிரி ரீட் பண்ணுவாங்களோ அது மாதிரி நான் குக் புக்ஸ் ரீட் பண்ணுவேன். ஸோ அப்போ அதர் குசீன்ஸ் அந்த டிராவல் பண்ணும்போது நிறைய விதமான ஃபுட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த ஃபுட் வந்து அவ்வளோ அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் வந்து நம்ம வந்து நம்மளால ஐ மீன் நம்ம நினைப்போம் நம்மளோட ஃபுட்டு தான் நம்மளோட பிடிக்கும் அப்படின்னு. ஆனா ஏன்னா இன்டர்நேஷனல் குசின் செய்யறதுக்குள்ள இன்கிரீடியன்ட் அவைலபிளா இருக்காது, அது கஷ்டம்னு நினைப்பாங்க. ஆனா அதுவும் நம்ம வீட்டுல வந்து ஈஸியா கிரியேட் பண்ணலாம், அந்த ஃபுட்டும் நம்ம வெரைட்டியா ஐ மீன் வெளியே போய் சாப்பிட முடியாட்டாலும் நம்ம வீட்லயே இன்டர்நேஷனல் குசின் வந்து செஞ்சு வீட்டுல உள்ளவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் அப்படிங்கறத வந்து காணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா எல்லா தமிழ் சேனல்லையும் நார்மலா பேசிக் எல்லா ரெசிபிஸுமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒண்ணு டிஃப்ரெண்டா இருக்கணும் நம்மளோட சேனலுக்கு அவங்க வர்றாங்க அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு டிஃப்ரெண்டா கத்துக்கணும். நீங்க வந்து நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம பண்ண முடியாது இது அப்படின்னு, பட் அட்லீஸ்ட் லேர்ன் பண்ணலாம்ல. உங்களுக்கு வந்து இட்டாலியன் குசின் இப்படிதான் இருக்கும், ஓகே அப்ப ஸ்பானிஷ் கொரியன் ஜாப்பனீஸ் எல்லாம் இந்த மாதிரிதான் சாப்பிடுவாங்க போல இருக்கு, இந்த மாதிரிதான் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க குசின் இப்படிதான் இருக்கும், புதுசா ஏதாவது கத்துக்கலாம். அதுக்கு வேண்டி நான் கான்சென்ட்ரேட் பண்ணதுதான் வந்து இன்டர்நேஷனல், அதுக்கப்புறம் பேக்கிங், அதெல்லாம் ஈஸியா கடையில கிடைக்கிறத வீட்லேயே பண்ண முடியும் அப்படிங்கறத காணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். சோ அதனால வந்து ஃபுல்லா வீடியோஸ்ல வந்து அந்த ரெசிபிஸ் கான்சென்ட்ரேட் பண்ணேன்.
3: ஜென்ரலாக மக்கள் நம்புறது என்னென்னா, இந்த மாதிரி பரிச்சயம் இல்லாத இந்த பேக்கிங் அண்ட் கான்டினென்டல் ஃபுட்லாம் சமைக்க தெரிஞ்சிருக்கணும்னா கண்டிப்பாக ட்ரைனிங் ஆர் கிளாஸஸ் போயிருக்கணும்னு தான். நீங்கள் எப்படி மேம் ஒரு ட்ரைனிங் இல்லாமல் சர்டிஃபைட் கிளாஸஸ்க்கு போகாமல் இவ்வளோ அருமையான டிஷ்ஷஸ் சமைக்கிறீங்க?
4: அதுதான் எல்லாருக்கும் உள்ள ஒரு என்ன சொல்ல தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. குக்கிங் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கிளாஸஸ் போகணும், பேக்கிங் பண்ணணும்னா நம்ம ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க கத்துக்கிறது தான். நீங்க வந்து இப்போ எந்த இப்போ ஒரு குக்கிங்க வந்து ஒண்ணுமே இல்லை, தொடர்ந்து ஒரு ஒரு மாசம் நீங்க குக் பண்ணுங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ ஒரு பிரியாணி நீங்க ஒரு நாலு தடவை பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றதுக்கும் நாலாவது தடவை பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது குறைவா இருக்கு, எது ஆட் பண்ணும், எப்படி குக் பண்ணும் அப்படின்னு. சோ அதனால குக்கிங்கும் சரி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்ல வர்றது தான். நீங்க ஒரு குக்கிங் எடுத்து நீங்க ஒரு ஒரு வருஷம் தொடர்ந்து பண்ணீங்கன்னா ரெஃபர் பண்ணி இன்டர்நெட் இருக்கு கையில, சோ எந்த ரெசிபி வேணுமோ இன்டர்நெட்ல பாத்துட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு வந்து தன்னாலேயே படிச்சிடலாம். சோ இதுக்கு ஸ்பெஷலா கிளாஸ் எல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை அப்படின்னு நினைப்பேன். சோ என்னதான் நீங்க கிளாஸ்க்கு போனாலும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க குக் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து கத்துக்க முடியும். சோ எக்ஸ்பீரியன்ஸ்னால மட்டும்தான் நீங்க கத்துக்க முடியும் அப்படின்னு நினைப்பேன்.
3: நீங்க பிளாகிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் யூடியூப் பிளாட்ஃபார்ம்குள்ள வந்ததுனால ஆடியன்ஸ் கூட இன்னும் இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும் மேம். ஸோ அந்த ஃப்ளோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்துடுச்சா, இல்லாட்டி அதை எப்படி மேம் நீங்க ஓவர் கம் பண்ணி வந்தீங்க?
4: ஸோ அது வந்து நான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணது இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி தான். ஸோ பிளாகிங்கும் யூடியூபும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா தமிழில் வந்து இங்கிலீஷ் யூஸ்வலி பிளாகிங் வந்து கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் இருக்கும், ரெசிபிஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். ஸோ தமிழில் வந்து வீடியோ சேனல் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுவும் ரெசிபிஸ் மட்டும் தனியாக போட்டு போர் அது கொஞ்சம் போரிங்காக இருக்கும், ஏன்னா நிறைய சேனல்ஸ் இருக்கு ரெசிபி சேனல்ஸ் மட்டும். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கணும்னு சொல்லி தான் பிளாகிங்கே இன்க்ளூட் பண்ணேன் அந்த வீடியோஸ்ல. சோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா என்னால வந்து ஃபேஸ் என்னோட ஒரு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னால ஃபேஸ் காணிச்சு பேச முடியாது. சோ எனக்கு வந்து ரொம்ப ஷையா இருந்துச்சு ஆக்சுவலி. சோ மொத கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் வரைக்கும் நான் வந்து ஃபேஸ் காணிக்கவே இல்லை. என்னோட கேமரா எல்லாமே ஆப்போசிட் சைட் தான் நான் ஷோ பண்ணிட்டு இருந்தேன். சோ அட் ஒரு பாயிண்ட் வந்து இந்த இதை வந்து பிரேக் பண்ணும், இந்த ஷைனஸ வந்து பிரேக் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். சோ ஒரு வீடியோல வந்து ஃபேஸ் காணிச்சேன். சோ எனக்கு எப்ப நான் வந்து என்னோட அந்த பயத்தை வந்து பிரேக் பண்ணிட்டனோ அதுக்கப்புறம் எனக்கு அந்த பயமே இல்லை. சோ அதுல இருந்து நான் வந்து ஃபேஸ் காணிச்சு இன்ட்ராக்டிவா பேசி குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இதுதான், நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல பயம்னு இருக்கும், அந்த பயத்தை வந்து ஓவர் கம் பண்றது வந்து நீங்க அதை செஞ்சாகணும். நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் போயிடும். அது வந்து நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம்.
3: இப்ப இருக்கிற பெரும்பான்மையான ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் வேலை செய்யவே நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிளாகர் அண்ட் யூடியூபரா இருந்துட்டு உங்களால எப்படி வந்து போத் உங்க ப்ரொஃபஷன் ஆஸ் வெல் அஸ் உங்க குழந்தைங்க அண்ட் ஃபேமிலியை பாத்துக்கிட முடியுது? ஸோ ஏதாச்சும் டிப்ஸ் மாதிரி ஷேர் பண்ணுங்களேன் மேம்.
4: சோ இதுக்கு வந்து மெயினா டைம் மேனேஜ்மெண்ட் தான். சோ நீங்க வந்து உங்களோட லைஃபோட ஸ்கெட்யூல வந்து நீட்டா பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோ ஏன்னா ஒவ்வொருத்தவங்க லைஃபும் டிஃப்ரெண்டா இருக்கும். சோ நீங்க உங்களோட லைஃப்ல நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, ஒரு டேல வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வந்து நீங்க ஒர்க் பாப்பீங்கன்னு பாத்துட்டு அதை ஈக்குவலா ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டுக்கோங்க. சோ என்னோடது அப்படிதான், காலையில எழுந்திரிச்சு நான் என்னெல்லாம் பண்ணுவேன், எந்த டைமுக்கு எந்த வேலை பண்ணுவேன், இந்த டைமுக்கு இந்த வேலை பண்ணுவேன் அப்படிங்கறத நம்ம நீட்டா ஒரு பண்ணிட்டு ரொட்டீன் மாதிரி கொண்டு வந்துட்டாலே போதும், நம்ம ஈஸியா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிடலாம். அதுவும் இல்லாம என்ன சொல்ல கொஞ்சம் ஆக்டிவா நம்மளால முடியும் இது அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம அந்த டைம்ல அதை செஞ்சு முடிக்கிறது அந்த மாதிரி பண்ணாலே போதும். ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து ஈஸியா ஃபேமிலி அண்ட் ஒர்க் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம்.
3: நீங்க உங்க லைஃப் ஃபுல்லாவே யூடியூப்ல பிளாக்ஸ் மூலமா மக்களுக்கு காட்டுறீங்க. சோ அதனால வர சைபர் புல்லிங் அண்ட் காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் எப்படி மேம் ஃபேஸ் பண்றீங்க?
4: சோ நான் வந்து என்னதான் பிளாக்ஸ் ஆட்டும் நான் பண்ணாலுமே எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. சோ நான் வந்து என்னோட லைஃப்ல வந்து ஒரு லிமிட் வச்சிருக்கேன். அந்த வீடியோஸ்ல காணிக்கிறதும் சரி எல்லாமே ஒரு லிமிட் தோடி காணிப்பேன். இதை எல்லாத்தையும் விட வந்து யூடியூப்னு வரும்போது நம்ம ரொம்ப ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் ஆஸ் எ விமனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஃபேஸ் பண்ண விஷயம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ். சோ பீப்புள் வந்து ஈஸியா நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. என்னதான் நீங்க வந்து நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி இந்த உலகத்துல வந்து உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்றதுக்கு உங்க மேல அந்த நெகட்டிவ் வைப் எனர்ஜியை வந்து நம்ம மேல வந்து கொடுக்கறதுக்கு சர்டன் பீப்புள் இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ஃபீல்டுல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் தாண்டி தான் வர முடியும். ஸோ நம்மளை வந்து 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேருக்குமே நம்மளை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை வந்து பிடிச்ச அந்த 20 பேரு நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இன்ஸ்பைரிங்கா எடுத்த அந்த 20 பேர் நமக்கு போதும். சோ மிச்ச உள்ள அந்த 80% நமக்கு தேவை கிடையாது. சோ அந்த இதை நீங்க மைண்ட்ல செட் பண்ணாலே போதும். சோ என்னதான் வந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்க வந்தாலும் உங்க மனசுல அதை எடுத்துக்காதீங்க. நீங்க வந்து எதை ரீச் பண்ணி போகணும், எந்த கோலை வந்து நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம்.
3: ஒரு காம்படிஷன் நிறைஞ்ச இந்த பிளாட்ஃபார்மில் மற்றவங்கள விட தனித்துவமாக தெரியறதுக்கு எப்படியெல்லாம் க்ரியேட்டிவாக இருக்க முயற்சி பண்ணுறீங்க மேம்?
4: ஸோ இதுதான் மெயின் ஆட்டு. நான் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது அப்படிதான், என்ன டெய்லி நீங்க கேக் ரெசிபியே ஷேர் பண்றீங்க, இன்டர்நேஷனல் ரெசிபியே ஷேர் பண்றீங்க, நம்ம என்ன டெய்லி கேக் சாப்பிட்டுட்டா இருக்கோம் அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் என்னோட இது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேக் ரெசிபி வேணும், இன்டர்நேஷனல் ரெசிபி நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து உடனே உங்களுக்கு மைண்ட்ல வர்றது எம்மி டம்மி நம்ம அங்க போய் பார்த்தா கிடைக்கும் அப்படிங்கிறது தோணும். ஸோ நார்மலா உள்ள குக்கிங் வந்து எல்லாருமே தான் போடுறாங்க. உங்களுக்கு வந்து லஞ்ச் ரெசிபி, பொரியல், குழம்பு எது வேணாலும் இப்ப யூடியூப தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் ரெசிபி கிடைக்கும். ஆனா ஏதாவது ஒரு விஷயத்துல யூனிக்கா இருக்கணும், அப்பதான் நம்மளோட நேமும் சரி நமக்கான ஒரு யூனிக்னஸ். சோ எம்மிட்டமி ஆர்த்தினா இந்த மாதிரி ரெசிபிஸ் இருக்கும், யூனிக்கா இருக்கும். இன்டர்நேஷனல் ரெசிபி நம்ம வீட்டுல ஈஸியா பண்ணிக்கலாம் உங்களோட ரெசிபிஸ பார்த்தா. பேக்கிங் ஈஸியா நீங்க கடையில போய் வாங்குவீங்க, பேக்கரியில வாங்குவீங்க, அந்த ரெசிபியவே ஈஸியா வீட்டுல பண்ணலாம். சோ இது டெய்லி பண்ணக்கூடிய ரெசிபி கிடையாது. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்னா நீங்க அதை டெய்லி பண்ணணுங்கிறதுனால நான் ஷேர் பண்ணல. எப்பவாவது நீங்க பண்ணும்போது இந்த ரெசிபியை எடுத்து பண்ணிக்கலாம். சோ நார்மல் ரெசிபியை ஷேர் பண்ணோம்னா அது அப்படியே போயிடும். உங்களுக்கு நீங்க வந்து என்ன சொல்ல 100 ரெசிபி இருக்குன்னா அதுல ஒரு 101 ரெசிபியோடு போயிடும். ஆனா யூனிக்கா இருக்கணும் அப்படிங்கன்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டுதான் ஆகணும். சோ நான் என்னோட யூடியூபும் சரி பிளாகும் சரி நான் வந்து கிராண்டடா எடுத்துக்கல. சோ நான் இதுக்குன்னு என்னால எவ்வளவு எஃபோர்ட் போட முடியுமோ அந்த 100% நான் 110% நான் எஃபோர்ட் போட்டு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுவேன். சோ அதுதான் என்னோட யூனிக்னஸ் அப்படின்னு நினைப்பேன்.
3: முன்காலத்துல எல்லாம் சமையல் தெரியலன்னு சொன்னாலே ஒரு மாதிரி ஏளனமா பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப என்னடான்னா சமையல் தெரியலன்னு சொல்றது ஒரு ஃபேஷனாவே மாறிடுச்சு. ஆஸ் அ ஃபுட் பிளாகரா இந்த ட்ரெண்ட் பத்தி உங்க கருத்து என்னவா இருக்கும் மேம்?
4: சோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஃபேஷனா இருக்கலாம், நல்ல இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஹைஃபை இன்டர்நெட் டிக்டாக் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் குக்கிங் வந்து நீங்க வந்து குக்கிங்ல எக்ஸ்பர்ட்டா அதே இதுல குக்கிங்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க அப்படின்னா அதுதான் வந்து நான் வந்து ஃபேஷன் அப்படின்னு நினைப்பேன். சோ உங்களால வந்து குக்கும் பண்ண முடியும், அதாவது உங்களால எல்லாமே பண்ண முடியும். சோ ஒர்க்குக்கு போகலாம், ஃபேமிலியை மேனேஜ் பண்ண முடியும், வெளியில உள்ள நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ண முடியும், அப்போ என்னால குக்கிங்கும் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரெண்ட்னு நினைப்பேன். சோ குக்கிங் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது வந்து எப்பவுமே ட்ரெண்ட் கிடையாது. எனக்கு வந்து நான் எல்லாமே நானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுதான் ட்ரெண்ட் அப்படின்னு நினைப்பேன். சோ எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல வந்து குக்கிங் கத்துக்கணும்னு நினைப்பேன். சோ அது வந்து என்ன சொல்றதுக்கு சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல, ஐ மீன் குக்கிங் வந்து நீங்க எல்லாருக்கும் விதவிதமா செஞ்சு கொடுக்கணும்னு இல்ல, நீங்க உங்க லைஃப வந்து சர்வை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா குக்கிங் வந்து ஒரு ஸ்கில். சோ அது வந்து கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.
3: இப்போ உள்ள நிறைய குழந்தைங்க காய்கறி பழங்கள்லாம் சாப்பிடாம இருக்கிறதுக்கு எவ்வளவோ சாக்குகள் சொல்லி எஸ்கேப் ஆயிட்டே இருக்காங்க. ஒரு பேரண்டா நீங்க எப்படியெல்லாம் குழந்தைங்களை சாப்பிட வைக்கலாம்ட்டு கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
4: ஒரு பேரண்ட் ஆட்டு குழந்தைங்களுக்கு வந்து வெஜிடபிள்

0: பட்டை அரைச்சு போட்டு கொடுக்கலாம், சப்பாத்தினா அதுல கீரையை வந்து அரைச்சு போட்டு கொடுக்கலாம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா நம்ம வந்து திங்க் பண்ணோம்னா நம்ம ஈஸியா வந்து வெஜிடபிள்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிடலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வயசுக்கு அப்புறம் வந்து குழந்தைங்களை வந்து நம்ம சொல்லியே வந்து அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட வச்சிடலாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். சோ இப்ப எல்லாம் மகாலாம் அப்படிதான், என்னோட மூத்த பொண்ணு வந்து 7 இயர்ஸ் ஆகுது. சோ அவளுக்கு வந்து நான் வந்து நீ இதை சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா அவள் கண்டிப்பா சாப்பிட்டுருவா. ஆனா வந்து என்னோட 2வது பொண்ணு மஹி வந்து சாப்பிட மாட்டா. சோ அவளுக்கு வந்து நான் இந்த மாதிரி ட்ரிக் காட்டி யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுவேன்.
1: உணவை மருந்துன்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ என்னடான்னா நிறைய நோய் வரத்துக்கான காரணமே தவறான உணவு பழக்கத்தினால தான் ஆயிடுச்சு. ஒரு ஃபுட் செக்டர்ல இருந்துட்டு நீங்க எப்படி மேம் இதை பாக்குறீங்க?
0: இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தான். ஆக்சுவலி அதான் நான் வந்து இந்த மாதிரி பேக்கிங், அதுக்கப்புறம் நம்ம வந்து விருப்பமா சாப்பிடக்கூடிய ரெஸ்டாரண்ட் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே வீட்லேயே கிரியேட் பண்றதுக்கு காரணமே இதுதான். ஸோ நம்மளால வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்து வகை வகையா சாப்பிடணும்னு நம்மளோட ஃபுட் நம்மளோட ஆப்பிடைட் வந்து பழகிடுச்சு இந்த ஜென்ரேஷனுக்கு. ஸோ அதையும் நீங்க வந்து வீட்டில் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் இன்கிரீடியன்ட். ஸோ நல்ல ஆயில் யூஸ் பண்ண முடியும், நல்ல இன்கிரீடியன்ஸோட இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல வாங்கும் போது அவங்க எந்த குவாலிட்டி யூஸ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால நீங்க வெளியே வாங்குறத வந்து வீட்லயே பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வீட்லயே நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல அந்த ஃபுட்டே நீங்க வந்து ஈஸியா வந்து ஹெல்த்தியா ஆக்கிடலாம் வீட்லயே பண்ணி சாப்பிடும்போது. மச் ஹெல்த்தியர் வீட்ல இருந்து சாப்பிடுறது.
1: இப்போ மக்கள் எல்லாரும் டிஃப்ரெண்டாக ஃபுட் ட்ரை பண்ணணும், அதே சமயம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அப்போ அந்த சேலஞ்ச் ஃபுட் பிளாகர்ஸ்க்கு வரும்போது இது ரெண்டையும் மேட்ச் பண்ண எப்படி ட்ரை பண்ணுறீங்க மேம்?
0: ஸோ என்னோட பிளாக்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஹெல்தி ரெசிபிஸ் வந்து இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன சொல்றதுக்கு கேக் ரெசிபியா இருந்தாலும் நோ ஆயில் நோ பட்டர், மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் வந்து நீங்க கட்லெட் அந்த மாதிரி சாப்பிடுறீங்க அப்படின்னா மில்லட்ஸ் எல்லாத்தையும் வச்சு கட்லெட் பண்ணலாம். அந்த மாதிரி வெரைட்டியா நீங்க ஹெல்தியர் சாய்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே போதும். இப்போ உங்களுக்கு வந்து பரோட்டா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நார்மல் மைதா பரோட்டாக்கு பதில் வீட் பரோட்டா ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ சிக்கன் மலாய் கிரேவிக்கு போறதுக்கு பதிலாக நம்ம நார்மல் நாட்டுக்கோழி வச்சு சிக்கன் கறி ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்கும்போது நம்ம ஈஸியா ஹெல்த்தியர் லைஃப் ஸ்டைலுக்கு மாறிடலாம்.
1: இப்போ மக்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஃபுட்னு பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா ஷவர்மா பிரியாணி எல்லாமே வரும். இந்த ஜங்க் ஃபுட்லாம் அளவுக்கு மீறி சாப்பிடும்போது உடலுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சும் மக்கள் போய் விரும்பி சாப்பிட்றாங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னவா இருக்கும் மேம்?
0: அதுதான் நான் சொன்னேன்ல, நம்மளோட ஆப்பிடைட் நம்மளோட இது வந்து அந்த மாதிரி பழகிடுச்சு. ஸோ அப்படி நம்ம சாப்பிடணும்னு நினைக்கும் போதும் நம்ம வீட்லயே அதை செஞ்சு ஹெல்தியர் ஆல்டர்னேட்டிவ் எடுக்கலாம். இப்ப ஷவர்மானா நீங்க மைதா பேஸ் அந்த ரொட்டிக்கு பதிலாட்டு கோதுமை சப்பாத்தி ரோல் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். ஸோ அதே மாதிரிதான் பரோட்டானா வீட் பரோட்டா நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்லயே குக் பண்ணி நம்ம வெளியே சாப்பிடவே கூடாது அப்படின்னு கிடையாது. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் ஒரு வாரத்துக்கு ஒரு கை இல்லைன்னா 2 weeks ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்க ப்ரிஃபர் பண்ணி அந்த மாதிரி நீங்க வெளியே எடுத்துக்கிட்டு மிச்ச டைம்ல எல்லாம் வீட்லயே வெரைட்டியா, அதனாலதான் நான் அந்த இன்டர்நேஷனல் ரெசிபிஸ் எல்லாம் அதிகமா ஷேர் பண்றேன். ஸோ நமக்கு அந்த கிரேவிங் வரும்போது நீங்க ஈஸியா வீட்லயே அதை பண்ணிடலாம். வீட்டுல பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், ஓகே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்மளே செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடியது.
1: இப்போ ஃபுட் மூலமா ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கொண்டு வரலாம்னு கீட்டோ டயட், பேலியோ டயட், வீகனிசம், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இதெல்லாம் புதுசு புதுசாக வந்திருக்கு. நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுறீங்களா மேம்?
0: ஸோ நானும் நிறைய ஆக்சுவலி என்ன சொல்ல வித டயட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன், கீட்டோ பாலியோ அந்த மாதிரி. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு பேலன்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் தான் வந்து எல்லாத்துக்குமே லாங் லாங் டேர்ன்ல வந்து போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் அது கூட வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட்டு, ஸோ நம்ம ஹெல்தி ஆப்ஷனுக்கு எல்லாமே லிமிட்டட் போர்ஷன்ல லெஸ் ஆயில்ல நல்ல குவாலிட்டியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு பேலன்ஸ் டயட்டா போறது தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த டைம்லயுமே கிராஷ் டயட்ல போறது வந்து நம்மளோட லாங் ரன்ல வந்து

0: உங்களுக்கு வந்து போகாது, லாங் ரன்ல நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா கீட்டோ பாலியோங்கிறது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். ஸோ நிறைய பேர் வந்து அவங்க ஹெல்த் இஷ்யூஸ்க்கு வேண்டி மாறுவாங்க, அதெல்லாமே ஓகே தான். ஸோ நீங்க வந்து எது பண்ணணும்னு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டயட்டீஷியன் இல்லைனா யாராவது டாக்டர், உங்களோட மெடிக்கல் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க அவங்க சொல்ற டயட்டை ஃபாலோ பண்ணுங்க.
1: நம்ம சாப்பிட்ற உணவு பார்த்திங்கன்னா ஒரு விதையிலிருந்தே பூச்சிக்கொல்லி மருந்து, அதுக்கப்புறம் அது ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண வைக்க நிறையா சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் அண்ட் ஒரு ப்ராப்பர் சாப்பாடுன்னு வரும்போது அது அப்பிடைசிங்காக இருக்க ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணுறாங்க. இந்த கெமிக்கலி ட்ரீட்டட் சாப்பாடுலேருந்து விலகி நம்ம எப்படி ஆர்கானிக்காக ஒவ்வொரு வீடுகள்லையும் இந்த ப்ராக்டிஸை கொண்டு வரலாம்னு சொல்லுங்கள் மேம்.
0: ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பிகாஸ் இப்போ வந்து ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் ஈஸியாக கிடைக்குது, ஆனால் எக்ஸ்பென்சிவ் சைடில் இருக்கும். வெஜிடபிள்ஸ் கூட ஓகே, ஆனால் ஆர்கானிக் தானியங்கள் பருப்பு அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப் அபோன்னு சொல்லுவேன். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி என்ன சொல்ல கெமிக்கல் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நம்ம எல்லாமே பழைய காலத்துல இருந்த மாதிரி தான் போகணும். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டா போக முடியாட்டாலும் வீக்லி ஒரு 2 times 3 times நம்ம வந்து அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்றது வந்து நல்லது. ஸோ ரைஸுக்கு பதில் வீக்லி ஒரு 2 times இல்லை 3 times மில்லட்ஸ் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் நிறைய கீரை வகைகள் எல்லாம் வாரத்துக்கு ஒரு 3-4 times எடுத்துக்கிறது வந்து நல்லது. ஸோ நம்மளால கம்ப்ளீட்டா அது மாற முடியாட்டாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல்ஸ் சேஞ்சஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ஃபாரின் ஃபுட் கல்ச்சர்னால நம்மளோட பாரம்பரிய உணவுகளான திணை, சாமை, குதிரைவாளி எல்லாத்தையும் மக்கள் சாப்பிட்றது கைவிட்டுட்டு வராங்க. ஸோ நீங்கள் அதை எல்லாத்தையும் மீண்டு கொண்டு வரணும்னு ஒரு ஃபுட் கிரியேட்டராக எப்படி முயற்சி பண்ணுறீங்க மேம்?
0: ஸோ அது இப்போ வந்து இப்போதான் மறுபடியும் எல்லாரும் என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து மில்லட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு யாருமே எடுத்துக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. இப்போதான் வந்து மறுபடியும் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ நானும் என்னோட பிளாக்ல வீடியோஸ்ல வந்து அதிகமா இப்போ வந்து மில்லட்ஸ் ரெசிபிஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நார்மலா மில்லட்டை வச்சு நம்ம ரைஸ் மாதிரி சாப்பிடாம அதை வந்து வெரைட்டியா பிரியாணி இல்லைன்னா வந்து உப்மா எந்த மாதிரி கொல்கட்டை அந்த மாதிரி எப்படி மில்லட்ஸ் என்ன வந்து கேக்ல கூட இப்ப மில்லட்ஸ் ரெசிபிஸ் யூஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி ஸ்நாக்ஸ்ல கூட மில்லட்ஸ் ரெசிபிஸ் யூஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி சில இன்னோவேட்டிவ் ரெசிபிஸ் வந்து நம்ம கத்துக்கிட்டாலே போதும், நம்ம வந்து பாரம்பரியத்தை திருப்பி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: உங்க பொன்னான நேரத்தை எங்க எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம்.
0: தேங்க்யூ.
1: எனவே நேயர்களே, அளவறிஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. இது சொல்லி இந்த ஷோவை நிறைவு செய்யறேன். மீண்டும் நிறைய தகவல்கள் உள்ள நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி அம்ருதா. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8

0: will.
1: I will.
0: Respect all living things.
1: Respect all living things.
0: And our natural environment.
1: And our natural environment.
0: I will not.
1: I will not.
0: Pollute our.
1: Pollute our.
0: Environment.
1: Environment.
0: I will.
1: I will.
0: Protect.
1: Protect.
0: Our.
1: Our.
0: Coastal resources.
1: Coastal resources.
0: I will.
1: I will.
0: Actively support.
1: Actively support.
0: Water conservation.
1: Water conservation.
0: I will.
1: I will.
0: Conserve our.
1: Conserve our.
0: Non-renewable resources.
1: Non-renewable resources.
0: I will.
1: I will.
0: Respect our.
1: Respect our.
0: Environment.
1: Environment.
0: காலநிலை மாற்றத்தை தடுப்போம்.
1: காலநிலை மாற்றத்தை தடுப்போம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.
1: ராகுல் நம்பியார், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ அம் பார்ட் ஆஃப் தி கிரீன் பீஸ். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ திங்க் வி ஷுட் லவ் அவர் பீப்புள் அண்ட் லவ் அவர் பிளேஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒன்லி இஃப் யூ ஸ்டார்ட் லவ்விங், அப்போதான் எங்களுக்கு வந்து வில் ஸ்டார்ட் பீங் பார்ட் ஆஃப் த சொசைட்டி, வில் பி ஸ்டார்ட் பீங் பார்ட் ஆஃப் த திங்ஸ் அரவுண்ட் அஸ். ஸோ அதுவே வந்துச்சுன்னா, இஃப் யூ ஸ்டார்ட் லவ்விங் திங்ஸ்னா யூ வில் ஸ்டாப் டூயிங் த ராங் திங்ஸ், யூ நோ, த்ரோயிங் பிளாஸ்டிக் ஆன் த ரோட் ஆர் சம்திங் லைக். இப்போவே ஒரு பேன் வந்துச்சு மெரினால, ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ், நம்ம இப்போ வி ஆர் டோட்லி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட் கிளீன். Will definitely won't do things that will spoil the environment. So idu vandu manasula vechi, if you just go out, it's very simple. And or love vechina, you will definitely not spoil it.
2: Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogo channel parka vacha kavadi kavadi kavadi kavadi kaatha scale kodu bottu aada vacha.
1: நீங்க கேட்டு கொண்டிருக்கிறது MOPN சமுதாய வானொலி 107.8.
3: தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட

0: This is MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலா எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே துவச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துரலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோவிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணும் நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேன்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு, குழந்தைய பாதுகாத்துக்கணும், ராத்திரி கண்மொழிக்கணும். இப்படி இருக்கிற சமயத்துல பெண்கள் வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத நான் கேட்டேன்.

0: ஆப் ரைட்.
1: பரபரப்பா ஓடுற இந்த வாழ்க்கையில கண்ணை திறந்தா என்டர் யுவர் பாஸ்வேர்ட், கண்ணை மூடும் போது ஷட் டவுன் பட்டன்னு ஒரு ஸ்கிரீன் முன்னாடியே இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் நிதானமா நான் சொல்றத விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. உங்க வீட்டுக்கு வந்து உங்க ரூம்ல பாக்குறீங்க. உங்க பேக் பேக் ஒரு மூலையில இருக்கு, அதை எடுத்து பேக் பண்றீங்க. சார்ஜ்ல இருக்கிற உங்க போனை எடுத்து இயர்போன்ஸ் பிளக் இன் பண்ணி ராஜா சார் பாட்டான என் இனிய பொன்னிலாவே கேட்டுக்கிட்டே சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போறீங்க. ஒரு ட்ரெயின் வருது, அதுல ஏறி உங்க ரொட்டீன்ல இருந்து ரொம்ப தூரமா போறீங்க. அந்த பயணம் உங்க வாழ்க்கை பயணங்கள்ல ஒரு இன்றியமையாத பயணமா கூட அமையலாமே. சோ நேயர்களே, பயணங்கள் மற்றும் அதிலிருந்து இருக்கும் அனுபவங்கள், அதை எப்படி மேற்கொள்ளலாம், இதை பத்தியெல்லாம் பேசுறதுக்கு தான் இந்த சிறப்பு கலந்தாய்வு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நான் உங்க ஆர்ஜே அம்ருதா. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. இந்த கலந்தாய்வுல பயணங்களை ரொம்பவே நேசிக்கிற மூணு பேர் நம்ம கூட வந்திருக்காங்க. இவங்க வேற வேற ஊர்ல இருந்து நம்ம சென்னையில இருக்கிற எம்ஓபி காலேஜ்ல ஜேர்னலிசம் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. வணக்கம் மக்கள்ஸ், நேயர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
2: வணக்கம், என் பேரு கார்த்திகா. நான் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்கேன் ஜேர்னலிசம் படிக்கிறதுக்காக எம்ஓபி காலேஜ்க்கு. தென்காசி அப்படின்ட்டு சொன்னா தெரியாதவங்களுக்கு இன்னும் தெரியற மாதிரி சொல்லணும்னா, குற்றாலம் பக்கத்துல இருக்கிற செங்கோட்டை தான் என்னோட நேட்டிவ். சோ வணக்கம் மக்களே.
3: என் பேர் மேகா. நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே திருப்பூர் தான். ஸோ இப்போ ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸா வந்து சென்னையில வந்து ஃபேமிலியோட செட்டிலா இருக்கும். ஸோ வணக்கம் எல்லாருக்கும்.
4: வணக்கம், என் பேரு நிவேதா. நதிக்கர நாகரிகம் அப்படின்னு சொன்னாலே உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் வர கோயம்புத்தூர்ல இருந்து தான் நான் வந்திருக்கேன். நான் வந்து ஜேர்னலிசம் படிக்கிறதுக்காக சென்னை வந்திருக்கேன்.
1: சரி, உங்க பார்வையில பயணம்னா என்ன? கார்த்திகன் முதல்ல நீங்க சொல்லுங்க.
2: பயணம்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தேடல் தான். தேடலை நோக்கிதான் பயணம் அமையுதுன்னு கூட சொல்லலாம். அந்த தேடல் வந்து எதா வேணா இருக்கலாம். மன நிம்மதிக்கான தேடலா இருக்கலாம், மன குழப்பத்தை தீர்க்கும் மார்க்கமா இருக்கலாம், மனசுல இருக்கிற பல கேள்விகளுக்கான தேடலா இருக்கலாம், நமக்குள்ளேயே தொலைஞ்சு போன இல்லனா மறைஞ்சு போன நம்மளோட ரியல் பர்சனாலிட்டிஸ கண்டுபிடிக்கிறதுக்கான தேடலா இருக்கலாம். மொத்தத்துல என்ன பொறுத்த வரைக்கும் பயணம் தேடலுக்கான மார்க்கம் தான். வைரமுத்து கூட ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி எடுக்கும், தேடல் என்றும் உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும், பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமேன்னு. நிஜமாவே தேடல் சுகம்தான். அந்த தேடலை நோக்கின பயணமும் சுகம்தான்.
1: நிவேதா நீங்க சொல்லுங்க.
4: என்ன பொறுத்த வரைக்கும் பயணம்ங்கிறது நம்ம ரியாலிட்டியில நடக்கிற ஒரு கனவு மாதிரிதாங்க.
1: ஸ்வீட்டா சொன்னீங்க நிவேதா. மேகா நீங்க சொல்லுங்க, எந்த பேசிஸ்ல உங்க டிராவல் டெஸ்டினேஷன்ஸ் நீங்க சூஸ் பண்றீங்க?
3: பயணங்களிலேயே பல விதமான பயணம் இருக்கும் அமிர்தா. சிட்டிஸ் ரெசார்ட்ஸ்னு அப்ராட் கண்ட்ரி சுத்துறதும் பயணம் தான், மலை காடுன்னு டொமஸ்டிக்கா சுத்துறதும் பயணம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த செகண்ட் கேட்டகரி. கார்த்திகா சொன்ன மாதிரி தேடல்கள் தான் நம்ம வாழ்க்கையாவே அமையுது. என்னுடைய தேடல்கள் எல்லாமே படங்கள்லயும் புத்தகத்தையும் தான் மையப்படுத்தி அமையுது. 2017 மலையாளத்துல ஆனந்தம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல காலேஜ் டூருக்கு அவங்க ஹம்பி போவாங்க. அதுக்கப்புறம் நான் தேடி தேடி ஹம்பி எங்க இருக்கு அப்படின்னு பாக்கும்போது, கர்நாடகால ஹாசபேட் அப்படிங்கிற ஊர் பக்கத்துலதான் ஹம்பி இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு. நான் அதை பிளான் பண்ணி வைக்க ஆரம்பிச்சு நான் காலேஜ் படிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நானும் ஹம்பி போனேன். சோ இதே மாதிரிதாங்க, தினசரி வாழ்க்கையில உள்ள நுணுக்கங்களை நோட் பண்ணாலே நிறைய கதைகள் கிடைக்கும். அந்த கதைகளை தேடி போகும் போதே நிறைய டெஸ்டினேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ அதை நீங்க பிளான் பண்ணி உங்களோட ட்ரிப்ஸ நீங்க கண்டினியூ பண்ணலாம் அமிர்தா.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க மேகா. பயணங்கள் பண்ணணும்ன்ற நிறைய ஆசை இருந்தும் அதை பண்ண முடியாம நிறைய பேர் இருப்பாங்க. அதை பத்தி சொல்லுங்க நிவேதா.
4: எப்போலாம் டிராவல் பண்ணுன்னு தோணுதோ அப்பெல்லாம் என் டிராவல் ஜேர்னல் எடுத்து விஷ்லிஸ்ட் போடுவேன். ஆனா எனக்கு இருக்க ஒரே பயம், இது வெறும் விஷ்லிஸ்டா மட்டும் இருந்துருமோ அப்படிங்கிறது தான்.
1: என்ன காரணங்கள்னால உங்களால டிராவல் பண்ண முடியாம இருந்திருக்கு?
4: நான் என்னதான் ஃபேமிலி கூட நிறைய ட்ரிப் போயிருந்தாலும் எனக்குன்னு ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கு. அந்த இடங்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா என் பேரண்ட்ஸ் இல்ல நீ சின்ன பொண்ணா இருக்க இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே என் பேரண்ட்ஸ் சில நேரம் ஒத்துட்டாலும் என் ரிலேட்டிவ் சிலர் வந்து வயசு போன ஃப்ரெண்ட்ஸோட தனியா அனுப்பாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு கன்சர்ன்ல தான் சொல்றாங்க, பட் அந்த கன்சர்னே சில நேரங்கள்ல என் பயணங்களுக்கு ஒரு தடையா அமைஞ்சிருக்கு. பாப்போம், இனி ஃபியூச்சர்ல நிறைய டிராவல் பண்ணுவேன் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா நீங்க போவீங்கன்னு நினைக்கிறேன் நிவேதா. சோ உங்க எல்லாத்தையும் கேக்குறேன், உங்களுக்கு பிடிச்ச பயண அனுபவம் பத்தி சொல்லுங்க. நிவேதா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். எனக்கு எப்பப்பலாச்சா இப்ப கார் எடுத்துட்டு எங்காவது கிளம்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் போதெல்லாம் கார் எடுத்துட்டு மேல போனா ஊட்டி, இந்த சைடு வந்தா கோவை குற்றாலம்னு இருக்கு. நான் கோயம்புத்தூர்ல என் பேரண்ட்ஸோட நிறைய இடங்கள் போயிருக்கேன். ஆனா எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு இடம்னா ஊட்டி தான் நான் சொல்லுவேன். அது ஒரு ஒரு ஈவினிங் போல ஒரு 6 மணி இருக்கும். அன்னைக்கு செமையான மழை. இது வரைக்கும் என் லைஃப்ல நான் அவ்வளோ மழை பெஞ்சு பார்த்ததே இல்லை. அப்போ வந்து நான் ஊட்டி போயிருந்தேன் கரெக்டா. என் அம்மா என் பாட்டியெல்லாம் பின்னாடி இருந்துட்டு இல்லை இல்லை வெளியே போகாத நனைஞ்சா காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தபோது என் அப்பா மட்டும் நான் கேட்டேன், அப்பா இந்த மலையில நினையலாமா அப்படின்னு. அப்போ வந்து சரிடா நீ போ அப்படின்னு சொல்லி கார் டோர் திறந்து விட்டாரு. ஒரு 1 மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரம் நான் அந்த மலையில நடந்து நினைஞ்சு அந்த அளவுக்கு என் லைஃப்ல வந்து நான் ஒரு மாதிரி அது ஒரு கனவு மாதிரி இருக்கு எனக்கு இன்னும் நினைச்சாலுமே. ஸோ இது வரைக்கும் இந்த என்னோட இந்த 19 இயர்ஸ்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜேர்னி, நான் ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னா நான் என் அப்பா கூட ஊட்டி போனது தான்.
1: கேட்குற எங்களுக்கு ஊட்டி மழையில நினைஞ்ச மாதிரி இருக்கு நிவேதா. மேகா உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் ஏதாச்சும் இருக்கா?
3: கண்டிப்பா இருக்கு அமிர்தா. இப்போ நிவேதா சொல்லும் போது எனக்கும் ஒரு அனுபவம் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருப்பூர் அப்படின்னாலும் திருப்பூர்ல இருக்க உடுமலை அப்படிங்கிற ஊர்ல தான் நான் ஸ்கூலிங் படிச்சுட்டு இருந்தேன். சோ வீக்கெண்ட் ஆனா திருப்பூர் வரும்போது கார் எடுத்துட்டு மேல போனா ஊட்டி வரும். சோ போற வழியில எல்லாம் பரோட்டோவோ இல்ல டீயோ வாங்கி ஹேர்பின் பென்ல உட்காந்து சாப்பிட்ட காலங்கள் எல்லாம் நிறையவே இருக்கு. சோ அந்த அனுபவங்கள்ல ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியலனாலும் அது கண்டிப்பா என்னோட கிரேட் எக்ஸ்பீரியன்ஸஸ்ல வரும். அது தவிர்த்து 2015 ஜூலைல ஃபேமிலியோட சேர்ந்து கார் எடுத்துட்டு ராமேஸ்வரம் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். சோ ராமேஸ்வரம் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாம்பன் பாலம் எவ்வளவு ஃபேமஸ்னு சொல்லிட்டு. சோ நான் கரெக்டா ராமேஸ்வரம் கிராஸ் பண்ணும்போது ஒரு மிட் நைட் இருக்கு. மேப்ல பாக்கும்போது சுத்தி கடலும் நடுவுல எங்க காரும் எங்க லொகேஷனும் தெரிஞ்சிச்சு. அது பார்க்கும் போதே அவ்வளவு அருமையா இருந்துச்சு. சோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் போய் கோயில் குளம் எல்லாமே சுத்திட்டு ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல இருந்து கிளம்பும் போதுதான் நியூஸ் பாத்துட்டு இருந்தோம். அப்போதான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட இறந்த செய்தி நியூஸ்ல ஒரு ஒலிபரப்பாயிட்டு இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்டா நாங்க இருந்த தெருவும் ஏபிஜே அப்துல் கலாம் வீட்டுக்கு பக்கத்து தெருவா இருக்கிறதுனால அந்த ஏரியாவே ஒரு கலவரமாயிருச்சு. எங்களுக்கும் அந்த ஊரை விட்டு வர மனசே இல்லை. சோ அந்த ஊர்லயே இன்னொரு 1 மாசம் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு 1 மாசம் அங்கேயே இருந்துட்டு அந்த வீடு அவரோட வீடு எல்லாத்தையும் பாத்துட்டு தான் வந்தோம். அந்த அனுபவம் என் மனசுல இன்னும் நீங்காத இடம் பிடிச்சிட்டு இருக்கு. சோ டிராவல்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் லைஃப் லாங் உங்க கூடயே வரும் அமிர்தா.
1: அருமையா சொன்னீங்க மேகா. கார்த்திகா நீங்க சொல்லுங்க.
0: ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஃபேமிலி கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ண டைம் பற்றியும் ஃபேமிலி கூட அவங்க போன ட்ரிப் பற்றியும் இப்போ பேசினாங்க. ஸோ இதை கேட்டோன்னே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது என்னோட சொந்த ஊர் தான். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி குற்றாலம் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அங்கே இருக்கிற கிளைமேட் பற்றியும் அங்கே இருக்கிற சாப்பாடு பற்றியும் எல்லாமே பொதுவாக கேட்குற நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டூரிஸ்ட் எல்லாருக்குமே 5 ஃபால்ஸ் மெயின் ஃபால்ஸ்னா அந்த கிளைமேட்டு அங்கே சாப்பிட்ற மிளகா பஜ்ஜி ஞாபகம் வரும். இன்னும் ஃபுட்டியாக இருக்கிறவங்களுக்கு பார்டர் பரோட்டா ஞாபகம் வரும். அல்வா பிடிச்சவங்களுக்கு தென்காசி லாலா கடை அல்வா ஞாபகம் வரும். இப்படி எல்லாருக்கும் எங்கள் ஊரில் ஒவ்வொன்று ஞாபகம் வரப்போ அந்த ஊரே என்னோட சொந்த ஊராக இருக்கிற எனக்கு வந்து எங்கள் ஊரோட நிறைய மெமரிஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா எனக்கு முதன் முதல்ல நினைவு தெரிஞ்ச அருவியில குளிச்ச மெமரின்றது இன்னைக்கும் நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். எனக்கு ஒரு 3 இல்ல 4 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த போட்டோ பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இந்த மெமரி ஞாபகம் வரும். என்னன்னா பொதுவாக சீசன் டைமில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். அருவி பக்கத்தில் லைன் ஃபார்ம் பண்ணி தான் குளிக்கவே போவாங்க. 5 ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் உண்டு எங்கள் ஊரில். அது எப்படின்னா ஆண்கள் சைடில் 3 கிளையாகவும் பெண்கள் சைடில் 2 கிளையாகவும் நீர்வீழ்ச்சி இருக்கும். அதில் ஆண்கள் சைடில் அதிகமாகவே நீர்வீழ்ச்சி இருக்கும். கூட்டமும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பெண்கள் சைடில் வந்து அவ்வளவா என்ஜாய் பண்ணி குளிக்க முடியாது. எனக்கு அப்போ 4 வயசு தான் இருந்ததுனால நான் வந்து எங்கள் அப்பா கூட ஆண்கள் சைடில் போயிட்டு அந்த அதிகமான தண்ணி வர அருவி கிளையில போயிட்டு குளிப்பேன். அப்போ வந்து அந்த ஃபோர்ஸ் ஆஃப் வாட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் குளிக்கிறதுனால நான் ரொம்ப அழுது பயந்தேன். ஸோ அந்த போட்டோ இன்னும் எங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இந்த மெமரி ஞாபகம் வரும். அன்னிலருந்து இன்னி வரைக்கும் நான் எப்போ வந்து 5 ஃபால்ஸில் போய் குளித்தாலும் அந்த குளிரில் குளித்து நடுங்கிட்டு பல் நடுங்க நடுங்க வெளியில் வந்து மிளகா பஜ்ஜி சாப்பிட்ற சுகம் இன்னி வரைக்கும் என்ன எனக்கு தெரிஞ்சு வேற எதுலேயுமே எனக்கு கிடைச்சது கிடையாது. ஸோ இது ஒரு பர்சனல் கனெக்ட் எனக்கு என்னோட ஊரோட. இப்போது டூரிஸ்ட் எல்லாருக்குமே பொதுவாக எங்கள் ஊரோட அருவி அல்வா பரோட்டா இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதை தாண்டி பர்சனலாக எனக்கு எங்கள் ஊரோட நேச்சுரல் சீனரிஸ் ரொம்ப பிடிக்கும். திரும்புகிற இடம்லாம் அருவியும் குளமும் ஆறும் 5 ஃபால்ஸ் மெயின் ஃபால்ஸ்ன்றதை தாண்டி
2: நிறைய பிரைவேட் ஃபால்ஸ், நிறைய நீர்த்தேக்கம் வந்து எங்கள் ஊருக்கே அழகு சேர்க்கிற விஷயம். ஸோ இது எல்லாமே எல்லா சண்டேவும் எங்கள் அப்பா ஒவ்வொரு இடத்துக்காக கூட்டு போகிறதா இருக்கட்டும், அப்போது நான் அடம் பிடிச்சி அங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் கேட்டு வாங்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசில் நீங்காத மெமரிஸ் தான் அமிர்தா.
4: நீங்க சொல்றத கேட்ட உடனே எங்களுக்கே குற்றால அருவியில குளிச்சது போல இருந்துச்சு. சோ கார்த்திகா, குற்றாலம்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது, எந்தெந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்தா குற்றால அருவியில வந்து சேஃபா என்ஜாய் பண்ணிட்டு நம்மளால வர முடியும்?
2: சோ ஏற்கனவே வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து பிரிச்சுதான் பேரிகேட் எல்லாம் போட்டு சேஃபா தான் ஏற்கனவே வந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்கு. ஆனாலும் வர டூரிஸ்ட் எல்லாருமே அவங்க வர அந்த ஃபன்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வரதுனால இன்னும் ஜோஷ்ல என்ன பண்ணுவாங்கன்னா பாறையில ஏறி மேல உட்காந்து குளிப்பாங்க. அது ரொம்ப டேஞ்சரஸ், ஏன்னா வாட்டர் வர ஃப்ளோல வந்து அவங்கள அடிச்சு கீழே தள்ளிரும், அப்போ அடிபடுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வர டூரிஸ்ட் எல்லாமே எவ்வளோ என்ஜாய் பண்ணாலும் அதுல சேஃபா இருக்கணும்ன்றத கொஞ்சம் ப்ரிகாஷனரியா இருந்தே ஆகணும். ஆனா இதை கண்காணிக்க வந்து 24/7 வந்து அங்க போலீஸ் இருப்பாங்க. பெரும்பாலான நேரத்துல இந்த மாதிரி மேல கிளைம் பண்ணா போலீஸ் அவங்கள பிடிச்சி வார்ன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நைட் அதாவது ஒரு 10 மணிக்கு மேல அங்க நிறைய குளிக்க போவாங்க, உள்ளூர்காரங்க குளிக்க போவாங்க, வெளியூர்ல இருந்து வர சிலர் குளிக்க போவாங்க. அப்படி இருக்கிற டைம்ல சில அருவிகள்ல காவலர்களோட கண்காணிப்பு இருக்காது. அந்த மாதிரி நேரங்கள்ல தான் இந்த மாதிரி பெரும்பாலான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா செல்ஃப் டிசிப்ளின் தான். ஸோ அவங்களுக்கு அடிபடக்கூடாதுன்னு அவங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதையும் தாண்டி அழுக்காக்காம அந்த இடத்த வந்துட்டு சுத்தமா பராமரிக்கிறதும் அந்தந்த டூரிஸ்ட் கையில தான் இருக்கு. கவர்மெண்ட் என்னதான் பாலித்தீன் எடுத்துட்டு வரக்கூடாது, பாலித்தீன் பேக்ஸ் எடுத்துட்டு வரக்கூடாது, ஷாம்பூஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த சாஷேஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலுமே அதை ஓரளவு தான் மானிட்டர் பண்ண முடியும். அதை தாண்டி எல்லாமே
4: சரியா சொன்னீங்க கார்த்திகா. மேகா நீங்க சொல்லுங்க, டிராவல் பண்ணும்போது வேற என்ன ப்ரிகாஷன்ஸ் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு?
3: ஸோ பொதுவாக நம்ம எந்த பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணாலும் வந்து சில ப்ரிகாஷன் லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம நம்மளை இதெல்லாம் வந்து பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வச்சுட்டு அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஸோ என்னோட ப்ரிகாஷன் லிஸ்ட்ல மோஸ்ட்லி எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஐடி கார்ட்ஸ் இருக்கும். பிகாஸ் நம்ம எங்கே தொலைஞ்சு போனாலும் இல்லை யாராச்சும் எது கேட்டாலும் ஐடி கார்டு வந்து நிச்சயமாலே ஹெல்ப் பண்ணும். அதை தவிர ஃப்ளாஷ் லைட், நைஃப், காம்பஸ், அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம போகிற இடத்துல அந்த ஊரில் நம்மளை யாருக்காச்சும் தெரிஞ்சா நம்ம எங்கேயாச்சும் போகிறோம் அது நமக்கு அன்சேஃபாக பட்டுச்சு அப்படின்னா உடனே வாட்ஸ்அப்லயோ இல்லை வேற எதுலயாச்சும் நம்ம லொகேஷன் அவங்களுக்கு லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணா அது நம்மளை கண்டிப்பா காப்பாத்தும். அப்படி இல்லைனாலும் பெர்மனண்டா ஒரு 3 மெயின் கான்டாக்ட் வச்சுட்டு அவங்க 3 பேருக்கும் நம்ம எங்க போறோம் என்ன பண்றோம் அப்படின்னு தெரியறதுக்காக லொகேஷன் ஷேர் பண்றது வந்து ஒரு நிஜமாலே ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ். ஸோ இதெல்லாம் பொதுவான சேஃப்டி மெஷர்ஸா இருந்தாலும் நம்ம போற பிளேஸுக்கு ஏத்த மாதிரி ப்ரிகாஷன் ஐட்டம்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு போகணும். ஸோ அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளை சேஃபா பாதுகாக்கும் நான் நம்புறேன் அமிர்தா.
4: ரொம்ப கரெக்டா சொன்னீங்க மேகா. டிராவல் உங்க எல்லாருக்கும் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்கு? நிவேதா நீங்க ஆரம்பிங்க.
5: நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வெளியூர்கள் அவ்வளோக்கா பயணம் பண்ணதில்லை. ஆனால் நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் அப்படிங்கிறனால ஒவ்வொரு டைமும் கோயம்புத்தூர் டு சென்னை ட்ரெயினில் வரும்போது எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன், சின்னவங்க பெரியவங்கன்னு சொல்லி அவங்க கூட பேசும்போதெல்லாம் நல்லாயிருக்கும். நிறைய பேர் பெரியவங்க பார்த்துட்டு என் பேத்தி மாதிரியே இருக்கமா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நமக்கு நம்மளுக்கும் பார்க்கும்போது நம்ம தாத்தா மாதிரி இருக்காங்க, நம்ம பாட்டி மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஆன் த ஹோல் இது ஒரு நல்ல ஜேர்னி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கும் அமிர்தா.
4: மேகா நீங்க சொல்லுங்க.
3: ஓ, பயணம் வந்து எனக்கு உண்மையாக சொல்லணும்னா நிறைய ஜென்ரல் நாலேஜ் கொடுத்துருக்கு. ஏன்னா நான் ஜியாகிரபிக்கலாக பேசிக்காக ரொம்ப வீக்கு. ஸோ பயணம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஓகே இந்த ஊர்னா அது இது பக்கத்தில் தான் இருக்குது, இந்த ஊர்லேருந்து இந்த ஊர் வந்து இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக வந்து நான் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடச்சிருக்கு. அதை தவிர நான் நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட கான்டாக்ட் எல்லாம் இன்னுமே எனக்கு வந்து பயங்கர ஹெல்ப்பாக இருக்குது. எஸ்பெஷலாக சொல்லணுன்னா நான் வந்து தூவானத்தில் வந்து திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணேன். அவங்களும் அவங்கள ஃபேமிலியும் மீட் பண்ணேன். இன்னுமே கூட அந்த ட்ரிப் போய் நான் 2 வருஷம் ஆனாலும் இன்னுமே கூட சென்னையை பத்தி ஏதாச்சும் நியூஸ் வந்தா இல்ல கொரோனா கேஸ் வந்து சென்னையில ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா கால் பண்ணி என்னம்மா எல்லாம் சேஃபா, ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு இன்னுமே அவங்க டச்ல தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மனுஷங்களையும் கொடுத்துருக்கு, பொதுவான அறிவியும் நிறைய கொடுத்துருக்கு. ஸோ டிராவல் வந்து எனக்கு என் லைஃப்ல பர்சனலா பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கு.
4: சரி கார்த்திகா நீங்க சொல்லுங்க.
2: மேகா ரொம்ப கரெக்டா சொன்னாங்க. நிஜமாவே டிராவல் பண்றது வந்து ஜியாகிரபிக்லி எல்லாரையும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும்னு நினைக்கிறேன். டோபாலஜி எல்லாமே வந்து இன்னும் நம்மளுக்கு நல்லா தெரியும், ரூட்ஸா இருக்கட்டும். அதே டைம் வந்து மேனேஜ்மெண்ட்டும் கத்து கொடுத்துருக்கு இந்த டிராவல். லைக் இப்போ ஒரு 4 நாள் போறோம்னா எவ்வளோ ரூபா எடுத்துக்கணும், இருக்கிற காசுல எவ்வளோ ப்ராப்பரா செலவு பண்ணணும், அதே மாதிரி ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், எல்லாமே இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கிடைக்கிற ரிசோர்ஸஸை வச்சு இருக்கிற இடத்துல இடத்துக்கு தகுந்த மாதிரி வாழ கத்து கொடுத்துருக்கு டிராவல்னு சொல்லலாம். அதே டைம் வந்து நல்ல மனுஷங்களையும் நல்ல மெமரிஸையும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த டிராவல் வந்து நம்மளுக்கு லைஃப்ல என்னைக்குமே நம்மளோட மொத்த லைஃப் ஒரு சாப்டரா பார்த்தோம்னா இது வந்து இன்றியமையாத ஒரு மெமரியா நம்மளுக்கு வாழ்க்கையில் அமையும்.
3: கரெக்டா சொன்னாங்க கார்த்திகா. நான் வந்து 12th முடிச்சுட்டு நான் இந்த மாதிரி டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு என் ஃபேமிலி கிட்ட சொல்லும் போது ஆப்வியஸ்லி நிவேதா சொன்ன மாதிரி சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனா நான் என் ஃபேமிலியோடையும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன், என் ஃப்ரெண்ட்ஸோடையும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். உண்மையா சொல்லணும்னா டிராவல் வந்து ஒரு இண்டிபெண்டன்சியை வந்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். கார்த்திகா சொன்ன மாதிரி வந்து பட்ஜெட்டை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், அந்த ஊரோட காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும், அது எப்படி நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும், ஃபுட் எல்லாம் எப்படி பார்க்கணும், ஹோட்டல்ஸ் எப்படி பார்க்கணும், அந்த ஊருக்கு போகணும்னா என்னெல்லாம் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானே தனியாக டிராவல் பண்ணுறதுனால இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பண்ணுறதுனால ஸோ இதுக்கப்புறம் வெளியூருக்கு தனியாக போய் படிக்கிறதுனாலும் இல்லை வேலை செய்யறது அப்படின்னா நான் இன்னொருத்தவங்களுக்கு டிபெண்ட் ஆகாம இருக்கிறதுக்கு டிராவல் வந்து நிஜமாலே ஹெல்ப் பண்ணிருக்கு. சோ அந்த இண்டிபெண்டன்ஸியை வந்து டிராவல் வந்து மெயினா நம்மளுக்கு கத்து கொடுக்குது. அமிர்தா,
2: மேகா சொன்ன மாதிரி எனக்கு இண்டிபெண்டன்சி, இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இதெல்லாம் பத்தி பேசுறப்போ எனக்கு நான் மேகா ரெண்டு பேரும் போன ட்ரிப்போட ஞாபகம் வருது. அக்டோபர் மாதம் நாங்கள் ரெண்டு பேரும் தேனிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் மேகாவோட பேரண்ட்ஸோட கான்டாக்டோட தேனிக்கு நாங்கள் போனோம்.
3: ஸோ தேனி போகும்போது என்னாச்சுன்னா அம்மா வந்து சித்தா டாக்டர் அப்படிங்கிறதுனால இந்த அம்மாவோட டாக்டர் நம்பர் கொடுத்து இந்த டாக்டரை கான்டாக்ட் பண்ணு, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தேனி

0: சுத்தி இருக்க குரங்கணி மேகமலையெல்லாம் சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணிருந்தோம். ஆனா அந்த டாக்டரை மீட் பண்ணும் போதுதான் அவர் சொன்னாரு, அதெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட், நீங்க ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ ஒரு 3 நாள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு எங்களோட பிளான் எல்லாமே வந்து வேஸ்டா போயிருச்சு.
1: அதனால என்ன, ஒரு நாள்ல சென்னை கிளம்ப வேண்டி இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு பஸ்ல இருந்து இறங்கின அன்னைக்கு மட்டும் சும்மா தேனி, அதுக்கப்புறம் அங்க சுத்தி இருக்கிற டேம் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்தோம். அந்த ஹாஸ்பிட்டல்லையே நாங்க தங்கிட்டோம், அந்த டாக்டரோட ஹாஸ்பிட்டல்லையே நாங்க தங்கிட்டோம். தங்கிட்டு அவரோட கார்டன் ஃபார்ம் அதெல்லாமும் போய் பார்த்தோம். அந்த இடத்துல வந்து இன்னும் மெமரபிளான ஒரு விஷயம்னா, நாங்க நைட்டு வந்து ஒழுங்கா தூங்க முடியல. சோ அன்னைக்கு அந்த டாக்டரோட ஃபார்ம் வந்து பார்க்க போயிருந்தப்போ ரொம்ப மழை, அது என்னன்னு தெரியல, ஒரு வினோதமான மழையா இருந்தது. ஒரு நேச்சுரலா இந்த ட்ரிசிலிங் அதுக்கப்புறம் அடமழை அப்படிலாம் இல்லை, எடுத்தோடனே அது டைரக்டா அடமழையா தான் இருந்தது. அதுல வந்து ரொம்ப பசியில வேற இருந்தோமா, அது என்ன சாப்பிட்டோம்னு இன்னி வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு நாங்க என்ன சாப்பிட்டோம்னு அரை தூக்கத்துல நாங்க ரெண்டு பேரும் அங்க சாதம் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு சரி தேனி சுத்தி பார்த்தாச்சு, இன்னைக்கு சென்னை கிளம்ப வேண்டி இருக்கும் போல அப்படின்னு நினைச்சோம். அப்பதான் பார்த்தா அந்த டாக்டர் எங்க கிட்ட சொன்னாரு, இல்ல நாங்க அதாவது நாங்க ஃப்ரைடே வந்து தேனியில இருந்தோம், அடுத்தது சாட்டர்டே சண்டே, சோ வீக்கெண்ட், சோ வீக்கெண்டுக்கு நாங்க எல்லாரும் வந்து ட்ரெக்கிங் போறோம், ஒரு குரூப்பா நாங்கெல்லாம் ஃபேஸ்புக்ல ஒரு குரூப் இருக்கோம், நாங்கெல்லாம் ட்ரெக்கிங் போறோம், நீங்க ஃப்ரீனா எங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அந்த நாங்க தங்கியிருந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள டாக்டர் எங்க கிட்ட சொன்னாரு.
0: அவரு சொல்லும் போது ஓகே, ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஒரு 10 பேர் வருவாங்க, அவங்க கூட நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க பேரண்ட்ஸ் கேட்டோம். எங்க பேரண்ட்ஸ் வந்து ஓகே, டாக்டர் தான் சொல்லியிருக்காரு, சோ அவரை நம்பி போலாம், பிரச்சனை எதுவும் வராது அப்படின்னு சொன்னதுனால அன்னைக்கு தேனியில இருந்து நம்ம உடுமலைப்பேட்டையில தான் எல்லாரையும் மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு. இங்கிருந்து உடுமலை போற வரைக்கும் நானும் அந்த டாக்டரோட ஃபேமிலி கார்த்திகா மட்டும்தான் இருந்தோம். சோ உடுமலை ஏர்லி மார்னிங் ரீச் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா அவர் பஸ்ல இருந்து 5 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் ஒரு 30-40 பேர்கிட்ட இருந்து பஸ்ல இருந்து இறங்கி வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டாக்டர் சொன்னாரு, இவங்க எல்லாருக்கூடையும் தான் நம்ம வந்து இந்த ட்ரிப்பு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்த்திகா மூஞ்சிய பாக்குறேன், அவைய மூஞ்சிய பாக்குறா, இதுக்கப்புறம் என்ன பண்றது, நம்ம லைக் நாங்க இதை பிளான் பண்ணியே வரல. சோ வந்து எல்லாரும் வயசானவங்க ஃபேமிலியோட வந்திருந்தாங்க, சில பேர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தாங்க, சில பேர் குழந்தைங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. சோ நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வந்த ட்ரிப்பை வந்து சொதப்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா பஸ் ஸ்டார்ட் ஆகி ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் தான் சொல்ல போனா ரொம்ப அமைதியா இருந்தோம். அங்க இருக்க எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு கொஞ்சம் சேஃப்டியா அங்கதான் நான் திவ்யாவை மீட் பண்ணேன். அவங்களும் வந்து ஒரு அம்மா இதுல இருந்து எப்படி இருக்கீங்க, காலேஜ் எல்லாம் எப்படி போனீங்க, சோ அந்த அனுபவம் வந்து நிஜமாலே மறக்க முடியாது.
1: இன்னும் சொல்ல போனா எல்லாருமே ரொம்ப வெர்சட்டைலான கம்யூனிட்டி, ஏஜ் டிஃபரன்ஸ் மட்டும் கிடையாது. கேரளால இருந்து வந்திருந்தாங்க, உடுமலைப்பேட்டையில இருந்து, திருப்பூர்ல இருந்து, அதுக்கப்புறம் தேனியில இருந்து, இப்ப நாங்க சென்னையில இருந்து, இப்படி வேரியஸ் ரீஜியன்ஸ்ல இருந்து வந்ததுனால எல்லா ரீஜியன்ஸ்லயும் ஏதோ மக்களை சம்பாதிச்ச மாதிரி தோணுச்சு. பிகாஸ் இன்னி வரைக்கும் அவங்க எல்லாருமே கான்டாக்ட்ல இருக்காங்க, எந்த இடத்துக்கு போனாலும் இன்னைக்கும் அவங்கள யாராவது ஒருத்தருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல சேஃபா போய் சேரலாம் அப்படின்ற ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப் இவ்வளோ தருமா அப்படின்ட்டு எங்க ரெண்டு பேருக்கும் சத்தியமா ஐடியாவே இல்லை நாங்க கிளம்பி போறப்போ. பட் அது இன்னி வரைக்குமே எங்களுக்கு வந்து மெமரபிளான ஒரு ட்ரிப்பா அமைஞ்சிருக்கு. நாங்க வந்து கையில ஒரே ஒரு பிரெட் பேக்கெட் எடுத்துட்டு போனோம், தேனி எங்க போறோம், குரங்கணி போறோமா, மேகமலை போறோமா, எதுவுமே தெரியாம அப்படி போன ட்ரிப் வந்து இவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர்டா அதே டைம் மெமரபிளா அமைஞ்சது வந்து நிஜமாவே இன்னி வரைக்குமே வந்து பூரிப்பா இருக்கு.
2: எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்களை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ கடைசி கேள்வி, உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரு இடத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அது எந்த இடம்? நிவேதா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க.
3: ஆக்சுவலி மேகா சொன்னாங்கல்ல ராமேஸ்வரம் போனாங்கன்னு, எனக்கு அப்போ தான் இந்த இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு 6 வயசு போல இருக்கும். நான் என் அப்பா கூட அந்த ராமேஸ்வரம் கடற்கரையில் நின்றுட்டு இருந்தேன். எனக்கு சின்ன வயசுலலாம் எப்போ கடல் பார்த்தாலும் கேட்பேன், இது இங்கே ஆரம்பிக்குது எங்கே போய் முடியும்ப்பா, இது எங்கே முடியும்னு கேட்பேன். அப்பா அவர் சொன்னார், இது போய் ஸ்ரீலங்காவில் முடியும்டா அப்படின்னு. எனக்கு அப்போ தான் ஒரு ஆசை வந்துச்சு, ஓகே நம்ம வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஷிப்பில் ஒரு வாயேஜ் போகணும் அப்படின்னு. நான் இன்ன வரைக்கும் அது போகல, ஆனால் என்னோடய ஸ்டில் என் விஷ்லிஸ்ட்டில் வந்து எனக்குமே டாப் ப்ரையாரிட்டியில் இருக்கிறது வந்து எனக்கு ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஷிப்பில் ஒரு வாயேஜ் போகணும் அப்படிங்கிறது தான். அதை தவிர பாத்தீங்கன்னா எனக்கு பாரிஸ் போகணும்னு ஆசை. நிறைய படங்களை நான் பாரிஸ் பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன். அங்க இருக்க அந்த ஸ்ட்ரீட்ஸ், அங்க இருக்க அந்த பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் பார்த்து எனக்கு அந்த ஸ்ட்ரீட் எல்லாம் போகணும், சும்மா நடக்கணும், ஸ்ட்ரீட் வாக் எல்லாம் போகணும்னு ஆசை. சோ என்னோட விஷ்லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது பாரிஸ்னு சொல்லலாம். அமிர்தா,
2: அப்படி இருக்கும்போது இந்தியாக்குள்ள நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்க?
3: இந்தியால எனக்கு லடாக் போகணும்னு ஆசை. லடாக் வந்து ரோட் ட்ரிப் போகணும்னு ரொம்ப ஆசை. பைக்ல எல்லாமே நான் படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனதுனே வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இந்தியாக்குள்ள லடாக் வந்து லோட் ட்ரிப் போகணும்னு ஆசை. லைக் என்னை பொறுத்த வரைக்கும் டிராவல் இஸ் நாட் வந்து நம்ம ஒரு 5-star ஹோட்டல் போய் புக் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணி லக்ஸுரி கார்ல போறது மட்டும் கிடையாது. லைக் பைக் டிராவலில் போகணும், மழை வெயில்னு பார்க்காம பைக்ல ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு போகணும், ரோட் கடையிலலாம் நின்று சாப்பிடணும், அதுதான் என் ஆசை. ஸோ வந்து எனக்கு லடாக் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை.
2: சூப்பரா சொன்னீங்க நிவேதா. கார்த்திகா நீங்க சொல்லுங்க.
0: ஸோ நிவேதா சொன்ன மாதிரி தான் எனக்கும் நான் போகிற இடங்கள், லைக் போகணும்னு நினைக்கிற இடங்கள் எல்லாமே வந்து எய்தர் புக்ஸில் இருந்தோ இல்லை மூவிஸில் இருந்தோ இன்ஸ்பயர் ஆனது தான் மேக்ஸிமம். ஸோ அதில் டாப்பில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். எனக்கு சின்ன வயசுலேருந்து குளு மணாலி போகணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க எனக்கு ஹிமாச்சல் பிரதேஷ் போகணுன்ற ஆசை வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. ஒரு 12 இடம், ஸ்பிட்டி வேலி, குளு மணாலி, இப்படி ஒரு 12 இடம் நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். அது எல்லாத்துக்குமே போகணும் அப்படின்றது என்னோட ரொம்ப பெரிய ஆசை. ஹைவே படம் பார்த்ததுல இருந்து எனக்கு இன்னும் அக்ரிவேட் ஆயிருச்சு ஹிமாச்சல் பிரதேஷ் போகணும் அப்படின்ற அந்த ஒரு விஷ். அதை தாண்டினா ராஜஸ்தான் போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. பாஜிராவ் மஸ்தானி, அதுக்கப்புறம் வந்து ஜோதா அக்பர், இந்த மாதிரி படங்கள் பார்த்து, ப்ளஸ் என்னோட அக்கா அங்கே ஒரு 1.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணாங்க அகமதாபாத்ல. ஸோ எனக்கு குஜராத், ராஜஸ்தான் அங்கே எல்லாமே போகணும். அந்த கல்ச்சர், அந்த ஸ்ட்ரீட்ஸ், அங்கே இருக்கிற மான்யூமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அது போக வந்து ரங் தே பசந்தி படம் பார்த்ததுக்கப்புறம் பஞ்சாப் போகணுன்ட்டும் எனக்கு ஆசை வந்து. இந்தியாவில் எனக்கு போகணுன்னு இருக்கிறது மெயினாக இந்த 3 இடம் தான். அண்ட் ஃபாரின்லன்னு பார்த்தா எனக்கு வந்து ஸ்பெயின் போகணுன்னு ரொம்ப ஆசை. பிகாஸ் டான் ப்ரௌனோட முக்கியமான 2 புக்ஸ், டாவின்சி கோட் அண்ட் ஒரிஜின், 2 புக்லேயுமே வந்து ஸ்பெயினை வந்து ரொம்ப அழகாக அவர் வந்து வர்ணித்து அந்த ஸ்ட்ரீட்டை பற்றி எழுதியிருப்பார். ஸோ எனக்கும் அந்த மிஸ்ட்ரியஸ் ஸ்ட்ரீட் போகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை.
4: எனக்கு இந்தியாக்குள்ள இது என்னோட ஃபேவரட் டெஸ்டினேஷன் போகணும் ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்ம பக்கத்தூரான கேரளா தான். ஏன்னா நான் வந்து வைக்கம் முகமது பஷீர் அப்படின்ட்டு ஒரு மலையாளம் ரைட்டர் இருக்காரு, அவரோட புக்ஸ் படிக்கும் போது மலப்புரம் டிஸ்ட்ரிக்டோட மலப்புரம் கல்ச்சர் பத்தி நிறைய அவர் சொல்லியிருப்பாரு. அவங்களோட தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க எந்திரிச்சனையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அது படிச்சதுக்கு அப்புறம் நான் ஆப்வியஸ்லி அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் படித்தேன். ஸோ எனக்கு வந்து நம்ம ஏன் மலப்புரம் போய் அவரோட வாழ்க்கையை ஒரு நாள் வாழ்ந்து பார்க்க கூடாது, ஏன் நம்ம அந்த ஊர்ல இருக்க கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ எனக்கு கேரளா வந்து என்னோட ட்ரீம் டெஸ்டினேஷனா ஆப்வியஸ்லி இருக்கும். கேரளாக்குள்ள ஸ்பெசிஃபிக்கா போகணும் அப்படின்ற நிறைய இடம் இருக்கு. கும்பலாங்கி கூட இருக்கு, கும்பலாங்கி நைட்ஸ் படம் பார்த்துட்டு அந்த வீடு இன்னும் அப்படியேதான் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சோ கொச்சியில கும்பலாங்கி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே நம்ம கும்பலாங்கி ஒரு நாள் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து எனக்கு கேரளா வந்து ஒரு விஷ்லிஸ்ட்ல இருக்கு. அது தவிர ஃபாரின் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா 2 கண்ட்ரிஸ் மெயினா சொல்லுவேன். ஒன்னு வந்து பிரான்ஸ். ஏன்னா வந்து பிரான்ஸ் வந்து ஒரு ஆர்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஆர்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால ஒரு 10 வருஷம் இல்ல ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் என்ன இமேஜின் பண்ணணும் அப்படின்னா, பிரான்ஸ்ல ஒரு ஆர்ட் ஸ்ட்ரீட்ல உட்காந்துட்டு நான் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்க மாதிரி என்ன இமேஜின் பண்ணி பார்த்துட்டுமே. சோ அதுக்காக வச்சு நான் வந்து பிரான்ஸ் போகணும் அப்படிங்கறது என்னோட லிஸ்ட்ல இருக்கு. அது தவிர வந்து ரீசெண்டா நான் வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன், 19th செஞ்சுரியில வந்து கம்போடியால வந்து அங்கோர் வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் கட்டினதா சொன்னாங்க. ஆனா அது வந்து 1990s ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து பீப்புள் எல்லாம் அதை கண்டுபிடிச்சு அதை ரீஃபார்ம் பண்ணி அந்த ஊருக்கு இப்போ ஒரு நிறைய டூரிஸ்ட் எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்ததுல இருந்து எனக்கும் கம்போடியா போகணும் அப்படிங்கிற ஆசை நிறையவே வந்திருக்கு. ஸோ பிரான்ஸ் அண்ட் கம்போடியா தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன் அமிர்தா.
2: சீக்கிரமே நீங்க எல்லாரும் உங்களோட டிராவல் டெஸ்டினேஷன்ஸ்க்கு போகணும்னு நாங்க விரும்புறோம். நீங்க சொல்றது பார்த்தா மூவிஸ் அண்ட் புக்ஸ் நிறைய டிராவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா?
4: கண்டிப்பா அமிர்தா.
2: நேர்களே, அலைந்திடும் மேகம் போல போகின்ற இந்த வாழ்க்கையில திசைகளை நீ மறந்திடு, பயணங்களை நீ தொடர்ந்துடுன்னு சொல்லி இந்த பயணங்கள் பத்தின சிறப்பு கலந்தாய்வை முடிவு செஞ்சுக்கிறேன். உங்களுக்கும் இந்த கலந்தாய்வு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சோ அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் பயண அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்க எங்க எம்ஓபி சமுதாய வானொலியோட தொலைபேசி என்னான்னு 044-2833-1262, ஐ ரிப்பீட், 044-2833-1262 என்ற தொலைபேசி எண்ணிற்கு காலை 10 மணி முதல் மாலை 3 மணிக்குள் உங்க அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துக்கலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே அம்ரிதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: மச்சான் மச்சான், பஸ் வந்துச்சு, ஏறலாம் வாடா.
1: நிற்கிற பஸ்ல யார்டா ஏறுவா? நம்ம என்ன பெருசுங்களா? நம்மெல்லாம் வாலிப வயசு. இப்ப ஏறலாம் வாடா.
2: டிக்கெட் எடுக்காதவங்கலாம் எடுங்க. எப்பா படியில நிக்காதீங்க, உள்ள வாங்க வாங்க.
0: இந்த கண்டக்டர் வேற. மாமா ஸ்டார்ட் மியூசிக்.
3: என் வீட்டுல நான் இருந்தேனே, எதிர் வீட்டுல அவ இருந்தாலே, லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல.
4: உள்ள எவ்வளவு இடம் காலியா இருக்கு, சொன்னா கேக்குதுங்களா? தொங்கின்னு வருதுங்க.
5: ஆமா, இவங்க சொன்னா மட்டும் கேட்கவா போறாங்க. கை காலை உடச்சுக்கிட்டாதான் தெரியும். இல்ல பாட்டு ஒரு கேடு.
6: கருத்து கணிப்பு படி 10 to 20 பேர் தினமும் பஸ்லயோ ட்ரெயின்லயோ படியில பயணம் பண்றாங்க. வருஷம் வருஷம் இந்த எண்ணிக்கை கூடிட்டே இருக்கே தவிர குறையல. படியில் பயணம், நொடியில் மரணம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

வணக்கம், நான் லோகேஷ் பார்த்திபன், பூவுலகின் நண்பர்களில் வாலண்டியராக இருக்கேன். காலநிலை மாற்ற பாதிப்புகளை தொடர்ச்சி நம்ம சந்திச்சுட்டு வந்துகிட்டே இருக்கோம் வருஷம் வருஷம். அதனால் புயல் நிறைய புயல் வருது, நிறைய அதிகமான மழை வெள்ளம் எல்லாம் ஹீட் வேவ்ஸ் அதிகமாக அது தொடர்ச்சி அதிகரிச்சுட்டே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஐபிசிசி அப்படிங்கிற ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, 1986 அப்புறம் பிறந்த எந்த ஒரு குழந்தையும் இயல்பான ஒரு ஆண்டை வந்து சந்தித்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம இனிமேல் வரக்கூடிய காலகாலம் வந்து பார்த்தோன்னா, அதிகப்படியான மழையோ இல்லை அதிகப்படியான வெயில் கொண்ட நாட்களோ வந்து நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அலாமையான பல ரிப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ காலநிலை மாற்ற பாதிப்புகளை வந்து தனி ஒரு நபரோ இல்லை தனி ஒரு குழுவோ வந்து கண்டிப்பாக கையாள முடியாது, சில கட்டுப்படுத்தவோ இல்லை மட்டுப்படுத்தவோ முடியாது. இது வந்து ஒரு ஊர்கூடி தேர் இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு நிகழ்வு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து தான் இந்த காலநிலை மாற்ற பாதிப்புகளை நம்ம கையாள முடியும், கட்டுப்படுத்தவோ மட்டுப்படுத்தவோ முடியும். எல்லாரும் சேர்ந்து இதுக்காக செயல்படுவோம்.

0: that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio,
2: our pride.
4: Oh, hello.
5: Hello.
4: இது கார்த்திகோட அம்மாவா?
5: ஆமா மேடம், யார் பேசுறது?
4: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
5: சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
5: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
4: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
5: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துட்டேன்.
4: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
4: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸ கண்டுபிடிச்சாரு. அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டா ஆதவன் படத்துல மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலோ அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது யூ கேன் நோ யூ கேன் ரிசார்ட் டு அதர் திங்ஸ். யூ கேன் ஆல்வேஸ் ஸ்விட்ச் டு மின்ட் ஆர் சம்திங் லைக் தட். பட் ஸ்மோக்கிங் தயவு செய்து விட்டுருங்க, உங்க நலத்துக்காகவும் எல்லாரும் நலத்துக்காகவும். தேங்க்யூ.
2: மாசி மாசி பாசி பாசி காட்டுவாசி பாட்டுவாசி.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. வாழ்க்கை முறை அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே நம்ம மனசுக்கு தோன்றது உணவு பழக்க வழக்கங்கள் தான். ஆனால் லைஃப் ஸ்டைல்ன்றது வெறும் உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும் இல்லை. நம்ம எந்த மாதிரியான உடல் உழைப்பு பண்ணுறோம், எந்த மாதிரியான மருத்துவத்தை எடுத்துக்கிறோம்னு சொல்லி இது எல்லாம் சேர்ந்தது தான் லைஃப் ஸ்டைல். அப்படி இன்னைக்கு பலரும் பலவிதமான லைஃப் ஸ்டைல்ஸை பரிந்துரைக்கிறாங்க. ஆனால் என்றைக்குமே இயற்கையோடு ஒன்றி வாழ்றது தான் ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல்னு உலக அறிஞர்கள் பலரும் சொல்கிறாங்க. அப்படி இயற்கையோடு ஒன்றி வாழும் வாழ்க்கை முறையான தற்சார்பு வாழ்க்கை முறை பற்றி பேசுறதுக்காக நம்மளோட இணைந்திருக்காங்க மிஸ்ஸஸ் இமாவதி மேம். வணக்கம் மேம். தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு மாறணுன்ற எண்ணம் மற்றும் ஊக்கம் எதுல இருந்து கிடைச்சது மேம்?
1: ஒரு 8 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்களும் சென்னை சிட்டியில இப்போ பல பேர் இருக்கிற அதே வாழ்க்கை முறையில தான் இருந்துகிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு உடலில் வந்து ஒரு சில உபாதைகள்லாம் அதிகமாக இருந்ததுனால சரி அதிலேருந்து மீள்றது எப்படிங்கிறதுக்காக நிறைய மருத்துவ முறையை தேடி போயிட்டே இருந்தேன். அலோபதி, ஹோமியோபதி, சித்தா அப்படின்னு நிறைய மருத்துவ முறைக்கு போயிட்டு எதுலேயுமே நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு திருப்தி ஏற்படலை. சரி ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் நல்லா தானே இருந்தாங்க அப்போதைக்கு, இப்போ நமக்கு மட்டும் ஏன் இந்த சுச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறதுனால சரி மாறி பார்க்கலான்னு சின்ன சின்ன மாற்றங்களை ஒன்று ஒன்றாக கொண்டுட்டு வர ஆரம்பித்தோம். அப்படி தான் இந்த தற்சார்பு வாழ்க்கை முறைக்குள்ள நாங்கள் வந்தது.
0: இந்த கொரோனா தொற்று ஆரம்பிச்சதுலேருந்து ஆரோக்கியம் மற்றும் பாரம்பரியம் ரெண்டு வார்த்தையும் ரொம்பவும் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆரோக்கியத்தை காக்க நீங்கள் ஃபாலோ பண்ணுற தற்சார்பு வாழ்க்கை முறை எவ்வளோ உதவும்னு சொல்ல முடியுமா மேம்?
1: ஆரோக்கியத்தை காக்க தற்சார்பு வாழ்க்கை முறையில் உணவு முறை வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஹோட்டலில் இருந்தும் வெளியில இருந்து உணவை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய நோய்கள் வருதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை விட்டுட்டு எல்லாரும் வீட்டில் உணவை சமைச்சு சாப்பிடணும். அந்த சமைச்சு சாப்பிட்ற உணவை ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து சாப்பிடாம அப்பப்ப சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அதுல உள்ள சத்துக்கள் வந்து முழுமையா நமக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம உணவுல வந்து பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்தணும். அதுல வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாம் எங்கள் வீட்டு தோட்டத்திலேயே உற்பத்தி பண்ணுறோம். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அவங்கெல்லாம் அந்த மாதிரி வீட்டிலேயே உற்பத்தி பண்ணி அந்த காய்கறிகளை பயன்படுத்தலாம். அதை சமைக்கும்போது மண் சட்டியையோ இரும்பு சட்டியையோ பயன்படுத்தி சமைச்சு சாப்பிட்டோன்னா நமக்கு நிறைய அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். அடுத்து நீர் சொல்லலாம். நம்ம குடிக்கிற தண்ணியை என்ன தண்ணி உங்களுக்கு கிடைக்குதோ அந்த தண்ணியை 6 மணி நேரம் மண்பானையில் வச்சிருந்து அதுக்கு பிறகு பயன்படுத்தலாம். இதை விட்டுட்டு ஃபில்டரு அது இது கெமிக்கல் இதெல்லாம் தேவையில்லை. அதே போல் நமக்கு வந்து தூக்கம் ரொம்ப முக்கியம். அந்த தூக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ 12 மணியை மையமாக வச்சு தூங்கணும். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு தேவைகள் தூக்கத்தோட தேவைகள் வந்து மாறுபடும். ஒருத்தவங்களுக்கு 6 மணி நேரம் போதும், ஒருத்தவங்களுக்கு 8 மணி நேரம் தேவைப்படும். இப்போ வந்து ஒரு 6 மணி நேரம் தேவைப்படுறவங்க எப்படி தூங்கணும் அப்படின்னா 9 மணிக்கு படுக்க போயிடணும். அவங்க காலையில 3 மணிக்கு முழிச்சா ஓகே, இல்லை அதை தாண்டி தூக்கம் வந்தால் தூங்கிக்கலாம். ஆனால் 12 மணியை மையமாக வச்சு தூங்குறது ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி தூங்குற அந்த 3 மணி நேரத்தில் அன்றைய நாளில் நம்ம உடம்புல டேமேஜ் ஆன செல்ஸல் எல்லாம் ரிலீஸ் ஆகுறதுக்கும் பாடியை விட்டு வெளியேறதுக்கும் 12 மணிக்கு பிறகு நம்ம உடம்புல நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு தேவை. ஸோ அதுக்காக தான் இதை மையமாக வச்சு தூங்க சொல்கிறது. இப்படி தூங்கும்போது நம்ம ஆரோக்கியம் வந்து முழுமையடையுது. அதே போல் காற்று, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடம் வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக ஏர் உள்ளே வந்து வெளியில் போகணும். அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்த அமைச்சிக்கணும். இப்போ இந்த கொசுவர்த்திகள் அந்த மாதிரி கெமிக்கல் பயன்படுத்துறத முழுமையாக விட்டுறணும். இந்த 4 முறையும் இல்லை மட்டும் இல்லாமல் எப்படி நமக்கு வந்து உணவு, காற்று, நீர், தூக்கம் இதெல்லாம் அவசியமோ அதுக்கு ஈக்குவலா அவசியமான இன்னொரு விஷயம்னா பயிற்சி. டெய்லி நம்ம பயிற்சி பண்ணணும். ஏதோ ஒரு உடற்பயிற்சி, அவங்கவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல பயிற்சிகளை நம்ம பண்ணணும். இந்த மாதிரி வாழ்ந்தோன்னா நம்ம வந்து ஆரோக்கியமாவே இருக்க முடியுது.
0: சின்ன சின்ன வாழ்வியல் மாற்றங்களை சேருது இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையில கடினம்னு யோசிக்கும் மக்கள் மத்தியில முழுமையான தற்சார்பு வாழ்க்கையை கடந்த சில ஆண்டுகளா அடாப்ட் பண்ணிருக்கீங்க. இது எப்படி சாத்தியமாச்சு மேம்?
1: இயற்கையோட நியதியே என்னன்னா யாரு எதை தேடி போறாங்களோ பிரபஞ்சம் அவங்களுக்கு அதை தேடி கொடுக்கும். அப்படிதான் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக இந்த தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி போகும்போது ஒவ்வொரு விஷயங்களா எங்களுக்குள்ள வந்துச்சு. அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஏசி எடுத்துக்கலாம். நாங்க வந்து ஏசியில தான் தூங்கி பழகி இருந்தோம். ஆனா அது வேண்டான்னு முடிவு பண்ணப்ப ஏசி ஆஃப் பண்ணிட்டு ரூம் ஜன்னல்லாம் திறந்துட்டு தூங்கும் போது ஒரு ஹீட்டை உணர்ந்தோம். அப்போதான் யோசித்தோம், இல்லை நம்ம பெட்டில் படுக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஹீட்டாக இருக்குது, சரி பெட்டை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் தரையில் பாய போட்டு படுக்க ஆரம்பித்தோம். அதை சொல்லுவாங்கள்ல, சூடான காற்று மேலே இருக்கும், குளிர்ச்சியான காற்று எப்பயுமே கீழே இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி எங்களுக்கு பாயில் படுத்து தூங்கும்போது அந்த ஃபேன் காற்று போதுமானதாக இருந்துச்சு, குளிர்ச்சியாகவும் இருந்துச்சு. ஸோ இதே போல ஒவ்வொரு விஷயங்களுமே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக இருக்கிறது போல தெரிஞ்சால் கூட கொஞ்ச நாளில் நம்ம அதுக்கு பழகிடுவோம். இப்போ எல்லாரும் நீங்கள் எப்படி இப்படி எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண முடியுது அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு அது ஒரு ஒரு 6 months ஆர் 1 year கூட புதுசாக தெரிஞ்சுது. இப்போ யாரும் பேசும்போது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது வந்து எங்களுக்கு பழகின ஒரு விஷயமா ஆயிட்டு. எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு பிரமிப்பு இருக்கும் அந்த விஷயத்துக்குள்ள, அப்புறம் கொஞ்ச நாளில் அதுவே யூஸ் ஒன்னாயிடும். அதே போலதான் எங்களுக்கு இந்த வாழ்க்கை முறை.
0: தற்சார்பு வாழ்க்கை முறைன்ற வார்த்தையை கேட்டவுடன் இது எங்க இருந்துப்பா சிட்டில இருக்கக்கூடிய நம்மளால ஃபாலோ பண்ண முடியும்னு யோசிக்கக்கூடிய மக்களுக்கு உங்களோட கருத்து என்னவாக இருக்க முடியும் மேம்?
1: சாத்தியமான்னு கேக்குற அளவுக்கு இந்த வாழ்க்கை முறையில ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன குளிக்கும் போது சோப்பை பயன்படுத்தி இருந்திருப்போம், அதுக்கு பொதுவா இங்க வந்து பாசிப்பருப்பு மாவை பயன்படுத்துறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் வந்து இந்த வாழ்க்கை முறைகளை வர்றதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிற அந்த பழக்கமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த வாழ்க்கை முறைகளை வரும்போது வாரத்தில் ஒரு நாள் கட்டாயமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எண்ணெயை தேய்ச்சி தலையில் வந்து சீயக்காவையும் உசில பொடியையும் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துகிறோம். அதேபோல் உடம்புக்கு வந்து பாசிப்பருப்பை அரைச்சி அதை பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தி குளிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த உடம்புல இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு, அந்த குளிர்ச்சி, இது வந்து நம்மளை அடுத்தடுத்து குளிக்க வைக்கும். வார வாரம் நம்ம குளிக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீலை உருவாக்கும். இப்போ நாங்கள்லாம் அடல்ட்டு வந்து இல்லை, நம்ம உடம்புக்காக குளிக்கணும், ஆரோக்கியத்துக்காக குளிக்கணும்னு இதுக்குள்ள வந்தோம். ஆனால் என்னோட பொண்ணெல்லாம் இதுக்குள்ளே வரும்போது ஒரு 10 வயசு தான், அவளாவே கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருப்பா. கேட்டா, நீங்கள் மட்டும் தேய்ச்சி குளிக்கிறீங்களே எண்ணெயே எனக்கும் குளிப்பாட்டுங்களேன் அப்படின்னா, அவளுடைய அந்த எண்ணெயை சுட வச்சு கொடுக்கும்போது எடுத்துட்டு போய் சந்தோஷமா உடம்புல தேய்ச்சிக்கிட்டு, தலையில சீயக்கா உசில பொடிய தேய்ச்சி உடம்புல பாசி பெயர தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து, ஆ இது ரொம்ப நல்லா இருக்குது, உடம்பு ஒரு மாதிரி நல்ல ஃபீல் இருக்கே அப்படின்னா. ஆனால் இப்பயும் அவளுக்கு தேவைப்பட்ட வாரத்தில் 2 நாள் கூட அவள் குளிக்கிறா. இப்போ நாங்கள்லாம் வாரத்தில் 1 நாள் தான் குளிக்கிறோம். ஸோ இந்த விஷயத்துக்குள்ள வர்றது வந்து ஒன்றும் சிரமமான எதுவுமே கிடையாது, சாத்தியமானு கேட்குற அளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை.
0: தற்சார்பு வாழ்க்கை முறையை உணவுல புகுத்தலாம், ஆனா ஒரு துணி செலவு செய்யறதுல இருந்து பாத்திரங்களை சுத்தம் செய்யும் வர பின்பற்ற முடியுது. அதை சார்ந்த சில குறிப்புகளை கொடுக்க முடியுமா மேம்?
1: கட்டாயமா முடியும். நான் ட்ரெஸ்ஸை கிளீன் பண்றதுக்கு என்ன மாதிரி லிக்யூட் ப்ரிப்பேர் பண்றேங்கிறத இங்க சொல்றேன். லெமன் ரொம்ப சீப்பாக இருக்கிற அந்த சீசனில் 3 கிலோ லெமனை வாங்கி அதை வந்து நம்ம ஊறுகாய்க்கு நறுக்கிறது போல் நைஸாக நறுக்கிட்டு, அது கூட 1 கிலோ நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஏதோ ஒன்று பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் 10 லிட்டர் தண்ணி, இது 3ஐயும் ஆட் பண்ணி ஒரு பக்கெட்டில் மேலே மூடி போட்டு உள்ள பக்கெட்டில் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். டெய்லி ஒரு 10 times கிளாக்வைஸ்லேயும் ஆன்டி கிளாக்வைஸ்லேயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் மூடி வச்சிடணும். இப்படி ஒரு 45 நாளைக்கு பண்ணி வச்சுட்டு, ஒரு 45 நாளைக்கும் பிறகு எடுத்து அதை நம்ம ஜூஸ் வடிகட்டியில் நல்லா வடிகட்டி அந்த லிக்யூடை மட்டும் எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணிக்கணும். அதுக்கும் பிறகு ஒரு 2 கிலோ பூந்தி கொட்டைன்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் வாங்கணும். அங்கே அந்த பூந்தி கொட்டையில் உள்ளற பார்த்தீங்கன்னா விதை இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா அதோட தோல் இருக்கும். இதை வெயிலில் நல்லா காய வச்சு அதை தட்டினோன்னா அந்த விதைகளை மட்டும் அதுலேருந்து நீக்கிடணும். தோலை மட்டும் எடுத்து ஒரு 2 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு ஒரு 2 days விட்டுறணும். 2 நாளைக்கு பிறகு எடுத்து அதை நல்லா கசக்கி புழிஞ்சி அதையும் ஃபில்டர் பண்ணி நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம்ல லெமன் நாட்டு சர்க்கரை தண்ணி யூஸ் பண்ண ஒரு லிக்யூடு, அந்த லிக்யூடில் இதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா 1 year கூட இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ அந்த பூந்தி கொட்டையில் லிக்யூட் எடுத்ததுக்கு பிறகு மிச்சம் இருக்குள்ள நமக்கு சக்கையா, அதை எடுத்து வெயிலில்

0: காய வச்சுட்டு அதுக்கு பிறகு எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இதை நம்ம பாத்திரத்துக்கு விளக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அது இல்லாமல் நான்லாம் நார்மலாகவே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு கொஞ்சம் மிஞ்சும்ல, அந்த மாவு வச்சே பாத்திரங்களை விளக்கிக்குவேன். இல்லை இந்த பூந்தி கொட்டை பொடியை வந்து பயன்படுத்துவேன். இதுவும் இல்லையா, கொஞ்சம் சீயக்காய், கொஞ்சம் பூந்தி கொட்டை பொடி, கொஞ்சம் உசிலப்பொடி, இப்படி நம்ம கிளீன் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் என்னென்னலாம் பயன்படுத்துகிறோமோ அந்த அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அதை எடுத்து பாத்திரம் கழுவ பயன்படுத்துவோம்.
1: தற்சார்பு வாழ்க்கை முறையை பின்பற்றுவதனால நமக்கு என்ன பயன்கள் இருக்கு அப்படின்றது இவ்வளவு நேரம் அழகா விளக்குனீங்க. ஆனா இந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுவதால நம்மளுடைய சுற்றுப்புறத்துக்கு என்ன மாதிரியான நன்மைகள் விளையும் மேம்?
0: இந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுறதுனால சுற்றுப்புறத்திற்கு என்ன நன்மைகள் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, நீருக்கு, மண்ணுக்கு, காற்றுக்கு, இந்த மூணுக்கும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த கெடுதலும் இல்லாம வாழ்றதுங்கிற ஒரு மன திருப்தி எங்களுக்கு இருக்கு. பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் நாங்க காலையிலேருந்து மாலை வரையும் எங்களுக்கு தேவை, அதாவது கிளீனிங் பர்பஸ்க்காக பயன்படுத்துற எந்த கெமிக்கலையும் நாங்க பயன்படுத்துறது இல்லை. இப்ப கிச்சன்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக், வீட்டுக்குள்ளேயே பிளாஸ்டிக் ஐட்டத்தை நாங்க மேக்சிமம் யூஸ் பண்றது இல்லை. ஏதோ வெளியிலேருந்து ஏதாச்சும் ஒரு ஐட்டம் வந்துச்சுன்னா அதையும் உடனே நாங்க குப்பையில போடாம அதுல என்னமா எதையாச்சும் செடிங்களை வளர்க்கலாமா, என்ன பர்பஸ்க்காக அதை திருப்பி பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப காலத்துக்கு, அப்படிதான் நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஃப்ரிட்ஜ், ஏசி இது ரெண்டையுமே அவாய்ட் பண்ணியிருக்கிறோம். அதே போல இப்ப மழை தண்ணி கிடைக்குது அப்படின்னா சம்பு ரெடி பண்ணி கிட்டத்தட்ட நாங்க 30,000 லிட்டர் வந்து தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். அதுல வந்து 15,000 லிட்டரை வந்து குடி தண்ணிக்காக பயன்படுத்துறோம். மிச்சம் உள்ள 15,000 லிட்டரை வந்து நாங்க செடிங்களுக்கு தண்ணிக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது இல்லாம துணி நாப்கினை தான் நாங்க பயன்படுத்துறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நாப்கின்னால உடல் ஆரோக்கியத்திற்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு தெரியும், சுற்றுப்புறத்துக்கு எவ்வளோ தீமையை கொடுக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா நம்ம எல்லாரும் இந்த துணி நாப்கின்குள்ள வரும்போது சுற்றுப்புற சூழல் முழுமையா பாதுகாக்கப்படுது.
1: இன்னைக்கு சுற்றுப்புற சூழல் சார்ந்த பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வு பெரும்பாலானோர் மத்தியில இருக்கு. வெறும் விழிப்புணர்வோட மட்டும் நிறுத்திக்காம ஒரு தனி மனிதனால இந்த பிரச்சனைகளை குறைக்கும் விதமா செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன?
0: ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இது சாத்தியமே. ஒண்ணு இல்ல, ஒருத்தன் காலையில எந்திரிக்கிறான், அந்த பேஸ்டை யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்றதை விட்டுட்டு கெமிக்கல் இல்லாத வீட்டில் தயாரிச்ச ஒரு பல்பொடியை பயன்படுத்தி ப்ரஷ் பண்ணிட்டு போனாவே அதுவே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஒன்றும் இல்லை, எதுவுமே என்னால் பண்ண முடியல, ஆனால் நான் இந்த சுற்றுப்புறத்துக்காக எதையோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்படின்னா இந்த மினிமலிசம்னு சொல்கிறாங்கல்ல, என்ன தேவையோ அதை தவிர எதையுமே வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அந்த மாதிரி தேவையானதை மட்டும் வாங்கி தேவையானதை மட்டும் பயன்படுத்திட்டு வாழ்கிற அந்த வாழ்க்கை முறை கூட கட்டாயமாக வந்து சுற்றுப்புறத்திற்கு ஒரு பெரிய அளவில் பயனை தரும். இப்ப வாய்ப்பு உள்ளவங்க, இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா குளிக்கிற தண்ணி, பாத்திரம் வளர்க்குற தண்ணி, ட்ரெஸ் துவைக்கிற தண்ணி எல்லாமே வந்து நாங்க தோட்டத்துக்குள்ளதான் விடுறோம். ஏன்னா நாங்க எந்த கெமிக்கலையும் பயன்படுத்துறது இல்லை. சோ யாருக்கு இந்த மாதிரியான சூழல் இருக்கோ அவங்க அதை பண்ணுங்க. ஒண்ணு இல்ல, ஒவ்வொருத்தரும் உட்காந்து யோசிக்கும் போது புரியும். இப்ப நாங்க வந்து வீட்டுல மாற்றங்களை கொண்டுட்டு வரும்போது என்னோட குழந்தைக்கு என்ன மாற்றங்களை கொண்டு வரலாம்னா, ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பாட்டில் வாங்கி கொடுத்தோம். ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்கும்போது இதை நீ வந்து 4 இயர்ஸ் பயன்படுத்தணும் இந்த பேக் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதே போல சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம பண்ண பண்ண ஒவ்வொரு தனி மனிதனாலையும் இந்த சுற்றுச்சூழலுக்கு பயனுள்ள வகையில வாழ முடியும்.
1: இன்னைக்கு பெண்கள் பலரும் மாதவிடாய் காலத்துல 90% மேலா பிளாஸ்டிக்காலான சானிட்டரி நாப்கின்ஸ் தான் பயன்படுத்துறாங்க. இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் இருக்கா? அப்படி இருந்தா அது எந்த அளவு எஃபெக்டிவா இருக்குதுமா?
0: வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு பெண்ணும் அவங்களோட மாதவிடாய் காலத்தை கடந்து போறது மற்ற எல்லா நாட்களை போலயே இருக்கணும், இதை வச்சே அவங்களோட ஆரோக்கியத்தை வந்து நம்ம தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல நம்ம அம்மா பாட்டி இவங்கெல்லாம் வந்து துணியை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்பையும் அதே போல பிளாஸ்டிக் நாப்கினுக்கு பதுவ துணியாலான நாப்கின் கிடைக்குது. இது வந்து அழகா கம்ஃபர்டபுளா என்ன மாதிரியான ஷேப்ல இருந்தா நமக்கு வசதியோ அந்த மாதிரி ஷேப்ல எல்லாம் நமக்கு கிடைக்குது. இது வந்து யூஸ் அண்ட் த்ரோவாகவும் கிடைக்குது, ரீயூசபிளாகவும் இருக்குது. நான் கடந்த சில வருடங்களா இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். இது பயன்படுத்தும் போது தான் அதுல அதை எப்படி நம்ம உணர்றோங்கிறத வந்து சொல்ல முடியும். அந்த பிளாஸ்டிக் நாப்கினை பயன்படுத்தும் போது ஒரு இரிட்டேஷனை ஃபீல் பண்ண முடியும் அந்த நாட்கள்ல. ஆனா இதே துணி நாப்கினை பயன்படுத்தும் போது அது எதுவுமே இருக்காது. மற்ற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க, வயிறு வலி, கால் வலி, ஒரு சிலருக்கு கொஞ்சம் இச்சிங் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அது எல்லாமே இதில் குறையறத கவனிக்க முடியும். இது வந்து எல்லாருக்கும் சாத்தியமே. இப்போ 3 hours தாங்கக்கூடிய அளவுலையும் 6 hours தாங்குகிற அளவுல எல்லாம் கூட நமக்கு துணி நாப்கின் கிடைக்குது. இப்போ ஸ்கூல் போற குழந்தைங்க கூட இதை பயன்படுத்துற அளவுக்கு ரெடியா இருக்காங்க.
1: வீட்டு தோட்டம் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த கொரோனா தொற்று காலத்துல பலருக்கும் நல்ல ஒரு பொழுதுபோக்கா அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு நல்ல வீட்டு தோட்டத்தை இயற்கையான முறையில உருவாக்க செய்ய வேண்டியவை என்னென்ன மேம்?
0: அதுக்கு முதல்ல செடிய வளர்க்கணுங்கிற எண்ணத்தை மனசுல வளர்க்கணும். அப்ப இயற்கையோட உங்களுக்குள்ள ஒரு தொடர்பு வரும். அதுக்கும் பிறகு நம்ம கிச்சன்ல இருக்கிற வேஸ்டை எல்லாத்தையும் ரெடி பண்ணி அது கூட கொஞ்சம் மண்ணை ஆட் பண்ணி நம்ம கிச்சன்ல இருக்கிற ஏதோ ஒன்று ஒரு வெந்தயத்தை ஊற வச்சு அதில் தெளிச்சு பாருங்க. அது முளைச்சி வரும்போது அப்போ புரியும் உங்களுக்கு. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. ஒவ்வொருத்தவங்களோட சூழலுக்கு ஏத்தாப்புல பெரிய அளவுலையோ இல்லை நிறைய தொட்டிகளை வாங்கியோ இல்லை பைகள்லையோ கொஞ்சம் மண் கொஞ்சம் உரம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்னலாம் வளர்க்கணும்னு ஆசை இருக்கோ எல்லாத்தையும் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கான சீடு தேவையா? எல்லாமே வந்து நாட்டு ரக விதைகள்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அதை தேடி அதை பயன்படுத்தி காய்கறிகளை உற்பத்தி பண்ணுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்றேன்.
1: தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு மாறிய இந்த கடந்த சில ஆண்டுகள்ல உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தினருடைய உடல் நலத்துல எந்த மாதிரியான மாற்றம் ஏற்பட்டிருக்குமா?
0: முன்னை விட நாங்கள் இப்போ வந்து ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஆரோக்கியமாக இருக்கிறதுனால எப்பயுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலை எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா செலவுகள் வந்து ரொம்ப கம்மி. இந்த செலவுகள் குறையிறதுனால இந்த மணியை நோக்கி தேடுற தேவைகள் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி நாங்கள் தேடுறது குறையும் போது எங்களுக்கு நேரம் வந்து அதிகமாக கிடைக்குது. இந்த நேரத்தை வந்து எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் உணர்ந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியுது எங்களால.
1: இன்றைய சூழல்ல கிருமி நாசினின்ற ஒன்று நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒன்னா மாறிடுச்சு. அப்படி இருக்கும் போது நம்ம வீடுகள்ல இயற்கை கிருமி நாசினியா செயல்படக்கூடிய பொருட்கள் என்னென்ன மேம்?
0: கிருமிகளை பார்த்து பயந்து அதை அழிச்சாதான் நம்ம சேஃபா இருக்கலாம் அப்படிங்கிறதையெல்லாம் விட்டுட்டு உடலோட மனதோட ஆரோக்கியத்தையும் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்திக்கிட்டோம்னாவே கிருமிகளால் நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. கிருமியோட நம்ம சேர்ந்து தான் பயணிக்கணுங்கிறது இயற்கையோட நியதி. அதை நம்மளால் மாற்ற முடியாது. எங்கள் வீட்டில் எந்த கிருமி நாசினியையும் பயன்படுத்துறதில்லை.
1: தற்சார்பு வாழ்க்கை முறை சார்ந்த ரூமர்ஸ் நிறைய இருக்கு. அதுல நீங்க கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ரூமர் என்னவா இருக்குமா?
0: இந்த வாழ்க்கை முறையை பின்பற்றதுனால அதிகம் பணம் செலவாகுங்கிறது ஒரு தப்பான கருத்து. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்க வீட்டில் ஒரு வருஷத்துக்கு கிளீனிங் பர்பஸ்க்காக நீங்க எவ்வளோ பணத்தை செலவு பண்றீங்க? இப்போ நாங்க எப்படி செலவு பண்றோம் அப்படின்னா, ஒன்றும் வேண்டாம், ஒரு ட்ரெஸ் துவைக்கிறதுக்கு ஒரு லிக்யூட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல லெமன் அதிகமாக கிடைக்கிற ஒரு சீசனில் அந்த லிக்யூடை நான் அந்த ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்போ எனக்கு மொத்தமாகவே ஒரு 200 rupees 300 rupees தான் அந்த லிக்யூடுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆனால் அது எனக்கு ஒரு வருஷத்துக்கு வரும். அதே போல் இப்போ வந்து ஈபி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஃப்ரிட்ஜு ஏசி இந்த ஐட்டங்கள்லாம் இல்லாததுனால 2 months 400 rupees 500 rupees தான் எனக்கு செலவு பண்ணுறேன். இப்போ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் ஃபுட்டாக எனக்கு நான் வந்து இயற்கை விவசாயிகள்டேருந்து டைரெக்டாக வாங்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரைஸ் எடுத்துக்கலாம். ரைஸை வந்து நீங்கள் பூச்சி மருந்து தெளிச்ச உரம் போட்ட பாலிஷ் பண்ண ஒரு அரிசியை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து 60 rupees தான் வாங்குறேன் 1 kilo அரிசியை. நீங்கள் இதை கம்பேர் பண்ணி பார்த்துங்க. அதே போல் இது எல்லாமே நீங்கள் வந்து சென்னை சிட்டிக்குள்ளே உள்ள ஆர்கானிக் ஷாப்பில் போய் வாங்கினீங்கன்னா எல்லாமே காஸ்ட்லியாக தான் தெரியும். ஆனால் எல்லா பொருளையுமே இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயிகள்லேருந்து டைரக்டாக நம்ம வாங்கும்பொழுது நமக்கு ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது. இதுக்கு வந்து ஒரு 8 years முன்னாடி எல்லாம் வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அதுக்கு ஈஸியாக எப்படி அந்த இடத்த ரீச் பண்ணுறது, இயற்கை விவசாயிகளை எப்படி ரீச் பண்ணுறதுங்கிறதுக்கான வழிகள் வந்து நிறைய இருக்குது இப்போ. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மெடிசனுக்குன்னு 8 years நாங்கள் எதையுமே செலவு பண்ணதில்லை. ஏன்னா நாங்கள் வந்து மற்ற மருந்துள்ள மருத்துவத்தை பயன்படுத்துறத நாங்கள் முழுமையாக விட்டுட்டோம். ஸோ இந்த ஆர்கானிக் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து நிறைய பணம் மிச்சம்தான் ஆகுது, செலவு ஆகலை.
1: ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா அதை மீறி ஏதாவது தொந்தரவுகள் வந்தா என்ன செய்றீங்க மேம்?
0: நீங்க சொல்றது போல ஏதாவது தொந்தரவுகள் வந்துச்சுன்னா நாங்க வந்து மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னு சொல்ற தொடு சிகிச்சையை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஏன் அந்த மருத்துவ முறையை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, எப்படி அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மருத்துவ முறை இருந்துச்சோ, ஆனால் அதை எங்களால் எடுத்துகிட்டு வர முடியல. ஆனால் இப்போ இந்த மருத்துவ முறையில் ஒவ்வொருத்தவங்களுடைய நாடியை பார்த்து அதுக்கு தகுந்த சிகிச்சையும் உணவு முறையும் வாழ்க்கை முறையையும் இந்த மருத்துவ முறையில் கொடுக்குறாங்க. அதனால தேவைப்படும் பொழுது இந்த மருத்துவத்தை நாங்க அணுகிறோம்.
1: இத்தனை நேரம் தற்சார்பு வாழ்க்கை முறை சார்ந்த சந்தேகங்களுக்கும் தற்சார்பு வாழ்க்கை முறையை எப்படி பின்பற்றுன்ற குறிப்புகளையும் ரொம்பவும் தெளிவா சொன்ன மிஸ்ஸஸ் இமாவதி மேம் அவர்களுக்கு MOP சமுதாய வானொலி சார்பாக எமது நன்றிகள். மேலும் பல பயனுள்ள நிகழ்ச்சிகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ சுஜாதா. நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
0: நமது வானொலி,
1: நமது பெருமை.
2: என்னங்க இது, நேத்து நீங்க கொடுத்த மருந்து இருந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
3: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க. கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பாத்து வாங்கணும், நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா?
2: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க,
4: நுகர்வோர் கவனிக்க.
3: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
4: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போக சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்க.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு போன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளீன்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸ் அளவுக்கு இந்த கிளீன்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இது கிளீன்லினஸ் கவர்மெண்ட் மட்டும்தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச்சை கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெரு நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட் செல்ஃப் வில் பி அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மளை தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. இங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நியூஸா கேட்டுட்டே இருங்க. என்ஜாய். ஹாவ் எ நைஸ் டே.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.

வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது உங்க ஃபேவரட் டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக

0: கொடுத்து வழங்குறது. நான் உங்க ஆர்ஜே அக்ஷயா. இப்போ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஒரு சத்துணவு நிபுணர், அதாவது டயட்டீஷியன், மிஸ்ஸஸ் வனஜா ஃப்ரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்ட் ஹெல்த், எக்மோர். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: இப்போ வந்து இவங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்கலாம். நீங்க கேட்க வேணும்னா எங்களுக்கு வந்து நிலையத்துக்கு கால் பண்ணணும். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 651-211-3333, 651-211-333. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், இப்போ டு ஸ்டார்ட் வித், டயட்டீஷியன் அப்படின்னா என்ன? இப்போ நார்மலா சொன்னீங்கன்னா இப்போ ஜிம் போனா வந்து டயட் கண்ட்ரோலா இருக்கணும், டயட்டீஷியன் கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. மன உளைச்சல் காரணமா மனநல மருத்துவர் கிட்ட போனீங்கன்னா டயட்டீஷியன் கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களோட டயட்டை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து நார்மலா ஹாஸ்பிட்டல்ஸ் போனா கூட டயட்டீஷியன்றவங்க இருக்காங்க. இப்போ டயட்டீஷியன் அப்படிங்கிறவங்க யாரு, மருத்துவ துறையில அவங்களோட ரோல் என்ன?
1: டயட்டீஷியன்னாக்க சத்துணவு நிபுணர், அதாவது இப்ப வந்து எடுத்துக்கிற பொருள் வந்து எந்த மாதிரி, அதாவது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அந்த வயசுக்கேத்த வெயிட் இருக்கணும். அதுதான் வந்துட்டு அது வந்துட்டு சில நிறைய பேருக்கு தெரியாது, என்ன வேணாலும் கண்டதெல்லாம் சாப்பிடலாங்கிறது அவங்களுடைய இது. நாங்க என்ன பண்ணுவோம், அதோடைய நியூட்ரிஷன் என்னென்ன, இதுல என்னென்ன பொருள்ல சத்தான ஆகாரங்கள் இருக்கு, அதுல என்னென்ன சத்து இருக்கு. சில பேருக்கு நிறைய தெரியாது, ஏதோ கிடைக்கிறதா ஆயில் ஐட்டம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் எடுத்து என்னென்ன சத்து எந்தெந்த பொருள் இருக்குங்கறத சொல்லி. இப்போ நிறைய பேர் ஒபேஸ், இப்ப அடல்ட்னு பெரியவான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒபேஸா தான் இருக்கா. என்னன்னாக்க நார்மல் டெலிவரி இல்லன்னா சிசேரியன் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்துட்டு உடம்பு வெயிட் ஆட்டோமேட்டிக்கா ஏறிடுது. அது என்னன்னாக்க அவங்களுக்கு கூட சேர்ந்துருது. சின்ன குழந்தைங்களுக்கு ஃபேட் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் வந்துட்டு பெரியவளுக்குன்ற போது அவங்களுக்கு ஒரு லிமிட்டட் கிராம்ஸ் தான் ஃபேட் இன்க்ளூட் ஆகணும். ஆனா வந்து அவங்க வந்துட்டு சிசேரியன் பண்ணியும் குண்டாகிறது வந்துட்டு ஃபேட் நிறைய, இப்ப எப்படின்னு சொல்றதுனாக்க ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வெயிட் போடுது, அதை நான் என்னால ரெடியூஸ் பண்ண முடியல அப்படிங்கறது அது முட்டாள்தனம். நம்மளே வந்துட்டு நிறைய உள்ளுக்குள்ள நிறைய எப்படி சொல்றது, எடுத்துக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, என்னென்ன பொருள் என்னென்ன சாப்பிடணுங்கிறதும் தெரியாது. கண்டதும் சாப்பிட்டுட்டு உடம்பு பெருத்துறதே பெருத்துறதுன்றதான் பாப்பாலே ஒழியும், அது என்னென்ன எடுத்துக்கிறதுனால இப்படி குண்டாகிறோம்.
0: உணவு
1: வந்து நாங்க கால்குலேட் பண்ணி எந்த எவ்வளவு கலரிஸ் நீங்க எடுக்கணும், எவ்வளவு கலரிஸ் எடுத்திருக்கீங்கன்றத நாங்க கால்குலேட் பண்ணி அவங்களுடைய பிஎம்ஐ செக் பண்ணுவோம். அதாவது ஏஜுக்கேத்த ஹைட் அண்ட் வெயிட் இதெல்லாம் கரெக்டா இருக்கா குழந்தைங்களுக்கு பார்ப்போம். பெரியவாளுன்னு பாத்தீங்கன்னாக்க ஹைட்டுக்கேத்த வெயிட் இருக்கா அப்படின்ட்டு பிஎம்ஐ, எங்ககிட்ட பிஎம்ஐ சார்ட்ஸ் இருக்கு, அந்த சார்ட்டை வச்சு நாங்க கால்குலேட் பண்ணி இந்த வெயிட்டுக்கு நீங்க ஒபேஸ்ல இருக்கீங்க. அதாவது ஒபேஸ் மீன்ஸ் அதிகமான எடை இருக்கு, ஓவர் வெயிட் மிக அதிக எடை, எக்ஸ்ட்ரீம்லி ஒபேஸ், அதாவது அதுக்கும் மேல. இப்படி இருக்கவங்களுக்கு என்னன்னாக்க ஹார்ட் ப்ராப்ளம், பிபி, சுகர், ஜெனரேஷன் மூலமா தான் இது வருது சுகர்லாம், பட் வெயிட் அதிகமா இருக்கிறதுனால இது வருது. குழந்தைகளுக்குன்னு பாத்தீங்கன்னாக்க அதாவது சில குழந்தைங்க வந்துட்டு பர்த்லயே வந்துட்டு குழந்தை வெயிட் கம்மியா பிறக்கும், அது எதனாலன்னா பிரெக்னன்ட்ல நம்ம வந்து சரியான டயட் எடுத்துக்காததுதான். இதெல்லாம் நாங்க வந்து கவுன்சிலிங்ல சொல்லுவோம், என்னென்ன பிரெக்னன்சி வராங்களா, பிரெக்னன்ட் உமன்ஸ் வந்தாங்கன்னாக்க அவங்களுக்கு என்ன மாதிரி டயட் எடுக்கிறது, பெரியவாளுக்கு என்னென்ன டயட் எடுக்கிறது, குட்டீஸ்க்கு என்னென்ன டயட், அவங்களுக்கு நாங்க குரோத் சார்ட் போடுவோம். அந்த குரோத் சார்ட் மூலயமா அவங்களுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதனாலதான் எங்களுக்கு சத்துணவு நிபுணர்னு இதுக்குன்னு தனி கோர்ஸ் எடுத்து நாங்க இன்ட்ரெஸ்ட், அதாவது இதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாங்க படிச்சது.
0: ஓகே, இப்போ நேர்களே, இப்போ டாக்டர் வந்து டயட்டிஷியன் அப்படிங்கறது என்ன அப்படின்னு விளக்கமா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நாம ஸ்பெஷலா என்ன பேச போறோம்னா, இந்திய முறைப்படி டயட் எடுத்துக்கிறது, அதாவது இப்ப நார்மலா டயட்னா எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா கிரீன் டீ சாப்பிடுறது இல்ல ஆரஞ்சு சாப்பிடுறது அந்த மாதிரி ரொம்ப ஹை கிளாஸ் ஆன உணவுப் பொருட்கள் எடுத்துக்காம நார்மலான இந்திய முறைப்படி இருக்கிற உணவு முறை, அதுக்கப்புறமா அஃபோர்டபுள் உணவுகள், அதாவது நார்மலா இருக்கிற ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தால வாங்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அதை வச்சு எப்படி நம்ம டயட்டை மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேச போறோம். டாக்டர், இப்ப வந்து நீங்க குட்டீஸ்க்கான இதெல்லாம் சொன்னீங்க, குழந்தைகளுக்கான டயட் அப்படின்னு வரும்போது வயதிற்கு ஏற்ப டயட் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்ப அந்த டயட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: அதாவது 0-12 இயர்ஸ்க்கு வந்துட்டு நார்மல், அதாவது ஹை புரோட்டீன் அண்ட் ஹை கேலரிஸ் எடுக்கலாம்.
0: ஓகே,
1: சரிங்களா, ஃபேட் ஆல்சோ இன்க்ளூடட். ஃபேட் இல்லாம நம்ம சாப்பிட முடியாது, ஏன்னா அந்த உள்ள இருக்கிற வெளியிருக்கிற தோல் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தோல் இருந்தாதான் உள்ள இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் டிஷ்யூஸ் வந்துட்டு டெவலப் ஆகுறதே வந்துட்டு ஃபேட்னாலதான். அந்த இல்லைன்னா ஃபேட் குறைய குறைய, அதாவது கரைய கரைய நம்மளால அந்த டிஷ்யூஸ் எல்லாம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வீக் ஆயிடும். அதனால கொழுப்பு பொருளும் இம்பார்ட்டன்ஸ். ஆனா குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா சில பசங்க வெயிட்டு ஒபேஸா இருக்குங்க, அதுகளுக்கு எல்லாம் ரொம்ப ஓவர் வெயிட் ஃபேட்டும் கொடுக்க கூடாது. ஒரு 30 grams அதுக்கேத்த மாதிரி ஒரு ஒன் டே பெர் டே வந்துட்டு எவ்வளவு ஸ்பூன் யூஸ் பண்ணணுமோ அந்த ஸ்பூன், அதை விட கம்மியா யூஸ் பண்றது நல்லது.
0: ஓகே டாக்டர், இப்ப வந்து நீங்க ப்ரோட்டீன் ரிச் கொடுக்கணும் சரிங்க, எந்தெந்த மாதிரியான உணவுகள்ல ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்கு?
1: பருப்பு வகைகள்ல இருக்கு, கீரை வகைகள்ல இருக்கு, முளைக்கட்டின பயிர், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இயற்கையா கிடைக்கிறது தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கனாக்க, இந்த வறுத்த முந்திரி சாப்பிட்டா புரோட்டீன் நிறைய இருக்குன்னு, அது வந்துட்டு ஹை பீப்புள் நல்ல காசு ரிச்சா இருக்கவங்களுக்கு சாப்பிடலாம். பட் இந்த லோ காஸ்ட் நம்மள மாதிரி இருக்கா மிடில் கிளாஸ்க்குலாம், மிடில் காஸ்ட்க்கு இந்த மாதிரி சின்ன துவரம்பருப்பு உருத்தம்பருப்பு எல்லா பருப்பு வகைகள்லயுமே இருக்கு. அதை விட நம்ம வந்துட்டு முளைக்கட்டி சாப்பிடுறது டபுள் புரதச்சத்தை இன்க்ளூட் பண்ற மாதிரி. இப்ப குழந்தைங்களுக்குன்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு 6-20 grams எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு நம்ம இப்படி ஒரு கப் தான் கொடுக்க போறோம், ஒரு கப்ல வந்து 30 grams தான் இருக்கும். அதையே நீங்க முளைக்கட்டி கொடுத்தீங்கன்னா காய்கறிகள் குழந்தைங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ், எதையுமே நம்ம அவாய்ட் பண்ண கூடாது.
0: ஓகே டாக்டர், இப்போ காய்கறிகள் அப்படின்ற போது என்னென்ன மாதிரியான காய்கறிகள் எடுத்துக்கலாம்? ஏன்னா வந்து ஒரு சில காய்கறிகள் வந்து ரொம்ப ஓவர் ஜாஸ்தியா இருக்கும், குழந்தைகளுக்கான ஜீரண சத்துக்கு மீறி நிறைய காய்கறிகள் இருக்கு.
1: அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை காய்கறிகள், அதாவது எப்படி சொல்றது, கிரீன் லீஃபை வெஜிடபிள்ஸ்.
0: ஓகே,
1: அது நம்ம வந்துட்டு பச்சையாவும் எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், கோஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்ம சூப் மாதிரி கூட தயார் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஏன்னா மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி சூப், சூப்ல வந்துட்டு பெப்பர் அண்ட் சால்ட் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா பசங்களுக்கு பசியும் நிறைய எடுக்கும். சில குழந்தைங்க வந்துட்டு விளையாடுற இன்ட்ரெஸ்ட்ல வந்து ஃபுட் எடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சூப், ஸ்ப்ரவுட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னாக்க குழந்தைங்களுக்கு புரோட்டீனும் உள்ள கலக்குற மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்குங்க பசங்க.
0: ஓகே டாக்டர், இப்ப காய்கறிகள் பத்தி சொன்னீங்க, அடுத்து பழங்கள், பழங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: பழ வகைகள் பாத்தீங்கன்னாக்க வாழைப்பழத்துல மஞ்சள் பழம் கொடுக்கறது பசங்களுக்கு இது இல்ல, ஏன்னா கோல்டு பிடிக்கும், சளி பிடிக்கும், அது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய வாழைப்பழமும் நம்ம கொடுக்க கூடாது, கிட்னி ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல பார்த்தா இன்ஜெக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்கறா இல்லீங்களா, எப்பயுமே அது வந்துட்டு நார்மலா நேச்சுரலா கிடைக்கிறது கிடையாது. சோ நம்ம வந்துட்டு ஆப்பிள் எடுத்துக்கலாம், பப்பாயா எடுத்துக்கலாம், பப்பாயா எடுத்துக்கலாம் விட்டமின் ஏ இருக்கு. எல்லா காய்கறிகள்லயும் பழ வகைகள்லயும் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு காய்கறிகளையும் ஒவ்வொரு விட்டமின் தான் இருக்கு, எல்லா விட்டமினும் ஒரே காயில இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை டெய்லியும் கொடுக்க கூடாது. எல்லா விட்டமின் எல்லா காய்கறிகளையும் கொடுக்கணும், எல்லா பழ வகைகளும் கொடுக்கணும். சப்போஸ் குழந்தைங்களுக்கு இந்த ஆரஞ்சு சாப்பிட்டா கோல்டு பிடிக்கிறது, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்ப சீசன் வேற மாறுது. சோ நம்ம அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது.
0: ஓகே, இப்போ குழந்தைகளுக்கு வந்து எது அலர்ஜி கொடுக்கறதோ அதெல்லாம் கொடுக்காம,
1: கிரேப்ஸ் கொடுக்காம இருக்கிறது நல்லது, டக்குன்னு சளி கோல்டு காஃப் வரும்.
0: சரி டாக்டர், இப்ப வந்து பழங்களா குடுக்கறது நல்லதா இல்லாத ஜூஸ் ஆக்கி
1: பழங்கள் குடுக்கறது நல்லது? ஆனா குழந்தைகள் விரும்பி சாப்பிடாதுங்க. அதுங்களுக்கு என்ன எப்படி குடுக்கறோம்னாக்க, அந்த ஸ்கின் தோல் இருக்கு இல்லீங்களா, அந்த ஆப்பிள் எல்லாம் நம்ம நம்ம தோல் கட் பண்ணிட்டு குட்டி குட்டி ஸ்லைசஸா போட்டு அந்த பிளேட்ல வச்சு கொடுத்தோம்னாக்க மென்னு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இல்லையே நம்ம நசுக்கி கூட நம்மளோட இதுதான், பேரண்ட் நம்ம எப்படி குடுக்கறோமோ அதை குழந்தைங்க சாப்பிடுறது நல்லது.
0: சோ இப்ப பழமா சாப்பிட்டா அவங்களோட உடம்புக்கும் நல்லது, பல்லுக்கும் நல்லது. ஓகே டாக்டர், இப்ப வந்து நம்ம இந்த குழந்தைகள் பத்தி எல்லாம் பேசிட்டு வரோம் இல்லையா, இப்போ கஞ்சி அல்லது மால்ட், அதாவது மால்ட்னா அந்த பால்ல கலந்து கொடுக்கற பானங்கள், இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா வந்து எல்லா குழந்தைகளும் வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே லேட்டா தான் எழுந்துப்பாங்க குழந்தைகள்னால, அந்த அரை மணி நேரத்துக்குள்ள கிளம்புற அந்த அவசரத்துல வந்து அவங்களால வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி கஞ்சி கொடுக்கறாங்க. ஒரு சில பேர் வந்து ஏதாவது மால்ட் அதாவது பால்ல கலந்து கொடுக்கற பானங்கள் கொடுக்கறாங்க, இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இதெல்லாம் நல்லதா? நல்லதுன்னா என்னென்ன மாதிரி கொடுக்கறது நல்லது?
1: சத்துணவு கஞ்சின்னு இருக்கு, அது குடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுல வந்து புரதச்சத்து இருக்கு, சீரியல்ஸ் இருக்கு, பல்சஸ் அதான் சொல்லிட்டேன், இந்த புரோட்டீன் எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா கேலரிஸும் அதுல இன்க்ளூட் ஆகுது. ஏன்னா இப்ப பார்த்தோம்னாக்க குழந்தைங்களுக்கு பால்ல வந்து ஹார்லிக்ஸ் குடுக்கறது, இந்த பூஸ்ட் குடுக்கறத விட அதுல என்னன்னாக்க கொக்கோ இந்த இது கஃபைன்ற இதுதான் இருக்கும், அது அவ்வளவு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி கிடையாது. இந்த சத்து மாவு கஞ்சியில பாத்தீங்கன்னா கேழ்வரகு, கோதுமை, மக்காச்சோளம், அரிசி, பச்சரிசி, கம்புகள் அரிசி, கம்பு, தெனை, இதெல்லாம் வந்துட்டு குடுக்கறது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஹெல்தியாவும் இருப்பாங்க பசங்க, அந்த மாதிரி வளர்ற பசங்களையும் பார்க்கலாம். நம்ம கம்பாரிசன் பண்ண பார்த்தாக்க கேழ்வரகு கஞ்சி குடிக்கிற பசங்க ஹெல்தியா இருக்குங்க, இதுங்க வந்து கொஞ்சம் அப்பப்ப சோர்ந்து போற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப வந்து மார்னிங்ல பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க குழந்தைங்க தருமாறுங்க. ஏன்னா 7:00 எழுந்திருக்கீங்க வச்சுக்கோங்க, 8:00 ரெடி பண்ணணும், அந்த டைம்ல திணிச்சோம்னாக்க வாமிட் தான் பண்ணுங்க. அதுக்கு ஒரு கிளாஸ் நம்ம கஞ்சி மாவு கொடுத்தோம்னாக்க ஆப்டர் அந்த ஸ்நாக்ஸ் டைம் இருக்கு இல்லைங்களா 11:00 அது வரைக்கும் அதுங்களுக்கு அது பேலன்ஸ் பண்ணும். பசி எடுக்காம மிஸ் சொல்லி தரதையும் அப்சர்வ் பண்ண முடியும். என்னன்னாக்க சீக்கிரம் டைஜஸ்டன் ஆகாது, அது கொஞ்சம் நல்லது குழந்தைங்களுக்கு.
0: ஓகே டாக்டர், இப்ப வந்து இந்த சத்துணவு கஞ்சி வந்து நிறைய குழந்தைங்க எடுத்துக்காது இல்லையா? அப்ப வந்து எங்க அத்தை வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க அத்தை பொண்ணு அவ கஞ்சி குடிக்க மாட்டா, அதுல வந்து ஏலக்காய் எசன்ஸ் கலந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் நல்லதா?
1: ஏலக்காய் வந்துட்டு அதுல ஒண்ணு ஒரு கலரியும் கிடையாது, குழந்தைக்கு அது வந்து ஒத்து வருதுன்னா, ஏன்னா பெரியவங்க மாதிரி நம்ம அதுங்களை வந்து திணிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜீரோ பிறந்ததுல இருந்து 1 இயர் வரைக்கும் நம்ம பிரெஸ்ட் ஃபீட் கொடுக்க போறோம், தாய்ப்பால் கொடுக்க போறோம், அதுலயே நடுவுல வந்துட்டு நம்ம திட உணவையும் அப்படி இன்க்ளூட் பண்ணும் போது நம்ம அதுக்கு என்னென்ன பிடிக்காத ஐட்டம்ஸ் எல்லாம் அதுக்கு தெரியாது, சொல்ல தெரியாது. 8 மாசம் வரைக்கும் நம்ம குடுக்கற ஆகாரங்கள் அதுக்கு ஸ்வீட் கொடுக்குதோ, அதுங்களுக்கு காரம், இனிப்பு, இதெல்லாம் தெரியாது, எந்த சுவையுமே தெரியாது. நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண பண்ணதான் அதுங்களுக்கு அறிமுகமாகும். அதே இப்ப நீங்க வளர்ந்த குழந்தைங்களுக்கு திணிச்சு பாருங்க, ஒரு 5 வயசு பாப்பா கொடுங்க, அது துப்பதான் செய்யும். நான் எனக்கு வந்து குழந்தையில இருந்து ரசம் கொடுத்தது கிடையாது, தயிர் கொடுத்ததுல நான் அவாய்ட் பண்ணதுனால இது வரைக்கும் என்னால ரசம் சாப்பிடலாம். ஆனா அது ஈஸிலி டைஜஸ்டபிள் பொருள், ஆனா அதை வந்து நான் இன்னமும் அவாய்ட் பண்றேன். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து 8 மாசத்துக்குள்ள என்னென்ன பொருளை கொடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம இப்ப கேழ்வரகு கஞ்சி குடிக்க மாட்டேங்கிறதுனா அதை நம்ம 1 இயர்க்குள்ள கொடுத்திருந்தோம்னாக்க இத்தனால அது அந்த இலக்காய் எசன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அது குடிச்சிருக்கும். நம்ம கொடுக்காத குறையினால அது என்ன பண்ணுது, இப்ப அவாய்ட் பண்றது. சோ அவாய்ட் பண்ணுதுங்கிறதுனால இப்ப நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பிளேவர்ல பிடிக்கிறது நினைக்கிறீங்களோ, ஏலக்காய் கொடுக்கலாம் நினைக்கிறீங்களோ அதை கொடுத்து அதுக்கு குடுக்கற மாதிரி கொடுக்கலாம்.
0: ஓகே டாக்டர், இப்ப வந்து நம்ம இந்த குழந்தைகள் அதாவது 10 வயசுக்குட்பட்ட அந்த குழந்தைகள் பத்தி பேசணும். அடுத்தது டீனேஜர்ஸ். டீனேஜர்ஸ்னா குறிப்பா சொல்லணும்னா அந்த +2 அப்புறம் 10th மாணவர்கள், அவங்க வந்து ரொம்ப விகரசா படிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி படிக்கிற சமயத்துல நம்ம வந்து என்ன மாதிரி உணவுகள் கொடுக்கலாம்
1: அவங்களுக்கு? அந்த சுண்டல் மாதிரி தயார் பண்ணி கொடுக்கலாம், ஸ்ப்ரவுட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சப்பாத்தி, இதெல்லாம் வந்து நம்ம ரோல் பண்ணி கொடுத்தா கூட நம்ம சாப்பிடலாம். பிரெட் டோஸ்ட், இதெல்லாம் வந்து பேரண்ட் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கணும் குழந்தைங்களுக்கு. சாப்பிடலையா சரி, வித்தவுட் எம்டி ஸ்டொமக்ல இருந்தா படிப்பு வரும், அதெல்லாம் கிடையாது. எம்டி ஸ்டொமக்ல இருந்தா அல்சர் தான் ஃபார்ம் ஆகும், அதுவே இப்ப வந்து கேன்சரா கூட மாறத்துக்கு சான்சஸ் இருக்கு. சில குழந்தைங்க பெரிய பசங்களை பார்த்தோம்னாக்க எனக்கு டிரெஸ் நல்லா பண்ண முடியல, இந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் போட முடியலன்னு கூட டயட்டிங்ல இருக்கா, அதெல்லாம் தப்பு. நைட்ல சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பிடாம கூட படுப்பா, அதெல்லாம் அந்த மாதிரி எம்டி ஸ்டமக்ல படுக்க கூடாது, அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஒரு டம்ளர் மில்க் மட்டும் எடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறா, இல்ல லைட் ஃபுட் எடுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப வந்து ஒரு ஃபுல் கப் ரைஸ் எடுக்கிறதுக்கு பதிலா ஒரு 50 கிராம் ஒரு சின்ன கப் ரைஸ் எடுத்துக்கலாம், ரைஸ் பிளஸ் வேற ஏதாவது பொரியல் ஏதாவது செட்டு சாப்பிடலாம், இல்லனா 2 புல்கா அந்த மாதிரி எடுத்து.
0: புல்கானா வந்து
1: வித்தவுட் ஆயில்,
0: ஆயில் இல்லாத ரொட்டி. ஓகே டாக்டர், இப்ப வந்து எக்ஸாம் கிளம்புறதுக்கு முன்னாடி, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடும், நான் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் அப்படின்னு போயிடுவாங்க. அப்போ அந்த டைம்ல சாப்பிடாம போறது தப்பு, ஆனா நமக்கு டைமும் இல்ல. அப்போ வந்து என்னென்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம்?
1: பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் ஐட்டம்ஸ் இட்லி, 2 இட்லிஸ், அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். என்னடா சாப்பிடாம போகாத, வெறும் வயித்துல போனா உனக்கு வந்துட்டு எழுத முடியாது, அந்த எனர்ஜியை குடுக்கறதே ஃபுட் தான். நம்ம கொஞ்சம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், பசங்க அதாவது எடுத்து சாப்பிடறதுக்கு தான் அதுங்க கொஞ்சம் சோம்பேத்தனப்படுங்களே ஒழிய, அம்மாவே எடுத்து கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா 2 வாயாவது சாப்பிடுங்க குழந்தைங்க. 2 இட்லிஸ், பிரெட் டோஸ்ட், அந்த மாதிரி தோசை, லைட் ஃபுட் இல்லன்னா 1 டம்ளர் கஞ்சி அந்த மாதிரி கொடுத்தோம்னாக்கா அதுங்களுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும்.
0: இடியாப்பம்,
1: இடியாப்பம் அந்த
0: ஆவியில வேக
1: வச்சது ரொம்ப நல்லது.
0: ஓகே டாக்டர், இப்போ அடுத்தது வந்து நம்ம டீனேஜர்ஸ் பத்தி, அந்த +2க்கு அப்புறமா காலேஜ் வந்துடும், நார்மலா பாத்தீங்கன்னா குறிப்பா கல்லூரி படிக்கிற பெண்கள் அவங்க வந்து காலையில மார்னிங் காலேஜ்னா 8 மணிக்கு ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவங்க வந்து தே நாட் யூஸ் டு 8 மணிக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. அதனால வந்து என்ன பண்ணுவாங்க, காலையில எதுவும் சாப்பிடாம வந்துருவாங்க. அப்புறம் 10 மணிக்கு பிரேக் இருக்கும், அப்போ வந்து ஏதாவது சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 1 o'clock மேல ஏதாவது கிளாஸ் போனாங்கன்னா அப்புறம் சாப்பிட மாட்டாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு போய் சாப்பிடுவாங்க. இது தப்பு. ஆனா இப்போ இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கும்போது ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம், எம்ஓபி சமுதாய வானொலி.
2: ஹலோ,
0: டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க.
1: ஹலோ, வணக்கம்மா.
2: ஹலோ,
1: வணக்கம்மா.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க
2: மேடம், என் பேர் கோமதி. மேடம், டயட் எடுக்கிறதுனால உடம்புக்கு என்ன நல்லது?
1: டயட் எடுக்கணும்னாக்கவா
2: மேடம்?
1: நீங்க சொல்றது எனக்கு புரியலம்மா.
2: மேடம், டயட்ல இருக்கிறதுனால உடம்புக்கு என்னென்ன நல்லது ஏற்படுதுன்னு சொல்லுங்க.
1: டயட் எப்படி இருக்கீங்கன்றது எனக்கு நீங்க சொன்னீங்கனால அதுக்கு ஏத்த மாதிரி நான் பேச முடியும்.
2: என்ன
1: சாப்பிடணும் மாவுல பிசைஞ்சு 2 சப்பாத்தி அதுக்கு மேல போடாதீங்க. போட்டா என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா ஒண்ணு வச்சுக்கலாமான்னு தோணும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, 2 புல்கா சரிங்களா, ஆயில் இல்லாம போட்டுட்டு அதுக்கேத்த வெஜிடபிள்ஸ் இல்லனா தால் பருப்பு வேக வச்சது இருக்கு இல்லையா, அதை கூட நீங்க எடுத்து சாப்பிடலாம். 2 புல்கா அதாவது சின்ன சைஸா தான் நீங்க போடணும். அதுக்கு பெரிய மோட்டா சைஸ்ல போட்டீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. குட்டியா போட்டுட்டு 1 டம்ளர் மில்க், ஸ்கிம் மில்க் எடுத்துக்கலாம். திக்கான பால் எடுத்துக்காம லைட் மில்க் எடுத்துக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா பால் இல்லைன்னா ஒரு ஃப்ரூட், ஒரு ஆப்பிள் பாதியோ பாதி எடுத்துக்கோங்க, ஃபுல்லாவும் எடுக்காதீங்க, பாதி எடுத்துக்கிறது நல்லது.
0: ஓகே டாக்டர், இப்ப ஸ்கிம் மில்க்னா கொழுப்பு
1: கொழுப்பு சத்து இல்லாதது.
0: டாக்டர், நம்ம பேசிட்டு இருக்கும் போது நம்ம நிலையத்துக்கு நேர் வந்திருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ஹிமன்யா. இப்ப வந்து டெய்லி விரதம் இருப்பாங்க சில பேரு, அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருந்துட்டு நாளைக்கு சாப்பிடும் போது ஹெவியா இருக்கும். இப்ப அந்த அந்த மாதிரி ஹெவியா இருக்காம இருக்கிறதுக்கு இப்ப விரதம் இருக்கிறவங்க லிக்விடா ஏதாவது சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க சாப்பிடும் போது மறுநாள் ஹெவியா இருக்காத மாதிரி இருக்கிற வரைக்கும் என்ன என்னெல்லாம் ஜூசஸ் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடலாம் டாக்டர்?
1: நான் ஒண்ணு சொல்றதுக்கு விரும்புறேன், என்னன்னாக்க விரதம் இருந்துதான் சாமிக்கிட்ட வேண்டும்னு அவசியம் கிடையாது. இப்போதைக்கு இருக்கிற இது நம்ம சாப்பிடுறது கேலரிஸே கம்மி. இதுல வேற நம்ம விரதம் இருந்து கடவுள்கிட்ட கேட்டு நார்மலாவே சாப்பிட்டு நீங்க கேட்டுக்கலாமே, கடவுளுக்கு இருந்து லஞ்சம் கொடுத்துதான் கொடுக்கணும். எனக்கு என்னோட இது என்னன்னாக்க சரிங்களா, ஏன் சொல்றேன்னாக்க ஃபுல் டே வந்து நம்ம டயட்ல ஃபாஸ்டிங்ல இருந்துட்டு மறுநாள் எடுத்தோம்னாக்க வயித்துல புண்ணு அல்சர் மாதிரி வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்கு சரிங்களா. கடவுள் வந்து நம்மள பாக்க போறது இல்ல, சாப்பிட்டாலா சாப்பிடலையாங்கிறது, சாப்பிட்டுட்டு கூட நம்ம வேண்டிக்கிறது நல்லது. அப்படி எடுத்துக்கலனா கூட காலையில வந்துட்டு ஒரு ஜூஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது ஒரு பழமோ ஒரு ஜூஸோ சாப்பிடுறது நல்லது. அப்படி பாயசம் நிறைய பேர் ஸ்வீட் சாப்பிடுவா, பாயசம் வச்சு சாப்பிடுவா, ஒரு பழம் சாப்பிடுவா, அந்த மாதிரி நைட்லயும் அதே மாதிரி ஒரு பழம் பால் இல்லனாக்க ஸ்வீட் வேண்டாம், ஒரு பழமும் பாலும் வித்தவுட் மில்க் சுகர், அதாவது சுகர் பேஷண்ட்ஸா இருந்தாக்க பால் இல்ல, சுகர் பேஷண்ட் இருக்க கூடாது, அது கெடுதல். ஏன்னா சுகர் வேல்யூ ஏறும், அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. எனக்கு கடவுள் வந்துட்டு சுகரை ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் தப்பான திங்க்ல இருக்காங்க. அதெல்லாம் நம்ம அடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இல்லையா, டிஃபன்ஸ் கூட சாப்பிடலாம் நம்ம காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த விரதம் இருந்துட்டு. நைட்ல சில பேர் விரதத்தை முடிப்பா சாமி கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு தோசையோ இட்லியோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சில பேர், அந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. ஃபுல் டே இருந்துட்டு நைட்ல வெறும் வயிற்றுல எப்பயுமே படுக்க கூடாது. அந்த 8 மணி நேரம் நம்ம தூங்குறோம் இல்லைங்களா, தூக்கம் வராது. முதல் பாயிண்ட் வந்து தூக்கம் வராது, வித்தவுட் இது ஃபுட்டை வந்துட்டு நம்மளுக்கு தூக்கம் வராது. அப்படி தூங்கிட்டாலும் மறுநாள் அது ஹெவியா தான் இருக்கும், அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்மளே சான்சஸ் கொடுக்குற மாதிரி. அப்படிலாம் பண்ண வேண்டாம்.
3: இப்ப வந்து பால்ல சுகர் போட்டு குடுக்கறதுனால குடிக்கிறதுனால ஃபேட் ஆயிடுவோம், இப்படி எல்லாம் கேலரிஸ் அதிகமா இருக்கும், இப்படி எல்லாம் நிறைய பேர் கருதுவாங்க. ஸ்வீட் சாப்பிடுறதுனால ஃபேட் ஆயிடுவோம், இதெல்லாம் ஸ்வீட் இனிமேல் சாப்பிடவே கூடாதுன்ட்டு எந்த ஒரு ஸ்வீட்டும் எடுத்துக்காம இருக்காங்க.

0: எம்ஓபி சமுதாய வானொலி அழைச்சிருக்கீங்க, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க.
1: ஹலோ,
0: சொல்லுங்கம்மா.
1: என் பேர் விசாலாட்சிங்க. நான் வந்து ஐசி டீச்சரா ஒர்க் பண்றேன். ஹலோ,
0: சொல்லுங்க. டீச்சரா ஒர்க் பண்றாங்க அவங்க?
1: ஆமா ஆமா,
2: சொல்லுங்கம்மா.
1: எனக்கு உடம்ப பத்தி தான் கேட்கணும், என்னோட டயட் பத்தி. சாப்பாடுலாம் கரெக்டா என்ன சாப்பிட்டா கூட வயிறு ஃபுல்லா எப்பவுமே ஒரு மாதிரி ஜீர்ணாவாத இருக்கிற மாதிரி இருக்கு என் உடம்புக்கு.
0: ஜீரணம் ஆக மாட்டேங்குதாம்மா?
2: என்ன வேலை பாக்குறீங்க?
1: உட்காந்துட்டே
2: வேலை செய்யற ஜாப் அது? நீங்க கொஞ்சம் வாக் பண்றது நல்லதுமா, அதாவது செரிமானம் ஆக மாட்டேங்குதுங்கிறீங்க இல்லையா? என்ன மாதிரி
1: சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துல பசிக்கிற மாதிரி இருக்குது, வயிற்றுல ஒரு எரிச்சல் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
2: எந்த மாதிரி சாப்பாடு நீங்க சாப்பிடுறீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: காலையில டிஃபன் தான் சாப்பிடும்.
2: இல்லம்மா, நைட்ல நைட்ல
1: என்ன
2: வயசு ஆறுதுமா உங்களுக்கு? 40 வயசுக்கு மேல நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சால்ட் இந்த காரத்தெல்லாம் கம்மி பண்றது ரொம்ப நல்லது.
1: அதுதான்
2: நம்ம செய்யற முதல் தப்பு. நீங்க வாக் பண்ணலாம் கூட, வாக் போனாலும் கூட பரவாயில்ல. நம்ம வீட்டுக்கு மாடியிலே மொட்டை மாடி இருக்கு இல்லீங்களா? அதுல கூட நீங்க ரெண்டு நட நடந்துட்டு நீங்க அப்படி பண்ணி பாருங்களேன், நம்ம மைண்டும் நல்லா இருக்கும், பிளஸ் வெயிட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு பிரிஸ்கா, அதாவது வெயிட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆன மாதிரி நம்மளே கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம். ஆமா, நீங்க இப்ப பாத்தீங்கன்னா பீச் சைட்ல எல்லாம் போய்
1: பாருங்களேன்,
2: பாத்திருக்கீங்களா? பீச் சைட்ல எல்லாம் நான் அந்த ரோட்லதான் வருவேன். நிறைய பேர் அதாவது 50 வயசு கடந்தவ வருவா, சில நக்க இந்த சின்ன பசங்க, இந்த ஈவினிங் டியூ காலேஜ் போற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா
1: இங்க வேலையை பார்த்தா எங்க வீட்லயே ஆக்டிவா தான் இருக்கிறோம். இங்கேயும் டீச்சரா இருந்தாலும்
0: உடல் எடை எப்படி இருக்குறாங்க?
2: தெரியுமா, இட்லி அந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி மத்தியானத்துல வந்துட்டு ஒரு கப் 1.5 கப், அதாவது
0: சொல்லுங்க
2: 150 கிராம்ஸ், அதாவது வேலாம் பண்ண தெரியாது இல்லீங்களா, ஒரு பெரிய கப்ல ரைஸ் எடுக்கிறதுக்கு பதிலா டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்துட்டு போறா, அதுல நம்ம பாதி எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ஈவினிங்ஸ்ல வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸ் இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸோ காஃபி டீ எல்லாம் கொஞ்சம் எடுக்காம விட்டுட்டு அதுக்கு பதிலா வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸ் எடுக்கிறது நல்லது. ஈவினிங்ஸ்ல 2 சப்பாத்தி, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 2 ஸ்பூன்கா சாப்பிடுறது அவங்களுக்கு நல்லது, பிளஸ் வாக் பண்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. 20 கிலோனா ரொம்ப ஓவர் வெயிட், இதுல பாத்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, அதனால அவங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப முக்கியம்.
0: ஓகே டாக்டர், இப்ப வந்து ஹிமன்யா கேட்ட கேள்வி என்னன்னா,
3: அந்த ஸ்வீட்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க டாக்டர், இப்ப ஸ்வீட்ஸ் எடுக்கலாமா வேணுமா?
2: ஸ்வீட்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்காக அதை ரொம்ப எடுக்கவும் கூடாது, ஏன்னா அது வந்து பசித்தன்மையை தடுக்கும். இப்ப டைஜஸ்டன் ஆகாத ரீசன் வந்துட்டு அந்த ஸ்வீட்ஸ் சாப்பிடறதுனால நம்மளுக்கு தொண்டையிலேயே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம், அது இருக்கோ இல்லையோ. ஸ்வீட்ஸ் சாப்பிடறது வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன், நினைக்கணுமோ அப்படிதான் தோணும். அதுவும் இல்லாம வெயிட் போடும். இப்ப நீங்க சர்க்கரையை போட்டு குடிக்கலாமான்னு கேட்டீங்க, பால்ல அது கண்டிப்பா குடுக்கணும், சர்க்கரையில ஒரு கேலரிஸும் கிடையாது, அதனால வெல்லம் எடுத்துக்கிறது அது கொஞ்சம் கேலரி கொடுக்கும். பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சுகர் இல்லாம சாப்பிடுவோம், அது குழந்தைங்க

0: அதை மாதிரி கொடுப்பா. குழந்தைங்களுக்கு சுகர் போட்டு தான் கொடுக்கணும் பால். ஸ்கிம் மில்க் எடுக்கிறத விட அதுங்களுக்கு அன்டைல்யூட்டட் மில்க் கொடுக்கறது குழந்தைங்களுக்கு நல்லது. பட் நம்மள மாதிரி பெரியவாளுக்கு நீக்கப்பட்ட பால் பிளஸ் ஒரு, அதாவது ஒரு ஸ்பூன் போடுறது அரை ஸ்பூன் சுகர் போட்டு சாப்பிடணும். அதாவது ஸ்வீட் சாப்பிடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது.
1: ஓகே டாக்டர். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க லைன்ல. வணக்கம்மா, எம்ஓபி சமுதாய வானொலி.
2: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்கம்மா.
2: எங்க வீட்டுக்காரு 110 கிலோ இருக்காரு மேடம்.
0: ஐயோ, எவ்வளவு வெயிட்? ஒன்னும் பிரச்சனை இல்ல, சொல்லுங்க. எவ்வளவு ஹைட் இருக்காங்க, என்ன வயசாருது?
2: வயசு அவங்க 43 மேடம்.
0: சரி, ஹைட் எவ்வளவு இருப்பாங்க தெரியுமா?
2: ஹைட் வந்து இருப்பாங்க மேடம், ஒரு அந்த ஹைட் மட்டும் தெரியாது மேடம் எனக்கு.
0: இப்ப வந்து 110 கிலோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து 100 சென்டிமீட்டர் இருந்தாக்க பிரச்சனை இல்ல. அதுவே வந்து அவங்க 50 சென்டிமீட்டர், அதாவது 5 feet சொல்வா இல்லையா, அதுல இருந்து 110 கிலோ இருந்தாதான் கஷ்டம். சரிங்களா?
2: 110 கிலோ இருக்காரு, உடம்பு நல்லா குண்டா இருக்கு.
0: சுகர் இருக்கா?
2: ஒரு தீவிரம்
0: சுகர் இருக்காமா?
2: சுகர் இல்ல மேடம், சுகர் இல்ல, பிபி இல்ல மேடம். சமீபத்துல ஒரு காய்ச்சல் ஒண்ணு வந்தது, அதுல ஒரு கால் ரொம்ப பெருசா வீங்கிடுச்சு உங்களுக்கு. அப்ப டாக்டர்கிட்ட போனதுக்கு அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி அவருக்கு எலி ஜரம்
0: அப்படின்னு
2: சொன்னாங்க. அப்புறம் அது எல்லாம் ஜரம் எல்லாம் முடிஞ்சது கூட இப்ப கால் ரொம்ப அவங்களுக்கு.
0: எலி ஜரம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா வெயிட் குறையுமே, அதாவது ஃபுட் டயட் வந்து நம்ம சரியா எடுக்க முடியாது. அந்த மாதிரி டைம்ல வந்து வெயிட் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்குமே, குறையிலையா?
2: கொஞ்சம் கூட குறையல மேடம் உடம்பு.
0: நீங்க அவர் பிறந்ததுல இருந்தே குண்டாதான் இருப்பாங்களா?
2: குண்டாதான் இருக்காரு. அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க கறி மீன் மாமிச்சு இதெல்லாம் சாப்பிட கூடாது டாக்டர்.
0: நீங்க அதுக்கு பதிலா ரொம்ப, அதாவது எப்படி அதுல அடிக்ட் ஆயிட்டா சொல்றீங்க இல்லீங்களா? அப்படி இருக்கும் போது ஒரே அடி அவாய்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, அவர் மென்டலா ஒரு மாதிரி இதாயிடுவாங்க. அதனால நீங்க வந்து அத வந்து தேங்காய் போடாம கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சு ஒரு பீஸ் இல்லன்னா 2 பீஸ் அந்த மாதிரி குடுக்கலாம். 25 கிராம் குடுக்கலாம், அது குடுக்கலாம். சரிங்களா? அதுக்காக நீங்க ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்துட்டு வேற மாதிரி மைண்ட்ல அவங்க இதாயிடுவாங்க. அந்த மாதிரி டைம்ல ஆமா, நீங்க முளைக்கட்டின பயிர் எல்லாம் குடுக்கலாமா? ஹான்ஸ் போட்டிருப்பாங்களா? குறைக்க முடியாது இல்லீங்களா? அது அந்த மாதிரி குடுக்கலாம். மத்தபடி வந்துட்டு இந்த வெஜிடபிள் சூப் குடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நிறைய லிக்விட் ஐட்டம்ஸ் தான் குடுக்காதீங்க, அது சுகரை கொண்டு கொண்டு வரும். அவங்க அம்மா அப்பாக்கு சுகர் இருக்கா?
2: சுகர் எல்லாம் கிடையாது, எனக்கு நார்மலா இருக்கு.
0: இல்ல, அவங்க பேரண்ட்ஸ்க்கு இருந்துச்சா? யாருக்கு இருந்தாலும் சரி, அந்த சொல்ல முடியாது, நம்மளுக்கு வரும் 40 வயசுக்கு மேல நம்ம எல்லாமே கண்ட்ரோலா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? அதனால அவருக்கு ரொம்ப டயட் எப்படி எடுக்கிறாங்களோ அதுலயே நீங்க ரிடியூஸ் பண்றதை பாக்கணுமே ஒழிய, ஒரேடியா நான்வெஜ் தரமாட்டேன், நீங்க இந்த பொருள் எல்லாம் சாப்பிடாதீங்க அப்படிலாம் ரொம்ப ஓவராலாம் நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. நிறைய குடுக்காதீங்க.
1: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நம்ம கூட மிஸ்ஸஸ் வனஜா டயட்டிஷியன் இருக்காங்க. நாம இவங்க கூட நீங்க பேச நீங்க எங்களுக்கு கால் பண்ணணும். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 6512133336512133.
3: டாக்டர், இப்ப சில பேர் வந்து சின்ன வயசுல இருந்தே நல்லா சாப்பிடாம இருந்துட்டு இப்பவும் அவங்க சாப்பிடாம இருந்ததால, அதாவது நைட் சாப்பிட்டு தொட்டு காலையில 11 மணிக்கு தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுல வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து சாப்பிடுறாங்க. இது வந்து எங்க ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்களுக்கு நடந்தது. இப்ப வந்து அவங்களால எது சாப்பிட்டாலும் அவங்களால ஜீர்ணிக்க முடியதில்ல. எது சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல அவங்களால ஜீர்ணிக்க முடியாம வாமிட்டிங்கும் லூஸ் மோஷனும் வந்துடுது. இதுக்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? இது மாதிரி நடக்காம
0: முதல்ல வந்துட்டு அந்த டைம்க்கு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இப்ப 8 மணிக்கு சாப்பிடறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் வந்துட்டு எதை என்ன வேலை இருந்தாலும் அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது. ஒரேடியா 11 மணி வரைக்கும் இருந்தா வச்சுக்கோங்க, அந்த வயித்துல வந்து பசி வந்து போயிட்டு இருக்கும். அதனால என்ன ஆகும், வயிறு ஃபுல்லா நம்ம தான் இருக்கும். அதை விட்டுட்டு இப்ப வந்துட்டு ஓவரா வந்து சாப்பிட சாப்பிட வாமிட் வருது, ஆனா பேதி ஆகுதுங்கிறீங்க. அந்த மாதிரி டைம்ல லைட் ஃபுட்டாவது எடுக்க சொல்லுங்க. அதாவது அந்த ஆவியில வேக வச்ச சாப்பாடு, எப்படி சொல்றது, இட்லி, இடியாப்பம், பால் ஊத்தி சாப்பிடுறது, இந்த தேங்காய் பால்லாம் சாப்பிடாம நார்மல் மில்க் எடுத்து போட்டுக்கிறது, சுகர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா. அதுக்காக ஓவரா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்தது தப்பு. அவங்க வந்து மத்தவங்களுக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. அந்த மாதிரி எடுக்க கூடாது, டைம்க்கு எடுத்தா. ஏன்னா மத்தியான டைமும் மாறிடும். இப்ப 11 மணிக்கு சாப்பிட்டோம்னா 4 மணி தான் சாப்பிடுவோம். அந்த 1-2 மணிக்கு தான் நம்மளுக்கு லஞ்ச் டைம் சரிங்களா. அந்த குறிப்பிட்ட டைம்க்கு எடுக்க வேண்டிய ஃபுட்டை எடுக்க சொல்லுங்க. வாமிட்டிங் லூஸ் மோஷன்ஸ் வருதுனாக்க நல்ல எனர்ஜியும் நம்மளுக்கு லாஸ் ஆகும், வெயிட்டும் ஆட்டோமேட்டிக்கா குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை வந்து நல்ல பக்கத்துல இருக்க டாக்டரை போயிட்டு கன்சல்ட் பண்றது நல்லது.
3: ஓகே டாக்டர், இப்ப வந்து அவங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு. இதை வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு ஏதாவது, இப்ப அவங்க இனிமேல் அவங்க கரெக்டா எடுத்துக்கினா கூட இப்ப ஸ்டாப் பண்ணதுக்கு ஏதாவது வழி இருக்கா இந்த மாதிரி வாமிட்டிங் வராம இருக்கிறதுக்கு?
0: வாமிட்டிங் எந்த மாதிரி ஃபுட் எடுக்கறதால உங்களுக்கு வாமிட்டிங் வரது நம்ம பார்க்கணும்பா.
3: இல்ல, எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு வாமிட்டிங் வந்துருது.
0: அப்படியா? இப்ப குழந்தை மாதிரி அவங்க ஐட்டாங்க இல்லையா? 60 வயசுனால என்னது இது? நார்மலா நம்ம குழந்தை வயசுக்கு தான் போறது, குழந்தை பருவத்துக்கு போறோம். இருந்தாலும் என்னன்னாக்க ரொட்டி இந்த மாதிரி கேழ்வரகு, அதாவது ஆரோரூட் கஞ்சி எல்லாம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பிக்ஸ் பண்ணி பாக்க சொல்லுங்க டைரியா போறதுக்கு. பட் வாமிட்டிங் வருதுன்னாக்க அது டாக்டர் தான்ப்பா பாக்கணும் நம்ம.
1: கால் வந்திருக்கு, நம்ம பேசுறோம். வணக்கம், எம்ஓபி சமுதாய வானொலி.
4: ஹலோ.
1: ஓகே டாக்டர், லைன் கட் ஆயிடுச்சு. டாக்டர், இப்ப நம்ம கர்ப்பிணி பெண்கள் பத்தி பேசலாம். இப்ப 10th+2 அவங்க எல்லாம் எப்படி பண்றது நீங்க சொல்லிட்டீங்க, காலேஜ் பசங்க கிட்டயும் நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து கர்ப்பிணி பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் வந்து எந்த மாதிரியான டயட் எடுத்துக்கணும்?
0: கர்ப்பிணி பெண்கள் பார்த்தோம்னாக்க நிறைய கர்ப்பிணி பெண்கள் என்ன பண்றாங்கனாக்கா, அந்த சாப்பாடு எப்படி சொல்றது, வயித்துல பிரெக்னண்டா இருக்கும் போதே என்ன ஆகுது, அந்த பசி தன்மை வரமாட்டேங்குதுங்கிறாங்க. சில சமயத்துல வாமிட் வருதுன்றாங்க. அதெல்லாம் நம்ம வாமிட் வந்தாலும் பரவாயில்லன்றதை சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் டாக்டரை கன்சல்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க சொல்லுவாங்க வாமிட் வராம இருக்கிறதுக்கே டேப்லெட் கொடுப்பா. இல்லைனாக்கா சில பேருக்கு வந்துட்டு அந்த மார்னிங் எழும்போதே அந்த கிடினஸ் வருதுன்னு, மயக்கமா வருது, என்னால ஏந்திரிக்க முடியல அப்படின்வா. அந்த மாதிரி டைம்ல ஒரு 10 சும்மா லைட்டா படுத்துட்டு திரும்ப மாவுச்சத்து எல்லாமே முக்கியமானது. அதனால அந்த கஞ்சி மாவு சொன்னேன் இல்லைங்களா, சத்து மாவு கஞ்சி, அது கூட குழந்தைங்க பேரண்ட் சாப்பிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா அது நான் பிரெக்னண்டா இருக்கும் போது வெயிட் போட்டேன்னா எனக்கு நார்மல் டெலிவரி ஆகாதே. இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சிசரியன் பண்ணிதான் எடுக்கிறா குழந்தைய. அப்ப அந்த 2 கிலோ இருக்கிறது வேஸ்ட். 3 கிலோ குழந்தைகள பிறக்கும் போது 3 kgs இருக்கிறதா நார்மல் வெயிட். அதுக்கு கீழே பிறந்ததுனாக்க இந்த குறப்பிரசத்துல எல்லாம் பிறக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய தப்பு தான். அதை நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லணும்.
1: ஓகே டாக்டர், இப்ப வந்து கர்ப்பிணி காலம் பத்தி சொன்னீங்க. இப்ப கர்ப்பிணி காலத்துல அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா கல்லூரிகளை படிக்கும் போது, அதாவது 18-22 வயசுக்குள்ள அப்பதான் வேலைக்கு ஜாயின் பண்ணிருவாங்க. அப்ப வந்து உணவு நார்மலாவே இன்டேக் ஒழுங்காவே இருக்காது. ஏன்னா வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கல்லூரி டைமிங் மாறும், ஸ்டாப்பர் டைமிங் மாறும். அதனால என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா கிளாஸ் போவாங்க, கிளாஸ் போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு சாப்பிடுவாங்க. அப்ப வந்து சரி விகித உணவும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அந்த டைத்துல எந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும், குறிப்பா அந்த ஏஜ்ல
0: அந்த ஏஜ்ல வந்துட்டு இப்ப வந்து நம்ம அந்த டைமுக்கு சாப்பிட முடியலன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஆபீஸ் போறோம், பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க முடியல அப்படின்னா பஸ்ல ரெண்டு, அதாவது இட்லி ரெண்டு நாலு பீசஸ் கட் பண்ணிட்டு ஸ்பூன் வச்சிட்டோம்னா, சில குட்டீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பஸ்ல அப்படிதான் செய்யறாங்க, ஸ்பூன் போட்டுக்கிறாங்க. அக்கம் பக்கத்துல நம்ம இருக்கவங்களே பார்க்க கூடாது, நம்மளுடைய உடம்பு நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம கண்டிஷன். இப்ப பக்கத்துல இருக்க வந்து நம்ம உடம்பு நல்லா இல்ல, உடம்பு சரியில்லைனா வந்து பாக்க போறது கிடையாது. அதனால அந்த அச்சம் இல்லாம அந்த ஸ்டைல், அதாவது எப்படி சொல்றது, சில பேர் பாத்தீங்கன்னா அந்த பாய்ஸை பார்த்தாக்க ஒரு ஸ்டைல்ல சாப்பிட மாட்டாங்க, அதை எடுத்து போய் கொட்டிட்டு
1: வணக்கம். வணக்கம், எம்ஓபி சமுதாய வானொலி, டாக்டர் இருக்காங்க, உங்களோட க்வெஸ்சன் கேளுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா.
0: சொல்லுங்க,
1: டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. ஹலோ
5: ஹலோ
1: சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க, டாக்டர் இருக்காங்க, நீங்க பேசுறது கேக்குது.
5: எனக்கு ஒரு 10 வயசு பொண்ணுங்க, சின்ன பொண்ணு, என் வயது பொண்ணு, சரியா சாப்பிடுறது கிடையாது, இருக்கிறதும் எழுதிட்டே போறேன், ஹைட்டாவும் இல்ல. 10 வயசு பொண்ணு பாத்தீங்கன்னா 5 வயசு பொண்ணு மாதிரியே இருப்பா, 5வது படிக்கிற, ஆனா என்ன 3வது படிக்கிற பாருன்னு கேப்பாங்க. அவ ரொம்ப வீக்கா இருக்கா, எந்தக்கு தான் சாப்பாடுனால ஏத்துக்க மாட்டேங்குது. அதுதான் என்ன பண்ணுங்க.
0: நீங்க வந்து முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கம்மா, அவங்களுக்கு சில டெஸ்ட் எல்லாம் செய்வாங்க. எதனால ஃபுட் வந்து நீங்க சின்ன வயசுல எதுவும் குடுக்கறது இல்லையா சாப்பிடறதுக்கு, அவங்களுக்கு குடுக்காம இருந்துட்டீங்க போல இருக்கேன்.
5: ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் சாப்பிட மாட்டோம், ஆசிரியர் கூட்டும் போவோம், அவங்க ஒரு டானிக் மாதிரியே குடுப்பாங்க, அதை குடிப்பா அந்த நேரம் சாப்பிடுவா, அதை விட்டுன்னா அதுல சாப்பிடுறது கிடையாது. இப்போ ரொம்ப பண்றா, ஸ்கூல் கொண்டு போன சாப்பிட கூட ஒரு சின்ன பாக்ஸ் தான் குடுத்தாங்க, அப்புறம் அதே பாய் எடுத்துட்டு வந்துருவா, சாப்பிடவே மாட்டேங்கிற. ரொம்ப வீக்காக அது 5-10 வயசு யாருமே சொல்லவே மாட்டாங்க.
0: இப்ப உங்க பாப்பா பக்கத்துல இருக்காளா? ஹலோ, உங்க பொண்ணு பக்கத்துல இருக்காளா? அவங்களுக்கு எந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட பிடிக்கும்ன்றது கேளுங்க, அதாவது நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவங்கள கொண்டு வர முடியாது இல்லீங்களா. அதனால அவங்களுக்கு எந்த மாதிரி சாப்பாடு அவங்களுக்கு சாப்பிட நினைக்கிறேன், அதாவது நம்ம இந்த 10 வயசு வரைக்கும் அவளுக்கு தெரியல, நம்மளுக்கு தெரியல அவளை எப்படி வளர்க்கறதுன்றது. நீங்க அவகிட்ட உக்காந்துட்டு என்னடா உனக்கு பிடிக்கும், நீங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்லியா பேசி பாருங்க, எந்த மாதிரி உனக்கு பிடிக்கும் சொல்லுடா, அம்மா அந்த மாதிரி டேஸ்டா செஞ்சு தரேன், இப்ப ஹோட்டல்ல சாப்பிடுறது உனக்கு பிடிக்குதா அப்படின்னு கேளுங்க. இப்ப அவ ஹோட்டல் பிடிக்குதுன்னு சொன்னாங்கனாக்கா அதை நீங்க அவாய்ட் பண்ணணும் சரிங்களா. ஹோட்டல் ஃபுட்டை விட அம்மா அதை கொஞ்சம், அதை விட நான் உனக்கு டேஸ்டா பண்ணி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி அவளுக்கு கொடுங்க. அதாவது அந்த சத்து மாவு கஞ்சி எல்லாம்
5: சொன்னேன்
0: இல்லையா, ஒண்ணு பிரமாதமே இல்லம்மா, அதுல வந்து கேழ்வரகு, கோதுமை, இந்த மக்காச்சோளம், தயிர் சாப்பிட்டா ஒண்ணுமே இது இல்லம்மா, இது பலன் கிடையாது. நீங்க வந்து
5: தயிர் சாதம் சாப்பிடுவா?
0: இல்லம்மா, அவங்களுக்கு புரதம் வந்து நிறைய சேர்ற மாதிரி குடுக்கணுமா, புரதச்சத்து தான் ரொம்ப முக்கியமா. அவ வளர்ச்சி இல்லங்கறது வந்துட்டு புரோட்டீன் ரிச் இல்லங்கறதுனாலதான் அவ குரோத் ஃபெயிலியர்லாம் இருக்கா.
5: இப்ப வந்து
0: பத்து வயசுக்கு எந்த வயசுல எந்த இதுல இருக்கணுமோ 8வது படிக்கணும், 8வது இல்ல 7வது 6வது படிக்கணும்,
1: 5வது படிக்கிறாங்க அந்த குழந்தை.
0: அது வந்துட்டு எதனாலங்கிறது தெரியல, நீங்க கொஞ்சம் அவளை வந்து பாருங்க, நல்லா கண்ணோட்டத்துல வச்சுக்கோங்க, உங்க கண்ணோட்டத்துல வச்சு நான் செஞ்சு தர ஐட்டம்ஸ் தான் உனக்கு பிடிக்கலையாங்கறத நீங்களே பாருங்க. இல்லன்னா அம்மா வந்து சரியது சரியில்லையாடா நான் செய்யறது அப்படின்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க சரிங்களா. அப்படி இல்லனாக்க எப்படி சொல்றது, முளைக்கட்டின பயிறு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் குடுத்து பாருங்க, ஏன்னா புரதம் வந்து அவளுக்கு கம்மியா இருக்கு. நீங்க சொல்லும் போதே பார்த்தாக்க தயிர் சாதத்துல ஒரு கலரியுமே கிடையாது, அதுலயாவது வெயிட் ஏறும். இப்ப வர பால் எல்லாம் பாத்தீங்கன்னா தின்னாதான் வருது, திக்கு கிடையாது இல்லீங்களா. அதுல நம்ம தயிரை துவச்சு நம்ம குடுக்கறது வேஸ்ட், ஒண்ணுமே இது இல்ல, பலன் இல்ல. அதுக்கு பதிலா நீங்க கீரை சாதம் இல்லனா பருப்பு போட்டு நெய் போட்டு, நெய் எல்லாம் சாப்பிடுவாளா? நெய் கொஞ்சம் பிசைஞ்சு அந்த மாதிரி குடுங்க. இல்லையா நீங்க கொஞ்சம் ஸ்கூல் கிட்டையா அவளுக்கு, அவ ஸ்கூலும் உங்க வீடும் கிட்டையா?
5: கிட்ட
0: கிட்ட தானே. கொஞ்சம் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா, வீட்டுலதான் இருக்கீங்களா? நீங்க கொஞ்சம் பால் மாறாம ஸ்கூல்ல போயிட்டு குடுக்கலாமே, கொஞ்சம் அவளுக்கு இது குடுக்கற மாதிரி அந்த மாதிரி குடுத்து பாருங்க. அது அவளுக்கு ஒரு டானிக் மாதிரி இருக்கும். அம்மா வந்து நம்மளுக்கு ஊட்டுறதுக்கு வரா, அதாவது குழந்தைங்களுடைய ஃபீலிங்ஸ்
2: எல்லாம் ஸ்கூல்ல ஊட்டுறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்களே.
0: அப்படியா? அப்ப நீங்க ஆயம்மாஸ் கிட்ட சொல்லணுமா? அவ
2: கூட அவ கையில குடுத்தாமனா எதுவும் குடுக்கலாம் கூடாது. அதாவது
0: குழந்தைங்க வந்து அவாய்ட் பண்ணுங்க சரிங்களா. அத நீங்க பாத்துட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க ஃபுட் குடுக்கறது நல்லது. அதெல்லாம் வாங்கி குடுக்காதீங்கம்மா, அது எப்படி செய்யறான்னு கூட சொல்ல முடியாது. அப்ப அவ வந்து வேணும்னே நீங்க செய்யறதான் அவாய்ட் பண்றா சரிங்களா. அவளுக்கு அவளுக்கு எந்த மாதிரி டேஸ்ட், ஆமா நீங்க வாங்கி தராம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வெளியில வாங்கி தரது கெடுதல், நம்மளே நம்ம பாப்பாக்கு கெடுதல் குடுக்கறோம் அர்த்தம்.
1: கேட்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண் 651-1-3-3-3. த நம்பர் டு டயல் 651-21-333. டாக்டர், இப்ப நம்ம வந்து இந்த டீனேஜர்ஸ், அதாவது காலேஜ் படிக்கிற பெண்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், அப்புறம் கர்ப்பிணி பெண்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், லாக்டிங் மதர்ஸ் அதாவது பாலூட்டும் தாய், இவங்க எடுத்துக்க வேண்டிய உணவு என்ன?
0: அதுக்குன்னு ஒண்ணு பிரமாதமே இல்ல, நம்ம நார்மலா ஃபுட் எடுக்கிற மாதிரியே தான். பட் சில பேருக்கு வந்துட்டு அந்த சோம்பேறித்தனத்தினால பால் வரல அப்படின்னு சொல்லுவா, அது ரொம்ப ரொம்ப கெடுதல். குழந்தைங்களுக்கு அந்த லாக்டேட்டிங் பிரஸ்ட் ஃபீட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் சொல்றேன்னா, அதுங்களுடைய ஃபியூச்சர்ல வந்து குழந்தைங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்ற அது ரீசன் எதனால வருதுன்னா, நம்மளுடைய தாய்ப்பால்ல கொலஸ்ட்ரம்ங்கிறது முதல்ல வர ஃபீட் பண்ணும் போது கொலஸ்ட்ரம்ங்கிற பால் வரும், முதல் சுரக்கிறது
1: மஞ்சள்
0: பால், அதாவது என்ன பால் சொல்லுவாங்க கொலஸ்ட்ரம்னு அது பேர் தான். அதுல வந்து நிறைய புரதச்சத்து அதுல இருக்கு, பட் அது நிறைய பேருக்கு தெரியாது. அதை பீச்சு வெளியில எடுத்துருவா, அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாது. சில பேர் அந்த அழகு போயிடுதுங்கிறதுனால கூட தாய்ப்பால் கொடுக்காம அவாய்ட் பண்றா, அது ரொம்ப கெடுதல். குழந்தைங்களுக்கு நம்ம குடுக்கற ஊட்டுறதை விட குடுக்கற தாய்ப்பால் மிகச்சிறந்தது. அதாவது எந்த பாலோட கம்பேர் பண்ணாலும் தாய்ப்பால் தான் குழந்தைங்களுக்கு மிக மிக மிக அவசியம். அந்த பாலை நீங்க 1 வருஷம் 1.5 வருஷம் கொடுத்துட்டு அதுங்களை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அதுங்க எவ்வளவு ஹெல்த்தியா இருக்குன்றது நம்ம வந்து ஃபியூச்சர்ல பாக்கலாம். சிலது நோய்வாய்ப்பட்டதா இருக்கும், அது என்னன்னாக்கா அம்மாவோட சோம்பேறித்தனம். அது தாய்ப்பாலை குடுக்காம அதை அவாய்ட் பண்ணிட்டு அது என்னன்னா பால் வரல வரலன்னுவாங்க, வரலன்றது சொல்லவே கூடாது. நார்மலா எடுத்தா ஃபுட்டு, அதாவது 2 இட்லி சாப்பிடறோம்னா அதுக்கு பதிலாக 4 இட்லி, பரவாயில்ல வெயிட் போடட்டும், ஆட்டோமேட்டிக்கா அடுத்த வருஷம் குறைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால குழந்தைங்களுக்கு, அதாவது இவங்களுக்கு 2 இட்லி சாப்பிடறது 4 இட்லி. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் காய் சாப்பாடு சாப்பிடும் போது கீரை எல்லாத்திலயுமே பூண்டு நிறைய சேர்ந்து கலந்து கொடுக்கலாம்.
1: பூண்டு வந்து ரொம்ப
0: பால் சுரக்கும் சொல்லுவா. அப்படி இல்லைன்னா பால் வரலங்கிறவங்களுக்கு நிறைய பாலை நல்லா கொதிக்க வச்சு இந்த பூண்டை வந்து அதுல போட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா கொதிக்க கொதிக்க அந்த பூண்டுல இருக்க சிறப்புலாம் வரும் வெளியில, அந்த பாலை குடிக்கிறது அந்த பூண்டையும் எடுத்து சாப்பிட்டோம்னாக்க பால் நல்லா சுரக்கும். பிளஸ் அந்த நான்வெஜ் எடுத்துக்கிட்டா கூட நல்லா வரும் சொல்லுவாங்க. இப்ப நான்வெஜ் பாத்தீங்கன்னாக்க சின்ன சின்ன மீன், அந்த குட்டி மீன் சொல்லுவா, அது என்ன மீன் சொல்லுவா தெரியல,
1: வேற மீன் அந்த மாதிரி
0: இல்ல குட்டி மீன், அதாவது
1: மீன்
0: வகைகள்ல நல்லா சாப்பிடலாம். பிளஸ் கறி, ஆட்டுக்கறி இருக்கு இல்லைங்க, மட்டன்ல கொத்தின கறி, அதுல அதாவது அதுல வந்து நிறைய பூண்டை போட்டு எடுக்க எடுக்க குழந்தைங்களுக்கு பால் சுரக்கிறதுக்கு, அது அம்மாவுக்கு பால் சுரக்கும், அதை குழந்தைங்களுக்கு ஊட்டலாம். இது வந்து நம்மளுடைய பேபி பிறக்கும் போது அதுங்களுக்கு பால் வராம அதுவும் நோயோட தான் பிறக்கும். அதனால குடும்பம் வரைக்கும் தாய்ப்பால் குடுக்கறது நல்லது. குடுக்கறதுக்கு முன்னாடி கர்ப்பிணி பெண்கள் பிரெக்னெண்டா இருக்கும் போதே நல்லா ஃபுட் எடுக்கணும். பிளஸ் லாக்டேட்டிங் அது பால் குடுக்கும் போதும் ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது. வெயிட் போடுது எனக்கு, அதனால அழகு போகுது, அந்த மாதிரிலாம் நினைக்க கூடாது. குழந்தை ஹெல்த்தா இருக்கணும்னாக்க, இல்லைன்னா நம்ம தான் அதுக்கு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறதுக்கு அலையிறோம். இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, 10 வயசு வரைக்கும் விட்டுட்டாங்க, இப்ப வந்து ஃபீல் பண்றாங்க 5 வயசு பாப்பா மட்டும் தான் இருக்குன்னு. எதனால அது நம்மளுடைய அறியாண்மை, அதை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்ப நெக்ஸ்ட் வந்து மெனபாஸ். அந்த நேரத்துல வந்து எல்லாருமே ரொம்ப எரிச்சலா இருப்பாங்க, அப்புறமா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மனநல மருத்துவர்கிட்ட போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒரு நல்ல டயட்டீஷியனை கன்சல்ட் பண்ணி நல்ல பேலன்ஸ்டு டயட், அதாவது சரி விகித உணவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த மெனோபாஸ் பெண்களுக்கான, அதாவது 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கான சரி விகித உணவு என்பது என்ன?
0: சமச்சீரான உணவுன்னு பார்த்தோம்னாக்க எல்லாமே நம்ம ஈக்குவலா எடுக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு 1900 கலோரிகள் சாப்பிடணும்.

0: 30 வயசுக்கு, அதாவது ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு கலோரிகள் இருக்கு. அந்த எனர்ஜி ரெக்யர்மெண்ட் எவ்வளவு இருக்கிறதுன்னு பாத்துட்டு 1940 அந்த கலரிஸ் நம்மளுக்கு ஈக்குவல் ஆகாது. அதுக்கேத்த மாதிரி நம்ம மெனுவை பிளான் போட்டுக்கணும். இப்ப வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் இட்லி எடுக்கிறோமா, அது எட்னி இட்லிஸ் எடுக்கிறோம், அதோடைய கலரிஸ் எவ்வளவு இருக்கு. இப்போ இட்லியோட கலரி 60 கலரிஸ் இருக்கும், அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியாது. சோ நாங்க அதை வந்து கவுன்சிலிங்ல கொடுத்து ஒரு மெனு சார்ட் ரெடி பண்ணி தருவோம். என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே என்ன பெட் டே மார்னிங் என்ன சாப்பிடணும், காஃபி டீ அவாய்ட் பண்ணிட்டு மில்க் எடுத்துக்கிறது நல்லதுன்னு. இப்ப இஞ்சி தட்டி சாப்பிடுறது, இந்த சுக்கு தட்டி சாப்பிடுறது, இல்லனா பனவெல்லாம் காஃபி எல்லாம் சொல்லுவா பாத்தீங்களா, அந்த மாதிரி இதுல எல்லாம் கொடுத்தோம்னாக்கா மெனோபாஸ் நல்லா அந்த டைம்ல நல்லது. அதே மாதிரி வந்துட்டு காலையில இட்லி இடியாப்ப எப்பயுமே வந்துட்டு டிஃபன் ஐட்டம்ஸ்ல ஆயில் வந்துட்டு அவாய்ட் பண்ணோம்னாக்கா இந்த ஆவியில வேக வச்ச சாப்பாடு சாப்பிடுறது நல்லது. அதாவது இட்லி இடியாப்பம் புட்டு இந்த மாதிரி அவிச்சது எடுத்துக்கலாம், உப்புருண்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடலாம், ஒன்னும் இது பெரிய விஷயமே இல்ல. அதுக்கப்புறம் இந்த 11 அதாவது சாப்பிடுற சாப்பாடு வந்து 9 முடிஞ்சிடும் டிஃபன் ஐட்டம்ஸ், அப்புறம் திரும்ப பார்த்தா 1 தான் சாப்பிடுவோம். அந்த நடுவில் இருக்க டைம்ல நம்மளுக்கு பசி ஆட்டோமேட்டிக்கா வரும், ஆனா அதை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணுவோம் வெயிட் குறையணும் அப்படிங்கறதுக்காக. அந்த மாதிரி நீங்க வெயிட் குறைக்கணும்னு பார்த்தாக்க சூப் எடுத்துக்கலாம், ஸ்ப்ரவுட்ஸ். ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நம்ம ஈவினிங் டைம்ல தான் சாப்பிடுவோம்,
1: சுண்டல்
0: சுண்டல் அந்த மாதிரி. அதை வந்து நம்ம மத்தியான டைம்ல எடுத்துக்கலாம், சூப் இல்லைன்னா பட்டர் மில்க் அந்த மாதிரி லைட் ஃபுட்
1: ரொம்ப லைட்டா
0: லைட் சாப்பிடலாம். மத்தியான டைம்ல கீரை காய்கறிகள் 2 காய் வச்சுட்டு ஒரு கீரை வச்சுட்டு ஒரு எக் எடுத்துக்கிறது நல்லது. இப்ப வெயிட் அதிகமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்துட்டு நம்ம எக் குடுக்கணும்ன்றது அவாய்ட் பண்றது நல்லது, ஏன்னா கொலஸ்ட்ரால் இருக்கிறது. எக் ஒயிட் சாப்பிடலாம்.
1: இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப காலர் இருக்காங்க லைன்ல. வணக்கம் மேம், ஓபி சமுதாய வானொலி.
2: ஹலோ,
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
0: சொல்லுங்கப்பா.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
2: மேடம், நான் டிரைவர் நானு மேடம்.
1: என்ன அவங்க டிரைவரா இருக்காங்க?
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க
2: மேடம். எனக்கு வந்து டெய்லி வந்து எந்த ஃபுட் சாப்பிட்டாலும் நெஞ்செல்லாம் எரிச்சலா இருக்கு மேடம்.
0: நெஞ்செல்லாம்
2: ரொம்ப எரிச்சலா இருக்கு, ஏப்ப விட்டாங்க பயங்கரமா சாருது. நான் அது பக்கம் ஹாஸ்பிட்டல் காமிச்சதே கிடையாது. அது இந்த ஜெலுஷன் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி டானிக்கு அந்த டேப்லெட் நான் வாங்கி போட்டு அந்த டைம்ல மட்டும் செக் பண்ணிடுறேன்.
0: நீங்க அந்த டைம்க்கு சாப்பிடுவீங்களா சாப்பாடு, டிரைவர் சொல்றீங்க? இப்ப நெஞ்சு எரிச்சல் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி டைம்ல மோர் எடுத்துக்கிறது நல்லது. நீங்க காரத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முதல்ல. நீங்க டாக்டர் கிட்ட, ஆமா, நீங்க 2 இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க, மோர் எடுங்க, ஜூஸ் ஐட்டம்ஸ் அதாவது பழ வகைகள் சாப்பிட்டு பாருங்க, சரிங்களா? டைம்க்கு சாப்பிட்டு பாருங்க ஒரு 4 அந்த நெஞ்சு எரிச்சல் எல்லாம் குறையும். அப்படியும் இல்லைன்னா நீங்க டாக்டர் போய் முதல்ல கன்சல்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஆமா, டிரைவர்ன்றதுனால நீங்க என்ன பண்ணணும், டைம்க்கு சாப்பிடறத அவாய்ட் பண்ணீங்கன்னா அது இதுதான் கஷ்டம் தான். டைம்க்கு சாப்பிடணும், என்ன வேலையா இருந்தாலும் டபுள் எடுத்துட்டு போங்க, அசிங்கப்படாதீங்க, சரிங்களா?
2: நான்
0: ஆமா, இப்ப நான்
2: வந்துட்டு
0: கூட நம்மளுக்கு சொல்ல முடியாது சோடா மாவு அந்த மாதிரி கலந்துருப்பா, சரியா? அது கூட நம்மளுக்கு நெஞ்சு எரிச்சல் வயிற்று எரிச்சல் குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ வீட்டு சாப்பாடு சாப்பிடுறது நல்லது, டைம்க்கு சாப்பிடுறது நல்லது. ஓகேப்பா, நன்றி.
1: ஓகே டாக்டர், இப்ப வந்து ரொம்ப நன்றி சமுதாய வானொலி அழைச்சதுக்கு. இப்ப நம்ம வந்து லஞ்ச் பத்தி பேசிட்டு இருந்தோம், லஞ்ச்ல வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்
0: 4 பாத்தீங்கன்னாக்க 30 நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. பால் இல்லன்னா டீ, அதாவது சில பேருக்கு டீ சாப்பிட்டா அந்த தலைவலி அந்த டைம்க்கு டீ எடுக்கணும்ன்ற மாதிரி தோணும், அந்த மாதிரி டைம்ல ஒரு டீ எடுத்துட்டு இல்லன்னா சத்து மாவு கஞ்சி கூட எடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதாவது வெயிட் கம்மியா இருக்கவங்களுக்கு எடுத்துக்கலாம்.
1: ஆனா சத்து மாவு கஞ்சி காலையில கொண்டு
0: காலையில சாப்பிடல 3:00 அந்த மாதிரி எடுத்துக்கலாம்,
1: எடுக்கலாம். இல்ல சாயந்திரம் வரையும் அது இருக்குமான்னு கேக்குறேன்.
0: நம்ம தனியா ப்ரிப்பேர் பண்ணணும், ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷா பண்ணணும். 2 கஞ்சி மாவு எடுத்துட்டு தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி அது என்ன பெரிய விஷயம், 5 ப்ரிப்பேர் பண்ணிடலாம், அது எடுத்துக்கிறது நல்லது. இல்லையா முளைக்கட்டின பயிர் நேத்து வச்சு முளைக்கட்டி அதாவது ஊற வச்ச இதை எடுத்து 2 முளைக்கட்டி வந்திருக்கும், அதை நீங்க பச்சையாவும் எடுத்துக்கலாம், இல்ல சுண்டல் மாதிரி தாளிச்சும் சாப்பிடறது அவ்வளவு.
1: இப்ப வந்து வேலைக்கு போற பெண்கள் அப்ப அவங்க 4 என்ன சாப்பிடலாம்?
0: பிஸ்கெட் எடுத்துக்கலாம், மேரி பிஸ்கெட் எடுத்துக்கலாம். மத்தபடி இந்த ஸ்வீட் பிஸ்கெட்ஸ் எல்லாம் வேண்டாம், அது கொஞ்சம் வெயிட் போடும். குட் டே பிஸ்கெட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் லைட்டான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்காக பஜ்ஜி அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது.
1: சரி, நைட்
0: நைட் வந்துட்டு லைட் ஃபுட். இப்ப நம்ம சொன்னது ரைஸே, ரைஸ்லயும் கோதுமையிலயும் ஒரே கலரிஸ் தான். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நாலு பேருக்கு தனித்தனியா ரெடி பண்ணணும்னு ஹஸ்பண்ட் வந்துட்டு சாதம் தான் சாப்பிடுவாங்கன்னு வாங்க. நான் வந்து டிஃபன் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்கு சாப்பாடு தான் கொடுக்கணும், அதுங்களுக்கு வெரைட்டியா செஞ்சு தரணும். அந்த மாதிரி நினைக்கும் போது நம்ம கொஞ்சம் இது பண்ணாம ரைஸ நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஒரு கப் எடுக்கிறதுக்கு அரை கப் எடுத்து அதுக்கேத்த வெஜிடபிள்ஸ் ரெண்டு மூணு காய்கறிகள் வச்சு
1: சாப்பிட்டோம்னா
0: வெஜிடபிள் சாலட் சாப்பிடலாம்.
1: ஓகே டாக்டர், வணக்கம். எம்ஓபி சமுதாய வானொலி ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க மேம், டாக்டர் இருக்காங்க.
3: உடம்புல எந்த பார்ட்ஸ் எல்லாம் பாதிக்கும்?
0: என்னம்மா?
1: ஹலோ,
3: சொல்லுங்க மேடம்.
0: என்ன சொல்றீங்க?
1: டயபெட்டிஸ் வந்தா என்னென்ன உடல் பாதிப்பு ஏற்படும்?
0: ஹார்ட் ப்ராப்ளம் வருமா, நெஞ்சு வலி வரும், அது வந்து நம்மளுக்கு சொல்ல முடியாது, திடீர்னு அடைப்பு வரும், சரிங்களா? அப்புறம் கண் பார்வை போகும், கால ஏதாவது அடிபட்டதுன்னா கால எடுக்க வேண்டிய நல்ல கண்ட்ரோலா நீங்க வச்சுக்கிறது நல்லதுமா? டேப்லெட் எல்லாம் போடுறீங்களா?
3: அடி இருக்கும் போது ஒண்ணுமே தெரியல, இப்பதான் ஒரு பாயிண்ட் கம்மியாகி சொல்லிருக்காங்க.
0: எவ்வளவு இருக்குமா உங்களுக்கு? இல்ல சுகர் வேல்யூ எவ்வளவு இருக்குமா? அதாவது அந்த ஃபாஸ்டிங் ரேண்டம் 250ங்கிறது ஜாஸ்திமா? டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க டாக்டர்? கண் செக்அப் பண்றத விட பெரிய விஷயம் நீங்க டயட்ல இருக்கிறது நல்லதுமா? ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க, இனிப்பு வகைகள் சாப்பிடாதீங்க, கொலஸ்ட்ரால் ஐட்டம் சாப்பிடாதீங்க, அத தேங்காய் அந்த மாதிரி எண்ணெய் பொருள் சாப்பிடாதீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் காஃபி டீ எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெறும் பால் குடிக்கிறது கூட நல்லது. அதாவது எப்படி சொல்ற, திக்கான பால் எல்லாம் சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் கீரை நல்லா எடுத்துக்கோங்க, காய்கறிகள் எடுத்துக்கோங்க, சாதத்தை கம்மி பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்க டாக்டர் கிட்ட காமிச்சீங்கன்னா அது எந்த அளவுக்கு கொழுப்பு அதிகமா இருந்துச்சுனாக்க அத வந்து கட் பண்ணி சர்ஜரி மாதிரி குட்டியா ஒண்ணும் இல்ல, அத கீரி எடுத்துருவா, அந்த கொழுப்பெல்லாம் எடுத்துருவா. ஆனா திரும்ப திரும்ப அது வரத்துக்கு சான்சஸ் இருக்கும், சரிங்களா? இப்ப உங்களுக்கு லைட்டா இருந்துச்சுன்னா டாக்டர் அதுக்கேத்த டேப்லெட் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, அதுல இருந்து நம்ம குழப்ப கரைச்சிக்கலாம்.
3: அதிகமா போமோ
0: எப்போ
1: டயபெட்டிஸ் இருந்தா பீரியட்ஸ்?
0: அதனால கிடையாதுமா. அதாவது உங்களுக்கு இந்த இப்ப என்ன வயசு? 35 தானே. இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லாம, அது நார்மல் தான். நல்லா போறது நல்லதுன்னு சொல்லுவா. இப்ப இருக்கிற இதுல காலத்துல பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்துட்டு நார்மலா நிறைய, அதாவது இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில வரதுதான் அந்த இது, சரிங்களா? இருந்தாலும் நீங்க ஓவரா பிளீட் ஆச்சுன்னா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கம்மா, பக்கத்துல இருக்க டாக்டர்ஸ் போய் பாக்குறது நல்லது. ஏன்னா இப்ப வந்துட்டு கர்ப்பப்பையில டெஸ்ட் பண்ணி பாக்குறா, அதாவது எப்படி சொல்றது, அதை பார்த்தாக்க இப்ப நிறைய இடத்துல யூட்ரஸ்ல ப்ராப்ளம் வருதுங்கிறா, அது நம்மளால சொல்ல முடியாது, சரிங்களா? அதனால நீங்க டாக்டர் பாருங்க, ஆனா பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது, நார்மலா போறதுதான் போகும். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது, சரியா? கொழுப்பு சத்தான பொருள் நிறைய அவாய்ட் பண்ணிடுங்க. சரிமா, நன்றிமா.
1: நன்றி சமுதாய வானொலி அழைச்சதுக்கு. சோ அப்போ நைட் வந்து லைட்டா ஏதாவது ஃபுட், கோதுமை எடுத்துக்கலாமா?
0: கோதுமை தோசை எடுத்துக்கலாம், கோதுமை சப்பாத்தி எடுத்துக்கலாம்.
1: கோதுமை
0: வேண்டாம், அது ஆயில் போடுறோம் இல்லையா, அது வேண்டாம். ஏன்னா அதுலயும் அரிசியோட கரீஸ் தான் இருக்கும், ஏன்னா ரவாங்க. சோ சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். ரைஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஏத்த மாதிரி அளவா எடுத்துக்கிறது நல்லது.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்ப வந்து இவங்க டயபெட்டிஸ் பத்தி கேட்டாங்க. அடுத்தது மேஜரா இருக்கிறது என்ன பாத்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம். ஹார்ட் ப்ராப்ளம்க்கு என்ன மாதிரியான டிஷஸ்?
0: லோ ஃபேட் டயட் எடுக்கிறது நல்லது. லோ ஃபேட் மீன்ஸ் கொழுப்பு சத்து கம்மியான இது. ரைஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரைஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா அவாய்ட் பண்றது நல்லது. எல்லா விஷயத்திலயுமே வந்துட்டு காய்கறிகள், கீரை வகைகள், பருப்பு வகைகள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கலாம்.
1: பாயில்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம்.
0: பாயில்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணாம. அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொரியல் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊத்தி தாளிப்போம், அதுல ஃபேட் இருக்கு. சோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்றது பாயில்டு வெஜிடபிள் சாப்பிடறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கீரையும் நல்லா கொஞ்சம் கடைஞ்சிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுல ஒன்னும் இது இல்ல. சால்ட் கம்மி பண்ணிக்கிறதும் நல்லது, சரிங்களா? சால்ட்னா கூட நம்ம டேஸ்ட் எதிர்பார்த்து வச்சுக்கோங்க. என்வி நான்வெஜ் கூட நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னாக்க கோழி எல்லாம் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணி தான் குடுக்கறா, ஒரு
1: அதெல்லாம்
0: வந்து நம்மளுக்கு கெடுதல் தான். சோ காய்கறிகள், கீரை வகைகள், பருப்பு வகைகள், பழ வகைகள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
1: காய்கறினா கூட வேக வச்ச
0: காய்கறிகள் எடுத்துக்கிறது நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்ப வந்து ஹார்ட் பத்தி பேசும்போது நெக்ஸ்ட் பிபி பிபி வந்துருது. சோ இப்ப பிபி நோயாளிகள் வந்து என்ன மாதிரி
0: பிபியும் பிபி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் அட்டாக் வரும், அது நம்மளுக்கு தெரியும். அதுவும் அதே மாதிரி லோ ஃபேட் டயட் தான் நம்ம எடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் ஒரு 5 கிராம்ஸ், அதாவது இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரீனல் ஃபெயிலியர் வரத்துக்கு சான்சஸ் வந்துட்டு வந்துருச்சுன்னா என்ன சொல்றா, சால்ட் எல்லாம் கம்மி பண்ண சொல்றான். இந்த பிபி அதிகமாச்சுன்னா கூட, பிபி அதிகமாச்சுனாக்க ரீனல் ஃபெயிலியர் வரும், கிட்னி பாதிக்கும். அந்த கிட்னியை வந்துட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு யாருமே ஒத்து வர மாட்டா. அந்த மாதிரி டைம்ல கம்மியான சால்ட் டாக்டரே அட்வைஸ் பண்ணுவா, 2 கிராம் சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின். ரெஸ்ட்ரிக்டட் டயட்னாக்க வித்வுட் சால்ட்ல இருக்க சொல்லுவா, அது டாக்டரோட அட்வைஸ் பண்ணி நம்ம. அதனால கூடுமான வரைக்கும் நம்ம சால்ட்டையும் எண்ணெய் பொருளையும் வயசுக்கு ஏத்த மாதிரி கம்மி பண்ணிட்டோம்னு
1: வச்சுக்கோங்க,
0: ஹெல்த்தியாவும் இருக்கலாம், வர நோய வரும் தடுப்பலாம்.
1: ஓகே டாக்டர், இப்ப நம்ம நோய்கள் பத்தி பேசிட்டே இருக்கும்போது நீண்ட நாள் நான் வாழணும் ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா இந்திய முறைப்படி ஒரு டயட் சொல்லுங்களேன்.
0: இந்திய முறைப்படி டயட்னாக்க காலையில வந்துட்டு ஆவியில வேக வச்சு டிஃபன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கஞ்சி, கோதுமை கஞ்சி, அந்த கேழ்வரகு கஞ்சி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க லஞ்ச் டைம்ல இந்த 11 o'clock சூப் இல்லைன்னா பட்டர் மில்க் அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடலாம். இல்லைன்னா ஒரு பழ வகைகள், ஏதாவது ஒரு பழம், ஆப்பிளோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல சாலட், சாலட் வந்துட்டு லஞ்ச் டைம்ல கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி 2 புல்கா இல்ல 1 புல்கா வித் கொஞ்சோண்டு ரைஸ், 50 கிராம்ஸ் ரைஸ் எடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி கிரெயின்ஸ், வெஜிடபிள்ஸ், பாயில்டு வெஜிடபிள்ஸ் பிளஸ் ஒரு கர்டு, கர்டு மீன்ஸ் திக்கான இது வேண்டாம், பட்டர் மில்க் அதுக்கு பதிலாக
1: 11 மணிக்கு. ஆமா,
0: 11 மணிக்கு சாப்பிடலன்னா அந்த முறை இங்க கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா எக் ஒயிட், ஏன்னா நான்வெஜ் சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க இருந்தாக்க எக் ஓக்கு எடுத்துட்டு எக் முட்டைக்கரு, முட்டையிலோட மஞ்சக்கரு எடுத்துட்டு எக் ஒயிட் சாப்பிடலாம். பிளஸ் ஒரு சாலட், கிரீன் சாலடோ இல்ல வெஜிடபிள் சாலடோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஈவினிங்ல ஒரு 4 மணிக்கு ஸ்கிம் மில்க் பிளஸ் ஸ்ப்ரவுட்ஸ், முளைக்கட்டின பயிர், அது ரொம்ப நல்லது. அது வந்து பசித்தன்மை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் பண்ணணும். இல்லைன்னா மேரி பிஸ்கெட், நைட்ல 2 புல்கா வித் வெஜிடபிள்ஸ் பிளஸ் சாலட், ஒரு ஸ்கிம் மில்க் நைட் பெட்டே நைட் படுக்கும்போது. இதுதான் ஒரு நார்மல் மெனு. இது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னாக்கிளஸ் வாக்கிங்,
1: வாக்கிங்
0: வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹெல்த்தி லைஃப நம்மளே வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப பார்த்தோம்னாக்க நிறைய இடத்துல கேன்சர், அல்சர் இந்த மாதிரி எல்லாம் வராது, நம்ம அவாய்ட் பண்றது நம்மளே
1: நமக்கு வந்து நல்லது. ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர், நீங்க வந்து உங்களோட பொன்னான நேரத்தை எங்க கூட செலவழிச்சதுக்கு. இப்ப நம்ம கூட மிஸ்ஸஸ் வனஜா இருக்காங்க ஃப்ரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்ட் ஹெல்த் எக்மோர். இவங்க வந்து ஒரு டயட்டீஷியன், நேர்களோட கேள்விகளுக்கும் என்னோட கேள்விகளுக்கும் நம்மளோட நிலையத்துக்கே நேர் ஹிமன்யா வந்தாங்க, அவங்களோட கேள்விகளுக்கும் ரொம்ப விரிவா சொன்னாங்க. டாக்டர் சொன்ன மாதிரி எப்ப எல்லாருக்குமே என்ன சொன்னாங்கன்னா, காலையில வந்து ஆவியில வேக வைக்கப்பட்ட உணவு, 11 மணிக்கு ஏதாவது ஒரு சுண்டல் அந்த மாதிரி, அப்புறம் லஞ்சில் வந்து கொஞ்சம் அரிசி நிறைய காய்கறிகள் கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கிட்டு, அப்புறம் சாயந்தரம் வந்து வெறும் காஃபி மட்டும் எடுத்துக்காமல் கூட ஏதாவது பிஸ்கட்ஸ் இல்லைன்னா சுண்டல் அந்த மாதிரி சாப்பிடணும்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்டர் சொன்ன டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இருக்கும். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க எம்ஓபி இன்சமதாய வானொலி 107.8. டாக்டரை கேளுங்க நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கினது நான் உங்கள் ஆர்ஜே அக்ஷயா.
4: வணக்கம், நடிகர் ஸ்டாண்டப் காமெடியன் படவா கோபி. மரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லங்ஸுடைய எக்ஸ்டென்ஷன் அது. ஸோ அதனால் நாம் விடுறத அது இழுத்துக்குது, அது விடுறத நாம் இழுத்துக்கிறோம். ஸோ மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட்.
5: கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
6: நமது வானொலி, நமது பெருமை.
7: உங்க வீட்ல ஃபேன், லைட் எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம், உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம எந்த அந்த ரூம் விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல வந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்பவும் நம்ம பாத்ரூம் குள்ள போகும்போது சரி, இல்ல ஒரு ரூம் குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதா சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமா நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன்.
1: You are listening to MOP Community Radio 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார்.

0: எல்லோருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. என்னடா ஷோ ஆரம்பிக்கும் போதே ஸ்வீட்டா ஒரு குரல் கேக்குதேன்னு யோசிக்கிறீங்களா? உங்களோட எக்ஸைட்மெண்ட் எனக்கு நல்லாவே புரியுதுங்க. உங்களை மாதிரிதான் நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த இனிமையான இசையை கொடுத்தது நம்ம நாப்பா ஹரிப்ரியா தாங்க. ஆமாங்க, எல்லா மியூசிஷியன்ஸும் 25,001 lakh கொடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி ஒரு நல்ல இசையை கொடுத்தா நம்ம நாப்பா விசில்லையே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுறாங்க. ஆமா, இப்போ நம்ம நாப்பா ஹரிப்ரியாவோட தான் பேச போறோம். ஹாய் நாப்பா, உங்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
1: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிப்ரியா நாப்பா. நான் MOP காலேஜ்ல தான் ஃபைனல் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட். நான் இந்த MOP ஸ்டார் ஷோக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
0: கண்டிப்பா நாப்பா, ஏன்னா உங்களை விட நாங்க ரொம்ப சந்தோஷமாவும் எக்ஸைட்டடாவும் இருக்கோம். நாப்பா, நீங்க ஃபர்ஸ்ட் விசில் பண்ண பாட்டு எது? அது எங்களுக்காக விசில் பண்ணி காட்ட முடியுமா?
1: நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது வந்து தெய்வ திருமகன் விக்ரம் படத்துல அந்த ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சாரு. அதுல இந்த பிஜிஎம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அதான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன்.
0: கேட்கவே ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும். அதை நீங்க விசில் பண்ணி காட்டுங்களேன்.

0: ஆஹா, உங்களை நிறுத்த சொல்லவே எனக்கு தோணல, கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நாப்பா, விசில் திறமை ஒருத்தருக்கு எப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்க? இன்பான் டேலண்ட்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது வந்து ஒரு யாராவது கத்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: எனக்கு தெரிஞ்சு அது இன்பானா தான் வரும். ஏன்னா என்னோட ஃபாதர் எப்போ பார்த்தாலும் விசில் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் தான் எனக்கு ரோல் மாடலே வீட்டில். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் எனக்கும் ஓகே விசில் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது இன்பானா வரும். இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம், அதுதான் எனக்கு தெரிஞ்சு.
0: ஓகே, உங்களோட கருத்து விசிலிங்கன்றது விசில் எல்லாருமே பண்ணுவாங்க, பட் விசிலிங் சாங்காக பண்ணுறது ஒரு இன்பான் டேலண்ட்டுன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுனாப்பா? நீங்கள் எத்தனையோ பண்ணியிருப்பீங்க, லைக் நிறைய ஷோஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பாட்டு பண்ணியிருப்பீங்க, பட் உங்களுக்கு பிடிச்சதுன்னு ஏதாவது இருக்கும்ல, அது என்ன?
1: எனக்கு அயன் படத்தில் அந்த விழிமூடி யோசித்தால் சாங் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை இப்போ பண்ணுறேன்,
0: பண்ணி காட்டுறேன்.

0: சூப்பரா இருந்ததுன்னாப்பா, எக்ஸலண்டா பண்றீங்க. பொதுவா விசிலிங்ன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. லைக் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, நான் ரிசர்ச் பண்ண கண்டுபிடிச்சது என்னன்னா, யூகேல எல்லாம் அந்த காலத்துல விசிலிங் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸா வச்சிருக்காங்க. பிளஸ் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா, விசிலிங் தான் வந்து ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் ஆர்மிக்குள்ளன்னு சொல்றாங்க. விசிலிங்ன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. பட் நீங்க உங்க டேலண்ட எப்படி உணர்ந்தீங்க? ஓ, நான் என்னால பாட்டு பண்ண முடியும், நம்ம இந்த மாதிரி ஃபுல் பாட்டு பண்றோமே விசிலிங்ல அப்படின்ற டேலண்ட் உங்களுக்கு எப்படி எந்த ஒரு பாயிண்ட் உங்களை கண்டுபிடிக்க வச்சுது?
1: அது மெயினா என்னோட ஸ்கூல் டைம்ஸ்ல தான். ஏன்னா எல்லாருமே பாடிட்டு இருப்பாங்க, அப்ப நான் சைட்ல சும்மா விசில் அடிச்சுட்டே இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு என்கரேஜே பண்ணாங்க, இந்த மாதிரி ஓகே விசில் பண்ணலாம் நீ அப்படின்னு. எனக்கு சொன்னதே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த டைம்ல தான் எனக்கு புரிஞ்சது, ஓகே ஃபைன், இந்த இதுவும் ஒரு டேலண்ட் அப்படின்னு நான் ப்ரொசீட் பண்ணேன்.
0: கண்டிப்பா இதுதான் வந்து நிறைய பேர் சொல்றது இதுதான். ஏன்னா வந்து பேஷன்றது எல்லாருக்கும் அப்படியே பிறந்ததுல இருந்து இவங்க பண்ணிட்டு இருக்கான்றது ஒரு சில பேருக்கு வரும். பட் ஒரு சில பேர் அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் உணர்வாங்க. அந்த மாதிரி நீங்க உங்க ஸ்கூல் டேஸ்ல பண்ணிட்டு இருக்கும் போது, எதேச்சியா பண்ணிட்டு இருக்கும் போது கண்டுபிடிச்சேன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க விசிலிங் டேலண்ட நீங்க யாருக்கு கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புறீங்க? லைக் பேசிக்கா கேட்க போனா, அவங்களை ஏத்தி விட்ட ஏன் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: ஆப்வியஸ்லி நான் போன வாட்டி சொன்ன மாதிரி என் ஸ்கூல் தான். ஏன்னா அங்கதான் நான் கண்டுபிடிச்சேன். என் டீச்சர்ஸ் கூட என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காலேஜ்லயும் இந்த மாதிரி ஃப்ரீயான டைம்ல என் டீச்சர்ஸே வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி விசில் பண்ண எல்லாருமே உட்காந்து கிளாப் எல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். ஸோ என்னோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் தான் எனக்கு மெயின் ஸ்டாண்ட் பை.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வந்து ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் குடுக்கற பிளாட்ஃபார்ம் மாதிரி அந்த விட்டு வெளில போனோடனே எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல நிறைய பேருக்கு. நீங்க அதை நல்லா பயன்படுத்திருக்கீங்கன்னு நான் நம்புறேன். விசிலிங் பண்ணா கண்டிப்பா ஏன் காதுக்கு நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க விசிலிங் பண்ணி அதை நான் கேட்கும் போது கிடைக்கிற சுகம் இருக்கே அது தனி தாங்க, யாருக்கா இருந்தாலும் சரி. பட் விசிலிங் பண்ற உங்களுக்கு என்ன பயன் நீங்க நினைக்கிறீங்க?
1: விசிலிங் வந்து ஒரு நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பேசிக்கலி. பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா பிராணாயாம் பண்ணுவாங்க, இந்த முனிவர்கள் எல்லாம் அதுக்காகவே உட்காந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சாப்பிடாம எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம கிட்ஸ் கிட்ட இந்த மாதிரி பிராணாயாம் எல்லாம் யோகா பண்ணுங்க சொன்னோன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க அதை ரொம்ப லேசியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ விசிலிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு குட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஸோ அது ஒரு ஜாலியாக பண்ணலாம், எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தரும், அதை விட நம்மளுக்கு பெரிய சந்தோஷமே இல்லை. அண்ட் ஆல்சோ எனக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் கிடைக்கும். ஸோ இதனால ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இது வந்து ஒரு எல்லா பெற்றோருக்கும் சரி, ஒரு டீச்சர்ஸ்க்கும் சரி, இது வந்து ஒரு ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். விசிலிங் ஒரு பொண்ணு பண்றாலோ ஒரு பையன் பண்றாலோ உடனே அவன் வந்து ரவுடி அப்படின்னு ஒரு பட்டத்தை கட்டாம அவங்கள என்கரேஜ் பண்ணி பண்ணா அதுல நிறைய பயன் இருக்கு. விசிலிங் பண்றதுனால சொன்ன மாதிரி பிராணாயாமலாம் இந்த காலத்துல அப்படின்னா என்னன்னு கேக்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னா என்ன, அதோட ஸ்பெல்லிங் என்னன்னு கேக்குற, எந்த கடையில கிடைக்குது அப்படி கேட்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ விசிலிங்னு அது அது வந்து ஒரு ஜாலி ஒரு ஆர்ட்னு சொல்லலாம். அந்த ஆர்ட்டை பண்ணும் போதே ஒரு ஹெல்த்துக்கும் ஒரு பயன் இருக்குன்னு தெரியும் போது அதை கண்டிப்பா எல்லாரும் என்கரேஜ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நாப்பா நீங்க நிறைய ஷோஸ் பண்ணிருக்கலாம், பட் உங்களுக்கு மறக்க முடியாத ஷோன்னு ஏதாவது இருக்கும்ல? நான் மறக்க முடியாத இந்த சென்ஸ் நான் ரெண்டு சைடுமே கேட்கறேன், ஹாப்பியா இருக்கட்டும் சேடா இருக்கட்டும். நீங்க ஹாப்பி இந்த சென்ஸ் ஒரு ஷோல பண்ணிருப்பீங்க, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைச்சிருக்கும். அப்படி இல்லையா, நீங்க போய் பண்ணிருப்பீங்க பார்த்தா நீங்க எவ்வளவோ எதிர்பார்த்திருப்பீங்க, அதுக்கு இல்லாத மாதிரி ஆயிருக்கும், இல்ல நீங்களே ஷோஸ்ல கொஞ்சம் தடுமாறி இருப்பீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மொமெண்ட நீங்க சொல்லுவீங்க?
1: பேசிக்கலி என்னோட நான் 2013 சிஏ இன்ஸ்டியூட்ல தான் ஒரு ஷோ பண்ண, டேலண்ட் ஷோ அப்படின்னா அவங்க காம்படிஷன்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல. ஸோ அப்போ அந்த 2 மினிட்ஸில் நான் வந்து விசிலிங் பண்ணேன். அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து எல்லாருமே ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து வெளியில் இவன் நாப்பா ஹரிப்ரியா சொல்கிறத விட அன்னைக்கு விசில் பண்ணால அந்த மாதிரி தான் என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை என்னால் மறக்கவே முடியாது.
0: கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போதே புரியுது அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய நிறைய மொமெண்ட்ஸ் வரணும்னு எங்கள் கிட்டேருந்து உங்களுக்கு பிளஸ் பண்ணுறோம்.
1: தேங்க்யூ.
0: அண்ட் நான் ரொம்ப பேசிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன், எல்லாரும் போர் அடிச்சு சேனலை மாத்திட போறாங்க. ஸோ நீங்க எங்களுக்காக வேற லாங்குவேஜ்ல ஏதாவது ஸ்பெஷல் பண்ணுங்களேன்.
1: ஓகே, நான் ஹிந்தியில வந்து ஆஷிகி 2 இருந்து தும் ஹி யோ சாங் பண்ணி
0: காட்டுங்க.

0: அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன கோயில் பட்டமே தரலாம், அவ்வளோ அழகா இருக்கு கேட்கும் போது. அண்ட் நாப்பா இந்த கேள்வி எனக்கு எப்பவுமே மைண்ட்ல இருந்து இருக்கு. கண்டினியூஸா எவ்வளவு நேரம் ஒருத்தங்க விசில் பண்ண முடியும்? லைக் விசில் பண்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்கு ஆஃப்கோர்ஸ், பட் நீங்க ஏஎன்டி கிட்ட ஏதாவது பாத்திருக்கீங்களா? லைக் இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஃபியூச்சர்ல? இல்ல எவ்வளவு நேரம் பேசிக்கா கண்டினியூஸா பண்ண முடியும்?
1: நான் வந்து சும்மா ஒரு 2-3 சாங்ஸ் தான் கண்டினியூஸா ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. லைக் கண்டினியூஸா 18 hours எல்லாம் பண்றவங்க இருக்காங்க. இதனால நம்மளுக்கு எந்த ஒரு ஹார்மே இல்லை. இதுக்கு ENT கிட்ட எல்லாம் செக் பண்ற அவசியமே இல்லை. இது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இது ஒரு நல்ல பிரீத்திங் எக்ஸசைஸ், சோ இதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நாப்பா நீங்க புது பாட்டு மட்டும்தான் பண்ணுவீங்களா? ஏன்னா நீங்க பார்க்கவும் மாடர்ன் கேர்ள் மாதிரி இருக்கீங்க. சோ இல்ல பழைய பாட்டு அதெல்லாமும் ட்ரை பண்ணிருக்கேன்.
1: பழைய பாட்டும் ட்ரை பண்ணிருக்கேன்.
0: அப்படியா? எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு.
1: நான் வந்து ஊரு சனம் ஒரு சாங் இருக்குல்ல,
0: ஆமா ஆமா,
1: அந்த

0: ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. அப்பா, இது வந்து ஒரு இன்பார்ன் டேலண்ட்னு சொல்லிட்டீங்க. உங்களை மாதிரி நிறைய மக்கள் இந்த மாதிரி விசிலிங் இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா விசிலிங்க்குன்னு ஏதாவது ஒரு அசோசியேஷன் இருக்கா, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கா உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு?
1: ஷியூரா இருக்கு. எல்லாருமே இந்த மாதிரி சிங்கிங்காக ஒரு கிளாஸஸ் இருக்கு, டான்சிங்காகவும் கிளாஸஸ் இருக்கு. அதே மாதிரி விசிலிங்க்கும் இப்போ 2004 இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. விசிலிங் இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லா விசிலர்ஸும் நாங்கள் எவ்ரி மந்த் கெட் டுகெதர் வச்சு இட்ஸ் அ ஃபன் டுகெதர். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க டேலண்ட், விசிலிங் டேலண்ட் ஷோ கேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சேரலாம். இதுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு, நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் செக் பண்ணீங்களாவே உங்களுக்கு தெரியும். சோ நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.
0: ஓகே ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் விசிலிங் டேலண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இருக்கு, பட் அவங்களுக்குலாம் வந்து அத ஒரு கெரியரா அவங்களுக்கு சூஸ் பண்ண தெரியல இருக்கா அப்படின்னு. ஏன்னா வந்து இது பேரண்ட்ஸ்க்கு ஒரு டவுட்டிங்கான ஒரு க்வெஸ்சன், நீ என்ன விசில் பண்றதுனால உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி. சோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் இருக்குன்றதே நிறைய பேருக்கு இன்னும் தெரியாம இருக்கு. சோ எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த மாதிரி டேலண்ட் இருந்தா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த டேலண்ட் இருந்தா, கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுங்க. யூ ஆல்சோ மேக் தெம் க்ரோ அப்படின்றது தான் இதோட கான்செப்டே. அப்போ உங்க வீட்டுல சப்போர்ட் எப்படி இருந்தது? ஏன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா வீட்டுல விசில் அடிச்சாலே ஐயோ என்ன இவ ரவுடிய மாதிரி பண்றா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நீங்க வந்து அதை ஒரு புதுமையான டேலண்டா ட்ரை பண்ணிருக்கீங்க. வீட்டுல உங்க என்கரேஜ்மெண்ட் எப்படி இருந்தது?
1: ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் சின்ன வயசுல பண்ணும்போது எங்க அம்மாவே என்னை திட்டுவாங்க, என்ன பொண்ணா இருந்து விசில் எல்லாம் பண்ற அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன்ல ஜாயின் பண்ண அப்புறம் எங்க அம்மாக்கே நான் போய் காமிச்சேன், இந்த மாதிரி பாருங்க எப்படி எல்லாருமே விசில் பண்றாங்க, அது ஒரு டேலண்டா இருக்கு, நிறைய பேர் கெரியரா கூட பண்றாங்க, இந்த மாதிரி படத்துல நிறைய சாங்ஸ்ல விசில் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி சொன்னோன்னே எங்க அம்மாக்கே தெரிய வந்துச்சு. எங்க அம்மா இப்போ என்னை என்கரேஜ் பண்றாங்க, நிறைய ஷோஸ்க்கெல்லாம் விசில் பண்ண அனுப்புறாங்க. ஸோ ரெண்டு விதமான சப்போர்ட்டும் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல என்கரேஜ் பண்ணல, ஆனா இப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க எங்க பேரண்ட்ஸ்.
0: கண்டிப்பா இது வந்து ஒரு புதுமையான விஷயம் தான். ஏன்னா என் வீட்டுல எல்லாம் நான் விசில் அடிச்சேன்னா என்ன அவ்வளவுதான், என்ன என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்பாங்க. பட் நீங்க அதை ஒரு புது டேலண்டா கொண்டு வந்து இந்த மாதிரி பண்றது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான விஷயம். அதனாலதான் நீங்க இப்போ இந்த MOP ஸ்டார் ஷோல உட்கார்ந்துருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இப்ப மக்கள் சாய்ஸ் மாதிரி வச்சுக்கலாம்னா அப்பா, ஏன்னா நீங்க சூப்பரா பண்றீங்க. நான் பேசுறதை விட இது ரொம்ப அருமையா இருக்கிறதுனால எங்களுக்காக ஒரே ஒரு கமல் பாட்டு நீங்க பண்ணுங்க.
1: ஓகே, நான் குணா படத்துல இருந்து ஒரு சாங் பண்றேன்.
0: கண்டிப்பா.

0: பண்ணிட்டே இருக்க மாட்டாங்களான்னு இருக்கு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஷோ எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வரப்போற ரிப்பப்ளிக் டேக்காக நீங்க மக்களுக்கு கண்டிப்பா ஏதாவது பாடியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன்.
1: அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. அண்ட் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஃபார் த ரிப்பப்ளிக் டே இப்போ நான் பண்றேன்.

0: தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ அண்ணாப்பா, நீங்கள் வந்ததே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த எம்ஓபி ஸ்டார் ஷோ ஆரம்பித்தது உங்களை மாதிரி பட்டிங் டேலண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து உங்களோட நாலேஜை மிச்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மிச்சம் எல்லாரும் அதுலேருந்து ஒரு பயன் அடையணுன்றது தான். இப்போ நாப்பா நம்மளுக்காக விசில் பண்ணி காமிச்சாங்க, நானும் வள வளன்னு பேசியாச்சு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன கடைசியில் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் என்ன தாட் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னு பார்த்தா பேஷன் பேஷன் பேஷன் தாங்க. உங்கள் பேஷன் என்னவா வேணா இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணி எல்லாரையும் கவரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணி அதை ஒழுங்காக பண்ணி அதை பயங்கரமாக பண்ணீங்கனாலே உங்கள் பின்னாடி ஃபேன்ஸ் பயங்கரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு ஆள் தான் நம்ம நாப்பா. அவங்க கிட்ட நம்ம பேசினதுலேருந்து நமக்கு தெரிய வந்தது பேஷனை பற்றி தாங்க. அவங்க விசிலிங்கன்றது எல்லாரும் சின்ன வயசில் பண்ணிட்டு இல்லை பசங்களோ சும்மா ரோட்டில் காம்பவுண்ட் வாலில் உட்காந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இதை ஒரு கெரியராக அவங்க சூஸ் பண்ணி இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதில் போய் ஜாயின் பண்ணி அதை ஒரு கெரியராக அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் தாங்க. அவங்க கூட பேசினதே எனக்கு புல்லரிக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் பேஷனை தேடி ஓடுங்க. வேற கடைசி வரைக்கும் நமக்கு என்னங்க கிடைக்க போகுது, பணம் சொத்து எதுவுமே நம்ம கூட இருக்க போறது இல்ல. ஆஃப்டர் ஆல் நம்ம எதை லவ் பண்ணோம் அதை நம்ம பண்ணிட்டோம், அதுதான் கடைசி வரைக்கும் இருக்க போறது. சோ உங்க பேஷனுக்காக நீங்க எதை வேணா காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அதை சொல்லி உங்ககிட்ட இருந்து நானும் நாப்பாவும் விடைபெறுறோம். நீங்க கேட்டுட்டு இருந்தது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நன்றி, வணக்கம்.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.

0: community our pride.
1: இன்னைக்கு தமிழையே தங்கிலீஷ்ல டைப் பண்ணும் மக்கள் மத்தியில ஆங்காங்கே எழும் எழுத்தாளர்களால் தான் எழுத்துக்களை உயிர் பெற்று வாழ்கிறது. அப்படி தன்னுடைய எண்ணங்களை உலகிற்கு எழுத்தால் சொல்லி தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் எழுத்தாளர் திரு ராஜசங்கீதன் அவர்களை இந்நேர்காணலுக்கு வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: உங்களுடைய வரிகளை விரும்பி படிக்கிறதுக்கு ஃபேஸ்புக்ல ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு, நாங்க கேள்விப்பட்டோம். ஆனா ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, நீங்க சோசியல் மீடியால எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க, ஆனா அது ஒரு புத்தகமா மாறும்போது என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணீங்க, என்ன மாதிரி மாற்றங்கள் பண்ண வேண்டியதா இருந்தது?
2: இல்ல, புத்தகமா மாறுறதுக்கு பெருசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. காரணம் என்னன்னா, அவங்க ஆக்சுவலா இன்னைக்கு வந்து புக் எழுதுறவங்களுக்கும் பப்ளிஷருக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா, பப்ளிஷருக்கு புக் எழுதுறதுக்கு ஆள் இல்லை, எழுதுறவங்களுக்கு பப்ளிஷர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது வந்து அமைகிற ஒரு தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பிரச்சனைகள் இருக்காது, முரண்கள் இருக்காது. என்ன ஒரே விஷயம் இருந்ததுன்னா, நம்ம

0: போஸ்ட்டாக வந்து ஃபேஸ்புக்கில் எழுதும்போது சில ஒரு என்ன சொல்கிறது ஒரு 15 வரிகளுக்கு மிகாமல் எழுதுவோம். இதில் வந்து நீங்கள் கட்டுரையாக வந்து அதையே மாற்றும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுங்க அப்படின்வாங்க. ஸோ ஒரு ஒரு பக்கத்தில் முடிய வேண்டிய கட்டுரையை ஒரு ரெண்டு பக்கம் வந்து எடுத்துருப்போம். அதில் இழுக்கிறதுல அந்த சுவாரஸ்யமும் குறையாமல் இருக்கணுங்கிறது மட்டும்தான் திரும்ப இன்னொரு ரீஃபர் பண்ணுற மாதிரியான விஷயமா இருந்தது. மற்றபடி பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை.
1: அதாவது ரொம்ப பெரிய கேள்விக்கு ரொம்ப சுவாரஸ்யமா சுருக்கமா விடையளிச்சிட்டீங்க சார்.
2: எல்லா எழுத்தாளர்களுடைய வாழ்க்கையிலுமே ஒரு தருணத்துல ஒரு எழுத்தாளர் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணிருப்பாங்க. சோ உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ண எழுத்தாளர் யாரு சார்?
0: எனக்கு வந்து பர்சனலி நான் சின்ன ஒரு ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அப்பா வந்து ஜேர்னலிஸ்ட்டுங்கிறதுனால வீட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பொழுதுபோக்கு புத்தக வாசிப்பாக தான் இருக்கும், சுற்றி புத்தகங்களாக தான் இருக்கும். அப்படி எனக்கு சின்ன வயசுலேயே அறிமுகமானது அறிமுகப்படுத்தப்பட்டதும் யார் அப்படின்னா புதுமை பித்தன் அப்படின்னு ஒரு ரைட்டர். ரொம்ப முக்கியமான ரைட்டர். இன்றைக்கும் வந்து புன்னகரம் மிஷின் யுகம்லாம் வந்து சின்ன சின்னதாக தான் இருக்கும். பெரிய ஒரு இலக்கியம் சொன்னோடனே பயந்து ஓடுற அளவுக்கான எழுத்துக்களாக தான் இருக்காது. எளிமையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் புரிகிற மாதிரியான விஷயமா இருக்கும். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் யூனோ நீங்கள் வந்து ஒரு இங்கேருந்து மவுண்ட் ரோட் போகிறீங்கன்னா வேறு வழி இல்லை, இந்த சிக்னல்லாம் தாண்டி தானே போகணும். அது மாதிரி புதுமை பித்தனில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா நீங்கள் ராஜேஷ்குமார் க்ரைம் ஸ்டோரி அதுக்கப்புறம் வந்து காமிக்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களும் ரீச் ஆகிட்டு ஃபைனலி வந்து ஜி நாகராஜன். எனக்கு பிடிச்சது பர்சனலி வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் பிடிக்கும், ஜெயகாந்தன் பிடிக்கும். மலையாளத்தில் வந்து பஷீர்னு ஒருத்தர் இருப்பார், வைக்கம் முகமது பஷீர் அப்படின்னு, அவரோட ரைட்டிங் எனக்கு பிடிக்கும். சக்கரியா மலையாளத்தில் வந்து பண்ணுவார். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கார்கி, மேக்ஸிம் கார்கி, ரஷ்யன் ரைட்டர். ஸோ என்னை ஈர்த்தது அல்லது நான் வந்து இப்படி எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறது இவங்க பாணியில் தான்.
1: எல்லாரும் புக்ஸை வந்து ஒரு ஒரு விதமாக பர்சனிஃபை பண்ணுவாங்க. சிலர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸாக பார்ப்பாங்க, கம்பானியன்ஸாக பார்ப்பாங்க. அப்படி நீங்கள் புத்தகங்கள் எப்படி பர்சனிஃபை பண்ணுவீங்க?
0: முதல் விஷயம் தூக்கம் வராமல் இருக்குதுன்னா புக்கு படிப்போம். அது ஸ்கூல் டைம்லேருந்து ஆரம்பித்த பிரச்சனை. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சில நேரங்களில் சில புத்தகங்கள் வந்து உங்களை தாண்டி உங்கள் தூக்கத்தையும் தாண்டி இப்போவே நீ படித்து முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவசரத்தை கொடுக்கும். அப்படி வந்து சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் நம்மளை வந்து இது பண்ணோம். ஹவ் யூ பர்சனிஃபை அப்படின்னு கேட்டால் அதான் ஆப்வியஸ்லி பெஸ்ட் கம்பானியன் தான். நீங்கள் உங்கள் லவராக இருந்தாலும் சரி கம்பானியன் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அவங்க திரும்ப பதில் பேசுவாங்க. புக்கு பதில் பேசாது. ஒரு கார்டு அப்படின்னா நீங்கள் மென்டலி வந்து ஒரு கார்டு விஷுவலைஸ் பண்ணிக்கலாம், இந்த கார்டு நான் சொல்லலை அப்படின்லாம் வந்து புக்கு பேசாது. ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் கம்பானியன், உங்களுடைய பெர்செப்ஷனுக்கு அல்லது பெர்ஸ்பெக்டிவ்ஸ்க்கு வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரே இடமா அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் புக் வந்து பெஸ்ட் கம்பானியன் அப்படிதான்.
1: ஒரு புத்தகம் வந்து ஒரு மனுஷனுடைய சைக்கலாஜிக்கல் இமேஜினேஷனை எந்த அளவு தூண்டும் அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க சார்.
2: உங்களுடைய வெளிவந்த படைப்புகள் பத்தி எங்க எல்லாருக்குமே தெரியும், ஆனா இது வரைக்கும் வெளிவராத படைப்புகள்னு ஏதாவது இருக்கா சார்?
0: வெளிவராத படைப்புகள், எழுதாத படைப்புகள் நிறையவே இருக்கு. இப்போ ஆக்சுவலா அந்த புக் ஃபேருக்கு ஒரு ரெண்டு புக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம இந்த TNPWAS சொன்னோம் இல்லையா, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம். அதில் வந்து ஒரு நிகழ்ச்சி இந்த கொரோனா டைமில் நாங்கள் பண்ணியிருந்தோம். அதில் வந்து சிந்து முதல் வைகை வரை அப்படின்னு பாலகிருஷ்ணன் ஐயே, அமர்நாத், கீழடி ஆய்வாளர் அமர்நாத்லாம் வந்து பேசியிருந்தாங்க. அதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு புக்காக போடுப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம செகுவிரா, இப்போ கொரோனா டைமில் வந்து கியூபா வந்து மெடிக்கல் இன்டர்நேஷ்னலிசமில் எவ்வளோ தூரத்துக்கு வந்து பண்ணாங்க, எல்லா நாடுகளுக்கும் போய் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது தொடர்ச்சியாக வந்து ஏன் அப்படி இருக்காங்க, எப்படி வந்து அவங்களால வந்து ஒரு சின்ன நாடாக இருந்து ஏழு நாடாக இருந்து உலகளவில் இருக்கிற பெரிய நாடுகளுக்கெல்லாம் உதவக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத பற்றி ஆர்டிகல்ஸ் இருக்குது, அது மொழிபெயர்த்துருக்குறேன். ஸோ அது வந்து ஒரு புத்தகமாக வருது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இது ரெண்டு தான். எழுதணும்னு நினைக்கிறது நிறைய இருக்குது.
2: இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தமிழில் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் பற்றியும் நிறைய எழுதுறீங்க, ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குது சார்?
0: நேரம்னு இல்லை, உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஆர்டிக்கிள் படிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் சொல்லணும், அது சார்ந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து உருவாகும். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறது, ஒரு இப்போ கூட சமீபத்தில் ஒரு ORF ஒரு இன்ஸ்டிடியூட் இருந்தது. இப்போ நம்ம ட்விட்டர்லேருந்து ஒரு பிரச்சனையாகி ட்விட்டர்லேருந்து ஒரு எம்ப்ளாயி வந்து வெளியெல்லாம் போனாங்க. இப்போ நீங்கள் அது என்ன ஆர்டிக்கல், அது என்ன பிரச்சனை அப்படின்னு உட்காந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறீங்கன்னா இந்த ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவோம் தெரியுமா, விக்கிபீடியாலெலாம் படிச்சிங்கன்னா ஹைப்பர் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருக்கும் போது சட்டுன்னு ஒரு ஹைப்பர் லிங்க் உங்களுக்கு வந்து மானசீகமாக தோணும், இது என்ன இது வேறு ஏதோ விஷயமா இருக்கே, இதை பற்றி கீவேர்ட் பண்ணி தேடி பார்ப்போம் அப்படின்னு வந்து தேடி பார்ப்பீங்க. அது போனால் அது ஒரு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு முக்கியமான விஷயத்தை நோக்கி வந்து கூப்பிட்டு போகும். அந்த விஷயத்தை நீங்கள் எழுதணும்னு நினைப்பீங்க, அதை யாரும் எழுதலை அல்லது வந்து அது ப்ராப்பராக கன்வே ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் அதை எழுத தொடங்குவீங்க. ஸோ அப்படி தான் இது வந்து உட்காந்து ஓகே இன்றைக்கி காலையில் நம்ம அமெரிக்கா பற்றி எழுதுவோம் இல்லைனா கியூபா பற்றி எழுதுவோம் அப்படி இல்லை, நம்ம படிக்கிற ஒரு விஷயத்துலேருந்து இது சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு விஷயம் தள்ளணும்ல, அதை வந்து எழுதுறது தான்.
1: அதாவது நம்ம எல்லாருமே ரிசர்ச் அப்படின்றத பண்ணிக்கிட்டே இருக்கோம் அன்றாட வாழ்க்கையில் அப்படின்றத நீங்கள் சொல்லும்போது நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ஏன்னா ரிசர்ச்னு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு யோசிக்கிறாங்க, பட் நம்ம விக்கிபீடியாவில் படிக்கிறதே ஒரு பெரிய ரிசர்ச் தான் அப்படின்றத சொன்னீங்க சார். அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ நம்மளோட நிறைய எண்ணங்கள் இருக்கும், நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும், நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு யோசிப்போம், ஆனால் அது எப்போ எந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். பட் அப்படி நீங்கள் ஃபேஸ்புக்கில் எப்போ எழுதணுன்ற அந்த எண்ணம் வந்துச்சு, இல்லை எது உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுச்சு?
0: எனக்கு ஆக்சுவலி அதான் பர்சனலி எனக்கு பேக்ரவுண்ட் வந்து ஐ ஹெயில் ஃப்ரம் அ ஜேர்னலிஸ்ட் ஃபேமிலி, அம்மா டீச்சர் அப்பா வந்து ஜேர்னலிஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக புக்ஸ் வந்து உங்களை சுற்றி இருக்கும், அது இல்லாமல் சினிமா அப்படின்லாம் வந்து கொஞ்ச நாள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் டைரக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் ஃபைனல்லி வந்து முகவரி படத்தில் ஒரு அஜித் மாதிரி ஃபைல் கொடுத்து வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வேலைக்கு போனதுக்கப்புறமாவும் நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்து செய்ய விரும்பணுமே அது பண்ணவே இல்லையே அப்படிங்கிற ஒரு யூனோ லாங்கிங் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்குட், உங்களுக்குலாம் ப்ராப்ளி ஞாபகம் இருக்காது, ஆர்குட்னு ஒன்று இருந்தது, அதில் வந்து எழுதிட்டு இருப்போம் சின்ன சின்னதாக, அப்போ கூட வந்து பெரிய அளவுலலாம் கிடையாது. அதுக்கப்புறமா ஃபேஸ்புக் வந்தது, ஃபேஸ்புக்லேயும் வந்து சின்ன சின்னதாக வந்து சொல்லிகிட்டு இருப்போம், ஒரு லைக் ரெண்டு லைக் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பர்சனலி சில ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகி காரி துப்புனதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் அதை வந்து நம்ம வெளியில் கொட்டணும்னு எழுத ஆரம்பிச்சு, நம்மளை பார்த்தா ஓகே நம்மளை வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் நம்ம இதை வந்து எழுதணும் அப்படின்னு எழுதுனா, நம்மளை மாதிரியே ஒரு பல பேர் வந்து காரி துப்பப்பட்டு அவங்களும் வந்து அந்த மாதிரியான போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்து அவங்க வந்து பா என்னமா ஃபீல் பண்ணியிருக்காரியா அப்படின்லாம் வந்து லைக் போட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து அது சார்ந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, ஓகே ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அது வந்து பொதுவாக வானமோ நீளோ நீ தான் என் பாலம் அப்படிங்கிற மாதிரி வந்து கவிதையாக எழுதுவாங்க, அது ரியலிஸ்டிக் டேர்ம்ஸில் வந்து எழுதுறதுக்கான ஆட்கள் குறைவாக இருந்ததுனால எழுதுவோம் அப்படின்னு ஆரம்பித்தது தான். அதில் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க, தொடர்ச்சியாக வந்து பொலிட்டிக்கலாகவும் சோஷியலாகவும் வந்து எழுதும்போது அதையும் வந்து எடுத்துக்கிட்டாங்க, அப்படி தான் ஆரம்பித்தது. ஸோ ஏதோ ஒரு பெண் நிராகரித்ததில் என் முதல் எழுத்து பிறந்ததுன்னு வச்சுக்கலாம்.
1: ரொம்பவும் அழகாக உன்னோட பயணத்தையே சொல்லிட்டீங்க. நீங்க ஆர்குட்னு சொன்ன பிறகு நிறைய 90s கிட்ஸ் இதை கேட்டுட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து நிறைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ் வரும். ஸோ ரொம்பவும் அழகாக பதில் சொல்லுங்க சார்.
2: நெட்வொர்க்கிங் அண்ட் சோஷியலைசிங் வந்து ஒரு எழுத்தாளருக்கு ரொம்ப முக்கியம்ன்ற கருத்து வந்து பரவலா எல்லாராலையும் சொல்லப்படுது, ஆனா அது இல்லாம ஒரு எழுத்தாளரால ஷைன் ஆக முடியும் நீங்க நினைக்கிறீங்களா?
0: அது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு எழுத்து அப்படிங்கிறது எழுத்தாளன்கிறது வந்து ஒரு வணிகம் சம்மந்த விஷயமாக மாறிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து நான் எழுதி வச்சுட்டு ஒரு புலவராக இருந்து எழுதி வச்சுட்டு போயிட்டேன்னா அதில் வந்து ஐயோ இவர் டென்ஷன் ஆகிட்டார் இந்த புலவர், இவர் டென்ஷனானா இந்த உலகம் வந்து மழை பெய்யாதே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி அவங்க ஓடி வந்து நமக்கு காசு கொடுப்பாங்க. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை, நம்ம போய் பக்கத்தில் இருந்து டென்ஷன் ஆனாலும் போ அது அப்படின்றவாங்க. ஸோ நம்ம அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும்னா இது வந்து ஒரு வணிகமாக தான் பார்க்கப்படுதுன்றதை அக்செப்ட் பண்ணிக்கணும், ஒரு பிஸ்னஸாக பார்க்கப்படுது. ஸோ யூ வில் நீட் நெட்வொர்க்கிங். நான் மட்டும் தனியாக வந்து யூனோ வீட்டில் உட்காந்து ஒரு பயங்கரமான கவிதை எழுதி பா எப்படி இப்படி சூப்பராக எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா யாரும் படிக்க மாட்டாங்க. அதை ப்ரொமோட் பண்ணுவதற்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் தேவை, அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து கான்டாக்ட்ஸ் தேவை, உங்களை ப்ரொமோட் பண்ணுவதற்கான ஆட்கள் உங்களுக்கு தேவை. இது யூனோ இட் ஒர்க்ஸ் இன் ஒரு நார்மல் பிஸ்னஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியும் அதே பேட்டர்ன் தான் இது ஒர்க் ஆகும். என்னன்னா இது வந்து ஒரு அப்பழுக்கற்ற வணிகம்லாம் இல்லாத ஒரு அற்புதமான கலைப்படைப்புக்குள்ள விஷயம்னு சொல்லி நாங்கள் போய் சொல்லிப்போம், அவ்வளோதான்.
1: இன்னைக்கு வந்து கலைத்துறை அப்படின்றது வந்து பிஸ்னஸ் பாதிரி கலை பாதி அப்படின்றது ஒத்துக்கிட்ட கலைஞர்கள் ரொம்ப கம்மி அப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க, நன்றிகள் சார். அடுத்த கேள்வி வந்து நீங்க முன்னாடி சொன்னீங்க பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் வியூஸ் வச்சிங்க, அதுக்கு தான் உங்களுக்கு பெரிய பட்டாளம் இருந்தாங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொலிட்டிக்கல் வியூஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம், சென்சிட்டிவான விஷயம். பட் இதை முன்வைக்கும் போது இதை நடுநிலைமையோட நான் வைக்க போறேன் அப்படின்றதுக்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் எடுப்பீங்க, இல்லை என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க?
0: ஓகே, சின்ஸ் யூ ஆஸ்ட், இந்த நடுநிலைங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மித். ஓகே, நடுநிலைன்னு ஒரு விஷயமும் கிடையாது, அதில் வந்து நம்ம வந்து ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு என்னோடய வீட்டில் தங்கச்சி இருக்குன்னு வைங்களேன், என் வீட்டில் தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்க தங்கச்சி வந்து அவங்க ஒரு பொண்ணு பையனை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா வந்து ஒத்துக்கல, அவங்க வந்து சண்டை போடுறாங்க. நீ வந்து வீட்டில் சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு வீர வசனமெல்லாம் பேசுகிறாங்க. இப்போது நான் வந்து அண்ணனாக இருக்கேன்னா இங்கே நடுநிலைங்கிறது என்ன? இப்போ நான் என் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணணுமா இல்லை ஃப்ரீ வில் இருக்குது தங்கச்சிக்கு, அவர் ஷீ கேன் சூஸ் வாட் அவர் ஷீ வாண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முன்னேறிய நாகரிக சமூகத்தில் இருந்து நம்ம பேச முடியும். வீட்டில் இருக்கிற ஒரு அம்மாஞ்சி பையனாக இருந்தானா அப்பா அம்மா சொல்கிறது கேளு, நல்லா வந்து அவங்க தான் நமக்கு பார்ப்பாங்க, நமக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்க. ஸோ அவங்க சொல்ல தான் கேட்கணும், நீ பாட்டுக்கு லூஸ் தனமாக எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கமான பையன். இப்போ இதில் யார் நடுநிலையான அண்ணன்? நடுநிலைங்கிறது அடிப்படையில் ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் மித் அப்படின்னா, சுதாவ் தேஷ்பாண்டேன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு போய்ட். அவர் வந்து இந்த நியூட்ரலிட்டி பற்றி ஒரு முக்கியமான கோட் சொல்லுவார், ஆர்ட் கே நாட் பி நியூட்ரல் பிகாஸ் சொசைட்டி இட் செல்ஃப் இஸ் நாட் நியூட்ரல். ஓகேவா? நியூட்ரலாக இல்லாத சமூகத்தில் நீங்கள் வந்து நியூட்ரலாக பேசுனீங்கன்னா அது வந்து காதலையும் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு ஃபேவராக தான் போகும். அங்கே வந்து அவங்க அப்பா அம்மா நம்ம என்னோடய அப்பா அம்மா என் தங்கச்சியோட லவ்வை வந்து மறுக்கிறாங்கன்னா அவங்க ஃப்ரீ வில்ல அவங்க தலையிடுறாங்க, அவங்க விருப்பத்தை வந்து அவங்க அப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆப்வியஸாக எந்த சமூகமாக இருந்தாலும் எந்த ஸ்டேட் ஸ்ட்ராட் ஆஃப் லைஃபாக இருந்தாலும் யார் அப்ரஸ் பண்ணப்படுறாங்களோ அவங்களுக்கு ஃபேவராக தான் நம்ம நிற்கணும். அங்கே போயிட்டு இல்லை இல்லை நீங்கள் பண்ணதும் தப்பு அவங்க பண்ணதும் தப்பு அப்படின்னு பேசுனா அது வந்து நடுநிலை கிடையாது, ஜஸ்ட் டேக்கிங் த பொசிஷன் ஆஃப் த ப்ரெஸ்ஸர். ஸோ அதனால் நடுநிலைங்கிறது மித். எழுத்தாளன் அதே மாதிரி எழுத்தில் வந்து இந்த நடுநிலைங்கிற கான்செப்ட் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து படிக்கிற ஒரு 1800s 16th century 17th century எந்த புத்தகங்களாக உங்களுக்கு வந்து யார் சொல்கிற புத்தகமாக இருந்து எடுத்து படிச்சிங்கனாலும் அது வந்து அங்கே வந்து இருக்கிற பவரை அதிகாரத்தை சப்போர்ட் பண்ண எழுத்தாக இருக்காது, அதை எதிர்த்து கேள்வி கேட்டதாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து சேகுவேரா பற்றி பல பேர் வந்து பாப் மார்லின்னு நினச்சிப்பாங்க, பட் வந்து சேகுவேரா வந்து இன்றைக்கும் வந்து அதிகமாக நம்ம பேசுறது காரணம் என்னென்னா, யூனோ அவரோட முக்கியமான கோட் இருக்கு, எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ, இஃப் யூ சி அன் இன்ஜஸ்டிஸ் ஓ இண்டிக்னேஷன் நீங்கள் வந்து இஃப் யூ ட்ரெம்பிள் தென் யூ ஆர் மை காம்ரேட் அப்படின்னு வரும். எங்கேயாவது அநீதி நடக்குது அதை பார்த்து உங்களால் வந்து உட்கார முடியல டென்ஷன் ஆகிறீங்கன்னா நீங்கள் என்னுடைய தோழர் அப்படின்னு. இப்போ இந்த கோட் வந்து இவ்வளோ நாள் நிற்குதுன்னா அவர் வந்து ஆக்சுவலாக அங்கே இருக்கிற பவருக்கு எதிராக பேசுகிறார். ஏன் இது வந்து இன்றைக்கும் என்னால் வந்து ஏற்றுக்க முடியுது அப்படின்னா, இன்றைக்கும் பவர் அப்படி தான் இருக்குது. ஸோ நடுநிலை வந்து அங்கே வந்து இல்லைல்ல, நீங்கள் வந்து அரசாங்கம் வந்து தப்பாக பேசுனா நீங்கள் வந்து ஏற்றுக்கணும், அதெல்லாம் எதிர்த்துலாம் நிற்கக்கூடாது, அப்போ தான் நீங்கள் என்னுடைய தோழர் அப்படின்னு சேகுவரா சொல்லியிருந்தா காரி துப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ எழுத்து வந்து எப்போவுமே, இன்ஃபேக்ட் ஏன்னா நடுநிலைங்கிறது கிடையாது, எழுத்து எப்போவுமே வந்து அதிகாரத்தை கேள்வி கேட்கும்போது தான் அது எழுத்தாகுது. அதிகாரத்துக்கு சாமரம் வீசும்போது அது எழுத்து கிடையாது, எழுத்தாலும் செத்துனா எழுத்தும் செத்துரும்.
1: அதாவது உலகத்துல வந்து ரைட் ஆர் ராங் அப்படின்றது மட்டும்தான் இருக்கு, கிரே மேட்டர் அப்படின்றது ஒண்ணு இல்ல அப்படின்றத நீங்க சொல்லும்போது தெளிவா புரியுது. இப்போ நீங்க கேட்ட கேள்வியோட ஒரு ஃபாலோ அப் கேள்வியா தான் இதை கேட்கறேன். அதாவது என்னன்னா, சில எழுத்தாளர்கள் வந்து தன்னுடைய ஒரு ஐடியாலஜி வச்சுப்பாங்க, அந்த ஐடியாலஜியை சுத்தி மட்டும்தான் அவங்களுடைய எழுத்துக்கள் ரிவால்வ் ஆகும். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும் சார்?
0: ஆமாம், இப்போது ஐடியாலஜி வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னலி வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு ஐடியாலஜிஸ் வந்துருக்கு. அந்த ஐடியாலஜிஸ்லாம் எப்படி வந்து அதை வந்து ஃபுட் சோல்ஜர்ஸாக அல்லது வந்து அதை முன்னிறுத்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருந்ததெல்லாம் வந்து இந்த திங்க் டேங்க்ஸ், இந்த ரைட்டர்ஸ் இவங்க தான். ஸோ அவங்க வந்து அதை வந்து பயங்கரமாக மேனுஃபேக்சர் பண்ணி, இப்போ தாயின்னு வந்து கார்கியோட நாவல் இருக்கு இல்லையா, மதர், அது வந்து ஒரு பக்காவான ஆர்டிஸ்டிக்கான நாவல். ஆனால் அதை படித்து கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா தெரியும், அதுக்கு பின்னாடியே அங்கே இருக்கிற சோவியத் அந்த ரஷ்யாவுடைய போராட்டம், அங்கே இருக்கிற ஜார் மன்னனை எதிர்த்து ஒரு கோபம் கொள்கிற இளைஞனுடைய தாய் பற்றிய ஒரு நாவலாக அது போகும். அது வந்து அங்கே அதில் சொல்லலைனாலும் சொன்னாலும் அது உங்களுக்கு ஈஸியாக வந்து அது அந்த நாவல் யாரை போய் சேரும்னா ஜார் மன்னர்களை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள வந்து போய் சேரும். ஸோ இப்போ அது ஐடியாலஜின்னு பார்த்தா அது கம்யூனிசம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம காலகட்டத்துக்கு அப்புறமா. பட் அதை எழுதப்பட்டது அப்படி அவர் இல்லாமல் நாசுக்கா தான் எழுதுவார். இது மாதிரி வந்து வலதுசாரிகள் இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களுக்கான எழுத்துக்களை எழுதுவாங்க. இது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் நேரம் சொன்னீங்களா நடுநிலை. ஸோ இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து மையமாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து என்னோட டிவைடரில் அடிப்பட்டு கீழே விழுவாங்க. ஸோ அப்படியான ஆட்களும் இருக்கிறாங்க. பட் இது வந்து போட்டி தான் எழுத்தாளர்களுக்கு. ஒவ்வொரு ஐடியாலஜியில் இருக்கிறவங்களும் தங்களுடைய எழுத்துக்களை தங்களுடைய ஐடியாலஜி சார்ந்து வைப்பாங்க. அந்த ஐடியாலஜி சார்ந்து அடுத்த ஐடியாலஜியில் இருந்து எழுதின எழுத்து வந்து சண்டை போடுவாங்க, அது விவாதமாகும். ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசம் அப்படின்னு ஒரு சிறுகதை இருக்குது, அதை தான் வந்து நாவலாக்கி சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு மாற்றினார். அக்னி பிரவேசம் வந்து ஒரு பயங்கரமான இஷ்யூவை வந்து உருவாக்குச்சு. அதில் ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் வந்து ரேப் பண்ணிடுவான். ஓகே, அதுக்கப்புறமா வீட்டில் வந்து போனவுடனே அவங்க அம்மா வந்து இப்படி என்ன இப்படிலாம் பண்ணிட்ட அப்படின்னு டென்ஷன் ஆவாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் அந்த பொண்ணை வந்து கொன்றுவாங்க, இல்லைனா வந்து நீ அவனை தான் கட்டிக்கணும்னு வந்து வந்து பஞ்சாயத்து பண்ணி திரும்ப வந்து போய் சேர்த்து வைப்பாங்க. இப்படியான ஒரு சூழலில் இவர் முக்கியமான முடிவு வைக்கிறார். என்னென்னா, தலையில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு தலையை முழுகிற தலை முழுகிட்ட இதுக்குமே வந்து உனக்கு புதுசு தான் லைஃப், அதெல்லாம் பழசெல்லாம் மறந்துரு அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சிருப்பார். இது வந்து அந்த காலத்தில் உயர் சாதி, குறிப்பிட்ட உயர் சாதிக்கு பெரிய பிரச்சனையாகுது. எப்படி வந்து தலையில் தண்ணி ஊற்றுனா எல்லாம் வந்து சரியாயிருமா அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா பெண்கள் கலங்கம், கற்பு, அந்த எட்ஸட்ரா எட்ஸட்ரா விஷயங்களெல்லாம் பேசிகிட்டு இருந்த காலகட்டம் அது. ஸோ அப்போ வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடக்குது அந்த சிறுகதையை பற்றி. அப்போ அந்த பர்டிகுலர் உயர் சாதி நபர் வந்து, நிறைய பேர் இருக்காங்க விமர்சனம் கேள்விகள்லாம் கேட்குறாங்க, அதில் ஒருத்தர் இருந்துருச்சு இப்படி வந்து கெட்டு போயிருக்காங்க, அவங்கள போய் வந்து வீட்டில் கொண்டு போய் தலையில் தண்ணியை ஊற்றி எல்லாம் சரி பண்ணிடுங்களாமா, தலையில் தண்ணி ஊற்றினா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கேட்குறாரு. ஜெயகாந்தன் உடனே மைக்கு பிடிச்சி வேறு என்னத்தை தலையில் ஊற்றிட்டா சரியாகும் அப்படின்னு கேட்பாரு. ஸோ இங்கே வந்து இது சரியாகுமாங்கிறதில்ல, சரியாகணுங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியங்கிறது தான் ஒரு ரைட்டர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அவங்க வந்து அங்கே வந்து அது பெரிய விமர்சனமாகி பஞ்சாயத்தாகி இதெல்லாம் தப்புன்னு சொன்னதுக்கப்புறமா அக்னி பிரவேசத்தை சரி ஓகே இது உனக்கு பிரச்சனையாக இருக்குல்ல, இதே மாதிரி இதை பெருசாகிக்கி நான் நாவலாக எழுதுறேன் பார் அப்படின்னு எழுதினார். அதுவும் கொண்டாடப்பட்டுச்சு. அதை படமாக எடுத்தாங்க, அதுவும் கொண்டாடப்பட்டுச்சு. அதில் நடித்த லட்சுமிக்கு தேசிய விருதும் கிடந்துச்சு. அதனால் எப்போவுமே ஐடியாலஜிக்கல்குள்ள சண்டைகள் நடந்துகிட்ருக்கும். ஐடியாலஜியை ரெப்ரசென்ட் பண்ணுற எழுத்தாளர்களும் தன்னுடைய படைப்புகளின் வாயிலாக அந்த சண்டைகளை பண்ணிகிட்ருப்பாங்க. ஒவ்வொரு படைப்புக்கும் பதில் படைப்பு, மறுப்பு படைப்புன்னு வந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க.
2: இப்போ வந்து சோசியல் மீடியாவை பயன்படுத்தி கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறதுல வெற்றி பெற்றவங்க பலர் இருக்காங்க, நீங்களும் அதுக்கு ஒரு உதாரணம். ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியாவை பயன்படுத்தி கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுற ட்ரெண்டை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்?
0: சோஷியல் மீடியா வந்து ஜஸ்ட் அனதர் யூனோ டூல் தான். இது இல்லைன்னா வேற ஒரு டூல் வந்து வந்திருக்கும், அந்த டூல் பயன்படுத்தி இதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கும். எப்போவுமே வந்து மனித சமூகம் வந்து புதுசு புதுசாக உருவாகிற விஷயத்தில் தன்னுடைய எல்லா அப்ரோச் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸை வந்து அப்ளை பண்ணி பார்க்கும். ஸோ அதனால தான் டிக்டாக் வருது, அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து யூனோ மற்ற ஆப்ஸ்லாம் வருது. இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஆப் லைஃப்னு ஒன்று இருக்குது. ஒரு காலத்துலலாம் நாங்கள் வந்து யாராவது சாப்பாடு வந்து மொபைலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்களா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப் இல்லைன்னா கையெல்லாம் நடுங்கி ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு வந்து பசியில் இருக்கிற அளவுக்கு போகிறாங்க மக்கள். அதனால் எவ்ரி திங் தட் கம்ஸ் யூனோ டெக்னாலஜிக்கலாக சரி புது விஷயம் எதுவாக இருந்தாலும் மனித சமுதாயம் அதை எடுத்துக்கும். அதில் ஃபுல்லாக கூட எடுக்கலனாலும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அதை எடுக்கும், ட்ரை பண்ணி பார்க்கும், அதில் வர்ற வெற்றிகளை வந்து அவங்க எடுத்து போவாங்க. இல்லை இல்லை இந்த வெற்றியெல்லாம் தப்பு அப்படின்னு இன்னொரு சைட்லேருந்து ஒரு செட் ஆஃப் மனித சமுதாயம் வந்து பேசிகிட்டு தான் இருக்கும். அதனால் இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னா, யா அகெயின் இது ஒரு புது பிளாட்ஃபார்ம், இதுக்குள்ளே வந்து இப்படியான சாத்தியங்கள் இருக்குன்னு அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. அதில் நிறைய ஃபாலோயிங் இருக்குது. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த கரியரை மாற்றுறாங்க. உதாரணத்துக்கு இப்போது ஒரு படம் வருதுன்னா, ஒரு முக்கியமான ஹீரோவோட படம் வருதுன்னா, ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டில் இருக்கிறவர் வந்து ஒரு 800,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அவர் வந்து அங்கே கரியர் வந்து டீல் பேசுவார், உங்களுடைய டீசர் வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து 800,000 பேர் இருக்காங்க, ஸோ அவங்களாம் வந்து உங்களுக்கு பெரிய பார்ப்பாங்க, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபாலோயிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டீல் பேசுவார், அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குவார், அதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி கரியர், அது இல்லாமல் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்களை மாதிரி புத்தகங்கள் எழுதி அப்படி வந்து போயிட்டுருப்பாங்க. அது இல்லாமல் மீடியாவில் வந்து இதை பார்த்து ஆர்வம் அடைஞ்சு வர்றவங்க இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ சினிமாவில் வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எழுத்துக்கள் வந்து எழுதுகிற நபர்களை அதிகமாக கூப்பிட்டு எழுத சொல்கிறாங்க, ஸ்கிரிப்ட் பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து இவங்களாக தன்னை முன்னிறுத்திக் கொள்வது ஒன்று, இதன் வழியாக தேடி அடையாளப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது அவங்க பிஸ்னஸ்மேன்ல வந்து பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் யூனோ இது ஜஸ்ட் அனதர் டூல். அதனால் இது இல்லைன்னா வேறு டூலில் இருந்ததுன்னா இதே வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கும்.
1: அதாவது சோஷியல் மீடியா மட்டும் நம்பி கரியர் அமைக்க முடியாது, பட் அது ஒரு டூலாக கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்றது நீங்கள் சொன்னதுன்னு தெளிவாக புரிஞ்சுது சார். அடுத்தது என்னென்னா, மனுஷனாகப்பட்டவன் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கான். போன வருஷம் நம்ம யோசித்த சிந்தனைகளுக்கும் இன்றைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஒரு எழுத்தாளராக அப்பப்போ தோன்ற எண்ணங்களை வெளியில் எழுதக்கூடிய உங்களுக்கு, இன்றைக்கி உங்களோட பழைய படைப்புகளை எடுத்து பார்க்கும்போது எது ஒரு விஷயத்த மாற்றணும்னு தோணுச்சு?
0: நீளம், ஃபேஸ்புக்கும் ஏன்னோ அந்த போஸ்ட்டுடைய நீளம் அது வந்து பரவாயில்ல. நீங்கள் ஃபேஸ்புக் போஸ்ட்டில் வந்து பார்த்துருந்தீங்கனாலே கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் ஏன் இவ்வளோ நீளமாக எழுதுற அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. பட் அதை தாண்டி படிப்பாங்க. அது காரணம் வந்து சோஷியல் மீடியாவில் உள்ள பிரச்சனைங்கிறது என்னென்னா ஒரு ஸ்வைப்பை தாண்டி வந்து மக்கள் படிக்கிறதுக்கு பொறுமை இருக்காது. ஸோ அதை தாண்டி போயிடுச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு நாவல் போல இருக்குன்னு போயிடுவாங்க. ஸோ ஆனால் நம்ம எழுதும்போது அப்படி வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லுது ஃபாஸ்ட் ஃபுட் டைப்பில் வந்து ஓகே 7 வரைக்கும் வந்துருச்சு ஸோ இதோட முடிச்சுப்போம் அப்படின்னு ட்விட்டர் மாதிரி நம்ம வந்து எழுத முடியாது இல்லையா. ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் எழுதிட்டு தான் இருப்பீங்க. ஆமுத்துலிங்கம் வந்து ஒரு முக்கியமான கோட் சொல்வார் எழுத்தை பற்றி. சார், நீங்கள் சிறுகதெல்லாம் எழுதுறீங்களே, சிறுகதை எழுதணும்னா என்ன பண்ணணும், எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்டோன்னே, ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள், நீங்கள் பேப்பர் எடுங்க, பேனை எடுத்துக்கோங்க, கதை தொடங்கும் போது எழுத ஆரம்பிங்க, கதை முடியும் போது முடிச்சிருங்க அப்படின்னு. அது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் என்ன இவன் லூஸ் மாதிரி பேசுகிறான்றது தான் அந்த அதர் சைடில் இருக்க ஆள்டுடையது. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு போஸ்ட் எழுதும்போது த திங் தட் யூ வாண்ட் டு டெல் இல்லையா, அது வந்து எம்ஃபசைஸ் ஆகணும், அதை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எம்ஃபசைஸ் ஆகணும், அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் திரும்ப கொடுக்கணும். இந்த ட்ராவலுக்கு சில பத்திகள் தேவைப்படும், சில பேராகிராஃப்ஸ், நம்பர் ஆஃப் பேராகிராஃப்ஸ் தேவைப்படும். என்ன இத்தனை பேராகிராஃப் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைனா நீங்கள் வந்து நோ ஸ்மோக்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் போட்டுட்டு இதான் போஸ்ட்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ நீளத்தை குறைக்க சொல்லுவாங்க, ஆனாலும் நான் குறைக்கிறது கிடையாது.
1: அது உங்களோட ஸ்டைலாகவே அமைச்சுக்கிட்டே.
0: ஆமாம்,
2: தமிழ்நாடு ப்ராக்ரெசிவ் ரைட்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அசோசியேஷனோட கோஆர்டினேட்டராக இருக்கீங்க. ஸோ அந்த அசோசியேஷனோடைய செயல்பாடுகளை பற்றி விவரிக்க முடியுமா சார்?
0: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கலை இலக்கிய செயல்பாடு வேணும், நாடகங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து கவிதைகள் எழுதுறதா இருக்கட்டும், நாட்டுப்புற கலைகளாக இருக்கட்டும், இதில் இருக்கிற கலைஞர்களை ஒன்றாக்கி ஒரு நல்ல அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்க ஒரு ஒற்றுமையோடு ஒருங்கிணைந்த ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுக்கறதுக்கான இடம் இது. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் வந்து இங்கே மத்திய சென்னை மாவட்டத்துக்குடைய கோஆர்டினேட்டராக இருக்கேன். அதில் ஆல்ரெடி நாங்கள் வந்து பார்த்தோம்னா ஏன்னா வந்து என்னை கோஆர்டினேட்டராக வந்து போட்டதுக்கப்புறமா ஒரு 2 கொரோனா வந்துருச்சு. ஸோ ஈவெண்ட்ஸ்லாம் எதுவும் பெருசாக ஆர்கனைஸ் பண்ண முடியல. பட் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஓகே ஆன்லைனில் ஜூம் வழியாக ஐ மீன் எஃபி லைவ்லாம் போட்டு இந்த வழக்கமாக மீட்டிங்கில் வந்து கருத்தரங்கத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்களை ஆன்லைனில் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி அது தொடர்ச்சியாக வெவ்வேறு தீம்ஸ் எடுத்து பண்ணோம். ஒரு 5 ஒரு டாபிக் அப்படிங்கிற மாதிரி வச்சு பசுமை இலக்கியம் அப்படின்னு ஒன்று வச்சோம். அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்கலாஜிக்கலான லிட்ரேச்சர் பற்றின விஷயம். அதில் ஒரு 5 வந்து ஒவ்வொரு நாள் ஒருத்தர் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஓவியம் அப்படின்னு வந்து ஓவிய கலைஞர்கள் வச்சு 5 ஒவ்வொருத்தர்னு பேசுவாங்க. கூத்துன்னு சொல்லி இந்த நாடகங்களை பற்றி பேச வச்சோம். அதுக்கப்புறம் சிந்து முதல் வைகை வரைன்னு அந்த சிந்து சமவெளி கண்டுபிடிக்கப்பட்ட நாள் அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் நடித்தோம். அதெல்லாம் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்லாம் பேசியிருந்தார். ஸோ தொடர்ச்சியாக அது கொரோனா டைம் வரைக்கும் இப்படி வந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அடுத்து வந்து இந்த புத்தகங்களை வெளியிடுறதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. எங்களுடைய வேலை வந்து பேசிக்கலி என்னென்னா அஸ் அ கோஆர்டினேட்டர் இங்கே இருக்கிற கலையில் மத்திய சென்னையில் இருக்கிற கலை இலக்கிய செயல்பாட்டை ஒன்றிணைப்பது தான் என்னுடைய வேலை. ஸோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் ப்ராப்ளி நீங்களாம் வந்து பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, இந்த நிழல் கூத்துன்னெலாம் சொல்லுவாங்க, பப்பட்ரின் பப்பட்ரி பப்பட்டியரிங்னு சொல்லுவாங்க.

0: உருவாக்குறது, திரும்ப கொண்டு வருவது, அதுக்கான களம் அமைத்து கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் பண்ணுறது. ஸோ பேசிக்கலி இதுதான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம்.
1: என்னதான் தடை வந்தாலும் நீங்க ஆன்லைன் மூலமா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தினது ரொம்ப நல்ல சிறப்பா இருக்கு சார்.
2: அடுத்த கேள்வி வந்து, எழுத்தாளர்கள் தன்னுடைய எழுத்துக்கள்ல ஒரு நடுநிலைமை இல்ல ஸ்டான் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க, ஆனா அது அரசியல்னு வரும்போது மட்டும் அந்த நடுநிலைமை தவறுதோ அப்படின்னு மக்கள் மத்தியில பரவலா ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க எப்படி விடையளிக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க சார்?
0: அதான் நடுநிலைக்கு ஏற்கனவே நான் வந்து பதில் சொல்லிட்டேன். அரசியல்னு வருதுன்னா, நீங்க அரசியல் த வேர்ட் இட் செல்ஃப் ஃபுட் இம்ப்ளை அரசு பிளஸ் இயல், ஓகேவா? அரசுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அரசியல் எழுத்துக்கள் ரெண்டு வகையில் தான் இருக்க முடியும், அரசை ஆதரிச்சு இருக்கும் இல்லை அரசை எதிர்த்து இருக்கும். இதில் நடுநிலைமை கிடையவே கிடையாது. அரசை ஆதரிச்சும் எதிர்த்தும் நான் வந்து ஒரு எழுத்து எழுதுறேன்னு சொன்னால் இங்கும் இல்லாமல் ஈயம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் வந்து கதையாயிரும் அது. ஸோ அரசு இயல்னும் போது அரசை நீங்கள் எதுக்கணும் அல்லது ஆதரிக்கணும். அரசு ஒரு விஷயத்தை கொண்டு வருதுன்னா அது அதில் அதை பற்றி உங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு. ஸோ அதில் வந்து பல இந்த நடுநிலைங்கிற கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் திட்டம் ஏதாவது வருதுன்னு வைங்களா, அதனால் இத்தனை பேர் வந்து மக்களுக்கு வந்து அது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து அது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த விஷயம் வந்து இதனால் தப்பு, இது இன்டர்நேஷ்னல்லையும் வந்து இந்த திட்டத்தை வந்து எந்த நாடுகளும் கொண்டு வரல அதனால் இது தப்புன்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க இல்லை இல்லை இந்த பசங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ், ஆன்டி இண்டியன்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இது வந்து அரசாங்கம் இந்த மக்களுக்காக பயங்கரமாக உருகி உருகி யோசித்து இந்த மக்களுக்கு என்ன பண்ணணும்லாம் வந்து சிந்திச்சு இப்படி வந்து ஒரு முக்கியமான அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு எழுதுவாங்க. அவங்க வந்து அரசுக்கு ஃபேவராக எழுதுறாது. இந்த நடுநிலை சொல்கிறீங்களே, அவங்க வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, சுற்றி சுற்றி போட்டாலும் விக்ஸுன்னு தான் வரும் ஃபைனலி. என்னென்னா இது வந்து அரசை எதிர்ப்பவர்கள் இப்படி சொல்கிறாங்க, அரசை ஆதரிப்பவர்கள் இப்படி சொல்கிறாங்க, ஆனால் மக்கள் வந்து வேற ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் ஃபைனலி என்னென்னா, இந்த நாட்டுக்கு வளர்ச்சி முக்கியம், இந்த நாட்டு வளர்ச்சி எதை சார்ந்ததுன்னா திட்டங்களை சார்ந்தது, திட்டங்கள் இந்த பர்டிகுலர் திட்டம் நமக்கு விருப்பமே இல்லைனாலும் இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவார், ஓகேவா? பட் ஃபைனலி வந்து அது அரசை ஆதரிக்கிற போஸ்ட் தான். ஸோ இந்த நடுநிலைங்கிற கான்செப்டில் வந்து இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். யூ ஐதர் வித் த கவர்மெண்ட் ஆர் யூ ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட். இதை தான் வந்து அரசியல் எழுத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடாக இருக்க முடியும். இதில் வந்து இந்த மதில்மேல் பூனை மாதிரிலாம் நடந்து போனீங்கன்னா ஏதோ ஒரு சைடில் பூனை கண்டிப்பாக விழுகும். அது வந்து நான் விழுந்ததும் நடுநிலைமையோடு தான் விழுந்தேன்னு சொன்னாலும் வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது.
2: அதாவது அரசியல்னு வரும்போது நடுநிலைமை அப்படின்றத விட ஒடுக்கப்பட்டவருடைய குரலாக நம்ம இருக்கணுன்றது தான் பல எழுத்தாளர்களின் நோக்கமாக இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லும்போது தெரியுது சார்.
1: காலம் காலமாக ஒரு படைப்பாளிக்கு கர்வம் தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்லப்படுது, இந்த கூற்றை பற்றின உங்கள் கருத்து என்ன சார்?
0: ஆமாம், கர்வம் அது படைப்பு எழுத்து வந்து கூடவே பிறந்தது. நீங்கள் அந்த காலத்தில் பட்டுக்கோட்டைன்னு ஒருத்தர் ரைட்டர் வந்து சாங் ரைட்டர்லாம் இருந்தார், கண்ணதாசன் காலத்துடைய கண்டெம்பரரி. அவர் வந்து அவரை கர்வத்துக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு தடவை வந்து மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் வராரு, ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர், மூவி ப்ரொடியூசர். இவரை பார்த்தோடனே, சார் நீங்கள் பட்டுக்கோட்டை தானே? ஆமாங்க. நல்லா எழுதுவீங்க? ஆமாம் தெரியுங்க. இல்லை பாட்டு தான்? ஆமாங்க பாட்டு தாங்க. நான் வந்து ஒரு படம் பண்ண போகிறேன், ஓகே பண்ணுங்க. எனக்கு நீங்கள் பாட்டு எழுதி கொடுத்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும், படம் ஓடுங்க, தயவு செஞ்சு எனக்கு பண்ணி கொடுங்க. அப்படியா? ஆனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் படம் எடுத்துக்கிறீங்களா? ஆமாம் சார், அதனால தான் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்காது. பட்டுக்கோட்டை பாட்டு எழுதியிருக்காருன்னு சொன்னால் ஒரு பயங்கர பப்ளிசிட்டி கிடைக்கும், தயவு செஞ்சு எனக்கு எழுதி கொடுங்க சார். உடனே வரும், சரி ஓகே ஃபைன் அப்படிங்கிறாரு. நாளைக்கு வந்து என் ஆஃபீஸ்க்கு தான், ஆஃபீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுங்க, நான் அட்வான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றாரு. சரி, அவனோ ஒருத்தன் ரோட்டில் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, இவரும் சந்தோஷமாக கிளம்பி போயிட்டார். அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு போகிறாரு. போனால் வந்து இப்படி வந்து ப்ரொடியூசர் மீட் பண்ணார், வர சொல்லியிருந்தார் அட்வான்ஸ் வாங்க. உடனே அந்த ஆஃபீஸ் பாய் இருக்கான் இல்லையா, பொதுவாக வந்து எல்லா நிறுவனங்களையும் ஆஃபீஸ் பாய் வந்து மேலதிகாரியோட பயங்கர ஃபீலிங்கில் இருப்பார், ஏன்னா அவர் தானே கதவை திறந்து விடணும். ஸோ அவர் வந்து சரி உட்கார் அப்படின்ட்டுருக்கார். இதுவே உங்களுக்கு வந்து எரிச்சு, நீங்கள் ஒரு எழுதுகிற விஷயம் ஒரு படைப்பாளிக்கு இப்படியான அவமானம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சீப்பாக, உட்கார் நீயும் காசு தானே வாங்க வந்திருக்க அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் வந்து டீல் பண்ணியிருக்காரு. இவரும் உட்காந்துருக்காரு, ஹாஃப் அன் ஹவர் போயிருக்கு, ஒன் ஹவர் போயிருக்கு, சார் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, ப்ரொடியூசர் வர சொல்லுங்கள், நான் சொல்லிட்டாவது போயிடுறேன், எனக்கு இன்னொரு வேலை இருக்குது அப்படிங்கிறாரு பட்டுக்கோட்டை. ஐயோ இரியா, அவர் வந்து வேலை முடிஞ்சுன்னா சொல்லுவார், நான் வந்து அப்புறம் உனக்கு சொல்கிறேன், நீ கிளம்பி போய் வாங்கிக்கோ. இவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது, ஏன் இவ்வளோ சீப்பாக நம்மளை ட்ரீட் பண்ணுறான்னு. அடுத்து இன்னொரு ஒரு மணி நேரம் போகுது, உள்ளே போய் பார்த்துட்டு வாங்கன்றான். உள்ளே போய் பார்த்துட்டு வர்றாரு செக்யூரிட்டி. உடனே இவர் ஆர்வத்தோடு வந்து ஓகே ஏதா சொன்னாரா, இருங்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஒரு டென்ஷன் ஆகிடுது, சரி ஓகே நான் வந்து எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணேன்,

0: பேப்பர் எடுத்து ஒரு பேப்பரும் பேனாவும் மட்டும் கொடுங்க அப்படின்றாரு. உடனே அந்த பையனும் வந்து பேப்பரும் பேனாவும் கொடுக்குறான். உடனே இவர் எழுதுறாரு, எழுதிட்டு உங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து எத்தனை நூற்றாண்டுக்கு அப்புறமா வேலை முடியுதோ அப்போ வந்து வெளியே வருவார் இல்லையா, அப்போ இந்த பேப்பரை வந்து அவர்கிட்ட நான் எழுதி கொடுத்தேன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுவார். இவர் கிளம்புன கொஞ்ச நேரத்தில் அவர் வருவார். வந்தவொடனே வந்து இந்த பேப்பரை கொடுப்பான். அந்த பேப்பரை பார்த்தோன்னே அந்த ப்ரொடியூசர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருவார். ஐயோ அப்படின்ட்டு எங்கே போனார் அப்படின்னோடனே இவன் திசையை காட்டுவான். அந்த திசையை நோக்கி ஓடுவார். அவர் ஓடி பட்டுக்கோட்டையை வந்து நிறுத்தி சரி நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விடுவார். லிட்ரலி நான் உங்களை காக்க வச்சதுக்கு தப்பு, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கண்ணா, ரொம்ப முடியவே முடியாதுன்னு கிளம்பி போயிடும். காசு வந்து நான் உங்களுக்கு டபுள் தான் அமௌண்ட் கூட கொடுக்கணும் தயவு செஞ்சுவாங்க, முடியவே முடியாதுன்னு போயிடுவார். இப்போ என்னன்னா அந்த பேப்பரில் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, தாயால் பிறந்தேன் தமிழால் வளர்ந்தேன், நாயே உன்னை நடுவீதியில் சந்தித்தேன், நீ யாரடா என்னை காத்திருக்க சொல்ல அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்திருப்பார். இதுதான் கர்வம். இந்த கர்வம்ங்கிறது எழுத்தில் இருந்து வர்ற கர்வம். அது என்ன, அந்த காலத்தில் இந்த மாதிரி துண்டுச்சீட்டில் எழுதி கொடுத்தா உடனே ப்ரொடியூசர்ஸ்லாம் ஓடி வந்து ஐயோ நம்மளை வந்து திட்டாரே ஒரு எழுத்தாளர்னு வந்து நம்மகிட்ட காலில் விழுவாங்க. இன்றைக்கி எழுதி கொடுத்தாலும் அதை கசைக்கு கூப்பையில் போட்டுருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கர்வம் வந்து இருக்குது, பட் ரொம்ப ரேராக இருக்குது, தப்பான ஆட்கள்கிட்ட இருக்குது. ஸோ எழுத்தாளனுக்கு அடிப்படையில் கர்வம் இருக்கும். அந்த கர்வத்தை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கங்கிறதுல தான் விஷயம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு அறம் இருந்தது எழுத்தாளர்களுக்கு. ஸோ என்னுடைய எழுத்தை வந்து யாராலும் விலையால் வாங்க முடியாது, என்னுடைய எழுத்து பவர்ஃபுல்லான விஷயங்கிற ஒரு திமிர் இருந்தது ஜெயகாந்தனுக்குலாம் இருக்கும். இன்றைக்கி வந்து எல்லாமே நான் அஸ் ஐ ஸ்டார்டட் பிஸ்னஸ், எழுத்து பிஸ்னஸ்னு ஆனதுக்கப்புறமாக நீ என்ன ஆஃப்டர் ஆல் என்கிட்ட வந்து கூலிக்கு எழுதுறவன் தானே அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸ்க்கு நிறுவனங்களுக்கு வந்துடுது. அதனால் எழுத்தாளர்களுக்கு அறம் இருந்தாலும் கர்வம் இருந்தாலும் அப்படிலாம் வந்து பட்டுக்கோட்டை எழுதி கொடுக்குற மாதிரி துண்டுச்சீட்டு எழுதி கொடுத்தா வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. ஸோ கர்வம் இருக்கும் எழுத்தோட. இன்றைக்கி வந்து அந்த கர்வம் வந்து கொஞ்சம் நம்ம விலை போகிறதுக்கு வந்து தடையாக இருந்துருமோ மக்கள் எழுத்தாளர்கள் அதை மறைச்சி வச்சுருக்காங்க.
1: அடுத்த கேள்வி சார், எழுத்தாளர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் இல்லைனா வந்து பிரபலம் அடையாத எழுத்தாளர்களை சுற்றி ஒரு ஏளன பார்வை இருக்குது, இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன?
0: ஆமாம், அது பொதுவாக இன்றைக்கி பிஸ்னஸ்ஸாக பார்ப்போ சி எழுத்து வந்து என்னோடய ஸ்கூலில் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான், மா மகேஸ்வரன் ஒரு பையன். நாங்கள் அப்போல்லாம் கிளாஸில் படிக்கும்போது நாங்கள் பேக் பெஞ்சர்ஸ். ஸோ டீச்சர் தனியாக பாடம் நடத்திட்டுருப்பாங்க, நாங்கள் தனியாக பாடம் நடத்திட்டுருப்போம். அப்போ வந்து அவன் வந்து ஒரு கவிதை எழுதி கொடுக்குறான். அந்த கவிதை இப்போவுமே எனக்கு ஞாபகத்தில் நிற்கிற அளவுக்கு அது முக்கியமான கவிதைன்னு வைங்களேன். இன்றைக்கி அவன் வந்து ஒரு மாதிரி ப்ராப்பராக ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 4-5 குழந்தை குட்டியை பெற்றுட்டு வழக்கம் போல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிச்சுட்டு வாழ்க்கை ஓட்டிகிட்ருக்கான். ரைட்டர் ஆகிறதுக்கு வந்து சம்பளம் கிடையாது, பணம் கிடையாது, அது சொல்லக்கூடிய ஒரு தகுதியும் கிடையாதுன்ற ஒரு சூழல் இன்றைக்கி சமூகத்தில் இருக்கும்போது அவன் வந்து த மோஸ்ட் ப்ராபபிள் வே ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது என்ன, ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைலில் போய் வந்து அடாப்ட் ஆகிட்டு வாழ்ந்துட்டு போகிறது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் உமா மகேஸ்வரனுங்கிற ஒரு எழுத்தாளன் காணாமல் போயிட்டான். அங்கே வந்து ஒரு ஃபேமிலிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து அவனை வந்து உள்ளே இழுத்துருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த சமூகத்தில் எழுத்தாளனை பற்றி ஒரு ஏளனமான பார்வை இருக்குது. அது காரணம் என்ன, எழுத்தாளன் பிச்சைக்காரனாக இருப்பான், அவனால் சம்பாதிக்க முடியாது, அவனுக்கு வருமானம் இருக்காது, எப்போ பார்த்தாலும் ரொம்ப நக்கலாகவே பேசிக்கிட்டு இருப்பான், ஸோ பிழைக்க தெரியாதவன், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் ஃப்ளைட்டில் வந்து போகும்போது ப்ராப்ளி டாட்டார்னு நினைக்கிறேன், இன்னொரு ரைட்டர் அவர் எனக்கு பேர் தெரில, அவர் வந்து ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காரக்கூடிய சூழல் வருது. அப்போ அந்த பிஸ்னஸ்மேன் டாட்டா மாதிரியான பிஸ்னஸ்மேன் வந்து கேட்குறாரு, வாட் ஐ டூ அப்படின்றாரு. ஐம் அ ரைட்டர் அப்படின்றாரு இவர். ஓகே அண்ட் வாட் யூ டூ ஃபார் லிவிங் அப்படின்றாரு இவர். ஸோ எழுதியெல்லாம் பிழைக்க முடியாதுங்கிறது தான் சமூகத்துடைய கருத்தாரு. அதனால் அந்த கருத்துலேருந்து தான் அந்த ஏழை நம்புறோம். அதே மாதிரி தங்களை முன்னிறுத்த முடியாத எழுத்தாளர்கள், பிரபலமாகாத எழுத்தாளர்கள்ங்கிறதும் காரணம் என்னென்னா, எழுத்தாளர்கள் மத்தியிலே உன்னை நீ வந்து சேல் பண்ணிக்க முடியல, நீ என்ன தான் எழுதினாலும் உன்னை வந்து நெட்ஒர்க் ஆஃப் கான்டாக்ட்ஸ் வச்சுக்கிட்டு உன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி உன்னை அட்வர்டைஸ் பண்ணிக்க முடியல அப்படின்னும்போது நீங்கள் வந்து என்ன தான் எழுதி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிறது சக எழுத்தாளர்களுக்கு மத்தியில் ஒரு ஏளனமாக வருது. அது என்ன சமூகத்தில் என்னவாக எழுத்தாளர்களை வந்து இடப்படுறாங்களோ அதே விஷயம் அந்த சமூகத்திலேருந்து வர்ற எழுத்தாளர்கள்ட்டையும் அந்த ஏளனம் இருக்க தான் செய்யுது பிற எழுத்தாளர்களை பார்த்து. ஸோ வாட் யூ ஹேவ் இன் தி சொசைட்டி இஸ் வாட் யூ கெட் ஃப்ரம் தி ரைட்டர்ஸ் டூ.
2: வளர்ந்து வரும் எழுத்தாளர்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும் சார்?
0: நிறைய படிக்கணும். இன்றைக்கி உள்ள பிரச்சனை அப்படி என்னென்னா, எங்கள் லைஃப் வந்து டோட்டலாக வேறு ஒரு பேட்டர்ன் வந்து வந்தது. நாங்கள் பார்த்த எழுத்தாளர்கள், நாங்கள் ரசித்த எழுத்தாளர்கள்லாம் வேறு பாணியில் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நியூ லிபரல்ஸ் 90s ஆஃப்டர் 90s பிறக்கிறவங்களுக்குலாம் யூனோ இல்லையா மில்லனியல்ஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது. ஸோ மில்லனியல்ஸ்க்கு வந்து இளைஞர்களுக்கு அவங்களோட வே ஆஃப் திங்கிங்கே கம்ப்ளீட்டாக வேறு. நாங்கள் சொல்கிற எந்த விஷயமும் அவங்களுக்கு கிரீக் அண்ட் லாட்டினாக தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்க பிறக்கும்போதே வந்து டெக்னாலஜிக்கல் ஈராவில் வந்து பிறக்கிறாங்க. ஒரு பயங்கரமான லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு இருக்குது. எங்கள் அம்மாலாம் இப்போ நாங்கள்லாம் வந்து பேஜர்லாம் வந்து நாங்கள் பயன்படுத்திருக்கோம் ஒரு காலத்தில். இன்றைக்கெல்லாம் பேஜர்னால் என்னன்னு தெரியாது. இன்றைக்கி குழந்தை பிறக்குதுன்னா அது பிறக்கும்போதே ஆப் ஸ்டோரில் ஒரு கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணுற அளவுக்கு வந்து அறிவோடு தான் வந்து குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுறாங்க. அந்த திங்கிங்கை வந்து கிராஸ்புள்ள வச்சு அதை வந்து ஒரு அனுபவமாக மாற்றுற தன்மை வந்து அவங்களுக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பம்பரம் சுற்றுற பையன் நீங்கள் வந்து தெருவில் பார்க்க முடியாது, கோலி விளையாடுற பையனை வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து பக்கத்து வீட்டில் போயிட்டு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் டிவி இல்லாமல் ஒளி மொழியும் பார்க்குறதுக்காக பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துட்டு ஓரமாக உட்காந்து ஒளி மொழியும் பார்த்துட்ருக்கிற ஒரு பையனை பார்க்க முடியாது. அப்போ அவங்க வீட்டில் வந்து என்னடா இவன் வீட்டில் வேறு உட்காந்துருக்கிறான், இவன் வீட்டுக்கு அனுப்புவோம், நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இன்றைக்கி வேறு வகையான அனுபவங்கள் இருக்குது. அந்த அனுபவங்களை நீங்கள் அதனுடைய மாரல் வேல்யூஸை என்னவாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. இப்போது அதே மாதிரி திங்கிங் ப்ராசஸ் மில்லனியல்ஸ் கிட்ட உள்ள சிக்கல் என்னென்னா, அதிகமாக அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்க அண்ட் அதிகமாக தன்னை ரெப்ரசன்ட் பண்ணிப்பாங்க. இண்டிவிஜுவலிசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் திங்கிங் ப்ராசஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மொபைல் ஸ்வைப் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்வைப்பில் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயத்தை நிதானமாக உள்ளே எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு ஐடியாவாக க்ரியேட் பண்ணணும், அதை உள்ளே எடுத்துக்கணும், அதுக்கு டைம் எடுக்கணும். ஆனால் நம்ம வந்து வேக வேகமாக ஸ்வைப் பண்ணிக்கிட்டே படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம திங்கிங்கும் வந்து வேக வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ எதுலேயுமே நிலை இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த நிலை இல்லாமல் ஓடுறதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணணும், ஒரு எழுத்து க்ரியேட் பண்ணணுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ப்ராபப்ளி அந்த எழுத்து அந்த ஐடியா வந்து எங்கள் காலகட்டத்தில் இருந்த எழுத்தாக இல்லாமல் இருக்கலாம், வேற ஒன்றா கம்ப்ளீட்டாக எமர்ஜ் ஆகலாம். பட் இவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, அட்வைஸ் கொடுக்குறது நான் ஒன்றும் பெரிய ஆளும் இல்லை, பட் ஒரு சஜஷன்ற மாதிரி சொன்னால், டேக் அ ஸ்டெப் பேக், டேக் அ டீப் ப்ரெத், அப்சர்வ் பண்ணுங்கள். எழுத்துக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் நிதானம். அப்சர்வ் பண்ணுங்கள், உடனே டோன்ட் ஜம்ப் டு கன்க்ளூஷன்ஸ். ஒரு பிச்சைக்காரன் வந்து ரோடை க்ராஸ் பண்ணுறான் அப்படின்னா, சட்டுன்னு ஒரு பைக்கிலேருந்து ஒருத்தன் வந்து இடிக்க வர்றான், ஒரு ஸ்விக்கியிலேருந்து ஒரு பையன் வர்றான், குறுக்க வந்து இந்த பிச்சைக்காரன் வந்தோடனே பிரேக் போட்டு நிறுத்தி இவன் திட்டுறான் அப்படின்னா, இங்கே உங்களால் ஈஸியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும். பிச்சைக்காரனுக்கு அறிவு இருக்கா, ஏன் ரோட்டு குறுக்க போகிறான் அப்படின்னு. இன்னொரு சைடில் வந்து ஸ்விக்கி அவன் ஏன் அவ்வளோ வேகமாக வரான், பொறுமையாக போகலாம்ல அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். இது ரெண்டு தான். இது இல்லாமல் அந்த பிச்சைக்காரனுக்கும் சாப்பாடுக்கு தான் வந்து ஓடுறான், ஸ்விக்கியில் வந்து வண்டி ஓட்டுறவனும் வந்து தன்னுடைய சம்பாத்தியத்துக்கு தான் ஓடுறான். அவங்க ரெண்டு பேரும் தெருமுனை நடு ரோட்டில் நின்று சண்டை போட வைக்கிறது எது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இல்லையா. அதுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணணும், லேர்ன் பண்ணணும், நிறைய ஐடியாலஜிஸ் பற்றி டிஸ்கஷன் வரணும். அந்த டிஸ்கஷன் எதுலேயுமே வந்து நான் மட்டும்தான் பேசுவேன், இல்லை நான் தான் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற இடத்துல இருந்து விலகி, இந்த ஓஷோ சொல்லுவார், உங்களை வந்து ஒரு தேர்ட் பர்சனாலிட்டியாக நின்று நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அது இன்றைக்கி மில்லனியல்ஸ்க்கு கிடையாது. எதுவாக இருந்தாலும் பர்சனலாக இருந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ராஜசங்கீதன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கெட்டவன் அப்படிங்கிறத நான் வந்து அவன்கிட்டருந்து விலகி நின்று பார்த்தா மட்டும்தான் என்னால் புரிஞ்சிக்க முடியும். அவன் செய்கிற தப்பு என்னங்கிறதோ அவன்கிட்டருந்து விலகி நின்று நான் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அவனாகவே இருந்து நான் யோசிச்சேன்னா அவன் செய்கிற தப்பெல்லாம் வந்து கரெக்டாக தான் தோணும், அவன் செய்கிற மிஸ்டேக்ஸ்லாம் சரியான விஷயமாக தான் தோணும். ஸோ அந்த விஷயம் வந்து இன்றைக்கி மில்லனியல்ஸ்ட்டு குறைவாக இருக்குது. அதுக்கு காரணம் அவங்க தப்பு கிடையாது, அவங்க பிறந்த சூழலும் காலமும் நியோ லிபரலிசம்லாம் இருக்குது. பட் இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் உள்ளடக்கி யோசித்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா.
1: இதோட ஒரு ஃபாலோ அப் க்வெஸ்சன் தான் சார், அதாவது நீங்கள் முன்னாடி அட்வைஸ், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப அப்சர்வன்ட்டாக இருங்க, அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு ஸ்டானோ இல்லை எது சொல்ல போகிறீங்களோ அதில் ஒரு தெளிவு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஒரு எழுத்துலகில் இன்னைக்கு பொதுவாகவே வந்து பிளாஜரைஸ்ட் கண்டென்ட் அண்ட் காப்பிரைட் இஷ்யூஸ், இதனால் நல்ல எழுத்தாளர்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷனாக நீங்கள் சொல்லுவீங்க சார்?
0: அது லீகலாக நம்ம வந்து அதுக்கு ஒரு ஃபார்ம் உருவாக்கணும். பிளாஜரைஸ்ட் கண்டென்ட் வந்து இன்னைக்கு டெக்னிக்கல் ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு மொபைல் வருதுன்னு வைங்களா, காலேஜில் நீங்கள் முடிக்கிறீங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் அந்த மாதிரியான ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸ்லாம் வரும். ஒரு மொபைல் பற்றி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எழுதி அதை ப்ரொமோட் பண்ணுவதற்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்படுது. இப்போ எழுதுறவனுக்கு அந்த மொபைல் வாங்குற அளவுக்கு காசு இருக்காது முதல்ல. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு அந்த வேலை கொடுக்கும்போது கூட நீங்கள் பிளேஜரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. ஒரு ரெண்டு மூணு வெப்சைட்லேருந்து இந்த கண்டென்ட் எடுத்து வார்த்தைகளை மாற்றி போட்டு நீங்கள் வந்து அதை போடுங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இப்படியான ஒரு ப்ராசஸ்லேருந்து வளர்கிற ஒரு நபர் எழுத்தாளனாகும்போது என்னாகும்? ஸோ இங்கே வந்து அப்போது இதை நம்ம வந்து எப்படி தான் வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா, எல்லா பிளேஜரைசிங்க்கும் எல்லா தெஃப்ட்டுக்கும் அல்லது எல்லா ராபரிக்கும் வந்து எப்படி வந்து லீகலாக நம்ம ஒரு சொல்யூஷன் நோக்கி நகர்றோமோ அது வந்து பண்ணணும். சினிமாலெலாம் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் திருடிட்டாருன்னு சொல்லிட்டு கேசஸ்லாம் நிறையா போடுவாங்க. அதுக்கு சில வழிமுறைகள் வச்சுருக்காங்க. நீங்கள் ஸ்கிரிப்ட் வந்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கே நீங்கள் வந்து அதை ஒரு கவரில் போட்டு போஸ்ட் பண்ணிடணும். ஸோ போஸ்டல் சீலில் வந்து இத்தனாம் தேதி வந்து இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு டெலிவர் ஆகிருக்குன்னு காட்டும். அதுக்கப்புறமா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படம் வந்து இந்த கதையை வச்சுருக்குன்னா பாருங்கள், இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கவர் வந்து எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு, அப்போ அதுக்கு முன்னாடி நான் அந்த கதையை வச்சுருக்கேன்னு நீங்கள் வந்து கோர்ட்டில் கிளைம் பண்ணலாம். இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து சினிமாவுக்கு சொல்கிறாங்க. இதை நான் வந்து எழுத்துக்கு எப்படி அடாப்ட் பண்ண முடியும்? என்னுடைய போஸ்ட் வந்து நான் வந்து ஒவ்வொன்றத்தையும் வந்து என்வலப்பில் போட்டு வந்து அனுப்பிட்டுருக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, திங்கிங் ப்ராசஸ் வந்து அட் டைம்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரே மாதிரியாக வரும். அது காரணம் என்னென்னா, ஒரே சூழலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரே திங்கிங் ப்ராசஸ் வந்து ஈஸியாக உருவாகும். ஸோ இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லாமல் விடுறேன் அல்லது வந்து தள்ளி போடுறேன்னா அந்த விஷயத்தை இன்னொருத்தர் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரே தெருவில் இருக்கிறேன், தண்ணி வந்து எங்கள் தெருவில் இல்லை, அப்போ நான் அந்த தண்ணி இல்லை அப்படின்னு எழுதுற ஒரு போஸ்ட் எழுதுறேன்னு வைங்களேன். இன்றைக்கி எழுதணும்னு நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி எழுதலை. இப்போ அதே தெருவில் வச்சுக்கிற இன்னொருத்தன் தண்ணி பிரச்சனையில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் அதை போஸ்ட்டாக போடுவான். அதுக்கு அர்த்தம் பிளாஜரைஸ் பண்ணிட்டான்னு வந்து சொல்ல முடியாது நம்ம, இல்லை வந்து என்னோட ஐடியாவை திருடிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த விஷயமும் இருக்குது. ஸோ இது வந்து க்ரியேட்டிவிட்டின்ற ஏரியாக்குள்ளே இது கொஞ்சம் ஃபைன் வாக் மாதிரி ரொம்ப கவனித்து இந்த விஷயங்களுக்கு இதை பெனால்ட்டி கொண்டு வரணும். அதே மாதிரி இதை வந்து எப்படி வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது, எப்படி வந்து இதை டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு தெளிவான பார்வையும் உருவாக்கணும்.
1: இது முழுக்க முழுக்க அந்த எழுத்தாளருடைய பொறுப்பு. அவங்க அந்த அப்டேட்டடாக இருக்கணும், அந்த ஒரு ட்ரெண்டில் என்ன நடக்குதுன்றதுல வந்து ரொம்ப விஸ்தாரமான ஒரு அறிவு இருக்கணும் அப்படின்றத நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தெளிவாக புரியுது சார். அடுத்த ஒரு விஷயம், எந்த ஒரு கலைஞனும் ஃபேஸ் பண்ணுறதுனா விமர்சனம். ஆனால் ஒரு படைப்பின் மீது விமர்சனம் வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதை தாண்டி ஒரு படைப்பாளியின் மீதும் விமர்சனம் வைக்கப்படுது. இதில் குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்?
0: இல்லை, படைப்பாளி குறித்து விமர்சனம் வருதுன்னா நீங்கள் தனிநபர் பிரச்சனையாக அதை கொண்டு போகும்போது தட்ஸ் நாட் அக்செப்டபிள். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் பார்ட்டி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் அல்லது கவர்மெண்ட்டில் இருந்து ஒரு திட்டம் வந்து கொண்டு வர்றாங்க, அந்த திட்டத்தை பற்றி விமர்சனம் எழுதுறீங்க. ஆனால் நீங்கள் எழுதுகிற நீங்களே அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கீங்கிறத நான் சொல்லி ஆகணும். அது வந்து தனிநபர் சார்ந்த விஷயம்தான், அதை நான் தவிர்க்க முடியாது. ஏன்னா அதையும் சேர்த்து தான் இவருடைய ரைட்டிங்கை நான் வந்து இடப்படணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து ஒடுக்கப்படுகிறவர்களை பற்றி எழுதும்போது அந்த இந்த நபர் வந்து ஒடுக்கப்படுற நபர்களை வந்து பற்றி எழுதுகிறாரு, ஆனால் இவரே வந்து ஒடுக்குகிற கூட்டத்தை சேர்ந்த நபராக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் மார்க்ஸ் வந்து கம்யூனிசத்தில் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் அண்ட் எங்கல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். மார்க்ஸ் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி, எங்கல்ஸ் வந்து ஒரு ராயல் ரிச், அவர் வந்து ஒரு பயங்கர பணக்காரனுடைய மகன். எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு இடம் அது அப்படின்னா, இவர் வந்து எந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக விடுதலையை தேடி அவங்களுக்கு வந்து எம்பவர் பண்ணணும்னு எழுதுகிறாரோ, அவங்க அப்பா அப்படியான ஒரு ஃபேக்ட்ரி வச்சு தொழிலாளர்களை ஓடிக்கிட்டு இருப்பார். ஸோ யங் கார்ல் மார்க்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாளர்கள்லாம் எவ்வளோ பிரச்சனை வந்து அனுபவிக்கிறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணுவதற்காக அவங்க வசிக்கிற இடத்துக்கு வந்து இவர் போவார், எங்கல்ஸ் போவார். போனவுடனே இவர் வந்து இந்த முதலாளியோட பையன்தான் அப்படிங்கிறது தொழிலாளருக்கு தெரியும். இவரை போட்டு அடிப்பாங்க, நீ வந்து எங்களை வந்து நக்கல் அடிக்கிறியா, எங்களோட கஷ்டத்தெலாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பொய் பேசுகிறியா, நாடகம் போடுறியான்னு அடிப்பாங்க. இவர் அங்கே எதுவுமே பண்ண மாட்டார். அவங்க கோபத்தில் இருக்கிற நியாயம் இருக்கு இல்லையா, முதலாளி வீட்டு பையனாக வந்து முதலாளியாக தான் பார்ப்பாங்க, ஒடுக்கப்படுறவன் ஒடுக்குகிற வீட்டில இருந்து வர்றவனா ஒடுக்கவனாதான் பார்ப்பாங்க அப்படிங்கறத அவரால் புரிஞ்சுக்க முடியுது. அதை ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை தாண்டி அவர் ஃப்ரெண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல உருவாக்குறாரு. அதுல இருந்து தான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எழுதுறாரு.

0: இப்போ நான் வந்து அந்த தொழிலாளி போய் வந்து எங்கள்ஸ் அடித்தது தப்பு, அது அவரோட தனிநபர் பிரச்சனை அப்படின்னு நம்ம பேச முடியாது. பேசுனா அது வந்து நீங்கள் முன்னாடி சொல்லிட்டுருக்கிறோம் இல்லையா, நடுநிலை, அந்த கான்செப்டில் வந்துடும். இதெல்லாம் நடுநிலை கிடையாது. இந்த நியாயமான கேள்வி, அது நீங்கள் ப்ராபப்ளி பெண்கள்ங்கிறதுனால யூ மைட் பி நோயிங். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து எந்த அளவுக்கு நேர்மையோடு அணுகிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்போவுமே எல்லா பெண்களுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அவன் வந்து காதலிக்கும் போது சரி, அல்லது மதிக்கும் போது சரி, அல்லது ரசிக்கும் போது, எழுதும் போது, எந்த வகையில் வந்து வேற ஒரு பார்வை இல்லாமல் நம்மளை பீலிட்டில் பண்ணாமல் மட்டம் தட்டாமல் எப்படி வந்து நேர்மையோடு நம்மளை வந்து கவனிக்கிறாங்கிற பார்வையும் உங்களுக்கு எல்லாருக்குமே எப்போவுமே இருக்கும். அதுக்கு காரணம், பெண்கள் வந்து ஆண்களால் ஒடுக்கப்படுபவர்கள் இல்லையா. அப்போ நீ ஏன்டா இதெல்லாம் கேட்குற அப்படின்னு நான் ஒரு பொண்ணு வந்து கேட்குறாங்கன்னா, நீ ஏன் வந்து அந்த அவனுடைய தனிநபர் பிரச்சனையை வந்து ஏன் பேசுகிற அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா பெண்கள் ஒடுக்கப்படுபவர்கள், அவர்களை ஒடுக்குகிற ஆண்களே அவங்க கேள்வி தான் கேட்பாங்க. ஸோ அந்த கேள்வி இப்போ பெரியார் சொல்வார்ல, பூனைக்கு எந்த எலியும் வந்து ஐ மீன் எந்த பூனையும் வந்து எலிக்கு விடுதலை கொடுக்க முடியாதுன்னு. ஸோ எந்த ஆணாலும் பெண்ணுக்கு வந்து விடுதலை கொடுக்க முடியாது, ஏன்னா அவன் தான் ஒடுக்குறான். ஸோ அவன் எப்படி வந்து இது பண்ணுவான், விடுதலை கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ உங்களுக்கு ஆப்வியஸாக அங்கே வந்து ஒரு ஆண் வந்து பெண் விடுதலை பேசும்போது உங்களுக்கு நியாயமான ஒரு கேள்வி வரும், நீயே ஆணாச்சு நீ வந்து எப்படி எனக்கு விடுதலை சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ அந்த கேள்வி கேட்டால், இல்லை இல்லை நீங்கள் தனிநபர் விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு நியாயமான கோபம், நியாயமான கோபத்திலேருந்து வர்ற கேள்வி, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தனிநபர் சார்ந்து எழுப்பப்படும் போது அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லாத்தையும் நம்ம தனிநபரை பற்றி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒதுக்கிட முடியாது. ஹிட்லரை கூப்பிட்டுட்டு தனிநபராக தான் நீங்கள் பேசி ஆகணும், நீ எப்படா வந்து இத்தனை பேரை கொண்ண அப்படின்னு அவனை நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக தான் வந்து கேட்கணும். நீங்கள் இண்டிவிஜுவலாக இல்லாமல் இல்லை, நம்ம வந்து நடுநிலையோட பொது பொதுத்தன்மையோடு பேசுவோம் அப்படின்னு பேசுனீங்கன்னா, யூ வுட் எண்ட் அப் அஸ் அ ஃபெயிலியர், யூ வுட் பி இன் த ராங் சைட் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி.
1: புரியுது சார், ஒரு படைப்பாளியை வந்து அவனுடைய பேக்ரவுண்ட் அதெல்லாம் வச்சு தான் நம்ம எடை போட போகிறோம் அவருடைய படைப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வந்து மில்லனியல்ஸ், நாங்கள் இண்டிவிஜுவலிஸ்ட்டை பேசுகிறோம். ஒரு ஒடுக்கக்கூடிய ஒரு சமூகத்துலேருந்து வரக்கூடிய ஒருத்தருக்கு கூட டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய பேக்ரவுண்ட் வச்சு செக் பண்ணி இவர் இப்படி தான் முத்திரை குத்துறதுன்றது வந்து ஸ்டீரியோ டைப்பிங் ஆகிடாதா?
0: அதான், லேபிளிங் பண்ணக்கூடாது, ஸ்டீரியோ டைப்பிங் அகெயின் பண்ணக்கூடாது. பட் யூ கேன் டேக் தட் இன் டு கன்சிடரேஷன். அந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை இப்போ உதாரணத்துக்கு அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை கன்சிடர் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துக்கு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறது, அந்த எங்கள்ஸ் கதையை எடுத்துட்டோன்னுங்களேன், ஏய் இவன் வந்து முதலாளி பையன்தான்ப்பா அதனால் இப்படி இவெல்லாம் சும்மா நடிப்பு அப்படின்னு சொல்லுகிற லேபிள் ஸ்டீரியோ டைப்பிங் அங்கே நடந்திருக்கும். ஓகே, அந்த தொழிலாளர்கள் மத்தியில். ஆனால் அதை தாண்டி இல்லை என்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற வாய்ஸும் அங்கே இருந்திருக்கும். அதனால தான் எங்கள்ஸ் கூட வந்து பேசுகிறாங்க, அவர் தொடர்ச்சியாக வந்து அந்த தொழிலாளர்களும் இயங்குறாரு. அதனால் அந்த ஸ்டீரியோ டைப்பிங் தப்பு தான், ஆனால் ஸ்டீரியோ டைப்பிங் மட்டுமே எப்போவுமே இருக்காது, அங்கே வந்து வேலிடான பாயிண்ட் இருக்கும். இப்போ ஸ்ரீனிவாச ராவ்ங்கிற வந்து ஒரு தஞ்சாவூரில் போய் அங்கே இருக்கிற மக்கள் விவசாய கூலிகளுக்கு வந்து போராடுறாரு அப்படின்னா, அவர் ஒரு உயர் சாதியை சேர்ந்தவர். ஓகேவா, அங்கே வந்து அந்த கேள்வி வந்துச்சு, இவரே உயர் சாதி, இவரே வந்து நிலத்தெல்லாம் வச்சுக்கக்கூடிய உடைமையாளர், இவர் எப்படி நமக்கு வந்து நல்லது பண்ணுவார் அப்படின்னா. இப்போ அந்த இடத்துல என்னால் நான் அப்படிலாம் உயர் சாதியாக பிறப்பால் இருந்தாலும் நான் வந்து அவங்க செய்கிறத செய்ய மாட்டேங்கிறத இவர் பிஹேவியரில் லைஃப் ஸ்டைலில் காமிச்சார். ஏழைகளோட தங்குறது, அவங்க சாப்பிட்ற விஷயங்களை வந்து சாப்பிட்றது, எந்த போலீஸ் வந்து அடிக்க வருதுன்னா இவர் முன்னாடி போய் நின்று அடி வாங்குறது. அப்போ வந்து உங்களுக்கு அந்த யூனோ நம்பிக்கை வந்து பில்ட் ஆகும். ஸோ அப்படி தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், அதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸ்டீரியோ டைப்பிங் பண்ணுவாங்க, பட் அந்த ஸ்டீரியோ டைப்பிங்கை நீங்கள் கடக்கிறதுக்கு நீங்கள் அதை தாண்டி அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய நேர்மை வந்து இருந்துச்சுன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க.
1: சார், இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து அந்த ட்ரஸ்ட்டை சம்பாதிக்கிறதுக்கே நம்ம நிறைய எப்படி சொல்றது, நிறைய வேலை செய்யணும், நிறைய எஃபர்ட் போடணும் அப்படின்ற போது அந்த பொசிஷன் வரும்போதே நான் பாதி எக்ஸாஸ்ட் ஆகிடுறேன். என்னோட ஐடியாஸை யூஸ் பண்ற அளவு தெம்போ தைரியமோ எதுவுமே என்கிட்ட இருக்காது. இதை நீங்க எங்கள்ஸ் சொல்லியிருந்தீங்க, எங்கள்ஸ் வந்து எல்லாரும் அடிச்சாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, அவர் அன்னைக்கு கோவப்பட்டு நான் திரும்ப போய் அவர் அப்பா மாதிரியே அவர் இருந்திருந்தாருன்னா எனக்கு கிளாஸ் ஸ்ட்ரகிள்ன்ற ஒரு தியரி வந்திருக்காது. பர்காய்ஸ் யாரு, ஒடுக்கப்பட்ட கிளாஸ் ஸ்ட்ரகிள் பத்தி நீ யாருக்குமே தெரியாது, கம்யூனிசம்ன்ற ஒன்று வந்திருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நபரை இண்டிவிஜுவலா நமக்கு தெரியாத ஒரு நபரை பத்தி லேபிளிங், அவங்க பேக்ரவுண்டை கன்சிடர் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்டீரியோ டைப்பிங்ல இருந்து தவிர்த்து ஓகே இவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்ற பொறுமையை மக்கள் மத்தியில் எப்படி விதைக்கணும் சார்?
0: இல்லை, அது ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட் இருக்குல்லையா, எங்கள்ஸ் வந்து அதை பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு பண்ணியிருக்க முடியாது. பட் ஹீ கேவ் த டைம் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் இல்லையா, ஹீ டுக் த டைம் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். அது வந்து நம்மளும் எடுக்கணும். நம்மளை ஒருத்தர் ஸ்டீரியோ டைப் பண்ணுறாங்க, ஒரு குரூப் வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணுறாங்க, நான் அது கிடையாது அப்படிங்கிறது என்னோடய பேர்டன் ஆஃப் ப்ரூஃப். என்னுடைய காலகட்டத்தில் நான் வந்து ஒரு ஆதிக்க சாதியில் பிறந்திருக்கேன்னு வைங்களேன், ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியில் இருக்கக்கூடிய நபர் வந்து என்ன சந்தேகமாக தான் பார்ப்பார். ஓகேவா? ஏன்னா அவருடைய வாழ்க்கையை அவங்க அப்பா அம்மாலாம் எந்த அளவுக்கு வந்து ஒடுக்கப்பட்டாங்கிறது தான் அவர் மனசுக்குள்ளே இருக்கும். எனக்கு அதெல்லாம் இருக்காது. ஆனால் நான் பண்ணுறது தப்புங்கிறது, இப்படி ஒரு தப்பான ஒரு கம்யூனிட்டியில் பிறந்திருக்கேங்கிறது மட்டும் எனக்கு இருக்கும். இப்போ நான் வந்து நான் வந்து இப்போ திரும்பிட்டேன், அதனால் நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொன்னால் நான் ஏன்டா நம்பணுங்கிற இடத்துலருந்து தான் அவர் யோசிப்பார். ஆனால் அதை தாண்டி அங்கே நின்று நான் ப்ரூஃப், அந்த ட்ரஸ்ட்டை வந்து நான் பில்ட் பண்ணுறது என்னுடைய பேர்டன் ஆஃப் ப்ரூஃப். என்னுடைய காலத்தில் இதுக்கு முன்னாடி என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் நான் சிலுவை சுமந்து தான் ஆகணும். அதை சுமந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து அங்கே அவங்களுக்கான விடுதலையை பெற முடியும்னா அதை நான் சுமந்து தான் ஆகணும். அது தவிர்க்க முடியாது. ஏன்னா அப்போ அதுவுமே ப்ரிவிலேஜ் ஆயிரும், அதுவுமே ஒடுக்குமுறை ஆயிரும். நான் வந்து இப்படி ஒரு அப்பர் காஸ்ட்லேருந்து வந்துட்டு உங்களுக்காக விடுதலை வாங்கி கொடுக்க போராடிட்டுருக்கேன், நீங்கள் எப்படி என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா அது ஒரு வகை ஒடுக்குமுறை. ஸோ அப்போ அவன் மனசில் எழக்கூடிய கேள்வியை கூட கேட்க முடியாதுங்கிற ஒரு இடத்த நான் கொடுக்குறேன் இல்லையா, அது தப்பு. அந்த இடத்துல நம்ம தான் இறங்கணும். நம்ம ப்ரிவிலேஜ்லேருந்து கீழே இறங்கி நம்மளுடைய சிக்கல்களை அவங்களுக்கு சிக்கலுடைய நிகராக நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் வரும், அவங்க கூட இணைஞ்சு நம்ம வேலை பார்க்க முடியும்.
1: இது திரும்பவும் ஒரு தனிப்பட்ட நபருடைய முயற்சிகளுக்கு தான் வந்து லிமிட் ஆகுது அப்படின்னு
0: சொல்கிறேன். ஏன்னா என்டையர் மக்களை நம்ம போய் திருத்த முடியாது. ஒரு இண்டிவிஜுவல் வந்து இஃப் இஸ் கோயிங் அவுட் ஃபார் டூயிங் சம்திங் கிரேட், ஹீ வுட் ஹாவ் தி கேப்பபிலிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் திஸ் ஸ்டஃப் அண்ட் யூனோ மாற்றிக்கிறதுக்கும் அவருக்கான வாய்ப்பு அதிகம். இதே வந்து ஒரு 100 கோடி மக்கள்கிட்ட கிளம்பி போய் நீங்கள்லாம் திருந்தி வாங்க, நீங்கள்லாம் புரிஞ்சுக்கங்க, ஸ்டீரியோ டைப்பிங் கிடையாது, நான் 100 கோடி பேருக்கு போய் பாடம் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒருத்தர்கிட்ட பாடம் எடுத்து புரிய வச்சிட முடியும். அது ஈஸி. அதனால
1: இது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு இண்டிவிஜுவலோட எஃபர்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த
0: மாதிரி காட்டும்.
1: கண்டிப்பாக சார். சார், அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா வந்து விருதுகள் அப்படின்றது வந்து ஒரு காலத்தில் ஊக்குவிக்கிறதுக்காக கொடுக்கப்படுது, இன்றைக்கி வந்தவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் மக்கள் மத்தியில் பெருவலாக போயிட்டுருக்கு. ஆனால் இதை குறித்து, அதாவது விருதுகள் இன்றைக்கி ஊக்குவிக்கிறதுக்காக தான் கொடுக்கப்படுதா இல்லை ஒரு பார்ஷியாலிட்டி அதை சுற்றி நிலவிட்டுருக்கா அப்படின்னு ஒரு எழுத்தாளராக அந்த உலகில் இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் சார்?
0: பார்ஷியாலிட்டி ஆப்வியஸாக இருக்குது. இந்த நெட்ஒர்க் ஆஃப் காண்டாக்ட்ஸ் இல்லையா, அந்த நெட்ஒர்க் ஆஃப் காண்டாக்ட்ஸ் தான் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவார்ட் கொடுப்பாங்க. எனக்கு வந்து இப்போது ஒரு பர்டிகுலர் அமைப்பு வந்து அவார்ட் கொடுக்குது அப்படின்னா அந்த அமைப்புக்குள்ளே இருக்கிற யாரோ ஒருத்தர் நான் பழகிருக்கணும், அல்லது நான் பழகின ஒருத்தருக்கு அவரை தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து பயஸ் தான். அதனால் வந்து விருதுகள் ஒரு எழுத்தாளனை ஒரு கலைஞனை உருவாக்குவதில்லை. தேவைப்பட்டுச்சுன்னா அந்த விருது வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டால் இவர் வாங்கிக்கலாம். ஜெயகாந்தன் வந்து ஞானபீடம் அவார்டு இந்தியா கொடுத்துச்சு, இந்தியன் ஸ்டேட், அதுவும் சாகர் கட்டத்தில். அவர் எழுதிலாம் முடித்ததுக்கப்புறம் இப்போ அவர் ரெண்டு விஷயம் சொன்னார். இப்போ நான் எழுதாமல் இருக்கிறதுக்கு ஞானபீடம் கொடுக்குறாங்களா இல்லை எழுதுனதுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இன்னொன்று, ஓகே ஃபைன், எனக்கு கொடுத்ததுனால ஞானபீடம் கௌரவம் அடைந்ததுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அதனால் வந்து விருதுகளை பற்றிலாம் கலைஞர்களோ எழுத்தாளர்களோ பொருட்படுத்துறதில்ல. உண்மையான என்ன சொல்கிறது, இந்த மக்கள் சார்ந்த கலைஞர்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட அதிகமாக ரீச் ஆகி ஒரு சேஞ்ச் கொண்டு வர்றது தான் முக்கியமான விருதாக பார்ப்பாங்க. மேக்ஸிமம் கார்க்கு யாராவது ஆஸ்கர் அவார்ட் கொடுத்தாங்களா? என்ன கிடையாது. ஸோ பட் அவருடைய தாய்ங்கிறது வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி வந்து புதுமை புத்தனுக்கு யாராவது சாகித்ய அகாதமி கொடுத்தாங்களா? என்ன அவருடைய பொன்னகரம் கதை வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு ரீசண்டாக பிரபஞ்சன் வந்து ஒரு மேடையில் இது மிஷின் யுகம் அப்படின்னு ஒரு சிறுகதையை பற்றி, புதுமை புத்தன் சிறுகதையை பற்றி பேசியிருப்பார். ஸோ அவருக்கு அவார்டெலாம் வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ராபலி கொடுத்துருப்பாங்க. பட் இந்தியாவுடைய அல்லது இந்த நாட்டுடைய ஒரு முக்கியமான ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடச்சிருக்காது. ஆனால் அதை தாண்டி மக்கள்கிட்ட பேசக்கூடிய இடத்துல இருந்து அவர் இருக்கார்ல, அதுதான் வந்து முக்கியம். நேற்று கூட நாங்கள் ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் எழுத்தாளர் ராதவந்தி சென்னியா வந்து பேசிகிட்டு இருந்தார். இப்போ கலைமாமணி அவர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணி அந்த விருதுகள்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண உடனே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், அதில் வந்து எழுத்தாளர்னு ஒரு பட்டியல் போட்டிருந்தாங்க, அவங்கெல்லாம் எழுதுகிறாங்கங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். இன்னொரு விஷயம் வந்து அவங்கெல்லாம் எழுதுகிறாங்கங்கிறது எனக்கே இப்போ தான் தெரியும், அவங்களுக்காவது தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு வந்து ஒரு கிண்டலாக சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவங்களுக்குலாம் எப்படி வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் போயிருக்கோம் அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த பேனலில் இருப்பாங்க, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி தான் வரும். அதை தாண்டி வந்து ஆதவன் தீட்சன்யா இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். இந்த வே ஹி ரைட்ஸ் எல்லாமே வந்து காலாலலாம் ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பார். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இந்த இந்த சோகால்ட் விருதுகள் வந்து ரீச் ஆகாது. காரணம் என்னென்னா, அவங்க வந்து அதிகாரத்தை எதிர்த்து எழுதுறவங்க, அவங்கள வந்து இந்த அதிகாரம் வந்து அவார்டெலாம் கொடுத்து கௌரவிக்காது, ஆனால் மக்கள் கொடுப்பாங்க.
1: இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து பார்ஷாலிட்டி ஓரளவு நிலவுது அப்படின்றது வந்து தெளிவாக இருக்கும் மக்களுக்கு. ஆனால் இதை வெளியிலேருந்து வரக்கூடிய இல்லை வளர்ந்து வரும் ஒரு எழுத்தாளர் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக வந்து டிமோட்டிவேட் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு வேர்ட்ஸ் சொல்லணும்னு நினைப்பீங்க சார்?
0: ஆனால் விருதுகள் நோக்கி எழுதாதீங்க, மக்களை நோக்கி எழுதுங்க. மக்களை நோக்கி எழுதுனா குறைந்தபட்சம் நீங்கள் விருது ஏன் உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியை மக்களாவது எழுப்பி கொடுக்க வைப்பாங்க. ஸோ விருதுகளை நோக்கி எழுதுனீங்கன்னா அது வந்து அதிகாரத்துக்கு ஃபேவராக உங்களை எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு உருவாக்கும். அதிகாரத்தை நோக்கி ஃபேவராக நீங்கள் எழுதுனீங்கன்னா அது எழுத்தாகவே பொருட்படுத்தப்படாது, மக்களும் உங்களை பொருட்படுத்த மாட்டாங்க. ஸோ மக்களை நோக்கி எழுதுனீங்கன்னா இப்போ இல்லைனாலும் உங்கள் காலத்துக்கு அப்புறமாவது வந்து அது வந்து கொண்டாடப்படும். ஸோ மக்களை நோக்கி எழுதுங்க, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளை நோக்கி எழுதுங்க, இந்த சமூகத்துக்கான மனித மானுட சமூகத்துக்கான ஆன்மீக அல்லது பொருளாதார விடுதலையை நோக்கி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எழுதுங்க. ஒரு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிச்சைக்காரனும் ஸ்விகி பைக் ஓட்டுறவனும் ஒரே நிலமையில் இருக்கிறான், ஆனால் அவன் அந்த நெட்ரோட்டில் நின்று சண்டை போட வச்சது யாருங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அதை நோக்கி எழுதும்போது அங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பிறக்கும். அதனால் அந்த மாதிரி மக்களை நோக்கி எழுதும்போது தான் அதுதான் உண்மையான விருதாக இருக்க முடியும். ஸோ விருதுகளை நோக்கி எழுதாதீங்க, மக்களை நோக்கி எழுதுங்க.
1: அது ரொம்ப நல்ல அட்வைஸ் சார். ஒரு எழுத்தாளருக்கு எப்பயுமே அவங்க அப்சர்வெண்ட்டாக இருப்பாங்க, நிறையா விஷயங்களை அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் பூவுலகன் நண்பர்கள் அப்படிங்கிற மெம்பராக ரொம்ப வருஷம் இருந்திருக்கீங்க, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி

0: உடஞ்சு ஒரு மிகப்பெரிய அழிவு வந்து ஏற்படுது. அந்த அழிவுக்கு அடிப்படையான விஷயம் என்னன்னா, கிளேசியர் லேக்குங்கிறது பனிக்கட்டிகளால் சூழப்பட்டு ஒரு பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்துல தண்ணி தேங்கி இருக்கு, அதுதான் ஏரி, அதுதான் அந்த லேக்காக இருக்கு. இப்போ இமயமலையில நம்ம பனி அதிகமாக இருக்குன்றது நமக்கு தெரியும். அந்த பனி அதிகமாக இருக்கக்கூடிய இமயமலையிலே பனி உருகுது அப்படின்னா அங்கே வந்து வெப்பம் அதிகமாயிட்டிருக்குன்னு அர்த்தம். அது உருகி அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து கீழே விழுகுது, விழுந்து இருக்கிற ஆறோட அதிகமாகி நீர்மட்டம் உயர்ந்து எல்லா இடங்களும் ஸ்ட்ரக்சர்ஸையும் உடச்சிட்டு போகுது. சரி, அங்கே இருந்த ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா மக்களுடைய வீடுகளாக கிடையாது. அங்கே வந்து ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸ்னு ஒரு மூணு பிளான்ட் கட்டி வச்சுருக்காங்க. அதில் ஒரு ரெண்டு பிளான்ட் வந்து ப்ரைவேட்டைஸ்ட் பிளான்ட்டு, அதில் இன்னும் ஒரே ஒரு பிளான்ட் வந்து கவர்மெண்ட் பிளான்ட்டு. இவ்வளோ வல்னரபிளான ஒரு நேச்சுரல் லொக்கேஷனில் ஏன் இப்படியான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. இதுலேருந்து தான் நம்ம அந்த கேள்வி வந்து நகர்த்தணும். நீங்கள் வந்து ஒரு இமயமலை மாதிரியான ஒரு இயற்கை சூழல் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இப்படியான அந்த மலையை குடைஞ்சி அதுக்குள்ளே வந்து ஒரு பிளான்ட்டை கட்டுறீங்க அப்படின்னா கிளேசியர் வந்து இட்ஸ் பவுண்ட் டு பிரேக், சின்ன அதிர்வு கூட வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணும், அவலான்ச்சி வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் நான் ஒரு வீடியோ கூட அந்த டைமில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் வந்து வேணும்னே ஒரு கிளேசியர் லேக்கில் வந்து குளிக்கிறான், குதிச்சு தண்ணியில் குதிக்கிறான், குளிக்கிறான். இவன் குடிக்கிற லேக்குக்கும் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு பனி படர்ந்த இது இருக்குது, ஆம்புலன்ஸ் வந்து அப்படியே சரிஞ்சு வருது, பனிச்சரிவு வந்து ஏற்பட்டு வருது. ஐ காஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து அவன் ஏறுறான். இவன் குளிக்கிறதுக்கும் அவன் அந்த பனி சரிவு ஏற்படுற இடத்துக்கும் தூரம், ஆனால் இவ்வளோ ஃப்ரெஜைலாக வல்னரபிளாக அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இயற்கை வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. அந்த இடத்துல போயிட்டு ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஒரு மூணு கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அந்த மொத்த அந்த கனெக்ஷன்ஸையும் கொலாப்ஸ் பண்ணி நீங்கள் கட்டுறீங்கன்னா ஒரு இட் நாட் கிவ் ரியாக்ஷன்ஸ். ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ஏற்படுது, அதனோட விளைவாக இப்படி அடியுது. சரி, இப்போது கிளேசியர் லேக் ஏன் உருகுச்சு அப்படின்னா வெப்பம் அதிகரிக்குது. வெப்பம் ஏன் அதிகரிக்குதுன்னா நம்ம வாழ்க்கை முறை, நம்ம இப்போ கொரோனா காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து பூமி ஓரளவுக்காவது நிம்மதி பெருமூச்சு விட்டுச்சுன்னு சொல்லலாம். நம்ம லாக்டவுனில் உட்காந்து ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகள் அல்லது மாசுபாடுகள் இல்லாமல் வந்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கொரோனா வந்து இப்போ கொரோனாவது அது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திறந்து விட்டாங்க. அந்த ஒரு 8 மாதம் எவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்து இல்லாமல் இருந்துச்சோ அதையும் சேர்ந்து எடுக்கிறதுக்காக வேகமாக ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் அதிகமாக சுரண்டுது, அதிகமாக காடுகளை அழிக்குது, அதிகமாக வந்து மலைகளை குடையுது, இன்னும் அதிகமாக மக்களை வேலைக்கு அனுப்புது. மக்கள் இப்போ கூட வந்து எம்ப்ளாயீஸ் தொழிலாளர்கள் சட்டங்களெல்லாம் வந்து ரத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து வண்டியை எடுத்துகிட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்காங்க. இது வந்து இன்னமும் இதுக்கு முன்னாடி வந்தப்போ 7 வருஷம் சொன்னேன், இன்னமும் அதிகமாக நம்ம கண்ணு முன்னாடியே இது வந்து ஒரு 2014 ஒரு ஹிமாலயன் சுனாமி அப்படின்னு இதே உத்தராகண்டில் வந்துச்சு. இப்போ அடுத்து ஒரு 4-5 வருஷத்தில் திரும்ப அகைன் வருது, இனியும் வரும். இந்த வருஷம் வந்து த மோஸ்ட் ஹாட்டஸ்ட் இயர் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு. இப்போவே அதுக்கான சூழல் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நாள் முன்னாடி வந்து மழை அடிக்கிற மாதிரி இருந்தது, இப்போ கடுமையான வெயிலாக இருக்குது. பிப்ரவரி வரைக்கும் வந்து யார் எந்த காலத்துலேயாவது நம்ம பனியை வந்து காலை பனி வந்து அனுபவிச்சிருக்குமான்னு யோசிச்சு பாருங்கள், கிடையாது. ஜான்வரியிலே முடிஞ்சிடும், பொங்கல் கொண்டாடினோடனே புகமூட்டம் போட்டு ஒரு வெப்பத்துக்கு வந்துடுவோம். ஆனால் இப்போ பிப்ரவரி எண்டு வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா குளிரும், அந்தளவுக்கு பனி இருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் வந்து வழக்கமாக இல்லாமல் மாறிக்கிட்டு இருக்குங்கிறதனுடைய அடையாளம். இந்த மாற்றங்கள் ஒன்று சேர்ந்து எக்ஸ்போனன்ஷியேட் ஆச்சுன்னா அது என்னவாக ஆகும் அப்படிங்கிறத நம்ம உத்தராகண்டில் பார்த்தோம், இனியும் பார்ப்போம். ஸோ காலநிலை மாற்றம் வந்து சரியாகணும்னா நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் தேவை, நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற அதிகாரங்களில் மாற்றங்கள் தேவை, அதுதான் அடிப்படையாக பார்க்கணும்.
1: பெண்கள் ஒடுக்குமுறை பற்றி முன்னாடி சொன்னீங்க சார். ஸோ இப்போ வந்து நிறைய கதைகள் வந்து இன்னும் இருக்குது. என்னென்னா இப்போ வந்து ஒரு பெண் கற்ப கேள்வி கேட்குற மாதிரியோ இல்லைன்னா அந்த கேள்விக்கு அப்புறம் வந்து என்னென்ன பிரச்சனைகள் உருவாகுது, அதில் வந்து மோஸ்ட்டாக எப்படி இருக்குன்னா ஒரு பெண் வந்து பாதுகாப்பிற்காக ஒரு ஆணை சார்ந்திருக்க மாதிரியே பல எழுத்தாளர்கள் எழுதிட்டுருக்காங்க. ஸோ அதில் உங்கள் பார்வை எப்படி?
0: அதான், அந்த எழுத்தாளர்கள் ஆண்களாக இருப்பாங்க, சிம்பிள். ஸோ ஆணுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவன் எழுதுகிறான். பெண்கள் வந்து அப்படிலாம் இண்டிவிஜுவலாக இருக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்குங்கிறது இன்றைக்கி இன்டர்நேஷ்னல்லே வந்து கொரோனா ஹேண்ட்லிங்லேயே நிறைய பார்த்துருக்கோம். நம்ம ஜெர்மனியில் மெர்க்கலாக இருக்கட்டும், ஜசிந்தா வந்து இருக்கட்டும்.

0: நியூசிலாந்து அண்ட் ஐஸ்லாண்ட் அவங்கெல்லாம் வந்து பெண் தலைவர்கள் தான். நம்மெல்லாம் ஹேண்டில் பண்ண லட்சணத்தை விட அவங்க பிரமாதமாகவே கொரோனா ஹேண்டில் பண்ணாங்க, ஷார்ட் அவுட் பண்ணாங்க, தீர்வுகளை நோக்கி நடந்தாங்க. அது ஒரு முக்கியமான ஆய்வாகவே இப்போ நடத்தப்பட்டுருக்கு. எப்படி பெண் தலைமைகள் கொரோனாவை அல்லது மக்களுக்கு கொரோனாவை வந்து வெற்றிகரமாக ஹேண்டில் பண்ணி மக்களுக்கான நலனை ஈஸியாக கொடுக்க முடிஞ்சது, அவங்களுக்கு வாட் மேக்ஸ் தம் டு டூ தட் அப்படிங்கிறத நோக்கி பல ஆய்வுகள் நடந்துட்டுருக்கு. அதனால் பெண்களை ஒடுக்கி பார்ப்பதுங்கிறது நம்ம சொசைட்டியோட பேட்டர்ன். ஸோ அது தொடர்ச்சியாக வந்து பண்ணுவாங்க. ஒரு 1000 இருந்தாலும் ஒரு ஆணுடைய துணை தேவை அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு 1000 இருப்பாங்க. ஸோ அது வந்து திரும்ப திரும்ப அவங்கள வந்து மரியாதையோடு வந்து ஷேக்கிள்ஸ் போடுறதுக்கான வழக்கம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயந்தான், இந்த யானையோட மென்டல் பிளாக்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து இப்போ வந்து ஏதாவது அந்த வண்டலூர் மாதிரியான சாங்க்சுரிஸில் வந்து யானைகளை சின்ன வயசுலேயே குட்டியிலே கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே வந்து கூப்பிட்டு போயிட்டு காலில் சங்கிலி கட்டி நிறுத்திடுவாங்க. நிறுத்தினோடனே குட்டி யானை என்ன பண்ணோம்னா அதை அறுத்துட்டு போகிறதுக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக பண்ணோம், பட் அறுக்கவே முடியாது. ஏன்னா அதனுடைய வலிமை வந்து அந்த சங்கிலி வந்து அதை விட அதிகமாக இருக்கும். அதனால் மென்டலி அது ஒரு சோர்வு அடைஞ்சிரும். ஓகே, இந்த சங்கிலியை அறுக்க முடியாது போல இருக்குது, இழுக்க முயற்சி பண்ணால் நம்ம காது கால் தான் வந்து புண்ணாகுதுன்னு நின்றோம். இப்போ என்னென்னா அதுக்கப்புறமா அந்த ஷேக்கிள் மட்டும்தான் மாட்டுவாங்க, பட் சங்கிலி வந்து அதே சங்கிலியாக தான் இருக்கும். இந்த யானை வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கப்புறமும் இதை நம்ம வந்து உடைக்க முடியாது அப்படின்னு இதுவாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த சின்ன வயசில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஓகே இதை வந்து நம்ம உடைக்க முடியாத சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கிற உருவத்துக்கு அது லைட்டாக இழுத்தாலும் அது அருந்துடும், அது எஸ்கேப் ஆயிடும். ஸோ இது இந்த மாதிரியான ஷேக்கிள்ஸ் வந்து போடுவதற்குன்னு இந்த சமூகத்தில் நிறையா ஆண்கள் எப்போவுமே இருந்துகிட்டு இருப்பாங்க. 1000 இருந்தாலும் அப்படின்னு பேசுறதுக்குன்னு ஒரு குரூப் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பெண்கள் அதை தாண்டி வந்துட்டு தான் இருப்பாங்க. அதுதான் எவல்யூஷன், அதுதான் வந்து ஹியூமன் கைண்டோடைய அடுத்த கட்டமாக இருக்கும். அதனால் அவங்களெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அப்படிலாம் வந்து ஆண்கள்லாம் சப்போர்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னா இந்த சங்கிலியை அறுத்து இருக்கிற யானையாக அதை கடந்து வந்து பெண்கள் வரணும். வந்துக்கிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை நோக்கி தான் போகும்.
1: சிஆர்எஸ் வந்த அனுபவம் பற்றி எங்களோட சில வார்த்தைகள் பகிர்ந்துக்கோங்க.
0: யா, கம்யூனிட்டி ரேடியோ ஆல்ரெடி நான் வந்து வந்திருக்கேன் சில நாட்களுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அண்ட் இப்போவும் திரும்ப ஞாபகம் வச்சு கூப்பிட்ருக்கீங்க, விச் இஸ் அது வந்து நல்ல விஷயம். தேங்க்ஸ் ஃபார் தேட். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசுங்க. ஏன்னா இங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து என்னது விஜய் படம் வந்ததே, என்ன மாஸ்டர், அதில் வந்து காலேஜ் பற்றி சொல்லுவாங்கள்ல, இங்கேருந்து தான் மக்கள் வந்து வெளியே போய் ஓட்டு போடுறாங்க. ஸோ இங்கே இருக்கிற பசங்களுக்கு அரசியல் தெரிஞ்சால் தான் வெளியே போய் அவங்க சரியான அரசியல் வந்து செய்வாங்க அப்படின்னு வந்து மாஸ்டர் சொல்லுவார். அது மாதிரி இந்த மாதிரி சமூகத்தில் இருக்கிற பல திங்கிங் ப்ராசஸஸ் வந்து இங்கே மக்களுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து கொடுப்பதற்கான இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. அதில் வந்து ஏன்னா அப்டேட் ஆகிற விஷயங்கள், இப்போ காலநிலை மாற்றம்ங்கிறது முக்கியமான விஷயம், அது வந்து நீங்கள் பேசியே ஆகணும். அதே மாதிரி தான் நடுநிலை, அந்த விஷயமும் வந்து ஹவு அது வந்து ஃபேக்கான விஷயம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பேசணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களெல்லாம் இப்போவே ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இது பற்றின சிந்தனைகளை ஆழ்ந்து விதைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ கூட என்னோடய பார்ட்னர் ஆக்சுவலி அவங்க வந்து மாதர் சங்கத்தில் இருக்காங்க, அங்கே ஒரு ரெண்டு பசங்க வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து இதுக்கு வந்திருக்காங்க இன்டர்ன்ஷிப்க்கு. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நியூஸ்லாம் பார்ப்பீங்களாங்கிற மாதிரிலாம் ஏதோ பேசிகிட்டு வந்திருக்காங்க. ரெஹானா தெரியுமா அப்படின்னு, ரெஹானானா யார் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாட்டுக்காக இல்லை, குறைந்தபட்சம் அரசு இப்போ சமீபத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட நியூஸுக்காகவாவது அது தெரிஞ்சிருக்கணும். பட் அது தெரியாத அளவுக்கு வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது இந்த இங்கே வந்து அது இல்லாமல் அதுக்கான வாய்ப்புகளை வழங்கக்கூடிய இடமாக சிஆர்எஸ் இருக்குது, விச் இஸ் குட். இதை தொடர்ச்சியாக பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார். தன்னுடைய எழுத்துக்களின் மூலமா தனக்கான அடையாளத்தை உருவாக்கி கொண்டு சிறுகதை, கட்டுரை, கவிதை என தொடர்ந்து இயங்கி வரும் மற்றும் இன்றைய எழுத்தாளர்கள் சிந்தனைகளை தவிர்க்காத, அவற்றை முன்வைக்க தயங்காத, அகவயமான உண்மைகளை கொண்ட, தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட எழுத்தாளர் திரு ராஜசங்கீதன் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நாங்கள் உங்க ஆர்ஜே கேத்ரின் மற்றும் ஆர்ஜே சுஜாதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைபிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.

0: இருந்தது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இது நம்ம பிரபஞ்சத்துல வாழ்ற எல்லாருக்கும் பொருந்துற நிதர்சனமான உண்மை. டென்த் முடிச்சப்புறம் எந்த குரூப் எடுக்கணும்ன்ற கேள்வி, டுவெல்த் முடிச்சப்புறம் எந்த காலேஜ் படிக்கணும்ன்ற கேள்வி, யூஜி முடிச்சப்புறம் மேல படிக்கலாமா இல்ல வேலைக்கு போலாமான்ற கேள்வி, அப்படி வேலைக்கு போறோம்னா நம்ம படிச்ச ஸ்ட்ரீம்ல வேலைக்கு போலாமா இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமான்ற கேள்வி, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன படிக்கணும், என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு, நம்ம ஆசையும் நமக்கு பிடிச்ச மாதிரியும் அதே சமயம் செக்யூர்டான கெரியராவும் வேணும். இது எல்லாமே நம்ம கெரியரை நோக்கின பயணம் தான். இந்த பயணத்துல நம்ம தேவை, நம்ம கனவு, நம்ம கேப்பபிலிட்டிஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு நம்ம கெரியரை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண சரியான கைடன்ஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே தேவைப்படும். அந்த வகையில மனசுல இதே மாதிரி பல கேள்விகளுக்கு விடை தேடும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த சிறப்பு நேர்காணல் ஒரு வழிகாட்டி அமையும்னு நாங்க நம்புறோம். சோ இதுக்கு மேலயும் வெயிட் பண்ணாம நம்ம டக்குனு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். நான் உங்க ஆர்ஜே கார்த்திகா, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெரிந்த நல்லறிவு வேண்டும்னு பாரதியார் வரிகளுக்கு ஏத்த மாதிரி திண்ணிய நெஞ்சத்தோட கனவுகள் பல சுமந்து இன்னைக்கு கனவுகள் சுமக்கும் பல மாணவர்களுக்கு வழிகாட்டிய அமைந்திருக்கும் பாரதி அகாடமியோட டைரக்டர், கெரியர் சக்தி மற்றும் தளிர் நிறுவனத்தோட சிஇஓ செந்தமிழ் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியில நம்ம நேர்காணலுக்கு இணைந்திருக்காங்க. இன்னுமே படிப்பு முடிச்ச உடனே 18-20 வயசுக்குள்ள இருக்கும் பெண்களுக்கு கல்யாணம் முடிக்கிற நிலைமை நிலவும் அரிட்டப்பட்டி போன்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வளர்ந்து அரசு பள்ளியில படிச்சு அதுக்கப்புறமா நல்ல மதிப்பெண்கள் எடுத்ததால பிடெக் முடிச்சு தன்னோட கிராமத்துல முதல் பொறியியல் பட்டதாரி இவர் ஆயிருக்காரு. அத்தோட தன்னோட கனவுக்கு வேலியிடாம ஐஏஎஸ் ஆகணும்ன்ற கனவை நோக்கி பயணம் செஞ்சு இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்றதுக்காக சென்னை வந்து தான் சந்திச்ச இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் கிராமத்துல இருந்து வர வேற எந்த மாணவர்களுமே ஃபேஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக பாரதி அகாடமி தொடங்கி இன்னைக்கு பல மாணவர்கள் அவர்களோட கனவுக்கு பக்கத்துல கொண்டு போய் சேர்க்கிற உன்னதமான பணியாற்றும் இந்த பெண்மணி கண்டிப்பா பல ஆயிரம் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு சிறந்த முன்னோடியா அமைவாங்கன்றதுல டவுட்டே இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர் இன்னைக்கு நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியில இணைந்து இருக்காங்க. வணக்கம் மேம். கடல்ல பத்திரிகையாளர் ஆகணும்ன்ற கனவு, இன்னைக்கு கல்வியாளர் ஆகி இருக்கீங்க, இந்த ஜர்னி எப்படி அமைஞ்சிருக்கு மேம்?
1: ஆக்சுவலா இதை பத்தி இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா என்னோட பாலிய வயதுக்கு நான் போயிட்டு வரணும். என்னுடைய பிறந்த ஊர் நீங்க சொன்ன மாதிரி அரிட்டாபட்டி அப்படின்னு ரொம்பவே ஒரு சின்ன ஒரு கிராமம். அந்த கிராமம் சொன்னா நீங்க சொன்ன மாதிரியே தான், 18 எல்லா பெண்களையுமே திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்க மாதிரி மீடியாவோ இல்லை வந்து டிவி எந்த வகையான ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே எங்கள் ஊரில் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் எது வழியாக இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா பத்திரிகைகள் வழியாக தான். அந்த பத்திரிகைகளுமே காசு கொடுத்து வாங்கி எங்களால் படிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம ஏதாவது ஒரு பேப்பர், லைக் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், ஏதாவது ஒரு பொட்டலை பேப்பர் வந்ததுன்னா கூட அதை ஓப்பன் பண்ணி அதை உட்காந்து இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பிரித்து பார்க்கும் பொழுது ஆனந்த விகடன் வந்து என்னால் புதுசாக காசு கொடுத்து வாங்கி படிக்க முடியாது. பட் என்னென்னா பழைய புத்தக கடையில் எடைக்கு போடுவாங்க இல்லையா, அதில் போயிட்டு நான் 1 ரூபி கொடுத்துட்டு அந்த பழைய புத்தகங்களை 1 மந்த்துக்கு முன்னாடி வந்த புத்தகங்களை நான் படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ இப்படிதான் என்னோட அந்த படிப்பு ஆர்வம் வளர ஆரம்பிச்சது. அப்போ பார்த்தீங்கன்னா வெகுஜன பத்திரிகைகளில் ஆனந்த விகடன் ரொம்ப பிரபலமாக இருக்கும். ஸோ அதில் வர கட்டுரைகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு அந்த வாரத்திய தகவல்களை நம்மளுக்கு எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பத்திரிகையில் விகடன் மாணவ பத்திரிகையாளர் பயிற்சி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் ரொம்ப தொடர்ச்சியாக நடத்திட்டு வருவாங்க. ஸோ அந்த திட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த விகடன் மாணவ பத்திரிகையாளர் பயிற்சி திட்டத்தில் தேர்வானவர்களின் பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவோட பெயர்கள் போடுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இந்த பத்திரிகையில் நம்ம வேலை பார்க்கணும், இது மாதிரி எழுதணும். ஏன்னா இயல்பாகவே அந்த புத்தகங்களோடைய நம்ம பயணிக்க ஆரம்பித்ததுனால இயல்பாகவே அந்த எழுத்தார்வம் அண்டு நமக்கு இதில் போய் ஒரு ஜேர்னலிசம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு வளர ஆரம்பிச்சது. பட் ஒரு மிகச்சிறிய கிராமம், தமிழ் வழியில் படித்தது, அங்கே ஜேர்னலிசம்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. முதல்ல இதழியல் அப்படிங்கிறதுனா ஓகே அந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டே விஷயம், ஒன்று மருத்துவம் படிப்பாங்க இல்லை இன்ஜினியரிங் படிப்பாங்க இல்லை மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. ஸோ படித்தா பெருசாக படிக்க வைப்பாங்க, இல்லைன்னா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். பட் அந்த கனவு வந்து நான் எடுத்துகிட்டே வந்தேன். ஒரு கட்டத்தில் அது எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. எப்போ அப்படின்னா நான் காலேஜை படிக்கும்பொழுது செகண்ட் இயரில் நான் விகடனில் மாணவ பத்திரிகையாளராக ஜாயின் பண்ணேன். அகெயின் அதே மாதிரி தான், நான் மாணவ பத்திரிகையாளராக இருந்தேன். நான் மறுபடியும் என்னோடய கெரியரை நான் இதழியல்லே நான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எங்கள் வீட்டில் எனக்கு அலோவ் பண்ணல. ஏன்னா நான் கேம்பஸில் செலக்ட் ஆயிருந்தேன், ஒரு ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆயிருந்தேன். இல்லை இது சேஃப் கெரியர் கிடையாது, பொண்ணுங்க வரக்கூடாது, அதுவும் நம்மளை மாதிரி ஒரு சின்ன ஒரு வில்லேஜில் இருந்து வெளியில் வந்துட்டு அது அந்த பணி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இடையூறாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கனால என்னை அலோவ் பண்ணல. பட் இன்னைக்கு நான் அந்த கனவுகளை வந்து இதழியல்ல என்னோட கனவுகளை என்னோட பிஸ்னஸோட சேர்த்து நான் அதை எடுத்து போயிட்டு இருக்கேன்.
2: இப்போ நீங்க வந்து கல்வியாளரா இருக்கீங்க, உங்களோட கனவு நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும், ஒரு இதழியல்ல வந்து வேலை பார்க்கணும்ன்றது தான். ஆனா இப்போ நீங்க கல்வியாளரா இருக்கீங்க, சோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ நடந்தது, எதனால நடந்தது?
1: ஆக்சுவலாக இந்த கனவு அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து எல்லாருமே நினச்சிக்கிறாங்க. இப்போ நான் ஒரு கனவை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த கனவை நோக்கி நான் போகணும், அந்த கனவு எனக்கு கிடைக்கல அப்படின்னா அவ்வளோதான், என் லைஃப் தோல்வி அடைஞ்ச மாதிரி அப்படின்னு. இப்போ என்னோட லைஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னோட லைஃப்பில் நான் மூணு விதமான கனவுகள் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். என்னோட கனவுனாலே ஒன்று தானே இருக்கணும், மூணு விதமான கனவுகளா அப்படின்னு கேட்பாங்க. உண்மையாகவே அதுதான், எனக்கு ஒரு ஜேர்னலிசம் படிக்கணுங்கிறது எனக்கு ஆரம்ப கட்டத்துலேருந்து ஆசை, படிக்க முடியல. ரெண்டாவது, நான் ஐடி கம்பெனியில் போனேன், என்னால் வந்து அந்த மாதிரி 9-to-5 ஜாப்ல ஆக்குப்பைடாக இருக்க முடியல. ஸோ அங்கேருந்து நான் வெளியில் வந்தேன், சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் தேர்வுகளுக்கு தயாராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு அங்கே நான் ஃபேஸ் பண்ண சில விஷயங்கள், எனக்கு அதுவும் நான் முழுமையாக நான் போக முடியல. நான் ஒரு தேர்வில் செலக்டும் ஆனேன் 2016, அந்த சமயத்தில் என்னால் அதில் போய் உத்தரகாண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு பிறகுதான் நான் ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற மாதிரி இந்த பாரதிய அகாடமி நிறுவனத்தை ஆரம்பித்து கொண்டு வந்தேன். ஸோ எதுக்காக இதை நான் ஜேர்னி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், அதை நோக்கி தான் நம்ம எல்லாருமே பயணிப்போம். ஆனால் அந்த கனவுக்காக நம்ம உழைச்சிட்டே இருப்போம், ஒரு கட்டத்தில் அது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். அந்த போகிற பாத்தில் வந்து வேறு வேறு விஷயங்கள் நம்மளுக்கு அப்ஸ்டகிள்ஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதை மாதிரி வேறு மாதிரி கூட நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போகும் பொழுது நம்ம அது இதுதான் என் கனவு, இதுதான் என் கனவு, அதை நோக்கியே போகாமல் அந்த நேரத்தில் நம்மளுக்கு எந்த விஷயங்கள் நம்மளுக்கு தகுதிப்படுத்திக்கிறதுக்கு தேவைப்படுதோ அதை எடுத்துக்கணும். அப்படி நான் எடுத்துக்கிட்டது தான் இந்த கல்வி பணி. ஸோ நான் முதல்ல நான் சென்னைக்கு வரேன். என்னோட விஷயம் என்ன வரேன் அப்படின்னா, நான் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் படிக்கணும் தான் வரேன். பட் எனக்கு மனதோரத்தில் அந்த கனவு இருந்துக்கிட்டே இருக்கு, நான் ஒரு ஜேர்னலிசம் படிக்கணும், எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் மீடியாவில் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் கூட நான் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் தான் எனக்கு ஒரு பெண்ணாக ஒரு கிராமத்துலேருந்து நம்ம இங்கே வந்தோன்னா இங்கே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய பூதாகரமாக இருந்தது. நம்ம நைட்டு புக்கை ஓப்பன் பண்ணோன்னா படிக்க முடியாது, நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் 7,000 கொடுக்கணுமே, புக்கு வாங்க சொல்லியிருக்காங்க, புக்குக்கு 2,000 ரூபாய் கொடுக்கணுமே, 1.5 லட்சம் ரூபாய் நம்ம பே பண்ணியிருக்காங்க, நம்ம படிக்கணுமே அப்படின்னு ஒரு விதமாக பயம்தான் இருக்குமே தவிர, ஒரு தென் மாவட்டங்கள்லேருந்து வந்த எந்த ஒரு பெண்ணுமே சென்னைக்குள்ளே ஈஸியாக அந்த சிச்சுவேஷனை வந்து அடாப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இங்கே பாரம்பரியமாக இங்கேயே இருக்கிறவங்களுக்கு இந்த சென்னை பற்றிய பயம் கிடையாது. பட் முதல்ல நம்ம ஒரு சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து நம்ம பிறந்து உள்ளே வரும் பொழுது இந்த சென்னை

0: அப்படிங்கிறது மாநகரம் வந்து ரொம்ப பயமுறுத்தும். அதுவும் ஒரு பெண்ணா இருக்கிற பட்சத்துல ரொம்ப ரொம்ப பயமுறுத்தும். ஸோ அதுவே எனக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 months ஆச்சு என்னோட கேரியரை வந்து நான் கரெக்டாக செட் பண்ணிக்கிறதுக்கு. படிக்க தான் வந்திருக்கோம் பட் இவ்வளோ பயம் இருக்கே அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப டிலேயிங் ஆச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது, செகண்ட் அட்டம்ப்டில் தான் எனக்கு கிடச்சது, கிடச்சதுக்கும் நான் போக முடியாமல் ஆச்சு. ஸோ இதெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணோம். என்ன மாதிரி வந்து அடுத்து ஒரு பெண் வந்து உள்ளே நுழையிறாங்க அப்படின்னா அவங்க எந்த விதமான பயமே இல்லாமல் வரணும், அதுக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடமா பாரதி அகாடமி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணதான் என்னுடைய என்டர்பிரினர்ஷிப்பான பாரதி அகாடமி.
1: ரொம்பவே தென் மாவட்டங்கள்ல இருந்து மேலும் வளர்ந்து வரணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு இப்ப நீங்க சொன்ன பதிலே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க இப்ப சொன்னீங்க இந்த மாதிரி எனக்கு கிடைச்சது ஆனாலும் என்னால உத்தராகண்ட் வரைக்கும் போக முடியலன்னு. ஸோ அப்படி அரசு வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அது உங்களுக்கு கிடைச்சும் அதை நீங்கள் எடுத்துக்காம பாரதி அகாடமி அப்படின்ட்டு தொடங்கினதுக்கு பர்டிகுலராக ஏதாவது ரீசன்
0: கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு 2016 டிஆர்டிஓ எக்ஸாமில், ஆக்சுவலி அது வந்து யூபிஎஸ்சிக்கு அண்டரில் வர எக்ஸாமு, நியர்லி ஈக்குவலன்ட் டு கெசட்டட் ஆஃபீஸர் ரேங்க் 1 எக்ஸாம். அதை நான் வந்து உத்தரகாண்ட் போகாததுக்கு 2 ரீசன்ஸ் இருக்கு. நம்பர் 1 வந்து அகைன் எங்கள் வீட்டில் வந்து இப்போ ஒரு வெரி லோயஸ்ட் வில்லேஜ், அங்கேருந்து வந்து உத்தரகாண்ட் மாதிரியான நார்த் ஸ்டேட்டுக்கு அனுப்ப விருப்பப்படலை. அண்ட் ரெண்டாவது நான் எனக்கு இங்கே குரூப் 1 சர்வீஸ் வந்து அந்த டைமில் கிளியர் ஆகிருந்தது. இது 2 ரீசனால் நான் வந்து இல்லை வேண்டாம் இது வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுவோம், நம்ம குரூப் 1 எழுதிக்கலாம் அப்படின்னு நான் இங்கே இந்த எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணேன். பட் இந்த எக்ஸாம் எனக்கு இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு அந்த இயர் கிடைக்காம போயிடுச்சு. பட் இனி வரைக்குமே எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் அந்த கெசட்டட் ரேங்க் ஆஃபீஸர் எக்ஸாம் ரேங்க் போயிருக்கலாம் போயிருக்கலான்னு. பட் அதை விட நான் இப்போ உண்மையாகவே நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன், நிறைய விஷயங்கள் செய்கிறேன். அண்ட் எனக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 times கிளியர் ஆச்சு, பேங்க் எக்ஸாம் ஒரு 4 times கிளியர் ஆனிச்சு, ஆர்ஆர்பி எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிளியர் ஆயிருக்கு. எல்லாருமே கேட்பாங்க எல்லா எக்ஸாமும் கிளியர் ஆகுது, நீங்க ஐஏஎஸ் படிக்கணும்னு வந்தீங்க, அந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆயிட்டு இருக்கு, லாஸ்ட் வரையும் போறீங்க, ஏதோ ஒரு இதுல பேக் ஆகி வரீங்க, இந்த குரூப் 2 கிளியர் ஆகுது, எஸ்எஸ்சி கிளியர் ஆகுது, பேங்கிங் கிளியர் ஆகுது, நீங்க அதுல எதனா ஒரு ஜாப் போயிட வேண்டியதானே அப்படின்னு. அது ஏன் என்னால எடுத்துக்க முடியல அப்படின்னா, நான் ஒரு ஐடி வேலையை விட்டுட்டு நான் ஒரு சிவில் சர்வீஸ் படிக்கணும்னு வந்தேன். அந்த ஐடி வேலையை ஏன் விட்டேன் அப்படின்னா, 9-5 என்னால் ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ண முடியல, எனக்கு ஃப்ரீ ஆஃப் மென்டலாக இருக்க முடியல, ஒரே வேலையை தொடர்ச்சியாக பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் நான் வெளியில் வந்தேன். திருப்பியும் அதே மாதிரி போயிட்டு நான் ஒரு தேர்வில் வந்து நான் போய் உள்ளே உட்காரணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது சரியாக படலை. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் இது, ஆனால் இது மாதிரியான அரசு தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு அது ஒரு கனவாக இருக்கும். இப்போ என்னுடைய கனவு வந்து வேற ஒரு பாத்தில் இருந்தது. பட் நிறைய பேருக்கு இந்த எஸ்எஸ்சி தேர்வு, பேங்க் எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம் இந்த மாதிரியான தேர்வுகளில் படித்து கிளியர் பண்ணி வேலைக்கு போகணுங்கிறதே கனவாக இருக்கும். அதை என்னால் கிளியராக பண்ணி அவங்கள வந்து கைட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ஆழமாக தெரிஞ்சதுனால நான் என்னோட கெரியரை நான் என்டர்பிரினர்ஷிப்பில் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இப்போ நான் வேலைக்கு போயிருந்தேன் அப்படின்னா நான் மட்டும்தான் அந்த இடத்துல ஹாப்பியாக இருந்திருப்பேன், 9-5 வேலைக்கு போயிருப்பேன், ஒரு 5 digits சேலரி வாங்கியிருப்பேன். இன்றைக்கி நான் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுக்கறது மூலமாக ஒரு குடும்பமே அண்ட் தென் அவங்களோட ஜென்ரேஷனுக்கே வந்து ஒரு சேஃபாக செக்யூரான ஒரு கெரியரை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ எனக்கு வந்து சிவில் சர்வீசஸ் படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டது பீப்புளோட பீப்புளாக நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதை மறுபடியும் போய் ஒரு 4 ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அதான் அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கனவுக்கான பாதை மாறுச்சு அப்படின்னா அந்த கனவுக்கான தொடர்ச்சியை தொடர அளவுக்காக இருக்கக்கூடிய விஷயங்களையாவது நம்ம போய் டச் பண்ணணும் அப்படிங்கிறது அதுதான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம்.
1: கனவுக்கான பாதை வந்து மாறினாலுமே வந்து அந்த கனவுக்கு பக்கத்தில் போயாவது நியரஸ்ட் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். உங்களோட கெரியர் சக்தி அண்ட் தளிர் இந்த ரெண்டு இனிஷியேட்டிவ்ஸ் பற்றியும் கொஞ்சம் விலாவரியாக பகிர்ந்துக்க முடியுமா?
0: கெரியர் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே 2 types ஆஃப் கெரியர் இருக்கு. நம்பர் 1 வந்து ஆஃப்டர் +2, நம்பர் 2 வந்து ஆஃப்டர் டிகிரி. ஸோ ஆஃப்டர் +2 வந்து அவங்க என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, ஒன்று அவங்க எய்மாக இருக்கலாம், இல்லை பேஷனாக இருக்கலாம், இல்லை வீட்டில் பிடிச்சி தள்ளி விட்டுருக்கலாம், இல்லை அவங்களுக்காகவே வந்து வேற கோர்ஸே கிடைக்காம அதில் போய் ஜாயின் பண்ணியிருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ் அந்த ஆஃப்டர் +2 அவங்க சூஸ் பண்ணுறது ஒரு கெரியர் பாத். அண்ட் ஆஃப்டர் டிகிரி அவங்க படித்ததுக்கு வேலைக்கு போகலாம், இல்லை அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடச்சதுன்னு வேலைக்கு போகலாம், இல்லை அவங்களுக்கு யாராவது வந்து இந்த வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி வேலைக்கு போகலாம். பட் அந்த வேலை அப்படிங்கிறது வேற, கெரியருங்கிறது வேற. இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு வந்து இன்னுமே வந்து அது சரியாக புரிதல் இல்லாமல் வேலை இல்லை அப்படிங்கிற அந்த டேர்ம்ஸ்லாம் நம்மளுக்கு அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நான் இனிஷியலாக இங்கே உள்ளே நுழைஞ்ச பொழுது இங்கே இருந்த அந்த கோச்சிங் சென்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா ஒரு கார்ப்பரேட் மாதிரி. ஸ்டில் இன்னும் அது ஒரு கார்பரேட் தான். எப்படி சொல்கிறதுனா, இப்போது இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 130+ ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் இருக்குது. இருக்கிறது 130 எக்ஸாம் தான். ஆனால் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவ்வளோ இருக்காங்க. அந்த லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் செயின் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸுமே குரோர் கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்காங்க. ஸோ இது ஒரு மல்டி லேயர் பிஸ்னஸாக இன்றைக்கி ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே ஸ்கூல் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, காலேஜ் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் யாருமே இந்த கோச்சிங் சென்டர் ஃபீஸ் பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை. நம்ம பேசின மாதிரி இப்போ ஆஃப்டர் பிளஸ் டூவில் முடித்ததுக்கு பிறகு நீட் எக்ஸாம் இல்லை ஐஐடி ஜேடபிள்யூ எக்ஸாம் நேட்டா எக்ஸாம் கிளாட் எக்ஸாம் அந்த மாதிரி என்ட்ரன்ஸஸ்க்கும் கோச்சிங் ஃபீஸ் இதே லெவலில் தான் இருக்குது. ஆஃப்டர் டிகிரி முடித்ததுக்கு பிறகான கோச்சிங் சென்டர் ஃபீஸும் இதே லெவலில் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணோம், என்னோடய டீம் அண்டு நாங்கள் உட்காந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுது. என்னென்னா, அரசு வேலை அப்படிங்கிறது ஒரு வெரி வெரி செக்யூரபிள். அதாவது நம்மளாக வேலையை விட்டு வெளியில் வந்தால் ஒழிய அவங்க வந்து நம்மளை வெளியிலே ஏற்ற மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மக்கள் மனதில் அரசு வேலைக்கான ஒரு மிக சிறந்த இடத்த கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் ஜாப் வந்து அண்ட் விமென்னாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூரான ஒரு கெரியரை கொடுக்கும். இதனால தான் அவங்க வந்து அதில் உள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கான ரீசன். எல்லாரும் விருப்பப்பட்டலாம் அரசு வேலைக்கு போகல, ஒரு சேஃபாக செக்யூரான கெரியர். அண்ட் 62-75% ஆஃப் பீப்புள் வந்து அந்த செக்யூரான கெரியர் எடுத்துக்கிறதுக்கு தான் விரும்புகிறாங்க. பேலன்ஸ் இருக்க 30% தான் அவங்களோட பேஷனை நோக்கி போகிறவங்களா இருக்காங்க. அந்த இந்த 70% ஆஃப் குரூப்பை டார்கெட் பண்ணி கார்பரேட்டாக ஒரு விஷயம் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஏதாவது நம்ம சொல்யூஷன் பண்ணோம். இந்த லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக இருக்கக்கூடிய அந்த கோச்சிங் ஃபீஸை குறைக்க முடியுமா, அதில் ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்து நம்ம இனிஷியேட் பண்ண ப்ராஜெக்ட் தான் கெரியர் சக்தி. ஸோ அதில் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுத்தேன் அப்படின்னா, நம்ம இப்போ பேசணும் இல்லையா, இந்தியா முழுக்க நம்ம ஒரு அரசு தேர்வுக்கு அரசு வேலைக்கு போகணுன்னா ஒரு 4 டைப்பில் உள்ளே போகலாம். நம்பர் 1 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம். இப்போ நம்ம TNPSC, TET, TRB இந்த மாதிரி தமிழ்நாடுக்குள்ளே நம்ம இப்போ உள்ளே போகலாம். 2வது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அதாவது யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, எஸ்எஸ்பி அந்த மாதிரி தேர்வுகள். அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ், ஸோ RRB எக்ஸாம்ஸ்க்கு உள்ளே போகலாம். அண்ட் பேங்கிங் எக்ஸாம், பேங்கிங் செக்டாரில் உள்ளே போகலாம். இந்த 4 டைப் ஆஃப் திங்ஸ் வழியாக மட்டும்தான் நம்ம இந்தியா முழுக்க உள்ளே போக முடியும். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 130 எக்ஸாமை எடுத்து அவங்களோட சிலபஸ் எல்லாத்தையும் நம்ம கோத்ரூ பண்ணி ஒரு 25 இயர்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த எல்லா எக்ஸாமுக்குமே பேஸ் ஒன்று தான். எல்லா எக்ஸாம்லேயுமே ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி தட் மீன்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிங்கிற அந்த பேசிக் நியூமரசி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அண்ட் லாங்குவேஜ் இருக்கும். பட் இதை தான் நம்ம விதவிதமாக பேனர் போட்டு, விதவிதமாக விளம்பரம் பண்ணி, விதவிதமாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து 1.5 லட்சம் ரூபாய் இந்த பேக்கேஜ், 1.5 லட்சம் ரூபாய் இந்த பேக்கேஜ், 1.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி போட்டு மக்களையும் குழப்பி, அண்டு 3 மந்த்ஸ் தான் அந்த கோர்ஸ் கொடுப்பாங்க. 3வது மாதம் முடிவில் நம்ம அந்த சென்டரில் போய் உட்காந்தோன்னா அவங்க நம்மளை உள்ளே வச்சுக்க மாட்டாங்க. அவ்வளோதான், கோர்ஸ் ஃபினிஷ்டு, நீங்கள் வந்து போகலாம், உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இந்த கெரியர் சக்தியில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு பேஸ் லைக் இப்போ அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, என் கையில் ஒரு சிக்கன் இருக்குது, அந்த சிக்கனை நான் பிரியாணியாக மாற்றலாம், அந்த சிக்கனை நான் ஒரு பர்கராக மாற்றலாம், அந்த சிக்கனை நான் வந்து 65ஆக மாற்றலாம். அந்த சிக்கன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒட்டுமொத்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குமான ஒரு சிலபஸ். அதை நான் ஒரு மாடியூலாக பண்ணி அதுக்கு ஈஸியான ஷார்ட்கட்ஸ், அதில் எது வந்து ரிப்பீட்டடாக போர்ஷன்ஸாக நம்மளுக்கு கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு, எந்த கவர்மெண்ட் பேப்பரை நீங்கள் இப்போ எடுத்திங்கனாலும் நம்மளோட கோர்ஸ், அதாவது நம்ம இந்த கெரியர் சக்தி ப்ராஜெக்டில் நாங்கள் வச்சுருக்கக்கூடிய மாடியூல் மூலமாக கிட்டத்தட்ட 62-70% நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். பேலன்ஸ் இருக்கிறது உங்களோட லாஜிக், நீங்கள் மார்க் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் படிச்சு. ஸோ இதை வந்து நம்ம கொடுத்தோம். இதை வந்து வெரி அஃபோர்டபுளாக, அதாவது இப்போது அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு இலவசமாகவே நாங்கள் போய் எல்லா கல்லூரிகளையும், அரசு கல்லூரி தமிழ்நாடு முழுக்க இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60-70 அரசு கல்லூரிகளை இலவசமாக இந்த கோர்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த கெரியர் சக்தி ப்ராஜெக்ட் மூலமாக வேறு என்ன பண்ணுறோன்னா, தேர்வை பார்த்து பயப்படக்கூடாது, அந்த தேர்வு பயத்தை நம்ம எடுக்கணும். ஸோ இதுதான் முதல் கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு, அதுதான் ப்ரைமரி மோட்டோ. அந்த கெரியர் சக்தி ப்ராஜெக்டோட மோட்டோவே என்ன அப்படின்னா, எந்த ஒரு மாணவனும் எந்த தேர்வை பார்த்தும் பயப்படக்கூடாது. அது நீட் எக்ஸாமாக இருக்கலாம், கிளாட்டாக இருக்கலாம், TNPSC இருக்கலாம், யூபிஎஸ்சியா இருக்கலாம், அதை பயப்படாம இலகுவா அந்த சிலபஸ் இதுதான் அப்படின்னு எடுத்துட்டு அது ஒரு கோர்ஸ் பிளான் பண்ணி அதை அவங்க டெஸ்ட் பண்ணி அப்டேட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ இந்தியா ஃபுல்லா நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். நியர்லி 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ காலேஜஸ்ல தமிழ்நாடுல நிறைய காலேஜஸ்ல நம்மளுக்கு ஓபன் பண்ணதும் நம்மளுக்கு ஆஃபர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா போகுது. அண்ட் தளிர் பொறுத்த வரைக்கும் தளிர் வந்து முழுக்க முழுக்க அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஈவெண்ட்ஸ். அதில் நம்ம யாரை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் மெயினாக அப்படின்னா பெண் குழந்தைகள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த குழந்தைங்களுக்கு பேசிக் நீடே இல்லைங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சானிடேஷன் இருக்காது, அவங்களுக்கு ப்ராப்பராக அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஃபுட்டு வராது. இதெல்லாம் கடந்து தான் அரசு பள்ளிகளில் பெண்கள் பள்ளியில் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம போயிட்டு அவங்களுக்கு தேவையான அத்தனை பேசிக் அமெனிட்டிஸுமே நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ அதன் மூலமாக கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 ப்ரோக்ராம்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பண்ணியிருக்கோம். எவ்ரி இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்னஞ்சிறு கிளியே அப்படிங்கிற பேரில் அந்த பெண் குழந்தைகளுக்கான ஸ்கீம்ஸ், அதாவது அந்த ஈவெண்ட்ஸ் வந்து நிறையா அந்த ஸ்கூல்ஸ்லே போயிட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து தளிர் ஈவெண்ட்ஸ் முழுக்க முழுக்க ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: நிஜமாவே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கெரியர் சக்தியாக இருக்கட்டும் தளிராக இருக்கட்டும் ரெண்டுமே ஆரம்பிச்சிருக்கீங்க. அது மென்மேனும் வளரணுன்றதுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு பெரும்பாலான மாணவர்கள் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன படிக்கலான்னு முடிவெடுக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்னு போய் சேர்றவங்க ஒரு சைடு இருக்காங்க, சில பேர் பேஷன் இதுன்ட்டு தெரியாமலே அதை தேடிட்டு இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த மாதிரி இதுதான் என்னோட கெரியர் அப்படின்னு தேட வந்து மாணவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற மாணவர்களுக்கு கெரியர் கவுன்சிலிங் எந்த அளவுக்கு அவசியம் நீங்க நினைக்கிறீங்க?
0: இது வந்து வேற இப்ப இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய ஒரு டாபிக் இது. என்னன்னா நம்ம ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு தகவலை தேடணும் அப்படின்னா ஒரு புத்தகத்தை வெரிஃபை பண்ணும், இல்லை ஒரு வெரிஃபைடு சோர்ஸ் நம்ம டீச்சர்ஸ் கிட்டேயோ இல்லை நம்ம எல்டர்ஸ் கிட்டேயோ இல்லை ஆல்ரெடி அதில் யாராவது இருக்கிறவங்க கிட்டேயோ நம்ம போய் கேட்டு படிப்போம். பட் இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு அது மாதிரி கிடையாது. நம்ம நீடே இல்லை, பேரண்டிங்கே இங்கே தேவையில்லை. என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு கிராக் அ நீட் எக்ஸாம் அப்படின்னா உடனே போய் கூகுளில் போடுவாங்க, போட்டால் ஒரு 1 lakh ரிசல்ட் வரும். அதில் ஒவ்வொருத்தனும் வியூஸ்க்காக என்னென்னவோ அடிச்சு விட்டு போயிட்டு இருப்பான். பட் அத்தனையுமே இந்த குழந்தை நம்பும். ஏன்னா அது 12 வகுப்பு முடிச்சிருக்கு, 18 வயசு தான் அந்த குழந்தைக்கு ஆகும், என்ன யோசிக்கணும்னு தெரியாது. நான் அதில் அவங்க போடுவாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1 lakh சேலரி, ஏவியேஷன் படிச்சிங்கன்னா 1.5 lakh சேலரி, கேட்டரிங் படிச்சிங்கன்னா 2 lakh சேலரி. உடனே அந்த குழந்தைக்கு வந்து அதையும் அறியாமல் அந்த விஷயங்கள் வந்து உள்ளே திணிக்கப்படுது. ஸோ இது வந்து இன்னைக்கு நாங்கள் இதை வச்சு ஒரு ரிசர்ச்சே பண்ணிட்டு இருக்கோம். இந்த சோஷியல் மீடியாஸ் அண்ட் சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ் வந்து ஒரு குழந்தையோட கெரியருக்குள்ளே எப்படி வருது அப்படின்னு, அந்த பிளஸ் டூ முடிச்ச அந்த குழந்தைக்கு ஆக்சுவலாகவே சொல்லணும்னா அதுக்கு எதுவுமே தெரியாது. அது வளர்ந்த சூழல் அண்ட் அது அது யார்கிட்ட இருந்தெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் கெட் பண்ணோம். நான் சொல்றது வந்து 80% ஆஃப் கிட்ஸ்க்கு. மற்ற அந்த 20% டிசைரபிளாக உள்ளேயே ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. அந்த பீப்புள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு தெரியும் நான் இதுதான் படிக்கணும், நான் இதுதான் செய்ய போறேன், நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் வக்கீல் ஆகணும்னே படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த 80% கம்யூனிட்டி தான் வந்து ஒரு டைலமாவிலே இருப்பாங்க. அவங்களுக்கு கெரியர் கவுன்சிலிங்னு சொல்றதை விட அந்த பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அந்த கவுன்சிலிங் ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே இந்த மந்த் பார்த்தோம் அப்படின்னா எல்லா மெடிக்கல் காலேஜ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே வேற லெவல் டொனேஷன்ஸ்ல வந்து போகிருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கையில இருக்க எல்லா பணத்தையும் கொட்டி கூட அந்த காலேஜில் போய் சேர்த்து ரெடியா இருக்காங்க. பட் காலேஜ் நேமோ இல்லை வந்து அந்த கோர்ஸோ எந்த ஒரு பின்புலமே அந்த பையனோட கெரியரில் வந்து தராது. அந்த பையனுக்கு என்ன ஸ்கில் செட் இருக்கோ அந்த ஸ்கில் செட் தான் அவனை அடுத்த தளத்துக்கு கொண்டு போவோம். அதை வந்து நம்ம பேரண்ட் அந்த பையனுக்கு என்ன ஸ்கில் செட் இருக்கோ அந்த ஸ்கில் செட் தான் அவனை அடுத்த தளத்துக்கு கொண்டு போவோம். அதை வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்னுமே அவேராக இல்லை. ஒரு 3rd level காலேஜோ இந்த காலேஜா அப்படின்னா இந்த காலேஜ் பேரை சொல்கிறதுக்கு அவங்க வந்து வைக்கப்படுறாங்க. ஓ இந்த காலேஜில் படிக்க வைக்கிறேன் பையனை, இந்த இந்த கோர்ஸ் படிக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெருமிதம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ முதல்ல இந்த கெரியர் கவுன்சிலிங் அப்படிங்கிறதே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையில்லை. அவங்க அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது. இப்போ ஒரு பையன் இருக்கான், ஒரு பையன் வந்து நான் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான்னா அது அவனோட ஆசை. அந்த ஆசைக்கு தேவையான சரியான தளத்தை அமைச்சு கொடுக்கறது அந்த பேரண்ட்ஸ் தான் இருக்கணும். ஸோ அன்னெசரியாக நிறைய சர்ச் ஓவர் சர்ச்சிங் பண்ணாமல் கரெக்டான பாத்தேது அவங்க எப்படி கொண்டு போகலாம், அந்த அந்த ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங்கான ஸ்கில் செட்டை நம்ம பையனுக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஒரு பேரண்ட்டாக அவங்களுக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். இன்றைக்கி நிறைய இதுவும் ஒரு கார்ப்பரேட் தான், கெரியர் கவுன்சிலிங் அப்படிங்கிறதும் ஒரு கார்ப்பரேட் தான். நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா வாங்க ஆஃப்டர் பிளஸ் டூ என்ன பண்ணலாம் நாங்கள் சொல்லித்தரோம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெளியில் வரும்பொழுது உங்கள் கையிலேருந்து ஒரு 5 lakhs ஃபீஸ் எடுத்திருப்பாங்க, நாங்களே காலேஜ் போயிட்டு உள்ளே சேர்த்து விடுற வரைக்கும் நாங்கள் பண்ணி விடுறோம் அப்படின்வாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்குது ரியலாக. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரார் தான். இன்னுமே இந்த கிராமத்தில் இருக்கிற பசங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு வந்து 12th ரிசல்ட் வந்தால் கூட அதை போய் பார்க்குறதுக்கு தெரியாது. என்னதான் அவங்க லேப்டாப் கொடுத்தாலும், என்னதான் மொபைல் கையில் வந்தால் கூட அவங்களுக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவம் வந்து இன்னும் சரியாக அவங்களுக்கு உள்ளே போகலை. 12th ரிசல்ட்

0: அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண விஷயம். அதே இப்போ நம்ம மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அது மிகப்பெரிய விஷயம். அப்போ வந்து அவனுக்கு வந்து ஆறு 12th ரிசல்ட் வந்துருச்சுன்னா அடுத்து ஓகே பாஸ்போர்ட் எடுக்கலாமா, ஃபாரின் போகலாமா, பையனாக இருந்தால் ஃபாரின் கணிச்சிடலாம், பொண்ணாக இருந்தால் 18 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இல்லை கொஞ்சம் படிக்கிற பிள்ளையா இருக்குது மார்க் வந்திருக்கு அப்படின்னா பக்கத்துலேயே ஏதாவது ஒரு காலேஜில் சேர்த்துக்கலாம். இதுதான் இருக்கே தவிர, ஈவன் லாஸ்ட் இயர் வந்து நம்மக்கிட்ட ஒரு பொண்ணு வந்தால், அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட 490 மார்க் வாங்கியிருக்கான். பட் ஆனால் வந்து அந்த பொண்ணை படிக்க வைக்கலை அவங்க பேரண்ட்ஸ், அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு அந்த விஷயம் 490 மார்க்னா என்னன்ற அந்த மதிப்பு தெரியல. ஸோ கிராமங்களில் இன்னும் அந்த கெரியர்னா என்னன்னே தெரியல, நகரங்களில் ஓவராக தெரிஞ்சிருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்க சினாரியோ. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கெரியர் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையே இல்லை. ஸ்டூடெண்ட்டோட ஆசையை சரியாக பலப்படுத்துகிற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு தான் நம்ம கொண்டு போகணும். அதை தான் நம்ம கல்வி நிறுவனங்கள் கல்வியாளராக நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ரொம்பமே பரிதாபமான விஷயமா இருக்கு இந்த 490 மார்க் எடுத்த பெண்ணுக்கு வந்து கல்வி இன்னும் கிடைக்குமா கிடைக்காதான்ற கேள்விக்குறியா இருக்கு.
0: பாரதி அகாடமி அந்த பொண்ணுக்கு கம்ப்ளீட்டா எடுத்து இப்போ நீட் கோச்சிங் நம்ம கிட்டதான் படிச்சுட்டு இருக்கா. கம்ப்ளீட்டா 100% அந்த பொண்ணுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ரொம்பவே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த இன்டர்நெட் இணையதளம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுது கெரியர் ரீதியாக அப்படின்ற ஒரு புதிய பரிணாமமே கொடுத்துருக்கீங்க. பேரண்ட்ஸ்க்கு தான் வந்து கெரியர் கவுன்சிலிங் அவசியம்ன்றது இது நேயர்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி கிராமப்புறத்தில் வந்து கெரியர் பற்றின ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லை, கெரியரோட இம்பார்ட்டன்ஸோ இல்லை மார்க்கோட இம்பார்ட்டன்ஸோ தெரியறது இல்லைன்ட்டு. அப்போது கிராமத்தில் இந்த எக்ஸாட்டிக் கோர்சஸ்ன்னு சொல்கிற ஜேர்னலிசம், எலக்ட்ரானிக் மீடியா, இல்லை ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்சஸ், விஸ்காம், இந்த மாதிரி எக்ஸாட்டிக்காக இருக்கிற கோர்சஸ் பற்றின விழிப்புணர்வு கிராமப்புறங்களில், மெயினாக கிராமப்புறங்களில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு கல்வியாளராக அவங்களுக்கு அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: ஆக்சுவலாக சொன்னால் 100% அவங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குனே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து இப்போ 12th பயோமேக்ஸ் குரூப் எடுத்தாங்கன்னா கூட, பயோமேக்ஸ் இந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் பயோமேக்ஸ் எடுக்கிறவன் நல்லா படிப்பான்னு தானே அர்த்தம். ஈவன் அந்த மாதிரி நல்லா படிக்கிற குழந்தையா இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்சஸ் பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் நல்லா கதை எழுதுவா, நல்ல கவிதை எழுதுவா, நல்லா வரைவா, நல்லா டான்ஸ் ஆடுவா, நல்லா பாடுவா. ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கெரியராக எடுத்துகிட்டு போக முடியும்னு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் படிக்கணும், காலேஜ் போகிறனும், காலேஜ் போகிறது அவங்க லைஃப் கெரியர் அப்படிங்கிற மாதிரி. ஏதோ ஒரு டிகிரி படிக்கிறது, ஒரு டிகிரி இன்னைக்கு உண்மையாக சொல்லணும்னா டிகிரி முடித்தா ஏன் இன்றைக்கி கிராமத்தில் வந்து டிகிரி படிக்க வைக்கிறாங்கன்னா, டிகிரி முடித்த பொண்ணுக்கு கல்யாண உதவித்தொகை வந்து 50,000, 12th முடிச்ச பொண்ணுக்கு கல்யாண உதவித்தொகை வந்து 30,000. அந்த வேரியேஷனுக்காக தான் அவங்க அந்த 2 படிக்கவே வைக்கிறாங்க பேரண்ட்ஸ். அவங்கள்ட்ட போயிட்டு நான் வந்து எனக்கு ஒரு ஸ்கில் இருக்கு, நல்லா பாடுறா, நான் அந்த பாட்டை வந்து நான் ஃபைனான்ஸில் போயிட்டு நான் வந்து சிங்கிங் படிக்க போகிறேன், இல்லை வந்து நான் வேற மாதிரி விஸ்காம் படிக்க போகிறேன், அந்த மாதிரிலாம் போனால் அந்த அந்த கோர்ஸோடைய அவேர்னஸ்ஸே அவங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் விதைன்னு ஒரு ப்ரோக்ராமாக நாங்கள் பண்ணோம். என்னென்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஒரு 5-6 ஸ்கூல்ஸ்லாம் எடுத்துக்கு போயிட்டு அவங்களோட என் கனவு தமிழ் அப்படின்ற அந்த ப்ரோக்ராம் நேம் வந்து என் கனவு தமிழ் அண்ட் விதை ரெண்டுமே. அந்த என் கனவு தமிழ் அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னா ஓவியம். ஸோ நீங்கள் வந்து ஓவிய போட்டிகள் மாதிரி வச்சு அண்ட் அதில் வந்து கலை மற்றும் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி இதெல்லாம் வச்சு அந்த பிள்ளைங்கள்ட்ட எதுனா ஒரு கிரியேட்டிவ் ஸ்கில் இருக்கா, நார்மலாக ஒரு கட்டுரை போட்டி மாதிரி இல்லாமல், ஒரு பேச்சு போட்டி மாதிரி இல்லாமல், ஒரு ஓவிய போட்டி மாதிரி இல்லாமல் ஒரு தமிழ் ஆர்வத்தையும் உருவாக்கணும். ஆஸ் வெல் அஸ் அந்த குழந்தைகிட்ட என்ன கிரியேட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத எடுத்து பார்த்தா நீங்கள் அசந்து போயிடுவீங்க. வேறு லெவல் கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் வந்து இப்போ இன்டர்நேஷ்னலாக அவங்க அந்த பசங்க போகலாம். அந்த அளவுக்கு ஓவியமும் கட்டுரையும் கவிதைகளும் எங்ககிட்ட வந்து கொட்டுச்சு. இப்போ 2 பேக் தான் அந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து பண்ணோம். லாக்டவுனில் லாஸ்ட் இயர் எங்களுக்கு பண்ண முடியல. ஸோ அதில் ஒரு 10 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு தமிழ் வளர்ச்சி துறையில் அவங்கள வந்து என்ரோல் பண்ணி, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இங்கே ஃபைன் ஆர்ட்ஸில் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எதனா பண்ண முடியுமான்னு பாருங்கன்ட்டு கொஞ்சம் கோர்சஸ் மாதிரி நம்ம அலோகேட் பண்ணி விட்டோம். பட் இது நம்ம என்ன தான் பண்ணாலும் ஒரு கட்டத்தில் இது ஸ்டாப் ஆகிடும். இப்போ அதை அவங்க வந்து கெரியராக அதை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்தாங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு இன்னி வரைக்குமே கிராமங்களில் இந்த மாதிரியான கோர்சஸ்க்கான விழிப்புணர்வு இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம
1: நிஜமாவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு கெரியர் அவேர்னஸ் பிளஸ் இந்த எக்ஸாட்டிக் கோர்ஸ் பத்தின எல்லாமே தெரியணும். கல்வியாளர்கள் எல்லாமே இதை சீரியஸா எடுத்துட்டு இதுக்கான அவேர்னஸ் கேம்பெயின் நடத்துவாங்கன்னு நான் நம்புறேன். இப்போ ஒரு ஆண்டர்பிரனரா, ஒரு கல்வியாளரா இன்னைக்கு இவ்வளவு தூரம் நீங்க வளர்ந்துருக்கீங்க, இந்த ஜேர்னில வந்து இந்த கெரியர் ஜேர்னில உங்களுக்கு என்னைக்காவது லாங்குவேஜ் பேரியர் ஒரு பெரிய தடையா இருந்திருக்கா?
0: இல்ல, ஆரம்பத்துல ஆக்சுவலி நான் ஒரு தமிழ் வழியில படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் தான். என்னுடைய 5 வயதுல என்னோட அப்பா வந்து இறந்துட்டாங்க. சோ அது வரைக்குமே நான் வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்க வச்சாங்க. ஆஸ் வெல் அஸ் ஃபேமிலி சிச்சுவேஷன், அதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா வந்து என்ன ஒரு அரசு பள்ளியில தமிழ் வழியில தான் படிக்க வச்சாங்க. ஸோ அப்போ போகும்பொழுது எனக்கு அப்போலாம் அது பெரிய பேரியராக தெரிஞ்சது இல்லை. ஏன்னா 12th வரைக்கும் நம்ம தான் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட்டாக இருப்போம், ஸ்கூல் பீப்புள் லீடர்னு இருப்போம், கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, பேச்சு போட்டின்னு எல்லாத்துலேயும் உட்காந்து பேசுவோம். தமிழ் தானே நம்மளுக்கு, நம்ம லாங்குவேஜ், நம்ம பேசுகிறோம். யாருமே ஆங்கிலத்திலேயே உரையாடினதே கிடையாது. இங்கே இங்கிலீஷ் டீச்சர் கூட தமிழில் தான் பேசுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு 12th வகுப்பு முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமே தெரியல. பட் எனக்கு என்ன ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்னா, நான் கம்பேர் பண்ணுவேன். நான் புக்ஸ் ரீட் பண்ணுற பழக்கம் இருந்ததுனால எனக்கு எதை கிடைச்சாலும் கையில் வாசிப்பேன். சம்டைம்ஸ் வந்து இப்போ இங்கிலீஷ் பேப்பர் தான் பொட்டலத்தில் வருது அப்படின்னா அந்த இங்கிலீஷ் பேப்பரை கூட எடுத்து வாசிப்பேன். நான் எது கிடைச்சாலும், இப்போ ஒரு புக்கே வாங்கி வச்சாலும் புக்குன்ற ஒரு பேரில் ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டியிருந்துச்சுன்னா உடனே போய் வாசிச்சிருவேன். அப்படி பார்க்கும் பொழுது ஏதாவது இப்போ ஒரு நாவல், நம்ம சுஜாதா நாவல்லாம் ரீட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த நாவல்ஸில் சில இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தியிருப்பார். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம போய் தேடும் பொழுது, ஓ இதுக்கு இது மீனிங்கா. ஏன்னா இப்போ சுபா, சுஜாதா அண்ட் இவங்கள மாதிரியான அந்த ரைட்டர்ஸோடைய ஃபுல்லாப்லாம் பார்த்தோன்னா இங்கிலீஷ் வந்து உள்ள வாட் டூ யூ திங்க் அபவுட் இட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த வார்த்தைகள் தமிழில் தான் எழுதியிருப்பாங்க, வாட் யூ டூ யூ திங்க் அபவுட் இட். பட் நம்ம அதை போயிட்டு ரீதிங்க் பண்ணி பார்ப்போம், ஓகே என்ன ஏதோ நடுவில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் ஒரு டிக்ஷனரி நான் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அப்பப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக அதை நான் யூஸ் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ எனக்கு அந்த வாசிப்பு பழக்கம் இருந்ததுனாலையும் என்னவோ தெரியல, காலேஜில் வெரி ஃபர்ஸ்ட் டே நம்ம போய் இருக்கும்பொழுது, அப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம 10th ஒரு ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 12th ஒரு ஸ்கூல் ஃபஸ்ட்டு, அப்படியே ஒரு கெத்தாக தான் உள்ளே நுழையிறோம் இன்ஜினியரிங் காலேஜ்னு. அங்கே போனால் தான் தெரியுது எல்லாமே இங்கிலீஷ் அப்படின்ட்டு. ஸோ என்னடா இது, ஓப்பனிங் செரமோனி வேற லெவலில் இருக்கே அப்படின்ட்டு உண்மையாகவே அந்த இடத்துல நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா வெரி ஃபஸ்ட்டு கிளாஸ் எனக்கு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது எந்திரிக்கணும்னு எனக்கு உள்ளுணர்வு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து 12th வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க நம்ம ஸ்கூலுக்கு வந்தாலே நம்ம தான் முதல்ல கையெழுத்துக்கு எந்திரிச்சு நின்று பேசுவோம். ஆனால் எந்திரிக்க முடியல, ஏன்னா அங்கே வந்து எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே எந்திரிச்சு பேசுகிறாங்க, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னா 5 நிமிஷம் கொடுத்துட்ருக்காங்க. என்னத்த இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்ன்றத ஒரு மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயமா எனக்கு பட்டது. பட்டு அதை வந்து நான் ஓவர் கம் பண்ணேன். எழுந்து நான் ஏதோ ஒரு தட்டு தடு மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா முழுசுமே இங்கிலீஷில் படிக்கணும். அது வரைக்கும் நம்ம தமிழ் வழியில் எல்லாமே தமிழில் படிச்சிருப்போம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் இப்போ நீங்கள் விலங்கியல்னு எடுத்தீங்கன்னா கூட நீங்கள் டேர்ம்ஸ் கூட, அதாவது பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் கூட நமக்கு வந்து எதில் வரும் அப்படின்னா தமிழில் தான் வரும். ஸோ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது ஃபஸ்ட் இயரில். பட் அதை திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக இடைவிடாமல் நான் கம்பேர் பண்ணி படிச்சுட்டு நானே சொல்லி பார்த்துப்பேன். நாளைக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் லேப் இருக்குது அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட் இயரில் எங்களுக்கு இன்ஜினியரிங்கில் 4 வருஷம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் இருக்கும். கம்யூனிகேஷன் கிளாஸ் அப்படின்னா அவங்க வந்து ஸ்டேஜில் பேச வைப்பாங்க. ஸோ முத நாள் நைட்டே வந்து கண்ணாடி முறையெல்லாம் நின்று எப்படி பேசினா எப்படி இருக்கும் எல்லாமே நின்று பேச ஆரம்பிச்சேன். அண்ட் செமினார்ஸ் கொடுப்பாங்க, அதை வந்து எல்லாரும் அவாய்ட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து எந்த செமினார் கொடுத்தாங்கனாலும் முதல்ல பேர் கொடுத்துருவேன். தப்போ ரைட்டோ எந்திரிச்சுன்னு நம்ம எடுத்துடணும். டெக்னிக்கலாக நம்மளுக்கு நாலேஜ் இருந்தால் போதும், லாங்குவேஜ் இஸ் நாட் தட் மச் பேரியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஆழமாக இருந்தது. வித்தின் செகண்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டி லேபோட லீடரே நான் தான். ஸோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். பட் லாங்குவேஜ் வந்து எந்த இடத்துலையுமே அதுக்கு பிறகு எனக்கு பேரியராக இருந்ததே இல்லை. இன்றைக்குமே இப்போ நான் டெல்லி வரையும் நான் போய் கிளாஸ் எடுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அது என்னால் பைலிங்குவலாக எடுக்க முடியும். இப்போ அது வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் தான். என்னால் தமிழ் வழியில் படித்த பையனுக்கும் டெக்னிக்கலாக ஒரு டேர்மை வந்து எளிமையாக வெளிப்படுத்த முடியும், ஆங்கில வழியில் படித்த ஒரு பையனுக்கும் ஈஸியாக அந்த டேர்மை என்னால் கொண்டு போக முடியும். ஸோ அதனால் பைலிங்குவல் லாங்குவேஜை அந்த ஹேண்டில் பண்ணுற எபிலிட்டி வந்து நம்ம வளர்த்துக்கிறது தான். எனக்கு இன்னமும் வர்ற கால்ஸ் எப்படி இருக்குன்னா, அக்கா நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், என்னால் கிளியர் பண்ண முடியுமான்னு தெரியல, நீட் எக்ஸாம்க்கு டஃப்பாக இருக்கும் அப்படி இப்படின்னா. பட் லாங்குவேஜ் வந்து ஒரு எந்த இடத்துலையுமே லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு ஒரு தடையாக இருக்கவே இருக்காது, அது நம்ம வந்து நாலேஜாக இருக்கிற பட்சத்தில். ஸோ அவ்வளோதான்.
1: லாங்குவேஜ் வந்து நாலேஜ் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வந்து மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நீட் கேட் இந்த மாதிரி ஆல் இண்டியா லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஸ்டேட் போர்ட் மாணவர்கள், குறிப்பாக தமிழ் வழியில் வந்து பயின்று வர மாணவர்கள் வந்து எந்த மாதிரியான ஹிண்ட்ரன்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரியான தடைகள் அவங்களுக்கு இருக்கக்கூடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: இது வந்து இதுக்காக தான் நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவே ஆரம்பித்தோம், நீட் பயிற்சி அப்படின்னு. ஸோ 2016 நம்ம அனிதா அவங்களோட தற்கொலை வந்து எல்லாருமே நம்மளை உள்ளிக்கி போட்டுச்சுன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில். ஏன்னா அந்த பொண்ணு வந்து 95% மார்க், 95% இவ்வளோக்கும் அந்த பொண்ணு தமிழ் வழியிலையும் படிக்கல, ஆங்கில வழியில் படித்த பொண்ணு தான். ஆனால் அந்த பொண்ணால் நீட் எக்ஸாம் கிராக் பண்ண முடியல, 1178 மார்க் அந்த பொண்ணு வாங்கின மார்க். ஸோ எல்லாருமே இதை வந்து ஒரு நியூஸாக தான் பார்த்தாங்க. பட் எனக்கு வந்து அன்னைக்கு ஒரு 1 week வந்து எனக்கு இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, என்ன இந்த பொண்ணு இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கு, மார்க்கே வாங்காமல் ஒரு பொண்ணு இறந்து போயிருந்தா பரவாயில்ல, தேர்வுக்கு பயந்து இறந்து போயிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு மார்க் வாங்கின பொண்ணு, ஒரு எபிலிட்டி இருக்க பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி நாங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அகெயின் இதே மாதிரி எப்படி வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு கெரியர் சக்தின்னு ஒன்று ஆரம்பித்தோமோ அதே மாதிரி இந்த நீட் எக்ஸாம் என்ன, ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸால இதில் பண்ண முடியல, 6th-12th நம்ம சயின்ஸில் படித்த விஷயங்களை தானே பேப்பரில் வைக்கிறாங்க, அதையே இவங்க அப்ளிகபிளாக கொண்டு போக முடியல அப்படின்னு அகெயின் அதே மாதிரியே ஒரு 20 years ஆஃப் AIPMT பேப்பர், ஜிப்மர் பேப்பர் எல்லாம் எடுத்து டீட்டெயிலிங் பண்ணி அதை அனலைஸ் பண்ணோம். அப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சது ஈஸியாக ஒரு விஷயம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நீட்டில் ஒரு ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு 90-95 டாபிக் இருக்கும் ஓவரால் சிலபஸில், பட் வெறுமனே 27 டாபிக் படித்தா போதும் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், 200 marks வாங்கலாம், 91 கிளியர் தான் பட் 200 marks வாங்கிடலாம். 200 marks வாங்கினா இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து சீட்டே கிடைக்கும், 7.5% ஒதுக்கீடுல. ஸோ இவ்வளோ எளிமையான ஒரு எக்ஸாமை நம்ம குழந்தைங்களுக்கு கடத்துறதுல நம்ம எங்கே தவறணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் இந்த நம்ம 5 mark மாடல் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு, அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்துக்கட்டத்தில் எல்லா பாடப்புத்தகத்துலையும் என்ன போட்டிருக்குன்னா கற்றல் அறிவு அப்படின்னு போட்டுட்டு, இது இந்த பாடம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் உள்ளே போகணும்னு முன்னாடி ஒரு ஃப்ரண்ட் லைனில் எழுதியிருப்பாங்க, அதை நம்ம படிக்கவே மாட்டோம். 2 mark 3rd பக்கத்தில் மார்க் பண்ணு, 3 mark 4th பக்கத்தில் மார்க் பண்ணு, 5 mark 8th பக்கத்தில் மார்க் பண்ணு, இப்படி தான் நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணியிருப்போம். அண்ட் ப்ளூ பிரிண்ட்டுங்கிற ஒரு விஷயம், இது படித்தா போதும், 10 lessons இருக்குன்னா 10 lessons படிக்க மாட்டோம், 7 lessons படித்தா போதும், ஃபர்ஸ்ட் வால்யூம் படித்தாலே நான் 200-180 வாங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு சின்ன வயதுலேருந்து கொடுத்து கொடுத்து கொடுத்து நம்ம எப்படி வந்து நம்ம குழந்தைங்க வந்து அந்த எக்ஸாமை அணுக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மார்க் ப்ரொடியூசராக மட்டும்தான், இந்த மார்க் வாங்கணும்னா என்ன படிக்கணும், இந்த லெசன் இம்பார்ட்டன்ட் இதை படிக்கணும் அப்படின்னு. ஸோ அப்ளிகபிளாக ஒரு தியரியை சம்மா போய் நம்மளுக்கு நீட்டில் கேட்கும் பொழுது அதை அந்த குழந்தைங்களுக்கு எடுக்க தெரியல. ஸோ இதுதான் வந்து ஒரே ஒரு ஹிண்ட்ரன்ஸ். ஸோ இந்த ஹிண்ட்ரன்ஸை வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுனா 11th-12th பாடத்தை மிக சரியாக உள்வாங்கி புரிஞ்சு நம்ம படித்தோம் அப்படின்னாலே அது அப்ளிகபிளாக போய் நம்ம எழுத முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டனோட 3rd law என்னன்னு கேட்டால் எல்லாருமே உடனே ஓன் கோரஸாக போடுவாங்க, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு. அதே இதில் ஒரு பிஸ்டன் வந்து ஒரு 10 newton ஃபோர்ஸில் போகுது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் எந்த மாதிரி வரும் அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை அப்படியே யோசிக்கும், அப்படியா அப்படின்னா பிஸ்டன் எதுக்கு போகுது அப்படின்னு. ஸோ அது ரீசன் என்னென்னா நியூட்டனோட 3rd law 2 marks சொல்ல தெரிஞ்ச குழந்தைக்கு அதை வந்து ஒரு 1 word அப்ளிகபிள் சம்மா கன்வெர்ட் பண்ணி அதை போய் பண்ண தெரியாது. ஸோ அதுதான் ஒரே ஹிண்ட்ரன்ஸ். இல்லை லாங்குவேஜ்லாம் ஒன்றும் இல்லை, தமிழில் தான் நம்மளுக்கு பேப்பர் வருது, நீட் கொஸ்டின் பேப்பர் அவங்களுக்கு தமிழ்லேயே இருக்குது, அதனால் அவங்களுக்கு லாங்குவேஜ் ஹிண்ட்ரன்ஸ்லாம் கிடையாது, அப்ளிகபிலிட்டி நம்மள்கிட்ட இல்லை. அண்ட் 2nd நம்மளுடைய பாடத்திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமச்சீர் பாடத்திட்டம் வந்து புரிதலோடு வேணும் புரிதலோடு வேணும் நிறைய இலகுவாக்கி வச்சுருக்காங்க, பட் ஒரு நேஷ்னல் காம்படிட்டிவ் எக்ஸாமை எழுதுறதுக்கு தேவையான போர்ஷன்ஸ் சிலபஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ வித்தின் 3 months 12th முடிச்சுட்டு மார்ச் மாதம் 12th எக்ஸாம் முடியுது அப்படின்னா 3rd month போயிட்டு நம்ம நீட் எக்ஸாம் எழுதுறோம், 3 months அந்த குழந்தை மறுபடியும் போய் NCERT புக்ஸ் எடுத்து படிக்க முடியல. ஸோ அந்த சிலபஸ் ஃபாஸ்ட்னஸ் வந்து இவங்களால ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுதான் ஹிண்ட்ரன்ஸ். மற்றபடி அது ஒரு சாதாரண எக்ஸாம், அதுவும் ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி தான். இது இவ்வளோதான்.
1: மாணவர்கள் வந்து வெறும் மார்க்குக்காக படிக்காமல் அறிவு வளர்க்கணுன்றதுக்காக படிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி சமச்சீர் கல்வி வந்து ரொம்ப இலகுவாக கொடுத்துருக்காங்க மாணவர்களுக்கு, ஈஸியாக படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சிக்க தகுந்த மாதிரின்னு. இப்போ நியூ எஜுகேஷனல் பாலிசி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, தட் இஸ் இந்தியா நேஷ்னல் வைடாக எல்லாருக்குமே வந்து படிக்கிறதுக்கு சமச்சீரான கல்வின்ட்டு நேஷ்னல் வைடாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்குன்ட்டு இன்னுமே வந்து டிபேட்ஸ் போய்கிட்டே இருக்கு. உங்களோட கருத்து என்ன நியூ எஜுகேஷனல் பாலிசி பத்தி?
2: ஆமா, இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம், நிறைய இடங்கள்ல நிறைய விவாதிச்சிருக்கோம் புதிய கல்விக் கொள்கை பத்தி. ஆக்சுவலி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இந்தியா மாதிரியான ஒரு பன்மை தன்மை கொண்ட நாடுகள், அதாவது நம்ம வந்து ஒரு செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம், மதம் சார்ந்து, இனம் சார்ந்து, மொழி சார்ந்து, எல்லாத்தையும் சார்ந்து நம்மளுக்கு எல்லா வகையான பன்மைத்துவமே இந்தியாவில இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நான் கல்வியை மட்டும் சீராக்குவேன் எல்லா இடத்துலையும் அப்படின்னா நம்ம அங்கேயே நம்ம அடியாயிடுது அந்த கல்விக் கொள்கை. ஸோ என்னுடைய மொழி மொழிக்குன்னு என்னுடைய மாநிலத்துக்குள்ள எனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பழமைத்துவம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கும், அதுக்குன்னு சில வேல்யூஸ் இருக்கும். அது இங்கே இருக்கவங்களால மட்டும்தான் உணர முடியும், அதை வந்து நம்ம வெளி மாநிலத்தவரால் உணர முடியாது. அதே மாதிரி ஒரு மாநிலத்தோடைய கல்விக் கொள்கை அந்த மாநில அரசால் மட்டும்தான் தீர்மானிக்கப்படணும். ஸோ எந்த எந்த குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும், இந்த நிலத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அது தாய்மொழியில் கொடுத்தா மட்டும்தான் அது சரியாக போகும். இந்த கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிக்காத ரெண்டு விஷயங்கள் என்னென்னா, நம்பர் ஒன் வந்து தாய்மொழி வழி கல்வியை வந்து முக்கியத்துவத்தை குறைக்கிறது, ரெண்டாவது வந்து இதை இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் அப்படிங்கிறதே தவறான ஒரு விஷயம். ஸோ இந்தியா முழுமைக்கும் இவ்வளோ பன்மைத்துவம் கொண்ட மாநிலங்களில் ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தை எடுத்துகிட்டே வரவே முடியாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இன்னுமே இப்போ என்னுடைய மாநிலத்தில், தமிழ்நாடு மாநிலத்தில், கிராமத்தில் இன்னும் பேசிக்கே அவனுக்கு கிடைக்கல. அவன் போய் எப்படி டெல்லியில் உட்காந்து லட்சக்கணக்கில் கொட்டி படிக்கிறவனோட எப்படி காம்பேர் பண்ணுவான்? ஸோ அந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இன்னும் சமச்சீராகலை. ஸோ நம்ம சமத்துவம் அப்படிங்கிறது சொசைட்டிக்காக கொண்டு வந்த பிறகு தான் கல்வியில் கொண்டு வர முடியும். ஸோ கல்வி வந்து எப்போவுமே ஒரு மாநிலத்தோட உரிமையாக தான் இருக்கணுமே தவிர, அதை வந்து ஓவராலாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. இதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றின ஒரு விஷயம். அண்ட் இது திணிக்கப்படுற விஷயமா இருக்கும், அப்ளிகபிளாக போகாது குழந்தைங்கக்கிட்ட. என்னுடைய மொழியில் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும், நான் இன்னொரு மொழியை கட்டாயமாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது கண்டிப்பாக பீப்புளோட எதிர்காலத்தையே வந்து பாதிக்கும்.
1: ஆனால் இப்போ நீட் வந்து கம்பல்சரின்னு கொண்டு வந்துட்டாங்க, அது ஒரு நேஷனல் வைடாக எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களும் அட்டன் பண்ணணும்னு. அப்படி அந்த மாதிரி நேஷனல் வைடாக இருக்கிற எக்ஸாம்ஸை வந்து மாணவர்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு சமச்சீரான வழி கல்வி அமையணும் அப்படின்ற ஒரு கருத்தும் பரவாயில்ல பேசப்படுது.
2: இல்ல, அது இருக்கு, அது கண்டிப்பா அதை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம மாநில பாடத்திட்டத்தை தான் நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணுமே தவிர, இந்தியா முழுமைக்கும் ஒரே பாடத்திட்டம் நம்ம கொண்டு வரவே முடியாது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த சமச்சீரற்ற தன்மை வந்து அகைன் மறுபடியும் பூமராங்கா வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் நீட்டு வந்து தேசிய தகுதி தேர்வு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அது தகுதியான மருத்துவர்களை உருவாக்குறதுக்கு அது கொண்டு வரப்பட்ட தேர்வு. அந்த தேர்வுக்கு நான் என்னுடைய மாணவர்களை எப்படி தயாராக்குறேன்றது அந்தந்த மாநில அரசுகள் வந்து அவங்களோட பாடத்திட்டங்களை ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ அப்போதான் வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து அவங்க கிளியர் பண்ண வைக்க முடியும். அதை விட்டுட்டு நான் இந்தியா ஃபுல்லாக நான் ஒரே பாடத்திட்டத்தை கொண்டு வருவேன், இந்த திட்டங்களை நான் இது பண்ணுவேன், அப்ளிகபிள் நான் ஒரு எஜுகேஷனை கொடுப்பேன் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அது வந்து ரியலி தட் இஸ் நாட் ஃபேர்.
1: ரொம்ப சரியாக சொன்னீங்க. இப்போது ஊடகத்துறையில் வந்து உங்களோட ஜேர்னி எப்படி அமைஞ்சுது, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா?
2: எனக்கு ஆக்சுவலி இப்போ என்னோட பாரதி அகாடமியோடைய சர்வீசஸ்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா முழுக்க அனைத்து அரசு தேர்வுகளுக்கான பயிற்சியை கொடுத்துட்டு வரோம். அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்காக இலவசமான பயிற்சி கொடுத்துட்டு வரோம். இது இல்லாம நீட் மாதிரியான தேர்வுகளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் ட்ரெயின் பண்றோம். அது போக அரசு பள்ளிகளில் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுறோம். இதை தாண்டி நான் யோசிக்கும் பொழுது எனக்கு மீடியாவில் எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் நான் ஃப்ரீலான்சிங்காக கலைஞர் டிவி பிரைவேட் லிமிட்டடில் எனக்கு ஒரு ஸ்லாட் எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுயசக்தி அப்படின்னு சுயமா நின்று வென்றவர்களின் கதை அப்படிங்கிற ஒரு டேக்லைன்ல, அதாவது தமிழகம் முழுக்க ஒரு 50 பெண் தொழில் முனைவோர்கள் எந்தவித பின்புலமுமே இல்லாம அவங்களோட முயற்சியை மட்டுமே மூலதனமா வச்சு நின்று ஜெயித்த பெண்களை வந்து தமிழ்நாட்டுக்கு அடையாளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு டிராவல் பண்ணி இப்ப அந்த ஷூட்ல இருக்கும். ஸோ எனக்கு எனக்கு எப்பவுமே அந்த மீடியா, அந்த இதழியல், அந்த பிரிண்ட் அண்ட் விஷுவல் மீடியால ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கனால என்னுடைய ஓய்வு நேரங்கள்ல என்னோட இன்ஸ்டிடியூஷனல் ஒர்க் போக ஓய்வு நேரங்களில் நான் இந்த பணிகளில் நான் என்னை ஈடுபடுத்திக்கிறேன். இது வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 வருஷமாக இதையும் நான் ஃப்ரீலான்சிங்கில் என்னோடய மீடியா கனவையும் நான் அப்படியே பண்ணிகிட்டே தான் வரேன். எல்லாருமே கேட்பாங்க, எப்படி தான் மேனேஜ் பண்ணுறீங்க, என்ன டைமிங் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னா, ஒரு நம்மளுக்கு ஆர்வம்ன்ற ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம டைம், எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து நேரம் சரியில்லை, லக் இல்லை, அந்த மாதிரி வார்த்தைங்கள்லாம் வரவே வராது. ஸோ ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு அட் ப்ரெசன்ட் எங்களுக்கு சுயசக்தி ப்ரோக்ராம் ஆன் ஏரில் போயிட்டுருக்கு. கலைஞர் செய்திகள் சேனலில் எவ்ரி சண்டே மார்னிங் 10:30 வருது. ஸோ இப்போ வந்து இந்த எலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் லைவ் போகிறனால கட் பண்ணியிருக்கோம். வித்தின் 2 வீக்ஸ்லேருந்து அகைன் போக ஆரம்பிக்கும்.
1: சுயசக்தி இந்த புதிய இனிஷியேட்டிவ்க்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதோட இணைந்து பெண் சக்தி மேகசின் அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க.

0: ஸ்கீம்ஸ் இருக்கு, விமனுக்கான ப்ரோக்ராம்ஸ் எங்கெங்க போகுது, இந்த மாதிரியான டீட்டெயிலிங் எல்லாம் அந்த பெண் சக்தி மேகசின்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக ஓபன் பண்ணதான் இருந்தது. ஸோ இப்போ அது லைவ்ல இருக்கு, நிறைய பேர் அதுல பார்ட்டிசிபென்ட்ஸா இருக்காங்க, நிறைய தன்னார்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது போயிட்டு இருக்கு.
1: நிஜமாவே ஒரு 27 வயது பெண்மணி ஒரு ஆண்டர்பிரனரா ஒரு மீடியால வந்து தனக்குன்னு ஒரு தனி இடம் ஒதுக்கிக்கிட்டு, அதே சமயம் ஒரு கல்வியாளரா தென் மாவட்டங்கள்ல இருந்து வந்து கிராமத்துல இருந்து வந்து சிட்டில ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு பாரதி அகாடமி தள்ளர் இந்த மாதிரி இத்தனை இனிஷியேட்டிவ்ஸ் இந்த 27 வயசுல நீங்க பண்றதுன்றது கேட்குற ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப மோட்டிவேஷ்னலான ஸ்டோரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே கூட இது ரொம்பவே மோட்டிவேஷ்னலான ஒரு ஜேர்னியாக இருக்கும் உங்களோடது. அந்த வகையில் என்னோட கடைசியான கேள்வி, கிராமத்தில் அதாவது சிட்டிக்கு வெளியில் இருக்கும் இளைஞர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு அவங்க கெரியரை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிக்க, அவங்களுக்குன்னு ஒரு கெரியரை அமைச்சிக்க உங்களோட அட்வைஸ் என்ன?
0: இப்போ கிராமம்னு இல்லை சிட்டின்னு இல்லை, விமன் வந்து விமன் இஸ் ஆல்வேஸ் எ விமன் அப்படிங்கிற மாதிரி எந்த இடமா இருந்தாலும் நமக்கு தடை இருக்கும் நம்பர் ஒன். ஸோ எந்த கெரியரை நம்ம சூஸ் பண்ணாலும், பெண்களாக இருக்கிற பட்சத்தில் எந்த கெரியரை சூஸ் பண்ணாலும் அதை வந்து நம்ம வெரி ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு நம்மளை பிலீவ் பண்ணணும், முதல்ல நம்பிக்கை. ஸோ ஓகே, நம்ம இதை பண்ண முடியும், நம்மளால் இது முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். முதல்ல நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும், அப்போ தான் நமக்காக நம்ம வாதாடுவோம் மற்றவங்க கிட்ட, நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு டிசையர், அதுதான் நான் எல்லா இடத்துலையுமே நான் சொல்லுவேன். அண்ட் ரெண்டாவது நம்ம சூஸ் பண்ணுற கெரியர், சில பேர் வந்து ஜாபு தான் அப்படின்னு போவாங்க, சில பேர் வந்து பேஷன் அப்படின்னு போவாங்க, சில பேர் வந்து என்னென்னா ஓகே இது அவங்க சொல்கிறாங்களோ அப்படின்னு போவாங்க. ஸோ நீங்கள் எதை டிசைட் பண்ணி நீங்கள் போகிறீங்களோ அதுக்கு தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் கூட நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது, இது நம்மளால் முடியாது, இது நம்ம போக முடியாது, இது செய்ய முடியாது அப்படின்னு. இன்றைக்குமே இப்போ எங்ககிட்ட வர கவர்மெண்ட் வேலைக்கு நான் போகணும் அப்படின்னு வரவங்கள்ட்ட நான் சொல்கிற ஒரே விஷயம் அதுதான், எனக்கு ஒன்றுமே தெரியாதுக்கா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஜீரோ, நான் பிலோ ஆவரேஜ், எனக்கு நாலேஜே இல்லை, நான் டென்த்தில் ஃபெயில் அப்படிலாம் வருவாங்க. ஆனால் அவங்க தான் கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, எதுவுமே தெரியாதுன்னு வர்றான் இல்லையா ஒருத்தவன், அவன் வந்து ஓப்பனாக உண்மையாக வெளியில் வந்து சொல்கிறான் இல்லையா, அவன் வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவான், திருப்பி திருப்பி ஓடுவான், திருப்பி திருப்பி உழைப்பான், திருப்பி திருப்பி தப்பை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பான். பட் இன்னொருத்தன் வருவான், நான் 95% எனக்கு இது இது மட்டும் கைட் பண்ணால் போதும், இது மட்டும் சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும், நான் போய் கிளியர் பண்ணிடுவேன். அவன் இன்ன வரைக்கும் கிளியரே பண்ணாமல் இருப்பான். ஸோ எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த மாதிரி நிறைய பேரியர்ஸ் இருக்கும். நான் வந்து எனக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு வந்து சரியாக படிப்பு வர மாட்டேங்குது, ஃபினான்ஷியலி நான் வந்து ரொம்ப டவுனாக இருக்கேன், எங்கள் ஃபேமிலியை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன், இது எதுவுமே வந்து நம்ம நினச்ச விஷயத்தை அடையிறதுக்கு தடையாக இருக்காது. அதுக்கு வந்து உண்மையாகவே நான் இதை பெருமையாக சொல்லிக்கல, அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மிக சிறிய கிராமம், அங்கேருந்து சென்னைனா என்னன்னே தெரியாது, சென்னைக்கு பஸ் எங்கே நிற்கும்னு கூட தெரியாது, எங்கள் ஊருக்கே ஃபஸ்ட்டு பஸ்ஸு கிடையாது, அது வேறு விஷயம். அண்ட் அங்கே பிறந்து எங்கள் அப்பா வந்து 5 வயதில் இறந்துடுறாங்க, அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ஒரு அப்பா இல்லாத ஒரு ஃபேமிலி, சிங்கிள் மதரு, ஒரு நான் ஒரே பொண்ணு, பசங்களும் கிடையாது, அரசு வழி அரசு பள்ளியில் தான் படிக்கிறேன், தமிழ் வழியில் தான் படிக்கிறேன். பட் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் வளர்ந்தவங்களுடைய லைஃப் ஜேர்னியே இன்றைக்கி இந்த மாதிரி மாறி இருக்கிறப்போ, மிக நல்ல இடங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் எப்படி வேணாலும் மாறலாம். அது வந்து நம்ம டிசைட் பண்ணணும், நம்ம ஆசைப்படணும், நம்மளை நம்ம நம்பணும். இந்த ரெண்டு விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் சரி, இல்லை என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ் நம்ம பண்ணணுன்றிருந்தாலும், நம்ம ஆசையும் நம்மளோட டெடிக்கேஷனான ஒர்க்கும் நம்மளை அங்கே கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கும். அண்ட் இப்போது ஃபைனலாக நான் இந்த இடத்துல ஒன்று சொல்லி விரும்புகிறேன், இந்த ஆசை கனவு எல்லாம் ஒரு இடத்துல போய் நிற்கும் பொழுது, நம்ம 4 பேருக்கு எதுனா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவையும் நம்ம சேர்த்து வளர்த்துக்கணும். எதுக்காகனா, இப்போ நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன், இது மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க, வேற வேற மாவட்டங்கள்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ ஒரு கிராமத்துலேருந்து வெளியில் வந்து ஒரு பெண் அப்படின்ற பட்சத்தில், நம்ம ஏன் பண்ணுற ஒரு விஷயம் வந்து திருப்பி அகைன் கிராமங்களுக்கே போகணும். அது எனக்கு நிறைய, நான் போகிற இடத்துலலாம் நான் ரொம்ப பேசுவேன் அந்த விஷயம். ஏன்னா இன்னைக்கு நான் என்னோட சொந்த ஊரில் நான் ஒரு கோழிப்பண்ணை, ஒருங்கிணைந்த கோழிப்பண்ணை, விமன் ஃபார் எம்பவர்மெண்ட் அப்படின்னு போட்டுட்டு ஒரு 10 ஃபேமிலி வந்து அதனால பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு எதுவும் இல்லை, பிஸ்னஸாக நான் சொல்லலை, சொசைட்டி சார்ந்து இயங்குற சில விஷயங்களை சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய கரியர் பார்த்து வந்து நம்மளை மட்டும் தகுதிப்படுத்தி சந்தோஷப்படுத்தாமல் அடுத்தவங்களையும் அதை தகுதிப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும், அப்படி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னாலே ஆப்வியஸாக லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும்
1: மேம்.

0: பாரதி அகாடமி, அதை பத்தி மக்களுக்கு கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா?
1: யா, ஓகே. பாரதி அகாடமி நிறுவனம் வந்து என்னால 2014 தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தோட பிரைமரி மோட்டிவ் என்ன அப்படின்னா, வெரி நாமினல் காஸ்ட்ல எக்கனாமிக்லா அண்ட் அரசு பள்ளி மாணவர்களா இருந்தா ஃப்ரீயா ஒரு ட்ரைனிங்கை வந்து அரசு வேலைகளுக்கான ஒரு ட்ரைனிங் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அரசு வேலைகளுக்கு ஆன எக்ஸாம்ஸ்க்கான ட்ரைனிங்கை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 1300 பேர் நம்ம நிறுவனத்தின் மூலமா வேலைக்கு போயிருக்காங்க. எல்லா இடத்துலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 பேர், 20,000 பேர் படிச்சுட்டு அதுல 5 பேர் தான் வேலைக்கு போயிருப்பாங்க. அது மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்டா கொடுப்பாங்க. ஆனா இனி வரைக்கும் நம்ம நிறுவனத்துக்கு எந்த ஒரு பேப்பர்லயோ எந்த ஒரு கம்பெனிலயோ இது கமர்ஷியல் ஆட்ஸோ கொடுத்தது இல்ல. ஆனா நம்மளுக்கு ஒரு பேட்சுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு பேட்ச்ல ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அப்படின்னா அதுல மினிமம் 6-7 ஸ்டூடெண்ட் வந்து போயிடுவாங்க. அந்த அடுத்த பேட்ச்ல அவங்க வந்து கிளியர் ஆயிடுவாங்க. சோ இந்த மாதிரி வெரி இண்டிவிஜுவலா அவங்கள வந்து கோரா அவங்கள வாட்ச் பண்ணி அவங்களுக்கு எது வீக்கா இருக்கு எது ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்களால எந்த எக்ஸாம் பண்ண முடியும், ஏதாவது ஒரு அரசு வேலை எனக்கு வேணும் மேம் அப்படின்னு கனவா வருவாங்க. ஸோ அவங்களோட கனவுகளை நம்ம சக்சஸ் பண்ணி கொடுக்குற ஒரு நிறுவனமா தான் பாரதி அகாடமியை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை தேர்வுகளுக்குமே ஒரே சிலபஸ் தான். அதை என்னால் வந்து அவங்களுக்கு 3 ட்ரெயின் பண்ண முடியும். அடுத்த 2 அவங்கள வந்து அப்டேட்டடா டெஸ்ட் வைக்க முடியும். அண்ட் 6வது அவங்களுக்கு கையில வேலை வாங்கி கொடுக்க முடியும். இதை வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 87% சக்சஸ் ரேட்ல பண்ணிட்டு இருக்கோம். மீதி இருக்க அந்த 13 பேஸ்டான அந்த ஸ்டூடெண்டோட அவைலபிலிட்டி. ஒரு சிலர் வருவாங்க, ஃபர்ஸ்ட் ஆர்வமா இருப்பாங்க, திருப்பி போயிடுவாங்க. அவங்கள வந்து டிஸ்கண்டினியூவா போறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களை விட்டுட்டோம்னா எங்க கிட்ட வர்றவங்க இதுவரைக்கும் அரசு வேலை வாங்காம போனதே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சக்சஸ் ரேட் மெயின்டைன் பண்றோம். அண்ட் இது முழுக்க முழுக்க எல்லாரையும் மாதிரி கமர்ஷியலா பண்ணாம என்னுடைய இந்த நான் கண்டுபிடிச்சிருக்க இந்த சொல்யூஷன் அரசு வேலைகளுக்காக ஈஸியா ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம். அது குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, இதுதான் ஃபார்மேட்டு. இந்த விஷயம் நம்ம பக்காவா ஃபாலோ பண்ணனா ஒரு கவர்மெண்ட் வேலை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம வச்சிருக்க விஷயத்த ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலா எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கறதான் ஒரு மோட்டிவ்ல தான் இயங்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த பாரதி அகாடமி நிறுவனத்துடைய சர்வீசஸ் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு 100% ஃப்ரீ. அண்ட் எங்கள் கெரியர் சக்தி மூலமா, இப்போ கெரியர் சக்தி அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் சொல்றோம் இல்லையா, அதன் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கல. இப்போ நீங்கள் ஒரு 1st ஸ்டூடெண்டாக இருக்கீங்க. நீங்கள் 3 நாங்கள் அந்த வந்து ஒரு பிளானாக வச்சுருக்கோம். 1st, 2nd, 3rd எந்த இயர்லேருந்து வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு நாங்கள் வந்து ரெகுலராக அந்த ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்போம். என்னோடய கனவு என்ன அப்படின்னா, டிகிரி முடிச்சுட்டு உட்காந்து படித்து வேலைக்கு போகிறத விட டிகிரி படிக்கும்போதே பேரலாக அதை படிச்சுட்டே வந்து ஃபைனல் இயர் முடிக்கிறப்போ அவங்க தே ஆர் எலிஜிபிள் டு அட்டன் த கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபைனல் இயரில் லாஸ்ட் செம்மில். ஸோ அதை முடிக்கிறப்போ அவங்க கையில் ஒரு கவர்மெண்ட் வேலையோட வெளியில் வரணும் அப்படின்னு. ஸோ அதான் கெரியர் சக்தி ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்டில் நான் வந்து காலேஜஸ்க்குள்ளே கொண்டு வந்து அதில் வந்து 100% ரிசல்ட் காட்டணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு எங்கள் நிறுவனத்துடைய குறிக்கோளாக இருக்குது. இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இன்கேஸ் அவங்க கவர்மெண்ட் வேலை வாங்கலைன்னா 100% மணி ரீபேக் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சாகவே எடுத்துட்டு இப்போ இந்த இயர் நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது வரைக்கும் கிட்டத்தட்ட குரூப் 2, குரூப் 4, RRB, பேங்கிங் அப் டு குரூப் 1 சர்வீசஸ் வரைக்கும் 1300+ பீப்புள் வந்து நம்ம உள்ளே போயிருக்காங்க. நீட் எக்ஸாமில் இது வரைக்கும் 72 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க நம்ம இன்ஸ்டியூஷனில். ஸோ இது முழுக்க முழுக்க நான் கமர்ஷியலாக ஒரு மாணவர்களுக்கு நம்ம ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு போயிடக்கூடாது. நம்மளை மாதிரி அந்த குழந்தைங்க அஃபோர்ட் பண்ண முடியாமல் ஒரு தேர்வை பார்த்து பயப்படக்கூடாது. இது எளிமையான ஒரு விஷயம், இதுவும் ஒரு சாதாரண ஒரு விஷயம் அணுகணுன்றதுக்காக டிசைன் பண்ண ஒரு நிறுவனம் தான். ஸோ இந்த இன்ஸ்டியூஷனில் பார்த்தோன்னா ஸ்டாஃப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணவங்களாம் இருப்பாங்க, இல்லை ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த அப்டேஷன் ஆஃப் சிலபஸில் ஆரம்பித்து எல்லாமே அவங்களுக்கு கிளியராக தெரியும் என்ன மாதிரிலாம் பண்ணால் அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நாங்கள் நிறைய ட்ரஸ்ட்டு, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்துலேயுமே நாங்கள் கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன்லேயும் போகுது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. வில்லிவாக்கம், GKM காலனி, மாதவரம், அண்ணா நகர், 4 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு நம்மளுக்கு. நீங்கள் பாரதி அகாடமி நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா 7358579315 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட், 7358579315. இந்த நம்பருக்கு நீங்க எப்ப வேணாலும் நைட் 12 மணி கூட கால் பண்ணி கேரியர் சம்பந்தமா எந்த டவுட்ஸ் வேணாலும் நீங்க கேட்கலாம். நீங்க நம்ம நிறுவனத்துல நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அவசியம் இல்லை, பட் இலவசமா ஒரு விமனா இருக்கிற பட்சத்துல, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்துல, யாரு வந்து நம்மளை அணுகி நம்மளை வந்து டவுட்ஸ் கேட்டாலும் அவங்களுக்கு வந்து நம்ம முழுமையான ஒரு தகவல் கொடுப்போம். என்ன பண்ணணும், எது பண்ணணும், இதுதான் நீங்க அடையணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த அத்தனைக்குமான விஷயம் வந்து நம்ம கொடுப்போம். அண்ட் எங்களோட மெயில் ஐடி svsendamil24@gmail.com svsendamil@gmail.com. ஸோ இதுதான் எங்களோட இமெயில் ஐடி. அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி அகாடமி வில்லிவாக்கம்னு இருக்கும். அண்ட் வெப்சைட் வந்து bharathiacademy.in. ஸோ இதன் மூலமாக எல்லாமே நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது முழுக்க முழுக்க 100% உங்களுக்கு இலவசமாக ஒரு கெரியர் கைடன்ஸ்க்கான ஒரு நிறுவனமாக அமையும். ஸோ உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் மிக மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
0: நன்றி மேம். மேம், எங்கள் MOP சமுதாய வானொலிக்கு நீங்கள் வந்த இந்த அனுபவத்தை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க.
1: ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி யங் மைண்ட்ஸோடு பேசுகிறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அதிலேயே தான் இருக்கேன். ஆல்ரெடி நான் மகாலட்சுமி மேம் கிட்டே பேசியிருக்கேன், நிறைய பேசுவாங்க, பாசிட்டிவாக இருக்கும் அவங்க பேசுகிறப்ப எப்போவுமே. இப்போ உள்ளே நுழைஞ்சதுமே நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது, ரொம்ப நாள் கழித்து சேனலில் உட்காடுறோம் அப்படின்னு ஆன் யார். பட் அவங்க என்னை கூல் பண்ணி அழகாக என்னை பேசி ஓரளவுக்கு செட் பண்ணி தான் அனுப்புனாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாம் தேங்க் பண்ணிக்கணும். அண்ட் சாரும் ரொம்ப அழகாக எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப சூப்பராக இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த இது வந்து இன்றைக்கி நீங்கள் போடுற இந்த லீடு வந்து நாளைக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வெதர். இதை தான் நம்ம எல்லா இடத்துலையுமே பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இங்கே உட்காந்து நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விதை வந்து நாளைக்கு உங்களுக்கு வேறு லெவல் ஒரு ஃப்யூச்சரை வந்து காட்டும். ஏன்னா ஒரு ரேடியோ ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அங்கே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நாங்கள் என்னை தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா இன்னும் பெரிய பெரிய உயரங்களை இந்த குழந்தைங்க அடைவாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற ப்ரோக்ராம்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் கிளியராக பண்ணி க்வெஸ்சன் ஃபார்ம் பண்ணி அழகாக ஒரு அந்த தமிழார்ந்த வார்த்தைகளால் எழுதி அதை அழகாக கோஆர்டினேட் பண்ணி வந்ததுலேருந்து யாரும் உட்கார கூட இல்லை, அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. ஹெவி ஆர்டும் இருக்குது, நான் எனக்கே தெரியும் இந்த ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பின்னாடி அந்த உழைப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த நேரத்தில் MOPCRS 107.8 ஃபேமிலி கம்யூனிட்டிக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது.
0: நேயர்கள் MOP சமுதாய வானொலியில வரும் நிகழ்ச்சிகளை பத்தி தங்களோட கருத்துக்களை காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை 044-2833-1262. மீண்டும் நேயர்கள் கவனத்திற்கு 044-2833-1262 இந்த தொலைபேசி எண்ணுக்கு காலை 10 மணி முதல் மாலை 3 மணிக்குள் எப்ப வேணா அவங்களோட கருத்துக்களை கால் பண்ணி தெரிவுபடுத்தலாம். நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை crsmop@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கும் தெரிவிக்கலாம். அதாவது வளர்ந்து வர மாணவர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சின்ன சின்ன ஊர்ல இருந்து பெரிய கனவுகள் சுமந்துட்டு சிட்டி கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வர எல்லா இளைஞர்களுக்குமே இந்த நேர்காணல் ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி மேம். விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்புன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி ஒவ்வொருத்தருமே செல்ஃப் பிலீஃப் இருக்கணும், எல்லாருக்குமே கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கிட்டு எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி வரத்துக்கு அவங்களே வழிகள் அமைச்சுப்பாங்க, அவங்கக்கிட்ட அந்த தன்னம்பிக்கை இருக்கணும் அப்படின்றத இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கேட்குற எல்லா நேயர்களுக்கும் ஒரு கருத்தா சொல்லி இதே மாதிரி இன்னும் மோட்டிவேஷனலான ஒரு நேர்காணல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே கார்த்திகா. இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை.

0: நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கிம் அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்ல. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும் நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரதுக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போடப் போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து காலப்போக்கில் ஆரம்பிச்சாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பிச்சாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாம இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாம எவ்வளவு மீடியா சொன்னாலும் எவ்வளவு டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாம தான் காரணம், வேற ஒன்னும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்திலேயே ஏதோ ஒண்ணு வந்து கொஞ்சம் கேக்குற ஆட்களா இருந்தா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்க திருத்த முயற்சி பண்ணலாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்தா தரல, நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சுதான் எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்யன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க. கேட்ட நல்ல விஷயத்த முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
6: நமது சமுதாயம்,
7: நமது வானொலி,
0: நமது பெருமை.

0: இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர நல்லாளில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். நமது ஜனாதிபதியான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நம்மளை விட்டு பிரிந்து விட்டார். இவரை பத்தி நினைக்கும் போது கண்ணதாசனின் சில வரிகள் என் ஞாபகத்துக்கு எட்டியது. இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகள் எட்டியது. இவர் இறந்த போது கூட சந்துக்கு சந்து, தெருக்கு தெரு அவர்களின் போட்டோ, அவர்களின் பொன்மொழிகள் மிக அழகாக இளைஞர்கள் வச்சு அஞ்சலி செலுத்தினாங்க. அவர் பிறந்த ராமேஸ்வரத்துல ஊர்ல கூட லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. நிறைய தலைவர் முன்னாள் ஜனாதிபதிக்கு அஞ்சலி செலுத்தி புகழாரம் செய்தனர். இவரின் சாதனை, கனவு, விஞ்ஞான பணித்துறை, அரசியல், வாழ்க்கை வரலாறு ஆகிய பற்றி கூறுவதற்காக நம்முடன் இருக்கிறார் லாவண்யா, மானசா, ஓவியா அவர்கள். கேட்கலாமா?
1: நான் லாவண்யா. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய வரலாற்றையும் அவர் ஏர்லி டேஸ்லலாம் எப்படி இருந்தாரு, அப்புறம் அவரோட ஃபேமிலி பத்திலாம் சொல்ல போறேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு மிடில் கிளாஸ் தமிழ் ஃபேமிலி ராமேஸ்வரத்துல பிறந்தாரு. அவருடைய அப்பா பேர் வந்து ஜெனுல் ஆப்தின். அவருக்கு அவ்வளோ படிப்பொன்றும் கிடையாது, ஆனால் அவர் பணத்தாசை பிடித்தவரும் இல்லை. அவர் இருக்கிறதை வைத்து வாழ்பவர், ஆனால் அவர் தம் குழந்தைகளுக்கு அனைத்து தேவைகளையும் செய்தவர். அடுத்து அவருடைய அம்மா, அவர் அம்மாவின் பெயர் ஆயிஷா அம்மா. இவங்க ஜெனுல் ஆப்தின் அவருக்கு எப்போதும் ரொம்ப உதவியா இருந்தாங்க. அப்துல் கலாம் பத்மபூஷம், பாரத் ரத்னா இவ்வளவு விருது அப்துல் கலாம் வாங்கியிருந்தாலும் அவருடைய இன்ஸ்பிரேஷன் அவருடைய அப்பா தான். அந்த காலத்திலேயே அவங்க குடும்பம் பகதூர் என்ற ஒரு அவார்ட் பிரிட்டிஷிடம் வாங்கினார்கள். அவங்க இருந்த அந்த ஏரியால நிறைய முஸ்லிம்களும் கொஞ்சம் ஹிந்துக்களும் இருந்தாங்க. அவர் மசூதி போயிட்டு ஈவினிங் ப்ரேயர் முடிச்சுட்டு வரும்போது அவருக்காக அங்குள்ள மக்கள் அனைவரும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து காத்திருப்பாங்க. அவர் வந்து அவருடைய கையை அந்த தண்ணீர்ல வச்சுட்டு ஒரு ப்ரேயர் சொன்னார்னா அந்த தண்ணி வீடெல்லாம் தெளிச்சாங்கன்னா அது அவ்வளோ புனிதமானது என்று அவர்கள் நினைத்தார்கள். அவருடைய கஷ்டத்தை வந்து அவர் எப்பவுமே கண்டு பயப்பட மாட்டார், அதுவே அவருடைய நம்பிக்கையா இருந்தது. கலாமுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் அவருடைய அப்பா. அவருக்கு அடுத்ததாக அவருடைய நெருங்கிய நண்பன் ஜலாவுதீன் தான். ஜலாவுதீன் வந்து கலாமுடைய ஒரு சொந்தம். ஒரு கட்டை படகு ப்ராஜெக்ட் ராமேஸ்வரத்தில் நடைபெற்றது. அதில் இருவரும் கலந்து கொண்டனர். இவர்கள் படகை செய்து ராமேஸ்வரத்திலிருந்து அனுப்பினர். அந்த படகில் அதிகமான மக்கள் சென்றார்கள். அப்போது அடித்த சூறாவளி காற்றில் படகு நீரில் முழுங்கியது. இதுதான் அவருடைய முதல் பாடமாய் இருந்தது. ஒரு பொருள் அதிகமான ஏற்றம் கொடுத்தால் அந்த பொருள் தாங்காத நிலையில் அது அழிந்துவிடும் என்று அவர் உணர்ந்தார். சில நாட்கள் கழித்து ஜலாவுதீன் கலாமுடைய சகோதரியான ஜொஹாராவை திருமணம் செய்தார். கலாமுடைய ஜலாவுதீன் 15 வயது பெரியவர். ஜலாவுதீன் தான் கலாமுக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டினார். உலகத்தில் உள்ள அனைத்து நன்மைகளையும் ஜலாவுதீன் கலாமுக்கு ஒரு பாடமாய் எடுத்தார். அனைத்தையும் கேட்ட கலாம் உலகம் இப்படித்தான் உள்ளது என்று அவர் புரிந்து கொண்டார். இதுவே அவருடைய வாழ்க்கையின் முக்கிய திருப்பமானது. அடுத்ததாக விஞ்ஞான பணித்துறையை பற்றி பேசுவதற்காக மானசா வந்திருக்கிறார்.
2: நான் உங்க ஆர்ஜே மானசா வந்திருக்கேன். அவருடைய விஞ்ஞான துறையில் அவர் என்னெல்லாம் செஞ்சாருன்றத உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். 1970 1990 வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில் கலாம் போலார் SLV மற்றும் SLV 111 திட்டங்களுக்காக முயற்சி மேற்கொண்டார். இரண்டிலையும் வெற்றி பெற்றார். 1970 வெற்றிகரமான SLV திட்டத்தின் தொழில்நுட்பத்திலிருந்து ஏவுகணை தயாரிப்புக்காக டெவில் செயல் திட்டம் மற்றும் வேலியின் செயல் திட்டம் என்று இரு திட்டங்களையும் இயக்கினார். 1998 கலாம் இதயம் சார்ந்த மருத்துவரான டாக்டர் சோமராஜுடன் சேர்ந்து ஒரு குறைந்த செலவு கரோனரி ஸ்டென்ட் உருவாக்கினார். இது அவர்களை கௌரவப்படுத்தும் வகையில் கலாம் ராஜி ஸ்டென்ட் என பெயரிடப்பட்டது.

0: 2012 கிராமப்புறங்களில் உள்ள சகோதர வழிமுறைக்கான வடிவமைத்த டேப்லெட் கணினி கலாம் ராஜி டேப்லெட் என்று பெயரிடப்பட்டது. இதுவரைக்கும் அவருடைய விஞ்ஞான துறையில் சாதனைகளை கேட்டோம். இப்போ ஜனாதிபதியாக இருந்து செய்த சாதனைகளை பற்றி பேச ஓவியா வருகிறார்.
1: வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக இருந்து செய்த சாதனைகளை சொல்ல வந்திருக்கிறான். 2002 நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக ஜூலை 25 பதவியேற்றார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். குடியரசுத் தலைவராக இருந்த இவர் மக்களின் மனதில் இடம்பெற்று மக்களின் ஜனாதிபதி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார். அவர் 2007 தேர்தலில் மீண்டும் போட்டியிட நினைத்த கலாம் பிறகு பல காரணங்களால் போட்டியிடப் போவதில்லை என முடிவு செய்து விலகினார். இந்த நாட்டின் மண் வளமும் இயற்கை வளமும் சிறிதேனும் குறைந்துவிடக்கூடாது என்றென்றும் எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் இன்னும் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்தையும் பசுமையாக வேண்டும் எனவும் மரக்கன்றுகளையும் புதிதாக இயற்கை சூழலையும் உருவாக்க வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு போதித்து சென்றவர் நமது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் தனது உரையில் கடைசியாக குறிப்பிட்டது, அவர் சொன்னது, தைரியமாக இருங்கள். எதற்காக தைரியம் வர வேண்டும் என கூறியிருக்கிறார் தெரியுமா? தைரியமாக இருங்கள் புதிதாக ஏதாவது கண்டுபிடிப்பதற்கு, தைரியமாக இருங்கள் புதிதாக பயணங்களை மேற்கொள்வதற்கு, தைரியமாக இருங்கள் என்று கூறியிருக்கிறார். எளிமையின் அடையாளமாகவும் இனிமையாகவே பழகும் கலாம் என்றென்றும் இளைஞர்களின் மனதில் வாழ்ந்து கொண்டே இருப்பார். அப்துல் கலாம் எழுதிய கவிதைகளை பேசுவதற்காக மானசா வந்திருக்கிறார்.
0: If you salute your duty, you know to salute anybody. But if you pollute your duty, you have to salute everybody. If you want to shine like a sun, first burn like a sun. Man need difficulty in life because they are necessary to enjoy the success. Don't take rest after your first victory because if you fail in second, more lips are waiting to say that your first victory was just luck. Fail means first attempt in learning. End means effort never dies. No, next opportunity that be positive.
1: நிற்கலாம், நடக்கலாம், உடுக்கலாம், உறங்கலாம் என இருக்கலாம் என்றிருந்த இந்தியனை விழிக்கலாம் என தட்டி எழுப்பி இனி உழைக்கலாம், சிந்திக்கலாம், பறக்கலாம், ஜெயிக்கலாம், சாதிக்கலாம் என சொன்னவர் அன்புமிகு ஏபிஜே டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள்.
2: ஜூலை 27 2015 ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி மேடையில் பேசிக் கொண்டிருந்த போதே மயங்கி விழுந்து மரித்தார். அவர் பெற்ற விருதுகள் பத்மபூஷன், பத்ம விபூஷன் 2000 ராமனுஜம் விருது, 2007 அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம், 2008 பொறியியல் டாக்டர் பட்டம் ஆகிய விருதுகளை பெற்றார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன வரிகள் எனக்கு ஞாபகம் வருது. கனவு காணுங்கள், தூங்கும் போது வரும் கனவு கனவல்ல, தூக்கத்தை எழுப்ப செய்யும் கனவுதான் உண்மையான கனவு. அப்படிப்பட்ட வரிகள் என்னுடைய மனதில் ஆழமாக படிந்தது. என்னோட மனதில் மட்டும் இல்லைங்க, இந்த நாட்டில் இருக்க அன்னை இளைஞர்களின் மனதையும் கவர்ந்தது. அவருடைய இன்னொன்று கனவும் இருக்குங்க, பெரிய பெரிய ஆசை. அதாவது என்னன்னா, நமது நாட்டு இந்தியாவை இல்லை, நமது இந்தியாவை வல்லரசு ஆகணும்னு என்ற அவர் பெரிய ஒரு லட்சிய கனவா அவரோட மனதில் இருந்தது. இந்த சுதந்திர நாளில் நாம் அனைவரும் சபதம் எடுப்போங்க, நம்ம இந்தியாவை வல்லரசா ஆகுவோம்னு.
3: ஜெய் ஹிந்த்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: நான் படிச்சேனா, நான் வேலைக்கு போனா, என் ஃபேமிலிய கவனிச்சுக்கிட்டேனான்னு இல்லாம பல பேர் இன்னைக்கு இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒரு விதத்துல நல்லது பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சோசியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல லா படிச்சுட்டு தன்னார்வத்தோடு 2013 என்ஜிஓவை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு பல யங்ஸ்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்க கேரன் வெல்ஃபேரோட ஃபவுண்டர் சிந்தராம் சார் இன்று நம்மோடு இணைந்திருக்காரு. வாங்க அவரோடு உரையாடுவோம். நான் உங்க அஜய் கேத்ரன் மற்றும் அஜய் சுஜாதா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
0: ஒரு லாயரா இருக்கக்கூடிய நீங்க இந்த சமூகத்துக்கு பல வழியில ஏதோ ஒரு நன்மையை செய்ய முடியும், ஆனா ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற நோக்கம் எதனால வந்துச்சு?
1: ஆக்சுவலி இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற நோக்கம் உங்களுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு முதல்ல யாருமே யாரையும் கேட்டுக்கூடாது. கரெக்டா, இந்த சமுதாயத்துக்கு எல்லாருமே எல்லாமே பண்ண வேண்டியது எவ்ரி ஒன்ஸ் டியூட்டி. ஏன் நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்ற கேள்வி தான் ஒருத்தவங்களை நோக்கி வைக்கப்படணும். ஓகே, ப்ரொஃபஷனில் லீகலாக ஃபைட் பண்ணி ஒருத்தவங்களோட ரைட்டுக்கு ஒருத்தவங்களோட உரிமைக்காக வாங்கி கொடுக்குறத விட ஈச் ஒரு தனி மனித மாற்றம் தான் சமுதாயத்தோட மாற்றம் இல்லையா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் சென்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எஜுகேஷன் மூலமாக தான் எடுத்துகிட்டு போகணும். நம்மகிட்ட இப்போ இருக்கக்கூடிய கல்வி திட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை மேண்டேட்டாக எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோர்ஸ்லேயே ஒரு உங்களுக்கு சில கோர்ஸ்லேயே மட்டும்தான் ஒரு கம்யூனிட்டி அவர்ஸ் நீங்கள் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கணும் அப்படின்றதே வந்து ஒரு சர்டிஃபிகேட்டாகவும் ஒரு 90 hours வந்து நீங்கள் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயமாக தான் திணிக்கப்படுது. உடனே அது அப்படி இருக்கக்கூடாது. எல்லா இது வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது எல்லாரோட கடமை அப்படின்றத வந்து எவ்ரி யங்ஸ்டர்ஸ்க்கு உணர்த்தணும். சரிங்களா? ஸோ அது இல்லை அப்படின்றது வந்து எங்களுடைய தேடலில் புரிஞ்சது. ஸோ அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி யங்ஸ்டருக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுடைய டியூட்டி, இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத விதைக்கிறதுக்காக தான் இந்த ஆர்கனைசேஷன் மெயினாக ஆரம்பிக்கப்பட்டது.
0: சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டது ஒரு ஆப்ஷன் இல்ல, அது டியூட்டின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சார்.
1: அதாவது இதை நீங்க பண்ணணும், நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சமூக ஆர்வலர் சோஷியல் ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி யாரையுமே வந்து இப்போ ஒரு பிளட் டோனரை வந்து ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லி போர்ட்ரே பண்றாங்க இல்லையா? தட் இஸ் நாட் ஆக்சுவலி சூப்பர் ஹீரோயிசம். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் மஸ்ட் டூ. இப்போ வந்து சூப்பர் ஹீரோ சூப்பர் ஹீரோன்னு சொல்லி அதை ரொம்ப போஸ்ட் பண்ணி அதை ரொம்ப வந்து என்ன சொல்றது க்ளோரிஃபை பண்ணி சாதாரணமாக எல்லாரும் நம்ம செய்ய சாதாரண ஒரு மக்கள்லாம் சாமானியெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு என்னுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நிறைய பேர் அதை உள்ளுக்கு வர விடாமல் தடுத்துடுறோம். சரிங்களா? ஸோ சில இடத்துல வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதே வந்து நெகட்டிவாக போய் முடியும். ஸோ நீ இவங்க தான் சமூக ஆர்வலர்கள், இவங்க வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது மூலமாக இது நம்மளுக்குள்ளான வேலை இல்லை போல, அது யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ பார்க்க வேண்டிய வேலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரெஃபரன் ஆகி நின்றுக்கிறாங்க. அதுவே ஒரு தப்பு. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் மஸ்ட் பி சோஷியலி ரெஸ்பான்சிபிள்.
0: சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டது ஒரு ஆப்ஷனா கொடுக்கப்படுறதில்ல, அது எல்லாரோடைய டியூட்டின்னு ரொம்ப அழகா சார் சொன்னாரு.
2: ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எந்த அளவு சப்போர்ட் கிடைக்குது, இல்ல நீங்க இதை ஃபுல் ஃப்ளெஜ்டா பண்றதுக்கு எந்த அளவு சப்போர்ட் தேவைப்படுது சார்?
1: ஆக்சுவலி நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பில்லரா ஒரு சப்போர்ட்டராக தான் இருக்காங்க. நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து செய்யறதுக்கு வந்து சில டயத்தில் வந்து நம்ம நிறைய பெடிஷன்ஸ் போட வேண்டியது இருக்கு, நிறைய ஆர்டிஐ போட வேண்டியது இருக்கு, சமயத்தில் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. இப்படிலாம் பார்க்கும்போது வைக்கும்போது கவர்மெண்ட் நான் என்ஜிஓனாலே வந்து ப்ராப்ளமேட்டிக், எப்போ பார்த்தாலும் போராட்டம் பண்ணிட்டு கொடியை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிக்சர் இருக்கு. பட்லாம் ஆக்சுவலி அது வந்து ஒரு ட்ரேட் யூனியனுடைய செட்டப். என்ஜிஓ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கவர்மெண்ட் கூட சேர்ந்தே தான் ட்ராவல் பண்ணுவோம். பட் சமயத்தில் கேள்விகள் கேட்கும் போது வந்து என்ஜிஓஸை வந்து கவர்மெண்ட் வந்து வேண்டாதவங்க தான் பார்க்குறாங்க. பட் ஆனால் வந்து கவர்மெண்ட்டோட சேர்ந்து பிரச்சனை பண்ணிக்காம கேள்விகள் கேட்காம கவர்மெண்ட்டோட சேர்ந்து அலை பண்ணி அப்படியே ட்ராவல் ஆகக்கூடிய என்ஜிஓஸும் இருக்காங்க. கவர்மெண்ட் அவங்க அந்த மாதிரியான என்ஜிஓஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். நம்ம அவங்கள வந்து நீங்கள் சரி பண்ணுறது சரியில்லை, நீங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஒரு முதியோருக்கு வந்து வந்து சேர வேண்டிய பென்ஷன் வந்து சேரல, ஏன் சேரல, அவருக்கு வந்து போயிருந்துருக்கணுமே, இந்த மாதிரியான கேள்விலாம் கேட்டுகிட்டே இருந்தால் யூ ஒன் பி இன் குட் புக்ஸ் ஆஃப் த என்ஜிஓ.
2: அதாவது ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ன்றது கவர்மெண்ட்டோட இணைந்து செயல்படணும் அப்படிதான் ஆசைப்படுறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார்.
0: நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கும் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் குறித்து தெளிவுபடுத்த முடியுமா சார்?
1: ரெண்டுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒன்று தான். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கும், அவங்களுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கும். இதில் வந்து ஆக்டிவிட்டீஸ், வாலண்டியரிசம், அவங்களுக்கு ஒன்று அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ரெண்டுமே வந்து ஒரே ஒரு காமன் இது என்ன மையப்புள்ளி என்னன்னா அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அதில் இருக்கிற வாலண்டியர்ஸ் மானிட்டரியாக பெனிஃபிட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவிட்டி என்ஜிஓல ஆக்டிவிட்டீஸ் அவேர்னஸ் அது மாதிரி இருக்கும். அதில் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து செல் பண்ணலாம். அண்ட் தட் டூ வில் கோ டு த ஆர்கனைசேஷன் மானிட்டர் பெனிஃபிட் ஆகுமே தவிர இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு வாலண்டியர்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகாது.
0: எந்த ஆர்கனைசேஷனா இருந்தாலும் வாலண்டியர்ஸ்னு வரும்போது வாலண்டியரிங் மட்டும்தான்.
1: வாலண்டியரிங்னாலே அதுதான். இஃப் அதாவது யூ ஷுட் நாட் ஓன்லி மானிட்டரி பெனிஃபிட், நீங்க எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. எந்த அதுல வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உடைய ஒரு விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு, அது மட்டும் தான் நீங்க எதிர்பார்க்கணும். அதை தாண்டி நீங்க எதை எதிர்பார்த்தாலும் நீங்க வாலண்டியர் கிடையாது.
2: சார், அடுத்து எங்களோட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நிறைய என்ஜிஓஸ் இங்கே வராங்க, அவங்க எல்லாரும் ஒரு காசு எடுத்துட்டு இந்த காசை நாங்க தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்படி உங்களோட என்ஜிஓட நோக்கம் என்ன, இல்ல இந்த ஒரு விஷயத்த நாங்க தீர்க்கணும்னா அது என்னவா இருக்கும் சார்?
1: ஆக்சுவலி இது வந்து ஒரு டிராவல் பண்ணி டுவோர்ட்ஸ் அ கோல் அப்படின்னு சொல்லி போய் அதை சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்றத காட்டும். கோல்ல இருந்து அப்படி பின்னோக்கி வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தனி மனித மாற்றம் தான் சமுதாய மாற்றம், சரிங்களா? அதாவது வந்து நான் ஒருத்தர் மட்டும் இந்தியா வந்து சிங்கப்பூர் மாதிரி ஆக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனால் நான் ஒருத்தர் மட்டும் எச்சு துப்பாமல் இருந்தால் இந்தியா சிங்கப்பூர் மாதிரி ஆயிருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நியாயமான கேள்வி தான். நான் பிரச்சனை எங்கே இருக்குன்னா இந்த கேள்வி எல்லாருமே கேட்குறேன், சரியா? ஸோ நான் என்னுடைய டியூட்டி நான் பார்ப்பேன். குப்பையை கரெக்டாக வந்து குப்பையில் தான் போடுவேன். பிளாஸ்டிக் பேப்பர் நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட பசங்களுக்கும் பொண்ணுக்கும் வந்து ஜாதி வேற்றுமை வந்து இல்லாமல் சொல்லி வளர்த்து கொடுப்பேன். எல்லாமே ஈக்குவல் சமம்னு சொல்லி வளர்க்கும். எல்ஜிபிடி ரைட்ஸை பற்றி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பேன். இந்த மாதிரியான விஷயம், இந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கு உண்டான வந்து ஒரு பிரின்சிபல் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் கடைபிடிச்சாதான் அது வந்து ஒரு சமுதாய மாற்றமாக மாறும். எல்லாருக்கிட்டையும் போய் நீங்கள் இப்படி இருங்க, நீங்கள் வந்து எச்சு துப்புனா வந்து உங்களுக்கு வந்து ஃபைன் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணி உங்களால் வந்து சமுதாய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாது. ஸோ எங்களுடைய நோக்கம் என்ன எப்படின்னா, இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் யங்ஸ்டர்ஸ். நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வந்து ஏற்கனவே கரப்ட் ஆயிடுச்சு மைண்டு ஃபுல் அண்ட் ஃபுல். அவங்கள போய் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் மாறுங்க வைங்கன்னு சொல்லி சொன்னால் கேட்க முடியாது. ஸோ இந்த ஜென்ரேஷனை நம்மளோட ஜென்ரேஷனில் இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாதான் இன்னொரு 2 decades நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது அந்த டிராவல் வந்து ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ ஒரு சமுதாய மாற்றம், மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தை கொண்டு வரணும், கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஒரு சேஞ்சுன்னு இருக்கு இல்லையா, சொசைட்டி சேஞ்சு இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டமோட சேஞ்சு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரே ஒரு காஸ்ட்டில் மட்டும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வேலைக்கு ஆகாது. ஸோ எல்லாத்துலேயும் இட்ஸ் கம்ப்ளீட் ஒரு சிலபஸ் மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும், என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், உமனாக இருக்கட்டும், உமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எலிஜிபிலிட்டி ரைட்ஸாக இருக்கட்டும், சைல்டாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு ஒரு இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எஜுகேஷன் சிலபஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்தந்த விஷயத்தில் இந்த காஸ்ட்டில் இந்தந்த அடிப்படையில் இந்தந்த ஏரியாவில் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக அது தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் அவனை ஃபீல்டில் வந்து அவனை இறங்க வச்சு நீயே செஞ்சுப்பார், அப்போ தான் அவனுக்கு புரியும் அப்படின்றதுக்காக ஆன் ஃபீல்ட் ஆஃப் ஃபீல்டு ரெண்டுலேயுமே அவனை ட்ரெயின் பண்ணி அவனுக்கு புரிதல் கொடுத்து அவனை எஜுகேட் பண்ணி ஒரு சின்ன கூட்டத்தை வச்சு நம்மளால் எதுவுமே செஞ்சிட முடியாது. ஒரு 5 பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கா வச்சிருக்கானோ இதை பைத்தியக்காரம் தான் பண்ணிட்டு இருக்கா வச்சிருக்கானோ அப்படி மாதிரி தெரியும். இதே ஒரு 1000 பேர் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை நானும் செய்ய ஆசைப்படுறேன். ஏற்கனவே மாப் இஸ் டூயிங், ஒரு பெரிய கூட்டம் ஒன்று பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்னால் வந்து இங்கே சேர்ந்தேன்னா என்னால் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சேருவாங்க. ஸோ நாங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து பெருசாக தான் பண்ணுவோம். 2013 வந்து ஒரு 3 பேர் 4 பேர் ஒரு 10-15 பேர் வச்சு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ எவ்ரி வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே அண்ட் சண்டே குறைஞ்சது ஒரு 5 ஆக்டிவிட்டியாவது வந்து அங்கங்கே நடக்கும். வி ஆர் 6:15 ஆகும்.
2: அதாவது தனி மனித மாற்றம் ரொம்ப முக்கியம், அதுவும் யங்கர் ஜென்ரேஷனில் கொண்டு வரணுன்ற உங்கள் நோக்கம் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிகள் சார்.
0: இந்த பேண்டமிக் சூழ்நிலையில உங்களோட என்ஜிஓவோட பணிகளை எந்த விதத்திலேயாவது மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டதா?
1: கண்டிப்பாக மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அவனை ஆக்டிவிட்டி, சோஷியல் ஆக்டிவிட்டி, சோஷியல் கன்சர்ன் பொறுத்த வரைக்கும் அவனை வந்து லைவாகவே ஆக்டிவாகவே வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 வாரம் 3 வாரம் வந்து கேப் விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வேறு எதுலையாவது அவங்களோட கவனம் செலுத்துச்சுனாவோ. ஆக்சுவலி எங்கள் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டேஸ்க்காக வந்து ஒரு வாலண்டியர் வந்து வெயிட் பண்ணுவோம், என்ன ஆக்டிவிட்டி இந்த வாரம் இருக்கு பண்ணலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த அதில் கிடைக்கக்கூடிய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அதில் கிடைக்கக்கூடிய எனர்ஜியும் ரெஸ்ட் ஆஃப் த வீக் வந்து அவனுக்கு ஓடுறதுக்கு வந்து அவனுக்கு வசதியாக இருக்கும், அதோட உந்துதலாக இருக்கும். இங்கே வந்து நாங்கள் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து ஒரு ஃபன்னாகவும் ஒரு ஜாலியாகவும் தான் எல்லாமே பண்ணோம். எடுத்துகிட்டு போவோம், ஒரு பஸ் ஸ்டாப்போட பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஒரு அங்கன்வாடி ஸ்கூலினுடைய இன்டீரியர் இது பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடையாது. நானும் என் கையிலேருந்து காசு எதுவும் போட வேண்டிய அவசியமும் கிடையாது. வருவேன், என்னோடய உடல் உழைப்பை கொடுப்பேன், அதில் எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் தட்ஸ் ஆக்சுவலி மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி இல்லையா? ஸோ இதுதான் இந்த ஆக்டிவிட்டி தான் நாங்கள் எல்லா எவ்ரி வீக் சாட்டர்டே சண்டே ரெகுலர் பண்ணிகிட்ருப்போம். பேண்டமிக்கில் கம்ப்ளீட்டாக லாக்டவுன் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து யாருமே எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படின்ற சுச்சுவேஷனில் ஒரு ரெண்டு வாரம் அமைதியாக இருந்திருப்போம், ரெண்டு அமைதியாக இருந்திருப்போம். தேர்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவை கூட இல்லாமல், அடிப்படை வசதி கூட இல்லாமல், வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு மெக்கானிக்காக இருக்கவங்க, டீ ஷாப் வச்சுருந்தவங்க அன்றாட வாழ்க்கைக்கு வந்து ஓடுவாங்க இல்லையா. இன்றைக்கி வந்து வேலைக்கு போனால் தான் எனக்கு 300 கிடைக்கும், 700 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஃபேமிலியெல்லாம் வந்து பசியில் எக்கச்சக்க முடிவே பேருக்கு பயங்கரமாக அஃபெக்ட் ஆச்சு அப்படின்றது எங்களுடைய சர்க்கிள், எங்களுடைய வட்டாரத்தில் தெரிய வந்தது. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம லிஸ்ட் எடுத்தோம். லிஸ்ட் எடுத்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பேக் டொனேட், ஒரு ஃபுட் பேக் டொனேட் பண்ணோம், ஒரு பேக் பண்ணோம் அப்படின்னா 28 வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்ற மாதிரி, அப்படின்ற மாதிரி பேஸ்ட்லேருந்து, ப்ரெஷ்லேருந்து, மஞ்சத்தூள்லேருந்து, உப்புலேருந்து, காஃபி தூள், டீ தூள், பிஸ்கெட்லேருந்து, அரிசி, பருப்பு, அந்த இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து ஒரு மாதம் வாழலாம் அப்படின்ற மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு பேக் காஸ்ட் அரௌண்ட் 653 ருபீஸ். அது மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், ரோட் சைட் போவர்ஸ், யாராருக்கெலாம் டெய்லி வேஜ் லேபரர்ஸ், கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்தோம். 13,65,000 வந்து பேண்ட் அந்த 3.5 மந்த்ஸில் மட்டும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதுக்கு பெருசாக வந்து நம்ம வந்து எந்த ஒரு கார்ப்பரேட்டோ, எந்த ஒரு கம்பெனிஸோ, ஒரு மிகப்பெரிய ஒரு முதலாளி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார், ஒரு இண்டஸ்ட்ரியில் ஹெல்ப் பண்ணார் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மளை மாதிரி தான் மகா மேம் கூட 300 or 500 கொடுத்துருக்காங்க. அவங்க போஸ்டர் வாட்ஸ்அப்பில் போஸ்டரி மட்டும்தான் வைப்போம். நாங்கள் வந்து ஒரு 650 வாலண்டியர்ஸ் இருக்கோம், வாட்ஸ்அப் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் எல்லாருமே. அது அப்படி மட்டும்தான் நம்மளோட வாலண்டியர்ஸில் இருக்க முடியும். வாட்ஸ்அப் ஸ்டோரி மட்டும் தான் வைப்போம், பார்த்துட்டு நான் கொடுக்குறேன்னு சொல்லி வருவாங்க. சிறு துளி பெருவெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி 100, 200, 300, 650 அந்த கரெக்டாக 653 பெர் பேக்கு, 500 இப்படி வந்தது தான் இந்த 13,65,000. இதில் அரௌண்ட் வந்து நாங்கள் 3,400 ஃபேமிலிஸ் கிட்ட ஹெல்ப் பண்ணியிருக்கோம். 3,400 ஃபேமிலிஸ், அதாவது ஃபேமிலினா எங்களுடைய அசம்ஷன் வந்து ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னாலும் ஒரு 12,000 பேத்துக்கு மேலே ஒரு 3 ஹெல்ப் பண்ணது வந்து எங்களுக்கு காஸ்ட் திஸ் மச். இதை போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இன்டீரியராக இருக்கும், போலீஸ் பிடிச்சி வச்சுக்குவாங்க, எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, இந்த விஷயத்துக்காக தான் போகிறோம் வைக்கணும்னு சொன்னோன்னா அவங்களே அப்ரிஷியேட் பண்ணிட்டு விடுவாங்க. மாஸ்க்கு, சானிடைசர், க்ளவ் அண்ட் இந்த ஃபுட், இது எல்லாமே சேர்த்து இவ்வளோ ஆச்சு. ஒரு 3 உள்ளே இருக்கும், 3 உள்ளே இருக்கும் இந்த எல்லா 3 இந்த த்ரூ த்ரீ மந்த்ஸ் வந்து சாட்டர்டே சண்டேஸ் வந்து எல்லாருமே கிடையாது, ஒரு 8 பேர் மட்டும் ஃபீல்டில், யாரோட வீட்லெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியில் பாத்ரூம் இருக்கும், அவங்க குளிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கால்லாம் கழுவிட்டு உள்ளுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எந்தெந்த வாலண்டியரோட வீடு இருக்கோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி 8 ரெண்டு பேரை பேட்சாக பிரித்து விட்டோம். மிச்சம் எல்லாருமே வந்து வில் ஒர்க் பிஹைண்ட் போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணுறது, அது எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸ் பார்க்கறது, வரவு செலவு கணக்கு பார்க்கறது, இவங்களுக்கு பணம் வந்திருக்கு, இவங்கள்ட்ட இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது, இந்த எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த ரேடியோ, டிவி, எந்த மீம் பேஜஸ், இன்ஸ்டா பேஜஸ் இவங்களெல்லாம் வந்து நம்பி இல்லை, நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்டு அவங்களுக்கு ப்ரொமோஷன் காசு கொடுத்து நம்ம ப்ரொமோஷனே போதும். 600 பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டோரி வச்சாலே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்றது வந்து இட்ஸ் அன் எக்ஸாம்பிள்.
2: சார், இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து என்ஜிஓனா என்ன, அதோட கட்டமைப்பு என்னன்ற பெருமளவு புரிதல் வந்து பெருசாக கிடையாது. ஸோ ஒரு என்ஜிஓனா என்ன, நம்ம கான்ஸ்டியூஷனில் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டெஃபினிஷன் என்ன சார்?
1: ஆக்சுவலி கான்ஸ்டியூஷன் இல்லை, இது வந்து சட்டத்தில் தான் வந்து இதுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இடம். இது வந்து ஒவ்வொரு என்டிட்டியும் ஒவ்வொரு சட்டத்துக்கு கீழே வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கம்பெனினா கம்பெனிஸ் ஆக்ட் கீழே, பார்ட்னர்ஷிப்னா பார்ட்னர்ஷிப் ஆக்டுக்கு கீழே, அது மாதிரியான சட்டத்திட்டம் தான் என்ஜிஓக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ஜிஓ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து லீகலாக தேடினீங்க அப்படின்னா எங்கேயுமே இருக்காது. ஒரு என்ஜிஓன்றது எது சொல்லப்படுதுன்னா, இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டு, சொசைட்டிஸ் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சொசைட்டி, இந்தியன் கம்பெனிஸ் ஆக்டில் செக்ஷன் 25 மட்டும் சொல்லப்படக்கூடிய செக்ஷன் 25 கம்பெனின்னு சொல்லுவாங்க. கம்பெனிஸ் வந்து எல்லாமே லாபகர நோக்கத்துக்காக, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்காக ஒர்க் பண்ணலாம் வைக்கலாம். செக்ஷன் 25 ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் மட்டும் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணுறதுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த செக்ஷன். இந்த 2 ஆக்டு, இந்த 3 ஆக்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செக்ஷன் இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜிஓ பற்றி பேசுது. இதனுடைய கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரிஜிஸ்டர், ஒரு என்டிட்டியாக ஒரு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து லீகல் என்டிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அதுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேன் கார்டு நீங்கள் ஒன்று எடுக்கணும். ஸோ ஈச் எல்லா ஒரு என்டிட்டியுமே வந்து பேன் கார்டு ஒன்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி, இண்டிவிஜுவல் இருக்கணும்ன்ற மாதிரி, அந்த என்ஜிஓவும் அதோடைய வரவு செலவு, தோ இட் இஸ் நாட் ப்ராஃபிட், அவங்க என்ன வந்துச்சு என்ன போனுச்சு அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கு, அவசியம் இருக்கு, கட்டாயம் இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு பேன் கார்டு வந்து எடுத்து வச்சுக்கணும். எவ்ரி திங் ஷுட் பி டன் த்ரூ தேர் பேங்க் அக்கௌண்ட், அந்த பேன் கார்டு வழியாக வரக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மிச்சம் எல்லாமே எல்லா ப்ரூஃபும், லைக் இபி பில், இந்த ஃபோன் பில்லு,

0: பில், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே அமைஞ்சிருச்சு, ஃபோன் பில் எல்லாமே அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஆர்கனைசேஷன் த என்டிடி ஹேஸ் அ லீகல் ஸ்டாண்ட் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ஆக்சுவலி பார்த்தோன்னா ரொம்ப நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம், இதை நம்ம பண்ணிக்க முடியாது, நம்ம வச்சுக்க முடியாது, யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க சொல்கிறது அவங்க செய்வாங்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. 2500 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா யாருனாலும் செஞ்சிடலாம். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு, நாங்கள் ஒரு 50 பேருக்கு, நாங்கள் 100 பேர் இருக்கோம், இந்த காசுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த ஏரியாக்காக நாங்கள் ஒரு கம்யூனிட்டியாக ஒர்க் பண்ணுறோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் எனி ஒன் கேன் ரிஜிஸ்டர் அன் என்ஜிஓ. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இஃப் தேர் காஸ் இஸ் நான் ப்ராஃபிட், அவங்களுடைய காஸ்ட்ல வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது லாபகரமான நோக்கமோ தப்பான நோக்கமோ இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆப்ஜெக்டிவ் படித்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் என்ஜிஓஸ் வந்து ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்ருவோம்.
1: சார், இப்போ வந்து நீங்கள் ஒரு என்ஜிஓனா என்ன, அதுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கு, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுன்றத சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா என்பிஓ, நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் அப்படின்ற பேரை கேள்விப்படுறது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தான் இருக்குது, அதாவது ஒரு காலத்தில் சோஷியல் சர்வீஸ்னு சொல்லப்படுது, இன்றைக்கி சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்பாக பார்க்கப்படுது. இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன?
0: ஆக்சுவலி இது வந்து டேக்ஸ் எவேஷன் மட்டும் தான் என்னுடைய பார்வை. ஆக்சுவலி ஒரு என்ஜிஓ அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படின்னா அவங்களுடைய லாபகரமான நோக்கத்துக்கு பண்ண மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அந்த போர்டில் இருக்கவங்களுக்கு மானிட்டரியாக பெனிஃபிட்னு சொல்லி பார்த்தா சேலரி அப்படின்ற ஒரு விஷயம் எடுக்காமல் இருப்பாங்க. ஓகே, பட் ஆனால் போக்கஸ் விட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்குண்டான போக்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ ட்ராவல் அலவன்ஸு, செட்டிங் ஃபீஸு, இந்த மீட்டிங் நடந்த அன்னைக்கு அவங்களுக்குண்டான எக்ஸ்பென்சஸ், சாப்பாடு, இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 லட்சம் ஆயிடுச்சு, 15 லட்சம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டு அப்படின்றதுல வந்து ஒரு 100 ரூபாய் ஒரு டொனாட்டிருந்து வாங்குறாங்க அப்படின்னா 11 ரூபாய் வரைக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் எடுக்கலாம். ஓகே, 89 ரூபீஸ் வந்து அவங்க காசுக்கு போடலாம். நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. 100 ரூபாய் வச்சுன்னா 100 ரூபாயும் காசில் போட்டுருவோம். நம்ம எங்கள் வாலண்டியர்ஸ் யாருக்கும் இது வரைக்கும் ஒருத்தர் கூட எனக்கு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எனக்கு வேணும், எனக்கு வந்துட்டு போகிறதுக்கு காசு வேணும், இந்த ஈவென் காலேருந்து சாய்ந்த வரைக்கும் இருந்தேன், எனக்கு உண்டான சாப்பாடு கொஞ்சம் செலவு கொடுன்னு சொல்லி ஒருத்தர் கூட கேட்டதே கிடையாது. அதுதான் அவங்களுடைய கண்ட்ரிபியூஷனாக வருவாங்க. அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு மோஸ்ட்லி பாட்டிலுக்கு இருக்கும், நாங்கள் அவங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டிலேருந்து ஒன்று கொண்டு வந்துருவாங்க, நாங்கள் அதிலே வந்து ஜாலியாக ஃபன்னாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட வேலையை பார்க்க போயிடுவோம். Never claimed any travel expenses. Travel expenses are not allowed at all, first of all. NPO ல பாத்தீங்க அப்படினு சொல்லி சொன்னா ஒரு மானிட்டரி பெனிஃபிட் எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ வந்து நீங்க உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவங்க காலேஜ் கிட்ட எங்கேயிருந்து இருக்கலாம், தட்ஸ் அ ட்ரஸ்ட் ஆக்சுவலி, தட்ஸ் அ சொசைட்டி ஆக்சுவலி. ஓகேவா, அந்த சொசைட்டியாக ஏன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து லாபகரமான நோக்கத்துக்காக பண்ணலை, இது வந்து ஒரு காஸ்ட்காக பண்ணுறோம், நிறைய வாஸ்ட் நம்பர் ஆஃப் மெஜாரிட்டி ஆகக்கூடிய பீப்பிளோட பெனிஃபிட்காக பண்ணுறோம். இதில் இதை வந்து நாங்கள் ஒரு காஸ்ட்காக, ஒரு இந்த ஜுவல்லர்ஸ் வந்து காஸ்ட்காக தான் பண்ணுறோம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் பிசிசிஐ தெரியுமா, கிரிக்கெட் கவுன்சில் இருக்குல்ல, இட்ஸ் அ சொசைட்டி. நீங்கள் ஒரு கூகுளில் படித்து பாருங்கள், பிசிசிஐ என்ன என்டிட்டியாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இட்ஸ் நாட் அ பிரைவேட் லிமிட் கம்பெனி, இட்ஸ் நாட் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், இட்ஸ் நாட் அ கம்பெனி, ஆக்டில் வராது, சொசைட்டி கீழே தான் வரும். ஏன் சொசைட்டி கீழே வருது அப்படின்னா ஒரு வாஸ்ட் நம்பர் ஆஃப் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பீப்பிளோட பெனிஃபிட்டுக்காக நாங்கள் வந்து இந்த என்டிட்டி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் ஆனால் பிசிசிஐ பார்த்தா நீங்கள் வந்து ஒரு காசுக்காக ஆரம்பிச்சிருக்கப்பட என்டிட்டி நீங்கள் நம்புவீங்களா? இட்ஸ் ஈஸிலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்ஸ் எவேஷன் ஐ வாஷ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸோ அப்பேரண்டாக தெரியும். பிவிபின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கம்பெனி இருக்குது, பொட்லோவி பிவி சுரேஷன் சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்து நான் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நான் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறதே அதில் வரக்கூடிய லாபத்தெடுத்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறான். நம்புவீங்களா? அப்புறம் வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எப்படி நீங்கள் பிளாக்ல வந்து நீங்கள் சம்பளம் கொடுக்க முடியும்? பிளாக் இல்லாமல் ஒரு சினி இண்டஸ்ட்ரி எங்கே இயங்கவே எங்கே தெரியுமா? அப்படி இருக்கும்போது இதை நான் காஸ்ட்காக தான் பண்ணுறேன் அப்படி சொல்லி சொன்னால் ஸோ அப்பேரண்ட் தட் இட் இஸ் அன் ஐ வாஷ்.
1: சார், நீங்கள் இப்போ சொன்னதை வச்சு எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்குது. இது வந்து ஒரு பர்சனல் குவெஸ்டனாக கூட எடுத்துக்கலாம். 2 கேள்வி, ஒன்று வந்து எல்லாத்துக்குமே, அதாவது எனக்கு ஒரு விஷயம் நடக்குது நான் அதுக்காக ஜஸ்டிஸ் கேடுறேன் அப்படின்றதும் சரி, இல்லை எல்லா விஷயத்துக்கும் நான் ரோட்ல இறங்கி போராடணும், இல்லை நான் கேள்வி கேட்டால் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து அது எவ்வளோ தூரம் சரி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று வந்து இந்த விஷயங்களை இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் தடை பண்ணால் என்ன மாதிரியான சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும் சார்?
0: சட்ட திருத்தங்கள் அவசியமே கிடையாது, சரிங்களா? இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் லா வந்து அது பாட்டுக்கு அதுபடி நடந்தாலே போதும். ஒரு கடையில் போய் ஒரு சோப்பு வாங்குறீங்க, 19 ரூபா சோப்பு, பில்லே 21 ரூபா போட்டு கொடுக்குறான், ஏன் 2 ரூபா கூட போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம அசிங்கமாக நினப்பா போட்டதுக்காக நம்ம பேசாமல் வந்துடும். அது நீங்கள் கன்சூமர் கோர்ட் எடுத்துகிட்டு போகலாம். கன்சூமர் கோர்ட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மன உளைச்சல், மென்டல் அக்னின்னு ஒரு வேர்டு இருக்குது, சரிங்களா? மென்டல் அக்னின்ற ஒரு வேர்டு இருக்குது. எனக்கு ஏற்படக்கூடிய மன உளை, தியேட்டருக்கு போகிறேன், ஒரு 120 ரூபா தான் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு 80 ரூபா தான் ஆக்சுவலி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி வச்சிருக்கு, எல்லா தேட்டர்லையும் 120 ஆகிட்டாங்க. நீங்கள் 150 ரூபா கொடுக்குறீங்க, 130 ரூபா திருப்பி தருவான்னு சொல்லிட்டு அவன் வாங்கி கலால் காசு போட்டு டிக்கெட் மட்டும் உங்களுக்கு தள்ளுறான். ஸோ நீங்கள் 120 சொல்லி நீங்கள் நினச்சிட்டு வந்து நீங்கள் கலால் கொடுக்குறீங்க, அவன் எடுத்து கலால் போட்டு 150 தான் டிக்கெட் சொல்லி திருப்பி பண்ணுறான். எனக்கு அப்போனா வேணாம், 30 ரூபா திருப்பி கூட நான் படம் பார்க்கல போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க, வாங்கினா திருப்பி தர முடியும்னு சொல்லி சொல்கிறான். அந்த இடத்துல ஆஸ் அ கன்சூமராக உங்களுடைய கிரீவன்ஸ் எவ்வளோ பெருசு அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக படம் பார்க்கல, திருப்பி நீங்கள் வீட்டுக்கு போகிறக்கூட 30 ரூபா எடுத்துக்கிட்டான், பஸ்ஸுக்கோ ஆட்டோக்கோ போக முடியாமல் நடந்தே போகிறீங்க. 1.5 கிலோமீட்டர், கால் வலிக்குது, டென்ஷன் ஆகுது, படமும் நல்லா இல்லை, சரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்டில் நீங்கள் போகிறீங்க. அந்த இடத்துல உனக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சலுக்கு அவன் தான் காரணம். ஓகேவா? 150 ரூபீஸ் டிக்கெட்டுக்கு யூ கேன் சூ ஹிம் ஃபார் 15,000 ரூபீஸ். இந்த கோர்ட் வில் அவார்ட். ஏன்னா என்ன மாதிரியான ஒரு மன உளைச்சலும் என்ன மாதிரியான அமௌண்ட் ஆஃப் ஹர்ட் நான் ஆயிருக்கேன் அப்படின்றது வந்து நோபடி கேன் டிசைட். அவன் 15,000 அவார்ட் பண்ணுறான்னா இல்லைங்க 1.5 லட்சம் வரைக்கும் எனக்கு கோவம் வந்துருக்குன்னு சொல்லி சொன்னால் வச்சாலும் அவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லுவாங்க. தட் இஸ் டிஃபரன். பட் ஆனால் 150 ரூபீஸ்க்கு 15,000 வரைக்கும் அக்னின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த கேஸை விசாரித்து முடிக்க வேண்டிய நாட்கள் வந்து கன்சூமர் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கிறபடி பார்த்தீங்கன்னா 90 நாள். 90 டேஸ்க்குள்ளே எனி கன்சூமர் டிஸ்பியூட் ஷுட் பி அட்ரஸ்ட் அண்ட் ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சட்டம் இருக்குது. இஃப் இட் இன் கேஸ் ஏதாவது ஒரு ஒரு ஒரு கேஸ் வந்து சிலது வந்து லெபார்டரியோடைய ஹெல்ப் தேவைப்படும். பழசுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், மில்க் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிச்சு, அன்னைக்கு தான் திறந்தே அப்பே இதுவாக வச்சு உடனே கொண்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப் பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ், நாட் ஓன்லி பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ், இப்போ இங்கே மெடிசினாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், எனி திங் விச் கோஸ் டு லேப், லெபார்ட்டரிக்கு உள்ளுக்கு போயிட்டு வர மாதிரியான இஷ்யூவாக இருந்துச்சுன்னா 180 டேஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் சொல்லி சட்டம் சொல்லுது. ஓகேவா? பட் ஆனால் 2 வருஷத்துக்கு குறையாமல் எந்த கன்சூமர் கட்டுமே கேஸுமே கிடையாது. இப்போது இந்த தப்பு என்டையர் சிஸ்டத்து மேலேயும், ஜுடிஷியல் சிஸ்டமாக இருக்கட்டும், ரெஜிஸ்ட்ரியாகட்டும் இருக்கும், மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், 90 நாளுக்குள்ளே முடிய வேண்டிய இதை வந்து ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லி யாரும் கேட்கறதில்ல. அப்பாட ஒரு வருஷத்தில் என்னை விட்டிய சந்தோஷம் சொல்லிட்டு தான் எல்லாமே வீட்டுக்கு போகிறோம். லாவை நீங்கள் அமெண்ட் பண்ணணும், மாற்றணும், திருத்தி எழுதணும், அமெண்ட் போடணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையவே கிடையாது. எக்ஸிஸ்டிங் லாவை ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணல வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யாருமே கேட்கறதே கிடையவே கிடையாது. அதை பண்ணாலே வச்சாலே போதும். ஒரு இது ஒரு ஆர்டி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் லாஸ்ட் ஒரு 1 இயரில் தான் வந்து அதிகபட்சமான ஆர்டிஐ வந்து ஃபைலாகிருக்கு. 1.5 கோடிக்கு மேலே 1.5 கோடி ஆர்டிஐக்கு மேலே ஃபைலாகிருக்கு. பட் ஆனால் 102 கோடி ஜனத்தொகை இருக்கக்கூடிய மக்கள் தொகையில், லிட்ரஸி பர்சன்டேஜ் இருக்க இவ்வளோ லிட்ரஸி பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகையில் எவ்வளோ ஐடி எம்ப்ளாயீஸ் வந்து ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னுடைய ஏன் வேலை கிடையாது, என்னுடைய சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, இது சோஷியல் ரிஃபார்மர், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ், அவங்க பண்ணக்கூடிய வேலைன்னு சொல்லிட்டு அதையுமே சேர்த்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுறான். அப்படி அப்படி கிடையவே கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் மஸ்ட் டூ. சரிங்களா? ஸோ இந்த இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் லாவை சரியாக செயல்படுத்துறதுக்கு ஏன் நடக்கிறதுலன்னு சொல்லிட்டு கேட்டாலே போதும், தர் வில் பி எ சேஞ்ச். அங் திரும்ப அதான் எங்கே அந்த அந்த அந்த பிரச்சனை எங்கே வந்து நிற்கும்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மள தான் நிற்கும், நம்ம ஏன் கேட்கறதில்ல அப்படின்றதுல தான் வந்து நிற்கும். ஸோ எல்லாத்துக்குமே போராடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக போராடணும் தான். இல்லை அப்படின்னா இந்த அந்த போராட்ட குணமோ அந்த உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ரோட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும், இன்னைக்கு கட்டமைப்பாக இருக்கட்டும், சிஸ்டமாக இருக்கட்டும், உங்களை சாப்பிட்டு
2: போயிடும். பொதுவாக நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் அதில் சர்டைன் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ ஒரு சோஷியல் ஒர்க்கராக நீங்கள் என்ன அக்காம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
0: ஆக்சுவலி ஒரு சோஷியல் ஒர்க்கர் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோஷியல் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி வந்து இருக்கக்கூடாது. எனி எவ்ரி ஒன் மஸ்ட் டூ. சரிங்களா? அதில் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. ஆக்சுவலி வந்து ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றதுக்கு வந்து ஒரு லிமிட் கிடையாது. கரெக்டாக? ஓகே. இப்போ வந்து ஒரு நீங்கள் உங்கள்கிட்ட லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்குது? ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஒரு வீடு வாங்கிட்டா, ஒரு கார் வாங்கிட்டா, ஒரு கல்யாணம் பண்ணிட்டா, ஒரு குழந்தை பார்த்துட்டா செட்டில் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ற டெஃபினேஷன் தப்பு. அதுக்கு அடுத்துன்னு ஒன்று இருக்கும் ஓடிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு அந்த இந்த ஃபீல்டில் சொல்கிறேன், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது ஒன்றே ஒன்று தான் அல்டிமேட் மோட்டிவ். அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கவே கூடாது, என்றைக்குமே கிடைக்கவே கூடாது. அப்போ தான் வந்து யூ வில் பி கீப் ஆன் ரன்னிங். நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய, அக்கம்ப்ளிஷ் பண்ண வேண்டிய தூரமும் எய்மும் இருந்துகிட்டே தான் இருக்கணும். பெட்டர் பெட்டர் பெட்டர் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே தான் இருக்கணும். ஈக்வாலிட்டி, கம்ப்ளீட்டாக ஹியூமன் ஈக்வாலிட்டி, அனைவரும் சமம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய, எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும், எல்லாருமே எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும், யாருமே டிபெண்ட் பண்ணாமல், யாருக்குமே அடிமை இல்லாமல், யாருக்குமே கீழே இல்லாமல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அல்டிமேட் கோலாக எனி ஹியூமன் பீயிங் இருக்கணும், நாட் ஓன்லி ஃபார் சோஷியல் ஒர்க்கர். அப்படின்ற ஒரு விஷயத்தை அடையிற வரைக்கும் ஓடிட்டே தான் இருக்கும்.
2: நீங்கள் சொன்னீங்க செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு கிடைக்கவே கூடாது அப்படின்னு. எனக்கு அதில் வந்து ஒரு கான்ட்ரடிக்டரி ஒப்பீனியன் இருக்குது. என்னன்னா, இப்போ நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதில் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் நான் அதை பண்ணுவேன், இல்லைனா நான் அதை பண்ண மாட்டேன். அதில் எனக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுன்னா தான் எனக்கு வந்து ஓகே இதுதான் நம்மளுடைய வேலை, இதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு புரிதல் வரும். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
0: அதில் வந்து நீங்கள் சொன்னது வந்து நான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, கரெக்டாக. ஸோ இட்ஸ் அ பர்சனல் உங்களுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சம்மந்தப்பட்டது. When you are running for you, you can refrain. சரிங்களா, எனக்கு வந்து ஒரு கார் போதும், ஒரு வீடு போதும், எனக்கு மாதம் 40,000 இருந்தால் போதும் அப்படின்றதில் கன்ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வென் ஐ ஒர்க்கிங் ஃபார் சம் ஒன், அவனுக்கு அது போதும் நான் டிசைட் பண்ணக்கூடாதுல்ல. இவங்களுக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு உண்டான சந்தோஷம், இந்த அளவுக்கான வாழ்க்கை முறை, இந்த அளவுக்கான படிநிலையும் போதும், அது இருந்துச்சுன்னா போதும், இவங்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய வேலையை நம்ம நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்கவே கூடாதுல்ல.
2: இல்லை சார், நான் அதை மீன் பண்ணல. இப்போ என்னன்னா, நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு அந்த காசு கிடைக்கும், அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. இப்போ நான் ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், அதில் எனக்கு இது வரைக்கும் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சதில்லை. இன்னொருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன், அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ நம்ம மற்றவங்களுக்கும் அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணால் நமக்கு அந்த ஒரு நல்ல ஃபீலிங், குட் ஃபீலிங் அது கிடைக்கும்.
0: அதுதான் சொல்றேன் அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ இவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அவர் ஒரு சந்தோஷமா இருக்கு அந்த பார்த்துட்டு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக நான் அதை நிப்பாட்டிட மாட்டேன்ல தென் இது அடுத்து எங்க இதுக்கு அடுத்து எங்க தேவைகள் இருக்கு அங்க போகணும் அவங்களுக்கும் கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் அங்க போகணும் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்குமே கன்ஃபைன் பண்ணி இதை விட்டு வெளியில போகவே முடியாது. இட் வில் பி ஆ இதோட ஐ அம் ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பே கிடையாது.
1: சார், இப்போ அந்த கேள்வியோட ஒரு தொடர்ச்சி மாதிரி தான், லைக் முன்னாடி கேட்டது மாதிரி, எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் அதோட ஃபண்டிங் எங்கிருந்து வருது அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்கும் நிற்கிருக்கு. ஸோ அப்படி ஒரு என்ஜிஓவா இருக்கும்போது லீகலா வரக்கூடிய ஃபண்டிங் வந்து எந்தெந்த ஃபார்மேட்ல வரும் சார்? வரலாம் இல்லை அலோவ் பண்றாங்க?
0: லீகல் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்ல வந்து ஆக்சுவலி கவர்மெண்ட் கெனாட் ரன் வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் அ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், ஓகேவா? அது வந்து ஆக்சுவலி நிறையா கவர்மெண்ட் நிறையா என்ஜிஓஸ்க்கு வந்து அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க தான், இந்த ஸ்கீமுக்காக அவங்களுக்கு இவ்வளோ அலோகேட் பண்ணுறேன், இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் ஃபண்டிங் வரும், சரிங்களா? அண்ட் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்பரேட்டில் வந்து மேண்டேட்டாக அவனை கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ பெர் கேபிட்டா இன்கம்க்கு மேலே உங்களுக்கு இருக்குது, இவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கும் போது மேண்டேட்டாக நீங்கள் வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து சோஷியல் சர்வீஸ் வந்து சமுதாயத்துக்கு பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்ஆர் ஆக்டின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அந்த மாதிரி வந்து கார்பரேட்ஸும் வந்து டைப் பண்ணி என்ஜிஓஸ்க்கு வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க வைக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கவர்மெண்ட்டும் கிடையாது, கார்பரேட்ஸும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் மட்டும்தான். இவ்வளோ இந்த அமௌண்ட் வந்து எங்களால் வந்து பரட்ட முடியாமல் போயிடுச்சு, இந்த வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8 வருஷத்தில் ஒன்றுமே கிடையாது. எனி ரெக்வஸ்ட், எனி அமௌண்ட் வில் டேக் அண்ட் வில் ஃபினிஷ். எல்லாமே க்ரௌட் ஃபண்டிங் தான், க்ரௌட் ஃபண்டிங் தான் நம்மளோட கான்செப்ட். இதுக்கு 100 ரூபாய் வேணும், ஒரு ஐ ஈச் அண்ட் எவ்ரிவன் கொடுக்கணும், இதுக்கு 500 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோம். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அனிதாவுடைய தற்கொலைக்கு அப்புறம் பொருளாதார சூழ்நிலைனால காசு இல்லை அப்படின்றதுனால யாரோட கல்வியும் வந்து மறுக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நீட் அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான பிஸ்னஸாக வந்து பட்டிங் பிஸ்னஸாக வந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? ஒரு ஒரு ஒரு ப்ரைவேட் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீட் வந்து ஒரு ஒரு குழந்தைய வந்து ஒரு 1 இயர் படிக்க வைக்கணும்னா 1.5 லட்சம் ரூபா. ஸோ 1.5 லட்சம் ரூபா இருந்துச்சு அப்படின்னா தான் நீட் படிக்க வைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு நியதியாகவே ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நீட்டுங்கிற ப்ராஜெக்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் வந்து ஒரு 20-25 ஸ்கூல் வந்து ஏறி இறங்கி டாப்பர்ஸ், கிளாஸ் டாப்பர்ஸ், பெஸ்ட்டாக நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கக்கூடிய பசங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஒரு எக்ஸாம் வச்சு அதில் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி 97 பேர் செலக்ட் பண்ணி 2 பேட்ச் அவங்கள பிரித்து பெரம்பூரில் ஒரு ஒரு பிளேஸ் வந்து வாடகைக்கு எடுத்து 45 சீட்ஸ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய சீட்ஸ் வாகனம் வாடகைக்கு எடுத்து 3 ஏசி இருக்கக்கூடிய கிளாஸ், அதாவது உனக்கு நான் சும்மா தான் கொடுக்குறேன், அதனால் வந்து மரத்தட்டில் தான் கொடுப்பேன், ஒரு பழைய கவர்மெண்ட் ஸ்கூல் பில்டிங்கில் தான் கொடுக்குறேன் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணம் அந்த பசங்களுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ப்ரைவேட் அகாடமி எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவங்களுக்கான ஒரு செட்டப் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து ஒரு 40-45 தௌசண்ட் வர வேண்டிய ரெண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த அந்த ஓனர்கிட்ட வந்து இதுதான் எங்களுடைய கான்செப்ட், இதில் எங்களுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது, இப்படி தான் பண்ண போகிறோம் முதற்கொண்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் முதல் கொண்டு காமிச்சு அவர் கன்வின்ஸ் பண்ணி 20,000 ரூபா வாடகையாக்கி ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் போட்டு, ஒரு பயாலஜி டீச்சர் போட்டு, ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் போட்டு, சென்டருக்கு ஒரு கோஆர்டினேட்டர் ஒன்று போட்டு, காலையிலையும் பசங்களுக்கு வராங்க ஈவினிங் வராங்க, அதனால் வந்து 40-45 பேர் வந்து ஒரு பேட்சில் வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணுறாங்கன்றதுனால டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சர்வெண்ட் மீட் ஒருத்தவங்களை போட்டு மாதம் எங்களுடைய எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும், இந்த மாதம் 7,000 வரும், அடுத்த மாதம் 11,000 வரும், அந்த மாதம் 6,000 வரும், 3,000 வரும், அப்படி வரும். ஸோ அது மட்டும் எங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்ட் கிடையாது. பசங்களுக்கு ஈவினிங் வர ஸ்கூல் முடிச்சுட்டு வரக்கூடிய பசங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் டவுடன் போரஸ் ஆஃப் த புவர். அவங்க அப்பா அம்மா சில பேர் சிங்கிள் பேரண்டாக தான் இருப்பாங்க, சில பேருக்கு வந்து அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வேலை பார்ப்பாங்க, குடிச்சிட்டு வீட்டுக்கே வராமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபிரெண்ட்ஸ் செக் பண்ணி அப்படியே ஒரு 97 பேர் செலக்ட் பண்ணி ரெண்டு பேட்சாக பிரித்து ஈவினிங் வரவங்களுக்கு சுண்டல் அது மாதிரி ஏதாவது வந்து டிஃபன் அது மாதிரி இருப்போம், காஃபி டீலாம் கிடையாது.

0: சேர்த்து நீட் கிளியர் பண்ணவங்க வந்து 31 பேர். இதில் ஒரே ஒரு பொண்ணு வந்து டாக்டர் கிளியர் பண்ணி டாக்டர் ஆகிட்டாங்க. இந்த மொத்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான எங்களுக்கு செலவு ஆனது பார்த்தீங்கன்னா வந்து 16 லாக்ஸ் ருபீஸ் மொத்த ப்ராஜெக்ட்டுக்கு. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 130-140 பேரை படிக்க வச்சு ஒரு பொண்ணை டாக்டர் ஆக்குனதுக்கு உண்டான எங்களுக்கு செலவே வந்து இவ்வளோ தான் ஆச்சு. ஓகேவா? ஆனால் இவங்க எல்லாரும் ஒரு ப்ரைவேட் அகாடமியில் போய் சேர்ந்து படிச்சிருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் 1.5 லட்சம் ரூபாய். தட் இஸ் அ பூமிங், பயங்கரமான பிஸ்னஸ். ஓகே, இதுக்கு ஃபண்டிங்னு சொல்லி பார்த்து நாங்கள் யாராச்சும் ஒரு கார்பரேட்டையோ கவர்மெண்ட்டையோ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டையோ ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களையோ யாராச்சும் ஒருத்தவங்க ப்ரொபோசல்னு சொல்லி தூக்கி ஒரு 6 மாதம் அலைஞ்சு அவங்க ஓகே பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி பார்த்து வச்சுருந்தோம்னா நடந்திருக்கவே முடியாது. நம்மளால் அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நம்ம அந்த டீம்கிட்ட சொன்னோம் அப்படின்னா எனிதிங் அண்ட் எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபண்டிங்க்கு இது வரைக்கும் பிரச்சனை இருந்ததே கிடையவே கிடையாது. தர் ஆர் சோ மெனி ஆர்கனைசேஷன்ஸ், நான் அவங்களுக்கு வந்து குட்டி குட்டி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு நாங்களும் வந்து சின்ன சின்ன ஹெல்ப்லாம் கேட்டால், வீல் சேர் வேணும், வாக்கிங் ஸ்டிக் வேணும், ஐ கிளாஸ் ஒரு பெரிய இருக்கணும்னு சொல்லி கேட்டால் நம்ம ஃபண்ட் பண்ணுவோம், நம்ம கொடுப்போம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து கொடுப்போம். மற்றபடி வேறு எந்த ஒரு ஃபண்டிங்க்கும் நம்ம வந்து போய் நின்னது கிடையாது. அதை செய்ய முடியாமல் எந்த ஒரு ரெக்வஸ்ட் நின்று போனது கிடையாது.
1: அதாவது உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றத சொல்லும் போதே வந்து இது எல்லாமே சோஷியல் ஒர்க் அப்படின்றது இல்லாமல் எல்லாமே ஏதோ ஒரு காஸோட டைப் ஆகி அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணப்பட்டதாக தான் இருக்கு சார். நன்றி.
2: இப்போ நம்ம வந்து பொதுவாக ஒரு சோஷியல் காஸில் வந்து சேஞ்சஸ் ஆர் அவேர்னஸ் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரும்போது நம்ம என்ன தான் எக்ஸ்பெக்டேஷனே எதுவுமே இல்லாமல் பண்ணாலோ ஒரு சில எதிர்பார்ப்பு இருக்கும். என்னன்னா இப்போ அதோட ரிசல்ட்ஸ் வந்து இப்படி இருக்கலாம், அந்த ப்ராபபிலிட்டி அதை எதிர்பார்த்து பண்ணுவோம். ஸோ ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணும்போது அதில் வர டிசப்பாயின்மெண்ட்ஸ் என்னென்ன, அதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க?
0: டிசப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்றத காட்டிலும் செலசன். ஓகேவா? சரி, ஓகே, இப்படி இப்போ அதாவது எல்லாமே இப்போ பைலட் ப்ராஜெக்ட் தான் நம்ம எடுத்து பண்ணது எல்லாமே. அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபெயிலியர்ஸ்ன்னு சொல்லி பார்க்காம டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லி பார்க்காம ஓகே இதுதான் இப்படி பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து யாருமே எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல இப்படி பண்ணணும் வைக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்ம எடுத்துருக்கக்கூடிய வரதாக்கு புற புயல் கெட்டதாக இருக்கட்டும், கஜா புயல் கெட்டதாக இருக்கட்டும், கொரோனாக்கு ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், நீட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளே ஸ்கெச் பண்ண பேட்டர்ன்ஸ். இது இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து நம்ம யாருமே சொல்லிக் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது வந்து ஃபெயிலியர்ஸ் ஒரு டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லி வரும்போது ஓகே இதுக்கப்புறம் இப்படி பண்ணக்கூடாது போல இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். இன்னொன்று வந்து என்னென்னா, இங்கே நாங்கள் தான் எல்லாமே அப்படின்றதுனால வந்து எங்களுக்குள்ளே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாண்டு, ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இன்கேஸ் நாங்கள் மணிக்கு வேறு யாராச்சும் டிபெண்ட் பண்ணிருக்க மாதிரி இருந்துச்சுன்னா வி ஆர் ஆன்சரபிள். இதையும் இப்படி பண்ணிங்க வச்சுங்க, இப்படி பண்ணியிருக்கலாமே வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் இப்போ இது சேர்ந்து பண்ண முடியும், ஆனால் இப்படி பண்ணக்கூடாது போலண்ணா, நம்ம கூட நாலு ஃபியூச்சரில் கூட இப்படி பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும். இது வந்து ஆர்கனைசேஷன் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நான் நடத்துகிறேன் அப்படின்னு வந்து எங்கேயுமே சொல்லவும் மாட்டேன், அப்படி கிடையவும் கிடையாது. ஒரு 100 பேர் 150 பேர் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா இப்போ வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 எம்ப்ளாயீஸ், சேலரியே கிடையவே கிடையாது யாருக்குமே. 8 வருஷம் அந்த நீட் ப்ராஜெக்ட் மட்டும்தான் வெளிலேருந்து எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் சேலரி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, ஃபுல் டைம் பண்ணதுனால வச்சதுனால. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வி ஹாவ் வெப்சைட். அந்த வெப்சைட் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க வச்சுருக்காங்க, எங்கே கொடுத்து டிசைன் பண்ணீங்க, நான் அந்த ஃபீல் இருக்கவங்கள்ட்ட கேட்பேன் ரஃபாக அது எவ்வளோ ஆகும், இது கோட் நீங்கள் கொடுத்தா எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே லேக்ஸ் தான் கொடுத்தாங்க. பட் ஆனால் வந்து என்னோட அட்வொகேட் ப்ரொஃபஷனில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா உன்னுடைய பிரதரன் இல்லா மச்சான், அவர் வந்து ஹீ இஸ் ஹெல்பிங் அஸ் ஃபார் த பாஸ்ட் 8 இயர்ஸ். அவர் வந்து என்னால் வந்து நான் உனக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கொடுக்கணும் மாதம் மாதம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது, பட் ஆஸ் ஆஃப் நோ ஐ ஹவ் சோ மச் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ், என்னுடைய டேலண்ட்டை நான் உனக்கு வந்து கண்ட்ரிபியூஷனாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 8 வருஷமாக எங்களுடைய சைட்டை வந்து ஃப்ரீயாக டிசைன் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. 3rd டிசைன் நாங்கள் பச்சிருக்கிறது. ஓகேவா? இது தென் அக்கௌண்ட்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனில் இப்போ நான் இவ்வளோ இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் நீட்டில் இத்தனை லேக்ஸு, வரத கஜாக்கு இவ்வளோ லேக்ஸ் ஆச்சு, கொரோனாக்கு இவ்வளோ லேக்ஸ் ஆச்சு, இதெல்லாம் சொல்லும் வைக்கும் போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பயங்கரமான ஒரு மிக ரொம்ப வேலைப்பழுவான ஒரு விஷயம். அதை வந்து அக்கௌண்ட்ஸ் முடித்த பிகாம் முடித்த பசங்க, அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்ச பசங்க எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் பில்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ் போடுவோம், அக்கௌண்ட்ஸ் உட்காந்து எழுதுவோம், எல்லாமே வந்து டேலி பண்ணுவோம், இது எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாத்தையுமே ரிப்போர்ட் ஆகுவோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பண்ணக்கூடியது வந்து சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான், வாலண்டியர்ஸ் தான் அது பண்ணக்கூடியதும். அண்ட் ஒரு எந்த ஒரு எண்டவர் எடுத்தாலும் ஒரு சின்ன போஸ்டர் இல்லாமல் வந்து வி கேனாட் ரீச். ஓகே, அண்ட் பே வி ஹாவ் அ பேஜ் இன் ஃபேஸ்புக், வி ஹாவ் அ பேஜ் இன் ஹேண்டில் அண்ட் ட்விட்டர், வி ஹாவ் அ ஹேண்டில் இன் இன்ஸ்டா, இது எல்லாத்தையுமே வந்து டெய்லி சோஷியல் அவேர்னஸ் போஸ்ட், நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிற போஸ்ட், இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அஸ் நீங்கள் எங்கள் கூட சேரலாம் அப்படின்ற போஸ்ட், இது எல்லாத்தையுமே சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா டீம். ஓகே, இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தரோட அவங்களோட கண்ட்ரிபியூஷன் இருக்கும். இது எல்லாத்துக்குமே சிஸ்டம் தேவைப்படும், லேப்டாப் தேவைப்படும், பில் புக்ஸ்லாம் பிரிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ப்ரெஸ்லாம் நான் ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கண்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்க காஸ்ட் அப்படின்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். சரியா, அப்படி இருக்கும்போது வந்து இந்த பில்ஸ் வந்து இந்த அஞ்சு புக்

0: தேவையில்லை, முன்புக்கு போட்டதாலே போதும் போல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், டிசப்பாயிண்ட் ஆகும்போது ஒரு விஷயம் இப்படி இருக்கக்கூடாது போல அப்படின்னு சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு படிப்பினையாக எடுத்துக்கிட்டு அடுத்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி தான் கடந்து போயிட்டு இருக்கோம். எதையுமே டிஜெக்ட் ஆகி அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன அப்செட் ஆகி உட்காந்து அப்படின்னா அடுத்த வேலை நடக்காது இல்லையா?
1: டிசப்பாயின்மெண்ட் கிடையாது, ஆனா அது வந்து ஒரு லெசன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது நீங்க சொன்ன பதில்ல வந்து எனக்கு ஒரு ஃபாலோ அப் க்வெஸ்சன் இருக்கு சார். ஸோ இப்போ ஒரு என்ஜிஓ ரன் பண்ணோம்னாலே அதுக்கு நமக்கு நெட்ஒர்க்கிங் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ சில பேர் வந்து எப்படி இன்ட்ரோவர்ட்டா இருக்க சில பேர் நான் சோசியல் காஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க எந்த மாதிரி பண்ணலாம்?
0: இங்கே வந்தாலும் இன்ட்ரோவர்ட்லாம் மாத்தி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கூட்டத்தை முன்னாடி நிற்க வச்சு வி வோன்ட் அசைன், நாளைக்கு நீ வரப்போகிற இந்த ஸ்பீச் நீ தான் கொடுக்க போகிற, யூ ஆர் கோயிங் டு கிவ் த இன்ட்ரோ அப்படின்லாம் சொல்லி சொல்லவே மாட்டேன். ஸோ என்ன வச்சா அவன் ப்ரிப்பேர்டாக வராமல் இருந்துருவான், இல்லைன்னா பின்னாடி போய் உட்காந்துருவான் யாராக இருந்தாலும் சரி. சரி, அதனால் வந்து நாளைக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து நம்ம டீமில் வந்து ஒரு 45 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. இது அண்ணா டவரில் வந்து ஈவினிங் 4:30 to 6:30 வந்து மீட்டிங் இருக்குது. நம்ம என்னென்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் அப்படின்றலாம் எல்லாத்தையும் வந்து எனக்கு வந்து ஒரு நோட்ஸ் ஒன்று தேவைப்படுது. என்னென்ன பண்ணுறோம் எல்லாம் வந்து டக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம கேன்சல் கிளீன் பண்ணுறோன்னா அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும்போது நான் எல்லாமே மைண்ட் நோட் பண்ணிச்சுட்டேன். ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லைனா வந்து ஒரு நோட் போட்டோ வந்து எனக்கு அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிடுவேன். நோட் போட அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதை பார்க்கும்போது தெரியும் ஹவு மச் ஹி ஆர் ஷி இஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் இட்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணுறது நாளைக்கு வேணும், டக்குனு பாயிண்ட் எடுத்து பக்கத்தில் இருக்கிறது வேணும், நாளைக்கு ஒரு 3:00 வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துருவோம் சொல்லி சொல்லிட்டு வந்துட்டு கூட்டத்தை பார்த்து பயப்படுறவங்க, ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிறவங்க, இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இதுதான் ட்ரைனிங். வந்துட்டு அங்கே ஸ்பீச் கொடுக்க போகும்போது நீ தான் கொடுக்க போகிற போகும்னு சொல்லி சொல்லிட்டேன்னா நான் சொல்லிட்டு நான் போய் உட்காந்துட்டேன்னா அதை அந்த அந்த அந்த இன்ட்ரோவர்ட் அந்த அந்த ஸ்டேஜ் ஃபியர்ன்றது நீச்சல் மாதிரி தான், தள்ளி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உயிருக்கு பயந்து இப்படி நீச்சல் போட்டு வந்துருவாங்க இல்லையா? அந்த டயத்தில் போய் நின்றுட்டு 45 பேருக்கு முன்னாடி நான் பேசலை எனக்கு நான் போய் உட்காரிக்கிறேன்னா சொல்லி சொல்லலாம் வராது. சரசர சரன்னு அவங்க சரளமாக வந்துடும். அவங்கள்ட்ட அந்த அத்தனால வந்து அந்த இருக்கக்கூடிய இந்த ஹெசிடேஷன் தயக்கம் எல்லாமே வந்து அங்கே தான் உடையும். அது அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வந்து எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வரும். பல பேர் அது மொதல் மேடை ஏற்றி விட்டுருக்கோம். யாராக்கெல்லாம் அந்த இது இருக்கோ இன்டர்வெட்னு சொல்கிறாங்களோ அந்த கூச்சம் இருக்கோ இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு 40-45 பேருக்கு முன்னாடி பேச விட்டோம் அப்படின்னா ஈஸியாக காலையிடும். தட் இஸ் ஆக்சுவலி வந்து பில்டிங் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. அவங்கள்ட்ட வந்து நீ நாளைக்கு நீ தான் பேச போகிற, நீ தான் பேச போகிறேன்னு சொல்லலாம். ஒரு 1000 தடவையாவது நான் பேசலாம், நான் வேணாம், நான் பேசலாம், வேணாம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்பாட்டில் போய் நீ தான் சொல்லிட்டு இருக்கேன் மைக் கொடுத்தோம் அப்படின்னா தட் ஒர்க்ஸ்.
2: சார், அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க முன்னாடியே இதுக்கு வந்து என்ன ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும், இல்லை என்ன ப்ரொசீஜர் ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. பட் அது என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ், லைக் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்னு அப்படின்னு ஏதாவது வரையறைகள் இருக்கா?
0: இருக்கு. ஒரு போர்டில் வந்து ஒரு 5 பேர் இருக்கணும், போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் இருக்கணும். அந்த 5 பேர் ஒரு ஒரு மேனேஜிங் ட்ரஸ்டி, ஒரு செக்ரட்டரி, ஒரு ட்ரெஷரர், மிச்சம் 2 பேர் மெம்பர்ஸ். அதுக்கு மேலே வந்து நீங்கள் 6 பேர் கூட மெம்பர்ஸாக வச்சுக்கலாம். ஒரு போர்டில் வந்து 7-11 பேர் வரைக்கும் இருக்கலாம். 5 பேர் வந்து சஃபைஸ். அண்ட் லீகல் ரெக்யர்மெண்ட்டு ஆன் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்தால் போதும், ஒரு மேனேஜிங் ட்ரஸ்டியும் ஒரு ஃபினான்ஷியல் ட்ரஸ்டியும். பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ்லாம் யார் ஹேண்டில் பண்ண போகிறாங்க, அவங்க ஓ யார் வந்து பிரதானமாக இருக்க போகிறாங்க, மேனேஜர் ட்ரஸ்டியாக இருக்க போகிறாங்க அப்படின்றது மட்டும்தான். இது ரெண்டை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து லீகல் ரெக்யர்மெண்ட் பண்ணிடலாம். அண்ட் மெயினாக பேஸாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரஸ்ட் டீட் அண்ட் சொசைட்டி அந்த கம்பெனி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டீட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான மேண்டேட்டாக தேவைப்படுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் இவங்க. அண்ட் மினிமம் 100 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர் இஸ் எனஃப்.
1: உங்களோட என்ஜிஓ வெப்சைட்ல நாங்க வந்து ஒரு கிளப் இனிஷியேட்டிவ் பார்த்தோம் சார், 100 ரூபீஸ் கிளப் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தீங்க. ஸோ அதை பத்தி சொல்ல முடியுமா?
0: வெப்சைட்டை பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். 100 ரூபி கிளப் இப்போ நான் ஃபண்டிங் பத்தி சொன்னேன் இல்லையா, அது வந்து ஆக்சுவலி எல்லாமே வந்து 500,000 அப்படின்றதெல்லாம் நம்ம ஆரம்பிக்கவே மாட்டோம். ஓகே, எனி காஸ்ட், எனி ஒரு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய வாலண்டியர் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளாஸ்மேட்டை, தெரிஞ்ச ஒரு பையன், ஒரு ஸ்கூலு, இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து 7,000-8,000 தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த 8,000 வந்து ஒரு 80 பேருடைய 100 ரூபா. அந்த கிளப்பு பேர் 100 ரூபி கிளப். அதாவது பண்ணணும், இதை இவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஆசை வந்து எல்லாத்துக்குமே இருக்குது சரிங்களா. ஸோ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் வந்து நான்லாம் படித்து பெரியலாகி நல்ல பொசிஷனுக்கு போய் நல்ல வேலைக்கு போய் நிறையா சம்பாதிச்சு நிறையா நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போவே நீ பார்க்கிங்க்கு வந்து மாலில் 150 ரூபா தானே கொடுத்துட்ருக்க, நீ 100 ரூபா நீ கொடு, அதை வச்சு நம்மளால் வந்து வி கேன் டூ மேசிவ். இப்போ வந்து ஒரு ஒரு அங்கன்வாடி ஸ்கூலோட இந்த அளவுக்கு இந்த ஹால் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பெயிண்ட் ஒன்று பண்ணணும், இருக்கக்கூடிய எல்லாமே கார்ட்டூனாக ஆக்கி ஆம்பியன்ஸ் வந்து பசங்க குழந்தைங்களெலாம் பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னா 2,700 ரூபா செலவாகும். இந்த 2,700 ரூபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 பேர்ட்ட வாங்கிடலாம் 100 ரூபீன்னு சொல்லிட்டு. இல்லை நான் 500 ரூபா தரேன், நான் 1,000 கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அதை காட்டில் சீக்கிரம் முடிஞ்சிடும். 100 இஸ் மினிமம். அந்த கிளப் பேர் 100 ரூபி கிளப். இட்ஸ் ஆக்சுவலி க்ரௌட் ஃபண்டிங் கான்செப்ட். எங்கள் இந்த 100 ரூபி கிளப் மட்டும்தான் எங்களுடைய ஆணி வேறே. ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே எதுக்குமே போய் எங்கேயுமே எதுக்கு யார்ட்டுமே போய் டிபெண்ட் பண்ணி அவங்க ஃபினான்ஸ் ரிலீஸ் பண்ணட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணால் தான் அது ஆக்டிவிட்டி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்ததே கிடையவே கிடையாது. இதில் வந்து பசங்க முக்கால்வாசி எல்லாமே அவங்க ஒரு ஈவெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அவங்களே முடிச்சிருவாங்க. ஒரு கேண்டில் லைட் விஜில் நடத்துகிறோம், ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னுடைய ரிமம்பரன்ஸ் டேக்காக, இல்லை ஒரு ரேப் விக்டிம்ஸ்னுடைய விஜிலுக்காக நடத்துகிறோம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 100 கேண்டில் தேவைப்படும். அதில் வந்து 100 நான் கொடுத்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லைனா நானே வரும்போது 25 கேண்டலோட வந்துறேன், நான் 30 கேண்டலோட வந்துறேன்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ் குரூப்பில் போடும்போதே வந்து அந்த ரெக்குவயர்மெண்ட் முடிஞ்சிடும். அண்டர் டு பி கிளப் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து என்கரேஜிங் த டோனர்ஸ் ஆஸ் வெல். இது என்ன என்னுடைய கண்ட்ரிபியூஷன் அது உள்ளுக்கு இருக்குது. சில பேர் வந்து இப்போது நான் 10,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில் வேலை பார்க்குற ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா நோ அதான் வாலண்டியர் ஷுட் ஃபீல் இன்ஃபீரியர். அவர் வந்து 1.5 லட்சம் சம்பாதிக்கிறாரு, 10,000 கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்றதுனால அவர்கிட்ட 10,000 வாங்க மாட்டோம். நீங்கள் இப்போ 1 லட்சம் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நீங்களும் 100 கொடுங்க, நீங்கள் 500 கொடுங்க போதும். இந்த சின்ன அமௌண்ட்டாக கலெக்ட் பண்ணுறது மூலமாக இட் வில் என்கரேஜ் தோஸ் யாரெல்லாம் கண்ட்ரிபியூட் பண்ண சொல்லி நினைக்கிறாங்க எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணும், அதில் ஒரு ஈக்வாலிட்டி இருக்கும்.
1: சிறு துள்ளி பெருவெல்ல மாதிரி சிறுக சிறுக கொடுத்தாலே அதை வச்சு நிறைய காசஸ் மூலமா நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரலாம்னு சொன்னீங்க.
2: சார், இப்படி ஒரு என்ஜிஓ வந்து 8 வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க, ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அது இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு சார்?
0: ஆக்சுவலி எனக்கு அந்த அதில் வந்து ஹைக்கப் பிரச்சனை இருந்தது கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து அப்பா வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர் ஃபார் த பாஸ்ட் 42 இயர்ஸ் ட்ரேட் யூனியனிஸ்ட். அவரை பார்த்து தான் ஆக்சுவலி எனக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகி சொல்லப்போனால் வந்து கான்ட்ராடிக்ஷன் ஆகி அப்பா நீங்கள் இப்படி பண்ணுறது ஆக்சுவலி வந்து வெளி உலகத்துக்கு இன்று இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் நீங்கள் அப்டேட் பண்ணி பண்ணிங்க வச்சிங்கன்னா இன்னும் வாஸ்ட்டாக பண்ணலாம். நீங்கள் சிவகங்கை ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் தேவைகளாக அந்த பக்கம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் வந்து இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வெப்சைட் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் இல்லையா, எங்கள் அப்பாவோட ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் கூட கிடையாது, ஒரு இன்ஸ்டா ஹேண்டில் கூட கிடையாது. இட்ஸ் இது அதை வந்து இருந்துச்சுனாலும் வச்சுனாலும் அதுக்கு எந்த ப்ரோஜனும் கிடையாது. பிகாஸ் தட் அங்கே வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ரூரல் ஏரியாவில் இருக்குது, அங்கே யாருக்கும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே கிடையாது. ஸோ அதனால் அங்கே வச்சு ஒன்றும் ப்ரோஜனம் இல்லை அப்படின்றதுனால வந்து அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் அது இதை வந்து இப்படி இப்படிலாம் பண்ணால் வச்சா இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு வந்து வென் ஐ ஃபெல்ட் இப்படி பண்ணலாம்னு சொல்லி சொல்லும் போது ஓகே இதை நீ பண்ணு, அதில் எக்ஸ்டன் மை சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ செட். அண்ட் அதுலேருந்து உருவான ஸ்பார்க் தான் வந்து கேன் வெல்ஃபேர். அண்ட் ஹிஸ் கைடன்ஸ் வில் பி ஆல்வேஸ் தேர் எல்லா இடத்துலையுமே த்ரூ அவுட் மை ஜேர்னி இருந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட்லி வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார் நிறையா வந்து. ஆக்சுவலி ஹீஸ் அவருடைய கிரிட்டிக்கல் கமெண்ட்ஸ் வந்து ஹேஸ் பெய்ட் மீ லாட். இது இப்படி பண்ணக்கூடாது, இப்படி எடுத்துக்கூடாது, வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஆர்கனைசேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க என்னோட வெப்சைட் ஆர்கனைசேஷனோட வெப்சைட் பார்த்தீங்க வச்சிருக்கீங்க சொல்லிட்டு பேஜ் பார்த்துருப்பீங்க வச்சிருப்பீங்க. இதுக்கு ஆல்வேஸ் ஐ வாண்டட் டு கிவ் அ பிக்சர் தட் இட் இஸ் அ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கண்ட்ரிபியூஷன், நாட் அ சிங்கிள் மேன்ஸ் எண்டவர். அவங்களோட முயற்சியினால போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கேரன் வெல்ஃபேர் மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய சிந்துரம் நடத்தக்கூடிய கேரன் வெல்ஃபேர் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். நிறைய இப்போ காலேஜ் போனீங்க, நிறையா ஸ்கூல்ஸ் போனீங்க, நிறைய கார்பரேட்ஸ் போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பேர் தெரியும், என்னுடைய பேர் தெரியாது. அங்கங்கே அவங்க யாராக இருக்காங்களோ, சூர்யா இருக்காங்கல்ல அந்த ஆர்கனைசேஷன், கார்த்தி இருக்காங்கல்ல அந்த ஆர்கனைசேஷன், எத்தனை இருக்கல அந்த ஆர்கனைசேஷன், இப்படி தான் இருக்கும் இந்த ஆர்கனைசேஷன். இப்படி ஒரு பிக்சர் உன்னோட ஆர்கனைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் இட் வில் லாஸ்ட் லாங். சிங்கிள் மேன்ஸ் ஃபேஸோடைய ஐடென்டிட்டி மட்டும் என்றைக்கு உன்னோட ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்துருவே கொடுத்துறேன்னு சொல்லி சொல்லி கொடுத்தது எங்கள் அப்பா. ஏன்னா ஒரு தனி இது ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு உண்டான லைம் லைட்டுக்காகவும் இண்டிவிஜுவலுக்காக உண்டான ஒரு ஒரு ஒரு ஃபேஸ் வேல்யூக்காகவும் இந்த ஆர்கனைசேஷன் அடையாளப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா நீ நடந்து போகிற காசு வந்து உன்னால் வந்து ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போக முடியாது. யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசாக சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த ஆர்கனைசேஷன்லேயும் வந்து அதை தான் இன்றைக்கி கடைச்சி கடைபிடிச்சிட்ருக்கேன். இன்னொன்று வந்து நான் தோனியோட மிகப்பெரிய ஆடன்ட் ஃபேன். எல்லா வெற்றிக்கு பின்னாடியுமே தோனி இருப்பார், ஆனால் வந்து முகம் தெரியவே தெரியாது. கப்ப தூக்கி சின்ன பசங்களை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார், அது எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை வந்து ஐ ஸ்டில் ஃபாலோ. அண்ட் இது இந்த சப்போர்ட் வந்து எங்கள் அப்பா கிட்ட இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஒய்ஃப். மேரேஜுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டு காண போயிருவாங்க, சோஷியல் ஒர்க்கில் இருந்து காண போயிருவாங்க. அது வந்து ஆக்சுவலி வந்து தப்பு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தை பாரு, ஊரெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு நியாயமான ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறது தான். அண்டு நான் எனக்கு வந்து ப்ரொஃபஷன் நல்லாவே சோறு போடுது. ஸோ அதனால் வந்து என்னுடைய மற்ற இதுக்கு என்னோடய காசு என்னோடய பேஷனை நோக்கி ஓடுறதுக்கு வந்து என் ஒய்ஃப்டருந்து எந்த ஒரு இதுவும் வந்தது கிடையாது. இன்னொன்று ஷீ ஆல்சோ என்ன சொல்கிறது இதில் வந்து இதனோட பார்ட் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன். பட் ஆனால் வந்து என்னுடைய பேக் போன் ஆக தான் அப்படின்றதுனால வந்து எப்பயுமே எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து என் வீடு தான் ஆஃபீஸ், வீ டோன்ட் ஹேவ் அன் ஆஃபீஸ். எங்கள் ஆஃபீஸ் எங்கள் ஆடிட்டர் கூட கேட்டார், 8 வருஷமாக ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துனீங்க, உங்களோட அக்கௌண்ட்ஸில் வந்து எனக்குமே ரெண்டு ஆஃபீஸ் ரெண்டுன்னு சொல்லி வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பார். 8 வருஷமாக நான் எங்கே இருக்கணும் அதான் சார் ஆஃபீஸ், அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு 3 BHK வச்சுக்குவேன், ஒரு ரூம் வந்து கம்ப்ளீட்லி எங்களோட ஆஃபீஸ்க்கு வச்சுக்குவேன். இனி டைம் எங்கள் வீட்டில் கூட்டம் ஆளுங்க ஒர்க்கு போயிட்டே இருக்கும் இருந்துட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த அந்த என்டையர் ஹோல் அப்பார்ட்மெண்ட்லேயே ஜாஸ்தி ஒரு நாளைக்கு 30-40 பேர் வந்துட்டு போகிறது எங்களுடைய வீடாக மட்டும்தான் இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஷீ ஸோ அட்டாச்ச். அதனால் எனி டைம் வந்து எங்கள் வீடு வந்து ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் ஆஃபீஸ் வேலையாகவே இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, இங்கே யாருமே வந்து இந்த சார் மேம் கல்ச்சர்லாம் கிடையவே கிடையாது, அண்ணா அண்ணி தான். அண்ணி மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து நடத்தவே முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தட் இஸ் சோ ட்ரூ ஆக்சுவலி. தோ ஷீஸ் அவங்களோட கண்ட்ரிபியூஷன் இந்த ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு வாலண்டியராக இருந்தேன், அதை பண்ணேன் இது பண்ணேன் வச்சேன் அப்படிலாம் இல்லாமல் கேமா, ஒரு நாளைக்கு வந்து 30-40 காஃபி போட்டு கொடுக்குறதுனால பெரிய விஷயம் சரியா. ஒரு நாளைக்கு வந்து எப்பயுமே எனி டைம் வந்து இது வந்து ஆக்சுவலி ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஆர்கனைசேஷன் மாதிரியே இருக்கவே இருக்காது. வருவாங்க நேராக வரவங்க வந்து ஃப்ரிட்ஜ் தான் திறப்பாங்க, நீ என்ன இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி தான் எடுப்பாங்க, எடுத்து சாப்பிட்டுட்டு பேசாமல் போயிட்டே இருப்பாங்க. அது பசங்களுக்கு வாங்கி வச்சதாக இருக்குன்னு சொல்லிட்டு கத்திட்டுருப்போம். ஸோ இந்த இது இது நான் நினச்சி பார்த்தேன் அப்படின்னா, ஐ ஹாவ் என்ன சொல்கிறது, என்னோட இப்போ எனக்கு ஏஜ் 36 ஆகுது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட ஒய்ஃபு அவங்களோட ஃபேமிலி செட்டப் இதெல்லாம் பார்த்தோம்னா சில இடங்கள் வந்து இது நினச்சி பார்க்கவே முடியாது. இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இஃப் அவங்க அவங்களோட கோஆப்ரேஷன் எதுக்கு இவங்கலாம் வராங்க, யூ ஷுட் ஷிஃப்ட் திஸ் ஆஃபீஸ் டு சம்வேர் எல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுனா வச்சா என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியுமான்னு சொல்லி தெரியாது. பாயிண்ட் நம்பர் 1. அப்படி அவங்க அந்த மாதிரியான ஒரு டெம்போவில் இருந்தாங்க வச்சாங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் நடத்த முடியுமா முடியாதாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ மை டேட் மாம் அண்ட் மை ஒய்ஃப் இவங்களுடைய சப்போர்ட் அப்படின்றத காட்டிலும் அவங்க என்னை ஒன்றுமே சொல்ல என்னை வந்து என்னை இஷ்டத்துக்கு பண்ண விட்டுட்டாங்க. அண்ட் எனக்கு வந்து என்னோடய ப்ரொஃபஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஃபினான்ஷியலாக வந்து எந்த ஒரு பேர்டனும் பிரச்சனையும் இல்லாததுனால இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து என்ன சொல்லுது ஒரு ஒரு மிகப்பெரிய ஃபவுண்டேஷன் ஒரு மிகப்பெரிய பில்லர்.
2: அதாவது பெற்றோர் போன்னு சொன்னதில் ஆரம்பித்து மனைவி வந்து இன்னும் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் முன்னாடி ரெண்டு பேரோட பங்கு சொல்லிட்டீங்க, பட் வாலண்டியர்ஸோட பங்கு எவ்வளோ முக்கியம்?
0: வாலண்டியர்ஸோட பங்குன்னு சொல்லி சொல்லுறதுக்கு அவங்க தான் எல்லாமே, அவங்க அவங்க தான் எல்லாமே. அதாவது எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்ஸ், அவங்க எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்ஸ். இப்போ வந்து ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் இஃப் ஐ ஹேட் டு டிபெண்ட் ஆன் சம் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தா இதை நான் நடத்திருக்கவே முடியாது. அவங்க அவங்க அந்த காஸ்ட் வந்து இப்போ வந்து இவங்க எல்லாமே இந்த ஆர்கனைசேஷனுக்காக வந்து அவங்க கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கக்கூடிய டைமு கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கக்கூடிய டேலண்ட் எல்லாத்தையுமே இஃப் தே சார்ஜ் கமர்ஷியலாக எல்லாத்துக்கும் பண்ணணும் வைக்கணும்னு சொல்லி நினச்சா வச்சா அவன் எங்கேயோ போயிருப்பான். இப்போ இந்த டிசைனும் இந்த ஒர்க்கும் இந்த இந்த இந்த கேம்பெயின்க்குண்டான வேலையும் இந்த பிளானிங்கும் பண்ணுறத என்னுடைய ப்ரொஃபஷன்லையும் என்னுடைய வேலையிலையும் எனக்கு என்னுடைய என்டர் பண்ணுறதுலையும் என்னோடய பிஸ்னஸ்லையும் நான் போட்டேன் வச்சேன் அப்படின்னா இன்னும் மாதம் என்னால் வந்து 15,000-20,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுல தான் இருக்கான். அதுதான் அவனுடைய கண்ட்ரிபியூஷன். அவன் இந்த ஆர்கனைசேஷனுக்கு 15,000 ரூபாய் கொடுக்கல, பட் ஆனால் அந்த ஆர்கனைசேஷனால 15,000 ரூபாய் இழக்கிறான். அவன் இது மாதிரி வந்து நாட் ஓன்லி ஒன் எவ்ரி ஒன் எல்லாருமே அவங்களுடைய டைமாக இருக்கணும், டே அண்ட் நைட்டு வந்து வேலை பார்ப்பாங்க. சாட்டர்டே ஃப்ரைடே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரம் ஃப்ரைடே டில் சண்டே நைட்டு வந்து அவங்களுடைய இது அவங்களோட டைம் ஃபுல்லன்ஸ் வந்து கேரன் வெல்ஃபேர்க்காக தான் இருக்கும். மிச்சம் எல்லாமே வந்து வீக் டேஸில் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் இருக்கும், அதையும் வந்து வில் பி ஏபிள் டு மேனேஜ். யாராச்சும் ஒருத்தவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க அவங்கள வச்சு வில் பி ஏபிள் டு மேனேஜ். அண்ட் இது எல்லாத்துக்குமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோபடி கிளைம்ஸ் ஃபார் எனி திங் ஃபார் ட்ராவல். இது வந்து எங்களுடைய இது வந்து ஆக்சுவலி நாங்களும் கொடுக்கறதும் இல்லை, யாரும் கிளைம் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரு பிக்கஸ்ட், இது வந்து சொல்லும்போது சின்ன விஷயமா இருக்கும். ஒரு 600 பேர் வந்து ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு போகிறது எல்லாத்துக்கும் குறைஞ்சது 100 ரூபாய் வச்சா, ஒரு ஆக்டிவிட்டிக்கு 100 ரூபாய் வச்சாலுமே வந்து 600,000 ரூபாய் வந்துடும். ஸோ இந்த இது இது என்னுடைய ஆர்கனைசேஷன் என்னுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிறது எல்லாமே. அண்ட் இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நெட்ஒர்க் தான் வந்து நாட் ஓன்லி அன் ஆர்கனைசேஷன் எனிவேர் எந்த இடத்துலையும் வந்து நெட்ஒர்க் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு சப்போர்ட் ஒரு பலம். அண்ட் இப்போது ஒரு சிஸ்டம் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு சிஸ்டம் வாங்கணும் ஒரு டேபிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஆனால் எங்கள் சித்தப்பா வந்து கார்பெண்டராக இருக்காருன்னா அவர் வந்து ஒரு 8-9 டேபிள் வந்து செஞ்சார் வச்சார்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸை வச்சு ஒரு டேபிள் கொண்டானது வந்து சும்மா செஞ்சிடலாம் வச்சிடலாம், எங்கேயுமே வாங்கிறாதீங்க, ஒரு 2 மந்த்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பண்ணித்தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க வந்து ஒரு ஒரு சிஸ்டம் டேபிள் ஒன்று வாங்கி போடுவாங்க. அண்ட் இது வந்து ஆஃபீஸுக்கு நான் வாங்கினேன், இது நான் ஆஃபீஸ் கொண்டு வந்தேன், இது வந்து ஃபைல்ஸு பேப்பர்ஸ் ஏஃபோர் சைஸ் ஷீட்டு பண்டில் இது வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து பல்காக எடுத்தாங்கன்னா அவங்க எடுக்கும்போது அவங்களே கூப்பிட்டு சொன்னாங்க, அப்படியே உங்கள் உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு எதுவும் பண்டில் வேணால் எடுத்துக்கோடான்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் மெயில் மட்டும் நாங்கள் போட்டு முடிச்சோம். இது மாதிரி அவனுடைய இப்போது இது எனக்கு கிடைக்குதே, இது வந்து என்ன சொல்கிறது 2 பண்டில் கிடைக்குது, இதை கொண்டு போய் வந்து வேறு மார்க்கெட்டில் விற்றோம் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா ஒரு 200 ரூபா கிடைக்கும் சொல்லி நினைக்க மாட்டான். இதை கொண்டு வந்து ஆர்கனைசேஷன் போட்டால் என்ன பண்ணலாம் வைக்கலாம்னு. ஆனால் இது மாதிரி வந்து ஒரு முன்ன ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு பையன் இருக்கான், மெடிக்கலில் ஒர்க் பண்ணுறான். அவன் வந்து ஒரு 40 பேஸ்ட்டு 40 ப்ரெஷ்ஷு கிட்ஸுக்கு 40 ப்ரெஷ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். இதை ஹோம் கொடுக்கலாமா, இப்படி தான் அவங்களோட தாட்டு ஒர்க் எல்லாமே ஒன்று ஒன்று இருக்கும். அவனுக்கு ஒன்று தோணுச்சு, அவனுக்கு எக்ஸ்ட்ரா அவனுக்கு கிடைக்குது. ஆனால் இதில் ஏர்போர்ட்டில் வந்து சாக்லேட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக ஜாஸ்தி வந்தவனுக்குலாம் வந்து சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்தது, அதை வந்து ஏதாவது ஒரு ஹோம் கொடுக்கலாமா, அந்த பசங்க வந்து அதை இது பண்ணிக்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கலாமா, என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அவங்களோட தாட்டுமே இது ஒன்று கிடைக்குதா, நம்ம ஆர்கனைசேஷன் மூலமாக நம்ம இதுக்கு பண்ணலாமா, ஆர்கனைசேஷன் கொடுத்தா யூஸ் ஆகுமா, இப்படி தான் இருக்கும். ஸோ வாலண்டியர்ஸ் மூலமாக என்ன சப்போர்ட் அப்படின்றத காட்டிலும் அவங்க தான் எல்லாமே, அவங்க தான் எங்களால் எல்லாமே. என்ன என்ன அதில் மிகப்பெரிய பலம் என்னென்னா, அவங்களுடைய ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் தாட் வந்து வில் பி ஃபார் திஸ் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் தான் அவனோட பர்சனலாகவே எல்லாமே இருக்கும். தர் ஆர் கைஸ் ஹூ ஆர் கமிட்டட் அண்ட் அவங்களுக்கு அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஆர்கனைசேஷன் பிடிக்காத அளவுக்கு தேல் போட்ட ஃபார் இயர்.
1: பிளட் பேங்க் வந்து அங்கங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுமே வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ வந்து நம்ம சோசியல் மீடியாஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அதுல போட்டிருப்பாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பிளட் தேவைப்படுது இவங்களுக்கு. அப்போ பிளட் பேங்க்ல பிளட் இருந்தும் இன்னும் பிளட்டுக்கான தேவைகள் இருந்துட்டே இருக்கு, அது எதனால நடக்குது, அதை எப்படி டேக்கிள் பண்ண முடியும்?
0: தேவைகள் அதிகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் இஸ் எ லாட் ஆஃப் டிமாண்ட் மோர் தன் சப்ளை. ஒன்னு இன்னொன்று வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது மாதிரி வந்து ஃபேஸ்புக்கில் இது மாதிரி வந்து அங்கங்கே பிளட் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம் வைக்கிறோம்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு மெசேஜோ அப்படி ஒரு ஒரு ஸ்டேட்டஸோ ஒன்று பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் ஒரு முயற்சி வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்க?
1: என்ன பிளட் தேவைப்படுது அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டிருக்கேன். கேட்டுட்டு என்ன என் சர்க்கிளில் வந்து யாருக்காவது அந்த பிளட் இருந்ததுன்னா அவங்களுடைய கான்டாக்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இப்போதான் ஏஜ் வந்திருக்கு பிளட் கொடுக்குற ஏஜ், ஸோ அதனால நான் இன்னும் அந்த இதை ஸ்டார்ட்.
0: இதில் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ மோஸ்ட்லி நாட் ஓன்லி இன் பிளட் விஷயம் எல்லாத்துலேயுமே ஒரு தேவை ஒரு நீடுன்னு ஒன்று பார்க்கும்போது வைக்கும் போது தோ தே குட் ஏபிள் டு டூ, அவங்களுக்கு ஒரு அசம்ஷன் ஒன்று இருக்கும், அது வந்து ராங் அசம்ஷன். தேர் வில் பி சம் ஒன் எல்ஸ் சம்வேர் வில் பி டூயிங் இட், நம்ம அதை பார்த்துட்டு ஒன்றும் பண்ணிக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு அசம்ஷன் இருக்கும். அது வந்து தட் இஸ் ஒரு பிகஸ்ட் ஈவில், மிகப்பெரிய ஈவில். ஓகேவா? ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பிளட், அதுவே வந்து நிறைய இடத்துல கிடைக்காம வைக்காமல் ரொம்ப சிரமப்படும் இருக்கும். இன்னொன்று என்னென்னா தட் இஸ் மிகப்பெரிய கேப் பிட்வீன் த நீட்ஸ் அண்ட் டோனர்ஸ். சரியா? நம்ம நாட்டில் ஒரு வருஷத்துக்கு தேவைப்படக்கூடிய பிளட் பார்த்தீங்க அப்படின்னா 5 கோடி யூனிட்ஸ். ஓகே, டொனேட் பண்ணப்படக்கூடிய யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் யூனிட்ஸ். ஓகே, அது க்ரோரில் இருக்குது, இது 1 க்ரோருக்கு கம்மியாக இருக்குது. தட் இஸ் அ ஹியூஜ் கேப். இப்படி ஒரு கேப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லும் போது நாங்கள் எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் டைரெக்டாக டோனர்ஸை வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவோமே தவிர வி ஓன்ட் என்கரேஜ் சென்டிங் தம் டு கெட்டிங் த சேம் ஃப்ரம் பிளட் பேங்க். இன்னொன்று என்னென்னா தட் ஹஸ் பிகம் அ பிஸ்னஸ் இன்னைக்கு. அண்ட் ப்ராப்பராக இந்த டயத்தில் தேவைப்படக்கூடிய இடத்துல போய் அந்த பிளட் போய் சேராததுனால தட் இஸ் அ ஹியூஜ் கேப். அண்ட் அது ப்ராப்பராக பயன்படுத்தப்படவும் மாட்டேங்குது. சரிங்களா? இன்னொன்று பிளட் கொடுக்கறதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்கல்ல, ஹெச்பி இருக்கும் வெயிட் இருக்கும், இவங்களே வந்து நிறைய பேர் வந்து பிளட் வந்து கொடுக்கறதுக்கு முன்னோறது கிடையாது, நிறைய பேர் முன்னோறது கிடையாது ஸ்டாமினா இருக்கவங்க. இன்னும் கேர்ள்ஸுக்கெலாம் பார்த்து கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னும் எலிஜிபிளே இல்லை, ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்கும், வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும், இந்த ரீசனில் வந்து நிறைய பேர் அடியாயிருவாங்க. இந்த ரெண்டு மெயினாக இந்த ரெண்டு ரீசன் எலிஜிபிள் இல்லாதனால. அப்படியே எலிஜிபிளாக இருக்கவங்க வந்து நீடில் பார்த்தா பயம். இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஹெச்ஐவி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் புரிதல் இல்லாமல் இருக்குது. ஒரு தடவை யூஸ் பண்ண அவங்கள பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக எடுக்கக்கூடிய அந்த பின் கூட இன்னொரு யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க கண்ணு முன்னாடியே தான் தூக்கி யூஸ் பண்ணுவோம் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் இது வந்து அத்தியாவசியம் தேவை. இப்போ வந்து நம்ம வரதாட்டத்துலேயோ கஜாட்டத்துலேயோ ஒரு கொரோனாட்டத்துலேயோ ஃப்ளட் வந்தப்பையோ இங்கே 10-20 பேருக்கு சப்பாத்தி தேவைப்படுதான், யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க மாதிரி ஆனால் கேட்கும்போது நான் பண்ணுறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு முன் வர மாதிரி ஒரு பதட்டமோ ஒரு முனைப்போ பிளட்டுக்கு யாரும் வரது கிடையாது. பட் ஆனால் இஸ் எவ்ரி ஒன் கேன் டூ, எனி ஒன் கேன் டூ. நாங்களே இப்போ வந்து ஒரு ட்ரை ஒன்று பேசிட்டு வச்சுட்ருக்கோம், 0 ருபீஸ் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு. சிஎஸ்ஆரில் வந்து எனி கார்பரேட் தட் ஹாஸ் டு பி சோஷியல் ரெஸ்பான்சிபிள் இருக்கக்கூடியது வந்து இவ்வளோ கோடி வந்து இவ்வளோ லட்சம் வந்து வருஷத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, நீங்கள் 10 பைசா நீங்கள் செலவு பண்ண வேணாம், உங்கள் எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹாஃப் டே ஆஃபோ ஒரு எல்ஓபி ஒரு லாஸ் ஆஃப் பி கிடையாது, நீங்கள் போய் பிளட் கொடுத்துட்டு வந்தா அப்படின்ற மாதிரி ஒன்று ஸ்கீம் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க. டிசிஎஸ்ல 3,500 பேர் இருக்காங்க, மிர்ச்சூசா ஐபிஎம் சிடிஎஸ் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸும் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 1-1.5 லட்சம் பேருடைய டேட்டா பேஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாலே போதும். இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாருமே 3rd இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் 18 கம்ப்ளீட் ஆனவங்க எல்லாத்தையுமே எடுத்தோம் வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுக்குமே பற்றாக்குறை இல்லாமல் பிளட் வந்து கொடுக்க முடியும். டெய்லி கேன்சர் ஹாஸ்பிட்டல்லையும் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலையும் மட்டுமே 40-50 யூனிட்ஸ் தேவைப்படுது சாதாரணமாக. அது எல்லாமே போய் பூர்த்தி ஆகுதான்னு சொல்லி கேட்டால் கிடையாது. யூ மஸ்ட் ரெஜிஸ்டர். நான் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த நான் ஒரு பி பாசிட்டிவ், நான் ஒரு டோனர், நான் எங்கெங்கெல்லாம் வந்து எப்பப்போலாம் வந்து ரத்தம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து நான் வந்து தரதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் யூ மஸ்ட் கிவன் அண்டர் டேக்கிங் டூ சொல்லிட்டீங்க வச்சுட்டிங்கனாலே போதும் யூல் கெட். உங்களோட நேம் சேவ் பண்ணுறாங்க, உங்களோட கான்டாக்டை சேவ் பண்ணுறாங்க வைக்கிறேன், அப்படி பண்ணும் போதைக்கும் போது நான் ஏபி போஸ்ட்டு சேர்த்து பண்ணிக்கோங்க, தேவைப்பட்ட சொல்லுங்கள். அப்படின்றத ஒரு வாலண்டியராக வந்து ஒரு ஆஃபரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருக்கட்டும் எஃபி ஹேண்டில் இருக்கட்டும் ஸோ ஒன் சோன் போட்டு பண்ணுறோம், நான் வந்து இந்த ஃபுட்டி, நான் வந்து இது டே ட்ரீமர், இந்த பேஷனேட், அந்த பேஷனே, அது இது டிசைனர், அதெல்லாம் போட்டு தான் வைக்க மாதிரி டோனார் நான் பி பாசிட்டிவ் டோனர் அப்படின்னு சொல்லி போட்டு அதை ஃபஸ்ட்டாக போட்டு நீங்கள் ஃபுட்டியாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்கள் பின்னாடி போட்டிங்க வச்சிங்க அப்படின்னா அது நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயோ யாருக்கோ ஒரு இடத்துல ஏன்னா சரியான டயத்தில் சரியான பேத்துக்கு போய் சேராத பிளட்னால வந்து உயிர் பிரியக்கூடிய இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி பிளட்டு வந்து கிடைக்கல, ஸோ வி ஆர் போஸ்ட் போனிங் இந்த சர்ஜரி டு டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்ற அதெல்லாம் இருக்குது. ஒரு ஆள் இன்க்யூபேட்டர்லையோ இதுலையோ அவசப்பட்டு இருக்கிறத வந்து ரெண்டு நாள் மூணு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து முன் வராதது வந்து ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்னா
1: அது தப்பு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம போய் கொடுக்கறதுனால டேரெக்டாக நம்ம போய் ஒருத்தருக்கு கொடுக்கும் போது அதை நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறது நம்ம கொடுக்குறவங்களுக்கு தான் போய் சேருதான்னு
0: அந்த இப்போ வந்து இப்போ பற்றாக்குறைன்றிருக்குங்கிறது வந்து ப்ரூவன் ஃபேக்ட் சரிங்களா, ப்ரூவன் ஃபேக்ட். அண்ட் நீங்கள் டேரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலோட பிளட் பேங்குக்கு போகாமல் உங்களுக்கு உங்களோட பே இப்போ எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேஷண்ட்டோடைய அட்டண்டர் கூட தான் கனெக்ட் பண்ணுவோம் சரிங்களா. இங்கே வந்து இப்போ ரவீந்திரன்ற ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கால் பண்ணுங்கள், அவருங்க பிளட் பேங்க் கூட்டு போவாருன்னு சொல்லிட்டு ஈ வில் டேக் யூ. அவங்க கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டுக்கு மட்டும்தான் அதை போகும். இன்னொன்று அங்கே வந்து ஏ பாசிட்டிவ் சாரி ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் இது ஓகே மிச்சம் எல்லாமே ரேர் பிளட் குரூப்பு, ஒருத்தர் சேராத ஒரு பிளட்டை கொண்டு போய் ஒருத்தருக்கு கொடுத்துட முடியாது சரிங்களா. ஸோ அதனால் வந்து மினிமம் ஸ்டாக் இருக்கும். அப்படி நீங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சர்ஜரி நடக்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறது வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுறது சான்ஸ்.
2: சார் நம்ம நிறைய லேர்ன் பண்ணிப்போம், அதாவது த்ரூ அவுட் த ப்ராசஸ், அது ஒரு டீம் லீட் பண்ணுறதாகட்டும் நெட்ஒர்க்கிங் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம நிறைய கற்றுப்போம். அப்படி உங்கள் வாலண்டியர்ஸ் கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கிட்ட சில லெசன்ஸ் அப்படின்னு என்னவாக இருக்கும்?
0: ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் வந்து ஆக்சுவலி வந்து எல்லா எனக்கு வந்து கற்றுக்கிறது ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு என்டிட்டி, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆர்கனைசேஷனில், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல வந்து இது பண்ணுறாங்கல்ல, நாங்கள் வந்து எல்லாமே கச்சக்கமாக கலந்துரையாடுவோம். இன்னொன்று வந்து த பெஸ்ட்டாக ஒரு கம்மியான காசுக்கு எனிதிங் இஸ் அவைலபிள் அப்படின்றது வந்து இந்த டீம் தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த காசுக்காகலாம் இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுலாம் வந்து மைண்டில் இருந்தது காட்டிலும் இன்றைக்கி வந்து வி ஹாவ் எக்ஸ்பேண்டட். இதை வந்து ஒவ்வொருத்தவனு இப்போ இங்கே ஆர்கனைசேஷனில் பொறுத்த வரைக்கும் வி ஹவ் கிவன் அ பிளாட்ஃபார்ம். இப்போது ஒரு வாலண்டியர் வரான் அப்படின்னா எதுக்காக இங்கே சேர்ந்த வச்ச அப்படின்னா ஹியர் வி ஹாவ் அ டீம், ஐ ஹாவ் அ விஷன், ஐ ஹாவ் அ ட்ரீம், ஐ ஹாவ் அ பேஷன், எனக்கு இந்த சொசைட்டிக்கு இது மாதிரி செய்யணும்னு சொல்லி ஆசை, என்னால் தனியாக செய்ய முடியாது, இங்கே ஒரு டீமாக இருக்கீங்க சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாட் இஸ் யுவர் காஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு காஸ் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்டவர் இருக்குது, இந்த மாதிரி சோஷியல் எண்டவர் ஒன்று இருக்குது அப்படின்னா வில் கிவ் பிளாட்ஃபார்ம். அவங்க அவங்க அது அவன் ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து அவன் ஒரு 100 பேரை தரட்டி ஒன்று பண்ணுறதை காட்டிலும் ஹீ கேன் எக்ஸிக்யூட் ஹியர். நாங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது பெக்கருக்கும் டிரான்ஸ்ஜெண்டருக்கும் வி டோன்ட் ஹேவ் எனி ஐடியா பண்ணணும்னு சொல்லி கிடையவே கிடையாது. ஒரு ஒரு பையன் வந்தான், அவன் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் நல்லா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு அதுக்கு வந்து ஒரு டீம் வேணும், எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட்லாம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வி கன்வின்ஸ்டு த டீம் இது மாதிரி ஒரு ஏரியா இருக்குது, ஒருத்தர் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். தட் இஸ் ஆல்சோ என் ஏரியா தட் நீட் டு பி கிவன் அட்டென்ஷன். அதை வந்து இப்படிலாம் பண்ணணும் ஆசைப்படுறேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லி கேட்கும்போது எஸ் பண்ணலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே டிசைடட் அண்ட் வி ஸ்டார்டட். ஸோ இந்த ஒரு புது புது விஷயங்கள் இப்போ வந்து எல்லாத்துக்குமே இப்போ நான் எனக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா என்னுடைய வாழ்க்கை முறை, நான் வளர்ந்து வந்த விதம், என்னோட படிப்பினை, எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சு அது மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்று இருக்கும்ல, அவங்க எல்லாருக்குமே இதை பண்ணலாம் இப்படி பண்ணலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது எல்லாமே வந்து வாலண்டியர்ஸுடைய ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களோட இன்புட்டு அண்ட் சின்ன விஷயம், அதாவது வந்து என்ன சொல்கிறது ஒரு எக்ஸல் எடுத்துக்கோங்க, ஒரு அக்கௌண்ட்ஸாக எடுத்துக்கோங்க, ஒரு டிசைனாக எடுத்துக்கோங்க, இது இதெல்லாம் இப்படி இப்படிலாம் இருக்குது அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய நாலேஜ் ஷேரிங் பயங்கரமாக இருக்கும். வி ஆல் ஆர் டைவர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஐடியாலஜிஸ், எங்கள் எல்லாத்துக்குமே வெவ்வேறு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்குது, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், லெஃப்ட் விங் இருக்காங்க, ரைட் விங் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க, ஒவ்வொரு பார்ட்டிலையும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. வி டேக் இட் வெரி ஸ்போர்ட்டிவ். அதே மாதிரி வந்து இப்போ ஐபிஎல் நடக்குது அப்படின்னா டீமுக்குள்ளேயே சம்பளம் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டீம் சப்போர்ட் பண்ணுவாங்க வைப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் பிடிக்கும், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கலந்துடைய எல்லாமே வந்து வி ஹாவ் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் எல்லாமே வந்து ஒன்றா வேலை பார்க்குறது வேலைன்னு சொல்லி வந்துட்டால் டுவர்ட்ஸ் த கோல் வந்துட்டால் வில் ட்ராவல் ஆஸ் அ ஒன். ஒவ்வொரு அதே மாதிரி ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எல்லாமே வி ஷேர். அண்ட் நான் வந்து லீகல் பொறுத்த வரைக்கும், லா பொறுத்த வரைக்கும் இப்படி இப்படிலாம் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுக்குற மாதிரி, ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும், அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவன் அவனோட நாலேஜை வந்து ஷேர் பண்ணுவான். ஸோ எவ்ரிடே என்ன சொல்கிறது ஜேர்னி ஆஃப் லேர்னிங் எல்லாமே அண்ட் ஆஸ் இட் இஸ் வெரி ரொம்ப பெரிய நெட்ஒர்க் அப்படின்றதுனால we tend to learn a lot.
2: அது எல்லார்கிட்டந்தும் எல்லா சந்தர்ப்பத்திலும் கத்துக்கிறதுக்கு ஏதோ இருக்கு அப்படின்றத சொல்லிருக்கீங்க சார்.
1: இப்போ பொதுவா என்ஜிஓஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் வந்து ஒவ்வொரு சோசியல் காஸை வந்து மெயின் கோலா வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஆர்கனைசேஷன்ல என்விரான்மெண்ட், மெடிக்கல், அப்புறம் எல்டர்லி பீப்பரை பாத்துக்கிறது, அந்த மாதிரியான டைவர்சிட்டியா பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணணும்ன்ற ஒரு ஒரு தாட் எப்ப வந்துச்சு, எதனால?
0: ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அப்பா கிட்ட பேசும்போது இந்த இந்த ஆர்கனைசேஷன் இந்த இதெல்லாம் ஸ்டைல்லாம் பண்ணும்போது வைக்கும்போது வந்து நான் ரொம்ப பிரமிப்பாக பார்த்துருக்கேன். பிகாஸ் வந்து இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, ஈஸியாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடும். ஒரு 2000 பேர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கோயிக்கணும் அப்படின்னாலுமே கூட ஈஸி, கேன் ஈஸி. நான் சொல்கிறது வந்து 1983-84 அந்த டயத்துலலாம் வந்து அவங்களுடைய ஆர்கனைசேஷனோட ஃபோட்டோஸ் 1993-94 நானே நேரிலே பார்த்துருக்கேன். ஒரு ஆஃபன் அவங்களோட மீட்டிங்லாம் நடக்கும், இவ்வளோ எக்கச்சக்கமான க்ரௌட் இருக்கும், எக்கச்சக்கமான க்ரௌட் இருக்கும். அவங்களுடைய வேலையாக இருக்கட்டும், அவங்க எடுத்துகிட்டு போகிற விஷயமா இருக்கட்டும், அவங்களோட அவங்களால பெனிஃபிட் அந்த ஆர்கனைசேஷனில் பெனிஃபிட் ஆகக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் வந்து ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும், பயங்கரதாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இது இவங்க எல்லாத்துக்கும் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் அப்டேட் பண்ண வச்சா வந்து இன்னும் சூப்பராக பண்ணலாமே அப்படின்றது தான் என்னுடைய தாட்டாக வந்தது. அப்படி ஒரு கட்டமைப்பு மட்டும் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய டீம் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஓர் சோஷியல் ரெஸ்பான்சிபிள், சோஷியல் கன்சர்ன், அவங்கள ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஒருமித்த கோலோட ஒரு சோஷியல் சேஞ்சை நோக்கி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ட்ரீ மட்டுமே வச்சு எடுத்துகிட்டு போகாமல், கிட்ஸ் மட்டுமே வச்சு எடுத்துகிட்டு போகாமல், அதாவது எப்படி சொல்கிறதுனா உங்ககிட்ட ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, ஒரு மாஸ்டர் வந்து ஹீஸ் வெரி ஒரு தோசை பூரி இதெல்லாம் போடுற மாதிரியான ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஒரு மாஸ்டர் கூட்டு வரும்னு சொல்லி நினைக்கிறீங்க. பட் ஹீ இஸ் வெரி வெரி எக்ஸ்பர்ட் இன் பீஸா அண்ட் பர்கர் அண்ட் தந்தூரி அண்ட் சைனீஸ் அண்ட் காண்டினென்டல் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பீரியன்ஸ்டு. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் இருந்துச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ஒரு மல்டி ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட்டாக நான் ஆக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அதே காஸ்ட்டில் அது கிடைக்குது அப்படிங்கும் போது டெஃபினெட்லி வில் டூ இல்லை. நம்மக்கிட்ட வந்து ஒரு செட்டப் பண்ணாலும் நம்ம கிரியேட் பண்ண முடியும், ஒரு ஃபார்மாலும் கிரியேட் பண்ண முடியும், எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸை வச்சு ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கும் போது ஒரே ஒரு காசுக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கும் போது வந்து தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் சோர்ஸ் ஆக்சுவலி. இன்னொன்று ஈச் அண்ட் எவ்ரி காஸ் தட் நீட் டு பி கான்சன்ட்ரேட்டட் எல்லாம் ஒரு சமுதாய மாற்றம் அப்படிங்கிறது ஹோலிஸ்டிக் ப்ரோசஸ், இது மட்டும் ஒரே ஒரு ஏரியா மட்டும் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் எல்லாத்துலேயுமே பண்ண வேண்டிய கட்டாயம் ரொம்ப ரொம்ப வேகமாக ஓட வேண்டிய ஒரு அவசியம் காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது தனி ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்து பண்ணாமல் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொருத்தவங்களும் பிரித்து பிரித்து பிரித்து கொடுத்து ஒரு பர்சனை, ஒரு சிட்டிசனை, ஒரு யங்ஸ்டரை கம்ப்ளீட் ஹோலாக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக ஆக்கணும் அப்படின்னா அவனுக்கு எல்லாத்த பற்றினுமே வந்து ஒரு புரிதல் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசண்ட் ஒரு 3-4 இயர்ஸாக தான் வந்து எல்ஜிபிடி ரைட்ஸை பற்றி பேசுகிறத வந்து நம்ம ஹெவியாக இதுவாக பார்க்குறோம். அப்படி இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆர்கனைசேஷன் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பசங்களே சொல்லியிருக்காங்க, நானே வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து இது எப்படி இயற்கைக்கு மீறின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அறுவறுப்பலாம் நான் பார்த்துருக்கேனா. பட் ஆனால் வந்து அவங்கவுங்களுக்கு தோணக்கூடிய ஒரு உணர்வுகள் வந்து மதித்து தான் ஆகணுன்றது வந்து நான் இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ ஒரு வெளியில் போய் ஒரு புரிதலை கொடுக்கறத காட்டணும், உள்ள இருக்கக்கூடிய பசங்களுக்கே அவன் எஜுகேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தட் இஸ் வாட். இப்போ வந்து ஒருத்தவங்க பிச்சை எடுக்கக்கூடிய ஒருத்தவங்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறான்னா அவங்களுக்கு உங்களுக்கு வந்து சாப்பாடு ஒன்று வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து கையை ஒரு 100 ரூபாயும் ஒன்று கொடுத்து அப்படி பண்ணிட்டு போகிறது தான் சேரிட்டின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசி நீங்கள் வேலை பார்க்கறது ரெடியாக இருக்கீங்களா, வேலை பார்க்கறது ரெடியாக இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து ஒரு மாதம் ஒரு 7000 ரூபா வர மாதிரி ஒரு பெட்ரோல் உங்களுக்கு சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுன்றது நம்ம அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். தட் இஸ் வாட் வீ டூ. அவங்களுக்கு வந்து பிச்சை எடுக்கிறவங்க எல்லாருமே விருப்பப்பட்டு பிச்சை எடுக்கிறது கிடையாது, தே ஆர் வந்து லெஃப்ட் வித்தவுட் எனி அதர் ஆப்ஷன், எனக்கு எந்த ப்ரூஃபுமே கிடையாது, வீடு கூட கிடையாதுமே கிடையவே கிடையாது, வேலை கூட தான் செய்வீங்களா செய்வேன்னு சொல்லிட்டு வருவாங்க எக்கச்சக்கமான பேர். அவங்க வந்து ஹோட்டல்லையோ ஏன் ஹோட்டல் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி சாப்பாடு அங்கேயே கொடுத்துருவாங்க, தங்கிறது அங்கேயே தங்கிக்கலாம், டீசெண்டான யூஸ்டு கிளாத் மட்டும் கொடுத்தா போதும், நேற்று பிஷ் எடுத்துருந்தவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரீசெண்டான ஒரு லைஃப் சொல்கிற மாதிரியான ஒரு லைஃப் ஒன்று கிடச்சோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுத்து இருக்கிறது மூலம் அவனுடைய பார்வை மாறும். ஓகேவா? ஸோ இந்த ஏரியாவில் நீ திங்க் பண்ணும், இப்படி நீ திங்க் பண்ணும், இப்படி திங்க் பண்ணும், அவங்க பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட்டு இது, இவங்க பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா எல்லாருமே எல்லாத்தையும் பண்ணும்போது ஹோலிஸ்டிக்காக இந்த சமுதாயத்தை நோக்கி எல்லா விதமான இதுலேயும் வந்து அவனோட பார்வை வந்து படுறோம். அப்படி தான் வந்து இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் ஷுட் பி. அதனால் ஒரே ஒரு காசுக்காக மட்டும் எடுத்து ட்ராவல் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கக்கூடிய எல்லா காசுக்கும் டச் பண்ணணும் அப்படின்றது தான், அப்படி தான் வந்து இந்த பேட்டர்ன் வந்து வடிவமைக்கப்படுது.
1: இப்போ எல்லா சோஷியல் காசையும் டச் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அதில் உங்களால் சேஞ்சஸ் கொண்டு வர முடியுதா? ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டைமில் பார்க்கறது வந்து மல்டி டாஸ்கிங் வந்து அதுக்கு ரொம்ப எனர்ஜி டைம் எல்லாமே தேவைப்படும், அதை நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?
0: ஆக்சுவலி அதாவது அவனுக்குண்டான ஒரு புரிதல் ஒன்று கொண்டு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் மரம் நடணும் சரிங்களா. இவன் எங்கள்கிட்ட வந்து இப்போ இது புரியுறதுக்காக சொல்கிறேன், ட்ரீ பிளான்டிங் வந்து ஒரு ஒரு ஈவெண்ட். ஓகே, க்ரியேட்டிங் அவேர்னஸ் டு ரீயூஸ் பிளாஸ்டிக், அதாவது இன்றைக்கி பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து ஒரு பொய் தான். ஓகே, ரீயூஸ் பிளாஸ்டிக், ரெடியூஸ் த யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் அப்படின்றது எங்கள்கிட்ட வந்து ஒரு கேம்பெயின் இருக்குது. அதுக்கு இப்போது அந்த கேம்பெயினுக்கு சாப்பாடு வாங்கிட்டு இருக்கக்கூடிய பசங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர்றது வந்து 20 பிளாஸ்டிக் ஒரு போட்டு வாங்கிட்டு வந்து அர்த்தம் இல்லைல்ல. ஒரு ட்ரீ பிளான்டிங் கேம்பெயின் ஒன்று நடத்துகிறோம், இது ஒரு டீம் இது ஒரு டீம், இந்த ட்ரீஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாத்தையுமே போட்டு போட்டு கொண்டு வந்து அது அர்த்தம் இல்லைல்ல. ஸோ என்விரான்மெண்ட்டை காப்பாற்றணும் அப்படின்னா மரம் வைக்கணும், பிளாஸ்டிக் லெஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயமும் அவனுக்கு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா தான் அவன் அதை பண்ணுவான். ஓகேவா, ஸோ இது ஆக்சுவலி வந்து இது எஜுகேஷன், அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸ் எப்படி இருக்குது, ஃபிசிக்ஸ் எப்படி இருக்குது, கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படி அப்படி அப்படின்ற மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் அவனை தெரிஞ்சிச்சு வச்சுனா தானே வந்து அந்த டிகிரியை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஹீஸ் அ பேச்சுலர் ஹீஸ் அ மாஸ்டர்னு சொல்லி சொல்கிறோம். அது மாதிரி எல்லாமே பண்ணுவேன் நான், ஆனால் வந்து நான் பிளட் கொடுக்க மாட்டேன், பிளட் கொடுக்க எனக்கு பயம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹீஸ் நோட் சோஷியல் ரெஸ்பான்சிபிள் ஆல்ரெடி. எல்லாமே பண்ணுவேன் அப்போ, ஆனால் வந்து நான் ட்ரிபிள்ஸ் தான் வந்தேன் இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது நான் ட்ரிபிள்ஸ் தான் வந்தேன் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நோ பாயிண்ட். ஓகே, நான் வந்து சீட் பெல்ட் போடுங்க, வண்டியை ஸ்டாப்பில் நிற்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் ஈவெண்ட் முடிச்சுட்டு பைக் போகும்போது நான் ஹெல்மெட்டே வீட்டிலேருந்து கொண்டு வராமல் போனேன் வச்சோம்னா தட் இஸ் நோ பாயிண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இதை கொண்டு வரும்போது இதெல்லாம் யோசி இதெல்லாம் நீ அவர்த்தவங்கள்ட்ட போய் சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லும் போது அவன் அதை கடைபிடிக்க ஆரம்பிப்பான். நம்மள்ட்ட ஒரு வாலண்டியர் ஒரு டிராஃபிக் அவேர்னஸ் ஈவெண்ட் வந்தான், 3 வாரமாக அவன் சூப்பராக பண்ணுறான், எக்ஸலண்ட்டாக பண்ணணும்னு சொல்லி பசங்கிட்ட சொன்னாங்க. 4வது வாரம் அவனை காணும், 5வது வாரம் அவனை காணும். அவனை வந்து தம்பி நல்லா பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னாங்க, திடீர் டிசைபர் ஆகிடுங்களே என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது ஆனால் வீட்டில் பைக் வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு வந்து நான் ஆசைப்பட்ட ஹெல்மெட் வந்து 4000 ருபீஸ், இப்போ தான் வந்து 80,000 பைக் பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க, திருப்பி போய் உங்களை 4000 ரூபாய் ஹெல்மெட் கொடுன்னு சொல்லி கேட்குறது மாதிரி கோஷமாக இருக்குது. நான் பார்ட் டைம் ஜாப் போகிறேன், இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக் வந்து நான் வாங்கிடுவேன், நான் சேவிங்ஸ் வேறு பண்ணிட்டு வச்சுட்டுருக்கேன், ஈவெண்ட்டுக்கு வர நானே ஹெல்மெட் போடாமல் வரது வந்து எனக்கு அசிங்கமாக இருக்குண்ணா, நான் ஒரு 2 வீக்ஸ் அவன் டைம் பிரேக் பண்ணி எடுத்துக்கிறேன், நான் அடுத்து ஹெல்மெட் போடும்போது நான் ஈவெண்ட்டுக்கு வரேன்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் அவனுக்குள்ளே விதச்சிக்கிறான், தட் இஸ் வாட் ஐ வாண்ட். அவன் 2 வாரம் வரலாம் பரவாயில்ல. ஸோ நம்ம வெளியில் போய் நிறைய பேர் மாற்றலாம் அப்படின்றதுக்கா முன்னாடி உள்ளக்கூடிய ஒரு 500 பேத்துக்கு வந்து ஒன்று கொண்டு வந்துட்டோன்னா அவன் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான், கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க எடுத்துகிட்டு போவான். ஸோ ஒரு விஷயத்தில் மட்டும் எடுத்துகிட்டு போகிறது வந்து இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. அண்ட் ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒருத்தரை மாற்றணும் அப்படின்னா எல்லா காஸ்ட்லையும் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் மிகப்பெரிய சமுதாய மாற்றம் அப்படின்றது வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும்.
2: அதாவது இவ்வளோ நேரம் வந்து உங்களோட என்ஜிஓ பற்றி மட்டும் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதையும் வந்து இவ்வளோ நேரம் சொன்னீங்க சார். பட் ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கும், ஸோ இல்லை என்ன வந்து இங்கே பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அடுத்த 5 வருஷத்தில் உங்கள் என்ஜிஓவை எங்கே பார்க்குறீங்க?
0: இப்போ என்ன ஒரு 600 பேருக்கு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிருக்கோமா, அடுத்து வந்து இன்னும் ஒரு 10,000 பேருக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு டீமே ஒரு ஏன்னா ஆக்சுவலி நாங்கள் டீமை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இதை போய் நீ வெளியில் போய் சொல்கிற வைக்கிற அப்படின்னா அவன் உனக்கு இது தெரிஞ்சிருக்கணும், உன்னே இப்போ உனக்கு இதை பற்றின ஃபுல்லான புரிதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி எஜுகேட் தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் இருக்கக்கூடிய எல்லா லாஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து அவனை உனக்கு தெரிஞ்சு படித்து புரிஞ்சுக்கிட்டு இதை நீ ஃபர்தராக எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி அவளை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவை டீச் தம், வி எஜுகேட் தம். ஸோ இந்த எஜுகேஷன் வர வர அவங்ககிட்ட ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஒரு மாற்றம் இருக்குது. இங்கே வந்து காலேஜ் டேஸில் வந்து இதை முடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு இங்கே வந்து விட்ட பசங்களாக இருக்கானுங்க, எனக்கு வந்து நான் எனக்கு சொல்கிறதுக்கு தகுதியெலாம் போயிருமோன்றதுனால நான் விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற சொன்ன பசங்களாக இருக்கானுங்க. நாளைக்கு நான் A1B+ ரொம்ப ரேரு, நாளைக்கு இந்த குழந்தைக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னீங்க, நேற்று குடிச்சிருந்தேன் அதனால் எனக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, இன்னோட நான் குடியே விட்டேன்னு சொல்லி சொன்னவெல்லாம் இருக்கான். ஸோ அந்த இண்டிவிஜுவல் டிசிப்ளின் அவனுக்கு வரும்போது அவன் அதுக்கு முன்னாடி குடிப்பான்றதே எனக்கு தெரியாது, ஆனால் விட்டேன்னு சொல்லி சொல்லும் போது அவன் குடிச்சிட்டு இருந்தான் அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு தெரியும். ஸோ இந்த இண்டிவிஜுவல் டிசிப்ளின் வந்து ஒரு 1000 பேத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டாலே ஓகே அப்படின்ற ஒரு சொல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போகும்போது நெக்ஸ்ட் ஒரு இந்த 1000 பேத்தையுமே நீ ஒரு ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தாலே முடிஞ்ச வரைக்கும் 100 பேருக்கு எடுத்துகிட்டு போயிடு. அப்படி இது ஒரு செயின் மாதிரி டீச் தெம், இதை எடுத்துகிட்டு போய் அவனுக்கு உள்வாங்கிக்க, நீ மாறிக்க, இதை வந்து ஒரு சிஸ்டம் மாதிரி கடைபிடிச்சு நீ அடுத்தவனுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து ஒரு இந்த இண்டிவிஜுவல் டிசிப்ளின் இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு 10,000 பேருக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன விஷயனில் நெக்ஸ்ட் 5 இயர்ஸை பார்க்குறேன்.
2: ரொம்ப நன்றி சார். இந்த நேர்கால் முழுக்க வந்து உங்களோட என்ஜிஓ பற்றி மட்டும் இல்லாமல் ஒரு தனிநபர் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாத்துலையும் சொன்னதுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். அதாவது இந்த சமூகத்துலேருந்து நம்ம வளர்றோம், ஆனால் அந்த சமூகத்துக்கு திரும்பி கொடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு சிலர், ஆனால் அதை செயல்படுத்துறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இன்னை வரைக்கும் செயல்படுத்தி வரக்கூடிய திரு சுந்தராம் சார் அவர்களுக்கு MOP சமுதாய வானொலி சார்பாக எமது நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை இதுவரை தொகுத்து வழங்கியது நான் உங்கள் சுஜாதா மற்றும் ஆர்ஜே கேத்ரின். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வணக்கம். நடிகர் ஸ்டாண்டப் காமெடியன் படவா கோபி. மரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லங்ஸுடைய எக்ஸ்டென்ஷன் அது. ஸோ அதனால் நாம் விடுறத அது இழுத்துக்குது, அது விடுறத நாம் இழுத்துக்கிறோம். ஸோ மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட்.
2: கத்தி பித்தாரி கட்டத்தான் கத்தி பித்தாரி கட்டத்தான் கத்தி பித்தாரி கட்டத்தான் கத்தி பித்தாரி கட்டத்தான் கத்தி பித்தாரி கட்டத்தான்

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசென்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தான். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP இன் சமுதாய வானொலி 107.8. ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ் நம்ம இப்ப வி ஆர் டோட்டலி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். சோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். சோ இஃப் வி கேன் பிரிங் தி சேம் திங் அவுட் சைட் தி ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட் கிளீன். வில் டெஃபினெட்லி வோன்ட் டு திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். சோ இது வந்து மனசுல வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுனா வில் டெஃபினெட்லி யூ நோ நாட் ஸ்பாயில் தி எர்த். வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகு சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
6: யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாரங்கள் பூமியை காக்க.

0: MOPCRS 107.8. Our community, our pride.
1: இன்று பெரும்பாலானோர் இயற்கை விவசாயம், இயற்கை உணவு என இயற்கையினை நோக்கி திரும்பிட்டிருக்காங்க. மாறி வரும் இயற்கையும் காலநிலையும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதுன்னு சொல்லலாம். இயற்கை வேளாண்மையின் அவசியத்தை உரக்க சொல்லவும் இயற்கை வேளாண்மை பற்றி விவசாயிகள் மட்டுமன்றி அனைவரும் தெரிந்து கொள்ளவும் நம்மாழ்வாரின் வானகம்ல பயிற்சி கத்துக்கிட்ட செல்வி சிவகாமி இன்று நம்முடன் இணைந்திருக்காங்க. நான் உங்க அஜய் கேத்ரின். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வணக்கம் மேம்.
2: வணக்கம்மா.
1: முன்னாடிலாம் ஆர்கானிக் ஃபுட் இல்ல ஆர்கானிக் ஃபார்மிங்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இப்ப பெரும்பாலானோர் இயற்கை வேளாண்மை மூலமா உற்பத்தியான உணவுப் பொருட்களை தேடி தேடி வாங்குறாங்க. அதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க மேம்?
2: இயற்கை விவசாயத்துக்கு வந்து இப்போ ஒரு பெரிய அளவிலான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு. காரணம் வந்து இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்க, நான் எங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு, வானகம், வானகம்ன்றதை பற்றி நான் கொஞ்சம் விரிவாக சொல்லணும். வானகம் வந்து கரூர் மாவட்டத்தில் சுருமான்பட்டிங்கிற ஒரு கிராமம், திருச்சியிலிருந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பயணமாக இருக்கும். அப்போ அங்கே வந்து நம்மாழ்வாருங்கிறவர், இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ பாடப்புத்தகத்துல கூட வந்தாச்சு, அவர் உருவாக்கின பண்ணை வந்து அங்கே தான் இருக்குது. அவர் வந்து கடந்த ஒரு 50 வருடங்கள் அவருடனுடைய உழைப்பு, ஏன்னா உணவு நஞ்சாக்கப்பட்டுருச்சு, சுற்றுச்சூழல் மாசடைஞ்சாச்சு, இன்னும் இந்த புவிக்கோளம் நம்ம வாழ தகுதியானதா இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத உணர்ந்து இதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒட்டுமொத்த வாழ்நாளையும் அதை அவருடைய அவர் படித்து முடிச்சுட்டு வேளாண் துறையில் ஒரு 3 வருட காலம் பயணம் பணிபுரிஞ்சாங்க. வேளாண் ஆராய்ச்சியாளராக பணிபுரியும் போது விவசாய முறைகள் எதுவுமே வந்துட்டு விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடியதாக இல்லை. விவசாயி திரும்ப திரும்ப கடனாளியாகவும் தோத்து போகக்கூடிய நிலையிலையும் தான் விவசாய யுக்திகளை வந்து அரசாங்கமும் இல்லை யூனிவர்சிட்டிகளும் வந்து பரிந்துரை பண்ணிட்டு இருந்தாங்கன்றது அந்த 3 வருட காலத்தில் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னு கேட்டால், விவசாயி என்ன செய்யணுங்கிறத அந்த இடத்துல இருக்கிறவங்க தீர்மானம் பண்ணாமல் அதைய தீர்மானம் பண்ணக்கூடியவங்க வந்து வெளிநாட்டவர்களாக இருக்கிறாங்க. அதாவது இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு விவசாயி வந்து விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு விவசாயம் இல்லை, அந்த திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கான விவசாயத்துக்கு அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணணும் இல்லை அதுக்கு தேவையான யுக்திகளை தீர்மானம் பண்ணக்கூடியவங்க அந்த மண்டலம் சார்ந்தவங்கள, அந்த மண்டலம் சார்ந்த ஆராய்ச்சி பண்ணையாளர்களோ அவங்களோ இருக்க மாட்டாங்க. அதே வந்து கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டிலேயோ இல்லை வேறு யூனிவர்சிட்டி மையமாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிலேயோ அவங்க வந்து தீர்மானம் பண்ணுவாங்க, அதுக்கான ஆலோசனைகளை சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவங்க டெல்லியில் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு ஆலோசனை சொல்றவங்க அமெரிக்காவில் உட்காந்துருப்பாங்க. அப்போது இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் என்ன சாப்பிடணும், என்ன விளைவிக்கணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணக்கூடியவன் ஒரு வெளிநாட்டுக்காரனாக இருக்கும்போது விவசாயிகள் எப்படி பயனடைய முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து அதை அவரோட மேலதிகாரி கிட்ட சொல்கிறாரு. ஆனால் மேலதிகாரியும் அதை வந்து இப்படிதான் இந்த சிஸ்டம் இப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு, இதுல இருந்து தான் நம்ம வேலை செய்யணும், அதனால நீங்க இதுக்கு பழகிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல விருப்பம் இல்லை, வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க மேலதிகாரி அவர் மேல கொஞ்சம் பற்றா இருந்ததுனால, நீங்க ஒரு இன்னும் கொஞ்ச நாள் இருந்து பாருங்களேன், கொஞ்சம் பயணிச்சு பாருங்க, நம்ம ஏதாவது சரி செய்ய முடியுதா பார்க்கலாம் அப்படின்னு திரும்பியும் ஒரு 3-2 காலங்கள் வந்து அந்த ஒரு 100 ஏக்கர் பண்ணை அது அந்த அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணை தான் அதில் வேலை செஞ்சிட்ருக்காரு. ஆனால் திருப்தி அளிக்கக்கூடியதாக இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடியது வெளிநாட்டு கம்பெனிகள், விதை விற்கிற கம்பெனியும் பூச்சிக்கொல்லி விஷங்கள் விற்கிற கம்பெனியுமா இருந்ததுனால இதில் ஈடுபாடு இல்லாமல் மக்களோட பயணிக்கணும்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 26 வயசு 27 வயசு போக்கில் செஞ்சிட்டு இருந்த அரசு பணி, அப்போல்லாம் அந்த காலத்தில் எடுத்துட்டிங்கன்னா அரசு பணிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, அதையே திறந்துட்டு மக்களோட பயணிக்கணும்னுட்டு அப்போ தொடர்ந்து ஆரம்பித்தது. நம்மளுக்கு பச்சை புரட்சி ஆரம்பிக்கும் போதே பச்சை புரட்சியினுடைய விளைவுகளை உலகமெங்கும் வந்து அது எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே இயற்கை ஆர்வலர்களும் இல்லை விவசாயத்தில் இருந்தவங்களும் ரிச்சாரியா போன்ற பெரிய பெரிய ஆய்வாளர்கள்லாம் வந்துட்டு அதனுடைய பாதிப்புகளை எடுத்து சொல்கிறாங்க. இப்போ இதிலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நோக்கி தான் நம்மாழ்வார் இன்னும் நிறைய பேர் போன்ற பயணிக்கிறாங்க. இப்போ நம்மாழ்வார் தொடர்ந்து மக்களோட பயணிக்க ஆரம்பித்ததில் மண்ணுக்கு எந்தவித விஷங்களோ இல்லை உரங்களோ தேவையே கிடையாது. காடு எப்படி ஒரு தன்னைத்தானே உருவாக்கிக்குதோ அதில் இருக்கிற உணவுகள் அங்கே இருக்கிற வாழ்கிற உயிர்களுக்கு வந்து படைக்கப்படுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் விவசாயங்கிறது எது இயற்கை கொடுக்குதோ அதிலேருந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது. அது மீறியும் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்போ என்னென்ன யுக்திகள்லாம் இருக்குது ரசாயனம் பயன்படுத்தாமலே இயற்கை முறையில் நஞ்சில்லாத விவசாயத்தை எப்படி பண்ணிக்க முடியும்ன்ற யுக்திகளை கொண்டு வந்து மக்களோட இருக்கிறது அது எதுவுமே புதுசாக கண்டுபிடிச்சது அதெல்லாம் இல்லை. ஒரு ஊர்ல போனா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தெரியும். வழக்கு ரீதியா பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படிதான் எடுத்துக்காட்டு எடுத்துட்டீங்கன்னா மண்ணில் வந்து குப்பை அடிப்பாங்க. குப்பைனா வந்துட்டு நம்ம பிளாஸ்டிக் குப்பைலாம் அடிக்கிறது கிடையாது, இலத்தில குப்பைங்க. அவங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் உதிரும், ஒரு சீசன்ல உதிரும் இல்லையா, இலையுதிர்காலம்னு ஒன்று இருக்கு, உதிரும், அந்த குப்பைகள் அடிப்பாங்க. அப்புறம் மாடு வச்சிருப்பாங்க, அந்த மாட்டினுடைய சாணத்தை வந்து சேர்த்து வச்சு அதை கொண்டு வந்து எரு அடிப்பாங்க மண்ணில். இதுதான் தான் மக்கள் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பருவத்தில் அந்த பட்டம் பார்ப்பாங்க. பட்டங்கிறது வந்து அந்த பருவம், அந்த பருவத்தில் கொண்டு போய் பயிர் செய்வாங்க. இப்போ இதெல்லாம் தான் டெக்னிக்ஸ். நீங்கள் டெக்னிக்ஸ்னால் வந்துட்டு யாராவது படித்து பெரிய அதில் ஒரு ரிசர்ச் பண்ணி அதில் வந்து அவங்க லேபில் வந்து ரிசல்ட்டு காட்டி அந்த மாதிரி பண்ணணுங்கிறது தான் வந்து டெக்னிக்ஸோ டெக்னாலஜியோ பேசுது. இதெல்லாம் தான் சயின்ஸு. ஏன் இதெல்லாம் செய்கிறோங்கிறதே சயின்ஸு. ஸோ இதை வந்து புரிஞ்சிக்கிட்டு மக்கள் புரிஞ்சிக்கிற இது இல்லாமல் இல்லை, அப்பிலிருந்து இருக்குது ஆண்டாண்டு காலமாக. கிட்டத்தட்ட வந்து விவசாயம் தமிழர் பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா 11,000 வருஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறோம். அப்போது ஒரு 70-80 வருஷத்தில் நம்மளுடைய மரபில் ஊறி போன ஒரு விஷயத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயம் அந்த டிராக்டர் பயன்படுத்துகிறதோ விதையை வந்து கம்பெனிக்காரங்கிட்டேருந்து வாங்குறதோ இல்லை பூச்சிகளை கொல்லணும்னு நினைக்கிறதோ இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு திணிக்கதான் பட்டிருக்கு சரிங்களா. இப்போ இதை மக்களுக்கு எளிய நடையில் அவங்க புரிஞ்சுக்கிற மொழியில் நம்மாழ்வார் கொண்டு போய் சேர்த்தாரு. அந்த தாக்கம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் மக்களை வந்து எவ்வளோ விஷத்தை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம விஷத்தை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நோய் பெருகி போச்சு. தெருவுக்கு தெரு ஆஸ்பத்திரி இருக்குது. அப்போல்லாம் வந்து ஆஸ்பத்திரிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. ரொம்ப கம்மியாக தான் அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போகிறதெல்லாம். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்தும் இவ்வளோ பேர் படித்து வந்தும் இவ்வளோ டாக்டர்ஸ் உருவாகியும் மருத்துவர்களுக்கான பற்றாக்குறையும் இருக்குது, அதே நேரத்தில் ஆரோக்கியமின்மை இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்க்கும்போது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உணவே நஞ்சு, தாய்ப்பாலே விஷமாயிருச்சு. தாய்ப்பால் விஷம் இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்லையா. தாய்ப்பால் விஷம் எப்படி விஷம்னா அது நம்ம பேசுவோம். இப்போ தாய்ப்பாலே விஷமான சூழ்நிலையில் இப்போ நம்ம ஒரு விஷத்தோடையே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை மக்கள் புரிய வைக்கிற அவங்க நடையில் கொண்டு போனார். இது இந்த மாற்றம் இருக்கு இல்லையா, அவங்க புரியிற மாதிரி அவங்களுக்கு எளிய நடையில் எளிய மக்களுக்கான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் போது அது ரீச் ஆச்சு. அப்போ மக்கள் வந்து எங்களுக்கு வந்து நஞ்சில்லாத உணவு எங்களுக்கு தேவை, எங்களுக்கு ஆர்கானிக் உணவுகளை தேடி மக்கள் வர ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு அது புரியுதோ புரியலையோ, இப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்க ஆர்கானிக் சாப்பிட்றாங்கன்னா அது ஒரு மாதிரி மக்களுக்கு, அவங்க சாப்பிட்றாங்கன்னா அதை சாப்பிடணும். என்னன்னு கேட்டால் இல்லை அது விஷம் சாப்பிட்றனால கேன்சர் வரும், இல்லை பெரிய பெரிய நோய்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லும்போது பயந்துக்கிட்டு சரி நானும் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றாங்க. அது அப்புறம் ஒரு ட்ரெண்டுனாலே மக்கள் அது நோக்கி போவாங்க. அதனால தான் இப்போ இன்னைக்கு ஆர்கானிக் வந்து பேசப்படுது.
1: நம்ம பாரம்பரிய முறைகள் மேல டெக்னாலஜி எந்த அளவுக்கு பாதிப்பை கொண்டு வந்திருக்கு அப்படின்றத ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். இந்த காலத்துல காலி இடங்களை விட்டு வைக்காம பில்டிங்ஸ் கட்டிடுறவங்க பலர் இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டம் எவ்வளவு அவசியமானது?
2: ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு இயற்கை விவசாயத்தினுடைய போக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னோம் இல்லையா, ட்ரெண்டுங்கிறதுனால எல்லாரும் வந்து இயற்கை விவசாயம்னா என்னன்னு புரிஞ்சுக்காம அதுக்குள்ளார இறங்குறாங்க. இயற்கை விவசாயங்கிறது வந்து ஆர்கானிக்னாலே வந்துட்டு அங்கக வேளாண்மை அப்படின்ற டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படி இல்லை. எதுவுமே வந்துட்டு அந்த லோக்கலி ப்ரொடியூஸ் ஷுட் பி லோக்கலி கன்சியூம்ட் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போது எல்லாம் அர்பனைசேஷன் ஆனதுனால, நகரமயமாக்கல்னால இப்போ வேறொருத்தர் ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆனதை கொண்டு வந்து நம்ம இங்கே அர்பன் பீப்புளுக்கு, அதாவது நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கு, நகரத்தில் வாழ்கிற மக்களை கணக்கில் வச்சு தான் வந்துட்டு உற்பத்திங்கிறதே

0: பிரைஸ் வந்து வீழ்ச்சி அடையும் இல்லையா. அப்போ இது இந்த மாதிரியான ஒரு செட்டப்னால நம்ம மக்கள் என்ன என்ன பண்றாங்கன்னா, இயற்கை விவசாயத்தை நோக்கி வர்றதுக்கு பயப்படுறாங்க. அதாவது கன்வென்ஷனல் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தொன்று தொட்டு அவங்க விவசாயமே பண்ணிட்டு இருக்க ஃபார்மர்ஸ் வந்து அவங்க தொடர்ந்து வந்து கடன்லே இருக்கிறதுனாலையும் இந்த புதுசாக இதை முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பயம், பூச்சிக்கொல்லி அடிக்கலைன்னா பூச்சிக்கொல்லி விஷம் மருந்துன்பாங்க, பூச்சிக்கொல்லி விஷம் அடிக்கலைன்னா பூச்சி தாக்குதல் ஏற்படும், எனக்கு விளைச்சல் கம்மியாயிடும், எனக்கு விளைச்சல் இல்லைன்னா நான் போட்டதை எடுக்க முடியாது அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு. எதுக்கு நான் புதுசாக போய் ஒன்று ட்ரை பண்ணோம் அப்படின்னு அப்போ கன்வென்ஷனல் ஃபார்மர்ஸ் வந்துட்டு இயற்கை விவசாயத்துக்கு மாறுறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா மிச்ச ஃபார்மர்ஸ் புதுசா இப்ப நம்மள மாதிரி இளைஞர்களோ இல்ல வந்து இன்னும் கொஞ்சம் நான் எனக்கு நஞ்சு இல்லாத உணவு சாப்பிடணும் அப்படின்ற தேடல்ல இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னா தானே வந்து விவசாயத்துக்குள்ளார இறங்குறாங்க. ரொம்ப கம்மி அளவுல தான் இன்னைக்கு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் மலைக்கும் மகடுக்குமான வித்தியாசம் இருக்கு. இயற்கை விவசாயத்துல விளையக்கூடிய ப்ரொடியூசனுடைய இதுவும் அளவும் அதே மாதிரி கன்வென்ஷனல் ஃபார்மர்ஸ்னுடைய ப்ரொடியூஸும் வந்து ரெண்டுத்துக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ இது மாறணும்னா அரசாங்கம் வந்து ஃபுல்லாமே வந்து ஆர்கானிக்காக அறிவிக்கணும். இப்போ சிக்கிம் எடுத்துட்டிங்கன்னா ஆர்கானிக் ஸ்டேட்டாக அறிவிச்சாங்க. அப்போ வந்து என்னாச்சு, எல்லாருமே வந்துட்டு ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க. பிகாஸ் தே ஆர் ஃபோர்ஸ் டு டூ அப்படிங்கிறது. அதை இப்போ நீலகிரி மாவட்டத்தையும் அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் அந்த கலெக்டர் அறிவிச்சாங்க. இப்போ அரசாங்கம் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும், அது இல்லை இப்போ. அப்போ என்ன ஆகுதுன்னா இயற்கை விவசாயத்தில் விளையக்கூடிய பொருட்கள் வந்து ரொம்ப அதாவது கம்மி நபர்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டிமாண்ட் இங்கே ஜாஸ்தியாக இருக்கு. இயற்கை விவசாயத்தை எனக்கு நஞ்சில்லாத உணவு என் பிள்ளையும் சாப்பிடணும் அப்படிங்கும் போது அதுக்கான டிமாண்ட் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஆனால் சப்ளைஸ் கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கூடுதலாக ஆகுது. அப்போ அந் விளைவிச்சது அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கான செலவுகள் அதிகமாகிறதுனால பொருட்களுடைய விலையும் வந்து அதிகமாகுது. பொருட்கள் விலை அதிகமாகும் போது ஜென்ரலாக மக்களுடைய மென்டாலிட்டி என்ன ஆகுதுன்னா ஆர்கானிக்னாலே விலை கூட, ஆர்கானிக் பொருள் சாப்பிடணுன்னா நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ண வேண்டி இருக்கு அப்படிங்கிறது அது மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருது. அப்போ இதுக்கு தீர்வு என்னவா இருக்க முடியும்? நம்ம உள்ளூர்லேயே விளைவிச்சுக்கணும். உள்ளூர்லேயே எப்படி நகரவாசிகள் விளைவிக்க முடியும்? அதுக்கு நம்ம வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் அது வீட்டு தோட்டம் பண்ணிக்கிறது, இல்லை வீட்டில் இடமே இல்லாதவங்க மாடி தோட்டமோ டெரஸ் கார்டனோ அந்த மாதிரி பண்ணிக்கிறது வந்து சிறப்பாக இருக்கும்.
1: இப்போ சப்ளை வந்து எங்க அதிகமா தேவைப்படுதோ அங்க வந்து டிமாண்ட் அதை விட கம்மியா இருக்கு, அதுதானே மேம் சொல்ல வரீங்க?
0: எல்லாருக்குமே தேவை, எல்லாரும் நஞ்சில்லாத உணவை சாப்பிடணும். அப்போ எல்லா பக்கமும் வந்து இயற்கை விவசாயம் நோக்கி மக்கள் வரணும். ஆனால் ரசாயன விவசாயம் செய்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ரசாயன விவசாயத்தில் விளையிற உணவு தான் எளிமையாக சீக்கிரமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இதை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி எங்கே தேடி எடுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ரொம்ப ஈஸியாக அக்சசபிளாக இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கணும், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் வாங்கணும். எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா நானும் வந்து சந்தைப்படுத்திகிட்ருக்கேன், மார்க்கெட்டிங் பண்ணுறேன். ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து ப்ரொடியூசர்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு கலெக்டிவாக ஒரு நாள் வந்து என்கிட்ட வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். தேவை இருக்கு, எனக்கு நிறைய ரிக்வஸ்ட் வரும் எனக்கு கொடுங்கன்ட்டு. ஆனால் கொண்டு போய் என்னால் கொடுக்க முடியாது. நான் ஒரு தனி நபரால் நிறைய பேருக்கு சோர்ஸ் பண்ணி கொடுக்கவும் முடியாது. அண்ட் அவ்வளோ சப்ளைஸும் எங்களால் கலெக்ட் பண்ணி கொண்டு வர முடியாது. ஒரு தக்காளி நீங்கள் வெளியே இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வரும்போது கூட நான் பார்த்துட்டு வரேன், 5 கிலோ 100 ரூபா சொல்கிறேன். நான் நம்ம தக்காளி கிலோ 80 ரூபாய் விற்போம். பிகாஸ் அது இப்போ எனக்கு தக்காளி வந்து நான் தாராபுரத்துலேருந்து வரணும், பொள்ளாச்சியிலேருந்து வரணும் தாராபுரம். அப்போ அதுக்கான டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து கூடுதலாக ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸினுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ மக்களுக்கு தேவை இருக்குது, வந்து வாங்கிக்கணும்னா அவங்க இந்த பொருளை வேற ஒரு இடத்துல, நான் அண்ணாநகரில் இருக்கேன்னா அண்ணாநகருக்கு அவங்க வந்து வாங்கணும்னா இப்போ வேற ஒரு தாம்பரத்தில் இருக்கிறவங்க என்கிட்ட வந்து வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கோட செலவு, இதோட செலவு, அப்போ அதனுடைய அந்த ஃபைனலி த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுறதுனால நிறைய பேருக்கு வந்து கன்சியூம் பண்ணிக்க முடியறதில்லை, சரிங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட தோட்டத்திலேயே தேவையானதை குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி காய்கறிகளை நம்மளால் வீட்டு தோட்டத்திலே பண்ணிக்க முடியும், ரொம்ப சிறப்பாக பண்ண முடியும். டெய்லி நம்மளோட அன்றாட வேஸ்ட்டு, நிறைய வேஸ்ட்டு ஒரு வீட்டிலிருந்தும் கிச்சன் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு பக்கெட் அளவு வேஸ்ட்டுனச்சும் வெளியேறும். அந்த வேஸ்ட்டை வந்துட்டு நம்ம எப்படி வந்து கம்போஸ்டாக மாற்றுறது, அது சின்ன டெக்னிக் தான். அதே அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம அங்கேயே ப்ரொடியூஸ்

0: பண்ணலாம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஃபார்மர்ஸ் வந்து திருப்பி அர்பனுக்காக அவன் ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிறுத்துவான், சரிங்களா? ஃபார்மர்ஸ் வந்து அர்பனுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு அவனுக்காக உணவு உற்பத்தி பண்ணிட்டு அவனோட வாழ்க்கையை வாழும். அவன் கடனாளி ஆக மாட்டான். அவனுக்கு உற்பத்தி ஆகிறது இருந்து அவனோட தேவை போக மிச்சத்தை வந்து சந்தைக்கு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது நான் பெரிஷபிள் சொல்லுவோம் இல்லையா, பெரிஷபிள்னா சீக்கிரமா அழுகக்கூடியது. அழுகாத பொருட்கள் அது வந்து கொஞ்சம் ஒரு 6 மாச காலங்கள் நீண்ட காலங்கள் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும். அந்த பொருட்களினுடைய உற்பத்தி வந்து சந்தைக்கு வரும். இந்த மாதிரி காய்கறிகள் இதுக்கெல்லாம் வந்து அதிகமான தண்ணி செலவாகுது, அவங்களோட உழைப்பு செலவாகுது, அதுக்கான பொரு என்ன சொல்றது அவங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ நம்ம ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் நடக்குது இல்லையா, எம்எஸ்பியே கிடையாது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒன்று கிட்ட போட்டேட்டோக்கும் எம்எஸ்பி ரிமூவ் பண்ணிட்டாங்க. நிறைய வெஜிடபிள்ஸு, பல்சஸ்ஸு, சீரியல்ஸு எல்லாத்துக்குமான எம்எஸ்பியும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அந்த மார்க்கெட் ப்ரைஸே இல்லாத போது ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சந்தையில் ரொம்ப லோ காஸ்ட்டுக்கு விற்று திரும்பி திரும்பி அவங்கள கடனாளியாக வச்சிட்டு இருக்கிறதுக்கு இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உதவி தான் நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு அவங்களுக்கு புரியாது, பட் லேட்டர் அது எஃபெக்ட்டுக்கு வரும்போது அவங்களால அது புரிஞ்சு.
1: வீட்டு தோட்டம் குறித்து ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேம். சாணம் ஒரு முக்கிய உரம்னு பலர் சொல்லியும் அல்லது பல படங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா வெறும் பசு சாணத்தை மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா, அல்லது மற்ற சாணங்களையும் பயன்படுத்தலாமா, மற்ற அது பயன்கள் என்ன மேம்?
0: சாணம் வந்து ஒரு முக்கியமான உரம் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி சாயில் பற்றி அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சாயில்னா வந்து ஒரு சின்ன துகள் தான், ஒரு சாயில் எடுத்திங்கன்னா ஒரு சின்ன துகள், அவ்வளோதான். அப்போது அது வந்து வளமாக இருக்கணும். அந்த வளத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அனிமல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பசு சாணம். நீங்கள் கரெக்டாக குறிப்பிட்டு பசு சாணம் அப்படிங்கிறீங்க, அது அப்படி இல்லை. இப்போல்லாம் இப்போ ட்ரெண்ட் எப்படின்னா நாட்டு மாட்டு பசு தான் யூஸ் பண்ணோம்பாங்க, அப்படி கிடையாது. எந்த சாணி அது மனுஷ சாணியாக இருந்தால் கூட அது வந்து மண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து உரமாயிடும். நைட் சாயில்னு வாங்க மனுஷ சாணி வந்து இன்னைக்கு ராத்திரி கிராமங்கள்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அவங்க வந்து வெளியே போயிட்டு அதில் கொஞ்சம் குப்பையும் மண்ணையும் போட்டுட்டு வந்துட்டால் மறுநாள் காலையில் அது வந்து மக்கி உரமாக மாறிடும் அந்த மண்ணுக்கு, சரிங்களா? ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. அதனால தான் இப்போ நீங்கள் ஸ்வச்ச பாரத் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. அது அவ்வளோ பண்ணிட்டா போதும். அப்போது உரங்கிறது வந்து வெறும் சாணி மட்டும் இல்லை, இலத்தலை குப்பை, பிளான்ட் வேஸ்ட்டு, அனிமல் வேஸ்ட்டு. அனிமல் வேஸ்ட்டுங்கும் போது எந்த வளர்ப்பு பிராணி நம்ம வீட்டில் இருந்தாலுமே அதனுடைய அந்த கழிவுகள் வந்து நம்மளுக்கு இதுவாக மாறும். ஆடு மாடு கோழி முயல் இந்த மாதிரி இதுங்களுடைய அந்த கழிவுகள் யூரினோ இல்லை வந்து அதனுடைய அந்த வேஸ்ட்டும் திடக்கழிவும் வந்து நம்ம வந்து உரமாக மாற்றி பயன்படுத்திக்க முடியும். அது இல்லைன்னா வெறுமனை நம்ம இலத்தலை குப்பைகள் பிளான்ட் வேஸ்ட் மட்டும்தான் கிடைக்கிதுனாவும் அதையும் நம்ம வந்து மக்க வச்சு அதை வந்து உரமாக மாற்றிக்க முடியும். சும்மா அனிமல் வேஸ்ட் வந்து சும்மா ஒரு சின்ன ப்ரப்போர்ஷன். எதுக்கு அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் தயிர் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க?
1: தயிர் பண்ணணும்னா அதில் பாலில் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம்.
0: பாலில் வந்துட்டு கொஞ்சம் புறமோறன்பாங்க, அதாவது ஏற்கனவே இருந்த தயிரை கொஞ்சம் ஆட் பண்ணுவீங்க. அது என்னது? அது உங்களுக்கு மைக்ரோப்ஸு. அந்த மைக்ரோப்ஸை நீங்கள் அதில் அந்த பாக்டீரியாவை நீங்கள் அதில் சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்து திரிஞ்சு தயிராக மாறுது இல்லையா? அப்போ அந்த அளவு தான் நம்மளுக்கு அனிமல் வேஸ்டினுடைய தேவை இருக்கும். சாயிலுக்கு தேவை பயோமாஸ், குப்பை, இலத்துல குப்பை சேரும்போது இதில் இந்த அளவு கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அந்த நிறைய வந்து இலத்துல குப்பைகளில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது செயல்படுறது வந்து ரொம்ப கம்மி அளவில், அதாவது செயல்படுறதுன்னா அது மல்டிப்ளை ஆகணும், அந்த மல்டிப்ளிகேஷன் வந்து ரொம்ப கம்மி அளவில் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த வந்து அனிமல் வேஸ்ட்டு. அப்போ அது அனிமல் வேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாடுனுடைய வயிற்றில் வந்து நிறைய நுண்ணுயிரிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மாடுனுடைய வயிற்றில். ஸோ அதனால் அதை சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அந்த இலத்தில குப்பைகள் மக்கி மண்ணில் வந்துட்டு நிறைய வந்து பயோமாஸ் வந்து நிறைய நுண்ணுயிரிகள் பெருக்கத்தை மண்ணுக்கு கொடுக்கும்போது மண் வளமாயிடுது சரிங்களா. அப்போ இது நாட்டு மாட்டு ஏன் நாட்டு மாடு அதிகமாக ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க இல்லை அதைய வச்சு பூம் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாட்டு மாட்டில் வந்து அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஏன்னா அது அந்த இடத்துக்கான மாடு அப்போ அந்த இடத்தினுடைய அந்த சூழலை வந்து தவமைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள் வந்து அதனுடைய வயிற்றில் அதிகமாக இருக்கும். தேசி பசு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுதான் இருக்குன்னா அதையும் பயன்படுத்திக்கலாம் எதுவுமே சிக்கல் இல்லை. பட் இன்னைக்கு நகரங்களில் இருக்கிற மாடுகள் அது மாடு சாப்பிடக்கூடிய உணவு அது சாப்பிட்றதில்ல அதுவும் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கு பிளாஸ்டிக் சாப்பிடுது. அப்போ அந்த சாணியில் நீங்கள் கையை வைக்க முடியலை சரிங்களா. அதுக்கு மாற்று தீர்வும் இருக்குது இன்னைக்கு ஈஎம் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கனிசம் நம்மளே வீட்டிலேயே செஞ்சுக்க முடியும். அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கிட்டு அதுக்கான கல்ச்சர் அதாவது அந்த மதர் கல்ச்சர் மட்டும் வாங்கி வச்சுட்டு அதையே நம்ம அந்த நுண்ணுயிரிகளை வளர்த்துறது சரிங்களா. நுண்ணுயிரிகள் அடிப்படையில் நீங்கள் சாணி கொடுக்குறீங்களோ இலத்துல குப்பை கொடுக்குறீங்களோ மண்ணுக்கு அது என்ன பண்ணுதுன்னா அடிப்படையில் மைக்ரோப்ஸை வளர்த்துறது தான். மண்ணில் மைக்ரோப்ஸை மல்டிப்ளை பண்ணுற வேலை தான் நடக்குது. அதே தான் நம்ம இங்கே வந்து ஏன்னா நம்ம இங்கே இருக்கிற சூழ்நிலையில் இடம் பற்றாக்குறை நம்மளுக்கு இந்த மாதிரி விலங்கு கழிவுகள் கிடைக்கிறது கம்மியாக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு காஞ்ச இலத்துல குப்பைகளோ பச்சை இலத்துல குப்பைகளோ கிடைக்கிறதும் ரொம்ப கம்மியாக இருக்குங்கும் போது என்னுடைய உணவு அதாவது அன்றாடம் வெஜிடபிள் வேஸ்ட்டும் இல்லை ஃபுட் வேஸ்ட்ஸையும் நான் வந்துட்டு எப்படி வந்து கம்போஸ்டாக மாற்றிக்கும் போது இந்த மாதிரி எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கல்ச்சர் கிடைக்கும். அதையே நம்ம வந்து நம்மளே செஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணும் போது கம்போஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் மண்ணை மிக்ஸ் பண்ணி சமளவு மண்ணை மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் ரொம்ப எளிமையாக பண்ணிக்க முடியும். எது இருந்தாலும் மக்கக்கூடியது எது இருந்தாலும் அதிலிருந்து நம்ம வந்து உரம் பண்ணிக்க முடியும்.
1: பல செடிகள் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அது என்ன செடினும் அதோட மூலிகை குணங்கள் என்னனும் எப்படி கண்டுபிடிப்பீங்க மேம்?
0: செடிங்க வந்து அது கூட நீங்க பழகணும், ஒரே மாதிரி இருக்காது. எப்படி இப்போ வந்து மனுஷங்கள் நம்ம மனிதர்கள் இருக்கோம் இல்லையா, இப்போ நீங்கள் வந்து இந்தியன்ஸை எடுத்துட்டிங்கன்னா இந்தியன்ஸ்னு இல்லை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறோம்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரியான ஜாடை இருக்கும். இதே வேறு ஊர்லேருந்து இங்கே வராங்கன்னா அவங்களுக்கு பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தெரியும் சரிங்களா. அப்போ அது மாதிரி தான் நம்ம அந்த செடி வந்து நம்மளுக்கு புதுசு, நம்ம அதுக்கு அது அதுக்கிட்ட பழகிறதே புதுசுங்கும் போது எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தெரியும். ஆனால் அப்படி இல்லை, ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த வேரியேஷனாக அந்த இலையிலேருந்து அந்த அதனுடைய தண்டு பூ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ நீங்கள் அது கூட டீப்பாக ஒன்றும் தேடும் போது தான் உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியும். வித்தியாசங்கள் தெரியும் போது முன்னாடி சித்தர்கள் இல்லை இந்த மாதிரி குறிப்பாக சித்தர்கள் தான் அவங்க வந்து இந்த ஒரு இலையினுடைய பண்பை வந்து அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள்னு சொல்லக்கூடியவங்க அவங்களே அவங்கள அந்த அவங்க கூட அவங்களுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கும் சரி இல்லை வந்து தனக்கு தானே வந்துட்டு அதை செஞ்சு பயன்படுத்தி பார்த்து அதில் எப்படி பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஒரு நூலேடுகள் மாதிரி அப்போ எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு இந்த செடிகளுக்கு வந்து இந்த பயன்பாடுகள் இருக்குது, அந்த குறிப்புகளும் இருக்கும். இந்த செடி இந்த மாதிரி இருக்கும், இந்த அப்போல்லாம் படம்லாம் எடுக்க முடியாது இல்லையா. அப்போ அந்த செடி வாய் வழியாக கடத்தினது தான். இப்போ உங்களுக்குலாம் அழகாக புரியணும்னா துளசின்னு எடுத்துக்கோங்க, துளசினா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்போ இதுதான் துளசி செடி அப்படிங்கிறது வந்து வாய் வழியாக கடத்தின விஷயந்தான் சரிங்களா. அதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது, துளசிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அப்போ இந்த செடியினுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதும் வாயுலியாக கடத்தினது. ஆனால் ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறு வேறு மாதிரி தான் வேலை செய்யுது. அதாவது ஒரு அதுக்கு ஒரு சதவீதம் இருக்கும். இப்போ காமன் கோல்டுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க, சில நேரத்தில் வந்து நார்மலாக சரியாயிடும். ஆனால் எல்லாருக்குமே அந்த ஒரு மருந்துங்கிறது வந்து யூனிக், அது மருந்தாக பயன்படுத்தும் போது அது யூனிக்காக அந்த பர்சனுக்கு அது வந்து செயலாற்றணும். அது எல்லாருக்குமே ஒரே மாதிரி செயல்படாது. இது இதுக்கு இந்த தன்மை காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அது வேணால் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கலாம். அது கூட நம்ம அது கூட ட்ராவல் பண்ணும் எப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அந்த செடியை பற்றி புரிஞ்சுக்கணும், அதனுடைய நறுமணம், அது ஒரு இலையை கிளி சாப்பிடும் போது பாதிப்பு ஏற்படுதா இல்லையான்னு. அதுக்கு எல்லா இலையை கிளி சாப்பிட்டு பார்த்துடக்கூடாது. ஒரு சில விஷ செடிகள்லாம் இருக்குது, சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு இறந்து போகக்கூடிய விஷயங்கள்லாம் கூட இருக்குது. அதனால் முதல்ல செடிகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ இருக்கிற விடயங்கள் நிறைய இருக்குது, உங்களுக்கு புத்தகங்களே நிறைய படங்களோடு இருக்குது, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், இன்னும் கண்டுக்கலாம்.
1: மனுஷங்க மாதிரிதான் செடிகளும் பழகி பார்த்தா புரியும்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். இயற்கை வேளாண்மை மூலம் நம்ம பல்வேறு வகையில பயனடைறோம், ஆனா இயற்கை வேளாண்மை மூலம் சுற்றுச்சூழலுக்கு கிடைக்கிற பயன்கள் குறித்து சொல்லுங்க மேம்.
0: அதாவது இயற்கையை வந்து பிரிச்சு பார்க்கவே முடியாது, நம்ம இயற்கை வேளாண்மை தான் நம்ம பண்றோம். அப்போ இதில் வந்து இயற்கை வேளாண்மைங்கிறதே கிடையாது, இயற்கை வழி விவசாயம் பண்ணுறோம். விவசாயங்கிறது மனிதன் கண்டுபிடிச்சது, மனிதன் உருவாக்குனது, அவனுக்கு வந்து குறிப்பாக அதே தான். அந்த பண்டைய காலத்தில் வந்து நகரங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா, நம்ம ஆறுகளினுடைய அந்த தாய்மடியிலிருந்து தான் வந்து நகரங்கள் உருவாக்கப்பட்டது. அப்போ அங்கே உருவாக்கப்படும் போது அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டு பார்த்தாங்க. அங்கே ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லா இருக்குது, இதனுடைய தேவையை அதிகரிக்கும் போது சரி அதை வந்து கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் வந்து உருவாகுது. அப்போ இப்படி உருவாகிற விவசாயம் என்னாச்சுன்னா, நாளடைவில் அப்படி வணிக மயமாக்கல்ல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது அதை அந்த ஊரில் இருக்கிற ராஜா சாப்பிட்றாரு, இது நல்லா இருக்கே எங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுங்க, எங்கள் மக்களும் சாப்பிடட்டோன்னு கேட்க. பண்டமாற்று முறை இருந்துட்டு இருந்தது இல்லையா, இப்படி தான் விவசாயம் வந்து விரிவடைஞ்சது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குன்னு பொருட்கள் வந்து வணிபமாச்சு. இப்போ விதவிதமாக வித்தியாச வித்தியாசமாக வந்துட்டு மக்களே ஆய்வு பண்ணி பொருட்களை வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ வந்து சூழலையும் அவங்க கருத்தில் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க பண்ணுற விவசாய முறைகள் எதுவுமே தன்னை சுற்றி இருக்கிற, அதாவது வந்து சங்கிலின்னு சொல்லுவாங்க, உணவு சங்கிலின்பாங்க, அந்த உணவு சங்கிலிக்கு வந்து எந்தவித இடையூறும் பண்ணாமல் அவங்களுடைய விவசாய முறைகள் இருந்துட்டு வந்தது. ஆனால் நவீன விவசாயம்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாம் உலக போருக்கு அப்புறமேட்டுக்கு வந்த விவசாய முறைகளும் விவசாய யுக்திகளும் டெக்னாலஜிஸ் கொண்டு வரும்போது அந்த உணவு சங்கிலியில் ஒரு பெரிய அளவு விரிசல் விழுந்துருச்சு. பெரிய அளவில் மொத்தமாக உணவு சங்கிலியே உடஞ்சி போச்சு. அப்போது மனிதனுக்கும் இயற்கைக்குமான தொடர்பு வந்து அப்படியே அறுந்து போயிருச்சு. இன்னைக்கு தான் இந்த இயற்கை விவசாயத்தை பேச ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்ச நச்சா அதை நோக்கி வராங்க. இயற்கை விவசாயம்ங்கிறதே வந்து இயற்கையை புரிஞ்சுக்கிறது தான், இயற்கை உன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிறத வந்து மனிதன் விளங்கி கொள்றதுக்கான வழிமுறை தான் இயற்கை வழி விவசாயமே. அப்போ அதில் வந்துட்டு என்ன மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இயற்கை விவசாயம்னா ரசாயனத்துக்கு மாற்று சாணம், டிராக்டருக்கு மாற்று மாடு வச்சு உழுகிறது அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம நம்பி அங்கே ஒப்படைக்கணும். ஒரு விதை தானாக முளைக்கும், அது அந்த அந்த விதையினுடைய தேர்வு சரியாக இருந்தால் விதை தானாக முளைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டான்னா, இந்த இதை நோக்கி இப்போ தான் முதல் படியே எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை ஒன்று ஃபஸ்ட்டு வந்து கரு ஃபார்ம் ஆகணும், அது ஃபார்ம் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து அந்த இதயம் துடிக்கணும்பாங்க, கண் வரணும், கால் கை இதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகணும் இல்லையா. அப்புறம் வெளியே வந்த பிறகு அந்த குழந்தை தொப்புன்னு விழுந்த பிறகு முதல் சுவாசத்தை எடுக்கணும், அதுக்கப்புறம் அது வந்து அந்த அசைவுகளை எடுக்கணும், பால் குடிக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வளர்ச்சி இருக்குல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அப்புறம் தவழணும், இத்தனை வேலைகள் இருக்குது, அதுக்கப்புறம் தான் அது எந்திரிச்சு நடக்குது. அந்த மாதிரி இயற்கை விவசாயத்தில் முதல் படி எடுத்து வச்சுருக்காங்க, இயற்கை வழி விவசாயத்தினுடைய முதல் படி எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு இப்போக்கே அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இப்போ ஒரு கடலை போடுறேன்னா அந்த கடலையை வந்து நஞ்சு இல்லாமல், அப்போ நம்ம இது இயற்கை விவசாயம்னே சொல்ல முடியாது, நஞ்சு இல்லாமல் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நஞ்சு இல்லாமல் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆனால் யுக்திகளை மட்டும் அவங்க கற்றுக்குறாங்க. இது கொஞ்சம் படிப்படியாக முன்னேறி இயற்கை வழி விவசாயம்ங்கிறது இயற்கையோடு நம்ம கனெக்ட் ஆகுறது, இயற்கையில் இருக்கிற மொத்தமும் இங்கே இருக்கிற செடி பூச்சி ஒவ்வொரு உயிரினங்கள் விலங்கினங்கள் எல்லாமே அங்கம் அப்படிங்கிறத புரியும் போது இந்த ஒட்டுமொத்த சூழலும் வந்து அப்படி இந்த புவிக்கோளம் வந்து காக்கப்படும். அது அது அதைய வந்து இந்த புவிக்கோளம் இன்னைக்கு பெரிய அளவில் அழிவில் இருக்கு. எல்லாமே நிலம் நீர் காற்று பஞ்சபூதம் சொல்லக்கூடிய அனைத்தும் வந்து இன்னைக்கு வந்து மனிதன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கெடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கெடுத்துட்டாங்க. இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகுதுன்னா இந்த இயற்கைக்கு கிடையாது. இயற்கை தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுங்கிறது தான் வந்து இயற்கையினுடைய விதி. அப்போ இயற்கை தன்னை சரி செய்து கொள்ளும் போது பாதிப்பு அடைய போகிறது வந்து இந்த மனித குலம். அப்போ இந்த மனித குலம் தன்னை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இயற்கை வேளாண்மையை கையில் எடுத்தாலன்றி வேற வழியே இல்லை, அவங்களுக்கு தீர்வே கிடையாது. ஏன்னா இயற்கை வேளாண்மை மட்டும்தான் சுயசார்பை கற்றுக் கொடுக்கும், தற்சார்புக்குள்ளார உங்களை வச்சுக்கும். உங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கோங்க, உள்ளூரனுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கோங்க, அது போதும். அங்கே உள்ளூரனுடைய தேவை பூர்த்தி ஆகும் போது, அங்கங்கே உள்ளூரனுடைய தேவை பூர்த்தி ஆகும் போது இங்கே வந்து நம்ம இந்த பாப்புலேஷன் பற்றி பேசவே மாட்டோம். ஏன்னா அந்த உள்ளூருக்கனுடைய தேவை அங்கே டிசைட் ஆகுது, அங்கே பூர்த்தி ஆகுது. அப்போது அவங்களுடைய உணவு தேவை அங்கே பூர்த்தி ஆகும் போது வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லை, அங்கங்கே அவங்களுடைய தேவை வந்து பூர்த்தி ஆகும். அப்போ இயற்கை வேளாண்மை தான் இந்த சூழலுக்கு ஏற்றது. இந்த சூழலை அதாவது நம்ம என்விரான்மெண்ட், இந்த கிளைமேட் கிரைசிஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் அப்படின்னா அது இயற்கை வேளாண்மையை மக்கள் கையில் எடுத்தால் மட்டும்தான் சாத்தியம்.
1: இதுக்கு மேலே அழகாக யாராலையும் விவரிக்க முடியாது மேம். இந்தியாவை பொறுத்தவரை மண்ணுக்கேற்ற விவசாயம் தான் இப்போதைய தேவை. கம்பு, எள், கேழ்வரகு, கொள்ளு உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்ட நிலங்கள் இப்ப தரிசு நிலங்களா மாறிட்டு இருக்கு. அதனால அரிசி கோதுமை போல இல்லாம இந்த தானிய உணவுகள் குறைவாவே உட்கொள்ளப்படுது. இத இயற்கை வேளாண்மை மூலமா மாத்த முடியுமா மேம்?
0: கண்டிப்பா. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த மண்ணுக்கான பயிர்கள். அப்போ இன்னமும் நீங்கள் கொஞ்சம் தென்பகுதியில் போனீங்கன்னா பெரும்பாலான அந்த வேளாண் குடிகளுடைய உணவு வந்து கம்பு, சோளம், கேழ்வரகு, கம்பங்கூழ், கம்பஞ்சோறு இதெல்லாம் தான் சொல்லுவாங்க அவங்க. அதுதான் அவங்களோட உணவாக இருக்குது. இதுக்கு வந்து எந்த வித நம்ம பெரிய இடுபொருட்களும் வந்து தேவையே கிடையாது. வானாவரி விவசாயம்னு சொல்லிட்டுவாங்க, இல்லை மானாவரி விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. ஆங்கிலத்தில் ரெயின்ஃபெட் க்ராப்னு சொல்லுவாங்க. அப்போ கம்பு, திணை, சாமை, குதிரவாளி, கேழ்வரகு, சோளம், சோளத்துலேயே ஒரு மூணு நாள் வரைட்டி இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுலேயே வந்து திணையிலே ஒரு அஞ்சாறு புது விதை ரகங்களை வந்து புதுசுன்னு சொல்ல முடியாது, அதாவது நம்ம நார்மலாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு திணை வரைட்டி இல்லாமல் நிறைய திணை வரைட்டியை வந்துட்டு இன்னைக்கு கண்டெடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த வேளாண் குடிகள்கிட்ட ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரைபல்ஸ் கிட்டேயும் ஆதி குடிகள்கிட்டையும் வந்து அவங்க கையிருப்பில் வச்சிருக்கக்கூடிய விதைகள் தேடி கண்டெடுத்து அதை வந்து மீட்டுருவாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இது போயிட்டு தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு இது ஒரு பெரிய அளவில் வந்து மக்கள் விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க, ஆரோக்கியத்துக்காக நினச்சும் வாங்கி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் நமக்கான நம்ம இந்த இடத்துக்கான பகுதிக்கான உணவு. இந்த பகுதிக்கான உணவு நம்ம உணவுல சேர்த்துக்கணும். அரிசி கோதுமை அப்படிங்கிறது மோனோ கிராப், அதை வந்து அரிசி கோதுமை கரும்பு வாழையை வந்துட்டு அந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்போ இந்த மோனோ கிராப்பிங் பண்ணி இன்னைக்கு இதனுடைய விளைச்சல் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ணிட்டு அந்த மிச்சமாக இருக்கிறத எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் அரசாங்கம் விழிப்புதுங்கி தான் இன்னைக்கு இந்த ஃபார்ம் ப்ரொடெஸ்ட் பில்லில் வந்துட்டு அதை வந்து அந்த ஏன்னா எங்களால் ஸ்டோரேஜ் பண்ண முடியாது, அரசாங்கம் இப்போ ஸ்டோரேஜ் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்போது கம்பெனிக்காரங்க, கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை அவங்க எடுத்து அதை வந்து அவங்க அவங்களுடைய கிடங்குகளில் வச்சு அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது அப்போ அது வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து மக்களுடைய மக்களுக்கு போய் சென்றடையும் போது நம்முடைய விலை என்ன விலையில் இருக்கும், இல்லை அவங்க அதை வால்யூமை எடுக்கும் போது வேறு வேறு நாடுகளுக்கும் வந்துட்டு இவ்வளோ வால்யூம் ஆஃப் ரைஸ் வீட்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளிநாடுகளுக்கு அதை வந்து மதிப்பு கூட்டி விற்கிற வேலையும் அவங்களால பண்ணிக்க முடியுங்கிறதுனால தான் இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து அவங்களுக்கு தளர்வு பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போது இது யார் மேலே தப்பு? அரசாங்கத்தின் மேலே. மக்கள் அவங்களோட தேவைக்கு விளைவிக்கணும். மண் வந்து சும்மா கிடைக்கன்னு சொல்லிட்டு நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. விவசாயங்கிறது அவங்களோட தேவைக்கு பண்ணும் போது தான். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ப்ரொடியூஸ் ஆன பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு நீங்கள் வந்து வாகனங்கள் பயன்படுத்துகிறீங்க. அப்போ அந்த வாகனங்கள் நகர்றதுக்கு தேவையான ஆதாரங்கள், அந்த வண்டி செய்கிறது முதற்கொண்டு அந்த வண்டி நகர்றதுக்கான பெட்ரோல், ஒவ்வொரு ஒரு போல்ட் நட்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே இயற்கை கிட்டேருந்து எடுக்கிறது, இந்த பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய கனிம வளங்கள். அப்போ பூமியை நம்ம சுரண்ட ஆரம்பிக்கிறோம். அந்தந்த இடத்துல விவசாயம் நடக்கும் போது என்ன ஆகுது, அவங்களுடைய தேவை குறையுது, டிரான்ஸ்போர்ட் கம்மியாகுது. அப்போது இயற்கை வளங்களை சூறையாடுறதை வந்து நம்ம நிறுத்துவோம், சரிங்களா? அப்போது நம்மளுடைய இடத்துக்கான உணவை எடுத்துக்கும் போது அது நமக்கான ஆரோக்கியமாக மாறும். அங்கே இருக்கிற அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், அது எல்லாமே அதில் வந்து ரிச்சாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா சுரண்டிக்கிட்டு இருக்கோம், பூமியை சுரண்டிக்கிட்டு இருக்கோம். சுரண்ட சுரண்ட என்ன ஆகுது,

0: கிராப் கல்ச்சர் வந்து மாறி போயிடுச்சு. மக்களுக்கு வந்து கிராப் கல்ச்சர் மாறி போயிடுச்சு. அவங்க திருப்பி வணிகத்தை நோக்கி தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அரிசியே அதிகமாக விளைவிக்கிறாங்க, ஏன்னா அதான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி ரகங்கள் வந்து 7000 மேலே இருந்திருக்குங்கிறத வந்து டாக்டர் ரிச்சாரியா வந்து இப்போ இல்லை, பசுமை புரட்சி அப்போ அவர் பதிவு பண்ணியிருக்கார். 7000 மேலே பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் பேடி வெரைட்டிஸ் வந்து அதாவது நம்ம இந்தியன்ஸ் கிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறது. அப்போ அதையை வந்து தான் அழிக்கிறாங்க. அதை அழித்து விதையை வந்து நம்ம அதாவது விதை வந்து விதை கம்பெனிக்காரங்கிட்ட இருக்கும், அவன் கொடுக்குற விதையை வாங்கி இவங்க விற்கும் போது அது ஒரே மாதிரி இருக்கும். அரிசி வந்து அதாவது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நிறைய பேருக்கு வந்து நாங்கள் அரிசியெல்லாம் கொடுக்குறோம், ட்ரெடிஷ்னலாக தூய மல்லி, கிச்சிலி சம்பா, குள்ளக்கார், குருவிக்கார், குடவாளை, காட்டியானம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாரம்பரிய அரிசி ரகங்கள் இருக்குது. அது கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும். மக்கள் அதை சாப்பிட்டு பார்க்கும்போது ஒன்று ஒன்று ஒரு ஒரு மண்ணில் விளையும் போது அதனுடைய தன்மை கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும். இப்போ மக்கள் இதை பார்த்துட்டு இதை சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க, ஏன்னா அவங்க அப்படி பழக்கிட்டாங்க. சாப்பாடு எடுத்து அது வாயில் வைக்கும் போது அது சாப்பிட்டோமா இல்லையான்னு தெரியாமல் அது வாட்டி கரைஞ்சிடணும். அந்த மாதிரி ஆக நம்ம வந்து இது வரைக்கும் நம்மளை மோல்ட் பண்ணி வளர்த்தி எடுத்துருக்குறாங்க. அப்போ கிராப்பிங்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணது தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்போ இதிலிருந்து மாறணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த சிறுதானியங்கள்னு சொல்லக்கூடிய உணவுகளும் நம்மளுடைய பயிர்களில் கலந்து பயிரிடணும். ஒவ்வொரு பட்டத்துலேயும் அரிசியும் பயிரிடணும். ஏன்னா நெல் அவ்வளோ நெல் ரகங்கள் இருக்குது, அப்போ அதையும் நம்ம விட்டுடக்கூடாது. நெல் ரகங்களும் பயிரிடணும், சிறுதானியங்களும் பயிரிடணும், பயிர் வகைகளும் பயிரிடணும், எண்ணெய் வித்துக்களும் பயிரிடணும். இப்படி எல்லாத்தையும் கலந்து பயிரிடும் போது அந்த கலப்பு பயிரினங்கள்னால மண்ணுக்கு சத்தும் சேரும், விளைச்சலும் வந்து கூடுதலாக இருக்கும், எல்லா விதமான ஊட்டச்சத்தும் மக்களுக்கு போய் சேரும்.
1: நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பல பிரச்சனைகளுக்கு முதல் காரணம் பாப்புலேஷன். ஸோ பெருகி வரும் மக்கள் தொகைக்கு இயற்கை வழி வேளாண்மை மூலமா போதுமான மகசூல் உற்பத்தி பண்ண முடியுமா?
0: முன்னாடி கேள்வியிலே நான் இதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிட்டேன். இயற்கை வழி விவசாயத்தினால கண்டிப்பா வந்து இந்த சமூகத்துக்கான உணவு படைக்க முடியும். இதுக்கான தீர்வு இருக்குது, அரசாங்கம் அதை கையில் எடுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா கம்யூனிட்டி பேஸ்டு ஃபார்மிங் பண்ணும்போது மட்டும்தான் அந்த உள்ளூரனுடைய தேவையை பூர்த்தி பண்ண முடியும். கிராம சபைகள் இங்கே வந்து ஒழுங்கான இயக்கத்துக்குள்ளார வரணும். கிராம சபைகள்ங்கிறது வந்து இன்னைக்கு தெரியாமையே போயிடுச்சு மக்களுக்கு. கிராம சபைன்னு ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த கிராம சபை தான் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல என்னென்ன தேவைகள் இருக்குது, அந்த சபை கூடும்போது இது இந்த இந்த இந்த இந்த மக்களோட வாழ்வாதாரத்துக்கு இதெல்லாம் வந்து தேவைகளாக இருக்குது அப்படிங்கிறது அங்கே முடிவெடுப்பாங்க. அதுக்கு தீர்மானம் ஏற்றுவாங்க. அந்த தீர்மானம் முதலமைச்சரோ இல்லை வந்து இல்லை அடுத்த நிலையில் இருக்கிற ஆட்சியருக்கு போகும். ஆட்சியர்கிட்ட இருந்து அவர் அந்த கோரிக்கையை அவரால் நிறைவேற்ற முடியாது, அவருடைய கண்ட்ரோலில் இல்லைங்கும் போது முதலமைச்சருக்கு போகும். இப்படி அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு போகும். அப்போது இந்த கிராம சபைகள் வந்து ஒருங்கிணைச்சி நடத்த ஆரம்பித்தோம்னா அந்த கிராம சபைகள் வந்து உள்ளூருடைய தேவைகளை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அப்போது இங்கே வந்து இப்போ ஒரு எங்களுக்கு வந்து நாங்கள் கம்யூனிட்டி பேஸ்டாக ஃபார்மிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை அவங்க வந்து நிறைவேற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த உள்ளூர் தேவை, உள்ளூரில் வந்து எல்லா காய்கறிகளும் கீரைகளும் பழங்களும் பல்சஸும் இது எல்லாமே சாப்பிடணும் அப்படிங்கும் போது அதையை விளைவிக்கிறதுக்கான வேலையை அவங்கள இறங்குவாங்க. அப்போ அது விளைச்சலை அங்கே கொண்டு வர்றதுக்கு என்னென்னலாம் தடைகள் இருக்குது, இல்லை என்னென்னலாம் அவங்களுக்கு அறிவுகள் அதாவது விழிப்புணர்வுகள் தேவைப்படுது, அதை வந்து நஞ்சில்லாமல் விளைவிச்சுக்கிறதுக்கு அவங்களால அவங்களுக்கு என்ன யுக்திகள் தேவைப்படுதுங்கும் போது அதை பயிற்சி அளிக்கிறதுக்கோ இது எல்லாமே வந்துட்டு கிராம சபைகள் மூலமாக நம்மளால் கொண்டு போக முடியும். அப்போது இது அந்த இடத்துல விரிவடையும் போது அவங்களோட உள்ளூர் தேவை பூர்த்தி அடைஞ்சிரும் இல்லையா. அப்போ மழை பெய்யலை அப்படின்னு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வறட்சி, மழை பெய்யலை. அப்போ மழை பெய்யாததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத யோசிப்பாங்க மக்கள். அப்போ அதுக்கு என்ன வந்து இமீடியட்டாக தீர்மானம் எடுக்க முடியும். ஏன்னா ராஜேந்திர சிங்ன்றவர் ராஜஸ்தான்லேயே மழையை வர வச்சுருக்காரு, சரிங்களா. எங்கே எங்கெல்லாம் வறண்டு போச்சோ, நதிகளெல்லாம் வறண்டு போச்சோ, கிட்டத்தட்ட 13 நதிகள், பெரிய பெரிய நதிகளை வந்து மீட்டெடுக்கிற வேலையை செஞ்சு அங்கே மழை பெய்து அந்த ஆறுகளில் இப்போ தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இது வந்து அந்த அறிவு தானே தேவைப்படுது அவங்களுக்கு. ஏன்னா நம்ம இயற்கை கிட்டேருந்து நம்ம மிக என்ன சொல்கிறது பெரிய டிஸ்டன்ஸை ஏற்படுத்திக்கிட்டோம். அப்போ இந்த இயற்கையை கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு இந்த இயற்கையோட உறவாடி அங்கே இருக்கிற தேவையை பூர்த்தி பண்ணிக்க முடியும். இப்போ உணவு தேவையை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணிக்க முடியும். உள்ளூரில் என்ன விளையுமோ, அந்த இடத்துல என்ன விளையுமோ அதை சாப்பிட்றதுக்கு நம்ம தயார்படுத்திக்க முடியும். இல்லை என்ன விருப்பப்படுறோமோ அதை விளைவிச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒன்று சேர்ந்து ஒரு கம்யூனாக நம்ம ஃபார்ம் ஆகி இந்த வேலையை எடுத்து பண்ண ஆரம்பித்தோம்னா உணவு பஞ்சங்கிறதே கிடையாது. அண்ட் மோரோவர் பஞ்சம் இங்கே உருவாக்கப்பட்டது சரிங்களா, பஞ்சம் இல்லை. இந்த நாடு தன்னிறைவாக இருந்ததை நம்மளை ஆட்சி புரிந்த பிரிட்டிஷ்காரன் வந்து புரிஞ்சுக்கிட்டு இவங்களை எங்கே அட்டாக் பண்ண முடியும்னா இவங்களோட உணவு தன்னிறைவை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு தான் அவன் தொட்டதுக்கெல்லாம் வரி செலுத்த, எல்லாமே நீங்கள் விளைவிச்சிங்கன்னா நீங்கள் விளைவிச்ச பொருளுக்கும் வரி செலுத்தணும் அப்படிங்கிறது எல்லாம் வந்து அவனோட ஆட்சி காலத்தில் போட்டிருந்த சட்ட விதிகளாக இருந்துச்சு. ஸோ அப்போ இங்கே வந்து பஞ்சம்ங்கிறது உருவாக்கப்பட்டது, மக்கள்கிட்டே யுக்தி இருந்தது, அதை எடுத்து செயல்படுத்துறதுக்கான பொறுமை அன்றைக்கு இருந்த நேரு போன்ற நம்ம மிக சிறந்த தலைவர்கள் வந்து அதை எடுத்து நடத்தாதது ஒரு காரணம். ஜே சி குமாரப்பா இதை வந்து தாய்மை பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பொருள் புத்தகத்தில் வந்து எழுதியிருப்பாங்க. நம்மளால் காந்தி சொன்ன வழியில் நம்மளுடைய சுயசார்பு நோக்கி நம்ம நகர்ந்தோம்னா கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கிற உணவு தேவையை பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆனால் தொழில்நுட்பத்தை மட்டும் நம்பி இறங்கினாங்க, இன்னைக்கு இந்த நிலையில் வந்து நின்றுருக்கும்.
1: நம்ம குவாண்டிட்டி அதிகமாக சப்ளை பண்ணால் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. அதே அந்தந்த இடத்துல வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி போதுமான அளவு சப்ளை பண்ணால் போதும் அப்படின்னு ரொம்ப நல்லா சொன்னீங்க மேம். பூச்சிக்கொல்லி மருந்துகள் போன்றவற்றுக்கு அரசாங்கம் மானியம் அளிக்குது. இதன் மூலமாக பூச்சிக்கொல்லிகளின் உபயோகம் மறைமுகமாக ஆதரிக்கப்படுது. இந்த மாதிரி அரசாங்கம் இயற்கை வேளாண்மைக்கு உதவும் வகையில் என்னென்ன மானியங்கள் மற்றும் ஸ்கீம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: இப்போது மானியமும் ஸ்கீம்ஸும் எதுவும் வந்து இவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை விவசாயத்தை நோக்கி வரவங்களுக்கு இவங்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடியதா அரசாங்கம் இதை கையில் எடுத்து எப்படி வந்து இந்த இயற்கை வேளாண்மை யுக்திகளை வந்துட்டு பயன்படுத்திக்கிறது, அவங்களுக்கு அந்த அறிவை வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடியதுக்கான அதுக்கு ஏதாவது முதலீடுகள் பண்ணாங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். இப்போ உரங்களுக்கு திருப்பி திருப்பி நம்ம அதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரக்கூடாது. வெளியிலேருந்து ஏதோ கம்பெனிக்காரன் வாங்கி கொடுக்கறது, கம்பெனிக்காரன் கொடுக்கறத டிபெண்ட் பண்ணி மக்கள் வந்து இயங்கவே கூடாது. ஏன்னா இப்போ சிக்கிமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயுமே அதான் நடக்குது. என்டையர் ஸ்டேட்டையும் ஆர்கானிக் ஸ்டேட்டாக அறிவித்த பிறகு அப்போ அவங்களுக்கு தேவையான அந்த இயற்கை வேளாண்மைக்கு தேவையான அந்த இன்புட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியிலேருந்து வாங்கி அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. அப்போ திருப்பி செலவு தான். அப்போ அப்படி இல்லாமல் அவங்க வந்து இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, இலைத்தல குப்பைகளும் விலங்கு கழிவுகளும் தான், இது எங்கேயுமே கிடைக்கும், நம்ம இல்லாமல் இல்லை, நகரத்தில் கூட அவ்வளோ கொட்டி கிடக்குது. இப்போ இதை வந்து எப்படி எடுத்து பயன்படுத்திக்கணும், என்ன மாதிரி பயன்படுத்திக்கிட்டுனா சீக்கிரமாக அந்த குப்பையை வந்து மக்க செய்ய முடியும். இப்போ இங்கே மண்புழு உரம்னு ஒன்று தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது கூட தேவை கிடையாது. மண்புழு உரமே தயாரிக்க வேண்டாம், அந்த மண்ணிலிருந்து லேயர் லேயராக வந்து மண்புழு வளரும். ஒரு ஒரு லேயரில் வந்து ஒரு விதமான மண்புழு வரும், வெரைட்டிஸ் இருக்கும், டைப்ஸ் ஆஃப் எர்த்வார்ம்ஸ் இருக்கும். ஸோ அதை அதை தான் புரிஞ்சுக்கணும். இப்போ இது இந்த விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா அவன் அடிப்படையில் அந்த அறிவு அவனுக்கு வந்துடும், அவன்கிட்ட இருந்த அறிவு தான். நம்ம சொல்ல போனோம்னா இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லும்போது அவன்ல இதை தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம்ல, இதுதான் இருந்திருக்கேன், நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு அதை வந்து சும்மா ஒரு தட்டி எழுப்புற தூண்டி எழுப்புற விஷயத்தை தான் நம்ம பண்ண வேண்டியோம். அதுக்கு வந்து அந்த அறிவை அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பயிற்சிகள் தான் தேவைப்படும். அந்த பயிற்சிகளை வந்து விரிவாக்கம் பண்ணணும், அது ஒன்று மட்டுமே போதுமானதாக இருக்கும். அங்கங்கே பயிற்சி மையங்கள் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன ஆலோசனை மையங்கள் அந்த மாதிரி உருவாக்கிட்டால் மட்டுமே போதும். இந்த யூனிவர்சிட்டிகள் வந்து இங்கே அவங்களுடைய தலையீடுகள் இல்லாமல் விவசாயிகள் இதை பண்ண முடியும் அப்படி சாத்தியமா, அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் உருவாகுமாங்கிறது தான் இனிமேல் கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்த யூனிவர்சிட்டி செட்டப்பையும் நீங்கள் மாற்றணும்.
1: இந்த காலத்தில் இயற்கை வேளாண்மையை ஒரு ப்ரொஃபஷனாக யாருமே பார்க்கறது கிடையாது. அதற்கு காரணம் என்ன? இயற்கை வேளாண்மையை ப்ரொஃபஷனாக எடுக்கிறதுனால தனக்கும் சமூகத்திற்கும் கிடைக்கும் நன்மைகள் குறித்து சொல்ல முடியும்.
0: இப்போ இந்த குரலில் வந்துட்டு வேளாண்மைங்கிறதே வந்து ஒரு கொடை அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ அரசர் கூட வந்து நம்மளுக்கு கொடை கொடுக்க முடியாது, விவசாயிகள் தான் வந்து கொடை கொடுக்குறவங்களா இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டது வந்து விவசாயம், அது வந்து ஒரு வாழ்வியல், அது வந்து ப்ரொஃபஷனாக எடுத்துக்க முடியாது. ஸோ நம்ம ப்ரொஃபஷனாக பார்த்துக்க முடியாது. இது விரும்பி இன்றைக்கி நிறைய பேர் நகர்ந்து வராங்க வாழ்வியலாக எடுத்துக்கிட்டு. இப்போ நான் வானகம் சொன்னேன் இல்லைங்களா, வானகம் வந்து அவங்களுடைய எங்களுடைய பயிற்சி, நான் அதில் பயிற்றுனராக இருக்கேன். ஸோ எங்களோட பயிற்சியினுடைய பேரே இயற்கை வாழ்வியல் பயிற்சின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். வேளாண்மைக்கு மட்டும் இல்லை, ஏன்னா மக்கள் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக எங்கள் விவசாயம் சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் விவசாயம் ஒட்டு மொத்தம் என்னடு இந்த ஓல்சம் அந்த அந்த விஷயத்தை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு இடம் அவங்க டு ஸ்டார்ட் அப்படின்னா அது வானகமாக இருக்கும். இது ப்ரொஃபஷன் கிடையாது, ப்ரொஃபஷனாக பார்க்காம வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து வாழலாம். பிழைப்பு இங்கே எல்லாம் பிழைச்சிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக வாழ முடியும். வாழ்கிறதுக்கான அனைத்து விஷயங்களும் நம்ம வந்து நம்ம மண்ணோடு போய் தொடர்பு ஏற்படுத்திக்கும் போது கொடுக்கும்.
1: நமக்கு என்ன ஒரு டவுட் வந்தாலும் அதுக்கான விடை திருக்குறள்லையே இருக்குன்றத ரொம்ப நல்லா சொன்னீங்க மேம். மற்ற பட்டப்படிப்புகள் மாதிரி அக்ரிகல்ச்சருக்கும் டிகிரி ஸ்டடிஸ் இருக்கு, ஆனா அப்படி இல்லாம மண்ணை நேசிக்கிற யாரு வேணா முறைப்படி கத்துக்கிட்டு இயற்கை வேளாண்மை பண்ண முடியுமா?
0: கண்டிப்பா பண்ண முடியும். நான் வானகம் சொன்னேன் இல்லைங்களா, வானகம் பயிற்சி மையம் மாதம் இரண்டு முறை பயிற்சி கொடுக்குறோம், யார் வேணாலும் வரலாம். குழந்தைகளுக்கான பயிற்சியும் நடக்குது, ஏன்னா அவங்களுக்கும் உணவு எப்படி படைக்கப்படுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால் எடுத்தோன்னே இது வந்து ஸ்கூல் பேஸ்டாக இருக்காது, ஸ்கூலில் எப்படி ஒரு கிளாஸ் ரூம் பேஸ்டு பயிற்சியாக இருக்காது. இங்கே எல்லாமே நீங்களாக தெரிஞ்சுக்குவீங்க. ஏற்கனவே இயற்கை வேளாண்மையில் இருந்து பயணித்து அவங்களுடைய அவங்க அதில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காங்கங்கிறவங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை வந்து இல்லை உங்களுக்குள்ளார புதஞ்சிருக்கிற அந்த விஷயங்களை வந்து வெளிக்கொணர்வாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் கிவ் அண்ட் டேக் தான். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுலேருந்து கொஞ்சம் விளக்கம் சரியாக இருந்ததுன்னா நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்குவோம், சரியாக இல்லைன்னா அது கொஞ்சம் தெளிவுபடுத்தி அனுப்பக்கூடிய ஒரு பயிற்சி தளம். இங்கே பல அதாவது விவசாய முறை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தொன்று தொட்டு எல்லா இந்த புவிக்கோளத்தில் எங்கெல்லாம் மனிதன் வாழ்கிறானோ எல்லா இடத்துலையும் இந்த விவசாயம் இருக்குது. அவங்கவுங்க சொல்லிட்டு போன விவசாய யுத்திகள்லாம் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சு நம்மாழ்வார் நிறைய அதை உள்வாங்கியிருந்தார், அதை வந்து மக்கள்கிட்டையும் நிறையா சொல்லிட்டு போயிருந்தார். அந்த மாதிரியான யுத்திகளை வந்து பயன்படுத்தி, குறிப்பாக வந்து பில் மோலிசன் சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரேலியன், ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தான் அவர் இறந்து போனார். அவர் வந்து நிரந்தர வேளாண்மை முறை பர்மாகல்ச்சர் டெக்னிக் சொல்வார். இப்போ நம்ம வந்து கன்வென்ஷனல் ஃபார்மர்ஸ் வந்து உழுது உழுது விவசாயம் பண்ணுவோம், இது வந்து நோ டில்லிங், அதாவது உழாமையே வந்து மண்ணை திருப்பி போடாமையே நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதுக்கான யுக்திகள், பாத்திகள் இந்த மாதிரி இலத்தலை குப்பையும் விலங்கு கழிவுகள் இவ்வளோ தான். இது லேயரிங் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப திரும்ப அந்த இடத்துலேருந்து அறுவடை பண்ணாத மிச்சத்தை வந்து திருப்பி மண்ணுக்கு கொடுக்கறது, லா ஆஃப் ரிட்டர்ன் சொல்லுவோம். நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மிச்சத்தை மண்ணுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் மக்களுக்கு ஒரு தகவலாக வந்து பகிர்ந்துக்குவோம். இப்படி இந்த பயிற்சி வந்து மாதம் இரண்டு முறை வெள்ளி சனி ஞாயிறு வந்து முதல் வாரம் மூணாவது வாரம் வானகத்தில் நடக்கும். இது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸே கிடையாது, சர்டிஃபிகேட்டுன்னு பேர் கொண்டு கொடுப்போம் அவ்வளோதான், சர்டிஃபிகேட் கோர்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுடைய அறிவை விரிவு, நம்ம பாரதியார் சொன்னதான் அறிவினை விரிவிசை அகண்டமாக்கு அப்படிங்குவார் இல்லையா, அந்த விஷயத்தை வந்து நம்ம கையில் எடுத்து மக்கள்கிட்ட இந்த இயற்கை வேளாண்மைங்கிறது ஒன்று பெரிய கடினமான ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறத புரிய வச்சு அவங்களுக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட ரொம்ப நிறைய ஆயிரம் கணக்கான பேர்கள் வந்து நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம். ஏன் ஆயிரம் கணக்கான லட்சத்துக்கு போகலையே அப்படின்னு கேள்வி வரலாம். ஏன்னா நாங்கள் மாதம் ரெண்டு பயிற்சி, அந்த ரெண்டு பயிற்சியில் ஒரு பயிற்சிக்கும் 40-50 நபர்கள் தான் தேர்வு பண்ணுவோமே, அவ்வளோ இடவசதிகள் கொண்டது தான். ஸோ அதனால நம்ம அந்த எண்ணிக்கையை தான் அடைஞ்சிருக்கோம். அதுவும் நம்மாழ்வாரனுடைய இறப்புக்கு பிறகு இன்னைக்கு வந்து பயிற்சிக்கு வரவங்களுடைய அதனுடைய தேவை அதிகரிச்சிருக்கு. எங்கள் பயிற்சிக்கு வந்து புக்கிங்கே வந்து ரொம்ப சீக்கிரம், அதாவது ஒரு பயிற்சிக்கு புக்கிங் போட்டோம்னா ஒரு 300 பேர்கிட்ட பதிவு, அப்போ மக்களுடைய தேவை அவ்வளோ இருக்குது. இப்போ அதுக்காக நம்ம வந்து இப்போ அங்கங்கே மாவட்ட ரீதியாக இல்லை ஒவ்வொரு கிராமங்களுக்கும் தேவையின் அடிப்படையில் கூப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம போய் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் பயிற்சி இயற்கை விவசாயம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வானகம் வரலாம். இந்த மாதிரி பல பேர் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
1: இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்குற பயிற்சிகள் வந்து இங்கே இருக்க நிலங்களில் விவசாயம் பண்ணுறதுக்காகவா இல்லை மற்ற மாநிலங்கள்லேருந்து வந்து இங்கே கற்றுக்கிட்டு அங்கே போய் விவசாயம் பண்ண முடியுமா?
0: ஆமாம், இது வந்து காமன் தான், சரிங்களா? பேசிக்ஸ், அடிப்படை புரிஞ்சுக்கணும். அடிப்படைங்கிறது விவசாயத்தினுடைய அந்த ஒரு செடி வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், செடின்னு இல்லை, இங்கே வாழ்கிற எல்லா உயிருக்கும் அடிப்படை அஞ்சு விஷயம். அஞ்சு என்னன்னா, நம்ம பஞ்சபூதம், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த அஞ்சு விஷயம்தான். இந்த அஞ்சை எப்படி வந்து நம்ம பயன்படுத்திக்குது, செடி வளர்த்துறோம், நம்ம செடி வளர்த்தும் போது அதை எப்படி பயன்படுத்திக்கிறது, அந்த அறிவு தான். அந்த அறிவை நம்ம கைமாற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அது எங்கே வேணாலும் அப்ளை ஆகும், எந்த இடத்துக்கு வேணாலும் அப்ளை ஆகும், அவ்வளோதான். அது யார் வேணாலும் எந்த தேசத்துலேருந்து வந்தாலும் இந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அவங்கவுங்க இடத்துக்கு அது வேறு மாதிரி அப்ளை பண்ணிக்குவாங்க. ரசாயனம் இல்லாமல் அவங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை பண்ணிக்க முடியும். இப்போ குறிப்பாக நம்ம வந்து உயிர்வேலிகள் சொல்லுவோம், உயிர்வேலிகள்னா ஃபென்சிங் வந்து இப்போ எடுத்தோன்னே ஃபென்சிங்னா எல்லாருமே வந்து ஒன்று காம்பவுண்ட் வாலை கட்டுவாங்க, இல்லை வந்து கம்பி வேலிகளை போடுவாங்க. அப்படி இல்லாமல் நம்ம இந்த உயிரியல் பன்மையத்தை உருவாக்குற மாதிரியான ஃபென்சிங் அமைப்போம் நாங்கள். அப்போ அதுக்கான மரங்கள், ஒரு காடுனா எப்படி இருக்கும், மிக உயர்ந்த மரங்கள் இருக்கும், அதுக்கடுத்து ஒரு அடுக்கில் ஒரு மரங்கள் இருக்கும், அப்புறம் நல்ல கொடை விரிச்ச மரங்கள் இருக்கும், குறுஞ்செடிகள் இருக்கும், புதர்கள் இருக்கும், இப்படி இருக்கும் இல்லையா? அப்போ அந்த செட்டப்பை நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஃபென்ஸுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அப்போ பாதுகாப்பு வளையமாகவும் இருக்கும், அங்கே உயிரியல் பன்மையும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வரக்கூடிய இலத்தலை குப்பைகள் வந்து நமக்கு மண்ணுக்கு உரமாக பயன்படும். இங்கே வாழக்கூடிய உயிரினங்கள், அந்த உயிரியல் பன்மையங்கும் போது அங்கே நிறைய உயிரினங்கள் வரும், பறவைகளோ காட்டு விலங்குகளோ இந்த மாதிரி நிறைய அங்கே வந்துடும். அப்போ அது வரும்போது அது நம்ம தோட்டத்தில் நம்ம விளைவிக்கக்கூடிய அந்த விளைச்சலுக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு உயிர் இருந்ததுன்னா அதையே கண்ட்ரோல் பண்ண, இயற்கை முறையில் இதே நடக்கும், பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறது, இது எல்லாமே இந்த சிஸ்டத்துக்குள்ளார வந்துடும், சரிங்களா? இப்போ இது வந்து இதுதான் தகவல், இது பண்ணும்போது இது நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ அங்கே என்னென்ன கொண்டு வரணும், இப்போ இந்த மாதிரி உயிர்வேலி அமைக்கணும்னா என்னோட பகுதியில் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து அவங்க அந்த பகுதிக்கு போகும்போது அதை சுற்றி பார்க்கும்போது, சரி இதை என்னோடய வேலைக்கு கொண்டு வரும்போது இது எனக்கு வந்து, ஏன்னா அந்த இடத்துக்கான மரங்கள் தான் அந்த இடத்துல வரும், மிச்ச மரங்களை கொண்டு போகணும். ஒரு ஆப்பிள் மரத்தை கொண்டு வந்து இங்கே வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கான சூழல் வரும், ஆப்பிள் மரத்தை நான் வளர்த்துற முடியும் ஆனால் அதுக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கணும், அந்த சூழலுக்காக நான் மெனக்கிடணும், அதுலேருந்து வரக்கூடிய ஆப்பிளினுடைய சுவை காஷ்மீரில் விளையிற மாதிரி இருக்காது, இமாச்சலில் விளையிற மாதிரி இருக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். என்ன, நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு ஆப்பிள், சென்னை ஆப்பிள்னு சொல்லிக்கலாம்.
1: என்னதான் நம்ம கற்றுக்கிட்டாலும் அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதில் விளைச்சல் கிடைக்கும். பெருவாரியான இளைஞர்கள் இயற்கை வேளாண்மையிலையோ அல்லது ஃபார்மிங்லையோ இன்ட்ரெஸ்ட் பொதுவாக காட்டுறது கிடையாது, இதை குறித்து உங்கள் பார்வை என்ன?
0: இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா இது தவறுனே சொல்வேன், ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் தான் வந்துட்டு பெருவாரியாக வந்து விவசாயத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஒரு புஷ் இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து 2013 நம்மாழ்வார் டிசம்பர் 30 தவறிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம். அவங்களுக்கு என்னென்னா இன்னைக்கு இந்த சமூகத்தில் இவ்வளோ பெரிய மனிதர் வாழ்ந்தார், இவர் இந்த சமூகம் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய உழைப்பை கொடுத்தாரு, அவர் இல்லாமல் போக அங்கே ஒரு பெரிய வெற்றிடம் வந்துருச்சு, இப்போ இதை யார் எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ அதுக்கப்புறம் வந்து வந்தவங்க எல்லாருமே இளைஞர்கள், அவ்வளோ இளைஞர் பட்டாலும் வானகத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்கு இன்றைக்கி டேட் வரைக்கும். குறிப்பாக நான் வந்து டிசிஎஸில் வேலை செஞ்சிட்ருந்தேன், டிசிஎஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் வானகம் போகிறேன், போய் அங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் அங்கேயே சில காலம் ஒரு 1.5-2 வருடம் வானகத்திலே இருந்து திரும்பியும் தொடர்ந்து வானகத்தினுடைய தொடர்பை எந்த நிலையிலும் வந்து விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வானகத்தோடையே பயணிச்சிட்ருக்கேன். அங்கேயே இப்போ ஒரு ட்ரஸ்டியாகவும் இருக்கேன். ஸோ என்ன சொல்கிறதுன்னா, அவ்வளோ ஒரு உயிர்ப்பான விஷயத்தை வந்து அவர் இளைஞர்கள் மத்தியில் விதைச்சிட்டு போயிருக்காரு. அந்த விதை, அதாவது ஒரு விதைங்கிறது விதையிலிருந்து துளிர்க்கும் மாறுதல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த விதையை விதைச்சிட்டு போனதுலேருந்து இன்னைக்கு யாரும் உரங்க, இன்னைக்கு நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, இது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசியிருக்காங்களா? உங்களுடைய கேள்விகளே அவ்வளோ சிறப்பாக இருக்கும், இருக்கு. இப்போ இது இந்த நாலேஜ் உங்களுக்கு எப்படி வந்திருக்கும், இதுல இருந்து வந்திருக்கு. இப்போ இதை இளைஞர்கள் தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியாது அவர். ஆனால் இன்னைக்கு அதுவும் பரவலாக்கம் ஆயிருச்சு. எங்கே பார்த்தாலும் ஆர்கானிக் ஷாப்ஸ் இருக்குன்னா அந்த ஆர்கானிக் ஷாப்ஸில் ஒரு படம் இருக்கும், அவர் வந்து தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்திக்கிறாங்களோ இல்லை அவர் விரும்பி தான் ஏற்றிட்டு பயன்படுத்திக்கிறாங்களோ அது வேறு விஷயம். பட் இது போய் சேர்ந்துருக்கு, மிகப்பெரிய அளவில் இந்த விஷயம் போய் சேர்ந்துருக்கு. இதில் கொஞ்சம் தெளிவு தான், அவங்களுக்கு தேட மாட்டுறாங்க எதுவுமே, வந்து என்ன சொல்கிறது, ஸ்பூன் ஃபீட் பண்ண வேண்டியே இருக்குது நிறைய பேருக்கு. அப்போ நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் வந்து இந்த குறைஞ்ச அளவில் ஒரு கொரோனாக்கு முன்னாடி கூட எடுத்துட்டிங்கன்னா இது கோர்சஸ் எடுக்கிறதுல கூட நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணாங்க. அவங்க அங்கே போய் என்ன சொல்லி கொடுப்பாங்கலாம் தெரியாது, பட் அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணாங்க, நான் ஏதாவது ஒரு சேஞ்சஸை கொண்டு போகணுங்கிறதுக்காக சூஸ் பண்ணதெல்லாம் இருக்குது. அதனால் இன்றைக்கி இளைஞர்கள் இதை நோக்கி பயணிச்சிட்ருக்காங்க. நம்மளால் சொல்கிறது தான் நம்ம இன்றைக்கி டேக் ஆஃப் ஸ்டேஜில் இருக்கோம். இது பதிவு பண்ணது 2011 நினைக்கிறேன், 11லையோ 12லையோ நம்ம இன்றைக்கி டேக் ஆஃப் ஸ்டேஜில் இருக்கோம். அதனால் நம்ம ஃப்ளைட் வந்து ரொம்ப மிக வேகமாக பறந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு
1: போனார். ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். இது வரைக்கும் இயற்கை வேளாண்மை பயன்படுத்தி நீங்கள் எந்த மாதிரியான உற்பத்திகளை பண்ணிகிட்ருக்கீங்க?
0: என்னை பற்றி நான் பதிவே பண்ணலை, அதனால் அதையும் சொல்லிடுறேன். நான் வந்து 2015 என்னுடைய வேலை, நான் ஒரு மென்பொறியாளராக இருந்தேன், பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆக்சுவலாக, ஒரு பெரிய வணிக நிறுவனம். அந்த வணிக நிறுவனத்துக்கான அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய அதுக்கான பிஸ்னஸ் யுக்திகளை வந்து, பிஸ்னஸ் டெவலப் ஆகக்கூடிய அந்த யுக்திகளை வந்து அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணுறதுல தான் நான் இருந்தேன். ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வந்தது. நம்ம உணவில் வந்து எவ்வளோ கண்ட்ரோல் வந்து வேறு ஒருத்தவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது. குறிப்பாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு பொருள் வந்து விளைவிச்சு யூஎஸ்க்கு வரணும்னு, நான் ஒரு யூஎஸ்க்கு தான் அங்கே இருக்கிற அந்த கம்பெனிக்கு தான் வேலை செஞ்சுட்ருந்தோம். அப்போது ஒரு தர்பூசணி வந்து சைனாலேருந்து யூஎஸ்க்கு வரணும் அப்படின்னா அந்த தர்பூசணி என்ன அளவில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும், அது ஸ்கொயராக இருக்கணுமா இல்லை வந்து ரவுண்டாக இருக்கணுமா இல்லை அது வந்து என்ன சொல்கிறது, என்ன கலரில் இருக்கணும், ரெட் கலரில் இருக்கணுமா உள்ள இல்லை எல்லோ கலரில் இருக்கணுமா, இப்படி இத்தனை விஷயங்களை வந்துட்டு இவங்க பதிவு பண்ணுவாங்க. இத்தனை விஷயங்கள் இது வச்சு தான் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதா இருக்கும். அப்போது இவ்வளோ நுணுக்கமாக இருக்காங்கன்னா அப்போ அந்த சந்தைக்கு இதை கொண்டு வந்து மக்கள் அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு கொண்டு வர்றதுக்கு இங்கே விவசாயத்தில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் எவ்வளோ இருக்குது, அப்போ விதையிலேருந்து அவனோட கண்ட்ரோல் இருக்குது. அப்போ இது விளைச்சி இந்த மாதிரி சைஸில் தான் வரணும்னா வரலன்னா என்ன பண்ணுவான் விவசாயி? இப்போ அந்த ஸ்ட்ரக்சரில் வரல, அது மாறி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், அப்படியே வேஸ்ட் அவனுக்கு, அவனால் எடுத்துக்க முடியாது அந்த கன்சம்ஷனை. அப்போது இவ்வளோ பெரிய கண்ட்ரோல் வந்து இவ்வளோ இதில் இருக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு விளங்க ஆரம்பிச்சது. ஏன்னா இப்போ ஐயாவுடைய நம்மாழ்வார் ஐயாவுடைய வீடியோஸும் கொஞ்சம் கேட்போம், இப்போ அவர் இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்க மாட்டார், பட் இன்டர்கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது ஃபீல்டில் இருந்ததுனால. தொடர்ந்து விவசாயத்தில் இருக்கிற ஈடுபாடும் இங்கே இருக்கிற இந்த சாதக பாதகங்களும் நம்மளை புரிய வரும்போது வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் நம்மாழ்வாருடைய அந்த ஃபார்ம் வானகம் போகிறேன். அப்போ அங்கே பயிற்சி அறிவிச்சிருந்தாங்க, 6 மாத கால பயிற்சி. அந்த பயிற்சியில் இணைஞ்சிட்டு 6 மாதம் இயற்கை வாழ்வியல் பயிற்சி, அது அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து வானகத்தினுடைய பயணம். நான் எதுவும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை ஆக்சுவலாக, ஏன்னா எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு ஊறிடுச்சு. ஒரு ஒரு அணுவுலேயும் வந்து என்னை தூக்கத்தில் தட்டி எழுப்புனீங்கனாலும் நான் பதில் சொல்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்குது. எனக்கு மகசூல் காட்டுறது இதெல்லாம் விஷயம் இல்லை. எனக்கு உணவு தன்னர் அடைய முடியும் அப்படின்னா அதை என்னை ஒப்படைச்சிட்டு, இயற்கையோடு ஒப்படைச்சிட்டு என்னால் உணவை உற்பத்தி பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு என்னை இயற்கையை வந்து கொஞ்சம் தயார்படுத்தியிருக்கு. ஆனால் இந்த விஷயம் இந்த பெருவாரியான மக்களுக்கு போய் சேரணும், இயற்கை விவசாயத்தினுடைய நன்மைகள் மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக அன்னைக்கிலேருந்து நான் என் பயணத்தை ஆரம்பித்தேன். அப்போ உணவுலேருந்து ஆரம்பிக்கணும், நல்ல உணவுகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாய்மண் உழவர் சந்தைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தையை வந்துட்டு ஆரம்பி சின்ன அளவில் தான் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்ச மக்கள் எனக்கு ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்டு வாய் வழியாக இது நல்லா இருக்குது இவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க தான். குறிப்பாக 2 விஷயத்துக்காக நான் வேலை செய்கிறேன். ஒன்று, இந்த நஞ்சில்லாத உணவு இங்கே நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும். ஏன்னா இவங்க தான் கன்சியூமராக இருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுடைய கன்சம்ஷன் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறதையும் உங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போது அது எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால நான் அதைய கூடிய சேர்த்து செய்வேன் நான் அந்த வேலையும். நீங்கள் உங்களுடைய தேவையை வந்து சுருங்கணும்னு சொல்ல, என்னுடைய தேவை பூர்த்தி அடையணும், தேவைக்கு மிகுதியாக போகும்போது அதைய வந்து எப்படி குறைச்சிக்கணும், இல்லை அதையை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான வேலையில் இறங்கணும் அப்படிங்கிறத மக்கள் புரிய வைக்கிறதுக்காகவும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டோம். அது ஒன்று. ஃபார்ம் ப்ரொடியூஸ்க்கு சரியான விலை நிர்ணயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அப்போ நான் ஃபார்மர்ஸ்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணும்போது அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸோட தான் நான் அவங்கக்கிட்டேருந்து வாங்குவேன். அப்போது இந்த இந்த பொருளை இந்த விலையில் நீங்கள் கொடுத்து வாங்கி சாப்பிடும்போது தான் உங்களுக்கான ஆரோக்கியம் கிடைக்கும், உங்களுடைய எண்ணங்கள் மாறும், உடலும் பலப்படும் எண்ணமும் பலப்படும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தொடர்ந்து புரிய வைக்க. இப்போ ரெண்டு எண்டிலிருந்தும் நான் வேலை செய்வேன். இந்த ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்தும் அவங்க அதிகமாக விளைவிக்கவும் கூடாது ஃபார்மர்ஸ்க்கும், ஏன்னா அப்போ தான் நான் அவங்க கூட கனெக்ட் பண்ணவே முடியும். நான் எனக்கு மட்டும் நான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஃபார்மர்ஸ்டையும் கனெக்ட் பண்ண முடியாது, என் கஸ்டமர் கூட கனெக்ட் பண்ண முடியாது. அப்போது ஃபார்மர்ஸ் கூட நான் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை இன்னும் எப்படி மேம்படுத்த முடியும், நான் சொன்னேன் இல்லைங்களா, வெறும் வந்து சாணிக்கு பதில், அதாவது கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்க்கு பதில், ஒரு பெஸ்டிசைட்ஸுக்கு பதில் நீங்கள் வந்து சாணி எரியோ போடுறது இல்லை பூச்சி விரட்டியை தெளிக்கிறது இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்பிக்கையான ஒரு நபராக நான் மாறுவேன். இந்த இடத்துல இவங்களுக்கு நஞ்சில்லாத பொருளை கொடுக்கும் போது நான் நம்பிக்கையான நபராக மாறுறேன். அந்த மாறும்போது அவங்களுக்கு இந்த நபர் சொல்கிற விஷயம் சரியானதாக இருக்கு அப்படிங்கறத நான் பேசுற விஷயம் உங்களுக்கு புரிய வைக்கும். நம்ம எதுவும் வந்து சயின்ஸ்ல இருந்து வெளியே போகவே இல்லை, சயின்ஸுக்குள்ளாரதான் பேசுறோம், டெக்னாலஜி தான் தப்புன்னு சொல்றோம், சயின்ஸ் சயின்ஸ் தான். இங்க எல்லாமே அந்த கல் மண் எல்லாமே இருக்கு சரிங்களா. அப்போ அது அதுல சயின்ஸ் இருக்கு, சயின்ஸை நம்ம தவிர்த்துடவே முடியாது. ஆனால் அதில் டெக்னாலஜி அப்ளை பண்ணும்போது அந்த டெக்னாலஜி எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத நம்ம புரிய வைக்கணும். டெக்னாலஜி அதுக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து இப்போ மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா நான் மக்களோட பயணிக்க வேண்டியிருக்கு. ஸோ நான் ப்ரொடியூஸ்க்குள்ளார போகலை, பட் எங்களோட கன்சம்ஷனுக்கு தேவைக்காக நான் வந்து வீட்டு தோட்டம் எங்கள் வீட்டில் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து கிடைக்குது, நிறைவாக கிடைக்குது, கொஞ்சம் மிகுதியாக வரும்போது தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறோம்.
1: என்ன எதிர்பார்க்குறோன்றது தேவை கிடையாது, நம்ம தேவையை பூர்த்தி செய்தா அதுதான் முக்கியம் அப்படின்னு ரொம்ப நல்லா சொன்னீங்க மேம். ஆர்கானிக் உணவுகளை இப்போ பெரும்பான்மையானோர் வாங்கினாலும் சாமானிய மக்களும் ஆர்கானிக் உணவுகள் வாங்குவதற்கான நிலைமை இன்னும் வரலை, அதற்கான காரணங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க மேம்?
0: டிமாண்ட் வந்து இன்னும் அதிகமாகணும் மக்களுக்கு. ஏன்னா ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு மித்து மாதிரி பரவிடுச்சு மக்களுக்கு, ஆர்கானிக் சாமான் வந்து விலை ஜாஸ்தின்னு சொல்லிட்டு. மேபி இந்த கொரோனாவுக்கு அப்புறம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் ப்ரைஸுக்கு கொஞ்சம் ஈக்குவலண்டாகவே வந்துருச்சு, ஒரு 5 ரூபா 10 ரூபா அப்படி தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் ஆர்கானிக்கில், நீங்கள் இயற்கையில் விளைஞ்ச பொருட்களை சாப்பிடும்போது கன்சம்ஷன் ரெடியூஸ் ஆகும், ஹெல்த் வைஸ் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்க மருத்துவத்தையே விட்டுட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து மருத்துவ ரீதியாக மக்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது தான் வந்து நிறைய வேலைகள் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இத்தனைக்கும் மாஸ்டர் டிகிரி முடித்து பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அந்த அந்த இதை நிறுத்திட்டாங்க. நான் டாக்டருக்காக வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இயற்கை உணவுகள் மூலயமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆலோசனை கொடுத்து நிறைய பேர் குணப்படுத்திட்டு இருக்காங்க. போய் மிச்ச டாக்டர்ஸ் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலை செய்கிறது வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச அறிவில் இந்த இயற்கையில் நஞ்சில்லாத உணவுகளை மக்கள் கொண்டு போய் குணப்படுத்த முடியும், அதில் பெரிய பெரிய அளவில் அவங்க வந்து வெற்றி கண்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போ இந்த நஞ்சில்லாத உணவு வந்து மக்களுக்கு ரொம்ப அடிப்படை தேவையாக இருக்குது. இதை மக்கள் கேட்கணும் இல்லையா, எனக்கு நீங்கள் கடைக்காரன் கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லுவேன் நான். நான் சரி என்னை கேட்டால் நீங்கள் கடைக்காரன் கிட்ட போய் எனக்கு விஷம் அடிக்காத காய்கறியை கொடு, விஷம் அடிக்காத பொருளை கொடுனா அப்போ அதுதான் டிமாண்ட், நீங்கள் டிமாண்டை கிரியேட் பண்ணுறீங்க. அப்போ அவன் அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத தேட ஆரம்பிப்பான். அப்போ டிமாண்டும் இதுவும் வர ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக விவசாயி அதை விளைவிக்கிறதுக்கு தயாராகும். இப்போ நீங்கள் அதை கிரியேட் பண்ணலல்ல, அப்போ என்ன ஆகுது, ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும் போது டிமாண்ட் அதிகமாக இருக்கும் போது கண்டிப்பாக விலையேற்றம் அதிகமாக தான் இருக்கும்.
1: மக்களிடையே பரவலாக ஒரு கருத்து சொல்லப்படுது, என்னன்னா டிராக்டர்கள் பயன்படுத்தாம எருதுகளை வைத்து நம்ம முன்னோர்கள் உழுந்ததுல ஒரு காரணம் இருக்கும்னு, இதை குறித்து உங்க கருத்து என்ன மேம்?
0: கண்டிப்பா டிராக்டர் பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம மண்ணுடைய வளம் கெடுது. மண்ணினுடைய வளம்ங்கிறது நான் முன்னாடியே சொன்னேன், நுண்ணுயிரிகளும் அதில் இருக்கிற மைக்ரோப்ஸ் அண்ட் மேக்ரோ ஆர்கனிசம்ஸ் தான் வந்துட்டு. இந்த மைக்ரோபயாலஜி படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் மண் அந்த நுண்ணுயிரிகள் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அந்த நுண்ணுயிரிகளை நீங்கள் டிராக்டர் போட்டு விழுவும்போது எவ்வளோ நுண்ணுயிரிகள் அதில் இறக்கும், அப்போது அது வந்து கொஞ்சம் குறையும் நம்மளுடைய எருதுகளை பூட்டி விவசாயம் பண்ணும்போது. ஆனால் அதையும் தாண்டி ஒன்று இருக்குது, நோ டில்லிங் ஃபார்மிங், அதுதான் நிரந்தர வேளாண்மை முறை, பர்மாகல்ச்சர், பர்மனன்ட் அக்ரிகல்ச்சர். பர்மாகல்ச்சர்னா பர்மனன்ட் அக்ரிகல்ச்சர். அப்போ அங்கே நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் உழுதுட்டு ஒரு பாத்திகளை அமைச்சிட்டு அந்த பாத்திகளில் இலத்தலை குப்பைகளை லேயரிங் பண்ணி லேயரிங் பண்ணி நீங்கள் அந்த பாத்திகளை அமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப திரும்ப குப்பைகளை தான் அந்த இடத்துக்கு கொடுப்பீங்க. அதுக்கு எதுக்குன்னா நுண்ணுயிரிகளுக்கான உணவு, அந்த உணவு கொடுத்துக்கிட்டே இருக்க அங்கே நுண்ணுயிரினுடைய பெருக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அங்கே எதுவுமே டில்லே பண்ண மாட்டீங்க, விதைக்கிறது அறுவடை பண்ணுறது. ஒரு கட்டத்தில் நீங்கள் விதைக்க கூட வேண்டிய அவசியமே இருக்காது, அந்த செடியிலேருந்து அந்த வந்த காய் முத்தி அதிலிருந்து கொட்டக்கூடிய அந்த விதைகளே தானாக முளைச்சி அதிலிருந்து உங்களுக்கு காய் கிடைக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இப்போ பராமரிப்பு வேலை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இயற்கை விவசாயங்கிறது இயற்கை எது தருகிறதோ அதை ஏற்றுக்கொள்வது. அப்போ அந்த நிலைக்கு நீங்கள் வந்து போயிடுவீங்க. கொடுக்கும், மிகுதியாக கொடுக்கும், அதை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம தயாராகணும். அந்த அந்த அந்த படிநிலை தான் அந்த பக்குவப்படுதல்ங்கிறது இருக்கு இல்லையா, அந்த நிலைக்கே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கணும்.
1: ஹைபிரிட் பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொள்றதால வரும் சைடு எஃபெக்ட்ஸ் குறித்து கொஞ்சம் சொல்ல முடியுமாம்?
0: இதுக்கு டைரக்டாக எதுவும் ஆய்வுகள்லாம் இல்லைங்கம்மா. மக்கள் பாதிப்படைகிறது நோய் தான் நம்மளுக்கு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நோய்கள் வந்து சேர்ந்துருக்கு, எல்லாமே குறைச்ச காலத்தில் விளையிறது, அதனுடைய கால அளவை குறைச்சிட்டாங்க, நம்மளோட ஆயுளும் குறைஞ்சி போச்சு. இப்போது இதில் வந்து என்னென்னா சீட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். சீட்ஸ் விதைகள் வந்து நம்ம பாரம்பரிய விதைகள்னு சொல்லும்போது என்னென்னா இந்த மண்ணுக்கான விதைகள் இருக்கும். இந்த மண்ணுக்கான விதைகளை தேர்வு பண்ணி பண்ணும்போது அது இந்த சூழலுக்கு குறிப்பாக பூச்சி கூடும். வெண்டைக்காய் எடுத்துட்டிங்கன்னா ட்ரெடிஷ்னல் சீட்ஸ், அதாவது ஐலம் சீட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த சீட்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதுவே வந்து செல்ஃப் ப்ரொடெக்டடாக இருக்கும். அந்த இலைகள்லாம் முற்கள் இருக்கும், இப்போ பூச்சிகள் ஏதாவது வந்து உட்காருது இல்லை புழுக்கள் வந்து அங்கே வந்து தங்குறதுக்கான சூழல் இல்லாத மாதிரி அது தன்னையே வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கும். அந்த மாதிரி எவல்யூட்டாக இருக்கும். ஒரு பூச்சி வந்து உட்காருதுன்னா அந்த பூச்சி, ஏன்னா அதுக்கு உயிர், செடியும் ஒரு உயிர், இந்த பூச்சி என்னை தாக்குது அப்படிங்கும் போது இதிலேருந்து என்னை எப்படி தற்காத்துக்குது, மனுஷன் தன்னை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு வேலையும் செய்கிறான்ல, அந்த மாதிரி அந்த செடியும் தன்னை தற்காத்துக்கிறதுக்கு தன்னுடைய மரபணுவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அடுத்து எவல்யூஷன் நடக்குது. இப்போ கொரோனா வந்துச்சு, கொரோனாவில் எல்லாருமே செத்து போனோம் இல்லை இல்லை, கொரோனாவில் தான் செத்தாங்களானு நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம எவல்யூட் ஆகிருக்கும். கொரோனாவை எதிர்த்து வரக்கூடிய அந்த வைரஸை எதிர்த்து போராடுறதுக்கான சக்தியை நம்ம வந்து வளர்த்திக்கிட்டோம் இல்லையா, அந்த மாதிரி செடிகள் கிட்டேயும் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இது வந்து மரபு செடிகள்லாம் நடக்கும். இப்போ கம்பெனிங்களில் லேபில் உருவாக்கி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவன் வந்து அதை கிராஸ் பாலினேட் பண்ணியோ இல்லை அதில் ஏதோ ஒரு கல்ச்சர் பண்ணியோ அவன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அது முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, வியாபார யுக்திக்காக அது இந்த சைஸில் இருக்கணும் இந்த கலரில் இருக்கணும் அப்படின்னு அவன் மாற்றி கொடுப்பான். ஏன்னா இப்போது லேஸ் சிப்ஸ் நாலாம் விரும்பி வாங்கி சாப்பிடுவோம், அப்போ அந்த பொட்டேட்டோ அந்த சைஸில் இருந்தால் தான் அவனுக்கு அந்த இது கிடைக்கும், அந்த சிப்ஸ் போடுறதுக்கு அவனால் முடியும், அந்த வெயிட்டேஜ் இதெல்லாமே வந்து மேட்டர்ஸ் அவனுக்கு. வெவ்வேறு சைஸில் இருந்ததுன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து அவனுக்கு எடுத்துக்க முடியாது, சரிங்களா? அப்போ அதுக்கான விதையை அவன் தான் தேர்வு பண்ணுறான். நம்மளுடைய பாரம்பரிய விதைகள் இருக்குது. அப்போ திரும்பியும் மக்கள்கிட்ட ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்னென்னா, நாட்டு விதையா இது நாட்டு விதையா அப்படின்னு, அதை நான் கண்டிப்பாக கொஞ்சம் தெளிவுபடுத்தினா பெட்டராக இருக்கும் தோணும். காய்கறிகள் கீரைகள் அது எவல்யூஷன் தானே, ஏதோ ஒரு இடத்துலருந்து வந்திருக்கும் அந்த விதை. இந்த இடத்துல நம்ம எந்த வித இன்ட்ரூஷனும் இல்லாமல், என்னுடைய செல்ஃப் இன்ட்ரூஷன் இல்லாமல் அது அந்த இடத்துல வளருது இல்லையா, வந்து அது ஒரு காயையோ கனியையோ கொடுக்குது, அதுலேருந்து வரக்கூடிய விதை, சரிங்களா? அது அந்த இடத்துக்கான விதையாக இருக்குது. அது அந்த இடத்துக்கான விதை, இது அந்த இடத்துல இருந்து நீங்கள் சுவைச்சு பார்க்கும்போது ஒரு சுவை. இதே வந்து இன்னொரு பக்கம் போகிறீங்க, அங்கனுடைய மண்ணினுடைய தன்மை சூழல் எல்லாமே மாறி இருக்கும். அப்போ இதே டெஸ்ட் அங்கே கிடைக்காது, அவ்வளோ நுட்பமாக பார்த்தோம்னா டெக்ஸ்சர் கூட கொஞ்சம் மாறி போயிருக்கலாம். அப்போ அந்த அந்த மாதிரி தான் மாறும் விதை அங்கங்கே போகும்போது. ஆனால் அந்த இடத்துக்கான அங்கேருந்து வருது இல்லையா அந்த விதை, அதுதான் முழுமையானது. நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து வாங்கி திருப்பி திருப்பி கம்பெனிக்காரன்ட்டு வாங்கி வாங்கி நீங்கள் விதைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஹைப்ரிட் விதைகள்னால உங்களுக்கு ஆரோக்கியமும் கிடைக்காது. ஏன்னா அது அவன் அவன் என்ன நினச்சி அவன் பண்ணியிருக்கான்னு தெரியாது. ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து இதுதான் என் ரிசல்ட் வரணும்னு எழுதுகிறோம், ஆனால் அதில் எவ்வளோ எரர்ஸ் வருது, அதுக்கு திருப்பி திருப்பி திருப்பி போய் போய் போய் போய் நம்ம எவ்வளோ மாற்றி விட்டுட்டு வரோம். கடைசியில் என் கஸ்டமர்கிட்ட அந்த அந்த சாஃப்ட்வேரை கொடுத்த பிறகு கூட எவ்வளோ இஷ்யூஸ் அதிலிருந்து வருது. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், சரிங்களா, அவ்வளோ பீரியடு. அப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு விதம் வந்துரு

0: பண்ணியிருப்பாங்க, பிங்க் கலரில் க்ரீன் கலரில் அந்த மாதிரி கலர் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா பாய்சன் தடவிருப்பாங்க, விதையை வந்து பூச்சி தாக்குதல், சீடு வந்து வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். நான் ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து விதையை பராமரிக்கிறதுக்கு வேப்பங்கொட்டை, வேப்ப இலை, புங்கை இலை, சாம்பல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பயன்படுத்துவாங்க.
1: இப்பெல்லாம் அங்கங்க ஆர்கானிக் ஷாப்ஸ் வந்துடுச்சு, ஆனா அங்க விற்பனை ஆகிற எல்லாமே ஆர்கானிக்னு ஒரு சர்டிபிகேட்டை வச்சு சொல்லிட முடியாதுல்ல மேம். சோ ஒரு காய் அல்லது பழம் ஆர்கானிக்கா இல்லையாங்கிறத எந்த அடிப்படையை கொண்டு தீர்மானிக்கலாம்?
0: என்னோட குரு சொல்வாரு, எது ஆர்கானிக்னு எப்படி சொல்ல முடியும், மனுஷன் ஆர்கானிக்கா இருக்கானு தான் பார்க்கணும் அப்படிங்கிறார். அவருக்கு அவரோட குரு சொன்ன விஷயம் அது. மனுஷன் ஆர்கானிக்காக இருக்கானான்னு பார்க்கணும். ஆர்கானிக்னால் வந்து அவனுடைய எண்ணங்கள், இதை செய்யணுங்கும் போது அவன் அதை சரியாக தான் செய்வான். நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும்னு இறங்கிட்டு நஞ்சில்லாத உணவு கொடுக்காத நபரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் அவங்களோட செயல்பாடுகள்லேருந்து. இப்போ முதல்ல அந்த நபர், சரி நபரே எனக்கு தெரியாது, நான் ஷாப்பில் விற்கிறாங்க, நான் போய் வாங்குகிறேன். அப்போது தெரியும், அதுக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா சுவை காட்டி கொடுத்துரும். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் நஞ்சில்லாத உணவு வாங்கி சாப்பிடும் போதும் சுவையில் வந்து உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். அப்போ அதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் வாங்கி பழகும் போது நீங்கள் ஈஸியாக அந்த நபரை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இன்றைக்கி பிற வழி இல்லை, லோக்கலைசேஷன் தான் உள்ளூர் பொருளாதாரத்துக்கு வரும்போது இதெல்லாம் நடக்கும். நம்ம கொஞ்சம் நாலேஜை தான் வளர்த்திக்கணும். நாலேஜ் வளர்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக. இப்போ இன்றைக்கி என்னென்னா நாலேஜ் பெரிய சிக்கலை போய் முடிஞ்சிருக்கு. இப்போ எங்கிட்ட வர நிறைய கஸ்டமரே என்னை கேட்பாங்க, இது எப்படி நான் உங்களை நம்புறது, வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பாருங்கள், நான் அடுத்த முறை வந்து வாங்கிடணும்னு தோணுச்சுன்னா வாங்க. ஏன்னா என்னை தெரியாது, அவங்களுக்கு என்னை தெரியாத போது எப்படி உங்களை நம்புறதுங்கிறது தான் அவங்களுக்கு கேள்வியாக இருக்குது. இது மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அவங்களுக்குள்ளார ஏற்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் இது நடக்கும். இப்போ உங்களுக்கு ஹைப்ரிட் சீட்ஸும் ட்ரெடிஷ்னல் சீட்ஸும் அது எந்த கோட்டிங்கும் இல்லாமல் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சேம் தான், ஒரே மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திட்டு இவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா எப்படி சொல்ல முடியாதோ அது மாதிரி தான். ஆனால் அவங்களுடைய ஃபீல்டு ஒர்க்கு அதெல்லாம் பார்த்து வேணா நீங்கள் நம்பிக்கையாக போய் வாங்கி சாப்பிட்லாம். அப்படி இல்லை, எல்லாருமே ஒரு ஆர்கானிக் ஷாப்புங்கிறது நடத்துறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஒரு ஆர்கானிக் ஷாப்பு ஒரு கன்வென்ஷனல் மார்க்கெட் இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஆர்கானிக் ஷாப் நடத்துகிறாங்கன்னா ஒரு ஏரியான்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 200 பேர் குடியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே எல்லாராலையும் இந்த கடையில் போய் வாங்கி சாப்பிட முடியாது. அவங்க கொஞ்சமாக தான் வச்சுருப்பாங்க ஸ்டாக்கிங் பண்ணுறது, ஏன்னா விலை ஜாஸ்தி. இப்போ இதை செய்யணும் அப்படிங்கும் போது அவன் எவ்வளோ அங்கே வந்து சிரமப்பட்டு அந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அணுகணும், முதல்ல போய் பாருங்கள், பேசுங்கள். இப்போ அவங்கக்கிட்டேருந்து அவங்க பேசும்போதே நிறைய தகவல்கள் அவங்களுக்கு சொல்லுவாங்க, அதுலேருந்து நீங்கள் வந்து ரிலையபிலிட்டியை கண்டுபிடிச்சி நீங்கள் வாங்கலாம். இல்லை கேளுங்க, கேட்டிங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் நம்பிக்கையாக போய் வாங்கும்போது அடுத்த வாட்டி கேட்டிங்கன்னா அவன் எங்கே இருந்தாலும் நல்ல பொருளை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவான்.
1: எம்ஓபி சமுதாய வானொலிக்கு வந்த உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க மேம்.
0: ரொம்ப சிறப்பாக இருந்தது. உங்கள் கேள்விகள், அதனுடைய தொகுப்பு, இது எல்லாமே வந்து மக்களுக்கும் குறிப்பாக இந்த காலேஜில் இருக்க மாணவர்கள் மாணவிகளுக்கு ரொம்ப நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய நல்ல சிறப்பான கேள்விகள்லாம் இருந்துச்சு. இந்த ஒட்டுமொத்தமாக இந்த உணவு அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய தளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இது பெரிய மாற்றத்தை அவங்க இடையிலும் கொண்டு வந்து கொடுக்கும். உங்கள் குழுவுக்கு, இந்த விஷயத்தை சிறப்பாக எடுத்துகிட்டு வந்த இந்த குழுவுக்கு மிக்க நன்றிகள்.
1: இயற்கை வேளாண்மைங்கிறது இயற்கையின் இதயத்தை இம்சைப்படுத்தாமல் செய்வதனோ, இயற்கையின் போக்கில் இணைந்து விவசாயம் செய்வதனோ, இயற்கை நூல் செயற்கையை புகுத்தாமல் இயற்கையை இதமாக அதன் போக்கில் விடுவதனோ, ரசாயனத்தை புகுத்தி இயற்கையை ரணப்படுத்தாமல் இருப்பது எப்படின்னோ நமக்கு ரொம்ப அழகா விளக்கிய செல்வி சிவகாமி அவர்களுக்கு நன்றி சொல்லி விடை பெறுகிறோம். நான் உங்க ஆர்ஜே கேத்ரின். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இந்த நிகழ்ச்சி குறித்து கருத்துக்களை பதிவு செய்ய விரும்பினால் 0444-283-1262. ஐ ரிப்பீட்,

0044-43-33-12-62 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மேலும் crsmop@gmail.com, I repeat, crsmop@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கருத்துக்களை அனுப்பி வைக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டில இருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போங்க. அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. நீங்களும் உங்க குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும். கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் 5ஆம் முறை டைரக்டர் பத்ரி தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP-இன் சமுதாய வானொலி 107.8.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வீருடைய செம்மொழி தமிழ்மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. இந்த பெருஞ்சித்திரனாருடைய வரிகள் நமக்கு புதுசில்ல. மிகப்பெரிய வரலாற்று பின்னணி கொண்ட உலகின் முதல் மொழி, மூத்த மொழி, தொன்மையான மொழி நம்மளுடைய தமிழ்மொழி. கற்காலம் தாண்டி சங்க காலத்துல செழித்து இடைக்காலத்துல மேம்பட்டு செம்மொழியா விளங்குற நம்மளுடைய தமிழ்மொழி தான் நம்மளுடைய உயிர்மொழி. இருப்பினும் இப்ப இருக்கிற சமீப காலகட்டத்துல தமிழ் மொழிக்கான பற்றும் ஆர்வமும் சமுதாயத்துல குறைந்து வருது, தமிழ் அழிந்து வருது அப்படின்னு மொழி ஆர்வலர்கள் கருத்தை முன்வைக்கிறாங்க. தமிழ் மொழி கடந்த காலத்துல எப்படி இருந்தது, நிகழ்காலத்துல எப்படி இருக்கு, எதிர்காலத்துல எப்படி இருக்க போகுது, இதை பத்தி எல்லாம் நம்மளுடன் கலந்துரையாட நம்மளுடைய சமுதாய வானொலி நிகழ்ச்சியான செம்மொழியான தமிழ் மொழி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பது திருமதி யாழினி அவர்கள், தமிழக பெண்கள் செயற்கல அமைப்பின் நிர்வாகி, தமிழரின் மாணவர்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர், தமிழரின் மாணவர்கள் அமைப்பின் சென்னை மாவட்ட செயலாளர் சீர்த்தி அவர்கள், தமிழரின் மாணவர்கள் அமைப்பின் திருச்சி மாவட்ட செயலாளர் இளன் அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அட்ட காசமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நாங்க பண்ற எல்லாமே ஹிட். வித் மீ ஆர்ஜே ஹேமாவதி. அனைவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் ஹேமா.
3: வணக்கம்.
1: நம்மளுடைய தமிழக பெண்கள் செயற்கலம் அமைப்பிலையும் தமிழரின் மாணவர்கள் இந்த மாதிரி அமைப்பிலையும் நீங்க உறுப்பினர்களா இருக்கீங்க. இந்த அமைப்புகள்ல உறுப்பினரா சேர்ந்து தமிழை வளர்க்கறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்கீங்க. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது?
3: வணக்கம். முதல்ல தமிழில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது அப்படின்றத கேள்வி வந்து கொஞ்சம் ஒரு சின்ன வருத்தத்தோடு இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் பற்று ஏன் வந்தது அப்படின்ற கேள்விகள் எல்லாமே எப்படின்னா, உங்கள் தாய் மீது ஏன் உங்களுக்கு பற்று இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு கேள்வி மாதிரி இருக்குது. இயல்பாகவே நம் தாய்மொழி மீது நமக்கு ஒரு பற்று இருக்க வேண்டும், அது இயல்பாகவே இருக்க வேண்டும். ஆனால் இப்ப இருக்கிற சூழல்ல எல்லாரும் வந்து வேற்று மொழியில் மோகத்தோட இருக்கிறதுனால நீங்க இந்த கேள்வியை முன்வைக்கிறதா நாங்க கருதி இதுக்கான பதில் சொல்றேன். உலக நாடுகள் எல்லாமே அவரவர்கள் அவர்கள் தாய்மொழியோட படிக்கிறதும் அதற்கான வளர்ச்சியில் அவங்க பங்கு கொள்றதுமாதான் இருக்காங்க. ஆனா நம்ம நாட்டுலதான் அந்த மாதிரியான இது இல்லாம இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம், வேற மொழி மோகத்தோட போயிட்டு இருக்கோம். இந்த செய்திகள் இந்த இப்போ எதுலையுமே தமிழ் இல்லை, அதாவது நம்ம வெளியே வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து பார்க்குற ஒரு கடையாக இருக்கட்டும், ஒரு தெருவாக இருக்கட்டும், எங்கேயுமே நமக்கு தமிழ் மொழியில் இல்லை அப்படின்ற ஒரு வேதனை தான் நம்மளை வந்து அப்போ நம்ம அழிந்து கொண்டிருக்கிற நம்ம மொழி மீது நம்ம வந்து அதுக்கான மீட்டெடுக்கும் வேலைகள் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த ஒருமித்த கருத்து உடைய குழுக்களாக இணைந்து நம்ம இந்த செயல்களை வந்து செய்ய முற்பட்டிருக்கோம். அதுதான் தமிழக பெண்கள் செயற்களம் வந்து தொடர்ச்சியாக கடந்த 14 ஆண்டுகளாக இந்த செயல்களை வந்து செய்துட்டு இருக்கோம். அதன் துணை அமைப்பாக தான் நம்ம தமிழரின் மாணவர்கள் இளைய சமுதாயத்துக்கிட்ட இதை நம்ம கொண்டு வந்து சேர்த்தா நம்மளோட மொழின்றது மொழி மட்டும் கிடையாது, மொழி பண்பாடு அதற்கான நிலம் வளங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளோட தாய்நாடு. அதை மீட்டெடுக்க வேண்டிய சூழல்ல இன்னைக்கு நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்ற கடமையாக கருதி இந்த செயல்களை நாங்க செய்துட்டு வந்துட்டோம்.
4: கடமை அப்படின்ற ஒரு இதுதான் நம்மளோ இன்னைக்கு உணர்வுன்றது, தமிழ் உணர்வுன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை மாணவர்கள் கிட்ட ஒரு இல்லாத நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கு. அதை வந்து மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கருத்தோட தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசுற மொழி, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நாடு, நம்ம ஒவ்வொரு வேளையும் உணவு சாப்பிடுறோம் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள், நமக்கு முன்னாடி இருந்த நம்மளோட தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் கொடுத்துட்டு போனது தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இதை எல்லாத்தையும் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் இதே பண்பாட்டையும் உணவையும் மொழியையும் நம்ம கொடுத்துட்டு போகணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் அதுக்கு இணைந்து செயல்படணும். இன்றைய மாணவர்கள் தான் நாளைய தலைவர்கள்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் நாளைய சமுதாயமாகவும் நாளைய மக்களாகவும் மாற போறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் ஒரு நம்மளோட மொழி உணர்வு கொண்ட மாணவர்களா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அரணாக இந்த மொழியையும் பண்பாட்டையும் நாட்டையும் காக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தோட தமிழரின் மாணவர்களை இணைந்து செயல்பட்டு இருக்கோம்.
1: இப்போ நீங்க தமிழை வளர்க்கறதுக்காகவும் இளைய சமுதாயம் தமிழ் மீது ஆர்வம் கொள்ளணும் அப்படின்றதுக்காக தமிழை வளர்க்கும் செயல்களை செய்து இந்த அமைப்புல இருக்கும்னு சொல்றீங்க. உங்களுடைய அமைப்புல நீங்க இந்த மாதிரி தமிழ் வளர்க்கறதுக்காக செய்த சில காரியங்கள், நீங்க செய்த நிகழ்ச்சிகளை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா?
3: தமிழக பெண்கள் செயற்கலம் அப்படின்னு நம்மளோட பெயர்லயே வந்து தமிழக பெண்கள், இந்த பெண்கள் செயற்களம் அப்படின்றது ஒரு பெண்களா இணைந்து உருவாக்கின அமைப்பு. இந்த அமைப்பு பெண்கள் பெண்கள் அப்படின்னே இது ஒரு பெண்களுக்கான அமைப்பு, பெண்கள் பிரச்சனைகள் மட்டும் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை. ஏன்னா பெண்கள் பிரச்சனையை மட்டும் முன்னெடுக்கிறதுக்கு நிறைய அமைப்புகள், மாதர் சங்கங்கள் இருக்கு. நம்மளுடைய மொழி பண்பாடு இதுலேயும் நம்மளுடைய விழுந்து கிடக்கிறத வந்து கொண்டு முன்னெடுத்தோம்னாலே மற்ற பிரச்சனைகள் தானாக விலகி போயிடும் அப்படின்றதுக்காக பெண்களாக, வீட்டில் இருக்கிற தாய்மார்களாக இருக்கட்டும், மற்ற பெண்களாக இருக்கட்டும், பெண்களாக வந்து கொண்டு மாற்றங்கள் ஏற்படுத்தாத வரைக்கும் எந்த மாற்றங்களுமே ஏற்படாது அப்படின்ற கருத்தியலை முன்வைத்து வெறும் பேச்சளவில் இல்லாமல் செயலாக செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக, களத்தில் இறங்கி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இது தமிழக பெண்கள் செயற்களம் அப்படின்ற ஒரு பெயராக உருவாக்கி நம்ம வந்து இதை ஆரம்பிச்சோம். இது ஆரம்பித்த காலங்களில் முதலில் எங்கும் எதிலும் தமிழ் அப்படின்னு பேச்சளவில் இல்லாமல் நம்மளோட ஊர்தி எண்கள் எல்லாம் தமிழில் மாற்ற வேண்டிய மாற்றிருக்கோம். அதாவது இப்போ TN09 அப்படின்னு இருக்கிறது தானா அப்படின்ற மாதிரி மாற்றிருக்கோம். இது மாற்றலாம், இப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கு நமக்கு அரசாணையே இருக்கு, போக்குவரத்து துறை அந்த அரசாணை இருக்கு. அதை பயன்படுத்தி அதன் மூலமாக கிட்டத்தட்ட சென்னையில் ஒரு 10,000 ஊர்திகளுக்கு மேலே நம்ம சென்னை, இப்போ திருச்சி, சேலம் ஆகிய 3 மாவட்டங்களிலுமே நம்ம அந்த ஊர்தி எண்கள் மாற்றம் செய்துட்டு இருந்திருக்கோம். அதன் பிறகு பெயர் பலகைகளில் இப்போ நம்ம வெளியில் கடைக்கு போய் பார்த்தோம்னா டீ கடை அப்படின்னு இருக்கும், டீ ஸ்டால், டீ கடை, ஜுவல்லரி அப்படின்னு இருக்குது. ஆனால் ஜுவல்லரி அப்படின்றது தமிழ்ச்சொல் கிடையாது. ஆனால் கூடிய விரைவில் ஜுவல்லரின்றது தான், ஜுவல்லுன்றது தான் தமிழ்ச்சொல் அப்படின்ற மாதிரி மாறிடும். இது நம்ம வணிகர்கள் வந்து நமக்கு அந்த காலத்தில் தமிழை வளர்த்துருக்காங்க. செம்மொழி மாநாடு நமக்கு நடக்கும்பொழுது ஒரு ஆணை வந்து பிறப்பித்தார்கள் தமிழக அரசு. அதில் என்னென்னா பெயர் பலகைகள் எல்லாம் தமிழில் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி. அப்போது வந்து நம்ம போய் நாங்கள் கடைகள் எல்லாம் போய் பார்த்தோம். அந்த கடைகள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா டீ ஸ்டால், தேநீர்னு மாற்றணும், தமிழில் தூய தமிழில் மாற்றணும். ஆனால் அவங்க டீ அப்படின்ற தமிழ்லேயே, அதாவது தமிழ்லேயே ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தி போட்டிருந்தாங்க. அதே ஒவ்வொரு கடையாக எடுத்து சென்னை முழுக்க கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக காலையில் போய் அந்த பெயர்கள்லாம் எழுதிட்டு வந்துட்டு அதுக்கான மாற்று தமிழ் தூய தமிழ் வார்த்தைகளை அவங்களுக்கு கொடுத்து அதை மாற்றம் செய்திருக்கோம். இது போல் நிறைய கடைகள் சென்னையில் ஒரு 90 விழுக்காடு கடைகள் தமிழில் பெயர் மாற்றம் ஏற்பட்டதுன்னா அது கண்டிப்பாக நம்மளோட தமிழக பெண்கள் சேர்க்கலமும் தமிழர் மாணவர்களோட வேலையாக தான் கண்டிப்பாக இருக்க முடியும். அதுபோல் அந்த தமிழ் பெயர் பலகைகள் தமிழ் நடத்தியிருக்கோம். அதன் பிறகு மாணவர்களுக்கு இளைய சமுதாயம் தான் முக்கியம். நம்ம ஏற்கனவே சொன்னோம்னா குழந்தைகள் இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்களாக இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்காக தமிழர்களோட வரலாறு அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வரலாறு தான், வரலாற்றை தெரியாதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்ற கருத்தோடு வரலாறு அவர்களுக்கு வரலாறு சொல்லிக் கொடுக்கும் வரலாறு வகுப்புகள், சிலம்பம் வகுப்புகள், யோகா வகுப்புகள், விழிப்புணர்வு பாடல்கள், நடனங்கள், அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், கட்டுரை போட்டிகள், பேச்சு போட்டிகள், கருத்தரங்குகள், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு தொடர்ச்சியாக நடத்திட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் வெறும் அது மட்டும் நடத்தக்கூடாது, அவர்களுக்கு புத்தகமாக வெளியிட்டு இதை வந்து தெரியப்படுத்த வேண்டும்ன்றதுக்காக தமிழர் வரலாற்று புத்தகங்களாக ஒரு 5 தொகுதிகள் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த புத்தகங்களோட வெறும் புத்தகமாக இருந்தால் மட்டும் போதாது அப்படின்றதுக்காக இந்த புத்தகங்களை மாணவர்களுக்கு போட்டியாகவும் வைக்கலாம் அப்படின்றதுக்காக தமிழர் வரலாறை அனைத்து மாணவர்களும் அறியும் வண்ணம் அவர்களுக்கு போட்டி வைத்து அதற்கு முதல் பரிசு, 2வது பரிசு என்று 3 மாவட்டங்கள், சென்னை, திருச்சி, சேலம் எல்லா மாவட்டங்களையும் இந்த போட்டி நடத்தப்பட்டது. மாணவர்கள், வரும் தலைமுறையினர் தமிழர் வரலாறை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த போட்டிகள் நடத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து மாணவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் அனைவரும் பார்த்து தெரிஞ்சுக்கணும், அதாவது ரொம்ப எளிதாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்மளுடைய வரலாறு கண்காட்சிகளாக, ஒவ்வொரு இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லாமே கண்காட்சியாக பெரிய பெரிய பதாகைகளோட பெரிய பெரிய ஒரு இதுவாக அவங்களுக்கும், அப்புறம் நம்மளோட தமிழர்களோட அந்த உலகம் தோன்றதிலிருந்து இன்னைக்கு இருக்கிற நிலை வரைக்கும் எப்படியாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது கற்காலம் முதல் சங்க காலம், கழக காலம், இடைக்கழகம், சேர சோழ பாண்டியர் காலம், ஆங்கிலேயர் வருகை, அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு காட்சியான எளிதாக அவங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு உள்ள வந்து நம்மளோட ஒரு மாணவன் உள்ள வந்ததுமே வெளியே போகும்போது முழு வரலாறும் தெரிந்து கொண்டு ஒரு 2 மணி நேரம் அவன் அதுக்கான செலவு பண்ணானா போதும், முழு வரலாறும் தெரிந்து கொள்ள ரொம்ப இயல்பாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்னென்ன வரலாறோ எதோ படிக்கிறோம், ஒரு பார்க்குறோம் தொலைக்காட்சியில் வந்து ஒரு படம், மாஸ்டர் படம் வெளியே, அந்த வரலாறு நம்ம வந்து பார்க்குறோம், இயல்பா இப்படி வந்தது அப்படி வந்தது அதெல்லாம் அந்த நடத்துகிற முதங்கள்லாம் பார்க்குறோம். ஆனால் நம்மளுடைய வரலாறு, நம்ம யாரு, நீ யாரு அப்படின்றத உள்ளே போனால் வெளியில் வரும்போது, அவன் வந்து வெளியே வரும்போது, ஆஹா, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய வரலாறுடைய தமிழனா நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு பெருமிதத்தோடு அந்த ஒவ்வொரு மாணவரும் வெளியே வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழர்களுடைய வரலாறு, கலைகள், ஆயக்கலைகள் 64, விளையாட்டுகள், என்னென்ன விளையாட்டுகள், என்னென்ன விழாக்கள், நம்மளுடைய விழாக்கள் அப்படின்ற ஒவ்வொன்றத்தையுமே அதில் சின்ன சின்ன வடிவில விளையாட்டுகள்லாம் அதோட வந்த வடிவில சிறிய மினியேச்சர் மாதிரி வச்சு அது போன்ற வடிவங்களில் எல்லா இதுவும் அந்த கண்காட்சியில் வைத்து அந்த கண்காட்சியை பார்த்துட்டு வெளியே வரும்போதும் அவர்களுக்கு கேள்விகள் கேட்டு அதற்கும் பரிசு சான்றிதழ் அந்த மாதிரி வழங்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இதுவும் கடந்த 14 ஆண்டுகளாக இதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வந்து வெறும் பண்பாடு கலாச்சாரம் அப்படின்றது இன்னைக்கு டிவி நிகழ்ச்சிகளில் பார்க்குற அந்த மாதிரி ஒரு சில கலாச்சார சீரழிவான நிகழ்ச்சிகள் மட்டும்தான் நிகழ்ச்சிகள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம் பண்பாட்டை வெளிக்கொணர வேண்டும்ன்றதுக்காக சிலம்பம் பழைய நம்மளோட பறை இசை சிலம்பம் மற்றும் கரகாட்டம் மயிலாட்டம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் விழிப்புணர்வு சமுதாய நோக்கத்தோடு இருக்கிற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி கொண்டு வந்து மாணவர்கள் அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஆர்வத்தை அவர்களோட தனித்திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக மைம் நிகழ்ச்சிகள் மூலமாக சமூக விழிப்புணர்வு நாடகங்கள் அந்த மாதிரியான நாடகங்கள் போடுறதுக்காக அவர்களை கலக்க வராங்க தமிழ் பசங்க அப்படின்ற ஒரு கல்லூரி கலை நிகழ்ச்சிகளும் நடத்தி கொண்டு வந்திருக்கும். அதற்கும் பரிசு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு கொண்டு உலக தாய்மொழி நாள் விழா பிப்ரவரி 21 ஆண்டு உலக தாய்மொழி நாள் விழா பன்னாட்டு அது அதாவது உலக அளவில் கொண்டு வந்த நாள் அது. அந்த நாளை நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை நமக்கு மாணவ பருவத்திலேருந்தே நமக்கு அம்மாக்கு அடுத்து நம்ம ஆசிரியர்கள் கிட்ட தான் நம்ம வந்து கற்றுக்குறோம். அப்படி இருக்கிற தமிழாசிரியர்களும் தமிழ் பேராசிரியர்களும் தமிழ் சான்றோர்களும் தான் நமக்கு தமிழை வந்து கடத்தி கொண்டு இன்னுமே நமக்கு தமிழ் பற்று உருவாகிறதுக்கும் தமிழர்களாக நம்ம இருக்கிறதுக்கும் தமிழை அழியாமல் காத்து கொண்டிருக்கிற பெரும் பங்கு வகிக்கிறது தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் பேராசிரியர்கள் தமிழ் சான்றோர்கள். அவர்கள் அவர்களை போற்றும் வண்ணமாக மாணவர்கள் கைகளாலே தமிழரின் மாணவர்கள் கைகளாலே அவர்களுக்கு சிறப்பாரம் அதாவது தமிழ் குரிசில் தமிழ் வேந்தர் அப்படின்ற ஒரு விருது சிறப்பாரம் அவங்களுக்கு வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம். அதுவும் சென்னை திருச்சி சேலம் 3 மாவட்டங்களிலும் இந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் கடந்த மாதமும் அந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது. சென்னையிலும் திருச்சி சேலம்லையும் 3 மாவட்டங்களிலும் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் கல்லூரி மாணவர்களுக்கான கருத்தரங்கம் இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கிற சில சிக்கல்களையும் சில நிகழ்ச்சிகள் பற்றியும் அவங்களுக்கான கருத்தரங்க தலைப்புகள் கொடுத்து அந்த கருத்தரங்கங்கள் மாணவர்கள் மத்தியில் அவர்களுடைய திறனை வெளிப்படுத்துறதுக்காகவும் அவர்கள் கருத்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காமல் அவங்கள கருத்தை வெளிக்கொண்டு அதை நம் சமுதாயத்துக்கு பயன்படுத்தும் விதமாக அவர்களை கருத்தை கொண்டு வரும் விதமாகவும் கருத்தரங்கங்கள் ஒவ்வொரு மாதமும் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் வரலாற்று தடம் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக வரலாற்று செய்திகளை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதமும் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு நாளாக பேராசிரியர்கள் யாராவது பேராசிரியர்கள் மூலமா இப்போ கடந்த மாதம் ஒரு தடம் நிகழ்ச்சி நடந்தது. அதுல உலகின் முதல் மொழி தமிழ் மொழியா அப்படின்னு சொல்லாய் வரிஞர் ஐயா அருளியர் ஐயா அவர்களால நடைபெற்றது. இந்த மாதிரியான இப்போ கொரோனா நேரத்தினால நம்மளால இந்த ஆண்டு கண்காட்சியும் இல்லை தேர்வும் வந்து நடத்த இயலாத சூழ்நிலை இருந்தாலும் அப்படியே முடங்கி இல்லாமல் நம்மளோட இணையதளங்களில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடத்த முடியுமோ அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம வந்து நடத்தி சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ
4: அதே போல தமிழரன் மாணவர்களின் சார்பாக மாணவர்கள் இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமாக சமூக வலைதளங்கள்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அது வழியா நம்ம வந்து மாணவர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துற வகையில நிறைய விழிப்புணர்வு ஒட்டிகள் சுவரொட்டிகள் இதெல்லாமே நம்ம தொடர்ச்சியா முகநூல் பகிரி போன்ற இதுலாம் நம்ம வந்து பகிர்ந்துட்டு இருக்கோம் தமிழரன் மாணவர்கள் சார்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட திருக்குறள் இன்னைக்கு வந்து உலக பொதுமறையா இருக்கக்கூடிய திருக்குறளை ஒவ்வொரு வீடுகள்லயும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை எடுத்து வீடுதோறும் திருக்குறள் அப்படின்ற ஒரு திட்டத்தோட தமிழரன் மாணவர்கள் சார்பாக செயல்பட்டு இருக்கோம். வெறும் இங்க சென்னை திருச்சி சேலம் போன்ற 3 மாவட்டங்கள்ல இதுவரைக்கும் வந்து 1000 வீடுகள்ல வந்து திருக்குறள் கொண்டு போய் சேர்த்ததற்கு தமிழரன் மாணவர்கள் ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்து செயல்பட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம கையொப்பம் இன்னைக்கு நம்மளுடைய கையொப்பம்ன்றது எப்படி ஒரு பேர் ஒரு தனி மனிதனுடைய அடையாளமா இருக்குதோ அதே போல கையெழுத்து அப்படின்றதும் ஒரு மனிதனுடைய அடையாளம். அந்த கையொப்பம் நம்மளோட தாய்மொழியான தமிழ்ல இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்க அவங்களுடைய தாய்மொழியில இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் நம்ம வந்து கையொப்ப முகாம் வந்து நடத்திட்டு இருக்கோம். தமிழ்ல கையொப்பம் போடுங்க அப்படின்றத வலியுறுத்தி கையொப்ப முகாம் நடத்துறோம். இதுவரைக்கும் ஒரு 7000 மேற்பட்ட மாணவர்கள் கிட்டையும் மக்கள்கிட்டையும் நம்ம வந்து இந்த கருத்துக்களை வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். பல இடங்கள்ல இதுவரைக்கும் நடத்திட்டு இருந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம வரலாற்றை வந்து மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விதமா வகுப்புகள் சுவடு அப்படின்ற வகுப்பு மூலமா தொடர்ச்சியா மாணவர்களுக்கான வரலாற்று வகுப்புகள் நம்மளுடைய வரலாறுகள் எப்படிலாம் இருக்குன்றத வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். இது இல்லாம பல போட்டிகள், நல்ல சமூக கருத்துக்கள் கொண்ட போட்டிகள் மூலமா, ஏன்னா போட்டிகள்னு வச்சா மாணவர்கள் ஆர்வத்தோட அதுல பங்கேற்பாங்க. அப்போ அதுக்கான பரிசுகளும் வழங்கி நிறைய இணைய வழி, இப்போ கொரோனா காலத்துல எல்லாம் வந்து நிறைய இணைய வழி போட்டிகள் எல்லாம் நடத்தி மாணவர்களை வந்து ஈடுபடுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப கொரோனா அப்படின்னா அதுல நம்மளோட தமிழர்களுடைய மருத்துவம் எப்படி எல்லாம் இருந்திருக்கு, ஆனா இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கு, தமிழர்களுடைய அறிவியல் எப்படி இருந்திருக்கு, இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற வகையிலையும் பல செய்திகளை வந்து தமிழரன் மாணவர்கள் மூலமா கருத்து பகிர்தல்லாம் நடந்துட்டு இருக்கோம். இது மூலமாகவும் மாணவர்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதே போல மரவேர் மரவேல் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு வந்து சுற்றுச்சூழல் மாசுபாடு அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அப்போ இதை நம்மளுடைய மண் வளம், நம்மளுடைய இயற்கை வளங்களை காக்கிற விதமா மரவேர் மரவேல் அப்படின்ற ஒரு திட்டத்தின் முன்னெடுத்து அதுல பல செடிகள் மரங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு வீடுகள்லயும் நடுற மாதிரி பல செயல்களை வந்து முன்னெடுத்திருக்கோம். 500 மேற்பட்ட வீடுகள்ல வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி இயற்கையை காக்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தி மரங்கள் நட்டிருக்கோம். இன்னைக்கு உணவு முறைகளும் வந்து மாறிட்டே வருது. உணவு முறைகள்ல நிறைய நச்சு தன்மையான உணவுப் பொருட்கள், அந்நிய மோகத்தினால நிறைய இறக்குமதி செய்யப்பட்ட உணவுகள், அது இல்லாம துரித உணவுகள், இதுல வந்து மாணவர்கள் நாட்டம் கொள்றாங்க. அது இல்லாம நம்மளுடைய உணவுன்றது தமிழர்களுடைய உணவு முறையே உணவே மருந்து அப்படின்றது தான் தமிழர்களுடைய இதுவா இருந்திருக்கு. இப்ப இங்க இருக்கக்கூடிய உணவுகள் நம்மளுடைய மண்ணுக்கு நம்மளுடைய உடலுக்கு எது தகுந்ததோ அந்த உணவுகளை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற வகையில அதை ஒரு விழிப்புணர்வு மராத்தான்கள் நடத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம விழிப்புணர்வு ஓட்டங்கள், விழிப்புணர்வு ஒட்டிகள் எல்லாம் ஒட்டுறது, ஒவ்வொரு வீடுகள்லயும் விழிப்புணர்வு ஒட்டிகள், நச்சு குடிப்புகள் வேண்டாம், நச்சு உணவுப் பொருட்கள் வேண்டாம், நம்மளுடைய பண்பாட்டு உணவுகளை வந்து சாப்பிடுங்க அப்படின்ற விழிப்புணர்வுகளையும் மாணவர்கள் மூலமா முன்னெடுத்து செஞ்சிட்டு இருந்தோம். அதே போல விழிப்புணர்வு நாடகங்கள், இன்னைக்கு அந்த மைம் பாடல், அது போல வித்தியாசமா எப்படி வந்து கருத்துக்களை பகிர்றது அப்படின்றது மூலமா பல நாடகங்கள் இப்போ தெருக்கூத்து போலெல்லாம் நடத்தி அதுல வந்து நிறைய மக்கள் கிட்ட வந்து நிறைய சமூக கருத்துக்களை விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருந்தோம். மாணவர் ஒற்றுமைக்கு களம் அமைப்போம், புதியதோர் தமிழகம் படைப்போம் அப்படின்றதுதான் எங்களுடைய தமிழரன் மாணவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு முழக்கமே. அதை மையப்படுத்தி தான் மாணவர்களை எப்படியெல்லாம் ஒன்றிணைக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையோடையும் நம்மளோட சமூக கருத்துக்களை மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விதமாகவும் இது போன்ற பல செய்திகளை வந்து தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்கோம். தமிழரன் தொடங்கி ஒரு 3 இதை செயல்படுத்திட்டு இருக்கோம். இனியும் பல புதிய திட்டங்களோடையும் புதிய செயல்களோடும் சமூக கருத்துக்களை வந்து மக்கள் கிட்டையும் மாணவர்கள் கிட்டையும் கொண்டு போகிறதுல தமிழரன் முக்கிய பங்கு வகிக்கும்.
1: நீங்க சொல்லும் இந்த நிகழ்ச்சி, நீங்க செஞ்சிருக்கிற இந்த நிகழ்வுகள் இதெல்லாத்தையுமே கேட்கும் போது வியப்பா இருக்கு. அதே சமயம் இப்ப நீங்க கண்காட்சி நடத்துறோம், இந்த மாதிரி வகுப்புகள் எடுக்கிறோம், இதெல்லாம் வந்து சொல்லிருக்கீங்க. இதை வந்து இப்ப கேட்டுட்டு இருக்க நேயர்கள் இதை வந்து பாக்கணும், இல்ல அந்த வகுப்புல கலந்துக்கணும், அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா எப்படி அதை பத்தி தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம்?
2: இது நாங்கள் வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுதான் எங்களுடைய முதன்மை கருத்தே. அதனால இந்த மக்கள்கிட்ட எங்களால் எவ்வளோ எளிந்த மொழியில வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளோ எளிமையா நாங்கள் வந்து ஒரு துண்டறிக்கை மூலமா பரப்புறோம். அதுக்கப்புறம் இந்த சமூக வலைதளங்கள் மூலமா பரப்புறது, அது மட்டும் இல்லாமல் பல செய்திகள் மூலமா பல செய்திகளிடம் நாங்கள் இதை தெரிவிச்சு ஒவ்வொரு செய்திகளுக்கிட்டையும் நாங்கள் இந்தமாதிரி நிகழ்ச்சியை மக்களுக்காக நடத்துறோம், மக்களுடைய சமூகத்துடைய கருத்து மக்கள்கிட்ட பதியணுன்றதுக்காக எங்களுடைய எல்லா செய்திகளும் நாங்கள் பகிர்ந்துகிட்டு இருக்கோம். அதனால நீங்க அப்படி அவர்கள் இன்னும் அதிகமா எங்களை நேரடியாக எங்களை தொடர்பு கொள்ளணும்னா இதை கேட்டிருக்க நேயர்கள் அனைவரும் பேஸ்புக்ல தமிழரன் மாணவர்கள் என்ற எங்களுடைய பேஜ் இருக்கு. அந்த பேஜை பார்த்து அவங்க லைக் பண்ணி வச்சாலும் எங்களுடைய தொடர்ச்சியான நிகழ்வுகள் எல்லாமே தெரியும். அதே போல தமிழக பெண்கள் சேர்க்கலுக்கும் அதுக்கான பேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே வந்து நாங்கள் தமிழரன் மாணவர்கள் என்ற பெயர்லயே நாங்கள் வந்து வச்சிருக்கோம். அதை வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து எங்களை ஃபாலோ பண்ணலாம்.
3: அது மட்டும் இல்லாம பெண்கள் சேர்க்கலத்தோட வலைத்தளம் இருக்கு, சேர்க்கலம் .org. அதுல பாத்தீங்கன்னாலும் அதோட நாங்களோட தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளோட அழைப்பிதழ்கள் அது எல்லாமே அதுல வந்துட்டு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதுல பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம்.
1: சங்ககால இலக்கிய இலக்கண காலங்கள்ல தமிழ் ரொம்ப செழித்து வளர்ந்திருந்தது, ஆனா தற்போதைய காலத்துல தமிழுடைய நிலை அப்படின்றது எப்படி இருக்கு?
3: நீங்க சொன்ன மாதிரி சங்க காலங்கள், அதாவது கழக காலங்கள்ல தலைக்கழகம், இடைக்கழகம், கடைக்கழகம் அப்படின்னு ஒவ்வொன்றும் கழகங்கள் வைத்து நம்மளோட தமிழை வளர்த்திருக்கார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது பழைய அரசர்களாக இருக்கட்டும், எல்லாருமே புலவர்களுக்கு அத்தனை மதிப்பு அளித்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து தமிழ் தமிழ் சொற்களை தமிழ் நூல்கள் அவ்வளோ நூல்கள் ஏற்றினாங்க. அதை உலகமே இன்னைக்கு பார்க்க தெரிஞ்சுக்கிற சில நம்மளோட வழிமுறைகள் வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாமே நம்மளோட நூல்கள்ல இருந்து நிறைய கிடைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே நம்மளோட கிட்டத்தட்ட இரண்டு கழகங்கள் அழிந்து மூன்றாம் கழகத்தின் மூலமா நமக்கு ஒரு பல இலக்கண இலக்கிய நூல்கள் தமிழ் நூல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்றைய சூழல்ல நமக்கு அந்த மாதிரி இல்லை, உண்மைதான் இல்ல, எதுலயும் தமிழ் இல்ல. அதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்மளுடைய கல்வி முறைகள், அதாவது சித்தி சொன்ன மாதிரி மேக்காலை கல்வி திட்டங்கள் மூலமா நம்மளுடைய ஆங்கில மோகத்துல தான் நம்மளோட கல்வி முறைகள் இருக்கு. அதாவது வேற மொழி, அந்த ஒரு மொழி வந்து ஆதிக்கம் செலுத்தணும்னா அந்த மொழி இல்லாம வேற ஒரு வாழ்வாதாரமே இல்லை அப்படின்ற மாதிரியான கல்வி முறைகள்னால நமக்கு வந்து ஆங்கில வழி கல்விகள் அந்த மாதிரியான முறைகளை நம்ம மாறி போயிருக்கோம். இன்னைக்கு நம்ம அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டை விட்டு நம்ம வெளியே வந்தா ஒரு தெருவில் ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு கடையை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேக்கரி அந்த மாதிரி கடைகளில் இருக்குது. கல்வி முறைகளில் கல்வியிலும் தமிழ் கல்வி இல்லை, கட்டாயமாக தமிழ் இல்லை அப்படின்ற, அதாவது கட்டாயம் ஒருத்தர் வந்து ஒரு அவங்களோட தாய்மொழி கல்வி இருக்கணும், ஆனால் அது வந்து இங்கே கட்டாயமாக இல்லை. நம்ம இருக்கிற நிறைய பள்ளிகளில் அந்த மாதிரி இல்லை. நீதிமன்றங்கள்லையும் நமக்கு நீதி நம்ம வழக்கு நம்மளோட வழக்கு நமக்கு இது ஒரு பிரச்சனை இதை சொல்லி நம்ம கேட்கணும் அப்படின்னா நீதிமன்றங்கள் நமக்கு வழக்கு இல்லை. இல்லை ஐயோ அப்பா கடவுளே அப்படின்னு கோவிலுக்கு போய் நம்ம வழி பண்ணோம்னாலும் அந்த கோவில்களையும் நமக்கு வந்து தமிழ் இல்லை, நம்மளோட கையெழுத்துல இல்லை, ஏன் நம்ம பெயர்ல இல்லை, நம்ம வீட்டில் நடத்துகிற நம்மளோட சடங்குகள் எந்த நிகழ்ச்சியிலுமே நம்ம வந்து தமிழ்ல இல்லை இல்லை எங்கேயுமே இல்லை அப்படின்றது தான் வந்து உண்மையான ஒரு உண்மை. அதுதான் நமக்கு இல்ல, அதை மாற்ற வேண்டியதும் நம்ம தான் மாற்றோம். நம்ம வீட்டுல இருந்தே நம்ம ஒவ்வொன்றையும் நம்மளுடைய பெயர்கள்ல கையெழுத்துக்கள் எல்லாத்துலயும் நம்மளுடைய தமிழ்ல வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும்.
2: இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா அதுதான் சரியும் கூட. சங்க காலத்துலதான் வந்து தமிழர்களுடைய மிக பொற்காலம் அப்படின்றது வரலாற்று ஆய்வு மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. ஆனா அதுக்கு அடுத்ததுலேருந்து நம்மளுடைய வரலாறுகளை நம்ம பார்த்தோம்னா தொடர்ச்சியாக பல படையெடுப்புகள், தொடர்ச்சியாக பல மொழி திணிப்புகள், தொடர்ச்சியாக பல நம்மளுடைய தமிழ் மன்னர்கள் மேலே இல்லாமல் எல்லாமே சிற்றரசுகளாக தான் இருந்திருக்காங்க. அதிகபட்சமாக நம்மளை ஆண்டவர்கள் எல்லாமே வெளியே இருந்து வந்து படையெடுத்தவர்களாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன சிக்கல், இங்கே சாதி மதம் என்ற போன்ற பல சிக்கல்களால் இங்கே வந்து பிரிந்து அந்த மொழின்ற ஒரு உணர்வு இல்லாமல் இங்கே வந்து மக்கள்கிட்ட படிப்பு அறிவு எல்லாமே கம்மியாகி படிப்பு சிலர் மட்டும்தான் படிக்க முடியக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. அப்போ மற்றவங்களால படிக்க முடியல அப்படின்ற நிலையில் அந்த மொழிக்கான முக்கியத்துவத்தை அப்போ தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக அது வந்து கொஞ்சம் குறைந்து வந்தது. ஆனால் இப்போ நம்ம கடந்த 200 ஆண்டுகளாக படிப்பறிவு ஒரு முதல் பட்டதாரி வர கட்டத்தில் பார்க்குறப்ப நம்ம மக்கள்கிட்ட நிறைய இடங்களில் மொழிக்கான முக்கியத்துவம் வருது, வராமல் இல்லை. நம்ம வந்து முற்றிலுமாக அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக வருது. நிறைய பேர் தமிழ்ல பேர் வைக்கணும்ன்ற ஆர்வமா கேக்குறாங்க, தமிழ்ல என்ன இதுக்கான தமிழ் அர்த்தம் என்னன்னு கேக்குறாங்க, முயற்சி பண்றாங்க, நிறைய மாணவர்கள் தமிழ் எடுத்து படிக்கிறாங்க. ஆனா முன்ன விட போன தலைமுறை விட இந்த தலைமுறை குறையுது. அதுதான் நம்மளுக்கு இப்ப ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கு. காரணம் இப்ப நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு சைனான்ற நாட்டை வச்சுக்கிட்டா அந்த அரசாங்கம் முழுமையா அந்த மொழிக்கான நிறைய நிதிகளை கொடுக்குது, அந்த மொழியை மேம்படுத்துறதுக்கான வழிகளை பாக்குது. ஆனா நம்மளுடைய இங்க வந்து நம்மளுடைய அரசாங்கம் இன்னும் அதிகமா நம்மளுக்கு கொடுத்தா இப்ப இருக்கிறத விட நம்ம சிறப்பா செயல்பட முடியும். ஏன்னா எந்த ஒரு மாற்றமா இருந்தாலும் தனி மனிதன் மாற்றம் முக்கியம்தான், ஆனா எந்த ஒரு மாற்றம் இருந்தாலும் அது த்ரூ பவர், ஒரு பவரால தான் அதை மாற்ற முடியும், அரசாங்கத்தால தான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால எப்ப இந்த அரசாங்கம் இன்னும் அதிகமா நம்மளுடைய மொழிக்கான முக்கியத்துவமோ நிதியை கொடுத்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகுதோ அப்ப இன்னும் இது சிறப்பா வரும். அதுதான் இந்த இப்ப நம்ம தேங்கி இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். அதனால அரசாங்கம் கிட்ட எங்களுடைய மாணவர்கள் சார்பாகவும் அடுத்த தலைமுறை சார்பாகவும் நாங்க ஒரு விண்ணப்பத்தை வச்சுக்கிறோம், கட்டாயம் இன்னும் எங்களுக்கான அதிகமான முக்கியத்துவங்களும் நிதிகளும் ஒதுக்கி நம்மளுடைய மொழியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக உதவத்துக்கு அரசாங்கம் முன்வர வேண்டும்.
4: இப்போ இந்தியாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய மொழிகள் வந்து இருந்திருக்கு, நிறைய 7000 மொழிகள் கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில கடந்த ஒரு சில ஆண்டுகள்லையே அது பாதியாக அந்த மொழிகள் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஆய்வுகள் வந்து சொல்லுது. அப்போது இப்படி பல மொழி குறைந்து பல இப்போ இருக்கக்கூடிய கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிறாங்க, பழமொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழிகள்லையே வந்து அவங்களுடைய மொழிகளை நீங்கள் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க மொழியையும் இப்போ இருக்கிற மொழியையும் நீங்கள் வந்து படிக்க முடியாது. இப்போ நம்ம 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க திருக்குறளை வந்து நம்ம இப்போ படிக்க முடியும், ஒரு 2வது படிக்கக்கூடிய குழந்தையால் படிக்க முடியும். ஆனால் நீங்கள் இந்த கிரேக்கத்துலேயோ சீன மொழிகள்லையோ போய் பார்த்தீங்கன்னா அந்த மொழியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மொழியை இப்போ படிக்க முடியுமானா? முடியாது, ஏன்னா அந்த நிலையில தான் இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்லையும் பல மொழிகள் அழிஞ்சிட்டு இருக்கு. பழமொழிகளே இன்னைக்கு வந்து அழிஞ்சிட்டு இருக்க சூழ்நிலையில நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்றது சங்க காலத்துல இலக்கண இலக்கியங்கள் கொண்டு காக்கப்பட்ட அந்த மொழி இன்றும் நிலைத்து நிற்பது அப்படின்றது ஒரு மிக பெரும் செய்தியா தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இது வந்து நமக்கு பத்தாது. இந்த மொழின்றது முதல் மொழி, உலகத்தின் முதல் மொழி அப்படின்னு இருக்கும் போது அந்த மொழி இன்னும் சிறப்பு செழித்து இருக்க வேண்டும். மொழியை செழித்துதான் இருக்கு, நம்ம அதை வந்து காக்குறோமா அப்படின்றதுலதான் கேள்வி இருக்கு. எங்கும் எதிலும் தமிழ்னு சொல்றோம், நம்மளுடைய பேச்சில் தமிழ் இருக்கா? தூய தமிழில் பேசுவதில்ல. நம்மளுடைய பெயரில் தமிழ் இல்ல, நம்மளுடைய கையொப்பத்தில் தமிழ் இல்ல, வணிக பெயர் பலகைகள்ல தமிழ் இல்ல, நம்மளுடைய வழிபாட்டுல தமிழ் இல்ல, நம்மளுடைய பண்பாட்டுல தமிழ் இல்ல, நம்மளுடைய வீட்டு நிகழ்ச்சிகள்ல தமிழ் இல்ல. எப்போ இந்த மொழி வந்து இந்த எங்கும் எதிலும் தமிழ்ன்றத பேச்சளவுல மாறி செயலளவுல நடைமுறைப்படுத்துதோ அப்போ வந்து நம்மளுடைய மொழி மக்களின் மக்கள் கிட்ட இருக்க இந்த மொழி இன்னும் நல்லா செழித்து மேலோங்கி நிற்கும் அப்படின்றது.
1: இப்போ நீங்க சொல்ற மாதிரி தமிழகத்துல எங்கேயுமே தமிழ் இல்லை, நம்மளுடைய வீட்லயும் சரி நாட்டிலையும் சரி தமிழ் இல்லைன்றீங்க. அப்ப இதை மீட்டெடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியும்?
4: அதான் இப்ப சொன்ன மாதிரியே நம்மளுடைய வாழ்வியல்ல எப்போ வந்து ஒரு மொழி வாழ்வியல் மொழியா மாறுதோ அன்னைக்குதான் அந்த மொழி நிலைத்து நிற்கும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வியல்ல நம்ம அதை மாற்ற வேண்டும். ஒவ்வொரு மனிதனுமே இந்த உறுதியை வந்து நம்ம எடுக்கணும். வெறும் நம்ம இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டான்னு ஸ்டேட்டஸ் போடலாம், தமிழண்டா தமிழண்டான்னு ஸ்டேட்டஸ் போடலாம், இது வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த போறது இல்ல. இப்படி சொல்லக்கூடிய நம்ம அதை செயல்படுத்தினாதான் அந்த மாற்றத்தை வந்து நம்மளால எடுத்துக்கொண்டு வர முடியும். அப்போ நம்ம எப்படி செயல்கள்ல பண்ண போறோம்? நம்மளுடைய பெயர்ல தமிழை கொண்டு வரலாம். நம்மளுடைய பெயரை கூட நம்மளால தமிழ்ல வைக்க முடியாதா? நம்மளுடைய கையெழுத்தை நம்மளால தமிழ்ல போட முடியாதா? இதுதான் பெரியது பெரியது அப்படின்றத எண்ணி போறதை விட நம்மளுடைய மொழிதான் உலகத்தின் மூத்த மொழி. இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்குமே தாயாக இருக்கக்கூடிய மொழி நம்மளுடைய மொழி. அப்படிப்பட்ட பெருமிதமான ஒரு மொழியை விட்டுட்டு மற்ற மொழியின் மோகத்துல நம்ம இருக்கிறதுன்றது மிக ஒரு கொடுமையான செயலா இருக்கு. அப்போ நம்மளுடைய மொழியை வாழ்வியல்ல ஒவ்வொரு மனிதனும் அந்த ஒவ்வொரு தமிழனும் அந்த மொழியை வந்து ஏற்று செயல்பட்டால்தான் அது வாழ்வியல் மொழியா மாறும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தமிழ் இன்னைக்கு கணினியெல்லாம் மாறிட்டு இருக்கு. அப்போ அதுல நம்மளுடைய தமிழ் மொழி எந்த நிலையில இருக்கு அப்படின்றத நம்ம இது பண்ணணும். ஏன்னா நிறைய புது புது தொழில்கள் வருது, நிறைய புது புது படிப்புகள் வருது. அப்போ கலை சொற்கள் எல்லாம் தமிழ்ல உருவாக்கணும். இணைய வழியில எப்படி தமிழை வந்து இன்னும் செழிக்க செய்வது அப்படின்றத அரசாங்கம் அதற்கான திட்டங்கள் வகுத்து நிறைய கலை சொற்கள் இப்ப ஏன்னா எல்லா கண்டுபிடிப்புகள் இதெல்லாமே வந்து வெளிநாடுகள்ல இருந்து வருது அப்படின்னும் போது அதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்ற கலை சொல்ல வந்து நம்ம இங்க உருவாக்கி ஆகணும். இங்க இருக்கக்கூடிய பொருட்களுக்கு நிறைய தமிழ் சொற்கள் இல்லை. அப்போ அதற்கான உருவாக்கங்கள் எல்லாமே தமிழ் சொற்கள் இன்னும் வந்து நம்ம உருவெடுக்கணும் அப்படின்றதுதான்.
3: இப்போ நம்மளோட இதுல தமிழ் வளர்ச்சித்துறை, உலக தமிழராய்ச்சி மையம், செம்மொழி நடுவன் ஆய்வு மையம் இதெல்லாமே இருக்கு. இங்கே இருக்கிற இடத்துல வந்து இப்போ சொன்ன மாதிரி கலைச்சொற்கள் உருவாக்குறதுக்கான திட்டங்கள், தமிழ்ல வணிக பெயர் பலகைகள் கொண்டு வரணும் அப்படின்ற திட்டங்கள், நிறைய திட்டங்கள் எல்லாமே அங்கே போடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்துறதுல தாமதமாக இருக்குது. செயல்படுத்துதல் சரியான செயல்படுத்தாமல் இருக்கிறதுமே வந்து அந்த திட்டங்கள் இருக்குது. எல்லா திட்டங்கள் சட்டங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை செயல்படுத்துதில் ரொம்ப மெத்தனம் காட்டுவது மாதிரி இருக்குது. அப்படி இல்லை, கலைச்சொற்கள் உருவாக்குறதுக்கான திட்டங்கள் எல்லாமே இருக்கும்பொழுதும் அதற்கான நிதி, சரியான நிதி வந்து அந்தந்த துறைகளுக்கு வந்து சேராது கூட ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். நம்மளோட இதுக்கு இப்போ ஒரு தமிழுக்கு வந்து 5 கோடி இல்லை 10 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த அந்த இது பத்தாது. அகராதி, இப்போ கலைச்சொற்கள் உருவாக்குகிற அகராதி ஒன்று உருவாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டு இருக்கு. ஆனால் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி வந்து பற்றல. அடுத்த பொருளாதார ஆண்டுக்காக மறுபடியும் எல்லாருமே வந்து காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அந்த மாதிரியான ஒரு நிலையிலையும் இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பணியில் அமர்த்துபவர்களும் வந்து தமிழ் படித்தவர்கள், இப்போ தமிழ் லிட்ரேச்சர் தமிழில் படித்தவங்க அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறவங்கள அதில் போட்டால் இன்னும் நல்ல வளர்ச்சி பெறும். ஆனால் அதுலேயும் வந்து தமிழ் படித்தவர்களுக்கு ஒப்பந்த ஊழியர்களாக கொஞ்சம் வச்சிட்டு இருக்க சூழ்நிலும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சூழலெல்லாம் மாறும்பொழுது நமக்கு இன்னும் நம்மளுடைய தமிழ் வளர்ச்சி சிறப்பாக செயல்படும்னு நினைக்கிறோம்.
2: இந்த இப்போ நம்ம மொழியோடைய வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்றப்ப அந்த மொழியை பற்றி மட்டும் நம்ம குறுகி பார்த்துட முடியாது. இது ஒரு வாழ்வியலோடு சேர்ந்து மக்களுடைய ஒன்றி இருக்கிறது தான் மொழி. அப்போ அந்த மொழின்றது எது எதுக்கெல்லாம் தேவைப்படுது, அவனுடைய வாழ்றதுக்காக தேவைப்படுது அப்படின்றப்ப இங்கே என்ன முதல் சிக்கலாக என்ன பண்ணுறது, மொழியை ஏன் அவன் தவிர்க்கிறான்? தமிழ் மொழி மேலே யாருக்குமே கோவம் இல்லை, எல்லாருக்குமே தமிழ் பற்று இருக்குது. எதற்காக அவனுக்கு அந்த இல்லாமல் மற்ற மொழி மேலே போகிறான்னா இங்கே வேலை வாய்ப்பு இல்லை. இப்போ ஏன்னா ஒருத்தனுக்கு தமிழில் படித்தா வேலை அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இங்கே அந்த மக்கள் படிக்க போகிறாங்க, படிக்காமல் அந்த மொழி இன்னும் வளரும். அப்போ சட்டங்கள் அரசாங்கம் வந்து மக்களுக்கு ஏற்ற சட்டங்களை கொண்டு வரணும். எப்படி இங்கே ஒவ்வொன்றுமே இங்கே சட்டங்கள் மூலயமா தான் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது. இந்த எல்லா இது வரைக்கும் வந்த எல்லா வளர்ச்சிகளுமே சட்டங்கள் தான் நிறைவேற்றிருக்கு. அப்போ அதே போல் தமிழ் படித்தவர்களுக்கு வேலையில் முக்கியத்துவம், தமிழ் வழி கல்வி முக்கியத்துவம், இது எல்லாமே அரசாங்கம் ஒரு சட்டமாக எடுத்துகிட்டு வரப்ப கட்டாயம் இந்த அடுத்த தலைமுறை வந்து தமிழ் மேலே இருக்கிற பற்று, ஏன்னா இப்பயும் பல பேர் தமிழ் மொழி மேலே, ஏன்னா அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் அத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து நின்னாங்க. அது வந்து அவர்களுக்குள்ள தன்னால் இருக்கிறது உணர்வு, அது வந்து மரபுலேருந்தே அந்த உணர்வு இருக்குது. அப்போ அதை வெளிக்கொண்டு வர இந்த அரசாங்கம் அதற்கேற்ற அவர்களுக்கான சலுகைகளையும் அவர்களுக்கான முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும். இப்போ பல மாநிலங்களில் நம்ம இந்தியாக்கள்லேயே அவர்களுடைய தாய்மொழியை படித்தவர்களுக்கு தான் முக்கியத்துவமான வேலைவாய்ப்புகளில் பல கல்வி நிலையங்கள்ல அப்படிலாம் தராங்க. அதே நிலையை நம்ம இங்கே கொண்டு வரணும். கட்டாயம் இங்கே வந்து 12 வகுப்பு வரைக்கும் நம்ம தமிழே படிக்காமல் வெளியே போகிற சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு என்ன தேவை இருக்குது தமிழ் மேலே? அவனுக்கு எனக்கு நான் ஒரு ஆங்கிலத்தை படித்தேன்னா வெளிநாட்டுக்கும் வேலைக்கு போகலாம், தமிழ்நாட்டிலேயே வேலை செய்யலான்ற நிலைமை வருது. இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கணும்னா நீ தமிழ் படிச்சிருக்கணுன்ற ஒரு சூழ்நிலை இழறப்ப கட்டாயம் அவன் அதை படித்து தான் ஆகணுன்ற ஒரு நிலைமை வரும். அதனால் இதெல்லாம் இந்த அரசாங்கம் வந்து அதிகமாக சட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்காக வைக்கிறப்ப தன்னால் இந்த மொழி செழித்து ஓங்கி அதிகமாக வந்து மக்கள்கிட்ட பரவ செய்யும்.
1: இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆங்கிலம் வந்து படிச்சா வெளிநாட்டிலே வேலை செய்யலாம், தமிழ்நாட்டிலே வேலை செய்யலாம்னு இருக்கு. இது வந்து இளைஞர்கள் மத்தியில இந்த ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற யாருமே வந்து தமிழ் பேசினா மதிக்க மாட்டாங்க, ஆங்கிலம் பேசினாதான் வந்து மதிக்கிறாங்க அப்படின்ற கருத்து இருக்கு. அதுக்கு காரணமும் நீங்க வந்து வேலை வாய்ப்பு இதெல்லாம் சொல்றீங்க. இதற்கான தீர்வுகளா என்ன கொடுக்க முடியும்?
3: இப்போ அதாவது ஆங்கிலம் படித்தால்தான் வேலை அப்படின்ற மாதிரி இல்ல. எப்போ முதல்ல வந்து நம்மளோட தாய்மொழியை வந்து முழுமையா நமக்கு தெரியுதா அப்படின்றத பாக்கணும். ஒரு முதலில் தாய்மொழியை வந்து கத்துக்கிட்டா அதுக்கப்புறம் அவன் எத்தனை மொழி வேணா, எத்தனை அயல் மொழி, எந்த மொழியை வேணா நம்ம கத்துக்கலாம். நம்ம இன்னொரு மொழியை கத்துக்கணும் அப்படின்னாலுமே நம்ம தாய்மொழி வழியில தான் நம்ம கத்துக்குவோம். இப்போ நீங்க ஒரு இப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ சேர் அப்படின்னு நம்ம சொல்லணும், நம்ம இது நாற்காலி அப்படின்னு இது தமிழ் ஆங்கிலத்தில் இந்த பெயர் அப்படின்னு நம்மளோட தாய்மொழியோட ஒப்பிட்டு தான் நம்ம இன்னொரு ஒரு மொழியை வந்து கத்துக்க முடியும். அப்போ இன்னொரு மொழியை கத்துக்கிறதுக்கு முதல்ல தாய்மொழி தான் வேணும் நமக்கு. இப்போ நமக்கு தாய்மொழியிலே இப்போ ஆங்கிலம்ன்றது ஒரு அறிவு கிடையாது, அது ஒரு அதுவும் ஒரு மொழி, அதுவும் இன்னொரு ஒரு மொழி. அது போல இப்போ ஒரு தொழில்நுட்பம் தெரியணும். தொழில்நுட்பம் தெரியறதுக்கு எந்த மொழியில, உங்களோட தாய்மொழியிலே உங்களுக்கு தொழில்நுட்பம் தெரியலாம். இப்போ இந்த ஒரு ஒரு சைக்கிள் எப்படி ஓட்டணும் அப்படின்றத வந்து சொல்லிக் கொடுத்தா போதும் ஒரு மாணவருக்கு. அதாவது தமிழ்லையும் சொல்லி அவங்களோட தாய்மொழியிலே சொல்லிக் கொடுத்தாலும் அவன் சைக்கிளை ஓட்ட போறான். அதே மாதிரிதான் ஒரு ஏரோப்ளைன் ஓட்டுறது, ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னா அவர் எப்படி வந்து இந்த ஓட்டணும் அப்படின்றத வந்து செய்முறையில வந்து சொல்லி கொடுத்து நம்ம சொல்லி கொடுக்கும்போது தொழில்நுட்பம் அப்படின்றது எந்த ஒரு மொழியிலுமே முடங்கிறாது. ஏன் ஜப்பானில் அவங்க ஜாப்பனீஸ் மொழியிலேயே வந்து படிக்கிறாங்க, அவங்க தொழில்நுட்பத்தில் பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வரலையா? சின்ன சின்ன ஜப்பான் பொருட்கள் எவ்வளோ இருக்கு, அறிவியல் அவங்களோட தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து ஜப்பானை வந்து பார்த்து எல்லாருமே வியக்கிற அளவுக்கு அவங்க ஒரு சின்ன நாடு தான். அவங்க வந்து வெறும் ஜப்பான் மொழியை மட்டுமே படித்து அந்த ஜப்பான் மொழியிலேயே அவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன கேசட் தயாரிக்கிறது கூட அவங்க வீட்டில் குடிசை தொழில், நம்ம இப்போ பண்ணுறோமே பட்டாசு தொழில் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி வீடுகள்லேயே அவங்க வந்துட்டு பெரிய பெரிய கேசட் எல்லாம் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தொழில் வந்து அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது தொழில்நுட்பத்துக்கும் ஆங்கிலத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதையும் நம்ம எந்த மொழியில் வேணாலும் நமக்கு ஒரு மாணவர்கிட்ட போய் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க, தமிழ்லேயே சொல்லிக் கொடுக்கலாம், தமிழ்லேயே பயிற்சிகள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அவங்களால வந்து கண்டிப்பாக கற்றுக்க முடியும். ஆங்கிலத்தில் தான், ஏன்னா அந்த சொற்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது அப்படின்றனால நம்ம வந்து ஆங்கிலத்தை கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. சரி பரவாயில்ல, அது அந்த சொற்களுக்கு நம்ம தமிழ் சொற்களில் போட்டு நம்ம வந்து பாடங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா முழுக்க நம்ம தமிழ்லேயே எல்லாமே செய்யலாமே. மேற்படிப்புகள்லாம் தமிழில் கொண்டு வரணும். மேற்படிப்புகள் எவ்வளோ படிப்புகள் இருக்குது, எல்லா படிப்புகளையும் தமிழில் கொண்டு வந்தா அப்போ அதை படிக்கும்போது அவங்களால அந்த தமிழில் படிக்க முற்படுவாங்க. அப்போ இன்னும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வரும். இந்த மாதிரி துறைகளில், அரசு துறைகளில் தமிழில் படித்து, தமிழ் வளர்ச்சி துறைகளில் இதில் எல்லாமே வந்து தமிழ் படித்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக நம்மளோட தமிழ் படித்தவங்களுக்கு தமிழ் படிக்கிறதுக்கு எல்லாருமே ஆர்வம் காட்டி வருவாங்க. அப்போ தமிழில் படிக்கிறதுக்கு இன்னும் அவங்க தாய்மொழியில் படிக்கும்போது இன்னும் அதிகமான சிந்தனை ஆற்றல் பெருகும். இது வந்து இயல்பாக ஒரு ஆராய்ச்சி மூலமாகவே தெரிஞ்சிருக்கும். தாய்மொழியில் படித்தவர்களால் மட்டும்தான் 40 ஆங்கில மொழி படித்தவர்களோட தாய்மொழியில் படித்தவர்கள 40% பேர் எழுத்தறிவு திறனோட அதிகமாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்க முடியும். தாய்மொழியில் படித்தால் சிறந்து விளங்க முடியும். இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டாகவே நம்ம அப்துல் கலாம் ஐயா தாய்மொழி மொழியில் படிச்சிருக்காங்க, சந்திராயன் திட்ட இயக்குனர் நம்ம சிவன் ஐயா, இந்த மாதிரி இங்கிருந்து எல்லாருமே இங்கிருந்து சென்ற எல்லாருமே தாய்மொழியில் படித்தவர்களாக இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க எல்லாருமே சிறந்து விளங்கிய நாடாக இருந்தால் அது தாய்மொழியை போற்றிய நாடு மட்டும்தான் சிறந்து விளங்க முடியும். தாய்மொழியை மதிக்காத எந்த நாடும் எந்த இதுலையும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல முடியாது அப்படின்றது எங்களோட கருத்து.
2: இது வந்து ஒரு எப்படி இருக்குன்னா, வடிவேல் கமிட்டியில் வர மாதிரி வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இங்கிலீஷ் பேசினா அவன் அறிவாளி அப்படின்ற இது வந்து ஒரு பிம்பத்தை நம்ம மக்கள்கிட்ட பதிய வச்சிருக்காங்க. ஆனால் எப்படி, ஏன்னா முதல்ல புரிஞ்சுக்கணும், மொழி அறிவு என்றால் என்ன, பொருள் அறிவு என்றால் என்ன. இப்போ அக்கா சொன்ன பேர மொழி அறிவு என்பது பல மொழிகளை கற்றுக்கொண்டு அந்த மொழிகளை ஆராய்ச்சி செய்பவன் தான் மொழி அறிவு பெற வேண்டும். இப்போ எனக்கு வந்து எல்லா மொழியும் கற்றுக்கிட்டு எந்தெந்த மொழியில் எந்தெந்த வார்த்தை எப்படி வந்தது, அதுக்கான சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் மொழியை பற்றி கற்றுக்கணும். எனக்கு பொருள் அறிவு தேவை, எனக்கு ஒரு கப்பலை ஓட்ட தெரியணும், அது கப்பல் ஓட்டுறதுக்கு நான் என்ன பண்ணணும், முதல்ல இந்த பிரேக்கை இப்படி பிடிக்கணும், இந்த திருப்புறது இப்படி திருப்பணும், அதை தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது எந்த மொழியில் சொல்லிக் கொடுத்தாலும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றா தான் இருக்க போது, அதுக்கான எல்லாவுடைய வார்த்தைகளும் எல்லாமே தமிழில் இருந்தாலும் சிக்கல்கள் கிடையாது. அப்போ நம்மளுக்கான தேவை பொருள் அறிவு, நம்மளுக்கு மொழி அறிவு தேவையில்லை. அது ஒரு சிறந்த யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்க மொழி அறிவு கற்றுக்கிட்டோம். அப்போ நம்மளுடைய மக்களுக்கு அதை என்ன புரிய வைக்கணும்னா, நம்ம வந்து பொருள் அறிவாக இருக்கணும். அமெரிக்காவில் போயிட்டு பாருங்க, இங்கிலீஷே தான் பேசுறான், அங்கேயும் படிக்காதவன் சொல்றாங்களே, அவன் காலேஜுக்கு போனா அங்கேயும் அவன் படிக்காதவன் தான். ஆனா நம்ம ஊர்ல இங்கிலீஷ் பேசினாலே அவன் படிச்சவன்ற ஒரு நிலைமையில தான் இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம வந்து மாணவர்கள் வந்து அறிவா இருக்கணும், புது கண்டுபிடிப்புகள், இங்க வந்து பல கண்டுபிடிப்புகள் நம்ம தமிழர்கள் அப்பயே கண்டுபிடிச்சிருக்கிறதா வந்து வரலாற்றில் நம்ம படிச்சா தெரியுது. இந்த பறக்கும் செயல்கள், ஏன்னா எல்லாமே ஒரு பொருட்களை கண்டுபிடிக்கணும், அதுக்கான சிந்தனை தான் தாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது சிந்தித்தால் தான் அது வந்து உருவாகும். அப்போ அந்த காலத்தில் சிந்திச்சிருக்காங்க, பறக்கிற மாதிரி சிந்திச்சிருக்காங்க. நம்ம இலக்கியங்கள்லாம் எடுத்து பார்த்தா தெரியும், பறக்கிற மாதிரி சிந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வயிற்றை கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க, கைமாற்று சிகிச்சை அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க. இது போல் பல செயல்களை அறிவுபூர்வமாக அவங்க எல்லாமே என்ன, ஆங்கிலம்லாம் அப்போ இல்லையே, மொழியே தோன்றலையே, ஆங்கிலம் இப்போ தோன்றிய மொழி, அது இல்லாதப்பே எல்லாம் தெரிஞ்சிருக்காங்களே. அப்போ என்ன காரணம், அவர்கள் பொருள் அறிவாக இருந்திருக்காங்க. இப்போ நம்மளுடைய மக்கள் வந்து வெறும் மொழியை மட்டுமே, இந்த எல்லா மொழியிலும், இப்போ எனக்கு இது மைக்கு, எல்லா மொழியிலையும் நான் மைக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அந்த மைக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் தான் எனக்கான அதுக்கான பயனே. அப்போ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க, அதை மக்கள் கிட்ட புரிய வைக்கணும், அதுதான் இந்த இளைய தலைமுறை கிட்ட. ஆனா நம்ம இருக்க இப்ப இருக்க தலைமுறையே பல பேர் அதை புரிஞ்சிக்காம வெறும் ஒரு படிப்புன்றது, படிப்பு என்ற கல்வினா என்னன்னே புரியாம நம்ம படிச்சுட்டு இருக்க நிலைமையில இருக்கும். அதனால அதை முதல்ல இந்த காலத்து தலைமுறையை தெரிஞ்சுக்கணும், மக்கள் கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் வந்து இந்த மொழியோடைய மொழி என்பது அறிவல்ல, நம்ம எந்த மொழியில படித்தாலும் சிறந்து விளங்கலாம் என்ற எண்ணம் அவர்கள்கிட்ட உருவாகும். இது வந்து இந்த சூரிய வம்சம் படமே ஒரே பாட்டில் நடக்கக்கூடியது கிடையாது, இது காலத்தினால் மாற்றக்கூடியது. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நகர்வாக நகர வேண்டியது, ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவு, நம்மளுடைய பல பேரோட உழைப்பு தான். ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்துருந்தோன்னா பெண்கள் என்றாலே வீட்டுக்குள்ளதான் இருக்கணும்ன்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இப்பயும் சிக்கல்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எவ்வளோ நம்ம விடுவு வந்திருக்கு, எவ்வளோ முன்னோக்கி போயிருக்குன்றதான் நம்ம பார்க்கணும். அதே போல இந்த கருத்துக்களை நம்ம பல செயல்களை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட வைக்கிறப்ப அடுத்து இன்னும் ஒரு 100 ஆண்டுகளோ 200 ஆண்டுகளுக்குள்ளேயோ கட்டாயம் நம்ம மக்கள்கிட்ட அடுத்த தலைமுறை சிறப்பாக வரும். அந்த நம்மளுடைய உலக நாடுகளில் நம்மளுடைய கண்டுபிடிப்புகள் பல இடத்துல போகுன்றது நம்மளுடைய கருத்து.
4: அதே போல இன்னைக்கு நாகரிக வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, இதுலலாம் வந்து வேலை வாய்ப்புகளோ இல்ல மற்ற ஒரு மொழியை கத்துக்கணும்ன்றதே இன்னைக்கு ஒரு தேவையில்லாத நிலைமையா தான் இருக்கு. ஏன்னா இப்பயே பாத்தீங்கன்னா இப்போ நான் பேசுறத ஒரே நேரத்துல பல மொழிகள்ல கேட்க முடியும், அதுக்கான தொழில்நுட்பம் இருக்கு, மாற்று மொழிகள்ல கேட்க முடியும். அப்போ இது வந்து இந்த தொழில்நுட்பம் வளர வளர நான் இந்த மொழியில தான் பேசணும், இந்த மொழியில இவ்வளவு மொழி தெரிஞ்சிருக்கணும்ன்றதே ஒரு பெரிய, அதுக்கான நேரத்தை செலவழிக்கவே மக்கள் எதிர்காலத்துல விரும்ப மாட்டாங்க, ஏன்னா அதுவே ஒரு பெரிய இதுவா இருக்கும். அப்போ ஒரு மொழி தெரிந்திருந்தாலே நான் என்ன கருத்து பேசுறேன்னு, நான் பேசுற கருத்து தான் இங்க முக்கியமா இருக்கும், மற்ற இடங்கள்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணிப்பாங்க. அப்போ கருத்து என்பதுதான் பொருள் அப்படின்றதுதான் இங்க முக்கியமா இருக்கே தவிர அந்த மொழி அப்படின்றது இந்த மொழியை கத்துக்கணும் அப்படின்றது கிடையாது. எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த மோகம் இருந்துட்டு தான் இருக்குது. நம்மளை விட மற்ற நாடுகளை பார்க்கும் போதோ மற்ற மொழியை பார்க்கும் போதோ அது அப்படியே பார்க்கக்கூடிய சிந்தனைகள்லாம் இருக்கு. நம்மளோட எடுத்துக்காட்டுக்கு சொன்னா இப்ப பேஸ்ட், ஒரு பேஸ்டா நம்ம வேப்பங்குச்சியில இது பண்ணிட்டு இருந்தோம், அதை வந்து இது கொடுத்தாங்க பேஸ்ட்னு கொடுத்தாங்க, அதை பார்க்கும் போது என்னடா இது நல்லா இருக்கே பேக்கிங் எல்லாம் பண்ணின்னு இன்னைக்கு தேய்ச்சிட்டு இருக்கோம். ஆனா திருப்பி இப்ப என்ன கேக்குறாங்க, உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. அப்போ இதுதான் நம்ம கிட்ட ஒரு விளம்பரத்தை காட்டி இப்படி காட்டி அப்படி பண்ணா நம்ம வந்து மயங்குற நிலைமையில தான் நம்ம மக்கள் இருக்காங்க. சீக்கிரமா இந்த மாயை மாறி தொழில்நுட்ப வளர்ச்சியில இந்த இதுவும் மாறும் அப்படின்றதா, காலத்தால் மாற்றப்படும் அப்படின்ற ஒரு செய்தி தான். நம்ம
1: இப்போ இளன் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு சில சட்டங்கள் வந்து தமிழ் மொழிக்காக நம்ம கொண்டு வந்தோம்னா தமிழ் மொழிக்கான பயன்பாட்டை அதிகரிக்கலாம், அதை யூஸ் பண்ற சதவிகிதத்தை அதிகரிக்கலாம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய தமிழக அரசாங்கம் நம்ம தமிழ் மொழிக்காக கடந்த காலத்துல என்னென்ன சட்டங்கள் செஞ்சிருக்காங்க, இனிமே என்னென்ன செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
4: இப்ப வணிக பெயர் பலகை சட்டம் இருக்கு. தமிழ்ல ஒவ்வொரு ரீஜனல் லாங்குவேஜ்ல தான் அவங்களோட இது இருக்கணும். ஒரு மொழி ஆங்கில மொழியிலையும் ஒரு மற்றொன்று வந்து ரீஜனல் லாங்குவேஜ்லயும் இருக்கணும் அப்படின்றது சட்டங்கள் இருக்கு. ஆனா அந்த விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இருக்கா அப்படின்றதுதான் கேள்வி. அந்த சட்டம் இருக்கு, ஆனா சட்டமாவே இருக்கு. அதை இன்னும் நம்ம வந்து திட்டப்படுத்துற அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கல. அதே போல ஊர்தி எண்கள், ஊர்தி எண்கள்ல ஒரு பக்கம் வாகனத்துடைய ஒரு பக்கம் வந்து தமிழ் அந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல இருக்கணும், மற்றொரு பக்கம் வந்து ஆங்கிலத்துல இருக்கணும் அப்படின்றதும் சட்டம் இருக்கு. ஆனா அந்த சட்டம் சட்டமாக தான் இருக்கு. இது போல சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல இப்போ வந்து அகர முதலி திட்டம் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறது. இப்போ இருக்க தமிழக அரசு மட்டும் இல்ல, கடந்த காலங்கள்லயும் இந்த அகர முதலி திட்டம்ன்றது கொண்டு வந்து தமிழ்ல தூய தமிழா கொண்டு வரதுக்கான பல செயல்களை வந்து அது மூலமா செஞ்சிட்டு இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை தன்னார்வத்தோட எடுத்து அதை வந்து செய்துட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம என்ன கோரிக்கைகள் வைக்கிறோம் அப்படின்னா, இந்த சட்டங்களை வெறும் சட்டங்களாக மட்டுமே இல்லாம அதை நேரடியா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வணிக பெயர் பலகை இருக்குன்னா அதை மக்கள் கிட்ட தெரியப்படுத்தணும். ஊர்தி எண்களை மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நம்மளுடைய கல்வி முறைகள் தமிழ்ல கட்டாய கல்வி படிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தா கண்டிப்பா எல்லாருமே தமிழ்ல படிச்சுதான் ஆவாங்க. அது வந்து மாற்று கருத்து இல்ல. இங்க யாரும் படிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம கொண்டு அதற்கான தேவையை உருவாக்கிட்டா கண்டிப்பா கொண்டு வரலாம். அதே போல வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள்ல தமிழில் படித்தவர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்ற ஒரு சட்டம் வந்ததுன்னா கண்டிப்பா எல்லாருமே வேலை வாய்ப்புகளுக்காக தன் பொருளாதாரம் இருக்கு அப்படின்னு தெரியும் போது அவன் படிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கான தேவை வராது. அப்போ வேலை வாய்ப்புகள்ல தமிழ் படித்தவர்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்கப்படணும். அது மட்டும் இல்லாம நிறைய கலை சொற்கள், முன்னாடியே சொன்ன போல கலை சொற்கள், தமிழுக்கான கலை சொற்கள் இதெல்லாமே வந்து உருவாக்கும் போது, நிறைய சொற்கள் உருவாக்கும் போதும் அது வந்து இன்னைக்கு இன்னையோடு நின்றுடாம பல தலைமுறைகளுக்கும் அந்த தமிழ் மொழியானது கடந்து சென்றுட்டே இருக்கும். அது போன்ற சட்டங்களும் வந்து ஏற்படுத்தணும்.
1: இப்போ யாழினி அவர்கள் சொன்ன மாதிரி கட்டாய கல்வி, அதை பத்தி பேசணும். நமக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் கட்டாய கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல, அதனால மாணவர்களுக்கு வந்து தமிழ் மீது அந்த பற்று இல்ல. ஆனா 2006 இருந்து தமிழக அரசு கட்டாய கல்வி அப்படின்ற திட்டம், ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இது வந்ததுக்கு அப்புறம் கூட மாணவர்கள் மத்தியிலயோ, குழந்தைகள் மத்தியிலயோ, மக்கள் கிட்டயோ தமிழ் மீதான ஒரு ஆர்வம் இல்லையே, அது எதனாலன்னு நினைக்கிறீங்க?
3: அதாவது நீங்க சொன்ன மாதிரி 2006 கட்டாய தமிழ் அப்படின்னு நம்மளுடைய அரசு வந்து சட்டம் ஏற்றிருந்த உண்மைதான். அதாவது ஒவ்வொரு ஆண்டா அதாவது முதல் ஆண்டு வந்து 1வது வகுப்புலேருந்து தொடங்கியிருந்தாங்க. 2016 தான் தொங்கினாங்க முதல் ஆண்டு 1வது வகுப்புலேருந்து. அதுக்கு அடுத்த ஆண்டு 1வது வகுப்பும் 2வது வகுப்பும். அதுக்கு அந்த மாதிரி படிப்படியாக தான் எடுத்து, ஏன்னா நேராக எடுத்துட்டு போக முடியாது, ஏன்னா அப்போ படிச்சிருக்கிறவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்துன்றனால ஒவ்வொரு ஆண்டா 1-2, அதுக்கப்புறம் 1-2, 3வது வகுப்பு, அதுக்கு அடுத்த ஆண்டு இந்த மாதிரி வந்துட்டு இருந்து. ஆனால் அதில் வந்து ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, உடனே அதாவது மற்ற இதில் கல்வி நிலையில் வேற மொழிகளில் படிக்கிற மொழிகளில் படிக்கிறாங்க இல்லையா, அவங்க வேற பள்ளி, அரசு பள்ளியை தவிர்த்து மற்ற பள்ளிகளில் இருக்கிறவங்க, அந்த மாதிரியான தனியார் பள்ளிகள் இவங்க எல்லாமே முதலே வந்து அதுக்கான ஒரு வழக்கு போட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இது இந்த மாதிரி பண்ண முடியாது, எங்கள் மாணவர்களுக்கு இது ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான உடனே வழக்கு போட்டு அந்த வழக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து தமிழக அரசுக்கு வழக்கு போட்டிருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு அமல்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி, 10வது வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தமிழ் தான் கட்டாயம் அப்படின்ற மாதிரி இல்லை அப்படின்றத வந்து வழக்கு உடனே, அதாவது அரசாங்கம் திட்டம் சட்டம் போட்டிருக்கு, ஆனால் அது உடனே வந்து வழக்கு போட்டு தள்ளுபடி செய்கிற அளவில் தான் நம்மளோட நிலை இருக்கு. அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, நம்மளோட கல்வி வந்து அதாவது உரிமைகள்னு ஒன்று இருக்கு மாநிலத்துக்கு, மத்திய நடுவண் அரசுக்குன்னு உரிமைகள் இருக்கு இல்லையா, அதுல வந்து கல்வி மாநில அரசோட உரிமையா இருந்திருந்தா நம்ம போட்ட சட்டம் வந்து உடனடியா செல்லுபடியாயிருக்கும். ஆனா கல்வி வந்து பொதுப்பட்டியல்ல இருக்கு, அது மாநில பட்டியல் இல்லை, பொதுப்பட்டியல்ல இருக்கு அப்படின்றனால அதுக்கு அதிகாரம் நடுவண் அரசுக்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கிறனால நம்மளால அதுக்கான உரிமையா செய்ய எதுவுமே செய்ய முடியாத சூழல்ல நம்மளோட நிலை வந்து தள்ளப்பட்டிருக்கு. அது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு வேதனைக்குரியது. இது கண்டிப்பா சீக்கிரமா கூடிய விரைவில் மாற்றம் ஏற்படும்.
1: இப்ப தமிழ்ல வந்து ஏகப்பட்ட காப்பிய நூல்கள் இருக்கு, ஆனா அந்த காப்பிய நூல்கள், இலக்கண இலக்கிய நூல்கள்ல ஒரு சில நூல்கள் மட்டும்தான் மக்களுடைய பார்வைக்கு இருக்கு. மிச்சம் இருக்கிற எல்லா இலக்கிய நூல்களுமே வந்து ஒரு தமிழ் லிட்ரேச்சரை டிகிரி எடுத்து படிக்கிறவங்களுடைய பார்வை அளவுலதான் இருக்கு. இன்னும் எந்தெந்த மாதிரியான வாழ்க்கை நூல்கள், இந்த தமிழ் நூல்கள் மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க?
4: இப்போ நம்மளோட தமிழ் நூல்களே வந்து நிறைய தொழில் கல்வி சார்ந்த நூல்கள் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, தமிழ்ல படிச்சா வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரிலாம். ஆனா நம்மளோட இலக்கியங்கள் எல்லாம் நீங்க எடுத்து படிச்சா எதுவுமே தெரியாதவங்க கூட நம்ம வேலை செய்ய முடியும். அந்த அளவுக்கான தொழில் கல்விகள் எல்லாமே நம்மளுடைய பழங்கால நூல்கள்ல இருக்கு. கருணாமிரத சாகரம் அப்படின்ற ஒரு நூல் இருக்கு, அது வந்து இசை பற்றியான நூல். தமிழ் இசைதான் முதலில் தோன்றியது அப்படின்றது பற்றியான ஒரு ஆய்வு மூலமா நிறுவக்கூடிய ஒரு நூலாக அது வந்து இருக்கு. அதுல படிச்சோம்னா நம்ம வந்து இசை கலைஞரா மேதையாவே ஆகிடலாம், அந்த அளவுக்கான செய்திகள் வந்து அதுல கொட்டி இருக்கு. ஆனா வந்து அது வந்து வெளிக்கொண்டு வரல, அது வந்து ஒரு ஆட்சி காலத்துல ஒரே ஒரு காப்பி மட்டும்தான் இருந்துதான் அதை கொண்டு வந்து அரசு கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கும் அது வந்து பயன்பாட்டுல இல்லை, எந்த இடத்துலயுமே கிடைக்கிறது கிடையாது அந்த நூல். ஆனா அது வந்து தமிழ் இசைதான் முதல் இசை அப்படின்றத நிறுவக்கூடிய ஒரு ஆய்வு பூர்வமான ஒரு நூல். அது போன்ற பல நூல்கள் இன்னைக்கு அபிதான சிந்தாமணில எல்லாம் அவ்வளோ இது கொட்டி இருக்கு, தொழில் கல்விகள் அவ்வளோ கொட்டி இருக்கு. சிலப்பதிகாரம்ல நம்ம மணிமேகலை சிலப்பதிகாரம்ல எல்லாம் நாட்டிய கலையில அவ்வளோ சிறப்பான செய்திகள் அந்த நூல்கள்ல இருக்கு. இது போல நிறைய நூல்கள், கணக்கு பற்றியான நூல்கள் இருக்கு, அறிவியல் சார்ந்த நூல்கள் இருக்கு, எல்லாமே பல நூல்கள் வந்து தமிழ் இலக்கியங்கள்ல இருந்துட்டு இருக்கு. நம்மளுடைய இலக்கியங்கள் பாத்தீங்கன்னா பெண் கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு நூல் தமிழ் இலக்கியங்களாகவும் நம்மளுடைய நூல்கள்லாம் இருந்திருக்கு. இந்த குண்டலகேசி எல்லாம் படிச்சோம்னா ஒரு பெண் வந்து எவ்வளவு வீரமா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கு. ஒரு மலையில போயிட்டு அவருடைய கணவரும் ஒரு மனைவியும் போறாங்க, அவரு வந்து அந்த பொண்ணை தள்ளி விடுறதுக்காக மேல போயிருப்பாரு, அப்போ சாகடிக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போயிருப்பாரு. அத அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன சாகடிக்க தானே போறேன்னு சொல்லிட்டு நான் உன்னை வந்து கடைசியா வணங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை சுத்தி வந்துட்டு 3 முறை அவரை சுத்தி வந்துட்டு அவரை தள்ளி விட்டுருவாங்க. அப்போ அது போல ஒரு அதே போல சிலப்பதிகாரம் ஒரு கண்ணகி எவ்வளோ ஒரு வீரமான ஒரு அநீதி நடக்கும் போது அதை தட்டி கேட்பதற்கான ஒரு பெண்ணாக இருக்கணும். யார் அரசனா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அரணை காக்கணும், அறத்தை காக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தலையிட்டாகணும் அப்படின்ற பெண் கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு தமிழ் இலக்கியங்களா நம்மளுடைய காப்பியங்கள் எல்லாமே இருந்திருக்கு. அதே போல நம்மளுடைய தமிழ் நூல்கள் கிரேக்கத்துல கூட பாத்தீங்கன்னா உலகின் பழமையான மொழின்னு சொல்லக்கூடிய கிரேக்கத்துல 4 பெண் புலவர்கள் தான் இருக்காங்க. நம்மளுடைய தமிழ் இதுல சங்ககால புலவர்கள் பாத்தீங்கன்னா 47 பெண்பார் புலவர்கள் தமிழ் சங்ககாலத்துல தமிழ் இனத்துல வந்து இருந்திருக்காங்க. இப்போ எவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு இலக்கியங்களையும் எவ்வளவு ஒரு காப்பியங்களையும் கொடுத்திருக்கிறதா நம்மளுடைய நூல்கள் இருந்திருக்குன்றது இதுவே ஒரு மிக பெரும் சான்று. நம்ம பல கணித நூல்கள், மருத்துவம் சார்ந்த நூல்கள், இன்னைக்கு செய்யக்கூடிய அறுவை சிகிச்சையெல்லாம் அன்னைக்கே செய்திருக்காங்க, அதற்கான முறைகளையும் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப இவ்வளவு செய்திகள் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்ல கொட்டி இருக்கு. ஆனா அது வந்து இன்னைக்கு மக்களிடத்துல நேரடியா கொண்டு போய் சேராத நிலைதான் இருக்கு.
3: சீர்த்தி சொன்ன மாதிரி கருணாமிரத சாகரம் அந்த நூல் அபிரகாம் பண்டிதர் அவர்களால் ஏற்றப்பட்டது. அந்த நூல் கிட்டத்தட்ட 1000 பக்கங்கள் மேல இருக்கிற நூல். அதுல இசை கலைஞரா இருக்கணும் அப்படின்னா அந்த நூல்கள்ல எல்லா நுட்பமும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வீணையா இருக்கட்டும், ஒரு யாழ் இருக்கட்டும், மிருதங்கமா, ஒவ்வொரு கருவியும் எப்படி வந்து இருக்கணும், எப்படி இசைக்கணும், எப்படி செய்யணும், அதுல இருக்கிற அந்த இசை ஞானம் இருக்கிறவங்க அது ரொம்ப அவங்க கண்டிப்பா அதை எடுத்து படிப்பாங்க. அதுல படிச்சாலே தெரியும் நம்மளோட தமிழ் இசை தான் வந்து இன்றைக்கு இருக்கிற நம்ம கர்நாடக இசையை நம்ம பாக்குற தெலுங்கு கீர்த்தனைகள் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, அது எல்லாத்துக்கும் முன்னோ

0: இப்ப அபிநயம் சொல்றேன் இல்லையா, பரதநாட்டியத்துல சிலப்பதிகாரமே கிட்டத்தட்ட நமக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி கழக காலத்துல வந்த நூல். அந்த நூல்ல அந்த அடவுகள் பற்றிய செய்திகள் இருக்கு. வெறும் அடவுன்னா அடவு மட்டும் இல்ல, அந்த அந்த நம்ம நாட்டியம் ஆடுற இடம் அரங்கம் எந்த அளவுல இருக்கணும், எவ்வளவு அளவு எல்லாம் இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு மேடை அளவு எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுல வந்து சிறப்பா செயல்பட்டு அந்த சொல்லப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரம்ன்றது வெறும் ஒரு காதல் அந்த மாதிரி மட்டும் செய்திகள் கிடையாது, அதுல வந்து வாழ்வியல் அறம் பிழைத்தோருக்கு ஒரு நிமிஷம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் போற்றுவர், அந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே அதுல இருக்கு நமக்கு அதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட தமிழ் இலக்கியங்கள்ல அகம் தனியா புறம் தனியா தனித்தனியா பிரிச்சு நம்ம வந்து இருந்திருக்கோம், நெறிமுறைகள் இருக்கு. அகம்ல வந்து ஒரு வீட்டுல எப்படி இருக்கணும், ஒரு காதல் எப்படி இருக்கும், ஒரு கணவன் மனைவி அன்பு அந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே அதுல இருக்கு. புறம் ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், ஒரு குடியை எப்படி காப்பாற்ற வேண்டும் அப்படின்றது புறத்துல இருக்கு. வீரமா இருந்திருக்கிறது, வல்லல் தன்மை கொண்டிருந்திருக்காங்க, படையை எப்படி காப்பாற்ற வேண்டும், அது எல்லாமே அன்னைக்கு இருந்த அரசாட்சி முறை எல்லாமே நம்மளோட நூல்களை பார்த்தாலே நமக்கு தெரியும். அப்போ அத்தனையுமே நம்மளுடைய நூல்கள்ல இருக்கு. சித்த மருத்துவம் நூல்கள் தான் இன்னைக்கு நம்ம மஞ்சள் காமாலை ஜாண்டிஸ் சொல்லப்படுற மஞ்சள் காமாலைக்கு ஹெப்பாட்டிஸ் அந்த மருந்து தான் வந்து இங்க தடுப்பு மருந்தா கொடுக்கறாங்க. ஆனா அந்த மருந்து எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது, கீழாநெல்லியில இருந்து. அந்த கீழாநெல்லி பற்றிய செய்தி வந்து நம்மளோட மருத்துவ நூல்கள்ல இருக்கு. அப்போ நம்ம எல்லாமே நம்ம நூல்கள்ல இருக்கு, அதை எடுத்து படிக்கிறதுக்கு நம்மளால வந்து முடியல. திருக்குறள் இருந்து எத்தனை மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, எந்த ஒரு மதம் சாதி சாராத முழுக்க உலக பொதுமறையா இருக்கிற திருக்குறள் நம்மளோட திருக்குறள் நம்ம கிட்ட ஒரு பொக்கிஷமா இருக்கு. அதுல இல்லாத செய்திகளா, அதுல இல்லாத ஒரு ஒவ்வொன்றும் அறம் எப்படி இருக்கணும், ஒழுக்கம் எப்படி இருக்கணும், அன்பு எப்படி இருக்கணும், ஒரு உயிரை எப்படி எல்லா உயிருக்குமான எப்படி நடத்தணும் அப்படின்றது, உழவு பற்றிய செய்திகள், எல்லா செய்திகளுமே நமக்கு அதுல நமக்கு திருக்குறள் தினம் ஒரு திருக்குறள் படிச்சாலே இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எந்த பிரச்சனையுமே நடக்காது. எல்லாரும் வந்து இந்த சமுதாயமே ஒரு சீர்மையான ஒரு சமுதாயமா, எந்த ஒழுக்க கேடும் இல்லாத ஒரு சமுதாயமா உருவாகும் கண்டிப்பா நம்மளோட திருக்குறள் படிச்சா. அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாமே நம்மளோட நூல்கள்ல இருக்கு, அதை நம்ம தேடி போகணும். நமக்கு இதெல்லாம் நம்மளோட சொத்து. இப்ப நம்ம வீட்டுல ஒரு சொத்து பத்திரத்தை வந்து நம்ம தாத்தா எங்கேயோ வச்சுட்டு செத்து போயிட்டாருன்னா நம்ம தேட மாட்டோமா, தேடுவோம்ல, ஐயோ இது வேற எங்கேயாவது போயிடும், நம்ம பத்திரம் நம்ம இவ்வளவு தேடுறோம். அந்த மாதிரி நம்மளோட சொத்துக்கள் நம்மளோட நூல்கள் எல்லாமே, இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய நூல்கள், நன்னெறி, மூதுரை, நன்னூல், இன்னும் பல நூல்கள், 15 கீழ் கணக்கு நூல்கள்ல தான் திருக்குறள் ஒன்று, 8 தொகை, 10 பாட்டு நூல்கள், அந்த நூல்கள்லாம் இருக்கலாம், 500, அகநானூறு, புறநானூறு, எத்தனை நூல்கள் இருக்கு, அத்தனையும் நம்மளுடைய சொத்து. அது எல்லாமே வந்து நமக்காக நம் முன்னோர்கள் ரொம்ப அவங்க எழுதி வச்சுட்டு போனது. அந்த சொத்துக்களை நாம் தான், நம்மளுடைய இந்த இளைஞர்கள் தான் வெறும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் நம்மளுடைய நேரத்தை செலவிடாமல் நம்ம நூல்களை நோக்கி நம்ம போய் தேடி அதை வந்து நம்ம படித்து நம்மளோட வந்து காக்க வேண்டியதும், இன்னும் வரும் தலைமுறைகளுக்கு கொடுத்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியதும் அதில் நம்மளோட கடமையாக எண்ணி எல்லாரும் வந்து அதை படிக்கணும்னு கேட்டுக்கிறோம்.
1: நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்கள் நூல்களை தேடி படிக்கணும்ன்றீங்க. இப்போ ஒருத்தவங்க இங்கிலீஷ் படிக்கணும்னா உனக்கு என்னப்பா இங்கிலீஷ் படிக்கணுமா, இங்கிலீஷ் புக்ஸ் படி, இங்கிலீஷ் செம்மையா பேசலாம் அப்படின்றாங்க. ஆனா அந்த ஒரு பண்பாடு வந்து தமிழுக்கு இல்ல. நீங்க தமிழ் நல்லா பேசணுமா, தமிழ் புத்தகங்களை தேடி படிங்க அப்படின்னு இல்ல. ஏன்னா ஒரு புத்தக வாசிப்புன்றது ஒரு மொழிய வந்து நம்ம அதிக அளவுக்கு கத்துக்கிறதுக்கு உதவுது. இது வந்து தமிழ்ல அந்த அளவுக்கு இல்ல அப்படின்ற ஒரு ஃபீல் ஏற்படுது. இதற்கான காரணம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆங்கில மோகம். அப்படி இருந்தாலும் மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் எப்படி இந்த புத்தக வாசிப்பை அதிகப்படுத்தலாம்?
0: அதாவது மாணவர்கள், இப்ப இருக்கிற மாணவர்கள் வந்து இப்ப நம்ம ரொம்ப ஒரு வேகமான ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எதுனாலும் உடனே வேணும், உடனே. கூகுள் கொஞ்ச நேரம் அப்படி சுத்தினாலே நமக்கு வந்து ஐயோ என்னது இப்போ உடனே ஏரோப்ளேன் மோட தட்டு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க காலத்துல நம்ம இப்ப இருக்கிறோம். அதனால பொறுமையா உட்காந்து புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள், ஐயோ இது என்ன 100 இருக்கா 200 இருக்கா அப்படின்றதுதான் வந்துட்டு பாக்குறாங்க. அதனால நம்ம மாணவர்கள் வந்து, மாணவர்கள் புத்தகம் படிக்கிறதுக்கு நம்ம சில வழிகளை நம்மளும் வந்து செய்ய வேண்டியது இருக்கு. இப்போ பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா பெரிய புத்தகமா இருந்துச்சு, ஆனா இப்போ சிறிய வடிவில் அந்த அதாவது காட்சிகளோட காமிக்ஸ் மாதிரி போட்டு சின்ன சின்னதாக கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து படிக்கிற ஆர்வம் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. அது போல நம்மளோட நூல்கள் எல்லாத்தையும் வந்து சிறிய வடிவில், கொஞ்சம் சின்னதாக, ரொம்ப பெருசாக இல்லாமல் அவங்களுக்கு எளிமையான வடிவில் கொண்டு வந்தால் மாணவர்கள் படிக்கிறதுக்கு ஆர்வம் ஏற்படும். இப்போ நம்மளோட தமிழர் வரலாறு புத்தகமும் அந்த மாதிரி தான். பெரிய வரலாறு இருக்கிறத வந்து சின்ன சின்னதாக படங்களோட நாங்கள் உங்களுக்கு இதை இதுலேயும் பார்க்கலாம். படங்களோட போட்டு அதுக்கான செய்திகள் சின்ன சின்ன செய்திகள் கொடுக்கும்போது மாணவர்கள் அது ரொம்ப ஆர்வமா, நம்ம அப்படித்தானே சின்ன வயசுல இருந்தே பார்த்து பழகிட்டோம், அதாவது அந்த மாதிரி படங்களோட பார்த்து பார்த்து பழகும் போது மாணவர்கள் கொஞ்சம் பேர் இப்படி படிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஆர்வம் வந்து இன்னும் நிறைய புத்தகங்களை படிக்கிறதுக்கு ஆர்வம் ஏற்படும். அது இல்லாமல் திருக்குறள்கள் எல்லாம் வந்து கதைகளாக, திருக்குறள் கதையாக இருந்தா ஒரு திருக்குறள் அதுக்கான ஒரு

0: அதை அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் அதை படிக்கும் ஆர்வம் அதிகமாக ஏற்படும் அப்படின்றது அந்த மாதிரியான வழிகள் நம்ம வந்து செய்யணும்.
1: ஆமாம், நீங்கள் ஹேமா சொன்ன போல் இங்கே வந்து பல மாணவர்கள்கிட்டையும் தலைமுறைகள்கிட்டையும் என்ன இருக்குன்னா, தமிழில் படித்தா அப்படியே அவங்கள ஏதோ ஒரு மாதிரி தமிழில் பேசுனா தூய தமிழ், இப்போ நாங்களே எடுத்துக்கோங்க, இப்போ நாங்கள் மூணு பேர் பேசுகிறோம், நாங்கள் தெரிஞ்சுதான் சில வார்த்தைகள்லாம் ஆங்கிலத்தில் கலந்து பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி நிலை ஏன் மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இதுக்கான அந்த ஒரு உணர்வை பெறலை, அவங்க அந்த அனுபவம் இது எப்படி இருக்கும், உண்மையாகவே தூய தமிழில் பேசினா அவங்களுக்கு என்ன என்ன மாதிரியான ஒரு உணர்வுகள் ஏற்படுன்றதை அவங்க இன்னும் உணர்ந்திருக்க மாட்டாங்க. அவங்க அது அதிகமாக அதை வந்து தெரிஞ்சுக்கிறப்ப தான், ஏன்னா இப்போ என்னுடைய கலை, என்னுடைய மொழி இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மண்ணில் ஒரு 2000, இப்போ நம்மளுடைய தாத்தா பாட்டிட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்போம், தாத்தா நீங்கள் இந்த ஒரு நீங்கள் வேலை செய்யும் போது எப்படி இருந்தீங்க, நீங்கள் படிக்கும் போது எப்படி இருந்தீங்க, அது கேட்கும்போது என்ன வரும், நம்ம தாத்தா இப்படி இருந்திருக்காரு அப்படி இருந்திருக்காரு அந்த உணர்வு வரும், நம்ம குடும்பம்டா நம்ம தாத்தா நம்ம அப்பா அப்படின்ற ஒரு உணர்வு அவனுக்குள்ளே வரும். அப்போ 2000 ஆண்டுகளாக முன்னாடி இருந்த நூல்களையோ புத்தகத்துகளையோ படிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன வரும், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இருந்த அதே இடத்துல ஒரு தலைமுறை வாழ்ந்திருக்காங்க, அவங்க எப்படி வாழ்ந்து, அதுவும் நம்மளுடைய தமிழ் நூல்களை எடுத்துக்கிட்டோன்னா அதிகப்படியான மக்கள் வந்து எல்லா நூல்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கிறதுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட பேர் இருப்பாங்க, அவங்க தான் நூல்கள் எழுதுவாங்க, அவங்க தான் படிப்பாங்க. ஆனால் இங்கே நம்மளுடைய மண்ணில் அப்படி இல்லை, சாதாரணமாக தச்ச வேலை செய்கிறவர் எழுதுவார், சாதாரணமாக உழவு வேலை செய்கிறவர் எழுதுவார், அவர் ஒரு பெரிய ஒரு கவிதை எழுதக்கூடியவராக இருப்பார், புத்தகம் எழுதக்கூடியவராக இருப்பார். அப்போ அவர்கள் என்ன எழுதுவாங்க, அவருடைய வாழ்க்கை சூழ்நிலையிலிருந்து எப்படி இருந்திருக்காங்கன்றதை எழுதுவாங்க. அப்போ அதை படிக்கிறப்ப நம்மளுடைய மக்களுக்கு என்ன புரியும், ஓ இப்படியெல்லாம் வந்து நம்ம தலைமுறை வாழ்ந்துருக்கு, இவ்வளோ விஷயத்தை காப்பாற்றி நம்மளை கையில் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம இதை அடுத்த தலைமுறை கொடுக்கணுன்ற உணர்வு ஏற்படும். அதுக்கு அதையே வந்து ஒரு சரியான வகையில் பயன்படுத்தாமல் இந்த மக்களும் வந்து ஒரு அதான் யாழ்நாயக்கர் சொன்ன மாதிரி ஒரு வேகமான ஒரு தொழில்நுட்பம், டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்று பண்ணணும். இப்போ அது இந்த திரைப்படங்கள்லாம் அந்தமாரி எடுத்து நம்ம வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்குறாங்க. எப்படின்னா இந்த நொடி, இந்த செகண்ட் நான் சந்தோஷமாக இருந்தால் போதும்ப்பா, அடுத்த நொடி எப்படி இருந்தா, இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை அப்படி நினைத்திருந்தா இப்போ நம்ம தண்ணி குடிப்போமா, சாப்பிட முடியுமா, அப்போ அதை யோசிக்கிறது கிடையாது, அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணுன்றதை யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு விஷயத்தையும் மற்ற லாங்குவேஜால் படிக்க முடியாது, மற்ற மொழிக்காரர்களால் படிக்க முடியாது. ஒரு கிரேக்கத்தை எடுத்துக்கிட்டா, ஒரு சைனா இவ்வளவு பெரிய மொழியா இருக்கு, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க சைனா ஒரு நூல்களை எடுத்து கையில கொடுத்தா படிக்க முடியாது. ஆனா இப்பவும் இந்த காலத்திலயும் நம்ம வந்து அன்புக்குள் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்ற வார்த்தை இருக்கு, அடைக்கும் தாள்ன்ற வார்த்தை பயன்பாட்டில் இருக்கு. அப்புறம் யாதுமூரே யாவரும் கேளிர், யாதும்ன்ற வார்த்தை இன்னும் பயன்பாட்டில் இருக்கு, யாவரும்ன்ற வார்த்தையும் பயன்பாட்டில் இருக்கு. அப்ப இது எவ்வளவு ஒரு பெரிய வலிமையான மொழியா இருந்தா, எவ்வளவு ஒரு வலிமையான இலக்கியம் கொண்ட மொழியா இருந்தா, இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு, ஏன்னா பல படையெடுப்புகளை தாண்டியும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், பல படையெடுப்புகளை மீறியும் நம்மளுடைய மொழி வாழ்ந்துட்டு இருக்கு. அப்ப அதை நம்ம அந்த மொழியில நம்மளுடைய புத்தகத்தங்களையும் நம்மளுடைய இலக்கியங்களை படிக்கிறப்ப அது எளிய வகையில அவங்களுடைய வந்து வலிமைப்படுத்தும். கொஞ்சம் சில விஷயங்கள் வேப்பெண்ணெய் கசக்கத்தான் செய்யும், கொஞ்சம் ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதை பண்ணா உடம்புக்கு என்ன நல்லதுன்றத பாக்கணும். அதுவும் ரொம்ப கசக்குப்புன்றதுனால அது பிடிக்காம அப்படிலாம் இல்லை, நம்ம மொழி ரொம்பவே இனிமையா இருக்கும், படிக்க படிக்க படிக்க படிக்க பல ஆர்வங்களை கூட்டும், அடுத்த அடுத்த புத்தகங்களை படிக்கணும். இப்ப பொன்னியின் செல்வன் எல்லாம் நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன், படிச்சு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் தொடர்ச்சியா படிப்பாங்களாம், விடவே மாட்டாங்க, அது வந்து அவ்வளவு ஆர்வத்தை தூண்டும், அடுத்தடுத்து அடுத்தடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தூண்டும். அந்த மாதிரி பல பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி பல புத்தகங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ அதை வந்து முன்னாடி சின்ன சின்ன வகையில் அவங்களுக்கு கொண்டு போகணும். இப்போ அதேமாரி படங்களாக விஜுவலாக அவங்களுக்கு காட்டணும், அதுதான் வந்து இன்னும் எளிமையாக வந்து இப்போ இருக்க மக்கள்கிட்ட பதியும். இப்போ போதி தர்மரோடைய கதையை போயிட்டு இங்கேருந்து ஒருத்தர் குதிரையில் போனார் அப்படி இப்படி நம்ம சொல்லியிருந்தா இங்கே எவ்வளோ பேர் கேட்டிருப்பாங்க, அது ஒரு திரைப்படமாக விஜுவலாக காட்டும் போது டக்குன்னு அவங்க மனசில் போய் பதியுது, ஓ சைனாக்கே நம்மளுடைய முன்னோர்கள் தான் கொண்டு போய் சேர்த்துருக்காங்களா அப்படின்னு. இதே போல தான் எல்லா நாட்டுக்குமே உலகத்தில் இருக்க பல கோடி மூலைகளில் இப்போ வரைக்குமே 208 நாடுகள் கிட்டத்தட்ட 208 நாடுகள் தமிழ் மொழி பேசப்படுது, அதோட வார்த்தைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அவ்வளவு நாடுகளுக்கு தமிழ் மொழியிலிருந்து போயிருக்கு, நம்மளுடைய சொற்கள் போயிருக்கு, நம்மளுடைய இங்கிருந்து மன்னர்கள் பல பேர் இங்கிருந்து போயிருக்காங்க. அப்ப அந்த மொழிகளை பத்தி நம்ம வந்து அதுக்கான இது வந்து விஷுவலா நிறைய வந்து மக்கள் கிட்ட கொண்டு போனோம், மாணவர்கள் கிட்ட கொண்டு போனோம், எளிய வகையில் அவங்களுக்கு புரியற மாதிரி அதை மாணவர்கள் கிட்ட கொண்டு போனா கட்டாயம் அதான் எல்லாமே பவர் மூலயமா தான், த்ரூ பவர்ல தான் நடக்கும். அப்ப அதை மக்கள் கிட்ட கொண்டு போறத இந்த அரசாங்கம், ஏன்னா மீண்டும் மீண்டும் ஏன் அரசாங்கம் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு எளிய மக்கள்ன்றவன் அவனை மாத்திக்கக்கூடியவனாதான் இருக்க முடியும், ஒரு சுத்தி இருக்க ஒரு குடும்பத்தை மாத்தலாம், ஆனா இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட 7 கோடி மக்களுக்கு

0: அதை நான் ஆங்கிலத்தில் நினைச்சிக்க முடியும். அப்போ முதல்ல தமிழ்ல புரிஞ்சுட்டு அப்புறமா ஆங்கிலத்துல போகும்போது அது எவ்வளவு வடிகட்டி வடிகட்டி தான் உன்னுடைய அறிவே போய் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை வந்து நேரடியா அவனுடைய மொழி போய் சேரும் போதுதான் அது உணர்வாகவும் அது அவனுடைய அறிவாகவும் போய் சேரும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மொழின்றது வெறும் பேசுறதுக்கான ஒரு இதுவா மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. மொழின்றது தான் ஒரு அடிப்படையே சிந்தனை ஆற்றலு. இன்னைக்கு நான் எனக்கு மொழியே தெரியலன்னா எப்படி இருப்பேன்? ஒரு ஆடு போல, மாடு போல, விலங்கு போல இருந்துட்டு இருப்பேன். அப்போ எனக்கு ஒரு நிமிஷம் நம்ம கண்ண மொழி மொழி தெரியாது அப்படின்னு யோசிக்கணும்னா கூட எனக்கு மொழி தேவை. மொழி தெரிஞ்சாதான் நான் அப்படி சிந்திக்க முடியும். இப்போ ஒரு மனிதன் மனிதனா இருக்கணும்னா அவன் முதல்ல மொழி தெரிஞ்சிருக்கணும். மாடு மாடுலேருந்து மனிதனா இருக்கணும்னாலே மொழி தெரிஞ்சிருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட மொழி அது வந்து ஒரு உணர்வால சேர்ந்தது, ஒரு அடிப்படையான ஒண்ணு. அதை நம்மளுடைய பிள்ளைகள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு அது இல்லாததுனாலதான் பல இது இழப்புகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கே பாத்தீங்கன்னா தாய்மொழி கல்வி கற்றவர்கள் தான் நாசால 60% பேர் தாய்மொழி கல்வியில படிச்சவங்க தான் இன்னைக்கு நாசா அறிஞர்களா இருக்காங்க. உலகத்துல பல நாடுகள்ல கல்வி அறிவுல முதல் இடத்துல இருக்கக்கூடிய பின்லாந்து, அது அவங்களுடைய மக்களுக்கு இலவச கல்வி தாய்மொழி வழி கல்வியை வலியுறுத்துறாங்க. கியூபால தாய்மொழி வழி கல்வி, சீனால தாய்மொழி வழி கல்வி, எல்லா நாடுகள்லயுமே தாய்மொழி வழி கல்வி இருக்கும் போது நம்மளுடைய தமிழ் மொழி இங்க மட்டும்தான் அப்படிப்பட்ட தாய்மொழி கல்வின்றத முக்கியத்துவம் தராம இருக்கும். அதனாலதான் பல இழப்புகளையும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். நிறைய அறிஞர்கள் உருவாகிறது இங்க குறைவா இருக்கு. இன்னைக்கு அறிஞர்களா உருவாகி இருக்கக்கூடிய அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, இன்னைக்கு நாசாவுடைய இதுல இருக்கக்கூடிய இஸ்ரோல இருக்கக்கூடிய சிவன், இது போல பல தலைவர்கள் தாய்மொழி வழியில படிச்சவங்க. இன்னைக்கு அரசு அதிகாரிகள் எல்லாம் போய் கேட்டீங்கன்னா தாய்மொழி வழியில படிச்சவங்களா இருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நீங்க வெறும் ஒரு வேலைக்கு போனவனா இருக்கணும் அப்படின்னா ஆங்கில வழியில படிக்கலாங்க. நீங்க வந்து மேன் ஒரு ஆளும் ஒரு இடத்துல இருக்கணும், அவங்கள வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும்னா கண்டிப்பா தாய்மொழி வழியால மட்டும்தான் முடியும். தாய்மொழி வழியில படித்தவன் சாதனை மனிதனா இருப்பான், ஆங்கில மற்ற மொழியில படித்தவர்கள் சாதாரண மனிதனா இருப்பாங்க. அதுதான் ஒரு வித்தியாசம்.
1: அதாவது தாய்மொழி நம்ம அதாவது இப்போ நம்ம யார் அப்படின்றத அடையாளப்படுத்துறது நம்ம பேசுற மொழியும் நம்மளோட தாய்மொழியும் தான். இங்க இருந்து நீங்க எங்க போனாலுமே வேற நாட்டுக்கு, இப்போ ஒரு குறிப்பிட்ட சாதியா இருந்தா உங்க குடும்பமோ இல்ல உங்க ஊரை விட்டு போனாலும் அந்த சாதி வந்து தெரிய போறது கிடையாது. குறிப்பிட்ட மதமா இருந்தா நீங்க எந்த மத உங்களோட எந்த மதமானும் நீங்க மாற்றிக்கலாம். உங்களோட வழிபாட்டு எந்த முறையில உங்களுக்கு விருப்பமா இருக்கோ உங்களோட மதத்தையும் நீங்க மாற்றிக்கலாம். நீங்க இந்த நாட்டு குடியுரிமை அப்படின்னா நீங்க வேற நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டோட சில காலங்கள் வாழ்ந்தா சில இது இருந்தோம்னா நம்ம அந்த நாட்டு குடியுரிமையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உங்களோட தாய்மொழியை நீங்கள் வேண்டியோ விரும்பியோ வேண்டானாலும் அதுதான் உங்களோட தாய்மொழி. எங்க போனாலும் இப்ப நீங்க போனாலும் உங்களோட தாய்மொழி நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை என்ன கேட்பாங்க, வெளிநாட்டுக்கு போனா, ஓ நீங்க இந்தியால இருந்து வந்திருக்கீங்களா, இந்தியால எங்க, தமிழ், ஓ தமிழா, நீங்க தமிழ் மொழியா, தமிழனா, தமிழரா அப்படின்னு உங்களை கேட்கறாங்க. அப்படின்னா அது உங்களோட மொழியினால மட்டும்தான் கேட்கறாங்க. அப்போ நம்மளோட தாய்மொழின்றது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை கொடுக்குது? அப்ப நாம யார் அப்படின்றது நம்மளோட தாய்மொழி தான் நமக்கு அடையாளத்தை கொடுக்கறது. அப்ப அந்த தாய்மொழியை மறந்துட்டா அதை நம்ம நிலைக்க செய்யல அப்படின்னா நம்மளோட அடையாளத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட அடையாளமா நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம தாய்மொழியை குழந்தைக்கு எப்படி நம்ம குழந்தைக்கு வந்து தாயை வந்து காப்பதும் தந்தையை காப்பதும் எப்படி ஒரு கடமையா நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அது போல தாய்மொழியையும் தாய் நிலத்தையும் தாய் நாட்டையும் காப்பதும் நம்மளோட கடமை அப்படின்னு நம்ம ஒவ்வொரு பிள்ளைக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும்.
2: நீங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாமே கேட்கும் போது பிரமிப்பா வியப்பா, இவ்வளவு விஷயங்கள் தமிழ்ல கத்துக்க வேண்டியது இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு தோணுது. அதே சமயம் இந்த ஒரு சில விஷயங்கள் மறுக்கப்படுறது நினைச்சா மனசு ஒரு பக்கம் கஷ்டமாவும் இருக்கு. இன்னைக்கு எங்களோட இந்த சமுதாய வானொலியில உங்களுடைய கருத்துக்களை தமிழ் மொழியை வளர்க்கறதுக்காக இவ்வளவு விஷயங்கள் பேசினதுக்கு உங்க மூணு பேருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்க எங்களுடைய வானொலிக்கு வருகை தந்தது நிஜமா எங்களுக்கு ரொம்ப பெருமை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
3: ரொம்ப நன்றி ஹேமா, நீங்களும் ரொம்ப சிறப்பா வந்து உங்களுடைய நேர்காணல எங்களுடைய எடுத்தீங்க.
2: தமிழ் மொழி வளர்ச்சி குறித்து பேசுவதற்காக எங்களோட தமிழ் சமுதாய வானொலிக்கு நீங்க வருகை தந்ததற்கு மிக்க நன்றி. என்ன நேயர்களே, இந்த செம்மொழியான தமிழ் மொழி நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் இதே மாதிரியான ஒரு அர்த்தமுள்ள நேரத்துல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஹேமாவதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களட்ட காசமான MOP சமுதாய வானொலி 107.8. நாங்க பண்ற எல்லாமே ஹிட். இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: Hi everybody, I'm singer Unnikrishnan and you're listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது

0: அப்பா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலை எவ்வளவு தெரியுமா?
1: நான்தான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்ச போயிடுவ.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான்தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு.
1: ஏண்டா இத சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலைனாலும் திட்டாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட் எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி காரை அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி ஊமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் இது கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: வணக்கம் சென்னை. இப்ப உங்க கூட பேசிட்டு இருக்கிறது ஸ்ரீதர். நான் எம்ஓபி ஸ்கூல்ல 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு பூஞ்சோலை நிகழ்ச்சிக்காக நானும் என் கூட படிக்கிற மாணவர்கள் சரோ, திவ்யா, சாருமதி, கிஷோர், பிருந்தா, ரசியா, விஷாலி எம்ஓபி ரேடியோவுக்கு வந்திருக்கோம். ஒரு டிராமா போட போறோம். டிராமாவோட தலைப்பு என்ன தெரியுமா? சிறு சேமிப்பின் சிறப்பு. டிராமா நடிக்க நாங்க ரெடி. இதை கேட்க நீங்க ரெடியா? காட்சி ஒன்று. காட்சி நடைபெறும் இடம் வீடு. நடிக்கும் கதாபாத்திரங்கள் பரிமளமாக சுந்தரி. சுந்தரி அக்கா, சுந்தரி அக்கா, நீயா உள்ளவ? என்ன விசேஷம்?
1: ஒரு செலவுக்கு 500 ரூபாய் இருந்தா கொடுங்கக்கா.
0: 500? அப்பாடி, 500க்கு எங்க போறது? 500க்கு என்ன செலவு?
1: எங்க பிள்ளைகளே ஊர் திருவிழா பார்க்க கூட்டிட்டு போனோம்க்கா.
0: ஏண்டி, நான் சொல்றேன்னு வருத்தப்படாத. என் புருஷன் மாதந்தோறும் 5000 தான் சம்பாதிக்கிறாரு. நாங்க செலவு பண்ணலையா? உனக்கு என்னடி பெரிய செலவு வேண்டி கிடக்கு?
1: வீட்டுக்கார் வந்தோனும் பணம் கொடுத்துறேன்க்கா. பிள்ளைகள் ஆசைப்படுறதுக்கா தான்க்கா.
0: திருவிழாக்கு போகாம இருக்க முடியாதா? நாங்க என்ன போகவா செய்யறோம்? நம்ம ஊர் திருவிழா வந்தா போக வேண்டியதுதான்.
1: கரெக்டா தந்துடுறேன்க்கா. எக்கா எக்கா
0: தருவ? நீயா தருவ? தெரு முழுக்க கடன் வாங்கி வச்சிருக்க, நீ எப்படி தருவ? உனக்கு தர முடியாது. பேசாம போயிட்டு வா. தெருவுல போறது வர்றது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பிள்ளைங்களை கழுதையா ஆக்கி வச்சிருக்க.
1: எக்கா எக்கா
0: காட்சி இரண்டு. காட்சி நடைபெறும் இடம் வீடு. நடுக்கும் கதாபாத்திரங்கள் கஸ்தூரியும் பரிமளமும்.
2: என்னம்மா பணம் கிடைச்சதா?
1: அடி மட்டும் தான் தன் கிடைக்கல. எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க.
2: அப்படித்தான் பேசுவாங்க மற்றவங்க. எல்லாரும் கரெக்டா இருக்காங்க, நீங்க தான் இப்படி ஊதாரியா இருக்கிறீங்க.
1: நான் என்ன எப்படி இருக்கேன்? நீ என்ன பக்கத்து வீட்டுக்காரி மாதிரி பேசுறியே.
2: ஆமாமா, அப்பா பணம் அனுப்புறாங்க, அவ்வளவையும் 10 நாள்ல செலவு பண்றீங்க.
1: என்ன, வீட்டுக்கு தானே செலவு பண்ணிக்கிறேன்.
2: தங்கச்சியும் தம்பியும் பள்ளிக்கு போகும்போது ஆளுக்கு 10 ரூபாய் கொடுக்கணுமா? அது தேவையா? மிட்டாய் வாங்க 2 ரூபாய் கொடுத்தா போதாதா?
1: இது ஒரு செலவாடி.
2: செலவு தான் செலவு தான். பிள்ளைங்க கெட்டு போக காரணம் நாம் கொடுக்கிற காசு தான் காரணம்.
1: விலைவாசி ஏறி போயிடுச்சுல.
2: விலைவாசி ஏறனா நாம தான் கணக்கா இருக்கணும்.
1: நீ வாய மூடி, இனிமே நீயே செலவு பண்ணிக்க.
2: இனி அப்பா பணம் வந்ததுன்னா என் கிட்ட கொடுங்க, அப்புறமா பாக்கலாம்.
0: காட்சி மூன்று. காட்சி நடைபெறும் இடம் போஸ்ட் ஆபீஸ். நடிக்கும் கதாபாத்திரங்கள் பிரபா, கஸ்தூரி.
3: வேலை செய்யா?
2: இல்லக்கா, ஸ்கூல்ல படிக்கும் போது

0: செழித்து வந்தா 60 மாதம் கழித்து வட்டி மூலமா ஒரு பெருந்தகை கிடைக்கும். சரி, கையில் எவ்வளவு வச்சிருக்க?
1: 1000 ரூபாய்.
0: பரவாயில்ல, இனி சேமம் தான்.
1: என்னடி கஸ்தூரி, 1000 2000 நீயும் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லம்மா, அப்பா அனுப்புற 5000 சிக்கனமாக செலவு பண்ண மாதம் முழுக்க 1000 ரூபாய் பிடிச்சேனா தான் இந்த பணம்.
0: அக்கா, உங்க மகள் கஸ்தூரி மாதந்தோறும் சிறு சேமிப்பில் 1000 ரூபாய் போடுறா.
1: எனக்கு இந்த ஞானம் இல்லாமல் போச்சு. இருந்திருந்தா எவ்வளவோ பணம் சேர்த்திருக்கலாம்.
0: அதை இப்ப பேசி என்ன செய்ய? பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க, ஒரு காசு பேணும் போது 2 காசு சேரும்.
2: ஆமாக்கா, நான் பள்ளியில படிக்கும் போது பாடத்துல ஔவையார் பாட்டின் நல்வழி பாடலை இப்படி பாடியிருக்காங்க.
0: சரி, அட்வைஸை உங்க அம்மா கிட்ட நல்லா சொல்லி வை.
2: வருமானத்துக்கு மேல செலவு பண்ணா மானம் போய் மரியாதை போய் கள்ளன் தீயவன் என்று எல்லாரும் பேசுவாங்க.
0: இன்னொரு விஷயம்
2: என்னக்கா?
0: நீ கட்டுற பணத்தில் இருந்து அவசரத்துக்கு கடன் வாங்கலாம், அப்புறமா சேர்த்து கட்டலாம்.
2: இவ்வளவு சலுகை இருக்கா?
0: ஆமாம்மா. சரி, 2 நாள் கழிச்சு நானே பாஸ்புக் கொண்டு வரேன்.
2: சரிக்கா, பாய் பாய்.
0: பாய்.
3: வீடு நடிக்கும் கதாபாத்திரங்கள் தந்தை, தம்பி, கஸ்தூரி, பரிமளம்.
2: என்ன வீட்டை பார்த்தா அதிசயமா இருக்கு. சோபா, கட்டில், டிவி, என்னடி இதெல்லாம் ஏதோ கடனுக்கு வாங்கிட்டியா?
1: உங்க மூத்த மகளே கேளுங்க.
2: கஸ்தூரி, நீ எதுவும் வேலைக்கு போறியா? வீட்டுல சமையல் தானே பண்ணிக்கிட்டு இருக்க?
4: இல்லப்பா, வீடு வீடா போய் ஆதி பணம் வசூல் பண்ற.
2: அதுதானே பார்த்தேன், உங்க அம்மா ஒரு ஊதாரி அனுப்புற பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு தெரு தெருவா கடன் வாங்குவா. நீ என்னன்னா ஆடி பிடிக்கிறியாக்கும்.
4: இல்லப்பா, முதல்ல நானும் ஒரு அக்கா கிட்ட ஆடி பணம் கட்டிட்டு வந்தேன். நாம சும்மா தானே இருக்கோம், நாம இந்த வேலையை செய்தா என்ன என்று யோசித்தேன். அப்புறமா சிறு சேமிப்பின் சிறப்பை பற்றி சொன்னேன்.
2: ஓட ஓட விரட்டுவாங்களே.
4: அதுதான் இல்லப்பா, 50 பேருக்கு மேல 1000 ரூபாய் தராங்க. அதுல எனக்கும் கமிஷன் கிடைக்கும்.
2: என் பொண்ணுனா என் பொண்ணுதான். நான் இன்னும் ஒரு விஷயத்த சொல்லணும்.
1: என்னது? அப்படி என்ன விஷயம்?
2: என் தங்கச்சி பையன் போஸ்ட் மாஸ்டரா இருக்கான்ல, அவனுக்கு நம்ம கஸ்தூரிய கேட்டாங்க. எப்படி உன் யோசனை?
1: கஸ்தூரியை ஒரு வாழ்த்து கேட்கலாம். இந்த காலத்துல கல்யாணம் நடக்கிறதெல்லாம் பணமும் நகையும் ரொம்ப தேவையே.
2: அந்த கவலை எதுக்கு? நானும் ஊர்ல 4-5 ஆடி கட்டிட்டு வரேன். கஸ்தூரி கல்யாணத்துக்காகவே சேமிச்சு வைத்தேன். மொத்தம் 5 லட்சம் சேரும்.
4: கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்?
2: இல்லம்மா, வயது ஏறுதுல, இப்பதான் சரியான நேரம்.
4: உங்க விருப்பம்ப்பா, யாரிடமோ கை நீட்ட வேண்டிய அவசியமே இல்ல. சிறு சேமிப்பு பணம் இருக்கு.
5: அப்பா கேளுங்கள், அம்மா தினமும் தர 10 ரூபாய் எங்க டீச்சர் பிடுங்கிட்டு விட்டா வாங்க 2 ரூபாய் தான் தராங்க.
2: அப்படியா? பரிமளம் கேட்டியா? நீ 10 ரூபாய் கொடுத்தா அப்படித்தான் செய்வாங்க.
1: எதுக்காக டீச்சர் இந்த மாதிரி பண்றாங்க? இப்பவே போறேன்.
4: அம்மா, டீச்சர் புக்கு கொடுத்தாங்கம்மா.
6: பண்டாடி படி.
4: அம்மா, இதுவும் சிறு சேமிப்பு புக் தான். நீங்க 10 ரூபாய் கொடுக்கறத மிஸ் வாங்கிக்கிட்டு சஞ்சய் காக்கு 8 ரூபாய் எடுத்துக்கிட்டு மிட்டாய் வாங்க 2 ரூபாய் கொடுத்தாங்க. கொஞ்ச நாளா 5 ரூபாய் கொடுத்தேன்,
5: அதுலயும் 3 ரூபாய் வாங்கிக்கிட்டாங்க.
2: டிப்பாவி, மிட்டாய் வாங்க 1000 கணக்கா கொடுத்திருக்கிறியா? ஆஹா, நம்ம ஒட்டுமொத்த குடும்பமே சிறு சேமிப்புல சிகரம் தொட்டாச்சு.
4: சில இடத்துல அப்படிதான் எழுதி போட்டிருப்பாங்க. சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும், சிறு துளி பெருவெல்லாம்.
2: சிறு சேமிப்பில் சேமிக்க பழகினாதானே நம் கஸ்தூரி கல்யாணத்தையே ஜாம் ஜாம் நடத்த போறோம்.

சிறுசேமிப்பின் சிறப்பு டிராமா கேட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? எம்ஓபி வானொலிக்காக இந்த டிராமாவை தயாரிச்சு வழங்கியது எம்ஓபி வைஷ்ணவ் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளான சரோ, திவ்யா, சாருமதி, விஷாலி, பிருந்தா, ரசியா, ஸ்ரீதர். அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா, நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன
1: 24 மணி நேரமும்
2: அது
3: வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேன் லைட் மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கு எல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலேயே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சும்மா பண்ணிதான் பாப்போமே, நம்ம கேண்டில் எல்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க, நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மள அழிச்சுக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னன்னு ட்ரை பண்றதுக்காக ஐவன் ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்ட் அதுக்குள்ள போட்டு நம்ம வேணாம்னு நினைச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணாம்னு நினைச்சோம்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியா. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸா எக்ஸசைஸ் பண்றேன். ஸோ அந்த பழக்கம் இருந்த போது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டீங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது, பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா நம்ம எஃப்எம். இது எம்ஓபி எஃப்எம், இது உங்க எஃப்எம்.

0: MOPCRS 107.8. Our community, our pride.
1: ஹே நிவேதா, லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன நம்ம மாஸ் ஹீரோ மூவி பாத்தியா? சரியான படம் தெரியுமா? ஹீரோ அப்படியே மாஸ் காட்டிட்டாரு, மியூசிக் டைரக்டர், திரிக்க விட்டுட்டாரு, எல்லாத்தையும் டாப்ல நிறுத்திட்டாரு டைரக்டர். பக்கா பேக்கேஜான படம்.
2: ஆமா, எனக்கு அந்த படம் நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட அதுல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு.
1: அசிஸ்டண்டா? அதான் பல பேர் இருப்பாங்களே. டைட்டில் கார்டில் ஓட ரெண்டு செகண்ட்ல அவங்க பேரை படிக்கவே நேரம் இருக்காது. இதுல எங்க நீ நோட் பண்ண?
2: இதுதான் நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையே. ஒரு படத்தை பார்க்கும் போது ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு, மியூசிக் டைரக்டர் தெரிக்க விட்டுருக்காரு, இன்னும் சில பேரு சினிமோட்டோகிராஃபர் இல்ல எடிட்டர் தான் நோட் பண்றோம். ஆனா அதுக்கு பின்னாடி வேலை செய்யற நூத்துக்கணக்கான அசிஸ்டன்ஸ் ரெகனைஸ் பண்ணப்படுறதே இல்ல. ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் டாக்டர் ஆகணும்னா பல டிகிரி இருக்கு. பிலிம் மேக்கிங்கும் என்னதான் மீடியா சயின்ஸ் விஸ்காம் மாதிரியான கோர்சஸ் இருந்தாலும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதாங்க துணை இயக்குநர்கள் தங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் லேர்னிங்னால மட்டுமே வளர்ந்தவங்க. இது மாதிரி லைம்லைட் வராத பல அசிஸ்டன்ட்ஸ் கோ த்ரூ பண்ற ஸ்ட்ரகிள்ஸையும் அவங்களோட தினசரி ஒர்க் நேச்சர் பத்தின இன்னும் தெளிவான உரையாடல்களுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அஞ்சு அசிஸ்டன்ட்ஸ். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இது நம்மளோட எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க அர்ஜே நிவேதா.
1: நான் உங்க அஜய் மேகா. நம்ம அரங்கத்துக்கு இன்னைக்கு வந்திருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனுக்கு போகலாம். எம்ஓபிசிஆர்எஸ் வந்ததுக்கு மிக்க நன்றி. துணை இயக்குனரான உங்க பயணம் எப்படி தொடங்குச்சு? அதுக்கு முன்னாடி பிஃபோர் ஏடி உங்க லைஃப் என்னவா இருந்துச்சு? அதை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நம்ம நேயர்களுக்காக. சூர்யா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: ஹாய், என் பேரு சூர்ய பாரதி. என்னோட சொந்த ஊர் திருப்பூர். நான் எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு சின்ன டவுன்லேயே வளர்ந்ததுனால எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுற மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிள் பெருசு பண்ணணும்னு ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் நிறையா அப்போது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறனால வி யூஸ் டு வாட்ச் மோர் மூவிஸ். மூவிஸ் தான் வந்துட்டு பார்க்கும்போது நிறையா நம்ம சர்க்கிளில் பெருசு பண்ணிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்போது டொரண்ட்லாம் அப்போ தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருந்த டைம். மலையாளம் ஃபிலிம்ஸ் பார்க்க ஆரம்பித்தோம், அப்புறம் வேறு லாங்குவேஜஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சு இங்கிலீஷ் படம்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது நமக்கு ஃபிலிம்ஸ் மேலே ஒரு சின்ன ஈர்ப்பு வருது. அந்த டைமில் ஓகே, ஒரு அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு நல்லா வரைவேன். ஸோ அப்போது ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறத எனக்குள்ளே இருக்கும். அந்த மீடியம் வந்து பத்தலையோ அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மீடியமை பெருக்கிற விதமாக தான் வந்துட்டு ஓகே ஃபிலிமில் பண்ணலாம், ஃபிலிமில் ஏதாவது ஒரு ஸ்டோரி டெல்லிங் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிது. காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் படிக்கும்போது லயலாவில் படிக்கணும்னு ஆசை. ஏன்னா யூஸ்வலாக எல்லோரும் லயலாவில் படித்தா வந்து சினிமாக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித் ஒன்று இருந்தது. ஸோ அதனால் லயலாவில் படிக்கணும்னு ஆசை. நான் இன்னும் ரெண்டு காலேஜஸில் அப்ளை பண்ணேன். அப்போது எனக்கு லயலா விட பெங்களூரில் ஒரு காலேஜில் கிடச்சிது. ஸோ அந்த காலேஜில் போகும்போது தான் ஃப்ரெண்ட் சர்க்கிளாகவே வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய பேர் கிடைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க ஊர்லலாம் எப்படிலாம் சினிமா எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிய வந்து மலையாள ஃப்ரெண்ட்ஸு, கேரளா ஃப்ரெண்ட்ஸ், தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நார்த் ஈஸ்ட்லேயும் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சாங்க. நார்த் ஈஸ்ட்க்கும் ஒரு சினிமா இருக்குது, அங்கேயும் தேட்டர்ஸ் இருக்குது, அவங்களும் ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும்போது ஓகே, நம்ம வந்து சும்மா ஏதோ ஒரு ஆசையில் வந்திருக்கோம், பட் ஆனால் இது எவ்வளோ பெரிய மீடியமாக இருக்குது, அதுக்கு ஹானஸ்டாக சில ஒர்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாலுமே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு விகடனில் வந்து மாணவ பத்திரிகையாளராக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக சேரலாம். இன் தேட் வே இன்னும் நிறையா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேச முடியும், இன்னும் நிறைய பேர்த்தோடைய ஹியூமன் ஸ்டோரிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறனால விகடனில் சேர்ந்துட்டேன். விகடனில் சேர்ந்து 1 இயர் ஒர்க் பண்ணும்போது தான் வந்துட்டு நிறையா முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. அப்போது அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் போகும்போது சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் கலெக்ட் பண்ண போகும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வரும்போது நிறையா ஸ்டோரிஸ் கிடைக்குது. இப்போ இந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ரேஜ் இருக்கும்போது இதெல்லாம் எப்படி கிராமட்டிக்கலாக ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வகைப்படுத்தி ஆர்கனைஸ்டாக சொல்லணும், ஒரு ஒரு டிப்ளமசி எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஓகே, லைக் நம்ம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்மளால் வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ அப்படி தான் வந்து நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஏடி ஜாப்குள்ளே வந்தேன். ஏடி அப்படிங்கிறது அசிஸ்டன்ட் டைரக்டருடைய ஷார்ட் ஃபார்ம். உதவி இயக்குனராக வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ இப்படி தான் நான் உள்ளே வந்தேன்.
1: அமேசிங் சூர்யா, ஓவர் டு யூ ரஞ்சினி. உங்களை பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம நேயர்களுக்காக.
4: ஓகே, என் பேர் ரஞ்சினி. அண்ட் எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு நிறையா வந்து சூர்யா சொன்ன மாதிரி எனக்கு ஆர்ட்ல நிறையா இன்ட்ரெஸ்ட், பெயிண்டிங் பண்ணுவேன். அண்ட் ஜென்ரலி படம் நிறையாவே பார்ப்பேன். ஆனால் ஸ்கூலில் அவ்வளோ எனக்கு டிரெக்ஷன் இல்லாததுனால என்னை தூக்கி இன்ஜினியரிங்கில் போட்டாங்க. அதனால நான் இன்ஜினியரிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் போய் சேர்ந்துட்டேன். அது ரொம்ப தப்பான டிசிஷன் எனக்கு. பட் அது சேர்ந்ததுனால அந்த காலேஜ், நான் எஸ்எஸ்என்ல தான் படித்தேன். அந்த காலேஜில் வந்து செகண்ட் இயரில் லைக் பார்க்கும்போது ஒரு தியேட்டர் குரூப் இருந்தது. ஸோ நான் லைக் காலேஜ் தியேட்டர் குரூப்பில் ஆடிஷன் பண்ணி நான் சேர்ந்து ஒரு 3 இயர்ஸ் நான் தியேட்டர் பண்ணேன் காலேஜில். ஸோ வென் ஐ டிட் தியேட்டர், எனக்கு அப்போ தான் புரிஞ்சது இந்த கிராஃப்டில் வந்து நிறையா இருக்குது. ஆக்டிங், டிரெக்ஷன், பின்னாடி இருக்கிற க்ரூ, ஒரு ஸ்டோரி எப்படி சொல்கிறது, அது எல்லாமே வந்து கற்றுக்கிற மாதிரி விஷயந்தான் தியேட்டர். அண்ட் அதில் வந்து இன்ட்ரெஸ்டில் வந்து ஓகே, நம்ம தியேட்டர் மட்டும் ஏன் பண்ணோம், நம்ம வேறு ஏதாச்சும் கூட பண்ணலாங்கிறது தான் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. டியூரிங் காலேஜ் நான் இன்னொன்று ஒரு விஷயம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப இன்ஜினியரிங் போர் அடிச்சு போர் அடிச்சு நான் ஈவினிங்லாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு நான் எடிட்டிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ வந்து ஐ காட் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கு வந்து லைக் சும்மா நானே யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டதில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்தது. ஐ ஸ்டார்டட் மேக்கிங் சம் மணி டியூரிங் காலேஜ் பை ஜஸ்ட் டூயிங் ஃப்ரீலான்ஸ் ஒர்க். ஸோ காலேஜில் இது ரெண்டுமே போயிட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணுறது, தியேட்டர் பண்ணுறது. ஸோ காலேஜ் முடிச்சு வந்து நான் உட்காந்துருக்கேன். எங்கள் அம்மா ஏன் நீ காலேஜ் போலான்னு கேட்டாங்க. அப்புறம் வந்து எல்லாரும் பிளேஸ்மெண்ட் போயிருக்கேன்.

0: பிளேஸ்மெண்ட் ஆகணும், உனக்கு வேலை வேணாமான்னு கேட்டாங்க. நான் வந்துச்சு இல்ல, எனக்கு அந்த வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் போலன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பேசாம உட்காந்துட்டேன். அதுவே ஒரு பெரிய லைக் ஷாக்கான விஷயம். வீட்டுல உன் இன்ஜினியரிங்லாம் போட்டிருக்கோம், வேலையே பார்க்காம என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஃப்ரீலான்ஸ் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் ஃப்ரீலான்ஸ் லைன்குள்ள வந்து லைக் நான் ஒரு 3 வருஷம் ஃப்ரீலான்ஸ் வேலை பார்த்தேன். ஸோ ஃப்ரீலான்ஸ் வேலை பார்க்கும்போது எனக்கு ஓகே, நம்ம இது வரைக்கும் வந்துட்டோம், நம்ம இண்டிபெண்ட்டா லைக் ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம், இப்போ ஒரு படம் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம் தான் வந்து எனக்கு ஒரு அடுத்த கோலா இருந்துச்சு. ஸோ தட் டைம் ரொம்ப ரேண்டமாக தான் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. நான் இன்ஸ்டாகிராமில் நிறையா வந்து லைக் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் போடுவேன். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்துட்டு மாராவோட டைரக்டர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பி டூ வாண்ட் டு ஒர்க் இன் அ ஃபில்ம் மாதிரி எனக்கு மெசேஜ் அனுப்பினாரு. அப்போ தான் சரி ஓகே, யாரோ நம்மளை மதிச்சு கேட்குறாங்க, சரி நம்ம போய் வேலை பார்ப்போம் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ரொம்ப நாளாக வந்து லைக் ஃபிலிமில் வேலை பார்க்கணும்னா அது பெரிய ரிஸ்க், அந்த மாதிரி நிறையா விஷயம். ஆனால் நம்மளை தேடி ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, நம்ம வந்து ட்ரை பண்ணலாங்கிறது தான் அதோட லைக் என்னோட லாஜிக் அங்கே. அண்ட் அதை நான் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு 2 வருஷம் ஆகுது நான் ஃபிலிமில் வேலை பார்த்து. ஸோ இப்போ வந்து தட்ஸ் ஹவ் ஐ என்டர்ட் ஃபிலிம்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் சூர்யா சொன்ன மாதிரியே வந்து நம்ம ஏன் ஜாயின் பண்ணுறோம், நமக்கு எல்லாம் அந்த மாதிரி அது ஒரு மீடியமாக நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அதில் வந்து நிறையா லைக் எவ்வளோ கிராஃப்ட்ஸ் இருக்குது அதில் சேர்ந்து பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாமே வந்து சேர்ந்து தான் வந்து ஆப்வியஸ்லி சினிமாலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சும்மாலாம் ஆப்வியஸ்லி யாருமே வரமாட்டாங்க. ஸோ அதான், ஸோ அந்த எல்லா கிராஃப்ட்ஸுமே வந்து சேர்ந்து நம்ம எப்படி ஒரு ஒரு கதை எப்படி சொல்கிறோங்கிறது வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதனாலே வந்து ஐ திங்க் வி ஆர் ஆல் ஹியர் பிகாஸ்
1: அமேசிங் ஜேர்னி ரஞ்சனி. மீடியா மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ள நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்கள் ஸ்டோரி கண்டிப்பாக ஒரு ஹோப் கொடுக்கும் நம்புகிறோம். நெக்ஸ்ட் யூ சுசி.
2: ஹாய், என் பேர் சுசீந்தர். என் ஊர் வந்து கும்பகோணம். ஸோ நான் பேசிக்கலி வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு இங்கே காலேஜ் படிக்கலான்னு வந்தேன். பட் என்னென்னா எல்லோரும் மாதிரி இன்ஜினியரிங் சேரலாம் அப்படின்றது தான் எல்லாருக்கும் வந்தது. ஆனால் என் வீட்டில் வந்து அப்படியே லைக் ஆப்போசிட்டாக இருந்தாங்க. லைக் எங்கள் அப்பா வந்து நீ ஏன் எல்லோரும் மாதிரி இன்ஜினியரிங் எடுக்கிற, இதெல்லாம் நீ பண்ணாத, வேறு ஏதாவது புதுசாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். சரி ஓகே, நான் எந்த மூடில் இருந்தேனா லைக் எதாக இருந்தாலும் ஓகே சும்மா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். பட் ஆனால் இங்கே வந்தப்பறம் லைக் அண்ணா யூனிவர்ஸில் சீட் கிடச்சிது. லைக் என்ன எப்படி இருந்ததுன்னா, எங்கள் அப்பா கண்ணா யூனிவர்ஸில் படிக்கணும் ஆசை. ஸோ அவரால் படிக்க முடியல. அவர் என்ன நினச்சாரா, சரி நீ அது படின்னு சொல்லி ஏதோ ஒரு கோர்ஸ் சேர்த்து விட்டார். அப்படி தான் நான் மீடியா ஜாயின் பண்ணேன். பட் நான் போய் படிக்கணும், லைக் நான் ஃபிலிமில் வரணும் அப்படின்னு எதுவுமே பண்ணல. ஸோ நான் அப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ லைக் அதில் நிறைய எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரேடியோ லைக் எல்லாமே தான் படி கொடுத்தாங்க. பட் ஆனால் ஃபிலிமுக்கு எப்படி வந்தேன்னு கேட்டிங்கன்னா, அந்தகாரம்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். ஸோ அது எங்கள் அண்ணன் மூலிமா தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது எனக்கு. ஆனால் அப்போதைக்கு என்னென்னா எனக்கு

0: தடவை பிரபு வந்து லைக் எனக்கு தான் அதுதான் வந்து ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. லைக் ஒரு 100 பேர் படம்னா இப்படி தான் இருக்கும், ஒரு 200 பேருக்கு அப்படி இருக்கும் அப்படின்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு தடவை பிரபு தான் கிடச்சிது. ஸோ அந்த காரணமே எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. பட் ஆனால் லைக் நிறையா லைக் சின்ன லைக் ரொம்ப டோட்டல் ஆப்போசிட் ஃபிலிம் ரெண்டுமே, லைக் இது ரொம்ப இண்டிபெண்ட்டான படம், அது வந்து கொஞ்சம் கமர்ஷியலான படம். எனக்கு இந்த அந்த காரணம் வந்து லைக் என்ன கற்றுக்கிட்டேன்னா எப்படி வந்து லைக் ஒரு ஒன்றுமே இல்லாமல் அது லைக் இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து என்னால் சொல்ல முடியல, ஒன்றுமே ஒரு 7 பேர் கொண்ட குழு தான் அந்த படம் பண்ணோம். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப வருஷம் ஒரு இது தான். பட் எல்லாருமே சில சில டைமில் வந்து ஹோப்பெலாம் விட்டோம், லைக் எது ரிலீஸ் ஆகுமா ஆகாது அதெல்லாம் தெரில. பட் ஆனால் ரொம்ப ரசித்து ஷூட் பண்ணோம், அதனாலேயே ஒரு 4-5 வருஷம் ஆச்சு அந்த படம். லைக் அதுலேயே அதில் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ எதுவும் பண்ணல, சும்மா தான் இருக்கேன்.
1: சூப்பர் சுசீந்தர். ஸோ நெக்ஸ்ட் பிரின்சி, நீங்கள் சொல்லுங்கள்.
2: ஹாய், என்னோடய பேர் பிரின்சி. நான் வந்து என்னோடய ஊர் வந்து காரைக்குடி. ஸோ ஒரே ஸ்கூலில் தான் எல்கேஜியிலேருந்து பிளஸ் டூ வரைக்கும் படித்தேன். ரொம்ப சைலண்ட்டான, அவ்வளோவா பேசாத பொண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக கிடையாது. வீட்டில் வந்துட்டு அம்மா புக்ஸ் வாங்கி தருவாங்க ரொம்ப சின்ன வயசுலேருந்து. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இருந்தே எனக்கு புக்ஸ் வாங்கி தருவாங்க படிக்கிறதுக்கு. எனக்கு அது மட்டும்தான் ஃபுல்லாக எனக்கு கம்பெனி கொடுத்தது ஃபுல்லாமே. ஸோ புக்ஸ் படித்து சின்ன வயசுலேயே எழுத ஆரம்பித்தேன். எழுதுறது பிடிக்கும், சும்மா கண்ணா பேனால தோன்றது நிறைய எழுதிட்டுருப்பேன். அதுக்கப்புறமேட்டு காலேஜ் வந்து எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சிது இன்ஜினியரிங் படிக்க. ஸோ அதனால் என்னோடய அப்பா அம்மா வந்து என்னை சென்னைக்கு போக விட்டாங்க. நான் இங்கே வந்து தங்கி படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்துட்டு தோணுச்சு, சும்மா நம்ம பாட்டுக்கு எழுதிட்டே இருக்கோமே, இது எவ்வளோ ஒர்த்தாக இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விகடனில் ஸ்டூடெண்ட் ஸ்கீம் வந்தபோது அதில் அனுப்பிச்சேன். பார்த்தா செலக்ட் ஆகிடுச்சு. அங்கே உள்ளே போய் பார்த்தா பின்னாடி தான் தெரிஞ்சது, பிஸ்காம் படிக்கிறவங்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஓ, இந்த மாதிரி படிப்புலாம் எக்ஸிஸ்ட் ஆகுதா, சைக்காலஜி படிக்கிறவங்க, லா படிக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. எனக்கு சீரியஸாக ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு லைக் ஹோல் லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் தெரிஞ்சது, இவ்வளோ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அங்கே மென்டாரும் கிடச்சாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு என்னோடய ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சம்திங் ஏதோ அதில் இருக்கு போலன்ற மாதிரி தோண ஆரம்பித்தேன். நானும் நல்லா இன்ஸ்பயர் ஆகி எழுத ஆரம்பித்தேன். அந்த டைமில் தான் படமும் நிறையா பார்க்க ஆரம்பித்தேன். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்தது, பிளேஸ்மெண்ட்ஸில் உட்காந்தேன். எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிது, மெக்கானிக்கல் இன்ஜினியராக, நல்ல கம்பெனி. போய் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். சம்திங் வாஸ் நாட் ரைட்டுன்னு எனக்கு ஃபஸ்ட்லேருந்து இருந்தது. அண்ட் கொஞ்சம் மாதங்கள் கழித்து என்னால் அங்கே ஆக்சுவலி காக்கு பிடிக்க முடியுது. ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டேன், ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன். ஆங்ஸைட்டி எப்போ பாரு ரொம்ப அதிகமாக இருந்தது ஆஃபீஸில். ஸோ அதனால் ஒரு பாயிண்டில் வேலையை விடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு வீட்டில் லாக்டவுன் டைம், அந்த டைமில் சும்மாவே தான் உட்காந்துருந்தேன். அந்த டைமில் தான் வந்துட்டு தெரப்பி எடுக்கிறது, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது எல்லாமே தெரிஞ்சது, பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு பிபிடி இருக்கிறது தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஸோ அது எனக்கு என்னை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்தது. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு நான் யாருக்காக எழுதணும், எதை எழுதணும், எதுக்காக எழுதணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதல் கிடச்ச பின்னாடி இப்போ இந்த எழுத்து எல்லாத்தையும் எனக்கு விஷுவலாக கடத்துறது எப்படி அப்படின்னு கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு, ஒரு க்ரேஸ் வந்துருச்சு. அப்போன்னு பார்த்து கரெக்டாக எனக்கு சாணி காகிதம் படத்தில் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. குறிப்பாக எழுதுறதுக்காக வேண்டியே கேட்டாங்க, எழுதுறவங்க வேணும்ட்டு. ஸோ அதனால் என்ன அவங்க எடுத்துக்கிட்டாங்க, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாட்டினாலும். ஸோ நான் ஜாயின் பண்ணி ஒரு 3-4 months ஆக போகுது. ஸ்க்ரீன் ப்ளே ட்ராஃப்ட் பண்ணி மட்டும்தான் பண்ணியிருக்கேன், ஷூட்டிங் இன்னும் போகலை. ஸோ போன பின்னாடி தான் வந்துட்டு எப்படி அந்த உலகம் இருக்க போகுதுன்னு அப்போ தான் தெரியும். தேங்க்யூ,
1: தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸி. உங்கள் வே டூ சினிமா வந்து ரொம்பவே இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு, சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. அதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் இந்த ஷோவில். சுஜித், நீங்கள் சொல்லுங்கள்.
3: வணக்கம், என்னோடய பேர் வந்து சுஜித். என்னோட சொந்த ஊர் வந்து திருப்பூர். எனக்கு வந்து சின்ன வயசில் இருந்து படம் பண்ணுவோம் அப்படிங்கிறதா இல்லை, ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஸ்கூலில் எல்லாமே. பட் என்னன்னா வருஷம் வருஷம் ஆனுவல் டேலலாம் வந்து இந்த தெனாலிராமன், பீர்பால் மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் நான் நடிப்பேனா தெரியாது, பட் கேட்டாங்கன்னா முதிரிக்கட்ட மாதிரி வந்து நான் வந்து முன்னால் போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அதனாலே வருஷம் வருஷம் கொடுத்துருவாங்க, 2-3 வருஷம் கொடுத்தாங்க, அப்படியே அது தொடர்ந்துட்டே இருந்துச்சு. அண்டு நம்மளுக்கு படிப்பு வரல அப்படிங்கிற தாண்டி வேற ஒன்று வரும்போது நம்மளை யாராச்சும் பாராட்டுவாங்கன்னு இருக்குல்ல. ஸோ இதில் நம்ம செய்யும்போது ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளே ஒன்று எழுதுறது, மேம் நானே இதை பண்ணி காட்டுறேன், நானே இதை டேரக்டர்லாம் இல்லை, அப்போ அந்த வாதம்லாம் இருக்காதுன்னு இருக்குல்ல, நானே

0: பண்ணிக்கிட்ட பசங்களை அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி பண்றேன் அப்படிங்கும்போது அதுல வந்து பாராட்டுவாங்க. ஸோ இந்த பாராட்டு கேட்கறதுக்கு படிப்புல நம்ம பாராட்டுறதுக்கு ஆள் கிடையாது, வந்து அடிதான் வாங்கிட்டு இருப்போம். ஸோ அந்த பாராட்டு கேட்கறதுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு பாருச்சு. அப்புறம் சும்மா சீனியர் அண்ணா ஹாஸ்டல்லாம் படிக்கும்போது, டென்த் அண்ணா செவன்த் படிக்கும்போது டென்த் அண்ணாஸ் எல்லாம் வச்சுட்டு சும்மா நான் சூப்பர் ஹீரோ கதைனா, அப்போ ஹாஸ்டல்ல ஸ்கூலே நம்மளதாக தான் இருக்கும், சும்மா சனி ஞாயிறுலாம் வந்து எல்லா கிளாஸ்லையும் போயிட்டு அது இருக்கலாம் கையிலேயே ஃப்ரேம்லாம் வச்சு சும்மா பாரதி ராஜா அதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம், விளையாட்டுக்கு தான் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. படம் பண்ணேன் எனக்கு வந்து அந்த டைம்ல நைன்த் டைம்லலாம் வந்து ஒரு இங்கிலீஷ் சார் வந்து மெரைன் இன்ஜினியரிங் வந்து செமையா இருக்கும்டா, வந்து பாதி வருஷம் ஃப்ரீயாக சும்மா இருக்கலாம் பாதி வருஷம் ஒவ்வொரு எல்லா உலக நாடெல்லாம் சுற்றலாம் அப்படின்னு. ஸோ அது வந்து செம இமேஜ் வந்து மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும் தான் செம இன்ட்ரெஸ்டாக வந்து அந்த மாதிரி போயிட்டு இருந்த டைம்ல சிக்ஸ்த்து செவன்த் நினைக்கிறேன். அப்போலாம் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் சொன்னேன். அப்போ அது ஒரே ஒரு நாள் கான்வர்சேஷனில் என்னென்ன இன்ஜினியரிங்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிஃப்த்து சிக்ஸ்த் படிக்கும்போது அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எல்லாருமே அந்த வார்த்தை பிரபலமாக ஆரம்பிச்சது. ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பசங்க எல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லி மாற்றி சொல்ல ஆரம்பிச்ச டைம். அந்த டைமில் வந்து எஸ்பி ஜனனோட ஈன்னு ஒரு படம் ஒன்று இன்னொன்று எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா படம் பார்க்க மாட்டாங்க, படத்துக்கு கூட்டு போனதே கிடையாது. ஒரே ஒரு படம் சம்திங் எனக்கு இப்போ வரைக்குமே ஞாபகம், ஃபஸ்ட்டு பார்த்த படம் வந்து டும் டும் டுமா இல்லை அழைப்பாயுதேவன் தெரியல, மாதவன் படம் மட்டும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் ஷாஜகான் ரெண்டு படம் தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா அப்பதான் நான் செவன்த்லாம் வரும்போது நமக்கு படம் பார்க்கணும் பசங்கெல்லாம் பார்த்து அந்த கடை சொல்கிறாங்க போது அவருக்கு கூட்டு போய் இன்ட்ரெஸ்ட்ல வேற ஒரு இன்னொரு அண்ணா கொடுத்தாங்க அந்த படம் எஸ்பி ஜனநாதோட ஈ ஒரு ரெண்டு மூணு படங்கள் போயிருந்தேன் புலிகேசியெல்லாம் வந்த டைம் நல்லா செம ஜாலியாக இருந்துச்சு. அப்படிலாம் போயிட்டு இருந்த டைம்ல ஈ வந்து பார்த்துட்டு கிளைமேக்ஸில் வந்து செவன்த் பையன் நினைக்கிறேன் செம்ம அழுக பசுபதி கேரக்டர் வந்து சாகிற டைம்ல அவர் வந்து முழக்கெல்லாம் வச்சுட்டு கேப்லாம் போட்டு பேசி சாவர் செம்ம அழுக. அடுத்த வாரம் வந்து மறுபடியும் எங்கள் அப்பாட்ட தருமபுரி படம் ரிலீஸ் ஆகுப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காசு வாங்கிட்டு நான் திரும்ப அதே படத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு அந்த படம் என்ன பண்ணிச்சுலாம் தெரில, ஆனால் என்னமோ புதுசாக இருக்குது அப்படிங்கும்போது தான் சரி நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு இது இருந்துச்சு. அப்போவும் கன்ஃபார்மாலாம் எதுவும் இல்லை. அப்புறம் லெவன்த் டுவெல்த் படிக்கும்போது வேறு ஸ்கூல் மாறிட்டேன். அங்கே நல்ல மற்ற ஸ்கூலோட ரொம்ப ஃப்ரீயான ஒரு ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சும்மா பசங்களுக்கு போட்டு காட்டுறாங்க டிசிப்ளின் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ சும்மா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் சைபர் ஷாட் கேமரா இருக்கும், மேம் நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் அப்படின்னா சும்மா என்ன ஒரு பையன் இருப்பான் அவன் தப்பு பண்ணிட்டு இருப்பான் பசங்களை இது பண்ணுவாங்க ஓட்டுவாங்க பசங்க படத்தோட எது ஒன்று இருக்கும் தெரியுமா, நல்ல பசங்க கெட்ட பசங்க கேங் இருக்கணும் அது மாதிரி சும்மா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேம்கிட்ட சொன்னால் சரி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. உண்மையிலுமே அந்த ஸ்கூல் திருப்பூரில் செஞ்சுரியின் ஸ்கூல் அந்த பிரின்ஸிபல்லாம் மறக்கவே முடியாது. நான் லெவன்த் ஒரு வருஷம் ஃபுல்லாமே ஸ்கூலில் நாங்களும் பசங்களும் கேமராவோட தான் சுற்றிட்டு இருப்போம் ஃப்ரீ டைம் ஈவினிங் அப்புறம் ஒரு ஒன் ஹவர் இருக்கிறது இது இருக்குது தெரியல ஏன் அவன் எங்களை அப்படி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல, மற்ற ஸ்கூலாக அதை விட்டுருக்க மாட்டாங்க. அது பண்ணோடி போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் ஃப்ரெண்டோட அண்ணா ஒருத்தர் ஃப்ரெண்டோட அண்ணாவோட ஃப்ரெண்டு கடற சொல்ல ஃப்ரெண்டோட அண்ணாவோட ஃப்ரெண்டு ஆமாம் அவர் வந்து ராதாகிருஷ்ணன் பார்ட்டி பண்ணிட்டு வந்து ஏடியா இருக்கார். எல்லோரும் ஒரே ஸ்கூல்னால எங்கள் பிடி சாரோட கல்யாணத்துக்கு நாங்கள் வந்து வேறு வெளியூர் போகும்போது எல்லாம் காரில் மீட் பண்ணி பேசிட்டு போவோம். என்னடா தம்பி இன்ட்ரெஸ்ட் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர்லாம் லயோலா கதை சொல்கிறார், லயோலாவில் போய் படி நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும். அப்போ லயோலாவில் ட்ரை பண்ணோம் சீட் கிடைக்கல சம்திங் அது. அப்புறம் நான் கோயம்புத்தூர்ல இங்கே வந்து படிக்கிற காஸ்ட் எல்லாமே சிக்கலாக இருக்கும்போது அண்ட் சரி கோயம்புத்தூர்லேயே வேறு ஒரு காலேஜில் விஸ்காம் படிக்கலாம் சொல்லி விஸ்காம் சேர்ந்தேன். விஸ்காம் ஜாயின் பண்ணோம் போனோம். அதான் அந்த டைம்லலாம் வந்து அதுக்கப்புறம் டென்த் டைமில் வந்து நந்தலாலான்னு ஒரு படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அது திரும்ப நம்ம எங்கள் இப்போ தான் தோணுது அழுக வைக்கிற படங்களாக இருந்தால் வந்து சினிமா மேலே ஒரு செம்ம இது வந்துருக்குன்னு நல்லா பட்டு செம்ம மிஷ்கின் ஃபேன் கிளாஸ்லாம் சண்டையாக இருக்கும் பசங்க வந்து அப்போது நல்ல இந்த சண்டை இருக்கும்ல ஆர்ட் சினிமாவா கமர்ஷியல் சினிமாவும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம்லாம் தெரியாது. ஆனால் வந்து திரும்ப நம்ம ஆடாக தெரியும் நம் எல்லாரும் படம் பார்க்குற கைதட்டுற படத்தை பற்றி பேசினா நமக்கு நம்ம ஒரு கூட்டத்தோட ஒருத்தனா மாறிடும் அப்படிங்கும் போது யாருமே பார்க்காத கூட்டமே இல்லாத ஒரு வாரம் மட்டுமே ஓடின படம் அதுதான் சினிமா அப்படின்னு பேசுகிற ஒரு இது இருக்கும்ல அப்படி பேசிகிட்டு இருந்து அப்புறம் அந்த டைமில் அப்படியே ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண சும்மா சும்மா அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறது நம்மளுக்கு செட் ஆகிற ஆட்கள் கூட ஒர்க் பண்ணி பார்க்குறது இப்படிலாம் பண்ணுறது நிறையா தப்பு பண்ணி கற்றுக்குவோம்ல. அப்போ எடிட்டிங் எல்லாம் ஃப்ரெண்டு ஒரு லேப்டாப் வாங்கியிருந்தான் அவன் தான் பேருக்கு தான் வாங்கினான் நான் தான் தப்புல வச்சிருந்த மூணு வருஷம் எடிட் பண்ணுறது சும்மா சும்மா ஏதாச்சும் சாங்ஸ் சும்மா போய் பசங்களை வச்சு ஷூட் பண்ணுறது சாங்கு கட் பண்ணுறது இப்படியானலாம் போயிட்டு இருந்தது. ஆனால் ப்ராப்பராக எனக்கு வந்து என்ன மாதிரியான படம் பண்ணுங்கிற இந்த இதுவுமே இல்லை, படம் பண்ணிடணும் டைரக்டர் ஆகிடணும் அப்படிங்கிறது தெளிவு வந்துச்சு இது படிக்கும்போது. அதுக்கப்புறம் பசங்க செட் ஆகும்போது நம்மளே கேமரா பண்ண ஆரம்பிப்போம் ஒரு விஷுவலாக நமக்கு ஒன்று சொல்ல வருது ஒன்று எடுத்து பார்ப்போம் அது ஒழுங்காக வராது திரும்ப ஏன் அது வரலங்கிற திரும்ப திரும்ப பண்ணி பார்க்கும்போது அப்புறம் கேமரா நம்ம வீட்டில் கேட்டால் வாங்கி கொடுத்தாங்க பயோஸ் கேம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நோண்டிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக காலேஜ் முடியுது எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. காலேஜ் முடிகிற டைம் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வந்து மெட்ராஸ் படம் மெட்ராஸ் படம் பார்த்துட்டு தெரியல அந்த படம் என்ன பண்ணிச்சிருந்தா. அதுக்கப்புறம் டிஸ்கஷனுக்கு போய் ரஞ்சித் வந்திருந்தாரு, கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாரு. அந்த டைம்ல இதுவரைக்கும் நம்ம சினிமா அப்படி சில கோயம்புத்தூர்ல சில பிலிம் சொசைட்டிஸ்லாம் இருக்கு, கோணங்கள் பிலிம் சொசைட்டி சொல்லுவாங்க. ஸோ ஃபிலிம் அப்ரிசியேஷன்ஸ்லாம் நடக்கும், ரேவோட படங்கள் இதெல்லாம் போட்டு ரொம்ப டீப்பாக அதெல்லாம் பேசுவோம். பட் ரொம்ப கான்டெம்பரரியாக நம்ம ஊர் பாலிடிக்ஸை பேசுகிற படங்கள் அது அப்ரிசியேஷன் இதெல்லாம் அட்டன் பண்ணி பார்த்தாலே யாரும் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. மெட்ராஸோட இது போகும்போது நம்மளை சுற்றி இந்த விஷயம் எல்லாமே நடந்துனே தான் இருக்குது, ஆனால் கான்டெம்பரரியாக அதை யாருமே படங்களில் பேசுறது இல்லை. அதுவும் இவ்வளோ ஜனரஞ்சகமாக அவங்க பேசியிருக்காங்க, அதோட வெற்றியை கொண்டாடுறதுன்னு இருக்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் மெட்ராஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன மாதிரியான படங்கள் போனோம், எந்த ஆடியன்ஸ்ட்டு பேச போகிறோம், ஆடியன்ஸ் சைக்காலஜிங்கிறது என்னமா இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஒரு மாதிரி ஒரு பார்த்துக்கு வர ஆரம்பிச்சிது. அப்புறம் ஓகே படம் முடித்த உடனே போய் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு செம பிளானோட நிறைய கேட்டெல்லாம் வச்சுருந்தேன், யார்கிட்ட இது பண்ணலாம் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ இப்போ ஏதாச்சும் இப்போ யூடியூப்லாம் இல்லை, யூடியூப் பற்றி ஐடியா இல்லை, ஃபேஸ்புக்கில் போட ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு வீடியோ போட்டு ரெண்டாவது வீடியோ எங்கே பேர் வைங்க சும்மா எங்கே போடுறீங்க, சரி சும்மா நச்சுக்கினே பேர் வச்சிடும் சொல்லிட்டு சும்மா நச்சுக்கினு வச்சு ஒரு நாலஞ்சு வீடியோஸ் போட்டுட்டோம்னா செம்ம ரீச். பிரசன்னா ராஜேஷ்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அவங்க தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் சினிமோட்டோகிராஃபிக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு நான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நக்கலைட்ஸ் டீம் இருக்குல்ல அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். அப்படி பண்ண ஆரம்பிச்சு ஒரு அஞ்சாறு வீடியோக்கு அப்புறம் செம்மையாக போனாலும் சரி யூடியூப் சேனலாகவே மாறி பண்ண ஆரம்பிப்போம் வேற ஒரு பேரில் நக்கலைட்ஸ்ங்கிற பேரில் செய்ய ஆரம்பித்தோம். தெரியல அப்போ வந்து எங்காச்சும் போய் ஒர்க் பண்ணுவோம் தான் ஐடியா இருந்துச்சு, இது நல்லா போக ஆரம்பிச்சிங்க சரி இதையவே பண்ணாலும் யூடியூப்ல எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுங்கிற ஒரு ஸ்பேஸும் பெருசாக இருந்துச்சு. இப்போவுமே அது செம பூமியான ஒரு ஏரியா. அப்போ தான் அது ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு சிக்ஸ்டீன்லாம், அது பொலிட்டிக்கலாகவும் செம பீக்காக இருந்த டைம், கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருந்தது மூணு வருஷம் அப்படியே எப்படி போச்சுன்னே தெரில, மூணு வருஷம் நக்கலைட்ஸ் அப்படி போயிடுச்சு. மூணு வருஷம் முடிச்சதுக்கப்புறம் இப்போது அது என்ன ஆச்சுன்னா இப்போது ஏழு பேராக தொடங்கினோம், மூணு வருஷம் முடிச்சு பார்க்கும்போது ஒரு 60-70 பேர் ஆயிடுச்சு டீமு. வார வாரம் வீடியோ போட இப்போ மூணு சேனலாக இருக்குது. ஸோ அப்படி போகும்போது ஒரு இந்தியா ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது, கோயம்புத்தூரில் இப்போ யாரு எங்கே கேட்டாலும் லொக்கேஷன் கொடுத்துருவாங்க, ப்ராப் கொடுத்துருவாங்க, எது வேணாலும் பேசி வாங்கிடலாம், ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சதுன்றதுல. ஸோ இன்னைக்கு ஒரு இந்தியா படம் பண்ணுறது எப்படிங்கிற அளவுக்கு அங்கே ஒரு பெரிய ப்ராக்டிஸ் கோயம்புத்தூர் ஒன்று பண்ணிடலாம். ஏன்னா அந்த டைமில் என்ன இருந்துச்சுன்னா எல்லாருமே க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணலாம் பட் வெளியே போய் ஷூட் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. அதுவும் அந்த டைம்லலாம் டிமாண்டேஷன் டைம்லாம் ஏடிஎம்குள்ளே போய் ஷூட் பண்ணுறதுல. ஸோ அதெல்லாமே ரிஸ்க்குமா இறங்க அடிச்சா பார்த்துக்கலாம் ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சுல அப்படிலாம் போய் தெரியல. அந்த டைமில் கற்றுக்கிட்டது வந்து ஒரு மாதிரி தைரியம் கொடுத்துருச்சுனால கோயம்புத்தூர் ஃபுல்லாக எல்லா பக்கம் எங்கே வேணாலும் ஷூட் ஆரம்பிச்சோம். உண்மையிலே மக்களுமே வந்து அவ்வளவு இதாக அன்பாக பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்காச்சும் போனாலும் ஷூட் பண்ணுறோன்னா வேடிக்கை பார்ப்பாங்க, என்னென்னு கேட்பாங்க. ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வந்து நமக்கு ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்க, பிஸ்கட் வாங்கி நீங்கள் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்கு மேலே நின்றுக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்புறம் இப்போது சரி ஒரு பெரிய படமாக என்ன இண்டஸ்ட்ரி எப்படி இதாகுதுன்னு சொல்லுவோம். 2.5 இயர்ஸ் கொரோனாவுக்கு முன்னாலே பிரேக் எடுத்து சென்னை ஷிஃப்ட் ஆகி ஏஸ்ட் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருந்தோம். கரெக்டாக கொரோனா யார்ட்டையும் அது ஒர்க்ஸ் திரும்ப ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அப்புறம் அவன்கிட்ட சொல்லிட்டு ஆட்ஸ் இல்லை படங்கள்லாம் போய் வந்து வேடிக்கை பார்க்க சரி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இது பண்ணிங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஒரு படமாக வந்து யார்ட்டையும் நான் ஒர்க் பண்ணல, ஆட்ஸாக ஒரு 4-5 ஆட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியில். எனக்கு அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர்.
1: அந்த படம் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும். என்னென்னா அந்த அன்னைக்கு அப்போ தான் வந்துட்டு டிரெக்டர்ஸ் பேர் பார்த்து படத்துக்கு போகிற அந்த டைம். அப்போது யூஸ்வலாக எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய மூவி பஃப் அப்படிங்கிறனால அவர்கிட்ட நான் கேட்பேன் இந்த படத்துக்கு யார் டிரெக்டர், இந்த படத்துக்கு யார் டிரெக்டர், இவருக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த விக்கிபீடியா கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பா வந்து காக்க காக்க அப்படிங்கிற ஒரு படத்தோட டேரக்டர் தான் வந்து வாரணம் ஏற்படுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓ அப்படியா நல்ல டேரக்டர் அப்படின்ட்டு நல்ல டேரக்டர் ஓகே அந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு 6 மணிக்கு ஷோ புக் பண்ணி கிளம்ப போகிறோம். அந்த அன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு ஆம்னி வேன் வச்சுருக்கோம், அந்த ஆம்னி வேன் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு போக முடியல. அப்போதான் வந்துட்டு ஓகே இந்த தியேட்டருக்கு வி ஹாவ் டு மேக் இட் ஆன் டைம் அப்படிங்கிற அந்த ஒரு ஏர்ஜ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த அன்னைக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. படம் தானே அப்படின்ட்டு இருப்போம், பட் ஆனால் படம் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கணும் போக முடியல அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி ஆங்ஜஸ் ஆக ஆரம்பிக்கும் போது எப்படியா அந்த படத்துக்கு அடிச்சு பிடிச்சி போயிடணும் அப்படிங்கிறப்போ டக் டக் டக்னு டயர்லாம் மாற்றிட்டு பஞ்சர்லாம் சரி பண்ணிட்டு கிளம்பி ஃபேமிலியோட ஓகே ஃபேமிலியோட கிளம்பி அந்த படத்துக்கு போனால் படம் ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மேக்னா சீன் வரும்போது, ட்ரெயின் சீன் வரும்போது யாரோ ஒருத்தங்க கதவை திறந்துட்டு போயிட்டாங்க. கதவை திறந்தாங்க அப்படின்னா வெளியே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழையிலேருந்து உள்ள காத்தடிக்குது. ஸோ அப்போது அங் தேட்டர் ஸ்க்ரீன்லேயும் மழை வெளியும் மழை அப்படிங்கிறப்போ லைக் நம்ம எப்படி அந்த அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போகிறதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு. ஓகே இது இந்த இந்த ஃபிலிம் வந்து நம்மளை எங்கேயோ கூப்பிட்டு போகுது என்னமோ பண்ணுது அப்படிங்கிற அந்த அந்த ஃபேசினேஷன் வந்து ஓகே லைக் இந்த மாதிரி ஒரு ஒரு ரைட்டிங் டு ஸ்க்ரீன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அதுதான் ஃபர்ஸ்ட் ஆசை. அதுக்கப்புறம் மலையாளம் ஃபிலிம்ஸ் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். மலையாளம் ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது ஆக்சுவலி அப்போ வந்து ஃபாத் ஃபசல் யாருன்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் பட் அந்த டைமில் தான் வந்துட்டு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்பைர் ஆகுது. ஸோ இந்த ஒரு ஃபிலிம் வந்து ஒரு முக்கியமான ஃபிலிம்னு சொல்லலாம், லேட்டர் சினிமாக்குள்ளே வரணும் நம்மளும் சினிமா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு.
2: சினிமா ஆசையா? எனக்கு ரொம்ப வருஷமாக இருந்தது. காலேஜ் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே ஆரம்பிச்சிது. அங்கே வரைக்கும் வரையும் ஊரில் இருக்க வரையும் ஊருக்கார பையன் ப்ராப்பர் அந்த மாதிரி தான், எதுவும் தெரியாது யார் பார்த்தா எதுக்குப்பா இந்த பையன் இப்படி இருக்கான் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ சென்னை வந்தப்பறம் லைக் மெயினாக ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ என்னென்னா சும்மா ஒரு இந்த டிபார்ட்மெண்ட்லலாம் இது ஓட்டுவாங்க லைக் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வருது, ஸோ அந்த மாதிரி நிறைய ஒட்டியிருந்தாங்க. ஸோ சும்மா ஒரு ஒரு பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் அனவுன்ஸ்மெண்ட் ஒரு பிஎஸ்சி பண்ணலாம், சும்மா ஒரு 1 minute காம்படிஷன் வந்தது. அது சும்மா எல்லாருமே ட்ரை பண்ணாங்க லைக் அது ஏதோ கவர்மெண்ட் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி தான், அது சும்மா ஷூட் பண்ணோம். அந்த டைமில் எதுவுமே தெரியாது, ஒரு ஆர்வ கோளாராக அந்த மாதிரி தான். ஒரு ஃபஸ்ட் இயர் பையன் சும்மா கேமரா எடுத்துன்னு போய் சும்மா ஒரு ஃப்ரெண்டு வச்சு அப்படி தான் ஷூட் பண்ணோம். என்னாச்சுனே தெரியல சும்மா ஒரு வாரம் கழிச்சு செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சும்மா ஷாக்கிங், அது எதுக்கு தான் இதுக்கு செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு. பட் ஆனால் லைக் எப்படி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா லைக் ஒரு மொமெண்ட் வந்து அது கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ண ஏதோ ஃபெஸ்டிவலு, ஸோ அது வந்து பாலச்சந்தர் தான் அவார்ட் பண்ண போகிறாரு. ஸோ எனக்கே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது, ஃபஸ்ட் டைம் பாலச்சந்தர் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ என்னாச்சு பாலச்சந்தர் மீட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க, லைக் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருமே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகிறப்போ சரி அது கையில் அவார்ட் வாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லைக் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, பாலச்சந்தரை பார்க்க போகிறோம் அப்படி அப்படின்னு அந்த டைமில். ஸோ அந்த அப்போ போகிறப்போ அவர் வந்து அவரால் வர முடியல அந்த ஃபங்க்ஷனுக்கு, பட் ஆனால் அவர் வீட்டுக்கே போவோம். இப்போ நம்ம வந்து அவர் வீட்லேயே போய் அவர் ஆஃபீஸ்லேயே அவார்டு வாங்கிக்கலாம். அவரால் அந்த ஃபங்க்ஷனுக்கு அங்கே வச்சுருந்தாங்க, அவர் உடம்பு சரியானாலும் அவர் வர முடியல எங்கேயோ ஒரு இடத்துல. ஸோ வீட்டுக்கே கூப்பிட்டு போகிறோம் நாங்கள். அப்போ இன்னும் எக்ஸைட்டிங் இருந்தது, வீட்டுக்கே போகிறோம் பாலச்சந்திர வீட்டுக்கு போகிறோம் அப்படி அப்படின்னு. ஸோ பாலச்சந்திர வீட்டுக்கு போய் லைக் அப்போது எனக்கு என்னன்னா அது இந்த டைமில் வந்து எதுக்கு இந்த அவார்டு எனக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு வந்து சும்மா தான் ஷூட் பண்ணோம், அது இப்போ பார்த்தா எனக்கே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் அது. பட் சும்மா ஷூட் பண்ணுறதுக்கு பட்யா இதுக்கு ஏன் இவ்வளோ, என்னென்னா என் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க சீனியர்ஸ். நான் அப்போ ஃபஸ்ட் இயர் தான், சும்மா ஷூட் பண்ணியிருந்தோம். என்னோட சீனியர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே அதை அதுக்கு இது பண்ணாங்க அந்த ஃபெஸ்டிவலுக்கு. ஸோ நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்ற ஒரு அந்த ஃபீல் இருக்குல்ல. ஸோ அந்த டைமில் அது ஆர்வ கலராக இருந்திருப்போம். ஸோ அப்போது வந்து பாலச்சந்தர் கையில் அவார்டு வாங்கின அந்த மொமெண்ட் தான் வந்து சரி ஓகே நம்ம எதுவுமே பண்ணாமலே இல்லை சும்மா ஏதோ பண்ணோம் அதுலேயே வந்து சரி இந்த அளவுக்கு ஓகே அப்படின்றனால சரி ஓகே இது மேலேயே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ தான் எனக்கு வந்து அந்த ஆசை எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு அந்த டைம் அந்த மொமெண்ட் மட்டும்தான்.
3: ஸோ எனக்கு வந்து சினிமா மேலே வந்து லைக் இன்ட்ரெஸ்ட் அது சினிமா மேலே நான் சொல்ல முடியாது, மோர் லைக் அது விஷுவல் மீடியம் மேலே வந்த இன்ட்ரெஸ்ட் மட்டுமே தான். லைக் ஐ செட் லைக் நான் காலேஜில் வந்து சும்மா நான் ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பண்ணலான்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன், அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது. அந்த ஒரு யூடியூப் பண்ணிட்டு யாரும் எனக்கு வந்து எனக்கு ஒரு எடிட்டிங் பண்ணோன்னு கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு எடிட்டிங் தெரியுமான்னு கேட்டாங்க. நான் அன்றைக்கி தான் வந்து ஒரு ஒரு வாரம் முன்னாடி ப்ரீமியர் ப்ரோ டவுன்லோட் பண்ணியிருந்தேன். எடிட்டிங் தெரியுமான்னு கேட்டாங்க, ஆ தெரியுமே எல்லாம் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணேன். லைக் தட் டைம் ஒன்லி ஐ காட் ஒன் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆஃப் லைக் டூயிங் இட். அப்போ வந்து ஃபார் மீ எனக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது அந்த ஸ்கில் அந்த கிராஃப்ட் கற்றுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. டெய்லி காலேஜ் போவோம், காலேஜில் போயிட்டு நான் தூங்குவேன், ஒன்றும் பண்ண மாட்டோம், சும்மா உட்காந்துருப்போம், லைக் யூனிட் டெஸ்ட்லாம் அழகாக ஃபெயில் ஆகிட்டு வரும். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லைக் வீட்டுக்கு வரும்போது இதை விட்டு எஸ்கேப் பண்ணுறதுக்கு வேறு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது யூடியூப் பார்க்கும்போது இந்த மாதிரி நிறையா லைக் விஷயம் இருக்கும். நிறைய அந்த மாதிரி லைக் ஃபிலிம்ஸ் பத்தின பிரேக் டவுன்ஸ், அது அதுலேருந்து ஒருத்தர் எப்படி பண்ணியிருக்காரு அதுலேருந்து கற்றுக்கலாங்கிற மாதிரி நிறையா விஷயம் இருக்கும். ஸோ அந்த ஸ்கில்லாம் நம்ம எப்படி கற்றுக்கலாம், அதை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணலாமாங்கிறது தான் வந்து லைக் நான் ஸ்டார்ட் பண்ணது. நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 3-4 மணி வரைக்கும் நான் வந்து எடிட்டிங் பண்ணுவேன், இல்லை ஏதாச்சும் கற்றுப்பேன், அந்த மாதிரி படிச்சுட்டு காலம்புற கரெக்டாக காலேஜ் போயிட்டு தூங்கிடுவேன். ஸோ அதுதான் வந்து என்னோடய ரொட்டீனாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு சினிமா பார்க்கும்போது ஐ ரியலி லைக் என்னோட ஃபேவரட் ஃபிலிம் வந்து ஜுராசிக் பார்க். ஜுராசிக் பார்க்கில் ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ வெதர் இது கரெக்டாக தப்பான்னு தெரில, பட் ஆனால் அந்த ஃபுல் படத்தில் ஒரு 6 மினிட்ஸ் தான் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸே இருக்கும், அந்த டைனோசார் வரதே 6 மினிட்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபுல் படமுமே த்ரில்லாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கில் தட் வந்து ஒருத்தவங்களை ஏமாற்றி ஒரு இதுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை அந்த வேர்ல்டுக்குள்ளே அப்படியே வச்சு லைக் அதுலேருந்து நம்ம அந்த படத்தை நான் எவ்வளோ தடவை பார்த்துருக்கேன் நான் சின்ன வயசில். ஸோ அப்படிப்பட்ட லைக் இட்ஸ் தேர் இஸ் அ பொட்டென்ஷியல் டு சேஞ்ச் ஹவு யூ லுக் அட் சம்திங் கம்ப்ளீட்லி இன் சினிமா. ஸோ ஃபார் தட் ரீசன் எனக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிச்ச மீடியமாக இருந்தது. பட் ஸோ லைக் அப்படின்னு சொல்லலாம், பேசிக்லி ஜுராசிக் பார்க்னே வச்சுக்கோங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனான படம்னு. பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் எனக்கு வந்து லைக் அந்த விஜுவல் மீடியம் வச்சு எவ்வளோ விதத்தில் சொல்லலாம், ஒரு வெப்சீரீஸாக எடுக்கலாம், ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக எடுக்கலாம், ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கலாம், மியூசிக் வீடியோ பண்ணலாம், டாக்குமெண்ட்ரி பண்ணலாம், எல்லா விஷயமே எல்லா விஷயத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் தான். பட் பேசிக்லி அது எப்படி ஒரு கான்செப்ட் நம்ம வந்து விஜுவலாக ஒரு ஆடியன்ஸ்க்குள்ளே ஆடியன்ஸ் கிட்ட காட்டி அவங்க லைக் அவங்கள ஐதர் ஒரு ஜேர்னியில் கூட்டிகிட்டு போகிறது இல்லை அவங்க மைண்டை மாற்றுறது தான் வந்து எனக்கு பிடிச்ச அதில் என்னோடய ஃபேவரட்டான ஒரு விஷயம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதில் வந்து வர கிராஃப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், லைக் ஆர்ட் டிரெக்ஷன், காஸ்ட்யூம், கலர்ஸ், எடிட்டிங், கலர் கரெக்ஷன், ஆல் ஆஃப் தட் வந்து லைக் என் டு என் நம்ம அதை எப்படி நம்ம பண்ணலாம், அதை எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம், ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாக எப்படி காட்டலாம்ங்கிறதுல வந்து தட்ஸ் பேசிக்லி த என்டையர் பேஷன் ஆஃப் இட், ஆஃப் லைக் ஜஸ்ட் வாண்டிங் டு யூனோ ஷோ சம்திங் பியூட்டிஃபுல்லாக ஒன்றத்தை எப்படி காமிக்கிறதுன்னு. ஸோ அதில் தான் என்னோட இன்ஸ்பிரேஷனே மோர் லைக் இந்த கிராஃப்ட் ராதர் தென் லைக் அஃப்கோர்ஸ் நிறையா வந்து ஃபில்ம் மேக்கர்ஸ் எனக்கு லைக் எப்படி சொல்கிறது இன்ஸ்பைரிங்காக இருப்பாங்க. அனுராக் கஷ்யப் இஸ் வெரி இன்ஸ்பைரிங், வெஸ் ஆண்டர்சன் இஸ் வெரி இன்ஸ்பைரிங், நிறையா பேர். பட் அவங்கக்கிட்டேருந்து ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுறாங்க, எல்லாமே வேறு வேறு மாதிரி ஸ்டைல்ஸ். அப்படின்னா எப்படி வேணாலும் சொல்லலாம், அதில் அவ்வளோ எக்ஸ்ப்ளரேஷனுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு பண்ணுறோங்கிறது வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம். தட்ஸ் வாட் தட் வாஸ் மை இன்ஸ்பிரேஷன்.
4: இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் ஆன் ஸ்க்ரீன் தெரியறவங்களுக்கு மட்டும்தான் பீப்புள் கிட்டேருந்து அப்ரிசியேஷன் வருது. பேக்ராப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆப்வியஸ்லி அவங்க டீம் கிட்டேருந்து மட்டும்தானே அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு பெஸ்ட் அப்ரிசியேஷன் உங்கள் ஜேர்னியில் அப்படின்னா எது சொல்லுவீங்க?
5: எனக்கு இந்த டீம் வந்து ரொம்ப புதுசு, இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ண கொஞ்ச நாளே வந்துட்டு எனக்கு ஸ்க்ரீன் பிளே டிராஃப்ட் பண்ணுற வேலை இருந்தது, அது போயிட்டு இருந்தது. அப்போது வந்து சினாப்சிஸ் வந்து எழுதித்தர சொன்னாங்க. ஸோ நான் வந்துட்டு உட்காந்து எழுதிருந்தேன். ஸோ அது ஆக்சுவலி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நீ ரொம்ப நல்லா எழுதுற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பாராட்டு ஃப்ரம் மை டீம். ஸோ அது எனக்கு கொஞ்சம் அவங்க நல்லா எழுதுற அப்படின்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது.
1: ஸோ என் டீமில் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, ஒன்று வந்து நாகேந்திரன் ஒருத்தர், யோகி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர். யூஸ்வலாக ஃப்ரேமில் ஏதாவது செட் பண்ணும்போது நம்ம கேட்போம் இல்லையா, ஆனால் இது வைக்கட்டுமா, இது வச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு உனக்கு என்ன தோணுது வை நீ வைக்கிறதான் ஃப்ரேம் அப்படின்றவாங்க. நான் கரெக்டாக ஷார்ட் போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ப்ராப்போ இல்லை ஏதோ ஒரு பின்னாடி கேலண்டர் இருக்கும், அது டேட் மாற்றுறது அந்த மாதிரி குட்டியாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு ஷார்ட் போயிடுவேன், கரெக்டாக ரோல் அமுக்கிறதுக்கு முன்னாடி நான் மாற்றிட்டு வந்துடுவேன். பண்ணதுக்கப்புறம் இவங்களை பார்ப்பேன், இவங்க ரெண்டு பேரும் கண்ணாலேயே சூப்பர் அப்படின்வாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஃபயராக ஒர்க் பண்ணுறதுக்கு இது பண்ணும். அது அந்த மாதிரி குட்டி குட்டி பாராட்டு தான், அது யாரும் பெருசாக பாராட்ட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியானதான்.
3: எனக்கு வந்து இப்போ ஒர்க் பண்ண படம் மாறால ஒரு நாள் ஊட்டியில் ஷூட் பண்ணிருக்கோம். அன்றைக்கி வந்து எல்லாருமே லைக் லேட்டாக ஆரம்பிச்சிருச்சு, லைக் லைட்டிங்லாம் பண்ண டைம் எடுத்தாங்க. ஆனால் லைக் ரொம்ப டைம் கிரன்ச்சில் வந்து ஒரு 10 பேர் ஒரு டின்னர் டேபிளில் உட்காந்துருக்காங்க. அதுக்கான வந்து காஸ்டியூம்ஸ் கொடுக்கணும் அவங்க எல்லாருக்குமே, அது இன்னும் டிசைடே ஆகலை லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு. டிரெக்டரும் அவர் வேற ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு, எப்படி வந்து சீன் எப்படி பண்ண போறோம், அவங்களுக்கு என்ன சொல்றதுங்கிற ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு. ஸோ அந்த நேரம் வந்து என்னை கூப்பிட்டு வந்து நீ போய் நீ நீ என்ன வேணாலும் வச்சுக்கோ, உனக்கு என்ன கலர் தோணுதோ வச்சுக்கோ, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சீன், ஐ திங்க் லைக் நீங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அந்த சீன்ல வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன கலர் சொன்னாலும் போட்டுக்கோங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த நேரம் நான் போயிட்டு லைக் காஸ்டியூம் அசிஸ்டன்ட்ஸ் கிட்ட போயிட்டு எனக்கு பிடிச்ச கலர்ல வந்து எல்லாத்தையும் நான் வச்சு ஸ்டைல் பண்ணி விட்டு எல்லா லைக் எல்லாருக்கும் காஸ்டியூம் கொடுத்தாச்சு. அது ஃப்ரேம் வச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் லைக் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்போ வந்து டிரெக்டர் என்னை கூப்பிட்டு இது வந்து

0: எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கலர்ஸ் ரொம்ப செட் ஆயிடுச்சு, லைக் செமையா இருக்குன்னாரு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து பார்த்துருக்கோம், நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் செட் பண்றோம், அதுக்கு மூட் கிரியேட் பண்ணோம்னா அந்த கலர்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணிருக்கோங்கிறது வந்து அவருக்கு எனக்கு ஒரு நல்ல வேலிடேஷன் கொடுத்தாரு. ஸோ தட் வாஸ் லைக் நைஸ் அப்ரிசியேஷன் ஃப்ரம் ஹிம். தட்ஸ் ஆல்.
1: வாவ், கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க.
2: ஸோ அப்ரிசியேஷன் கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து தாராள பிரபு நான் ஒர்க் பண்ணேன், அந்த படம் வந்து ஒரு ரீமேக் படம்தான், விக்கி டோனர் அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக். ஸோ அது லைக் ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ்லேயே வந்து எங்களுக்கு லைக் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, லைக் அது எல்லாருக்குமே பார்த்த படம் தான், அது நேஷனல் அவார்டு வாங்கின படம் ஹிந்தியில். பட் ஆனால் அதுலேருந்து நம்ம என்ன மாற்றி சொல்ல போகிறோம், லைக் இந்த நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ன சொல்ல போகிறோன்ற கதையில் நிறைய மாற்றோம். அதை தாண்டி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுறப்போ விவேக் சார் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. அவர் ஸ்கிரிப்டில் ஒன்று இருக்கும், அவர் லைக் ஃப்ரேமில் வந்து நின்னும் போது வேறு ஏதோ இஷ்டத்துக்கு ஆட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு லைக் படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, லைக் படம் ஃபுல்லாக வந்து அவர் அங்கங்கே பாட் பாடிட்டே இருப்பார், லைக் அந்த மாதிரி ஒரு மேனரிசமாக அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார் ஒரு இதில். ஸோ அந்த மேனரிசம்லாம் வந்து லைக் அந்த பாட்டு பாடுற அந்த விஷயம், லைக் ஒரு சீன் முடிஞ்சோம் அப்பப்போ ஏதாவது பாட் பாடிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நான் தான் லைக் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து டைரக்டர் வந்து இதையே நம்ம படம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, லைக் அந்த மாதிரி சீன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் பாட்டு தேவையோ, சும்மா அவர் பாடினாலே ஒரு செம்மையாக இருக்கும், லைக் அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும், ஷூட் பண்ணும் போதே இன்ட்ரெஸ்டிங் எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டே இருக்கும்போது லைக் அந்த அப்ரிசியேஷன் தான் வந்தது, லைக் இது இதனால லைக் ஒரு மாதிரி நல்லா இருக்குது அவரோட இது, அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து நல்லா இருக்குது, லைக் இது அவர் பண்ணுறது நல்ல அப்படின்னு ஒரு நாள் டேரக்டர்
3: சொன்னார். அயலான் படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிருக்கோம். கிளைமேக்ஸ் வந்து லாஸ்ட் டே இன்றைக்கி பேக்கப் ஆக போகுது அப்படின்னா, லாஸ்ட் 24 hours கண்டினியூஸாக ஷூட் பண்ணிருக்கோம். 24 hours ஷூட் பண்ணுறதுனால ப்ரீவியஸ் டே தூங்கலை, எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறனால எல்லாருமே வந்துட்டு ரொம்ப டவுனாக இருக்காங்க. இப்போது என்னென்னா காலையில் விடிஞ்சிருச்சு, விடிஞ்சப்போ இப்போ நாங்கள் வந்து மடகாஸ்கரில் நடக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆஃப்ரிக்கன் செட்டப்பில் ஷூட் பண்ணுறோம். அதுக்கு வந்து எஸ்ஆர்எம் காலேஜில் படிக்கிற சில ஆஃப்ரோ அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க நடிக்கிறதுக்கு, காஸ்ட்யூம்லாம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா அவங்களுக்கு காலையில் 8 PM எக்ஸாம், 8 PM வந்து அவங்க காலேஜ் போகணும். இப்போ வந்து 6 PM ஆகிட்டு விடிஞ்சிக்கிட்டு இருக்கு, நாங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் பண்ண அழுக்கெல்லாம் வச்சு நாங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் இன்னும் நாங்கள் ஷூட் முடிக்கல, இன்னும் அவங்கள வச்சு நான் எடுக்கிறது நிறையா இருக்குது, எல்லாருமே லோவாக டவுன் ஆகிட்டதுனால ஷூட்டே ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு. அப்போது இந்த டப்புன்னு இந்த ஆங்ஸைட்டி கிக் ஆச்சுன்னா நம்ம வந்து ஸ்பீடாக ஓடுவோம்ல, அந்த மாதிரி நான் எல்லாரையும் வந்து ரஷ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒருத்தம் என் சவுண்ட் மட்டும் தான் கேட்டிருக்கு. நான் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து பிரபுன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர், அந்த மாஸ்டர் வந்து சூர்யா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக வேலை கொடுத்துட்டு இருந்தார். வேறு யாருமே எல்லாம் போயிட்டு உக்காந்துட்டாங்க, ரொம்பவே அது பாடி ஒத்துக்காது அந்த மாதிரி ரொம்ப இதாகிட்டாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு என்ன காஸ்ட்யூம்லாம் கழட்டி போட்டு நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு எக்ஸாம் டைம் ஆச்சு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போனவங்களை வந்துட்டு திருப்பி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவங்கக்கிட்ட அவங்களுக்கு பெருசாக இங்கிலீஷும் தெரியல, ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சைகையில் பேசி அவங்க ஒவ்வொருத்தரையும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அது என்னென்னா எல்லோரும் ஓடணும், ஃபேக்ட்ரியில் பாம்பு அடிக்கிற மாதிரி சம்திங், எல்லோரும் வந்து தெரித்து ஓடணும், தெரித்து ஓடி அப்படியே செட்டை விட்டு வெளியே ஓடிட்டாங்க. ஸோ யாருமே வரல. ஸோ அந்த மாதிரி செஷன் எல்லாரையும் பேசி கூட்டிகிட்டு வந்து பண்ணி வச்சதில் வந்துட்டு என் டீமில் இருந்து அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் சைட்லேருந்து எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. அது வந்து அது திருப்பி படம் ரிலீஸ் ஆகும்போது படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் அது. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் வந்து அன்றைக்கி பண்ணேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது ரொம்ப அக்னாலஜிக்கான விஷயம், தோ அது பெருசாக நிறைய பேர் பாராட்டலைனாலும்.
1: கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் உங்கள் ஞாபகம் தான் வரும்.
4: ஸோ அமேசிங் சுஜித். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, கம்பேரிட்டிவ்லி மேல் டேரக்டர்ஸை விட மற்ற ஜெண்டர் டேரக்டர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க, அண்ட் அதை விட லெஸ் நம்பரில் தான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க, மற்ற ஜெண்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ். அதோட மெயின் ரீசனாக என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மேல் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்னால் அவங்க ஓடி வேலை செய்வாங்க, ஏன் எங்களுக்கெலாம் கால் இல்லையாங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதுதான் மெயின் இதுவே, இந்த மாதிரி நிறையா வந்து லைக் அவுட்டோர் போகணும், லொக்கேஷன் போகணும், நிறையா இடத்துக்கு போகணும், லொக்கேஷன் ஸ்கவுட் பண்ணணும், லைக் செட்டில் வந்து ஏதாச்சும் இல்லைனா ஓடி போய் எடுக்கணும், நிறையா ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கும். அதனாலே வந்து ஓகே ஃபிசிக்கல் ஒர்க்னா நம்ம யாரை பார்ப்போம், ஒன்லி மென் அவங்க தான் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் மைண்ட் செட், நாட் ஜஸ்ட் இன் ஃபிலிம், இன் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் தட்ஸ் த ஜென்ரல் இது. ஸோ ஆப்வியஸ்லி தட் சேம் ப்ரெஜடிஸ், அதே எப்படி சொல்கிறது, அதே தாட் ப்ராசஸ் அதெல்லாமே ஃபிலிம்லேயும் தான் இருக்குது. ஸோ சேம் வே அவங்க ஃபீமேல் லேடிஸ்னா ஓகே அவங்க வந்து அவங்கள வச்சு நம்ம ஃபுல் லைக் அவங்கள எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. லைக் ஐ டோன்ட் நோ, அவங்க வந்து இது எப்போவுமே இருக்கிற பிரச்சனை தான். ஜென்ரலாகவே செக்ஸிஸ்ட் தான் நிறைய பேர் பேசுவாங்க. ஒருத்தர் என்கிட்ட வந்துட்டு ஜென்ரலாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், லைக் ஒரு டீமாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, மற்ற லேடிஸ்லாம் பேசுகிறாங்க, எங்கெங்கே ட்ராவல் பண்ணியிருக்கோம்னு. நான் வந்துட்டு நான் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன், நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன்னு. அவங்க வந்து இல்லை இல்லை, நீங்கள் ட்ராவல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்டாக தான் போயிருப்பீங்க. எனக்கு மைண்டில் வந்து டே நீ யாரா, நான் டூரிஸ்டாக போனேன்னா ட்ராவலராக போனேன்னான்னு கேட்கறதுக்கு தான் இருக்கும். பட் அவங்க அந்த மாதிரி பேசுவாங்க. அது பேசிக்லி என்னன்னா லைக் அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்கிறதுமே ஒரு விஷயம். லைக் இதை விட்டுட்டு நம்ம வந்து மற்றவங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, லைக் ஃபீமேலாக லைக் இருந்தால் அவங்க வந்து லைக் அவங்களாலையும் பண்ண முடியுங்கிறது அந்த தாட்டே அவங்களுக்கு நிறைய பேருக்கு வரவே வராது. ஸோ அதனாலே அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இதுவாகவே வேணாம் அப்படின்னு அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. பட் தட்ஸ் ஆக்சுவலி த மெயின் ரீசன். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸாக அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம மேல் லேடிஸ் தான் ஹையர் பண்ணோன்னு அவங்கள வச்சு ஈஸியாக முடிச்சிடலாங்கிறது வந்து ஒரு மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்னாலே வந்து அவங்க ஹையரே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனாலேயே ஹையர் பண்ணுறது ரொம்ப கம்மியான இது. அஃப்கோர்ஸ் ஃபீமேல் டிரெக்டர்ஸ், வி வாண்ட் மோர் ஃபீமேல் டிரெக்டர்ஸ் டு கம் ஸ்லோலி. வி ஆர் லைக் நிறையா பேர், வி ஹாவ் மோர் ஃபீமேல் டிரெக்டர்ஸ் தீஸ் டேஸ். லைக் ஐ மீன் த நம்பர் வந்து நாட் ஈவன் கம்பேரபிள். ஃபீமேல் டைரக்டர்ஸ் கவுண்டபிள் நம்பராக தான் இருப்பாங்க, நம்ம ஒரு 10 கவுண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் டெஃபினெட்லி லைக் நிறையா பேர் சேஞ்ச் ஆகிட்டு வந்து லைக் சேஞ்ச் ஆகிறாங்க. அதை பற்றி நான் ஆஸ் இன் நியூ பீப்புள் ஆர் ஜஸ்ட் என்டரிங் நவ். பட் ஜென்ரலாக அவங்க வந்து வி ஹாவ் டு ஃபைட் ஃபார் இட். யூ நீட் டு ஃபைட் ஃபார் லைக் யோர் பிளேஸ் இன் ஃபிலிம், அதர்வைஸ் யூல் நாட் கெட் ரெக்கக்னைஸ்ட் தட் ஈஸிலி.
5: இல்லை ஒரு சம்பவம் என்னன்னா, போன வருஷம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட் வேனில் வந்து ஒட்டியே வச்சுருப்பாங்க, நோ ஃபீமேல், பெண்கள் வந்து மேலே வண்டிக்குள்ளே ஏறக்கூடாது அப்படின்னு ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸோ போன கொரோனாக்கு 1 இயர் பேக் தான் வந்து பிசி சார்லாம் அதுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பேசி அதை அப்படி இருக்கக்கூடிய, ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்று பொண்ணுங்க வந்தாலே பிரச்சனையாகும் அப்படிங்கிற ஒரு இருக்கு. ஸோ அது மைண்ட் செட் தான் வச்சுக்கங்களேன். பட் நான் என்ன பர்டிகுலாக சொல்கிறேன், சினிமோட விசைடில் நீங்கள் லைட் டியூன் வேன்குள்ள வந்து பெண்கள் ஏறவே கூட எழுதி வச்சு ஒட்டியே வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு இது என்னன்னா ஒரு ப்ரிவிலேஜ் அனுபவிச்ச ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல மேல், அது இது இல்லை. நம்ம சினிமாக்குள்ளே இன்னைக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுபோல் எல்லா இண்டஸ்ட்ரி மாதிரி இதுன்னு வச்சுக்கங்களேன், சமூகத்தில் எல்லா இடங்கள்லையுமே ஆண்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரிவிலேஜ் அனுபவிச்சு அங்கே வந்து அழகாக சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இன்னொருத்தங்க வர்றது அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று நமக்கு கீழே இருந்த ஆட்கள் வர்றதுங்கிறது ஒரு கேஸ்டிஸ் மெட்டாலிட்டி வச்சுக்கோங்களேன். ஏன் ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னா, நான் அனுபவிச்சு கொண்ட ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இன்னொருத்த, ஆனால் அவனுக்கும் அந்த இடம் இதமாக இருக்கும். ஆனால் எப்படி வந்து அவங்க வரலாம், அதுவும் எனக்கு கீழே இருந்த ஆள் எப்படி வரலாம் அப்படிங்கிறதுக்குல்ல, இது யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு வந்து வேற வேற காரணங்கள் சொல்லுவாங்க, பொண்ணுங்க வந்தால் அது அவங்கள இது பண்ண முடியாதியா அப்படிம்பாங்க. அப்புறம் அதான் இப்போ எப்படி சொல்றது, மேல் அதிகமாக இருப்பாங்க. இப்போ அவுட்டோர் ஷூட் போகிறோம், இவங்க சொன்ன அவுட்டோர் ஷூட் போகிறோன்னா அவங்க மட்டும் இது பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்குல ஒரு கான்சியஸ் வேணும்னு சொல்கிறோம் அவங்களுக்கு. ஆமாம், இப்போது 50 பேர் இருக்காங்கன்னா 48 மேல் இருக்காங்க, 2 ஃபீமேல் தான் இருக்காங்க. இப்போ வெளியே சொல்கிற மாதிரி தான், இப்போது 48 பேர் ஒழுங்காக இருக்கணும்ல, 48 பேர் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, அதனால நீ வந்து வர வேணாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா டேரக்டர்ஸ்க்கும் யூனிட்லேயுமே அவங்க ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, அவங்கள வந்து ஐயோ முதல்ல விடிங்க அமைதியாக இருங்கயா, அப்புறம் அது அதிகமானதுக்கு பண்ணுறதுல மேலோட இன்செக்யூரிட்டி தாங்க. போட்டிக்கு யாரும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, தோணும் போட்டிக்கு வந்துட்டா எதுக்கு தேவையில்லாமல் போட்டி, நம்மளே இருந்துட்டு போனாங்கிறதுல. ஸோ இதை தான் வேற வேற வார்த்தைகளாக வேற வேற எல்லா பக்கமாக ஒழிச்சிட்ருக்குன்னு எனக்கு.
3: எங்கள் செட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் செட்டில் 300 பேர்ல வந்து காஸ்ட்யூம் சைடில் இருந்து மட்டும் 2 ஏடிஸ் வருவாங்க, ஏசிஸ் சாரி அசிஸ்டன்ஸ் வருவாங்க, அவங்க 2 பேர் மட்டும்தான். இப்போ நான் காஸ்ட்யூம் பார்த்ததுனால ஆப்வியஸ்லி அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். இப்போ நான் அவங்க கூட பேசுறது இருக்குல்ல, என்னையே வந்து ஏ என்னடா பொண்ணு கூடலாம் பேசுகிற அப்படின்னு, இதெல்லாம் வந்து எப்போ தெரியுமா அவங்க ஸ்கூலில் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸ்கூலில் யாராவது ஒரு பொண்ணு கூட பேசினோம்னா நம்மளை வந்து டீஸ் பண்ணுறது இருக்குல்ல, ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு வேலை பார்த்துட்ருக்கோம், அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஓப்பன் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்ருக்கும் போதும் அதை பண்ணுறது ரொம்ப சின்ன புள்ளத்தனமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற அந்த வேறு மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதுருக்குல்ல, அது இப்படியாக யூஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே வந்து ரொம்ப இன்செக்யூராக இருக்கும். நான் அவங்கக்கிட்ட அவங்க வந்து என்கிட்ட ஏதாவது காஸ்ட்யூம் வந்து காட்டிட்டு இது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி கேட்டுட்ருப்பாங்க, நம்ம அப்புறமேட்டு பேசிக்கலாங்க இப்போ வேணாங்க அப்படின்னு வந்து சத்தம் இல்லாமல் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கே வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை பண்ணுறது வந்து யாரோ லேபர்ஸ் கிடையாது, எல்லாமே டாப்பில் இருக்கிற ஹெச்ஓடிஸ் அவங்க பண்ணுறது தான் வந்துட்டு ரொம்ப எரிச்சலாக இருக்கு. ஸோ
0: அண்ட் ஒன் மோர் திங் டு ஆட், நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு கெரியர் பிக் பண்ணுறோன்னா லைக் அதுக்கு வந்து ஓ யுவர் அ கேர்ள் அதனால நீ இது பண்ணுங்கிற மாதிரியே நிறையா வீட்டில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுலேயே வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து அடிபடுறது தான் லைக் ஃபில்ம். ஸோ வந்து ஒரு ஒரு பொண்ணாக நம்ம வீட்டில் போயிட்டு நான் ஃபில்ம் பண்ண போகிறேன், நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறேன், நான் இந்த மாதிரி படம் எடுக்க போகிறேன், இந்த மாதிரி மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியில் நம்ம போகிறேன்னு சொன்னாலே அதெல்லாம் உனக்கு எதுக்கு, அதெல்லாம் வேணவே வேணாம் சும்மா உட்காருன்றவாங்க. ஸோ அதுவே ஒரு ஃபஸ்ட்டு இது வை நோபடி வந்து லைக் ட்ரை பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணுறவங்களே ரொம்ப கம்மியான பேர், அதில் வந்து ட்ரை பண்ணி சக்சீட் ஆகிறவங்க இன்னும் கம்மியானது. ஸோ அதில் வந்து அந்த ப்ரெஜடிஸ் வந்து வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கிறது தான், அது நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு ஃபிலிம் செட் போகிறோன்னா அவர் சொல்கிற மாதிரி 300 பேர் இருப்பாங்க, அந்த 300 பேரில் வந்து மேக்ஸிமம் ஒரு 2 காஸ்டியூம் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, அவங்க பொண்ணுங்களாக இருப்பாங்க. மற்றது எல்லாருமே லைட் மேன், டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட், சினிமடோகிராஃபி டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லவே வேணாம், எல்லாம் பசங்க தான் இருப்பாங்க. ஸோ அதனாலே வந்து அங்கே நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஒரு மானிட்டரி இல்லை ஒரு கெரியர் வைஸ் ஒரு அன்சர்டனிட்டி ரிஸ்கை விட யாரோ நம்மளை ஹார்ம் பண்ணிடுவாங்களோங்கிறது ஒரு ரிஸ்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு போகிறது வந்து டெஃபினெட்லி அது கஷ்டமான விஷயம், எல்லாருமே பண்ணோன்னு நான் சொல்ல, பட் அது ஆப்வியஸ்லி அந்த ஒரு ஹாஸ்டைல் என்வாயன்மெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம எதுக்கு போய் கஷ்டப்படணுங்கிறதுமே ஒரு பெரிய இது. ஸோ அன்லெஸ் நம்ம ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி லைக் இஃப் எவ்ரிபடி லைக் ஒரு அக்செப்டிங்காக நம்ம எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா நம்ம போயிட்டு ஷைன் ஆகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எவ்வளோதான் நான் நம்மளும் போயிட்டு வந்துட்டு எனக்கு வேலை கூட வேலை கூட வேலை கூட நான் போய் கற்று முடியும், அவங்களா கேட்கணும் லைக் நம்மகிட்டே ஒரு திறமை இருக்குன்னு அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி நம்மளை கூப்பிட்டா தென் டெஃபினெட்லி த இண்டஸ்ட்ரி வில் பி இன் லைக் மச் சேஃபர் ஹேண்ட்ஸ் தேன் இட் இஸ் நவ்.
3: ஸோ இது வேறு மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போது ஃபீமேல் லேடிஸ் வேணும்னே சில பேர் கேட்பாங்க. எதுக்கு கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஹீரோயின்ஸோட பேசுகிறதுக்கு, ஹீரோயின்ஸோட காஸ்ட்யூமை கரெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்டர் இருக்குது. அந்த மாதிரி எங்கள் படத்துக்கும் வந்துட்டு ஒரு ஃபீமேல் லேடி வேணும், அப்போ தான் பேலன்ஸ் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை கூப்பிட்டாங்க. அவங்க வந்து ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 week த்ரூ அவுட் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஷூட் மறுநாள் ஷூட் அப்படின்னா லாஸ்ட் நைட் அவங்க வந்து ஃபோன் பண்ணிட்டு வேற ஒரு ரீசன் சொல்லிட்டு மெடிக்கல் ரீசன் அந்த மாதிரி எதுவும் சொல்லிட்டு வரல அப்படின்ட்டாங்க. பட் ஆக்சுவலி என்னென்னா, அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறக்கு அவங்களுக்கு பிடிக்கல, இதுதான் ஆக்சுவலி உண்மை. பட் அது அவங்க வேறு மாதிரியான ரீசன் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா அவங்க வேறு வேறு இடங்களில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களே நம்மளே கூப்பிட்றனாலும் அவங்களுக்கான அட்மாஸ்ஃபியரை கொடுக்குறதுன்ட்டுருக்குல்ல, நம்ம என்ன மாதிரியான வைபை எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மேல் டாமினன்ட் சொசைட்டியில் இருக்கிறனால நம்ம இந்த ஜோக்ஸ் போடுறது, ஏ ஜோக்ஸ் போடும்போது சில டிஸ்கஸ்டிங்கான சில ஜோக்ஸ் போடுறதுலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள், ஜென்ரலாக 4 விஷயம் பேசும்போது அதில் பொலிட்டிக்கலாக ஃபீமேல் எந்த இடத்துல வச்சு பேசுகிறோங்கிற அந்த துணியிலே வெளிப்பட்டுரும். இதெல்லாம் தான் வைப்ஸ், இதெல்லாம் வச்சுட்டு தான் ஒருத்தங்க டிசைட் பண்ணுறாங்க ஆக்சுவலி. ஸோ அதுவுமே கூப்பிட்டு அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் அது.
5: இன்னொன்று, இப்போது இல்லை பெண்கள் செட் ஆக மாட்டாங்க நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்கிறது ஒன்று, பட் அவங்களே வந்து நான் அதுக்கு செட் ஆக மாட்டேன் இந்த வேலைக்கு அப்படின்னு நம்ப வைக்கிறது வேலை பார்க்கறதுல, அது அது புதுசாக வர மேல்னாலுமே புதுசாக வர சின்ன பையன் பொடினு வச்சுங்க அந்த செட்லேயே வந்தால் கம்மியாக இருக்காங்கன்னா மேலக்கு அவன் அதிகாரத்தை பயன்படுத்திருக்கல, அவன் கான்ஃபிடன்ஸ் உடைப்பாங்க. அவனுக்கே எவ்வளோ என் ஃப்ரெண்ட்ஸே வந்து செம்ம டிப்ரெஷனுக்கு போய் நம்மளுக்கு இந்த வேலை செட்டே ஆகாதோ அப்படின்லாம் போய் ஒஸ்டான சுச்சுவேஷன்லாம் போயிருக்கான்னு வச்சுங்களேன். ஸோ அதாவது ஒரு மேலே அவனுக்கு அவ்வளோ ப்ரிவிலேஜ் இருக்கு, அவன் வந்து ஒரு 2-3 மாதம் ஒரு 6 மாதம் 1 வருஷமே அவன் வந்து சர்வை பண்ணல, வீட்டுக்கு காசு கொடுக்கல அப்படின்னாலும் அவனை பார்த்துக்கிறான் நல்லா இருக்கு. ஆனால் அவங்களே வந்து முன்னே பண்ண மாட்டோமோங்கிற எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கெல்லாம் போய் அப்புறம் சில பேர் போயிருக்காங்க, இது எனக்கு வேலையே வேணான்ட்டு போயிருக்காங்க. சில பேர் அப்புறம் ஒரு இடத்துக்கு போய் திரும்பவும் ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பெண்களுக்கும் போது இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த அந்த ப்ரிவிலேஜ் உங்களுக்கு கிடையாது. வீட்டில் எடுத்தவொடனே கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சிருப்பாங்க, அங்கேருந்து தாண்டி தான் இங்கே வந்திருப்பாங்க, அப்புறம் ஃபினான்சியல் சிக்கல்களாக இருக்கும், இதுக்கு நடுவில் இந்த வேலைகளை பார்ப்பாங்க. நேரடியாக சொல்ல மாட்டாங்க, ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சாதாரணமாக அவுட்டோர் ஒன்று கூப்பிட்டு போக மாட்டோம் அப்படிங்கிறதுல அது 1000 questions அவங்களுக்கு ரைஸ் பண்ணும். நம்மளுக்கு இவங்க கேட்டால் அப்படி ஒரு வெளியே எக்ஸ்டர்னல் பிரஷர் சொல்லுவாங்க. ஆனால் யோசிக்கும் போது நம்ம அதுக்கு பொட்டன்ட் இல்லையோ அப்படிங்கிற இடத்துலேருந்து ஆரம்பித்து வேற வேற வரணும்னா ஒன்று தோணும். அப்புறம் சில நேரங்களில் அப்யூசஸ் நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது சொல்ல முடியாது. அது நிறையா பேர் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே வந்து அவங்க ஒரு திட்ட வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அசிஸ்டண்டாக இருப்பாங்க, அதுக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்காது, பட் டீமில் வேற யாரும் ஒன்று பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கிறேன். ஆனால் இதை போய் நான் சார்ட்ட சொன்னால் இதனால தான் பொண்ணுங்க இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். இப்போ நான் டேரக்டராக இருக்கேன்னு வச்சுங்களேன், என்னோட அசிஸ்டன்ஸ் இருக்கானா அவங்களுக்கு ஒரு செட்டில் இருக்கிற மரியாதையிலேருந்து எல்லா விஷயங்களும் நான் ஒரு டேரக்டராக பொறுப்பிடுறேன். என் வேலை நான் படம் பண்ணுறேன் வேலை பார்க்க வந்திருக்காங்க மட்டும் இல்லாமல் அவங்கள பொறுப்பெடுத்து செய்யணும்ல. ஸோ இங்கே முதல்ல மேல் லேடிஸ்க்கு எடுத்துக்கு பெண்களுக்கும் போது ஆல்ரெடி அவங்க மைண்டுக்குள்ள ஒரு இது இருக்கு, அந்தாலே பிரச்சனை தான் அப்பா இருக்குல்ல. இப்போ ஒரு பையனுக்கு அந்த பிரச்சனை நடக்குன்னா கூட போய் சண்டை போடுற சில பேர் இருப்பாங்க, எப்படி என்னோட அசிஸ்டன்ட் நீ அவனை எப்படி இப்படி நடத்தலாம், இப்படி ட்ரீட் பண்ணலாம், அவங்ககிட்ட இப்படி எப்படி சொல்லலாம், அவன் எப்படி சம்பளம் கம்மியாக கொடுக்கலான்னு கேட்பாங்க. பொண்ணுன்னு வரும்போது எடுத்தோடனே இது மாதிரிலாம் பிரச்சனை வருவியா, அதுக்கு தான் வேணான்னு சொல்றதுங்கிற இடத்துக்கு போயிடறாங்க. ஸோ ஒரு பொண்ணு அப்யூஸை ஃபேஸ் பண்ணும்போதுமே இல்லை சாட்டர் அது வந்து நான் சொன்னேன் அப்படின்னா இந்த இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணல, ஸோ அவர் வேணான்னு சொல்லுவார் இல்லை வேற இந்த இது பண்ணுவார் அப்படிங்கும் போது அதை மறைச்சிடுறாங்க. அது வேற ஒரு லெவலில் ப்ரெஷர், அது அப்புறம் வேலையை விட்டு அவங்களே இல்லை இது நமக்கு செட் ஆகாது போகலன்னு அவங்களே. எனக்கு தெரிஞ்ச நிறையா ஃபீமேல் ஏடிசிஏசி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லுவோம், அவங்க இதாக வாங்க மறுபடியும் ஊரில் போய் வேலை வளர்ந்துருப்பாங்க, வேங்க வாங்க வேறு வேலை ஒர்க் பண்ணுவாங்க இல்லை அவங்கள்ட்ட ட்ரை பண்ணுவாங்க, இவர் இல்லைனா ட்ரை பண்ணுவோம் அவங்க சொல்கிற எனக்கு அந்த வார்த்தை எனக்கு நம்ம அந்த மைண்ட் செட் சீக்கிரம் போயிடுவோம்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போய் தான் எனக்கு நம்ம செட் ஆகாத ஒரு ஸ்டேஜ் எடுப்போம் இருக்குல்ல. அவங்க எல்லாருமே இல்லைங்க எனக்கு அது செட் ஆகாதுங்க, நம்ம திரும்ப இல்லை உங்களுக்கு புரியாதுங்க, புரிஞ்சுக்க முடியுது பட் அவங்கள தெரியல அந்த எக்ஸ்ட்ரீம் போனதுக்கப்புறம் திரும்ப நம்மளை எப்படி அவங்க உள்ளே கொண்டு வருதுன்னு தெரியல. அது அந்த பொறுப்புல அதிகாரம் இருக்கிற ஆட்கள் இருக்காங்களா அவங்களுக்கு அந்த கான்சியஸ் வேணும் அவங்க கொஞ்சம் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு தான்.
4: ஸோ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆர் எல்ஸ் சினிமாவில் அசிஸ்டண்டா ஒர்க் பண்றவங்க கிட்ட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்கும், அதை சுஜித் அவங்க சொன்ன மாதிரி மேல இருக்கவங்க எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா அதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல எப்படி பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அசிஸ்டன்ட்ஸ்க்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு அந்த செட்டுனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா டைரக்டர்ஸ் அண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டா இருக்கவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க?
6: சினிமா இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஜெண்டர் இன்க்ளூசிவாகவும் இல்லை குவேர் இன்க்ளூசிவாகவும் இல்லை, மென்டல் ஹெல்த் இண்டிவிஜுவல்ஸ் மென்டல் ஹெல்த் கண்டிஷன் உள்ள இண்டிவிஜுவல்ஸ்க்கும் இன்க்ளூசிவாக அது இல்லை. லைக் எனக்கு உள்ளுக்குள்ள டீமுக்குள்ள வந்த உடனே கிடைச்ச ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னா

0: அவங்க நம்ப விரும்புகிற, அவங்க நம்ப வைக்கப்பட்டிருக்கிற, அவங்க நம்ப ஆசைப்படுற விஷயங்கள்ல இருந்து மட்டும்தான் கதை பண்ணுவாங்க. அந்த கதையை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த படங்களை தான் வந்து கிளாசிக்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது நாள்தோறும் தினம் ஆஃபீஸ் போகும்போது இது அஃபெண்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு முறையும் அஃபெண்டிங்காக இருக்கும். அது ட்ரிகர் பண்ணும் நம்மளை. ஆனால் பேச முடியாது. ஏன்னா அவங்க கண்டிப்பாக அந்த மரியாதையை கொடுக்க அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நமக்கு பட்டவர்த்தனமாக தெரியும் போது, ஆனாலும் அந்த இடத்துல வேலை பார்த்தா தான் நான் படம் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு ரியலி இட்ஸ் வெரி டஃப் ஜாப். தினம் தினம் வந்து ட்ரிகர் ஆகிட்டு அஃபெண்ட் ஆகிட்டே இருக்கணும். அதே மாதிரி குயர் பீப்புளுக்கு சுத்தமாக இன்க்ளூசிவான இடம் கிடையாது. அது நான் தன்னோட ஜெண்டரை மறைச்சிட்டு தான் நான் அங்கே வேலை பார்க்கணும். நான் என்னோட செக்ஷுவாலிட்டியை மறைச்சிட்டு தான் வேலை பார்க்கணும். கம் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கவே முடியாது ஆஃபீஸில். இது எல்லா இடத்துலையும் இப்படி தானே இருக்குது. சினிமாலையும் அப்படி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சினிமாங்கிறது எப்படி சொல்ல, இந்த மாதிரியான மக்களோட வாய்ஸை பிரதிபலிக்கிற ஒரு மீடியமாக அது இருக்கும்போது அதுக்குள்ளே இவ்வளோ மோசமான விஷயங்கள் நடக்குது அப்படின்றது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் வந்துட்டு என்னோட டீம் கிட்ட எனக்கு பிரச்சனை இருக்குன்னு நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கேனோ, நான் டாக்டர் கிட்ட அந்த அப்பாயின்மெண்ட் டைமுக்கு போகணும் அப்படின்னாலும் நான் ஒரு போய் சொல்லிட்டு தான் போவேன். நான் அந்த மாதிரி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு என் டீம் கிட்ட மட்டும் கண்டிப்பாக சொல்லிடவே கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இன்னமுமே வந்து கூப்பிட்டு போயிட்டு நீ மனசு வச்சா சந்தோஷமா இருக்கலாம் அந்த மாதிரி அட்வைஸ் பண்றவங்க, இல்லை நீ தேவையில்லாத புக்ஸ் படிக்கிறதால தான் வந்து உனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் உருவாகிற விஷயங்கள்லாம் உனக்கு நடக்குது அப்படின்னு சொல்ற லெவலில் தான் அவங்க எல்லாருமே இருக்காங்க. தினம் காலையில் வந்துட்டு வேலை இல்லாட்டினா அவங்க டிஸ்கஸ் பண்ற விஷயம், படம் பத்தி அவங்க பேசுற விஷயம், அவங்க எழுதுற கதைகள், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப மிஸ்ஜெனிஸ்டிக்கா அவங்க நம்பிக்கிட்டு இருக்க ஒரு கற்பனையான விஷயத்துல இருந்து கதைகள் உருவாக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஆண் கேரக்டர் பத்தி அவங்க எழுதும் போது அவ்வளோ டீடைலிங்ஸ் சொல்றாங்க, அவ்வளோ டீடைல்ஸ் அவங்களால எழுத முடியுது. ஒரு பெண் கேரக்டர் அவங்களே எழுதிட்டு இருக்கும் போது டெம்ப்ளேட்டா ஒரு ரியாக்ஷனை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பெண் கேரக்டர் முடிச்சிடுறாங்க. அதையும் தெரியும் இப்படிதான் அந்த பொண்ணு நடந்துப்பா அப்படின்னு அந்த கதையை வந்துட்டு ஓனர்ஷிப் எடுத்துட்டு அந்த கேரக்டரை வந்துட்டு கொண்டாடவும் செய்யற ஒரு மனநிலையில தான் அவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒதுக்கிட்டு நிறைய பெண்களோட வாய்ஸும் குயர் வாய்ஸும் நான் பைனரி வாய்ஸும் கேட்கணும் அப்படின்னு தான் நாம ஆசைப்படுறோம். ஆனால் அது கேட்கறதுக்கான ஒரு இடமாவும் அந்த ஆஃபீஸ் சூழல் இல்லை. ஸோ இந்த மாதிரியான நிறைய அப்ப மொத்த நீங்க பேசுங்க, பெண்கள் அப்ப நிறைய பேசுங்க, அப்போ குயர் குயர் பீப்புள் பேசுங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் ஈஸியா சொல்றாங்க. ஆனா அவங்க முன்னாடி வரவோ இல்லை ஆஃபீஸ்ல வேலை பார்க்கவோ எந்த விதமான ஏத்த சூழ்நிலையும் கிடையில இல்லவே இல்லை ஆஃபீஸ்ல. ஸோ இப்படிதான் இருக்கு.
1: ஆன் தட் பாயிண்ட் நிறைய பேர் வந்துட்டு நான் லைக் ஒரு கதை பண்ணிருக்கேன், நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் லைக் வந்து சொல்லுவாங்க. இப்போ என்ன ட்ரெண்டுனா நான் வந்து ஒரு ஒரு சம் ஆப்வியஸ்லி கைஸ் வில் கம் டெல் மீ நாங்கள் வந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்காக ஒரு படம் பண்ணுறோன்னு ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எதுக்கு ஃபீமேல் சென்ட்ரிக்காக படம் பண்ணுறீங்க, அந்த படத்தை இங்கே கொடுக்க எங்கள் கிட்ட கொடுங்க நாங்களே பண்ணிக்கிறோங்கிற மாதிரி இருக்கும். உங்களெல்லாம் எம்பவர் பண்ணுற மாதிரி நாங்கள் படம் எழுதுறோம், நீங்கள் படமே பண்ண தேவையில்லை, அந்த வேலையை எங்கள் கிட்ட கூட நாங்கள் எம்பவர் ஆயிப்போங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜென்யூன்லி அவங்க சொல்கிற மாதிரி லைக் அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான். அவங்க பார்க்குற படம் அவங்க பேசுற விதம் எல்லாமே அவ்வளவு மிசாஜினிஸ்டிக்கா இருக்கும். ஏன்னா அதுதான் அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க, அதுதான் அவங்க டே அண்ட் டே அவுட் பேசியிருக்காங்க. அவங்க படம் பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. சோ இன்க்ளூசிவா மத்த பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு அவங்க ஒரு தடவை கூட யோசிச்சு பார்த்தது இல்ல. பட் யா அதனாலதான் இது மெயின். இது ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங் அகைன்ஸ்ட் டாரண்டினோ, பட் ஜென்யூன்லி ஐ ஹேட் எனிபடி தட் சேஸ் ஓ வாட்ஸ் யுவர் ஃபேவரட் மூவி பல்ப் ஃபிக்ஷன், நோ இட்ஸ் நாட் யுவர் ஃபேவரட் மூவி, ஸ்டாப்
0: ஒரு விஷயம் இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 5 இல்ல 10 வருஷம் இருக்கும். அப்போ பிரியா தம்பி வந்துட்டு பேசாத பேச்செல்லாம்ல எழுதுறாங்க அந்த தொடர்ல. அவங்க வந்துட்டு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவுட்டோர் வந்து கூப்பிட்டு போல, ஏன்னா வந்து அவங்களுக்கு தனியா ரூம் கொடுக்கணும் அப்படிங்கறனால நீ ஷூட்டுக்கு வர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டாதா சொல்லி எழுதிருந்தாங்க 10 வருஷம் முன்னாடி. மை காட், அது இன்னமும் இப்போ நேற்று எனக்கு கால் வந்துச்சு ஷூட்டுக்கு வந்துட்டு அவுட்டோர் கூட்டு போக முடியாதுமா, அவனுக்கு தனியாக ரூம் போட்டு தர முடியாது ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து, இது அதனால் நீ ஷூட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு. எனக்கு உடனே பிரியா தம்பி எழுதுனது தான் ஞாபகம் வந்துச்சு. இது 10 வருஷத்துக்கு முன்னால் நான் ஸ்கூல் படிக்கும் போது படித்தேன், நான் இன்னும் இப்படி தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இன்னும் லைக் எனக்கு தெரியல, லைக் நான் ஒரு பொண்ணா இருக்கேன், எனக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கு. இப்போ குயர் பீப்புளுக்கு இல்லை மற்ற பீப்புளுக்கு தான் எப்படி வந்து அவங்கெல்லாம் உள்ளே வரவே முடியாது, அதுதான் நிலைமையா இருக்கு இப்போ.
1: ஈவன் டியூரிங் ஷூட் வந்து லைக் அந்த இன்க்ளூசிவிட்டிங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம சேர்ந்துட்டோம் ப்ராஜெக்ட்ல சேர்ந்துட்டோம் நம்ம ஒர்க் பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போயிட்டு வி நீட் சம்திங், நம்ம போய் மேனேஜர்ஸ் கிட்ட கேட்போம் எனக்கு இது வேணும், ஆர்டிஸ்ட் கேட்கறாங்க, அந்த மாதிரி நம்ம போய் கேட்போம். ஸோ பேசிக்லி நான் போயிட்டு கேட்கறேன் சானிடரி நாப்கின் கேட்கறாங்க வேணும்னு. உடனே ஏதோ ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி உள்ளே போயிட்டு, ஓ அவங்க என்ன அது என்ன என்ன டைப் இது மாதிரி எது வரும், உங்களுக்கு எந்த இது வேணும், அது மாதிரி அப்படியே இதுவாக கேட்குறாங்க. ஆனால் தம்மு வாங்கினோம்னா மட்டும் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணும், ஐஸ் பர்ஸ்டா இது அதுன்னு வந்து கரெக்டாக போயிட்டு கடையிலேருந்து கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் அவ்வளோ பெரிய குரூப் டிஸ்கஷன், யார் போகிறது, யார் வண்டி எடுத்துகிட்டு போகணும், சரி உங்கள் வண்டியை தாங்க நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் எதுக்கும் என் வண்டியை தரணும் இது வாங்குறதுக்கு, உங்களுக்கு தானே வேணும்னு கேட்டீங்கிற மாதிரி. இது பேசிக் ரைட், இது ஒரு பேசிக் விஷயம். வந்து ஒரு நாலு தம் வச்சிருக்கீங்கன்னா அதோட சேர்ந்து சானிடரி நாப்கினும் வச்சுக்கோங்க, ஒன்னும் கொஞ்சம் பேர் வாட்டிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த நேரம்லாம் நம்ம வந்து லைக் இஃப் வி டோன்ட் ரைஸ் அவர் வாய்ஸ் ஆல்சோ அண்ட் சே இன்னும் லூஸ் மாதிரி பேசுறீங்கிற மாதிரி தப்புன்னு கேட்டுருணும். இல்லாட்டா லைக் அவங்களும் மாறமாட்டாங்க, நம்மளும் அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதுதான். பட் அது கேட்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய பேர் அது இட்ஸ் நாட் சோ ஈஸி டு லைக் ஜஸ்ட் அப்ப நீ வரவே வராதன்றுவாங்க. ஸோ அதுவுமே ஒரு சைட் எஃபெக்ட், ரொம்ப கஷ்டம்.
2: இது வந்து ஏடிஸ் மட்டும் இல்லை ஹீரோயின்ஸ்க்குமே நடக்கும். ஹீரோயின்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலி லேட் ஆயிருக்காது, அவங்களுக்கு ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க, அந்த டைமுக்கு அவங்க பர்ஃபெக்டாக வந்துருவாங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் முன்னாடியாக ரெடி ஆகிடுவாங்க. முன்னாடியே ரெடி ஆகணும்னா இன்னும் அவங்க வந்துட்டாங்களா, இல்லை அவங்க சொன்ன டைமுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆகிட்டோம், இன்னும் வரல, அவங்க ரெடி ஆகி வர்றதுக்கு டைம் ஆகும், சொன்ன டைமுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னால் காசு வாங்குறாங்கல்ல, வர வேண்டியதானே அப்படின்ருவாங்க. இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னா, அது அவர் அது ஹீரோ சொல்ல மாட்டாங்க,
3: இல்லை அது லெட் கான்ட்ராஸ்ட் ஆகும் ஹீரோக்கு. ஹீரோ லேட்டாக கூட வரலாம், அங்கே வந்து சப்போஸ் ஒரு ரிஹர்சல் பார்க்கறது மூலிமா ஹீரோவோட 1 நிமிஷத்து அது உங்களுக்கு இங்கெல்லாம் எல்லா படங்கள்லையுமே நீங்கள் அதை பார்க்க முடியும். ஹீரோவோட 1 நிமிஷத்தையும் இவங்க வேஸ்ட் பண்ணுறது இருக்குல்ல, ஏதோ வந்து ஒரு நோபல் பரிசு மிஸ் பண்ணுற மாதிரி, சரி சாரி சாரி சார் போயிடலாம் போயிடலாம் போயிடலாம், சப்போஸ் ஒரு ஸ்டண்ட் கையோ இல்லை யாரோ ஒருத்தங்க லேட் பண்ணாங்க, ரோப கல்றதுக்கு லேட்டானு வச்சுக்கோங்க, சார் அப்படி திட்டுவாங்க, சார் வெயிட் பண்ணிருக்காரு அப்படிமாங்க. ஸோ அது மேலும் போது அது கான்ட்ராஸ்டாக இந்த ஒரு படிக்கட்டு இப்படி மேலே இருக்கிறதும், அது சும்மா நீங்கள் ஒரு நாள் போய் வேடிக்கை பார்த்தாலே அது வந்து இந்த செமையாக விட்னஸ் பண்ண முடியும் தான் சொல்லுவேன். அது எல்லாம் மேஜர் ஆஃப் த செட்ஸ் அது நான்
4: சொன்னது எல்லாமே எல்லா செட்டில் வந்துருக்கு. ஆனால் என்னன்னா லைக் இப்போ யாராக இருந்தாலும் ஆர்டிஸ்டாக பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கும்போது லைக் நானும் அதே தான் சொல்லுவேன், சரி காசு கொடுத்தாங்க அவ்வளோ காசு வாங்குறாங்க சத்தியமாக அதான் உண்மை. பட் ஆனால் ஏன்னா அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டு எனக்கு வந்து நீ ஃபஸ்ட்டு ஷார்ட் வச்சுட்டு என்ன விட்டுறணும் லைக் அந்த மாதிரிலாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அந்த மாதிரிலாம் நம்ம பிளான் பண்ண முடியாது. லைக் நமக்கு என்ன என்ன இப்போ நம்மளே படம் பண்ணுறோம்னாலும் இப்போது அது ரசித்து தான் நம்ம ஷூட் பண்ண போகிறோம், லைக் ஒரு ஷார்ட்டு ரசித்து தான் ஷூட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு பிளானில் போகும்போது அவங்களுக்காக லைக் அதை மாற்றுறது, இந்த பிளான் மாற்றுறது, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் லைக் நீ ஒரு புது செட்டுக்கு போகிற, புதுசாக ஒரு பையன் புது பையன் படம் பண்ணுறான்னா கண்டிப்பாக அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணும், நீ எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ நீ அவனுக்கு வந்து நீ எனக்கு ஃபஸ்ட்டு முடிச்சிரு, நான் தான் வரேன், ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு முடிச்சிரு நீ எனக்கு போ அப்படின்னா எங்கள் சைடில் எல்லாமே நடந்துருக்கு அந்த மாதிரி. ஸோ அதுக்கெலாம் இந்த மாதிரி தான் நடிச்சிட்ருப்போம், ஸோ ஓகே வந்துட்டாங்க ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க சரி ஓகே திரும்பி போகலாம். ஸோ அந்த மாதிரி
5: அதே மாதிரி வந்துட்டு சொல்கிற கண்டென்ட்டுக்கு வந்து கண்டென்ட் வார்னிங் போடுறது, ட்ரிகர் வார்னிங் போடுறது, இதெல்லாம் வந்துட்டு சினிமாவில் இருக்கா எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரியல, அதை பற்றி நான் எந்த ஐடியாவுமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதுதான் அது ஆக்சுவலி வந்துட்டு அவங்க போடுற கண்டென்ட்டுக்கு அவங்க படத்துக்கு ஏன் போடுறது இல்லை அப்படின்னா, அவங்க சாதாரணமாக நான் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கும்போது பேசுகிற சில விஷயங்கள் சிலருக்கு ட்ரிகரிங்காக இருக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு புரியாததால தான் வந்துட்டு அவங்களோட கண்டென்ட்டுக்கு வந்துட்டு கண்டென்ட் வார்னிங் போடுறத பற்றி அவங்க யோசிக்கிறது இல்லை. ஸோ இது ஆக்சுவலி இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு படுது. லிட்ரேச்சரில் பரவாயில்ல சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் எந்த ஷார்ட் ஃபிலிம்லையும் நான் பார்த்ததில்லை, எந்த ஃபிலிம்ஸ்லேயும் நான் பார்த்ததில்லை. ஏன் வந்து ட்ரிகர் வார்னிங் இல்லை கண்டென்ட் வார்னிங் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இவங்க மென்டல் ஹெல்த் கண்டிஷனுக்கு வந்து அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் இருக்கு
3: நினைக்கிறேன். சென்ஸ் வார்னிங் கொடுக்காதுல அது முதல்ல அவங்களோட இன்சென்சிபிலிட்டி. இன்னொன்று என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஷாக் நான் வந்து ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணுறேன், அந்த ஷாக்கை கன்வே பண்ணால் நான் ஒரு டேரக்டருங்கிறது ஒன்று இல்லை அது இருக்கு நினைக்கிறேன். நான் சில சில படங்கள் பார்க்கும் தமிழ்லேயே பார்க்கும்போது ஏன்டா அதை போய் பார்த்தோம் ஏடே அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசர் ட்ரெய்லர் தான் பார்த்துருப்போம், அந்த வடிவேல் காமனும் கொமட்டி நம்மளுக்கு வருங்கிற மாதிரி இருக்குல்ல, ஆனால் அதை வந்து அவங்க ஏதாவது ஒரு ஷாக் வேல்யூவாக பார்க்குறாங்க, இல்லை இதை நான் ஆடியன்ஸ் அதிர்ச்சிக்குள்ளாக்குறது மூலியமாக அவங்க என்ன அச்சீவ் பண்ண வராங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதுல போட்டாங்க விஸ்வரூபம்ல வந்து படத்துக்கு முன்னால ஒரு கார்டு வரும், அந்த படத்தை வந்து பெண்கள் அந்த சென்ஸ் மாசமா இருக்கிறவங்க இலகிய மனம் கொண்டாதவங்க பாக்காதீங்க
2: ஒரு கூட்டத்துக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படிங்கிறப்போ நமக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் வர ஆரம்பிக்கும். நாம ஏன் இந்த கூட்டத்துல இருக்கோம், நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது 2019 எண்ட் டைமில் வந்துட்டு நான் வந்து டிப்ரெஷன் போயிட்டேன். டிப்ரெஷன் போயிட்டு எனக்கு இங்கே ஒர்க்கே பண்ண வேணாம், நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு லோ பாயிண்ட் ஆகிடுச்சு. அதை வந்து ஓகே இப்படி நமக்கு தோணுது, இதை போய் இவங்ககிட்ட சொன்னால் இவங்க நம்ம எப்படி கலாய்ப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு. நான் எனக்கு வந்து லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன், லீவ் வேணும், ஏன் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி கரெக்ட் கேட்குறேன். இல்லை எனக்கு இந்த மாதிரி லோவாக இருக்குது, இந்த மாதிரி டிப்ரெஸிங்காக ஃபீல் ஆகுது, ஏன்னு தெரியல அப்படின்னா ஏன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அவங்க ஒரு பூமர்த்தனமாக ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் எவ்வளோ பார்த்துருக்கோம் தெரியுமா, இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் இருக்கட்டும், எனக்கு ஒரு 5 நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன், எதாவது சரியாகிடும் அப்படின்னு. வீட்டுக்கு ஏன் போகிறேன், வீட்டுக்கு போனாலும் அந்த சுச்சுவேஷன் அப்படியே தான் இருக்கும், நீ இங்கேயே இரு அப்படின்னாங்க. எனக்கு இந்த இடம் வேணாம், இந்த சுச்சுவேஷன் வேணாங்கிறாங்க, நான் வீட்டுக்கு போகணும்னு கேட்குறேன், அதை கொடுங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப பேசிகிட்டே இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டில் நானும் கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னால் எனக்கு வந்து டிப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால், டிப்ரெஷன்னா என்ன, இல்லை டிப்ரெஷன்னா சோகமாக ரொம்ப உச்சக்கட்ட சோகமாக இருக்குது, சோகமாக ஏன் இருக்க, சிரிச்சுட்டு இரு, சந்தோஷமாக இரு அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி வீட்லேயும் ஒரு மென்டல் ஹெல்த் புரிதல் கிடையாது, ஒர்க் பிளேஸ்லேயும் அந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்துட்டு சுஜித் வந்து அப்போ கோயம்புத்தூரில் இருப்பேன், சுஜித்தை பார்க்க போகிறேன்னு நான் வந்து போய் சொல்லிட்டு நான் வந்து தெரப்பிக்கு போவேன். அந்த மாதிரி ஒரு 2 செஷன் போனேன். அந்த 2 செஷனில் பெருசாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருத்தர் டேபிள் போட்டு உட்காந்துருந்தார், ஒரு தெரப்பிஸ்ட் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருந்தார். அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டார், நான் வந்து ஆதியிலிருந்து இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் எனக்குள்ள என்ன சுற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மனம் விட்டு பேசினேன். ஸோ அந்த பேசுறது மூலியமாக எனக்கு 2 செஷனில் ஓகே லைக், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அது ஷார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நமக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் கிடைக்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே ஒரே மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் நமக்கான சர்க்கிள், இண்டஸ்ட்ரி கூட நமக்கான சர்க்கிள், நமக்கான பீப்புள் அப்படின்னு சில பேரை ஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனால் பெருசாக நம்ம இவங்க கூட வந்துட்டு வெளியே போகாதனால, படத்துக்கு போகாதனால அவங்கள வந்து அவங்க வந்து நம்மளை வந்து பெருசாக இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டாங்க, நம்மளை வந்துட்டு கொஞ்சம் அவுட்காஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை பாதிக்குது. ஸோ அதுக்கும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ் வேணும், அது எப்படி உருவாக்கும் தெரியல, அது நம்மளாம் சேர்ந்து தான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன்,
5: தெரியல. ஓகே சுஜித், நீங்க சொல்லுங்க இத பத்தி, உங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: அதான் அசுரன் படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து தனுஷ் சொல்லுவார்ல, நீ உனக்கு இதுதான் இருக்கு, நீ படி, படிச்சு அந்த இடத்துக்கு வா, அந்த இடத்துக்கு வந்துட்டு உனக்கு நடந்ததை நீ வந்து யாருக்கும் செய்யாத அப்படிங்கறது சொல்லுவார். எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் வந்து இருக்கிற எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சுட்டு இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு என்ன வேணாண்டா, நான் ஊர் பக்கமே வேலை பார்க்க போறேன் அப்படிங்கிற ஒரு ஏடி, இங்கேயே சர்வை பண்ண போறேன்ற ஒரு ஏடிட்ட வந்து சொல்ற ஒன்னா தான் எனக்கு தோணும். ஸோ அது பல இயக்குநர்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, இயக்குநர்கள் அதாவது ஹையர் இடத்துல இருக்க ஆட்கள் தெரியல, இது ரொம்ப ப்ராப்பரா ரெகுலேட்டரியா வந்த ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது. நம்ம இங்க ஒரு 100 இயர்ஸ் ஆஃப் சினிமா இருந்தாலும் எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா எல்லாமே ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா இருக்கானா கிடையாது, ரேண்டமா அப்படி உருவாகி அதன் அப்புறம் அது ஒரு போக்குள்ள வந்துதான்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்குள்ள இந்த இப்போ இன்னைக்கு ஒரு பவர்ல இருக்கிற ஆட்கள் இல்லை அதிகார டைரக்டரோ எல்லாத்தையுமே அவங்க எல்லாருமே இது போன்ற இன்னல்களை சந்திச்சு தான் வந்திருக்காங்க. எப்படி சொல்றது, ஆஃபீஸ் பாயா இருந்து ஏடியா இருப்பாங்க, பட் ஆஃபீஸ் பாயை விட இந்த மோசமான வேலைகள்லாம் சேர்ந்துருக்குல்ல, நைட் 2 மணிக்கு கூப்பிட்டு வந்து ஆம்லெட் போட்டு கொடுன்னு சொல்ற டேரக்டர்ஸ் இருக்காங்க, இப்போ அங்கே போய் இதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, சம்பளம், அப்புறம் சம்பளம் கேட்டால் சினிமா ஒரு தவம், உனக்கு எதுக்கு சம்பளம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கேட்கற இயக்குநர்கள் இருக்காங்க. ஸோ அங்கிருந்து வந்த ஆட்கள் ரெண்டு பார்த்துருக்குன்றல, ஒன்று எனக்கு நடந்ததை நான் வந்து என்னோட எனக்கு கீழே, நான் அந்த அதிகாரத்துக்கு வரும்போது அதிகாரத்தை ரொம்ப கான்சியஸாக யூஸ் பண்ணுவேன். என்றைக்குமே நம்ம சும்மா இருக்கும்போது பிரச்சனையே கிடையாது, நம்ம கையில் ஒரு அதிகாரமாக பொறுப்பு வரும்போது தான் ரொம்ப சரியாக பயன்படுத்துகிற பொறுப்பு நம்மளுக்கு வேணுன்றதுல, அந்த இடம் வரும்போது ஒன்று நான் அதை அவனுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, இன்னொன்று நான் வந்து எல்லாத்தையும் ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு தான் நடந்துச்சு, நான் அதெல்லாம் பட்டுப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன், நீயும் அதையே பட்டுப்பட்டு கற்றுக்கன்னு சொல்கிறது இருக்குல்ல, ஒன்றும் இல்லை. 1000 தடவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவர் வந்து ஒரு டங்ஸ்டன் பல்பை கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, டங்ஸ்டன் வந்து CFL வரைக்கும் நம்ம அடுத்த 2 எக்ஸ்பெரிமெண்ட் அதை பண்ணால் போதும், போய் நீ போய் 1000 எக்ஸ்பெரிமெண்ட் நீ பண்ணி கற்றுட்டு வான்னு சொல்கிறது இல்லை, அது எவ்வளோ முட்டாத்தனமான ஒன்றா இருக்குமோ அதே போல தான் நான் இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சேன், அப்படி தான் பட்டு வந்தேன், நீ இதையும் பட்டுவான்னு சொல்கிறது.
1: எக்ஸாக்ட்லி அவர் சொன்ன மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து பேசிக்லி செட்டில் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் அ ரெஸ்ட் ரூம் கேரவான் எங்கேயாச்சும் போகணும், ஸோ வந்து சம்டைம்ஸ் வந்து யாராச்சும் ஆக்குபை பண்ணிருப்பாங்க. பட் பேசிக்லி பசங்களாக இருந்தால் ஒரு அவுட்டோர் ஷூட் போகிறோன்னா அவங்க எங்கேயாச்சும் போயிட்டு வந்துடுவாங்க, நம்மலாம் போக முடியாது அப்படியே நின்றுருக்கணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து வந்து இங்கே என்ன ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியே இல்லை, என்ன பண்ணுறீங்க, ஏதாச்சும் பண்ணுங்கன்னு போய் கத்துனா ராவணன் படத்துல ஐஸ்வர்யா ராய் மரத்துக்கு பின்னாடி இது போனாங்க ஆரம்பிப்பாங்க. டேய், அது ராவண படம், ஏதோ காடுகளும் பண்ணிருக்காங்க, அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டோம், சென்னையில இருக்கோம், இங்க என்ன ரெஸ்ட் ரூம் இல்லன்னு சொன்னா இது என்ன காரணமா, இந்த மாதிரி ரொம்ப காமெடியா அந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க. அது பார்க்கும் போதே நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு இருக்கும், சிரிக்கணும்னு இருக்கும், அதனால என்ன பண்ணணும் தெரியாது.
3: சென்டர் ஆஃப் தி சிட்டிக்குள்ள வந்து ஒரு செட் நிறைய செட்ஸ் இருக்கு,
5: இருக்கீங்க.
4: எனக்கு வந்து என்னன்னா 12th பேசிக்கான நல்ல மார்க் இருக்கேன். ஏன் வந்து இந்த கோர்ஸ் என்ன எடுக்க வச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அந்த டைம்ல. ஸோ 12th நல்ல மார்க்னால இப்போ வரையும் லைக் என்கிட்ட மெயினாக இதில் பிரச்சனையே என்னன்னா சுற்றி உள்ள சொந்தக்காரங்க தான். ஸோ சொந்தக்காரங்க இருக்கும்போது என்னன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம ரெண்டு பேர் கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸி தான். லைக் என் வீட்டில் பெருசாக என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னா நீ சினிமாவில் இரு, பட் ஆனால் டேரக்டர் தான் ஆகணும் அப்படின்லாம் சுற்றிட்டு இருக்காது. எது வேணால் பண்ணு, லைக் கிடைக்கிறத எடுத்து பண்ணு, அந்த மாதிரி தான் எடிட் பண்ணு. நான் எடிட் பண்ணுவேன், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பண்ணிட்டுருக்கேன் சும்மா. ஸோ அந்த மாதிரி நீ எது வேணால் பண்ணு, நீ டேரக்டர் ஆகணும் சுற்றிட்டு இருக்காது, அது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஆனால் நமக்குன்னு ஒன்று இருக்கும், சாரி டேரக்டராகவும் நிறைய லைக் நமக்கு என்ன, எனக்கு என்னென்னா இவன் சொன்ன மாதிரி தான் லைக் நிறைய படம் பார்த்து மெயினாக மலையாளம் மூவிஸ் தான் ஆப்வியஸ்லி. ஸோ மலையாளம் இல்லைன்னா எனக்குலாம்

0: இஷ்யூஸ் நிறைய இருக்கு. எனக்கு நல்லா டேரக்டர் ஆகிட்டா ஸ்டாண்டர்ட் நிறைய சம்பளம் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த இன்னொரு விஷயம் வந்து நானும் நிறைய லைக் டிப்ரெஷன் உள்ளே போயிருக்கேன் சார். என்னன்னா டிப்ரெஸ்டாக இருப்போனா எப்படின்னா லைக் எப்போவுமே உள்ள ஒரு கேள்வி இருக்கும், லைக் நம்ம கண்டிப்பாக படம் பண்ணிடுவோம்மா, எதுவும் நமக்கு வாழ்க்கை போகுது, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ டெய்லி ஒரு ஜாப் 9 to 6 ஜாப் போகிறவங்க அது பெருசாக தெரியாதுன்னு வச்சுப்பாங்க. அவங்க வந்து சரி டைம் கச்சா சரி போய் யூடியூப்ல வீடியோ பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன இருக்கும்னா நம்ம சில டைம் வந்து சும்மா இருக்கிற மாதிரியே இருக்கும், சும்மா தான் இருக்குமா இல்லை வேலை பார்க்குறோமான்னு அந்த டவுட் அந்த கன்ஃபியூஷன் இருக்குல்ல அது வந்துனே இருக்கும். லைக் என்ன பண்ணிட்டுருக்கோம் வாழ்க்கையில் அப்படின்னு டெய்லி நைட் வந்து சத்தியமாக வந்து நம்ம பணம் பண்ணிடுவோமா இல்லை எதுக்கு தான் இது எது எங்கே போனோம் போயிட்டுருக்கோம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் வந்து லைக் இன்னும் அதுதான் இன்னும் டிப்ரெஷனாகவே கொண்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அப்பப்போ இந்த நிறைய லைக் நிறைய கொலாபரேட் பண்ணுறதுனால நிறைய ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி பேசுறதுனால ஓரளவுக்கு ஓகே.
1: ஓகே, எனக்கு வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணேன்னா நான் காலேஜ் முடிச்சப்புறம் நான் அப்படியே சினிமா சேர போகிறேன்னு சொல்லவே இல்லை. நான் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். மோஸ்ட்லி வீட்லேயே உட்காந்து எடிட்டிங் பண்ணுற மாதிரி வேலை, அதனால ஓகே நீ பண்ணு வீட்லேயே உட்காந்து நீ காசு பண்ணுறனா நல்ல விஷயம் தாங்கிற மாதிரி பண்ணாங்க. அவங்களுக்கு தெரில இது எங்கே கொண்டு போய் விடுன்னு. ஸோ அதனால அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஃப்ரீலான்ஸ் வேலை பார்க்கும்போதுமே நிறையா ட்ராவல் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அதனாலே லைக் நான் வீட்டு விட்டு போயிடுவேன். அவங்க வந்து இந்த மாதிரி எராட்டிக் டைம்ஸ்லாம் இருக்குது, லைக் இனிவே வீட்டில் இருந்தாலும் நான் வந்து நேரத்துக்கெலாம் தூங்குறது இல்லை, அதனால வெளியே போய் வேலை பார்த்தாலாவது அட்லீஸ்ட் தெர் பி சம் யூஸ் ஃபார் இட். ஸோ அப்படி வந்து ப்ரைம் பண்ணதான். ஆப்வியஸ்லி நான் காலேஜில் படிக்கும் போது பாஸ்ட் லைக் லாஸ்ட் 2-3 செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஆஃப் காலேஜ் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் எப்போவுமே நான் அழுதுகிட்டே தான் போவேன் காலேஜுக்கு, நான் எதுக்கு வந்து இதை படிக்கணும், நான் என்னை ஏன் இதை பண்ண வைக்கிறீங்கிற மாதிரியே இருக்கும். அது அவங்க புரிய வைக்கிறதுக்கு நிறையா நாள் ஆச்சு. அழுது எனக்கு இதுதான் பண்ணும், எனக்கு இந்த விஜுவல் மீடியம் தான் பண்ணும், எனக்கு க்ரியேட்டிவாக ஏதாச்சும் பண்ணுங்கிறது தான் இது. ஏன்னா டெஃபினெட்லி 9 to 5 ஒரு ஜாப் போய் உக்காந்துட்டு அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு உட்காந்தா ஒரு டீசென்ட் சேலரி வரும், இல்லை போய் எம்எஸ் படிக்கலாம் நிறையா காசு பண்ணலாம் வீடு வாங்கலாம் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸுமே அதுவுமே ஒரு ப்ரெஷர். மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் தான், பட் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திலே அவங்க போயிருப்பாங்க. ஸோ அதனாலே கம்பேர் பண்ணுவாங்க, அவங்களாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க, நீ ஏன் இந்த மாதிரி லூஸ் மாதிரி எங்கேயோ ஓடிட்டுருக்க, ஏதோ காடுக்கு ஓடிட்டுருக்க, ஏதோ இதுக்கு போயிட்டுருக்கங்கிற மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி அதெல்லாம் கேட்கும் போது நம்ம எதாவது தப்பாக பண்ணுறோமோங்கிற மாதிரி நமக்கு நிறையா லைக் யோசிப்பு வரும். பட் ஐ திங்க் அது ஒரு டெலியூஷன் சொல்லலாம். மேபி வி ஆர் ஆல் ஜஸ்ட் சோ கேரிட் அவே பை லைக் வாட் நம்ம க்ரியேட்டிவாக பண்ணோம், அதுதான் நமக்கு வந்து ஒரு அது பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுங்கிறதுனால அது சுற்றி இருக்கிற விஷயம் எல்லாமே ஓகே பரவாயில்ல நம்ம இதை நம்ம சஃபர் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். அண்ட் எஸ்பெஷலி நான் இப்போ சினிமா என்டர் ஆனோன்னு லைக் ஃப்ரீலான்ஸில் அட்லீஸ்ட் ஃப்ரீலான்ஸில் யூ கேன் மேக் லிட்டில் பிட் ஆஃப் மனி, ப்ராஜெக்ட்ஸ் வரும், ஒரு நல்ல இது இருந்துச்சுன்னா யூ கேன் ஸ்டில் ஹாவ் அ சஸ்டெயினபிள் இன்கம். ஒரு காம்பரபிளாக ஒரு ஐடி ஜாப் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இன்கம் வரும். பட் சினிமாவில் வேலை பார்க்கும்போது அது சத்தியமாக கிடையாது, அதுவும் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்கும்போது அது சுத்தமாக கிடையாது. அஃப்கோர்ஸ் இது ஃபிலிம் தட் ஐ ஒர்க் ஆன் அவங்க ரொம்ப ப்ரொக்ரெசிவான டீம், சம்ம டீம், ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நல்லா எனக்கு லைக் ஹெல்ப் பண்ணாங்க, இட் வாஸ் வெரி குட். பட் ஜென்ரல் இது இஸ் தட் யூ வில் நாட் கெட் கரெக்ட் பே, அண்ட் அதனாலே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அது மேனேஜ் பண்ணுறதுக்கு. பட் யா, ஸோ இது வந்து இந்த பே டிஸ்பேரிட்டி, இவங்க சொன்னாங்க நான் டைரக்டர் ஆகும்போது நான் வந்து என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு நிறையா பே கொடுப்பேன்னு, ஆனால் அது சும்மா சொல்ல போனால் அது டைரக்டரோட கையிலே கிடையாது, அவங்க சொல்லவே முடியாது. அது படத்துக்கு ஒரு பட்ஜெட் போடுவாங்க, அந்த பட்ஜெட்லேருந்து வந்து ட்ரிக்கிள் ஆகிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த பட்ஜெட். ஸோ நான் பேசிக்கலி நான் ஏன் சொல்கிறேன்னா நான் இப்போ ஒர்க் பண்ணுற படம் நான் ப்ரொடக்ஷன் சைடு ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் எல்லா பட்ஜெட்ஸுமே பார்த்து வரும்போது ஆக்சுவலி என்ன ப்ராக்டிஸ்னா ஒரு படம் எடுத்தோன்னா ஒரு மாஸ் ஹீரோட படம் எடுக்கிறோம், ஒரு நல்ல படம் பெரிய பட்ஜெட் படம்னா அது பெரிய பட்ஜெட் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கே வராது, செட்டுக்கு கிடையாது, காஸ்டியூம்ஸ் கிடையாது, ஒன்றுத்துக்குமே கிடையாது. அந்த பெரிய பட்ஜெட் இது ஏன் பெரிய பட்ஜெட்னா அந்த ஆக்டர் அவரோட பட்ஜெட் பெரிய பட்ஜெட், அதனால அந்த படம் பெரிய பட்ஜெட் படம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் லைக் எல்லாருமே சொல்லுவாங்க ஓ ஆக்டர்ஸ் வந்து நிறையா லைக் ஆக்டர்ஸ் டிபெண்டாக தான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியே இருக்குது, அவங்களால தான் நமக்கு எல்லாருக்குமே வந்து காசு வருது, அவங்களால தான் நம்மளாம் வேலை பார்க்குறோம். யா டெஃபினெட்லி அவங்க படம் பண்ணலன்னா நமக்கு வந்து வேலை வராது டெஃபினெட்லி. பட் அதுக்காக அந்த இன்சேன் பே டிஸ்பேரிட்டி அதை ரெகக்னைஸ் பண்ணிட்டு இஃப் ஆக்டர்ஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் நான் ஐம் நாட் ஈவன் கிட்டிங் ஆக்டர்ஸ்க்கு தான் மெயின் பே எல்லா படத்துலையுமே. ஸோ அன்லெஸ் தே டேக் லிட்டில் பிட் ஆஃப் அ பே ஹிட், ஓகே ஒரு 70 crore நீ 65 crore எடுத்துக்கோ ஏன் பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி ரிடிக்குலஸ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங், பிகாஸ் அதனாலதான் டைரக்டர்ஸ் ஆப்வியஸ்லி செட்டுக்கு வந்துட்டு அவங்க காசு வாங்குறாங்களே அவங்கள வர சொல்லுங்க.

0: அகர் மாதிரி தான் இருக்கும். ஆப்வியஸ்லி அந்த ஆட்டிடியூட தான் போகும். ஒரு லைக் எவ்ரிபடி எல்ஸ் அந்த செட் க்ரூ மாதிரி வேலை பார்க்குறாங்க, அவங்களுமே ஒரு பார்ட் ஆஃப் த இதுதான். இப்போ நான் இப்போ வந்து சூர்யா வந்து கேலண்டர் ஒழுங்காக வைக்கலன்னா டெஃபினெட்லி இட்ஸ் அ ஹியூஜ் இஷ்யூ ஃபார் த இது, ஏன்னா லூஸ் மாதிரி படம் பண்ணியிருக்காங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அண்ட் ஆக்டர்ஸ் கெட் டூ மச் இம்பார்ட்டன்ஸ். டெஃபினெட்லி தே ஆர் வெரி டேலண்டட் அண்ட் ஆல், பட் அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்னால எங்களோட சேலரி, எங்களோட லைக் அசிஸ்டன்ஸோட ஒர்க் எல்லாமே அடிபடும். ஸோ தட் ஜென்ரல் டிஸ்பேரிட்டியை வந்து எல்லா லைக் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எவ்ரிபடி நீட்ஸ் டு ரெக்கக்னைஸ். அண்ட் யூனோ அது கொஞ்சம் செல்ஃப் அவேராக வந்து நம்ம ஏன் லூஸ் மாதிரி கேட்டுட்ருக்கோங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிற வரைக்கும் இது மாறவே மாறாது. குட் லக் டு எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கிவ் மோர் மணி டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்.
1: ஓகே சுஜித், நீங்க சொல்லுங்க, என்னதான் நீங்க விஸ்காம் எடுத்துட்டு மீடியாக்குள்ளதான் போக போறோம்னு உங்க வீட்டில் தெரிஞ்சிருந்தாலும், சென்னை வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபுல் டைமா சினிமாவில் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது உங்க வீட்டில் என்ன சொன்னாங்க, கன்வின்ஸ் எப்படி பண்ணீங்க?
2: இல்ல அது கோயம்புத்தூர்லயே சிக்கல் இருந்ததுங்க. நம்ம வந்து அது சினிமானா கூட பிரச்சனை இல்லை, யூடியூப் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது இந்த ஃபீல்டே உங்களுக்கு சிக்கலான ஒன்னா தான் இருக்கும். உண்மையில இங்க இருக்க பல ஏடி சொன்னா கர்ண மோச்சம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும், கர்ணனா இருப்பாரு, அவரு கர்ணனா வேஷம் போட்டிருப்பாரு, பட் ஒரு சுச்சுவேஷன் காசு இருக்காது, அவர் வந்து பிச்சை எடுக்கிற வெளியில பிச்சை எடுப்பாரு, கடைசியில அது கர்ணனா இருப்பாரு. அந்த மாதிரி வந்து ஏடிஸ் வந்து செட்டில் 1000 பேர் இருப்பாங்க, சைலன்ஸ் அப்படி எல்லாரும் சைலண்ட் ஆவாங்க. ஆனா அந்த குடும்பத்துல ஒரு 5-6 பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து சைலண்ட் ஆக்குறதுங்கிறது உண்மையிலுமே பெரிய தலைவலியான வேலை. ஸோ எனக்கு அந்த சிக்கல்லாம் இருந்துச்சு. நான் சொந்தக்காரங்களே வந்து சினிமா போக போறேன்னா இது அப்படி எங்க அம்மா காது பட இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னு சொல்லி எங்க வீட்டுல செம்ம வெக்ஸாயி சினிமாவே பண்ண வேணாம், அதுக்கெல்லாம் போகாத, விஸ்காம் எல்லாம் எடுக்காத அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஏதோ தெய்வாதீனமா வந்து விஸ்காம் சேர்த்து விட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ண போறோங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் தான் ஒரு பர்டிகுலர் டைம்ல கேட்டு இருப்பாங்க, என்ன பண்ண போறோம், இது பண்ண போறோம்னு ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைம்ல தான் வந்து அது கரெக்டா, ஆனா சிவகார்த்திகேயன் ஒரு இந்த கனா படத்தை சொல்லியிருப்பாரு, நீ ஜெயிச்சிருவேன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க, ஆனா ஜெயிச்சிட்டு சொன்னா எதனால கேட்பானுங்க இருக்குல்ல. என்னன்னா அப்ப அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ நம்ம ஜெயிச்சிட்டோம், இப்போ நம்ம நான் எங்கே ஜெயிச்சிட்டு பேசுனா நான் இப்போ எனக்கு ஒரு என்ன இருக்கலாம், நான் ஆஸ்கர் வாங்கி தான் பேசணும்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் எனக்கு ஜெயிக்கிறது அப்படின்னா நான் அதுக்கு ஒன்று 20 வருஷம் 20 வருஷத்துக்கு நான் வாய் அடைக்க முடியாதுன்னு இருக்குல்ல. ஏன்னா நாங்கள் 3 வருஷம் யூடியூப் பண்ணோம், எனக்கு தெரிஞ்சு அதை விட யூடியூப்ல நம்மளால கரெக்டான ஒரு ஆடியன்ஸ்ட்டை இப்போ ஒரு வீடியோ போகிறோம்னா 1 மில்லியன் 2 மில்லியன் 20 லட்சம் பேர்த்திட்ட இந்த வாரம் நாளில் பேசிட முடியும். நீ என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறியோ அதை உன்னால் பேசிட முடியும், அதை அதை ரெஸ்பான்ஸ் நம்ம பார்க்க முடியும், கமெண்ட்ல தெரியும். சினிமாவோட இன்னமே அது ரொம்ப கைக்குள்ள இருக்கிற ஒரு மீடியமா இருக்கு வச்சுக்கோங்களேன், யூடியூபும் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம். அதுல நாங்க நினைக்கிறோம் அதை அச்சீவ் பண்றோம், 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் வருது. ஆனா அதெல்லாம் எங்க ஃபேமிலியிலேயே அதாவது வெற்றியாவே அவங்க பார்க்கல. நடுவில் ஒரு என்ன ஸ்டெப் கேட்டுருக்காங்க, விகடன் அவார்டு கொடுத்தாங்க நமக்கு, அவார்டு மேலே வச்சுங்களேன். ஆனா விகடன்ங்கிற ஒரு பெரிய இருக்கும் போது அவார்டு கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு 6 மாசம் அமைதியா வாங்க. இது நடக்கும்போதுதான் நான் வந்து சரி அப்ப நம்ம வந்து பெருசா ஜெயிக்கலாம் வேணாம், அடிக்கடி ஜெயிச்சுட்டே இருக்கோங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டு இருக்கணும். இந்த வாரம் போனா எதையுமே சொல்லக்கூடாது, என்ன அப்டேட் நடந்திருக்குன்னே சொல்லக்கூடாது, போயின்னு இருக்குதா. அப்புறம் கால் பண்ணாலும் மாமா இருமா ஒரு மீட்டிங்ல இருக்கேன் மாதிரி. அப்புறம் என்னன்னு கேட்டா இல்ல ஒரு ஏன்னா ப்ரொடியூசர் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனா ஒரு ப்ரொடியூசர் என்ன மட்டும் கேட்டாங்க, அவன்கிட்ட பிச் பண்றா, ஒரு லைன் ரெடி பண்றான், அப்புறம் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு அங்கே தான் சொல்லுவாங்க. அடுத்து பட வேலைகள் போயிட்டு இருக்குன்னு அப்படியே அதெல்லாம் அமைதியாக இருக்குல்ல. செம எக்ஸ்ட்ரீமா அது எங்க தெரிஞ்சதுன்னா அயலான் ஷூட் போயிட்டு இருக்கு, ஃபைனலா ரகுல் வந்து பேக்கப் ஓகே லாஸ்ட் டே கிளம்புறாங்க, கிளம்பும்போது அவன் வந்து ஏடிஸ் கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. தெரியாதனமா அந்த குரூப்ல நான் இருந்துட்டேன், நான் அந்த போட்டோல விழுந்துட்டேன் சரியா. இவனும் எழுதும் இப்போ டேக் பண்ணும்போது என்னை டேக் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டாங்க. எங்க அண்ணன் எல்லாரும் அந்த போஸ்டர் பார்த்துட்டு எனக்கு வந்து டேய் ஜெயிச்சிடா தம்பி, சூப்பர்டா தம்பி, இதுடா தம்பி அப்படின்னு. ஏய் 3 வருஷம் ஒரு சூப்பர் கொடுத்து வேலை வாங்கிட்டு இருந்தேன் எவனுமே எதுவுமே சொல்ல. ஸோ எனக்கு அப்பதான் தெரிஞ்சது யுவான் திஸ் பீஸ் அப்படின் மாதிரி கேட்பான்ல, உனக்கு இதுதான் தேவையா? அப்போ ஓகே அவன் வாய் அடைக்கிறதுக்கு நம்ம அப்பப்ப வந்து வெற்றி பெறலைனாலும் வெற்றி பெற்ற மாதிரி அந்த கரெக்டாக ஒரு டைம் லைன் இருக்கும், இந்த கிளாக் வந்து கத்துமா இல்லை. 6 மாசத்துக்கு ஒரு தடவை அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அதான் பையன் என்ன பண்றான், புழைச்சிருவானா அப்படின்ட்டு வீட்டை டிப்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்க நம்மளை டிப்ரெஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும் ஒரு டேப் மாதிரி ஒன்று வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கணும் அப்படில. நான் இந்த 3-4 வருஷத்துல தான் லேர்ன் பண்ணியிருக்கேன், இது இப்படியே வச்சு கூட நம்ம இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு சர்வை பண்ணிடலாம்.
1: வளர்ந்து வர ஏடிஸ்க்கு நிறைய நியூ இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, இப்படி எல்லாம் வீட்டை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. தேங்க்யூ.
3: இப்போ இருக்க இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில் ஒரு துணை இயக்குனருக்கு என்னென்ன திறமைகள்லாம் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: ஓகே, அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து ஒரு குறிப்பிட்ட இந்தந்த திறமைதான் இருக்கணுங்கிற மாதிரி கிடையாது. த மோர் ஸ்கில்ஸ் யூ ஹாவ் த பெட்டர் இட் இஸ் ஃபார் த ஃபிலிம் ஆப்வியஸ்லி. ஸோ நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் ஃபோட்டோஷாப் வேலையும் பார்த்துருக்கேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணி, அண்ட் ஆல்சோ லைக் எப்படி சொல்றது, ஒரு மூட் போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதும் பண்ணியிருக்கோம், செட்டில் போயிட்டு லைட் தூக்கிட்டு வரதும் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா விதமான ஒர்க் பண்றது தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ இது எண்ட் கோல் என்னது, ஒரு டைரக்டர் எப்படி பண்றாருன்னா எல்லா கிராஃப்ட்ஸையும் சேர்த்து அவர் வந்து ஒரு நான் எனக்கு இந்த ஆர்ட் வேணும், எனக்கு இந்த காஸ்டியூம் வேணும், எனக்கு இது எல்லாமே வேணும், எல்லா கிராஃப்ட்ஸையுமே அவர் கற்றுக்கிட்டு அதுக்கு எப்படி நம்ம வேலை வாங்குறது தான் அதோட டைரக்டரோட ஜாப். ஸோ சிமிலர்லி அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறது ஃபுல்லாக ஆல்ரவுண்டாக நம்ம எல்லாமே கற்றுக்கணும், எல்லாமே கற்றுக்கிட்டா தான் அது ஒரு வேல்யூ ஃபார் த ப்ராஜெக்ட். ஸோ அது எல்லாமே கற்றுக்கிறது நல்ல விஷயந்தான். தட்ஸ் வை பீப்புள் லைக் டு ஆல்சோ ஜாயின் அசிஸ்டன்ட் லைக் ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். You have to manage all of it.
3: Multitasking
0: is so important.
4: நீங்க சொன்ன மாதிரி தான், லைக் ஒரு கண்டிப்பாக ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு விஷயம் நம்ம இப்போ படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக முக்கியமான ஃபேஸ் வந்து அவங்களுக்கு ரைட்டிங் தான். அது அதில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அதுதான் வந்து அங்கே நிற்க போகுது, ஸ்க்ரீனில் நிற்க போகுதுன்னு அவங்க இருக்கணும். ஸோ மெயினாக நான் என்ன பார்ப்பேன்னா ஒரு ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கணும், அவங்களுக்குன்னு தனியாக ரைட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கணும். ஸோ வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ கண்டிப்பாக என்னென்னா இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஆல்ரவுண்டராகவும் இருக்கணும். மெயினாக அசிஸ்டன்ட் டைரக்டர் தாங்க எல்லா வேலையும் பார்க்கணும். செட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ டேரக்டருக்கு வந்து ஒரு வேலை தான் இருக்கும் மானிட்டரில் பார்க்குறது, மீது எல்லா வேலையும் அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் தான் பார்ப்பாங்க, மீது எல்லா வேலையும் அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ பேசிக்காக எல்லா குவாலிட்டிஸும் இருக்கணும் அவங்க சொன்ன மாதிரி. லைக் கண்டிப்பாக வந்து இப்போ செட்டில் வந்து எவனோ ஒருத்தன் அட்மாஸ்பியரில் யாரோ ஒருத்தன் நிற்கிறான்னா அவனுக்கு போ சொல்லியிருக்கணும், போய் கெஞ்ச தெரியணும், எல்லாமே பண்ணணும் பேசிக்காக. ஸோ நான் ஒர்க் பண்ணுறப்போ அந்த காரணம் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னா லைக் அந்த படத்தில் வந்து பெருசாக க்ரூ காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் கிடையாது, ஆர்ட் டைரக்டர்ஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்களே தான் போய் லொக்கேஷன் பார்ப்போம், என் காலேஜ் ஐடி கார்டு காமிச்சு தான் பெர்மிஷன் வாங்குவேன், ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரெட் பிக் கேமரா வச்சு ஷூட் பண்ணிருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் லைக் அதில் என்ன அதில் தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து தனியாக போய் நான் இது வரையும் லைக் நான் 12th படிக்கிறேன், ஸ்கூலில் ஊரில் இருக்கும்போது வரையும் நான் பெருசாக போய் வெளியே ஆட்டி பேசின கிடையாது, அந்த மாதிரி ஆளும் கிடையாது. லைக் பெருசாக போய் எனக்கு போய் திடீர்னு போய் பேச தெரியாது, ஒரு ஸ்டேஜில் போய் பேசணும் அந்த மாதிரிலாம் எனக்கு வராது. ஸோ நான் தனியாக போய் எல்லாத்துலேயும் நான் இந்த படத்துக்காக நான் உழைச்சிருக்கேன்னு நினைக்கும் போது லைக் அந்த சந்தோஷம் இருக்கலாம். ஸோ அதனால் மேபி எல்லாமே பண்ணியிருக்கோம், லைக் ஒரு ஆர்ட் டைரக்ஷனாக இருக்கட்டும் எதுவுமே இல்லைனாலும் அது ரொம்ப மினிமல் க்ரூனால எல்லாமே அசந்த அட்ரஸ் தான் பண்ணோம் அந்த படமே. ஸோ அது ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் வந்தது. லைக் இன் ஃபேக்ட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு லைக் இவ்வளோ கற்றுக்க முடியுமா, இவ்வளோ விஷயம் இருக்கா, லைக் இது எல்லாமே நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நினைப்போம். இப்போ தனியாக ஒரு இந்தி ஃபிலிம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கணுங்க. தனியாக ஒரு இந்தி ஃபிலிம் பண்ணுறோன்னா சரி ஓகே நம்மளும் இது எல்லாமே கற்றுக்கிட்டா இந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம் போல் அப்படின்னு ஒரு லேர்னிங் வருதுல்ல. ஸோ அதுதான் இம்பார்ட்டன் நினைக்கிறேன், மெயினாக ஆப்வியஸாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்.
1: வேற எந்தெந்த மாதிரியான குவாலிட்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் புக் ரீடிங் ஆகட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு வேல்யூ ஆட் பண்ணும், குவாலிஃபிகேஷனுக்கு ஆட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
5: நீங்கள் வந்து ரைட் பண்ணணும்லாம் சொல்ல மாட்டேன், ரைட் பண்ணணுங்கிறது கிடையாது. ஒருத்தங்க எழுதியிருக்காங்கன்னா அதை புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தாலே போதும். ஏன்னா ரைட்டர் அதுக்குன்னு ஒரு ரைட்டர் இருக்காரு, அவர் அந்த வேலையை பார்த்துருவார். ஸோ டைரக்டராக யூ ஜஸ்ட் ஹாவ் டு டைரக்டராக இருக்கும்போது நீங்கள் வந்து பல கோடி முடிவுகள் எடுக்க வேண்டி வரும், அந்த முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கில் தேவை, அந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கணும். அப்புறம் நீங்கள் இதை எழுதணுங்கிற அவசியம் கிடையாது, படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனால் எழுதுறத படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஒரு பேசிக் குவாலிட்டி இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு ஒரு ஹியூமன் மேனேஜ்மெண்ட், ஒரு நிறையா பேர் இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேசணும், ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி வேலை வாங்க வேண்டியிருக்கும், அவர் சொன்ன மாதிரி கெஞ்சணும், சில நேரத்தில் அதட்டணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் யார் மனசையும் புண்படுத்தாமல் இருக்க முடியாது. பட் அந்த மாதிரி இல்லை, இப்போ கெட்ட பேர் வராமல் இருக்காது, ஏன்னா மொத்த செட்லேயும் வந்து டேரக்டர் தான் திட்டிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் அதை வந்து காதில் கேட்காமல் இருக்கிறதுக்கு ஒரு இது இருக்கணும். பட் அட்லீஸ்ட் நீங்கள் கேட்டாலும் அதில் முக்கியமாக அதை பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுறக்கான விஷயங்கள் இருக்கணும். ஸோ இதுதான் பேசிக்காக ஹியூமன் மேனேஜ்மெண்ட் வந்து டைரக்டராக ஆகக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து முக்கியமான ஒரு குவாலிட்டி நான் நினைக்கிறேன்.
3: நான் ஆக்சுவலி இவங்க எல்லாருக்கிட்டே இருந்தும் தான் கற்றுக்கணும், நான் இப்போ தான் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கிரிப்ட்லலாம் ஒர்க் பண்ணுவேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லலாம் டயலாக் எழுதுவேன், அந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணிட்டுருப்பேன் காலேஜ் படிக்கும்போதே. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட் அது ஒரு டிரெக்டரோ யாராக இருந்தாலும் ஒரு ஆர்ட் வந்துட்டு யாரை வந்து கம்ஃபர்ட் பண்ணணும், யாரோட குரலை வந்து ஆம்பிளிஃபை பண்ணணும், யாரோட வாய்ஸை பேசணும், எப்போ சைலண்ட்டாக இருக்கணும்,
6: எப்போ மைக்கை பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிரெக்டருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது இங்கே இருக்க நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணுற தப்புன்னு அதை சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாமா எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு ஆப்வியஸாக அது ஒரு மேல் டாமினேட்டடான இடம் தான். ஆனால் ஒரு சின்ன விஷயம், ஒரு பெண் கேரக்டரை எழுதும் போதோ இல்லை ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டரை எழுதும் போதோ அவங்களுக்கு அந்த கேரக்டரை எழுதுறதுக்கு அத்தாரிட்டி இருக்குன்னு எப்படி நம்பிக்கிறாங்க? முதல்ல அந்த கேரக்டரை எப்படி அவங்க எழுதலாம்? ஸோ இந்த ஒரு பேசிக் விஷயத்த வந்து மனசில் நாம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு கிரியேட்டராக இருந்தாலும் நாம் அந்த கதையை சொல்லலாமா இல்லை யார்கிட்ட இருந்து அந்த கதையை நாம் முதல்ல கவனிச்சுட்டு சொல்லணும், இல்லை நாமளே சொல்லக்கூடாது அவங்கள சொல்ல வைக்கணுமா அப்படின்னு ஒரு டேரக்டருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
1: ஸோ தேங்க்யூ பிரின்சி. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, சினிமாவை ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து பார்க்கும்போது நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும். சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக மாறி இருக்கும், ஏன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், நம்ம ஃபீல்ட் ஒர்க் இருக்கும் இல்லை ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணும்போதோ. ஸோ அந்த மாதிரி மேஜராக உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு சினிமாவுக்கு முன்னாடியும் சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம்?
6: ஆக்சுவலி வந்துட்டு இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே ட்ராஃப்ட் பண்ணேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் எனக்கு புதுசாக படம் பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு பின்னாடி டயலாக்ஸாக கட்டு அதெல்லாம் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த டயலாக்ஸாக கட்டு அதெல்லாம் ஓடும்போது இங்கே இது இங்கே கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருக்குடா, அது இது இன்னும் கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருக்கா, ஆ இது யதார்த்தமாக இருக்குது, ஆ இந்த மாதிரி டயலாக் எழுதணும் அப்படின்ட்டு பின்னாடி ஸ்கிரிப்டாக ஓடிட்டே இருக்கும் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நாள் எனக்கு.
0: யா எக்ஸாக்ட்லி அவங்க சொன்ன மாதிரி நான் என்ன சொல்ல, லைக் வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் படமே பார்க்க முடியாது, அதுக்கப்புறம் ஒரு பீஸ்ஃபுல்லாகவே பார்க்க முடியாது. அதை பார்த்துட்டு அதில் வந்து அவங்க ஏன் இந்த லைட்டிங் இப்படி பண்ணியிருக்காங்க, அவங்க ஏன் இது வச்சுருக்காங்க, இதுக்கு பின்னாடி எந்த ஏடி ஓடி இருக்காங்கிற மாதிரி தான் அவங்க வந்து தோணும். அதனாலே சில படம் வந்து டைம் எடுத்து ரெண்டு தடவை பார்க்கணும், ஒரு தடவை வந்து சும்மா அப்படியே பேன் பார்க்கணும், ரெண்டாவது தடவை ஓகே நம்ம கிராஃப்ட் எல்லாம் நோட் பண்ணலாம்னு ஒரு தடவை பார்க்கணும். ஸோ டெஃபினெட்லி அது எல்லாருமே இருக்கும். நாட் ஈவன் நம்ம சினிமாக்குள்ளே சேர்ந்துட்டு படம் பண்ணிட்டு பார்க்கணும்னு கூட இல்லை, எனிபடி ஹூஸ் இன்ட்ரெஸ்டட் இன் இட் இட்செல்ஃப் வில் சீ இட் லைக் தட் ஓன்லி ஆஸ் லைக் இது பின்னாடி என்னென்ன விஷயம் நடந்திருக்குன்னு. ஸோ டெஃபினெட் தட் பெர்ஸ்பெக்டிவ் ஹஸ் சேஞ்ச்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்சிங் மூவிஸ். பட் ஒன் மோர் திங்க், ஒரு ஜோக் என்னன்னா வந்துட்டு இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் ஃபிலிம்ஸ் யூ பேசிக்லி நெவர் வாட்ச் ஃபிலிம்ஸ். அதுதான் மெயின் இதுவே, அவ்வளோ லைக் யூ கீப் கோயிங் டு ஒர்க் தட் அதுக்கப்புறம் வந்து தியேட்டர் போயிட்டு படம் பார்க்கறதுக்கு நேரமே கிடையாது, அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. இல்லா இன்னொன்று என்னன்னா, நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது இன்னொரு படம் பார்த்தா இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நமக்கு உடனே வந்து ஆங்ஸைட்டி வந்துடும், ஐயோ நம்ம என்ன பண்ணிருக்கோங்கிற மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ லைக் யா லைக் ஷி செட் இட்ஸ் டிஃபிகல்ட் டு வாட்ச் ஆஃப்டர் அ பாயிண்ட்.
4: எல்லாருக்கும் அதே தான் இருக்கும், லைக் ஒரு படம் வெளியேந்து சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி பார்க்கும்போது சரி ஓகே போய் ஜாலியாக தேட்டருக்கு போகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லைக் அதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் போனால் எதுக்கு இந்த படத்துக்கு போகிறோம், இப்போ பாரிஸ் ஜெராஜ்னு ஒரு படம் வந்துருக்காங்க நல்லதாக இருக்குன்றாங்க, பட் ஆனால் அது லைக் போய் சரி உட்காந்து பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும், இதை போய் ஏன் பார்க்கணுமோ. எனக்கு எப்படி நான் யோசிப்போனேன், எனக்கு ஏதாவது நான் ஒரு படம் பார்த்தேன்னா ஓகே நிறைய பேர் படம் டிஃப்ரெண்ட் வேறு வேறு இது பார்ப்பாங்க, லைக் இப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட் வாட்ச் அப்படின்னா சரி போய் பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு லைக் அது போவே மூட் வராது, எதுக்கு போகணும் நம்ம. எனக்கு என்ன இருக்கும்னா நம்ம படம் பார்த்தா எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், லைக் படம் பார்த்தா இப்போ நான் ஒரு மூணு மணி நேரம் படம் பார்க்கணும்னா எனக்கு ஏதாவது கற்றுக்கணும், லைக் அந்த படம் பார்க்க இப்படி பண்ணியிருக்காங்க நம்ம எதாவது புதுசாக போகணும், அந்த மாதிரி படம் தான் எனக்கு பார்க்க தோணுது இப்போ, லைக் அது தப்புன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து கண்டிப்பாக நான் எல்லா நல்ல படமும் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சும்மா ஒரு படம்லாம் இருக்கல, நான் ஒன்றும் தர்பார் பார்க்கல, வேற என்ன 2.0 பார்க்கல, அதெல்லாம் ஏன் பார்க்கலன்னு எனக்கு தெரியல, ஏன்னா படம் எதுக்கு பார்க்கணும் சரி எதுக்கு அதை மாதிரி உட்காந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கேன், ஆனால் அதெல்லாம் பார்க்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன், பட் நம்ம முடியல அந்த பிரச்சனை இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஒர்க் பண்ண படத்தையே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது படமாகவே நம்ம பார்க்க மாட்டோம், லைக் இதுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஷாட் நம்ம என்ன பண்ணுறோம், ஓ அங்கே இருந்தோம் அப்படி தான் இருக்கும், அந்த ஃபீல் வந்துனே இருக்கும், உங்களுக்கு படம் பார்க்குற ஃபீலிங்கே வராது ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணும்போது, திரும்பி திரும்பி பார்க்கும்போது தான் சரி ஓகே ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணும்.
1: ஆக்சுவலி இப்போ எங்களுக்கே உங்க ஆன்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு மூவி பார்க்கும்போது ஓகே இது இப்படிதான் ப்ராசஸ் ஆயிருக்கு, ஓகே அயலான் படத்துல ஃபர்ஸ்ட் ஷாட்ல வந்து சூர்யா இப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணும். ஸோ உங்க பாயிண்ட் கண்டிப்பா எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது.
7: எனக்கு என்னன்னா இப்போ படங்கள் பார்க்குற படத்துக்கு சினிமாக்குள்ள வரக்கு முன்னால நம்ம ஒன்று பார்ப்போம் சிரிப்போம் அழுவோம் இதெல்லாமே நடக்கும் இருக்கலாம், ஆனால் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து அதை கொண்டு வரக்கு எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உண்மையிலுமே எல்லாத்து மேலேயுமே செம்ம மரியாதை வந்துடும் ஒன்றுருக்குல. எனக்கு இப்பவுமே கலகலப்பு படத்தில் வந்து அந்த சேசி கொஞ்சம் இருக்கும் இன்டர்வலில் வந்து இவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்க, அஞ்சலி தூக்கிட்டு போயிடுவாங்க, அந்த படம் பார்க்க நான் தேட்டரில் விழுந்து விழுந்து சிரித்தேன். பட் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இந்த கம்பேர்டிவாக சுந்தர்சி அவர் வந்து ஒரு ஒர்க்ஸை பற்றி பெருசாக பேசுனதில்லை, பட் சுந்தர்சிக்குன்னு ஓகே சுந்தர்சி ஒரு ஜாலியாக கமர்ஷியல் படம் பண்ணுவாரியா அப்படின்றது தான் இருக்குது. ஆனால் எனக்கு எப்போ திரும்ப திரும்ப வந்து அந்த சீக்வன்ஸை பார்த்தாலும் எனக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சந்தானமான டைமிங் ஆகிட்டு தான் இருக்குல்ல. அதை உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரொம்ப பர்டிகுலராக ஒரு ஒரு ஒரு ஹியூமர் சீன் எடுத்துக்கிட்டாலும் அதை எப்படி அவன் எழுதியிருப்பானுங்க, எப்படி அதை இது பண்ணியிருப்பானுங்க, எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னு இருக்குல்ல. அது நினைக்கும் போது இப்படி ஒவ்வொன்றும் ஆரம்பித்து எனக்கு அது பெரிய இப்போ எனக்கு போன மாதம் வந்து விருமாண்டி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப அதை பார்த்துட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக என்ன அதை எழுதியிருக்காங்கன்றிருக்குல்ல. என்னன்னா எல்லாருமே விருமாண்டி ரைட்டிங்கை பற்றி பேசிட்டே இருப்பாங்க, ஆனால் உண்மையிலுமே அதுக்குள்ளே என்ன வேலை பார்த்துருக்கான்ல. என்றைக்குமே ஒரு சிறந்த டெக்னீஷியனோ சிறந்த ரைட்டரோ சிறந்த ஆர்டிஸ்ட்டோ அவங்களோட டெக்னிக் வந்து வெளியே சொல்லவே மாட்டாங்க. பெரிய அதுதான் அவங்களோட ரகசியம்ன்றிருக்கு, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கிறது வெளியே தெரிஞ்சு அதை உடஞ்சி போயிடும். ஸோ வந்து எல்லோரும் இந்த கமல் மதுரங்கன்னு நம்ம பார்க்குற எல்லா ஏதோ ஒரு படம் ஹிட்டு கொடுத்த வேற லெவலில் பண்ண ஆட்கள் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க காணாமல் போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அவங்க மதுரக்கொண்டு ஏதோ ஒரு இது கொண்டுருக்கல, நீங்கள் அதை கிராக் பண்ண ஆரம்பிக்கிற நொடி இருக்குல்ல, அது வந்து உண்மையிலுமே செம்ம இதாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அவங்கள பற்றி இது பண்ண ஆரம்பிப்போம். இப்போது உதாரணத்துக்கு சிறுத்தை சிவா இருக்காருன்னு வச்சுங்களேன், ஒரு மூணு படம் அஜித் வச்சு பண்ணாரு, விவேகம் சரியாக போல, விஸ்வாசம் பண்ணாங்க. விஸ்வாசம் ரிலீஸ் டைமில் வந்து அதுவும் ஒரு படம்யா ஏதோ ஊருக்குள்ளே இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. படம் டோட்டலாக அதை வந்து நான் இது பார்க்கல, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி, அப்புறம் அதுக்கான இதே வாய்ப்பே வரும்னு வச்சுங்களேன். ரெண்டு வருஷம் கழிச்சு நான் போன வாரம் தான் பார்க்குறேன், ஏன்னா எனக்கு சில இடங்கள் கனெக்டான இதெல்லாம் நடந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னால் திரும்ப கிராக் பண்ண முடியுது இந்த படம் வந்து என்ன எய்ம் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு மாஸ் கிட்ட எய்ம் பண்ணுறாங்க, அது என்னென்ன எலிமெண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்து நினைக்கிறாங்க, அதை 100% அச்சீவ் பண்ணாங்களா இல்லையாங்கிறதுல. அப்படிங்கும்போது இப்போது எப்படி சொல்கிறது, கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா அந்த படம் இன்னொரு படம் அப்படி பேசிகிட்டே போயிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த படத்துக்கு அந்த ஹானஸ்டான ஒரு ஒர்க்குன்றிருக்கல, அந்த டேரக்டர் ஒன்று போட்டிருக்கான்றதுல, அது என்ன நம்மளுக்கு தெரியும் போது ஒவ்வொருத்தர் மேலேயும் மதிப்பு அது நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. யாரையும் ஜட்ஜ் கரெக்டான வார்த்தைனா சினிமாவுக்கு உள்ள வரக்கு முன்னால் எல்லாத்து மேலேயும் ஈஸியாக ஜட்மெண்ட்டாக ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டுப்பேன், இல்லையே அவன் மொக்கையாக பண்ணுவான், அவன் அவன் எனக்கு பிடிக்காதுன்றல. ஆனால் இங்கே அதுக்கப்புறம் பிடிக்குது பிடிக்கலங்கிற ஒரு பர்சனல் விருப்பு வெறுப்புகளை தாண்டி அதை லேர்ன் பண்ணிக்கிறதுல, அப்போ உண்மையிலுமே அது நம்ம பர்சனல் லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறேன். யார் யாரையும் ஜட்மெண்ட்லாம் அடுக்காமல் அவங்கள வந்து அவங்ககிட்ட இருந்து சரி கெட்டதை எடுத்துக்கிறதுக்கு மேகா இருக்காங்கன்னா அவங்க அவங்க கோவப்படலாம், ஆனால் உள்ள வேற ஒரு நல்ல குணமும் இருக்கலாம். நம்ம இதை எடுத்துகிட்டு அதை எடுத்துக்கிறதுல. அதுபோல் எல்லா இயக்குநர்கிட்ட இருந்தும் எல்லா டெக்னீஷியன்ஸ்ட்டு இருந்துமே நம்ம லேர்ன் பண்ணுறது நமக்கு பர்சனலி நம்மளோட குரோத்துக்கு உதவுற விஷயங்களை எடுத்துக்கலாங்கிறது உள்ள வந்ததுக்கப்புறம் தான்.
5: இந்த ஜட்மெண்ட் மேட்டர் வந்து ஆக்சுவலி நான் இப்போ ரீசெண்டாக மாரா படம் ரிலீஸ் ஆச்சு. ஓகேவா, மாரா படம் ரிலீஸ் ஆனப்போ டாக் வந்து எதுவுமே சரியில்லை. எல்லாருக்கிட்டையும் வந்து படம் எப்படி இருக்குன்னு கேட்போம்ல, எல்லாரும் வந்து பார்த்தவங்க வந்து நல்லா திட்டுவாங்க, நான் பார்க்காமலே வந்துட்டு நல்லா திட்ட ஆரம்பிச்சேன், என்ன ஓப்பனிங் நல்லால என்ன இந்த கலர் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். லைக் வாஸ் லைக் வெரி மச் ஜட்மெண்ட் அபவுட் இட். அதான் நீங்கள் சொல்கிறது இருக்குல்ல, சினிமாக்கு வந்ததுக்கப்புறம் கற்றுக்கிறேன்னு இருக்கு, சினிமாக்கு வந்ததுக்கப்புறம் டெய்லி டெய்லி கற்றுக்குறோன் இருக்குல்ல அந்த ஜட்மெண்டல் மேட்ரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து அந்த அந்த படத்தோட வைபெல்லாம் போன பிறகு அமேசானில் உட்காந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா நாங்கள் லாஸ்ட்லாம் அழுதுட்டேன், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் மாற வந்து ரொம்ப சூப்பர், என்னடா ரீமேக்னு சொல்கிற விட அடாப்டேஷனாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நிஜமாக அது ஒரு முக்கியமான விஷயம் கற்றுக்கிட்டது, எந்த ஃபிலிமையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, எந்த ஆர்டிஸ்டையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிற பாயிண்ட்லேருந்து பேசும்போது சொல்கிறேன்.
0: யா பட் அபவுட் தட் அபவுட் மாரா மூவி, வென் ஐ ஜாயின் த நான் வந்து வேலை சேரும்போது அவங்க சொன்னாங்க இது சார்லி படத்தோட ரீமேக்குன்னாங்க. சார்லி படம் பார்த்தியான்னு கேட்டாங்க, நான் பார்க்கவே இல்லை, வேலை சேர்ந்து ஒரு வாரம் கழிச்சு ப்ளீஸ் போய் படத்தை பாருன்னாங்க. நான் பார்த்தேன், நிறையா பேர் என்னை வந்து கல்லெடுத்து அடிப்பாங்க, ஆனால் எனக்கு சார்லி படம் சுத்தமாகவே பிடிக்காது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த படம். எனக்கு அதில் வந்து லைக் டெஃபினெட்லி நிறைய விஷயத்தில் அது நல்ல படம், பட் ஐ எனக்கு பர்சனலி ஐ டு நாட் லைக் இட். ஸோ எனக்கு பர்சனலாக அதில் என்னென்ன பிடிக்கலையோங்கிறது வந்து நானும் டைரக்டரும் உட்காந்து வென் வி டாக் அபவுட் இட் அதை நம்ம வந்துட்டு எப்போ எப்படி எப்படி மாற்றலாம், நமக்கு என்ன எப்படி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அந்த ஒரு ஹியூமன் எலமெண்ட் கொண்டு வரலாம், அதுக்கு என்ன மாதிரி சென்சிட்டிவிட்டி கொடுக்கலாங்கிறது வந்து வாஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அண்ட் தட் அது அது வந்து இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க அதனால நம்ம இப்படி பண்ணோம் நம்ம நினச்சோன்னா அது நிச்சயமாக நடந்திருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுட்டு பர்சனலி இது என்ன வந்து எனக்கு இது வந்து ஃபீல் ஆகலை அதனால நம்ம என்ன பண்ணலாங்கிறது. ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் சினிமாங்கிறது ரொம்ப பர்சனலான விஷயம், சம்படி டசன்ட் லைக் இட் இட் தேர் வெரி இட்ஸ் இட்ஸ் டோட்லி ஓகே இஃப் தே டோன்ட் லைக் இட் அட் ஆல், பட் பிகாஸ் இட்ஸ் சச் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் ஆஃப் இட்.
8: எக்ஸாக்ட்லி, ரொம்ப தேங்க்யூ ரஞ்சனி.
3: இப்போ நீங்கள் யாராவது கிட்ட வந்து என்ன ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்டால் அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட அடுத்த கேள்வி வந்து நீங்கள் எப்போ ஒரு படம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருக்கவங்க அல்டிமேட் கோலே கண்டிப்பாக அவங்க டிரெக்டராகி ஒரு மூவி ப்ரொடியூஸ் ஒரு மூவி டிரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா, இல்லை வந்து அவங்க அசிஸ்டன்ட் டிரெக்டராகவே அவங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாமா?
0: ஒரு டிரெக்டர் ஆகிறது ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்க்கு தான் ஆகணும்னு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் தி ஐடியா இஸ் நம்ம ஏன் இதில் வந்து சேர்ந்துருக்கோம்னா ஒரு ஸ்டோரி சொல்லணும், அது அந்த விஜுவல் மீடியமில் நமக்கு நிறையா வந்து அவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்லேயே அவர் சொன்ன லைக் சூர்யா சொன்ன மாதிரி அந்த மீடியமில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எனக்கு டைரக்டர் ஆகணும்னு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தா அது நடக்கிற மாதிரி விஷயமே கிடையாது. சும்மா வந்து எழுந்திரிச்சு நான் இப்போ நான் 15 மூவிஸ் நான் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரா இப்போ நான் டைரக்டர் ஆயிடுவேங்கிறது சொல்லவே முடியாது. ஒருத்தர் படமே பண்ணாமையும் டைரக்டர் ஆகலாம். ஸோ டைரக்டர் ஆகிறதுங்கிறது அது ஒரு எண்ட் கோல், அது ஒரு மீன்ஸ் டு டெல் சம்திங். ஸோ அதனால லைக் எல்லாருக்குமே ஒரு ஒரு டைமில் நடக்கும். ஸோ தட்ஸ் த நெகட்டிவ் ஃபோக்கஸ் ஆன் இட் தட் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் உடனே நான் வந்து நம்ம டைரக்டர் ஆனால் தான் யூ மேட் இட். அவர் சொன்ன மாதிரி டைரக்டர் ஆனால் தான் ஜெயிச்சிட்டேங்கிறது அர்த்தமே கிடையாது. அதுலேருந்து நடுவில் அவ்வளோ விஷயம் பண்ணுறோம், ஒரு படத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னா அதுலேயுமே நிறையா லைக் வேல்யூ இருக்குது. லைக் தட் இட் செல்ஃப் இஸ் இனஃப் சம்டைம்ஸ். ஸோ இப்படி தான் பண்ணோம், இது பண்ணலன்னா நீ தோத்துட்டேங்கிற மாதிரி சொல்கிறதுமே லைக் தப்பான விஷயம். பட் ஐடியலி இஃப் எவ்ரி சம் லைக் ஒரு ஸ்டோரி சொல்லணும்னா அதுக்கான கிராஃப்ட் கற்றுக்கிட்டு நம்ம எப்படி கரெக்டாக சொல்கிறோங்கிறது தான் ஒரு டைரக்டரோட வேலை. ஸோ அது புரிஞ்சுக்கிட்டாலே ஐ திங்க் எவ்ரிபடி கேன் லைக் ஒரு பாசிட்டிவான பாத்தில் யூ கேன் யூ நோ பிகம் அ டைரக்டர் இன்ஸ்டெட் ஆஃப் லைக் நான் இன்னும் டைரக்டரே ஆள மச்சாங்கிற மாதிரி யோசிக்காமல்.
5: மணிரத்னம் வந்து எப்போ படம் பண்ணாலும் மும்பையிலேருந்து ஒரு ஏடி வருவார். அந்த ஏடியோட வேலை அவர் வந்து ஹீஸ் நேடி ஓகேவா, அவருடைய வேலையை வந்துட்டு டிரெக்டரோட வேலையை பாதியாக குறைச்சிட்டு அந்தந்த வேலைகள்லாம் எப்படி எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறது தான் அவரோட வேலை. ஸோ அவர் வந்து ஷெட்யூல் போடுவார், ஒருத்தருக்கும் அசைன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அசைன் பண்ணுவார். இது வந்து அந்த ஏடியோட வேலை. ஏன் அவரை வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா, சி மும்பை அங்கே இண்டஸ்ட்ரி ஒர்க் ஆகிற விதமே வேறு. அங்கே ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு மினிமம் பே அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ அவங்க காசு சர்வைவலுக்காக அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, சர்வைவலை தாண்டி அவங்க அதுக்கு மேலே என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அங்கே வந்துட்டு லாங் டேர்ம்க்கு ஏடியாக இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் அங்கே இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இங்கே மினிமம் வேஜ் அப்படிங்கிறதோ மினிமம் சேலரி அப்படிங்கிறது இங்கே கிடையவே கிடையாது. அப்படிங்கிறனால இங்கே எல்லாருமே வந்துட்டு சர்வைவல் நோக்கி ஓடுறாங்க. ஸோ சர்வைவல் நோக்கி ஓடும்போது கொஞ்சம் காசு கிடைச்சாலுமே சீக்கிரமாக எப்படி இந்த ஸ்கில்ல கத்துக்கிட்டு இந்த ஆர்ட்டை கத்துக்கிட்டு டப்புன்னு அடுத்ததுக்கு போகலாம் அப்படிங்கிற இதாக இருக்கு. தெலுங்குலையும் அதே மாதிரி, தெலுங்குலையும் தேர் இஸ் அ மினிமம் பே ஃபார் எடிஸ். ஸோ அதனால அங்கே அதில் கொஞ்சம் செட்டில் ஆகிறாங்கிற வார்த்தை நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த காசு அடுத்தடுத்த விஷயங்களை பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபியூவலா இன்கமா இருக்கும். ஸோ அதனால இங்கே யாரும் லாங் டேர்ம்க்கு எடிஸா இருக்க மாட்டேங்கிறாங்க.
8: ஓகே, பட் இந்த பேமெண்ட் ரிகார்டிங்காக வந்து ப்ரொடியூசர் சங்கம் இல்லைனா சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கும் ஏதாவது சங்கம் இருக்கும்ல. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து மினிமம் பே இவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு அக்ரிமெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அண்ட் ஆல்சோ அது இல்லைனா கூட பேமெண்ட் ரிகார்டிங்காக வந்து சினிமா இண்டஸ்ட்ரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுது?
5: இப்போது அவங்களை வந்து இன்டர்னாக கூப்பிடுவாங்க, இன்டர்னாக கூப்பிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நோ பேன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரெடிட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நோ பேன்னு அர்த்தம். இந்த மாதிரி வேறு வேறு வார்த்தைகள் வச்சுருப்பாங்க நோ பேக்கு. ஸோ எக்ஸ்போஷர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, கொலாப் கொலாப் ப்ரோ அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ என்னென்னா ஃப்ரீயாக ஒன்று கிடச்சா ஏன் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. இப்போது நீங்கள் செட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போது ஆர்ட் டஸ்டன்ஸ் இருப்பாங்க, லேபர்ஸ் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து பழு தூக்கி வேலை பார்ப்பாங்க, அவங்க செய்கிற வேலை வந்து கண்ணு முன்னாடி தெரியும். நீங்கள் ஏடியாக இருக்கும்போது நீங்கள் போயிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறானே தவிர ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்வாங்க. ஏன்னா இங்கே வந்து மைண்ட்லேருந்து ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க, இவ்வளோ எழுதி கொடுத்து இதை போய் வாங்கிட்டோம்னு சொல்லுவாங்க. அப்படி ஃபிசிக்கலாக எதுவுமே தெரியாது நம்ம பண்ணுற ஒர்க்கு. ஸோ அதனால் வந்துட்டு ஃபிசிக்கலாக அந்த ஒர்க் தெரியல அப்படிங்கிறனால அது வந்து அந்த இதோடைய வேல்யூ வந்து காசாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து அது பெருசாக தெரியாது. ஸோ அதனாலேயே இப்போ நீங்கள் நடிச்சிங்கன்னா டே அவன் நடிச்சிருக்கான் அவன் வேலை பார்த்துருக்கான் அவன் சம்பளம் கொடுவாங்க. ஏடினா நீ அது அப்படி இருக்காது இல்லையா? ஸோ அதனால் அந்த மினிமம் பேங்கிறதோ இல்லை பே பண்ணணும் அப்படிங்கிறதோ அந்த கான்ஷியஸே வராது. ஸோ அதை ரெகுலேட் பண்ணணும்.
9: இல்லை இல்லை, இவர் சொன்னது சும்மா ஒரு அடிஷன் மட்டும்தான். சில சினிமோட்டோகிராஃபர்ஸ் நம்ம பார்ப்போம்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தப்பான சொல்லுவது நல்லா ஜாலியாக இருக்கும், வேலையே இருக்காது. மோஸ்ட்டாக நிறைய இடங்கள் லைட்மென்ட்ஸ் பண்ணுற வேலைகள் தான் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து சந்தானம் காமல் வர மாதிரி வந்து இதை கொண்டு அங்கே போய்
8: ஸோ பேமெண்ட் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் அது மெயினாக அசிஸ்டன்ஸ்க்கு வந்து ஒழுங்காக கிடைக்கிறது இல்லை. அண்ட் அதுக்காக ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களா இது வரைக்கும்?
9: முதல்ல வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது ஒரு ஜாலியான ஒரு உணர்வு, அதனால யாரை வேணாலும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம தெரியல நம்மளே அந்த இடத்துக்கு வந்தால் என்ன பண்ண போகிறோன்ருக்குல்ல,
7: அது 500 ரூபாய்த்து இருக்கும், 5 பேர்த்துக்கு 10-50 நாள் இந்த அன்னியனில் சொல்கிற மாதிரி தான். ஒவ்வொரு ரூபாயும் சொன்னாலுமே அது 1 லட்சம் ரூபாய் ஆகுதுனா தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் வைப்பாங்கன்ட்டுருக்குல்ல. சங்கம்லாம் இருக்குது, ஆனால் இப்போ நம்ம சொல்கிறோம்ல இது ரெகுலராக கிடையாது. இன்னொன்று, எதுவுமே இங்கே கண்ணு முன்னால் இருக்காதுங்க, அந்த வாய்ப்புங்க இருக்குல்ல அது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒருத்தர் ஏடியா வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்காதுனு வச்சுக்கோங்களேன், நான் அவர்கிட்ட வந்து பவர் எதுவும் ஓகே ஆகும், ஆனால் ப்ரொடியூசர் ஒரு நம்பிக்கை இல்லை, இப்போ ஒழுங்காக இருக்கானா நம்ம யார்கிட்ட வேலை பார்த்தாரோ அவர்கிட்ட திரும்ப கால் பண்ணி கேட்குறான்னு வச்சுங்களேன், எல்லாருமே மோஸ்ட்டாக கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம டேரக்டர் வந்து நம்ம தப்பாக சொல்லிடக்கூடாது, சரி? அப்போது எங்கே தான் பிரச்சனை இருந்தாலும் அவர் இந்த வேர்டு சொல்கிறக்காகவே அவர்கிட்ட ரொம்ப ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ அது இல்லைன்னு வச்சுங்களேன், ரொம்ப பேடானவனு சொல்லுவார் வாய் இது மாதிரி குட்டி குட்டியாக இந்த வாய்ப்புகளை நிராகரிக்கிறதுல நம்ம போய் ஒரு இடத்துல புஷ் பண்ணுறதுல அதிகாரத்தை வேறு வேறு விதங்களில் பயன்படுத்துவாங்க. அது இன்னொன்று எப்படி சொல்கிறது, ரொம்ப ஈகோவை இத்தனை இப்படின்னு ஈகோ இது பண்ணிட்டா உட்காந்து என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேலை பார்க்குற ஆட்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ கேரளாவில் ஒன்று இப்போ பாவனா கேஸ் வந்து அது ஒரு ஈகோ இதாக ஆரம்பிச்சு அது எக்ஸ்ட்ரீம் அது அவ்வளோ பாப்புலராக இருக்கிற ஒரு நடிகையை வந்து ரேப் த்ரெட் வரைக்கும் அது போகுதுன்றதுல. ஸோ அவ்வளோ பவர் பாப்புலராக இருக்கிற நடிகைக்கே நடக்கும்போது சாதாரண ஒரு ஏடிக்கு இது எப்படி நடக்குங்கிறது நீங்கள் இதை யோசிச்சு பாருங்களேன். ஸோ சங்கம் இருக்கும், நீங்கள் சங்கத்தை புகார் கொடுக்குறீங்க, சம்பளம் கொடுக்கல, நீ சண்டை போடுறீங்கன்னா நீங்கள் படமே பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போயிடுவாங்களோன்னு ஒரு பயத்தை உங்களுக்கு ரெட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எங்காச்சும் ரேராக ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், ஏய் இப்படித்தான் நீ சண்டை போட தெரியுமாவில்ல, இல்லை ஒன்றும் இல்லை இங்கே கதை திருட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இன்றைக்கி கதை திருட்டை பற்றி பேசு வெளியில் வர ஆட்களே உண்மையிலுமே தைரியம் இருக்கணும்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா பல பேத்துக்கு என்ன இருக்குன்னா, வேணாம் இதை நம்ம சொல்லிட்டோன்னா ஒரு பேராயிருங்க, அப்புறம் அவன் வந்து இந்த மாதிரி எல்லா பக்கம் வந்து பிரச்சனை பண்ணே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பயத்தினாலேயே யாரும் அவங்களோட உரிமையை பேசுறதுல அவங்க பிரச்சனைக்கான விஷயத்த பேசுறதுக்கே முன் வருது. சங்கம்லாம் இருக்குது, நீங்கள் போனால் இதெல்லாம் பண்ணால், பட் அதான் திரும்ப முன்னால் நம்மளாக வெளியே போகிறதுன்றதுல நம்மளே அதை சொல்ல வைப்பான், இன்னொரு நீ போகாதா பிரச்சனைலாம் சொல்ல மாட்டாங்க, வேணாங்க நமக்கே போனால் பிரச்சனை எதுக்குங்க பண்ணிட்டு அப்படிங்கிற இதில் நம்மளே சிந்திக்க வைக்கிறக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு தோணும்.
8: ஸோ தேங்க்யூ ஆல், கேள்விக்காக எல்லாரும் நல்லா பதில் சொன்னீங்க. படங்களை பார்த்து அதில் இருக்க பேர் தெரிஞ்ச கலைஞர்களை கொண்டாடி ரெகனைஸ் பண்ணுறோம் நம்ம, அவங்களுக்கு அந்த பயணம் முழுதும் உறுதுணையாக இருக்க துணை இயக்குநர்களை ரெகனைஸ் பண்ணுறது இல்லை. கடலளவு நாலேஜ் இருக்க நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட வாழ்க்கையை பத்தின இந்த உரையாடல் நம்ம எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவையும் வைடா இருக்கும்னு நம்புறோம். இவ்வளவு திறமையான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பிற்காலத்துல வளர்ந்து ஒரு பெரிய ஆளாக எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக வாழ்த்துக்கள். மேலும் பல பயனுள்ள நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து கேளுங்கள். இது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: MOPCRS 107.8. Our community, our pride.
1: குடிக்காத சரையும் குடிக்காத குடிச்சு கட்டுங்க.

0: குடிபோதை எனக்கு இஷ்டம், அதுல உனக்கு என்னவா கஷ்டம்?
1: ஐயோ குடிச்சு குடல் வந்து சாவணுமா இல்ல குடும்பம் ரோட்டுல நிக்கணுமா, ரோட்டுல விழுந்து பொருளணுமா இல்ல மப்பணுமா?

0: புரியுது சொல்லுறது. அப்ப திருந்த என்னதான் செய்யறது?
1: வந்தீங்க வந்தீங்க, எங்க வழிக்கு வழி காட்டுற நாங்க உங்களுக்கு.
2: குடிக்காத சரையோ குடிக்காத, குடிக்காத சரையோ குடிக்காத.
1: குடியில் இருந்து மீள மறுவாழ்வு மையங்களை நாடுங்கள்.

0: பி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்குங்க. எப்பெல்லாம் தான் இப்படி சமைக்கிறீங்க?
0: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
1: அப்ப வீட்ல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: ஒன்னும் இல்லைங்க, பிள்ளைங்கள பாத்துப்ப, சமைப்ப, அவ்வளவுதான். ஆனா நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனா என்ன பண்றதுன்னே தெரியாது.
1: நீங்க வீட்ல இருந்தே ஏதாவது பிசினஸ் பண்ணலாமே.
0: நான் ஒண்ணுமே படிக்கலங்க, நான் என்ன பிசினஸ் பண்ண முடியும்?
2: படிச்சாதான் பிசினஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்களே.
0: சமைக்கிறது ஒரு பிசினஸா? என்னங்க சொல்றீங்க?
2: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்பெல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்ல இருந்து இங்க வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. அவங்களுக்குலாம் இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
0: அடனே இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் வீட்டுக்காரர் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குறேன்.

என் கண்ணை கட்டி கட்டுல விட்டது சாமி சாமி சாமி. எதுக்கு இந்த தொல்லையெல்லாம்? சாராயம் குடிச்சு வண்டி ஓட்டுறதுனால நாம தினமும் பத்திரிகையில என்னென்ன வருத்தமான செய்திகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சாராயம் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

ஹாய், நான் தாங்க உங்க வினிதா பேசுறேன். சோ பிளீஸ் டு நாட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி. நன்றி.

0: Hi, this is Playback Singer M.M. Manasi. You're listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. Do not smoke. Smoking causes cancer.
1: Hello, Chennai.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP 107.8.
1: It's enriching.
3: Be sure to make vision care and eye checkups a part of your child's routine medical care. This public service announcement brought to you by MOP Community Radio 107.8 FM.
4: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எனக்கு ஐஸ் கட்டின்னு சொல்லுவாங்க, ரெண்டு மட்டும் இல்ல 9 ஐஸ். ஆமா, என்னால 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஏன்னா நான் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கேன். என் கண்கள் மட்டும் இல்ல, என் இதயம், நுரையீரல், கணையம், ஈரல், சிறுநீரகம், எலும்பு, எலும்பு மச்சை, எல்லா டிஷ்யூகளும் தானம் செய்யலாம். இப்போதான் அவர் உண்மையான ஹீரோ. நீங்களும் ஹீரோ ஆகலாம். உங்களாலே 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: வணக்கம், என்னுடைய பேர் தீபக் ஸ்ரீவாஸ்தவா. நான் இப்போ முதன்மை தலைமை வன் பாதுகாவலர் மற்றும் உறுப்பினர் செயலாளர் மற்றும் பசுமை தமிழ் இயக்கம் சீஃப் மிஷன் டைரக்டர் உங்கள்கிட்ட பேசுறேன். இப்போ நம்மளுடைய மாண்புமிகு தமிழ் முதலமைச்சர் அவர்கள் 2022 அருமையான இயக்கம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன இருக்குன்னா பசுமை தமிழ் இயக்கம். பசுமை தமிழ் இயக்கம்ல நம்மோட இப்போ காடு மற்றும் மரம் பரப்பை 23.7 இருக்குது. 10 வருஷத்தில் 33% கொண்டு வரணும். நமக்கு ஏன் வனம் மற்றும் மரம் பரப்பை அதிகமாக வேணும்னா, நம்ம நாட்டில் கால்நிலை மாற்றம் ஒரு பெரிய பிரச்சனைகள் மாறியே இல்லை நமக்கு வருது. நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, அடிக்கடி இப்போ சீசன் இல்லாமல் நமக்கு மழை பெய்யுது. ரொம்ப ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகுது, டெம்பரேச்சர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்காக மரங்கள் எல்லாம் நிறையா போட்டானா நமக்கு கொஞ்சம் காற்று எல்லாம் ரொம்ப கூலிங் இருக்கும், மழை நமக்கு டைமில் கிடைக்கும், நமக்கு விவசாயத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் என்ன சொல்கிறதுக்கு விரும்புகிறேன்னா, நீங்கள் எல்லாமே சேர்ந்து இந்த இயக்கம்ல எல்லாமே நீங்கள் ஒரு செடி கண்டிப்பாக ஒரு வீடில் ஒரு மரம் கண்டிப்பாக நட்டணும். அதுக்கு நீங்கள் வனத்துறை அதிகாரிகள் இருப்பாங்க, ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் இருப்பாங்க, ஃபாரஸ்டர் இருப்பாங்க, பக்கத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, மாவட்ட வன அலுவலர்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம் தட் அந்த மரங்கள் செடிகள் எங்கே கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு நம்பர் நோட் பண்ணிங்க, இதை டோல் ஃப்ரீ நம்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இதில் முயற்சி பண்ணியிருக்கலாம், இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். 1800-599-7634. நான் ரிப்பீட் பண்ணுறேன், 1800-599-7634. இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ல நீங்க செடிகள் எங்கெங்கே உங்களுக்கு செடி மரங்கள் கிடைக்கும் அந்த பத்தி நீங்க தெளிவா பேசிக்கலாம். இங்கிருந்து எல்லாமே உங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த இயக்கம் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ் முதலமைச்சர் ஐயா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த இயக்கம் மக்களுடைய இயக்கம் நம்ம மாற்ற வேண்டும். நீங்க எல்லாமே நம்மோட சேர்ந்து இந்த பசுமை தமிழ் இயக்கம் ரொம்ப சக்சஸா பண்ணும், மக்களா இயக்கம் கொண்டு வரணும் என்னுடைய ஆசை இருக்க. என்ன கேள்வி இருந்தானா நீங்க நான் சொன்ன நம்பருக்கு நீங்க கூப்பிட்டா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். இன்னொரு இயக்கம் நம்ம ரொம்ப மிக மிக முக்கியமான இயக்கம் இருக்க, தமிழ்நாடு நீர்நிலை இயக்கம். நீர்நிலை என்னன்னா அது வெட்லேண்ட் சொல்றது. வெட்லேண்ட்ஸ் என்னன்னா நம்ம சதுப்பு நிலங்கள் இருக்கு, நமக்கு ஒரு நேச்சுரல் மீன்ஸ் ஒரு நேச்சுரல் லேக் மாதிரி இருக்க. உங்களோட வில்லேஜஸ்ல நிறைய ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு வாட்டர் பாடிஸ் இருக்கும், பழைய காலத்துல இருக்கும், இப்போ டிகிரேட் ஆயிருக்கணும், காணாம போயிருக்கும். உங்கள் எல்லாக்கே தெரியும் எங்கே எங்கே அந்த மாதிரி தண்ணி பழைய காலத்துல தேங்கி இருக்குது, இப்போ இல்ல. அதே நீங்க கண்டுபிடிச்சிட்டு இதே ஹெல்ப்லைன் நம்பர்ல சொன்ன ஹெல்ப்லைன் நம்பர்ல நமக்கு சொன்னானா நம்ம அரசாங்கம் மூலமா பேசிட்டு அதே ஒரு ரெஸ்டோர் பண்ணுவோம். சோ தட் உங்களுக்கு நல்லா தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை நீங்க மீன் வளர்க்கலாம், நிறைய கல்டிவேஷன் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில உங்களுக்கு விவசாயத்து ரொம்ப நல்லா இருக்கும், குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தண்ணி தான் நம்மோட என்ன இருக்க ஒரு லைஃப் லைன். அதே மாதிரி மரம் என்ன லைஃப் லைன். சோ தண்ணிக்காக மரம்காக நம்ம ரெண்டு இயக்கம் உங்கள் கையில இதை இருக்க. நீங்க எப்படி சக்சஸ் பண்ணுவீங்க அது உங்கள் கையில இருக்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் மூலமா என்ஜிஓஸ் நிறைய இருக்காங்க, பஞ்சாயத்து தலைவர்ஸ் எல்லாம் இருக்காங்க, கலெக்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் இருக்காங்க, பிடிஓஸ் இருக்காங்க, ஆர்டிஓஸ் இருக்காங்க, டிஆர்ஓஸ் இருக்காங்க, நம்ம டிஎஃப்ஓஸ் இருக்காங்க, நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்காங்க, விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்காங்க. ஸோ நமக்கு நிறைய வில்லேஜ் ஃபாரஸ்ட் கமிட்டிஸ் போட்டிருக்கோம். இது எல்லாவோட சேர்ந்து நம்மளோட ஒரு முயற்சி, ஒரு சீரியஸான முயற்சி, கடுமையான முயற்சி எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்க தட் நம்மளோட நாட் தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட் கொண்டு வரலாம், நமக்கு கால்நிலை மாற்றம் தடுத்துக்கலாம், மக்கள் உடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கலாம். நமக்கு எல்லா வசதி கிடைச்சிருக்கு. நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் வராங்க இல்லைங்களா, உங்களோட குழந்தை இருக்காங்க இல்லைங்களா, அவங்க நமக்கு எல்லாம் திங்க் பண்ணும். நல்லா ஆக்ஷன் எடுத்துட்டு மரம் நிறைய மரம் வச்சுக்கணும். ஒரு வீடுக்கு மினிமம் ஒரு மரங்கள் நீங்க கண்டிப்பா வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு குட்டை நல்லா ஒரு சுத்தமான தண்ணியோட கொண்டு வரணும். அதே என்னுடைய ஆசையா இருக்கு. நீங்க நல்லா ஒரு உதவி கொடுப்பீங்க. இந்த ஆசையில நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பசுமை தமிழ் இயக்கம் மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ட்ரீ டொனேட் பண்ணிக்கலாம். ட்ரீயோட காஸ்ட் இருந்தானா ஒரு 100 ரூபாய் நீங்க டொனேட் பண்ணலாம். அதை டொனேட் பண்ணும் போதே நீங்க ஆன்லைன் டொனேட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் டொனேட் பண்ணும் போதே கிரீன் தமிழ்நாடு மிஷனோட வெப்சைட் இருக்கு. அதோட நீங்க அட்ரஸ், வெப்சைட் அட்ரஸ் நோட் பண்ணீங்க, www.greentnmission.com. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், www.greentnmission.com. இந்த வெப்சைட்ல நீங்க போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு லாகின் பண்ணும். லாகின் பண்ணும்போது அதுல 3 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லாகின்க்கு ஒரு என்ஜிஓ ட்ரஸ்ட்க்கு தனியா லாகின் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ்க்கு தனியா லாகின் இருக்கு, மக்களுக்கு தனியா லாகின் இருக்கு. நீங்க லாகின் பண்ணும் போதே உங்களோட மொபைல்ல ஒரு ஓடிபி வரும். ஓடிபி மூலமா நீங்க வெப்சைட்க்கு உள்ள வரலாம். அதே வரும்போதே உங்களுக்கு பசுமை தமிழ் இயக்கம்ல என்ன என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, எல்லா மாநில ஃபுல் ஸ்டேட்ல நீங்க டீடைல்ஸ் எல்லாம் பாக்கலாம். நர்சரிஸ் எப்படி ரேஸ் பண்றாங்க, நாற்றுகள் எப்படி ரேஸ் பண்றாங்க, மரம் எப்படி போடுறாங்க, வனப்பகுதியில எப்படி போடுறாங்க, விவசாய நிலத்தில் எப்படி போடுறாங்க, ரோடு சைடில் எப்படி போடுறாங்க, ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எப்படி போட்டிருக்காங்க, தனியார் நிலத்தில் எப்படி போட்டிருக்காங்க, எல்லா மரம் நீங்க எல்லா அந்த வெப்சைட் மூலமா பார்க்கலாம். எவ்வளோ செலவா இருக்குது, யார் யார் எந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அதே பார்க்கலாம். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு நல்லபடி நம்பிக்கை வரும். இந்த பசுமை தமிழ் இயக்கம் ஒரு அருமையான இயக்கம், ஒரு நம்ம மாண்பு மிகு தமிழ் முதலமைச்சர் அவர்கள் உடைய ஒரு ரொம்ப ரொம்ப நல்லா மிக மிக ஒரு பெரிய இயக்கம் மாறியதே ஓடுது. ஸோ உங்களுக்கு நம்பர் சொல்லியிருக்கேன், இந்த நம்பர் மூலமா நீங்க மரங்கள் கேட்கலாம், நீங்க டொனேட் பண்ணிக்கலாம். டொனேட் பண்ணும் போதே உங்களுடைய மரக்கன் நம்ம எங்கே போடுவோம், அதே நம்ம போட்டோகிராஃப் எடுத்துட்டு அதை ஜியோ டேக் பண்ணி, ஜியோ டேக் மீன்ஸ் நீங்க போட்டோல ஜியோ கோஆர்டினேட்ஸ் வரும், லொகேஷன் வந்துடும், அந்த லொகேஷன் வெப்சைட்ல மார்க் ஆகும். அதே மாதிரி நீங்க பிளான் பண்ணும் போது நீங்க ஒரு படம் எடுத்துட்டு மொபைல் மூலமா படம் எடுத்துட்டு நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் வெப்சைட்ல. உங்களுடைய மரங்கள் எங்க இருக்க, என்ன லொகேஷன்ல இருக்க நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம், உங்களுடைய பேர் போடலாம். ஸோ இத என்ன இருக்கேன்னா, இதே என்ஜிஓஸ் நடனா சரி, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நடனா சரி, இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல்ஸ், குழந்தைகள், மக்கள் அண்ட் விவசாய பணியாளர்கள் யார் நடனா சரி, மரங்களே உங்கள் கணக்கில் வரும். பட் இது நம்ம 33% உள்ள கணக்கில் நம்ம ஸ்டேட் லெவல்ல கொண்டு வரும். இந்த 33% ரீச் ஆகிறதுக்கு உங்களோட கண்டிப்பா பங்கு பெற்று நமக்கு வேண்டி இருக்க. இதே இல்லாம நம்ம 33% வன் மற்றும் மரம் பரப்பை ரீச் ஆக முடியாது. சோ இன்னைக்கு ஆசை இருக்க, நம்பிக்கை இருக்க, நீங்க கண்டிப்பா இதை பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம்.
3: Respect all living things.
4: Respect all living things.
3: And our natural environment.
4: And our natural environment.
3: I will not
4: pollute our
3: environment.
4: Environment.
3: I will
4: protect
3: our coastal resources.
4: Coastal resources.
3: I will
4: actively support
3: water conservation.
4: I will
3: conserve our
4: non-renewable resources. I will
3: respect our
4: environment.
3: காலநிலை மாற்றத்தை தடுப்போம்.
2: வணக்கம், என்னுடைய பேர் தீபக் ஸ்ரீவாஸ்தவா. நான் இப்போ முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் உறுப்பினர் செயலாளர் மற்றும் பசுமை தமிழ் இயக்கம் சீஃப் மிஷன் டைரக்டர் உங்கள்கிட்ட பேசுறேன். அருமையான பஞ்சாயத்து வரிக்கு ஒரு திட்டம், மரகத பூஞ்சோலை. என்னன்னா, உங்களுடைய ஊர்ல ஒரு ஹெக்டேர் 100 பஞ்சாயத்து ஒரு 100 வில்லேஜ் சொல்லிக்கலாம், 100 இடங்கள்ல ஒரு ஹெக்டேர் நிலத்துல, தனியார் நிலத்துல மீன்ஸ் ஒரு அரசாங்க நிலத்துல, சங்கம் காலத்துல என்ன என்ன மரங்கள் இருந்தது, அந்த மரங்களை அந்த பகுதி படி ஒரு ஹெக்டேருக்கு உள்ள அந்த மரங்கள் போடுவோம். அது என்ன நாவல் இருக்கலாம், தென் அது கோயா பழம் இருக்கலாம், மாங்க பழம் இருக்கலாம், பல பழம் இருக்கலாம். அதை ஃபென்ஸ் பண்ணுவோம். ஃபென்ஸ் பண்ணிட்டு ஒரு பம்ப் ஹவுஸ், ஒரு போர்வெல், அப்போ ஒரு உட்கார்ந்ததுக்கே நல்லா பெஞ்சஸ் எல்லாம் இருக்கும். ஷெட் விட உட்கார்ந்ததுக்கே உங்களுக்கு பெஞ்சஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு இடங்கள் கிடைக்கும் உங்களுடைய ஊர் பக்கத்துல. அப்போ அதுல என்ன பண்ண வேண்டி இருக்கே, அது நம்ம நிறைய பீல் போடுவோம். பீல் போடும் போது என்ன ஆகும்னா நிறைய ஆடு மாடு மேய்க்க வச்சுக்கலாங்க. அங்க உட்கார்ந்துட்டு ஏதாவது பேப்பர் படிக்கலாம். நிறைய மரங்கள் எல்லாம் குரோத் ஆ பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல காத்து கிடைக்கும். ஸோ நம்ம பழைய காலத்துல எப்படி இருந்தது நம்மளுடைய ஊர், நம்ம ஒரு இடங்கள். இப்போ நிறைய பாருங்க வளர்ச்சி நிறைய ஆகுது. அதுக்காக வளர்ச்சியில என்ன ஆகுது, நிறைய மரங்கள் எல்லாம் கட் பண்றாங்க. அது ரொம்ப கஷ்டமான வேலை. மரங்கள் எல்லாம் கட் பண்ணக்கூடாது, மரங்கள் காப்பாற்றணும். இதே ஒரு உயிர் நம்ம மாதிரியோ, அதே மரங்கள் ஒரு உயிர். நம்மக்கே மரங்கள் அவ்வளவு பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. ஸோ நீங்க அதே மாதிரி நம்ம மரகத பூஞ்சோலையில அந்த காலத்தோட நம்ம ஒரு கல்ச்சர் கலாச்சாரம் அதைதான் கிராமத்துக்கு கொண்டு வரணும். இதே நீங்க கண்டிப்பா இதை புரிஞ்சுட்டு நீங்க நம்மோட சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்ணீங்க, ஊர் காப்பாத்தீங்க, மாநில காப்பாத்தீங்க, இது எல்லாம் உங்கள் கையில தான் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு, ரொம்ப நம்பிக்கை இருக்கு.

0: பயமில்லை, இனி வாழ்வில் பயத்தை முறியடிப்போம். இது MOP சமுதாய வானொலி 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எவ்வளவுன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் என்ன
2: இருக்கல்ல, ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம். என்னுடைய பேர் தீபக் ஸ்ரீவாஸ்தவா. நான் இப்போ முதன்மை தலைமைவன் பாதுகாவலர் மற்றும் உறுப்பினர் செயலாளர் மற்றும் பசுமை தமிழ் இயக்கம் சீஃப் மிஷன் டைரக்டர் உங்கள்கிட்ட பேசுறேன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், மாநிலம் மட்டுமே இல்ல நாட்டிலும் தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு. நிறைய ஆர்டிகல்ஸ்ல என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் 15 வருஷத்துல வாட்டர் வார் மாதிரி வந்துடும். வாட்டர் வார் மீன்ஸ் வாட்டருக்காக நம்ம எல்லாம் ஃபைட் நிறைய ஆகும். தண்ணி ரொம்ப குறைவா இருக்குது. விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, ஆடு மாடு தண்ணி இல்லாம இங்க அங்கே நீங்க எல்லாம் கொண்டு போறீங்க, ரொம்ப தூரமா கொண்டு போறீங்க. இந்த தண்ணி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பழைய காலத்துல வீடு பக்கத்துல கிடைச்சிருக்கு. இப்போ வீடு பக்கத்துல தண்ணி நல்லா தண்ணி சுத்தமான தள்ளி கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு நீர்நிலை இயக்கம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், 13 ராம்சார் சைட்ஸ் என்னன்னா, ராம்சார் சைட் ஒரு ராம்சார் என்ன இருக்கு, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் இருக்கு வெட்லண்ட்ஸ்ல நீர்நிலங்களுடைய. இதே நாட்டில அந்த மாதிரி ராம்சார் சைட் போட முடியாது. ராம்சார் சைட் போட்டானா அதே நம்ம ராம்சார் சுவிட்சர்லாண்ட்ல தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த பகுதி இந்த வெட்லேண்ட் ராம்சார் சைட்டுக்கு உள்ளே அந்த கிரைடீரியாக்கு உள்ளே வருது. ஸோ நம்ம 13 ராம்சார் சைட்ஸ் நமக்கு 2002 அப்புறமா 20 இயர்ஸ் கழிச்சு நமக்கு 13 ராம் சைட்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம ஒரு நாட்டில 75 ராம்சார் சைட் இப்போ வந்திருக்குது 2022. அதுல நம்மளுடைய ஸ்டேட்ல 14 ராம்சார் சைட் ஆயிருக்குது. இப்போ நம்ம நம்பர் 1 ஆயிட்டோம். ரெண்டாவது பிளேஸ்ல உத்தரப்பிரதேஷ் இருக்கு. இந்த ராம்சார் சைட் எப்படி வந்துருச்சு, ராம்சார் சைட் என்னன்னா அங்கே இருக்குது தண்ணி நல்லா இருக்கும், அங்கே இருக்குது ஒரு பயோடைவர்சிட்டி சொல்றோம். நம்ம பயோடைவர்சிட்டி மீன்ஸ் நிறைய பேர்ட்ஸ் நிறைய வரும், வெரைட்டி பேர்ட்ஸோட வெரைட்டி நிறைய வரும். தென் நமக்கு டூரிசம் நிறைய பேர் அங்கே விசிட் பண்ணுவாங்க பாப்பாங்க. தென் ஆகை தாமரை நிறைய இருக்கு நம்ம வெட்லண்ட்ஸ்ல வாட்டர் பாடிஸ்ல. அதே ஆகை தாமரை இருக்கு, அதே ஒரு நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அந்த ராம்சார் சைட்ல எடுக்கணும். சோ ராம்சார் சைட் குந்தக்குளம் இருக்கு, விடாந்தாங்கல் இருக்கு, பள்ளிக்கர்ணை இருக்கு, வெம்பனூர் இருக்கு, வெள்ளோடு இருக்கு, தென் சித்ராங்குடி இருக்கு, ராம்நாத்புரம் இருக்கு, சுசீந்திரம் தெரூர் இருக்கு. இந்த ராம்சார் சைட் மீன்ஸ் ஒரு வெட்லேண்ட் நீர் நிலங்கள் பார்க்கும்போது நீங்க சுத்தி பார்க்கும்போதே பாப்பீங்க நிறைய பேடி கல்டிவேஷன் ஆகுது, நிறைய பேர் விவசாயம் பண்றாங்க. சோ இந்த வெட்லேண்ட்ஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா அதே நிறைய நீங்க கல்டிவேஷன் பண்ணிக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு கிணறுல தண்ணி போர்வெல்ல தண்ணி நல்லா கிடைக்கும். நம்ம இந்த ஈர்நிலங்கள் காப்பாத்துறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒரு 200 ஈர்நிலங்கள் நண்பர்கள் நம்மளுடைய வெப் போர்ட்டல் வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த நம்பர்ல கூப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், 1800-599-7634. இந்த நம்பர்ல கூப்பிட்டுட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஈர்நிலங்கள் நண்பர்கள். அப்போ நீங்க உங்களுடைய கிராமத்தில உங்களுடைய பகுதியில இருக்குது நேச்சுரல் லேக் சதுப்பு நிலங்கள் மேங்க்ரோவ்ஸ் நீங்க காப்பாத்தலாம், நீங்க முயற்சி எடுத்துக்கலாம். நம்ம கூட கை கொடுத்துட்டு இது எல்லாமே ரொம்ப மிக மிக ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வரலாம். சோ எனக்கு ஆசை இருக்கு, நான் என்ன என்ன சொல்லிருக்கேன் நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க. எனக்கு உங்கள் மனசுல எந்த விதமான ஒரு டவுட் இருந்தாரா நீங்க என்ன கொடுத்தா சொன்ன நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு கேட்கலாம். நம்ம கண்டிப்பா உங்களுடைய அத்தனை கேள்விக்கு சமாதானம் கொடுப்போம். மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் நமக்கு ரொம்ப முக்கியமான இருக்கு, ஒரு ஒரு மக்கள் நமக்கு ரொம்ப முக்கியமான இருக்கு. இந்த ரெண்டு இயக்கம்ல கண்டிப்பா நீங்க நம்ம கிட்ட ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் இந்த ரெண்டு இயக்கம்க்கு ரொம்ப சக்சஸா கொண்டு வரதுக்கு உங்களுடைய எனக்கு ரொம்ப சப்போர்ட் கிடைக்கும், அதே என்னுடைய ஆசை இருக்கு. நன்றி, வணக்கம்.
1: எல்லாருக்கும் வணக்கம், நான் மணிகண்டன் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்களுடைய ரஜினிகாந்த் பேசுறேன். அதாவது இருக்கிறதுலே பிரிய தானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க வந்து 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி போறது இல்லை, அது இல்லாமல் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அது இல்லை. ஒருத்தருக்கு உங்கள் லைஃப்பில் கல்வி அதாவது படிப்பு சொல்லி கொடுக்க முடிஞ்சா அதை விட பெரிய தானம் இந்த உலகத்திலேயே கிடையாது. அதனால லைஃப்பில் ஒரே ஒரு தடவையாது ஒரே ஒரு குழந்தையை படிக்க முடியும்.
2: You are listening to MOP Community Radio 107.8. Our society, our radio, our pride.

0: உங்களை காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought to you by MOPCRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம், நான் லோகேஷ் பார்த்திபன், போலை நண்பர்களில் வாலண்டியராக இருக்கேன். கால்நிலை மாற்ற பாதிப்புகளை தொடர்ச்சி நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டே இருக்கோம் வருஷம் வருஷம். அதனால் புயல் நிறைய புயல் வருது, நிறைய அதிகமான மழை வெள்ளம் எல்லாம் ஹீட் வேவ்ஸ் அதிகமாக அது தொடர்ச்சி அதிகரிச்சுட்டே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஐபிசிசி அப்படிங்கிற ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, 1986 அப்புறம் பிறந்த எந்த ஒரு குழந்தையும் இயல்பான ஒரு ஆண்டை வந்து சந்தித்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம இனிமேல் வரக்கூடிய காலகாலம் வந்து பார்த்தோன்னா, அதிகப்படியான மழையோ இல்லை அதிகப்படியான வெயில் கொண்ட நாட்களோ வந்து நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அலாமையான பல ரிப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ காலநிலை மாற்ற பாதிப்புகளை வந்து தனி ஒரு நபரோ இல்லை தனி ஒரு குழுவோ வந்து கண்டிப்பாக கையாள முடியாது, சில கட்டுப்படுத்தவோ இல்லை மட்டுப்படுத்தவோ முடியாது. இது வந்து ஒரு ஊர்கூடி தேர் இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு நிகழ்வு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து தான் இந்த காலநிலை மாற்ற பாதிப்புகளை நம்ம கையாள முடியும், கட்டுப்படுத்தவும் மட்டுப்படுத்தவும் முடியும். எல்லாரும் சேர்ந்து இதுக்கு செயல்படுவோம்.
1: பார்க்க போற நிகழ்ச்சியின் பெயர் வந்து மனசாட்சி பேசுகிறேன். இப்ப நம்ம நிகழ்ச்சியில நம்ம போன வாட்டி நிறைய பேரோட பார்த்தோம், அந்த மாதிரி நம்ம கால் பண்ண சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது சம்பவத்தை பகிர்ந்துக்கணும்னா எங்க கிட்ட கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதை நம்ம பேச்சை மதிச்சு நம்மளுக்கு ஒருத்தர் கால் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். அவர் பேர் வந்து அமுதன், அவங்க ஐடி கம்பெனில வேலை செய்யறன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்னதான் சொல்றாருன்னு கேட்கலாமே.
2: Hi, this is Amudan. I'm working in multinational company as finance manager. ஓ, நானே பீட்டு விட ஆரம்பிச்சிட்டேனா, என்னோட ஃப்ளாஷ்பேக்கு கொஞ்சம் போயிட்டு வரலாம். ஐ திங்க் இந்த ஒரு 5-10 நிமிஷம் உங்களோட வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த அமுதனை பார்ப்பீங்க. என்னோட சொந்த ஊர் விருதுநகர் பக்கத்தில் ஒரு ஸ்மால் வில்லேஜ், 7000 பண்ணை. நான் 1978 பிறந்தேன். என்னோட அப்பா ரொம்ப டிசிப்ளின் அண்ட் கண்டிப்பான ஃபாதர். அம்மா எங்கள் பசங்களையும் புருஷனையும் லவ் பண்ண மட்டுமே தெரிஞ்ச கண்டிப்பான ஒரு அம்மா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தேன். ரொம்ப மிடில் கிளாஸ். பணத்தோட அருமை என்னன்னு அப்பா சொல்லி கொடுத்தாரு, ஹியூமன் வேல்யூஸ் என்ன அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்படி ஒரு ரொம்ப கட்டுக்கோப்பாக வளர்ந்த ஒரு சூழ்நிலையில் என்னோட ஸ்கூலிங் லைஃப் ரொம்ப அருமையாக என்ஜாயபிளாக போச்சு. எல்லாருக்கும் அடலசன்ட் ஏஜ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பீரியட், அதுதான் லைஃப்பை டேர்ன் பண்ணுற ஒரு பீரியட். அந்த வாழ்க்கையில் தான் என்ன தப்பு இருக்குது, என்ன ரைட் இருக்குது அப்படின்னு எதுவுமே தெரியாமல் எல்லா தப்பையும் பண்ண தோன்ற ஒரு வயசு. அந்த வயசில் எனக்கு தெரிஞ்ச சில ஸ்வீட்ஸ் மெமரிஸ். ஒன்று, அங்கே வில்லேஜ்லாம் உங்களுக்கு சிகரெட் வெளியில் அடித்தா எல்லோரும் தெரிஞ்சிடும். அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் தம்பிங்களோட பேப்பரை சுற்றி பொருத்தி பார்ப்போம், சிகரெட் அடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் அந்த புகை இன்றைக்கும் என் மனசில் நிற்கிது. ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். உண்மைக்கே சொல்லணும்னா, தேங்க்ஸ் டு தட் பர்டிகுலர் மொமெண்ட். நான் இன்னைக்கு வரைக்கும் சிகரெட்டை தொடாமல் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த மொமெண்ட்ஸ் தான். என் வீட்டுக்குள்ளக்கே என் அண்ணன் தம்பிகளோட பேப்பரை சுருட்டி சிகரெட் அடித்த அந்த மொமெண்ட் தான் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட். அதுக்கப்புறம் இன்னொரு லைஃப்பில் என்னோட டிசிப்ளின், இன்னைக்கு வரைக்கும் வேல்யூஸ், பண வேல்யூ இதெல்லாம் எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போல்லாம் எல்லாருக்கும் பாக்கெட் மணி இப்படிலாம் பெருசாக உண்டு. அப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் பெரிய பாக்கெட் மணின்ற ஒரு விஷயமே கிடையாது. என் நண்பனோட பேனாவை உடைச்சிட்டேன், அதை வீட்டில் போய் சொல்லி நான் திருப்பி வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல், எங்கள் அப்பா அப்போ ஊருக்கும் போயிருந்தார், எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் 5 ரூபா அவர் கல்லாப்பட்டியில் திருன்னு. அப்போ பஸ்ஸில் வந்தவர் திடீர்னு பார்த்து கையை பிடிச்சி, அன்னைக்கு என்னை அடிச்சிருந்தாருன்னா சத்தியமாக நான் இன்றைக்கும் ஒரு வேளை கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருப்பேன், இதுக்கு மேலே தப்பு இதுக்கு மேலே பண்ணாத அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 1 மணி நேரம் அழுதேன். ஏன் அழுதேன், அவர் நிறுத்து நிறுத்துன்னு சொல்கிறாரு, ஏன் அழுதேன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. ஏன்னா கில்ட்டி கான்சியஸ். அந்த கில்ட்டி கான்சியஸும் அஃப்கோர்ஸ் என் லைஃப்பை டேர்ன் பண்ண செகண்ட் மொமெண்ட். அதே வயசில் தான் எல்லா பாசிட்டிவும் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் கூட. நான் சிகரெட் பிடிச்சது சொன்னேன், திருடினதை சொன்னேன், அக்கா அண்ணன் தம்பி கூட எல்லாருக்கும் அம்மாவுக்கு தெரியாமல் சினிமா பார்க்கறது, ஊரை சுற்றிட்டு வர்றது, இதெல்லாம் தாண்டி அந்த வயசில் தான் எல்லாத்தையும் கற்றுக்கிறதும். இப்போ சைக்கிள் ஓட்டுறதா இருக்கட்டும், ஏன்னா அப்போல்லாம் அந்த வயசில் 11 வயசுக்கு மேலே சைக்கிள் கற்றுக்கலைன்னா வில்லேஜில் ஆம்பளையே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ சைக்கிள் ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கிட்டோம். இப்போல்லாம் நீச்சல் பழகிறதுக்கு ஸ்விம்மிங் பூலில் ட்ரைனிங் அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் சித்தப்பா என்னை அப்படியே கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டார், அதோட 80 அடி ஆழம். அதுக்கடுத்து தள்ளி விட்டதான் தெரியும், நானாக நீந்தி வந்ததான் தெரியும். இது மாதிரி ஒரு 2 நாள் நடந்துச்சு. அதுக்கடுத்து நீச்சல் நானாக கற்றுக்கிட்டேன். இதுதான் அங்கே உள்ள லைஃப் ஸ்டைல். எதையுமே ஸ்பூன் ஃபீடிங் இல்லாமல் சுயம்புவாக கற்றுக்கிட்ட அந்த ஒரு இது என்னோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கான்ஃபிடண்ட்டாக கொடுத்தது. அகெயின் அந்த ஒரு லைஃப் இன்னும் மறக்க முடியாது. வில்லேஜில் ஊர் திருவிழா. ஊர் திருவிழான்றது அதாவது எல்லா ஊர்ல இருந்தும் அந்த ஊருக்கு வந்து மகிழ்ச்சியை கொண்டாடுற ஒரு விழா. ஆனா எங்களுக்கு புது சட்டை புது டிரெஸ் கிடைக்கிற அதே, ஏன்னா இந்த இப்ப எல்லாம் பர்த்டேக்கு எடுத்துக்கிறாங்க, எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறாங்க. அந்த காலத்துல எங்களுக்கு திருவிழா தீபாவளி இந்த மாதிரி விசேஷங்களுக்கு மட்டுமே துணி எடுத்துட்டு இருந்த ஒரு விஷயம். பட்டாசு துப்பாக்கி அப்படின்ற ஒரு வாங்கறதுக்காக அப்பாட்ட அடம்பிடிச்சு அழுது வாங்கி அதோட அந்த டேஸ்ட்டுக்கு இப்போவும் அது மனசில் நிற்கிது. இப்போ எல்லாம் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே கொடுத்து கொடுத்து பழகிறோம். அப்போ கேட்டா கிடைக்கும், ஆனா கேட்கணும் கேட்கணும் கேட்கணும். இந்த பழக்கத்தை எங்க அப்பா சொல்லி கொடுத்து

0: பட்டாசு வெடிக்கிறதுக்காகவே கொண்டாடுவோம். சொந்தக்காரங்களை பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க, அதுக்கெல்லாம் இல்ல. நாங்க எங்களுக்கு அன்னைக்குதான் சொந்தக்காரங்க வந்தா நாங்க ஸ்வீட் சாப்பிடுவோம், அதுக்காகவே பொங்கல் கொண்டாடுவோம். இப்படி எல்லாம் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சேர்ந்ததுதான் அந்த வில்லேஜோட திருவிழா வாழ்க்கை. எல்லாருக்கும் ஸ்கூல் லைஃப் மறக்க முடியாதுன்ற மாதிரி எனக்கும் ஸ்கூல் லைஃப் மறக்க முடியாது. அங்க வில்லேஜ்ல எல்லாம் 10th வரைக்கும் கோஎஜுகேஷன் கிடையாது. ஸோ +1 +2 தான் என்னோட கோஎஜுகேஷன் லைஃப். அது எங்களுக்கு கோஎஜுகேஷன் லைஃப் மாதிரி இருக்காது. அந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் திரும்பினா எங்க வாத்தியார் என்னை அடிப்பாரு. அதை பார்த்துக்கிறதுக்கு வேற திருடங்கையிலேயே சாவி கொடுக்குற மாதிரி என்கிட்டயே யாரு பாக்குறா அப்படின்ற மாதிரி பொறுப்பை வேற கொடுத்துருவாரு. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நானும் பார்க்க முடியாது, அடுத்தவங்க பார்க்க விடக்கூடாது. இதுதான் என்னோட கொடுமையான லைஃப். +1 +2 அப்படி ஒரு லைஃப்ல இருந்து வாழ்ந்துட்டு இது பாசிட்டிவ், இது நெகட்டிவா சொன்னாலும் பாசிட்டிவா அந்த ஒரு வாத்தியார் செல்வராஜ் அப்படின்னு ஒரு வாத்தியார், +1 +2 எனக்கு அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் சொல்லி கொடுத்த வாத்தியார், அவர் இன்னைக்கு இல்ல. அவரோட முயற்சியில தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு அமுதன் பைனான்ஸ் மேனேஜர் நினைக்கிறேன்னா அவரோட தயவு, அவர் போட்ட பிச்சர். ஏன்னா +1 +2 அந்த வில்லேஜில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னை வெளியில போய் படி, வெளியூர்ல போய் படி, ICWA படி, CA படி அப்படின்ற மாதிரி ஊக்குவிச்சு என்னை அனுப்பணும்னு ரொம்ப எங்க அப்பாட்ட சப்போர்ட் பண்ணி அனுப்பி வச்சதும் அவர் தான். அவரோட தயவுல தான் அவர் இல்லைன்னா இன்னைக்கு அமுதன் இல்லை. எப்படி எங்க அப்பா அம்மா இல்லாம இல்லையோ நான் அது மாதிரி எங்க செல்வராஜ் வாத்தியார் இல்லாம நான் இல்லை. இப்படி எல்லாம் ஃபீலிங்கா பேசிட்டு ஒரு காலேஜ் என்ட்ரி கொடுக்குறப்போ ஸ்கூல் டாப்பரா என்ட்ரி கொடுக்குறேன். ஆக்சுவலி அவர் ஸ்கூல் டாப்பர் இன் +2. அதுக்கப்புறம் காலேஜ் தேடி அலைஞ்சி லா காலேஜ் படிக்கணும்னு நினைச்சேன். லா காலேஜ் கட் ஆஃப் மார்க்ல போச்சு. அதுக்கு எங்க அப்பா உண்மைக்கே சப்போர்ட் பண்ணல. ரெக்கமெண்டேஷன்ல போறதுக்கு அவருக்கு மனசு இல்ல. சோ நான் காமர்ஸ் கிராஜுவேட் எடுத்தேன். அது இவ்வளவு சின்சியரா என்ன ஒரு குடும்பம் நம்பி, எங்க வாத்தியார் நம்பி ஸ்கூல் டாப்பரா ஒரு காலேஜ்ல அனுப்பிச்சா கண்டிப்பா ஒருத்தரோட ஸ்டோரி எப்படி இருக்கும்னு தெரியும். ஆனா அது மாதிரி என்னோட ஸ்டோரி இல்ல. என்னோட காலேஜ் பருவத்துலதான் என்னோட மொத்த ஒழுக்கமின்மை, மொத்தமா சந்தோஷமா இருந்தேன், அது எனக்காகவே வாழ்க்கைய வாழ்ந்தேன் அப்படின்ற ஒரு பருவம் தான். இப்பவும் நான் எல்லார்ட்டையும் சொல்ற ஒரே ஒரு விஷயம், என் வாழ்க்கை ரொம்ப நல்லா போச்சுன்னா அந்த வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான பீரியட் கோல்டன் பீரியட்னா என்னோட விருதுநகர் VHNS காலேஜில் வாழ்ந்த அந்த 3 வருஷம் தான். நான் நல்லா இல்லாம போனேன் இல்ல நாசமா போனேன்னா அதுக்கு காரணமும் அந்த பர்டிகுலர் 3 வருஷம் தான். ஏன்னா அந்த காலத்துல ஒழுங்கா படிச்சிருந்தேன்னா இன்னும் நான் நல்லா இருந்திருப்பேன். ஸ்கூல் டாப்பரா இருந்த 90% இருந்த ஒருத்தன் அங்க 49% எடுத்து ரீவாலியூஷன் போட்டு 50% எடுத்த ஒரு ஸ்டோரி கேட்கணும்னா என்கிட்ட வந்து தயசு கேட்டுங்க எல்லாரும். அங்க என்ன ஜாலியா இருந்தா என்ன அப்படி மாத்தி அமைச்சது அப்படின்னா, ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் அதை தாண்டி ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை அங்க போயிட்டு இருந்துச்சு அந்த காலேஜ்ல. ரொம்ப இது நாங்க பால்வாடி ஸ்கூல் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ற ஒரு ரேஞ்சில அந்த காலேஜ் இருந்துச்சு. பிரின்சிபல் வெரி மச் ஆட்டோகிராட்டிக். அவர் பிடியிலிருந்து விடுவிச்சோன்னு கூட சொல்லலாம். நாங்க எங்க தலைமுறை நாங்க எங்க செட்ல ஆக்சுவலா நார்மலா பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது டிஸ்மிஸ் பண்றதை விட்டுட்டு நாங்க அவரை டிஸ்மிஸ் பண்ண வச்சோம். இந்த ஒரு சரித்திரமும் நடந்தது அந்த பீரியட்ல தான். ஐ குட் சே லைக் ஐ பிகேம் அ வெரி பிக் பாலிட்டிஷியன் டியூரிங் தட் டைம். சோ காலேஜ் முடிஞ்சாச்சு, அடுத்து என்ன உயர் படிப்பு. அதுக்கு என்ன கெட்டும் பட்டணம் போவாங்க. நானும் அதே கேஸ் தான், கெட்டும் சென்னை பட்டணம் வந்தேன். சென்னை பட்டணத்துல ஒரு அருமையான காலேஜ் பச்சை பாஸ் காலேஜ். உங்களுக்கு ஜோக்கா தெரியும், பட் இன்னைக்கும் நான் சொல்லுவேன் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு சென்னை சிட்டிக்குள்ள பச்சை பாஸோட ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இன்னைக்கும் எந்த ஒரு காலேஜும் கிடையவே கிடையாது. ரொம்ப சீரியஸோட அதாவது 90% வாங்கிட்டு 50% கூட வாங்க முடியாத ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல இங்க வந்து அட்லீஸ்ட் படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வந்த ஒரு அமுதன் ரொம்ப சீரியஸா படிக்க ஆரம்பிச்சு MA கார்பரேட் ஒரு 60% ட்ரை பண்ணி வாங்கி அதுக்கடுத்தும் அப்பாவோட சம்பாத்தியத்துல ஒண்டிஜி இருக்க பிடிக்காம, பினான்சியலா டிபெண்டா இருக்க பிடிக்காம ஒரு முதல் ஜாப் ஷார்ப் டிடெக்டிவ்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனியில அக்கௌண்டா ஜாயின் பண்ணேன். அது என்ன வாழ்க்கையை புரட்டி போயிட்டுச்சுன்னு சொல்லலாம். 2 மாசம் தான் வேலை பார்த்தேன். ஆக்சுவலா அந்த ஓனர் ஹைதராபாத், ஐ குடன்ட் கம்யூனிகேட் வெல், இதுதான் ப்ராப்ளம். ஆக்சுவலா அவருக்கு தமிழ் தெரியாது, எனக்கு ஐ குட் மேனேஜ் இங்கிலீஷ் அந்த டைம். இப்போ பேசுறேன் சரளமா பேசுறேன், ஐ கேன் மேனேஜ் ஃப்ளூயன்ட்லி பிகாஸ் கரண்ட்லி ஐம் டீலிங் வித் US கிளைண்ட்ஸ். இப்போ என்னால டீல் பண்ண முடியும். அப்போ என்னோட பெரிய டிராபேக் இருந்தது கம்யூனிகேஷன். அந்த டைம் ஐ ஹவ் ரியலைஸ்ட் வெரி மச் ஹவு கம்யூனிகேஷன் இஸ் அ பவர் அப்படின்றத ஐ ஹவ் ரியலைஸ்ட் தட். பட் அந்த மொமெண்ட் என்ன சிந்திக்க வச்சு அதுக்கப்புறம் நான் தனியா பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கடுத்து ராதாகிருஷ்ணன் எலக்ட்ரிகல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியில வேலை பார்த்தேன். ஒரு 3 வருஷம் ரொம்ப சுகமான பீரியடா போச்சு. அந்த டைத்துல தான் என்னோட சோசியல் லைஃப் லைன்ஸ் கிளப் தட் சேஞ்ச் மீ அ வெரி லாட். லைன்ஸ் கிளப் பத்தி பேசணும்னா ரொம்ப ஒரு நேரம் பேசிட்டே போகலாம். லைன்ஸ் கிளப்னா நிறைய பேருக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன். அதை தாண்டி அவ்வளவு பெரிய பணக்காரங்க ஏன் அந்த சேவை செய்யணும்னு யாருக்குமே க்வெஸ்சன் தோன்றது இல்ல. அதையும் தாண்டி அவங்க லியோ கிளப் அப்படின்ற மாதிரி ஒரு இளைஞர்களை ஊக்குவிச்சுட்டு இருக்கிற ஒரு சங்கத்தை அமைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த லியோ கிளப்ல தான் நானும் மெம்பர். அந்த கிளப்ல தான் எனக்கு எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க, எப்படி மைக் முன்னாடி நிக்கணும், தடுமாறாம பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அமுதன் இருக்கிறான்னா எப்படி பச்சை பாஸ் காலேஜ் இந்த எல்லா காலேஜஸும் ஹெல்ப் பண்ணிச்சோ அதே மாதிரி லியோ கிளப் இஸ் வைட்டல் ரோல் டு பிளே அமுதன் ரோல். இதை யாராலும் தவிர்க்க முடியாது. அப்படி ஒரு கான்பிடண்ட் கொடுத்தது. அதை தாண்டி சோசியல் சர்வீஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன். நான் இதுவரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுத்தது இல்லை, ஆனா அந்த லியோ கிளப் மூலமா ஒரு ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருக்கேன், ஏழை குழந்தைகளுக்கு உதவி பண்ணியிருக்கிறேன், வயசானவங்களுக்கு பொருளுதவி செஞ்சிருக்கிறேன், பிளைண்ட் ஸ்கூலுக்கு ஒரு பெரிய காம்படிஷன் நடத்தி அவங்கள என்கரேஜ் பண்ணிருக்கிறேன். இப்படி பல விஷயங்கள் பண்ணது அந்த மூமெண்ட்ஸ் தான். ஸோ அந்த மூமெண்ட்ஸை தாண்டி வெளில வர்றப்போ அதான் அதுக்கு நடுவில் என்ன நம்ம இப்படி ஒரு கூலிக்காரனா இருந்துட்டு இப்படி இவ்வளவு சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சிந்திக்க வச்சதும் அந்த மூமெண்ட் தான். ஸோ ஐ ஸ்டார்டட் மை பிசினஸ் ஓன் பிசினஸ் அண்ட் ஐ குட் டூ தட் பர்டிகுலர் பிசினஸ் அரௌண்ட் 8 months. அது ஒரு பெரிய ஃப்ளாப்னு சொல்லலாம், பட் ஐ லேர்ன் லாட் ஃப்ரம் தட் பிசினஸ். எவ்வளோ தோல்வியாச்சோ அப்போ, இப்போ 4 லட்சம்ன்றது பெரிய விஷயம் இல்லை, அப்போ ஒரு 4 லட்சம்ன்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு, அது கடனானேன். ஈவன் இப்போ வரைக்கும் என் குடும்பத்துக்கு தெரியாது. அந்த ஒரு மொமெண்ட் தான் என்னை சோ கால் ப்ரொஃபஷனல், கரண்ட்லி ஐ எம் ப்ரொஃபஷனல், ஐ ஹாவ் டு கிவ் டியூ ரெஸ்பெக்ட் ஆன் த ப்ரொஃபஷன். ஸோ ப்ரொஃபஷனுக்கு மறுபடியும் திரும்பி வந்தேன். ஃபோர்ட் பிஸ்னஸ் சர்வீஸ் சென்டர், ஃபோர்ட் இன்டர்நேஷனலில் ஒரு 3 இயர்ஸ், அப்புறம் ஃப்ளெக்ஸ்டானிக்ஸ்னு ஒரு 6 வருஷம், இப்போ ஆர்ஆர் டான்லியில் 3 வருஷம். ஸோ ஆர்ஆர் டான்லி அப்படின்றது கம்பெனியில் இப்போ ஃபினான்ஸ் மேனேஜராக இருக்கேன். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தா எனக்கே அதிர்ச்சியாகவும் இருக்குது, அதிசயமாக இருக்குது. ஒரு வில்லேஜ் ஸ்கூலில் உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியாது, நாங்கள் 3வது வகுப்பில் தான் ஏபிசிடி படித்தோம். அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் கேன் ப்ரூவ் தட் வி கேன் ஐ மீன் ஹேண்டில் யூஎஸ் கிளைண்ட்ஸ். இப்போ யூஎஸ் கிளைண்ட்ஸ் என்னோட கண்ட்ரோலில் இருக்காங்கன்னே சொல்ல முடியும், ஏன்னா ஐம் ஜஸ்ட் டாமினேட்டிங் தம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ரூல்ஸ். ஸோ தே ஆர் டிபெண்டன்ட் அண்ட் தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் மை சர்வீஸ். இன் தட் வே ஐ கேன் ப்ரௌட்லி சே ஐ ஹவ் இம்ப்ரூவ்ட் ஃப்ரம் ஸ்க்ரன்ச் ஐ மீன் ஸ்ட்ரெச் ஃப்ரம் ரூரல் டு அமெரிக்கா. ஸோ இது எல்லாராலையும் முடியும். இது கடைசி இது மெசேஜ் கொடுக்கறதுக்காகவோ இது கொடுக்கறதுக்காகவோ இல்லை, இது என்னோட மலரும் நினைவுகள், என்னோட வாழ்க்கை பாதை. இந்த வாழ்க்கை பாதையில் இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா என்னோட திருமண வாழ்க்கை. 2006 எனக்கு திருமணம் நிச்சயமாச்சு. எங்கள் அப்பா அம்மா பார்த்து வச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. இதில் ஒரு விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன், என்னென்னா நம்ம வாழ்ந்ததுக்கு அடையாளமாக நம்ம திருப்பி அப்பா அம்மாவுக்கு ஃபினான்ஷியலாக என்ன பண்ண முடியும்னு தெரியல, ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையாக நான் இதை நினச்சேன். இந்த திருமண வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை முடிவு செய்கிற உரிமையை, அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பொறுப்பை நான் அவங்க அது எனக்கு அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்குற ஒரு மரியாதையை நினச்சேன். அந்த ஒரு விஷயத்தால் தான் எங்கள் அப்பா யாரை பார்த்து வச்சிருந்தாலும், எங்கள் அம்மா யாரை பார்த்து வச்சிருந்தாலும் கல்யாணம் பண்ண முடியும் பண்ண. ஸோ தேவ் டன் தேர் ஜாப், பிரிட்டி ஜாப். ஸோ இது எல்லாரும் கொடுக்கணும்னு சொல்ல வரல. We can give respect to our parents in several ways. This is one of the way. That's it. ஸோ அதையும் வச்சு நான் மெசேஜோட முடிச்சிருக்கேன். ஸோ மெசேஜோட முடித்தாலும் என்னோட பழைய வாழ்க்கைகள் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது இந்த அமுதன் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையும் பஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ வுட் பி ஹாப்பி. தேங்க்யூ.
1: என் பேர் ஜெயபா, 1940 பிறந்தேன், 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். 5ஆம் கிளாஸ் படித்து முடிச்ச உடனே கல்லட்டி நேரு மெட்ராஸ் வந்தாச்சு. மெட்ராஸில் 10 வருஷம் இருந்தேன், 20 வருஷம் 7ஆம் மணிக்கு வந்தேன், 7ஆம் மணிக்கு போயிட்டேன். அதுக்கு பிறகு விவசாயம் பண்ணேன், இப்போ ஹெல்ப்பாக இருந்தேன். பிறகு வந்து சம்சரித்தனும், உட போடுறது, மைக்கிறது, பாத்தேட்டுறது, தண்ணி விடுறது எல்லாம் செய்தேன். அதுக்கு பிறகு 25வயசில் வத்தல் மற்ற பொருள்லாம் வாங்கி நாகர்கோயில் சங்கனாச்சேரி மற்ற ஊரில் கொண்டு போனேன். 1968 திருமணம். திருமணத்துக்கு பிறகு எங்களுடைய அம்மாவுக்கும் என்னுடைய மனைவிக்கும் பிடிக்கல. 1969 சிறு பெட்டி கடை வச்சேன், பெட்டி கடை கட்டல. அதுக்கப்புறம் பருத்தி கடை வச்சேன், அதுவும் கட்டல. அரிசி கடை வச்சேன், அதுவும் கட்டல. அதுக்கு பிறகு பருத்தி கடை, பருத்தி கடை ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு வெங்கடேஷ் ஸ்டார்டிங் கம்பெனி 1983. 60-க்கும் 72 கடையில் சம்சாரத்தில் நல்ல ஓகோன்னு இருந்தது. சம்சாரத்துக்கு கட்டினது, விவசாயி கட்டினது, அதாவது எல்லாரும் விவசாயம் பண்ணுற அளவுக்கு ஆசை இருந்தது. 72 பிறகு சம்சாரத்திலிருந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வந்துருச்சு. குறைஞ்சி இப்போ யாரும் சம்சாரம்னா ஒரே ஓட்டம் தான். என்ன எனக்கு நிலம் காடுகிற எல்லாம் இருக்குது, எல்லாம் சும்மா கிடக்கு. வாழ்க்கை முன்னேற்றம். சம்சாரியா இருக்கும்போது அப்பாவுக்கு தான், எங்க அப்பாவுக்கு முன்னேற்றம். எங்க அப்பாவுக்கு பிறகு நாங்க சம்சாரத்துல நஷ்டம், வியாபாரம் முன்னாடிதான் வந்தது. அதனால வியாபாரம் இன்னைக்குள்ள நிலைமைக்கு ஒரு 5000 இருந்தாலும் வியாபாரம் முன்னா பிழைச்சிக்கலாம் இருக்கு. இதே இதுல வந்து இந்த 5000 இருந்தா தினம் 200 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதே இதுல வந்து ஒரு 5000 சம்பாதி பண்றதுக்கு ஒரு 2 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு நிலம் வாங்கணும். அது பிறகு அதுல நமக்கு பயிர் செய்யறதுக்கு எல்லா வேலையும் பார்க்கணும். டெய்லி கூலி கொடுக்கணும். கூலி கொடுத்து முடிஞ்ச உடனே நாம விளைய போறதுல கடத்துக்கு தான் போடணும். நாம செய்யறதுல ரொக்கம் கொடுத்து வாங்கி கடத்து போடணும் இருக்கு. அதே இதுல வியாபாரம் பண்ணா வியாபாரம் கடன் வாங்கிட்டு வந்து வியாபாரத்தை வித்து நாம லாபத்தை எடுத்துட்டு அவன் அசல கொடுத்துறோம். அதுக்கு எதுக்கு வித்தியாசம் இதுதான் வித்தியாசம்.
2: துணினாலே என்ன விளம்பரம் வரும்னா சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை சில்க்ஸ், எங்க இருந்துங்க அந்த துணி வருது, யாருங்க தச்சு கொடுக்கறாங்க, அதெல்லாம் யாரும் யோசிக்கிறதே இல்லைங்க. வெறும் கடைக்கு போனோமா, ரக ரகமா பார்த்தோமா, விதவிதமா யோசிக்கிறோமா, நிறைய பிடிச்சதை பார்த்தோமா எடுத்தோமான்னு இல்லாம அது யாரு அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேலை பண்றாங்க, என்ன கஷ்டப்படுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த டாபிக் வந்து ஒரு டெய்லரின் வாழ்க்கை, அவர் என்ன சொல்றாருன்னு கேக்கலாம் வாங்க.
3: என்ன தொழில் பண்றீங்க?
4: டெய்லர் கடை வச்சிருக்கோம் அம்பேரியில.
3: எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க?
4: ஒரு 28 வருஷமா வச்சிருக்கோம்.
3: எதனால இதுக்குதான் நம்மளோட லைஃப் இப்படிதான் சூஸ் பண்ணீங்க நீங்க, எந்த இது காரணத்தினால?
4: எங்க ஊர் வந்து தஞ்சாவூர். நாங்க சும்மா ஸ்கூலுக்கு எல்லாம் போக மாட்டேன், ஸ்கூல் எல்லாம் இல்ல. அப்படியே சும்மா சுத்திட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, ஒரு பையன் எடுத்து வந்து ஒரு கடை டெய்லர் கடல பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டான். அங்க பட்டன் கட்டி இருந்தா அப்படியே சும்மா அப்படியே கத்துக்கிட்டதுதான் இது. அதே ஊர்ல இதாயிச்சு, அவ்வளவுதான். ஒரு கை தொழில் கத்துக்கினா ஒரு கவலை இல்லன்னு சொல்றாங்க தெரியுமா, அதனால அது அப்படியே வந்துட்டேன்.
2: சரி, அப்புறம் இப்போ நீங்க உங்க வீடு இதெல்லாம் எப்படி பாத்துட்டு இருக்கீங்க? மேனேஜ் பண்ண கரெக்டா டைம் எல்லாம் இருக்கா உங்களுக்கு?
4: மேனேஜ் பண்ண டைம் கிடையாது, ஆனா வீடு அவங்க ஒய்ஃப் பாத்துப்பாங்க, அவ்வளவுதான். நான் அவங்களுக்கு அவ்வளவுதான். சில பேர் சொல்லுவாங்க சரியில்லை அப்படின்னு, அதை திருத்தி பண்ணி தான் அனுப்பணும். சில பேர் திட்டம் போவாங்க, அதெல்லாம் என்ன பண்றதுக்கு? அதெல்லாம்
3: திட்டம் போதுல உங்களுக்கு வந்து என்ன, ஏன் இப்படி நம்ம இதுல வந்தோம் அந்த மாதிரி தான் எனக்கா தோணிட்டு இருக்கா?
4: அப்படின்லாம் எதுவும் தோணுனது இல்ல.
3: இப்போ உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்களா?
4: நிறைய பேர் இருக்காங்க.
3: அவங்களுக்குலாம் சொன்னபடியே கரெக்டா செஞ்சு கொடுத்துறீங்களா?
4: கேக்குறப்ப கேக்குற டைம்ல கொடுக்கணும், அது அப்பதான் அவங்க ரெகுலரா வந்துட்டு இருப்பாங்க. கரெக்டா கொடுக்கணும் அவங்களுக்கு.
2: தீபாவளி டைம், பொங்கல் டைம்லாம் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், ஏன்னா அப்பதான் பண்டிகை ஸ்பெஷல், எல்லாரும் வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போலாம் நீங்க எப்படி எல்லாருக்கும் நீங்க கரெக்டா கொடுத்தாகணும், அப்ப என்ன செய்வீங்க?
4: எரிச்சலா இருக்கும், ஏன்டா இந்த தீபாவளி பொங்கல்லாம் வருதுன்ட்டு யோசிப்போம் அப்பதான்.
2: அப்போ நீங்க செலிப்ரேட் பண்ண முடியாது, உங்களுக்கு அவ்வளவு டைமே இருக்காதுல்ல?
4: வீட்டுலதான், கடையில தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கடையில தான். எல்லாருக்கும் கேட்குற டைம் கொடுக்கணும், அதில் சில இது மிஸ் ஆகும், அவங்களும் வந்து கேட்பாங்க, அந்த டைமுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக கொடுக்கணும். தீபாவளி அன்னைக்கு கூட நைட்டு கூட செஞ்சு கொடுக்குறதுக்கும் இருக்கு.
3: நைட்டு ஃபுல்லாக வேலை செய்யற நேரமும் இருக்கு.
4: ஆ, இருக்கு.
2: சண்டே கூட கடை ஃபுல்லாக வச்சிருக்கீங்களா?
4: ஆ, கடை ஃபுல்லாக இருக்கு.
3: வீட்டுல
2: விசேஷத்துக்கெல்லாம் கலந்துக்குவீங்களா கலந்துக்க மாட்டீங்களா?
4: கண்டிப்பா போவோம், ஆனா என்ன முன் மனசோட அங்க போயிட்டு இருக்க முடியாது. யார் யாருக்கு என்ன என்ன பண்ணும், என்ன எப்ப எந்த டேட்டுக்கு அவங்களுக்கு எல்லாம் தரணுமேன்ட்டு அந்த ஒரு ஞாபகம் தான் இருக்கும்.
3: ஃபுல் மனசோட
4: இருக்காது, ஏன்னா இந்த டைமுக்கு நம்ம தரோம்னு சொல்லியிருக்கோம் அவங்க கிட்ட. ஏன்னா அந்த டைம்ல கொடுத்தாதான் அவங்க திருப்பி வருவாங்க, இல்லன்ட்டா அவங்களும் டிலே பண்ணோம்னா அவங்க ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க.
2: நீங்க வந்து எந்த இது நம்ம ஸ்பெஷலா தைச்சிருக்கீங்க, ஜென்ஸுக்கா இல்ல லேடிஸ்க்கா? லேடிஸ்க்கு என்ன ஸ்பெஷலா தைக்கிறீங்க, ஜென்ஸ்க்கு என்ன ஸ்பெஷலா தைக்கிறீங்க?
4: லேடிஸ் எங்களுக்கு இருக்குதான், அவங்க தான் எங்ககிட்ட கஸ்டமர் கரெக்டா தைச்சு கொடுக்குறோம், நாங்களும் அதனால வருவாங்க. நல்லா பண்றதுன்னா ப்ளவுஸ் எல்லாம் நான் பர்ஃபெக்டா பண்ணுவோம், கான்பிடண்டா நாங்க பண்ணுவோம், அது நம்பிக்கையோட எனக்கு இருக்கு.
2: சுடிதாஸ் கூட தைச்சு கொடுக்குறீங்களா?
4: சுடிதாரும் தைச்சு கொடுத்துருக்கோம்.
5: என்ன இல்ல, இவ்வளவு நேரம் நீங்க மனசாட்சி பேசுற நிகழ்ச்சியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட வாழ்க்கை சுவாரஸ்யம் சூப்பரா சொன்னார்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவருக்குதான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். நீங்களும் இது மாதிரி உங்களோட விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நாளைக்கு இதே நேரத்துல இதே நிகழ்ச்சி மனசாட்சி பேசுற நிகழ்ச்சியில பாக்கலாம்.
6: இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
7: Hi, this is Vincent Asogan. You're listening to MOP Community Radio 107.8 FM. Keep dreaming. Dreams are the ones which keep us alive. Happy to be here.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ்ன்னு படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணும்ட்டு வீணா வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசா பண்ணி லைஃப்ல கண்டிப்பா சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்ட.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டிட்டேன், என்ன மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்க.

0: கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லாம் முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கனாக்க உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

0: மச்சான், என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா. கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமோ அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத், ஏதாவது வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு? எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: உன் தங்கச்சி மேல சேகர் ஆசீர்வதிடாடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலையா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கொடுத்து வளரும் வாழையை போல, கொடுக்க கொடுக்க சுரக்கும் ரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues that are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots. And people are today inge irukkirathu tamil culture தமிழ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், என்ன தமிழ் லாங்குவேஜ்ல என்ன லிட்ரேச்சர் இருக்கு அதெல்லாம் படிங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதோட தமிழ்ல இருக்கிற நிறைய திருக்குறள் போன்ற நூல்களை படித்து அதிலிருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது, நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டோட பண்பு கலாச்சாரத்தை யூ ஆல் ஹாவ் டு லேர்ன் அண்ட் கேரி இட் ஃபார்வர்ட் அண்ட் கீப் இட்.
1: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய என்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

கதை கதை கதை, எங்க பார்த்தாலும் கதை. நம்ம பாக்குற ஒவ்வொரு விஷயத்திலயும் கதை இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையிலயும் கதை இருக்கு. ஆனா சில கதைகள் தான் நன்னறிகளோட இருக்கு. அப்படிப்பட்ட நன்னறி கதைகளை தான் நாம இன்னைக்கு கேட்க போறோம். வாங்களேன், நாம கதை கேட்க போலாம். குழந்தைகளா, இன்னைக்கு நான் உங்களுக்கு கதை சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க எல்லாருமே குளத்தை பாத்திருக்கீங்க இல்லையா? நீங்க கிராமத்துக்கு போயிருந்தாலோ இல்லது கோயிலுக்கு போயிருந்தாலோ நீங்க கண்டிப்பா குளத்தை பாத்திருப்பீங்க.

பறவைகளுக்கு கொடுத்து அதோட வாழ்க்கை வளத்தை பாத்துக்குச்சு. அதே மாதிரி பறவைகளுக்கு தங்கிட்ட இருக்கிற மீன் நண்டு போன்ற உணவு கொடுத்து அதோட வாழ்வாதாரத்துக்கு வழி செஞ்சது. ஆக மொத்தம் அந்த குளம் மூஞ்செடிக்கும் பறவைக்கும் ஒரு தாயை போல இருந்தது. அந்த குளத்துல இருக்கிற பூவும் அந்த குளத்துல இருக்கிற பூஞ்செடியும் நீர் பறவைகளும் அந்த குளமும் ஒரே குடும்பம் போல வாழ்ந்து வந்தாங்க. அந்த சமயத்துலதான் குளத்திற்கு ஒரு கெட்ட காலம் வந்தது. அது என்னன்னு பாக்குறீங்களா? குளத்துக்கு என்னங்க கெட்ட காலம் வரும்? மழை பெய்யாது, அதுதான் கெட்ட காலம். ஒரு வாட்டி அந்த ஊர்ல மழையே பெய்யல, அதனால அந்த குளம் வறண்டு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குறையறது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டேஜ்ல மண் தர மாதிரி அந்த குளமே மாறிடுச்சு. இத பார்த்த பறவைங்க எல்லாருமே, இனிமேல் இந்த குளத்தால நமக்கு பிரயோஜனமே இல்ல, நம்ம வேற குளத்தை தேடி போய்க்கலான்னு அத்தனையும் ஜிட்டா பறந்து போயிடுச்சுங்க. பாவம் பூச்செடிகள் என்ன பண்ணும், ஒரு மீட்டிங் போட்டாங்க எல்லா பூச்செடிகளும் சேர்ந்து. அதுல ஒரு வயசான பூச்செடி தான் தலைமை தாங்கிச்சு. மத்த சின்ன சின்ன பூச்செடிகள்லாம் அந்த வயசான பூச்செடிகள் கிட்ட தன்னோட குறைய சொல்ல ஆரம்பிச்சது. இந்த பாருங்க தலைவரே, நம்ம கிட்ட தண்ணி இல்ல, தண்ணி இல்லாம நம்மளால வாழ முடியாது. நம்ம என்ன நாரைகளா பறந்து போறதுக்கு, நாரைகள் மாதிரி நமக்கு ரெக்கம் தான், நம்ம பறந்து போயிருக்கலாம். நம்மளால இப்ப பறந்து கூட போக முடியாது, நம்ம இங்கேயே கடந்து சாக வேண்டிதான் அப்படின்னு ஒவ்வொன்னு அழ ஆரம்பிச்சது. அதுக்கு அந்த வயசான பூச்செடி சொல்லுச்சு, உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது, ஒரு விஷயத்த நீங்க நினைச்சு பாக்கணும். அது என்னன்னா, நிறைய தண்ணி இருக்கும் போது இந்த குளம் நமக்கு ஒரு தாய் மாதிரி இருந்தது. அதுக்குன்னு தண்ணி இல்லைன்னு உடனே அந்த நாரைகள் மாதிரி நன்றி இல்லாம நீங்க விட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அது ரொம்ப ரொம்ப தப்பு. இங்கே இருந்து நம்ம இறந்து போனாலும் பரவாயில்ல, இந்த குளத்தை விட்டு நம்ம போக கூடாது அப்படின்னு வயசான அந்த பூஞ்செடி சொல்லுச்சு. இத கேட்ட மற்ற எல்லா பூஞ்செடிகளும், ஆமா ஆமா தலைவரே, நாங்க சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க இறந்து போனாலும் பரவாயில்ல, இந்த குளத்தை விட்டு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இத வானத்திலிருந்து வர்ண பகவான் பாத்துட்டு இருந்தாரு. வர்ண பகவான் யாருன்னு தெரியும்ல, அவர்தான் நமக்கு மழைய தரவரு. அவர் இந்த சிச்சுவேஷனை பார்த்துட்டு மனம் குளிர்ந்து போய் ஜோன்னு மழை பொழிஞ்சாரு. நீங்களும் மழையில நினைஞ்சிருக்கீங்களா? ஜோன்னு பெய்யுமே மழை, சில்லுன்னு இருக்குமே, அதெல்லாம் அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு ஆட்டம் போட்டிருக்கீங்கல்ல. அதே மாதிரிதான் இந்த பூச்செடியும் குளமும் ஜோன்னு பெய்யற மழையில சந்தோஷமா நினைஞ்சது. அந்த குளமும் நிறைஞ்சது. மறுபடியும் நாரைகளும் அந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய தவற உணர்ந்து குளத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. குழந்தைங்களா, இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நமக்கு ஒருத்தர் உதவி செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த உதவி செஞ்சவரு கஷ்டத்துல கூட இருக்கலாம், ஆனா கஷ்டத்துல இருக்கிற சமயத்துல அவர் நம்ம விட்டு போயிடக்கூடாது. அட்லீஸ்ட் நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, கூட இருந்து ஆறுதல் சொல்லுங்க, அதுதான் நல்லது. சரிங்களா? வேற ஒரு நாள் வேற ஒரு கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்ன நேயர்களே, கதையெல்லாம் ஜாலியா கேட்டீங்களா? உங்களுக்கு கதை பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். சரி, வேற ஒரு நாள் வேற ஒரு கதையோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று,

0: வேதா மற்றும் வியூலா அவங்களோட பீட்டி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பீட்டி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா
1: எப்படின்னா? சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
0: ஏ ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி,
1: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
0: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும், இல்ல வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல்ல, ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு? டாக்டர், நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
1: நேற்று என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனத இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர். நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: போறீங்களா? ரத்தம் வரல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
2: மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய், கொஞ்சம் எல்லா கௌதம் எனக்கு அர்ஜென்டா பாத்ரூமா, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூடாது. சரியா? அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும்.
5: இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்தான்.

0: வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங்க குடிங்க சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பதான் வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? தூக்கி போயிடலாம். அப்படா எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், என்ன எடுத்துட்டு போறேன்னு.
0: போதும் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தி ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்ட் வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைசி வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8.
1: சோ இந்த சாங் வந்து டு ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ் இன் சென்னை அண்ட் இன் தமிழ்நாடு. ஐ டெடிகேட் திஸ் டு எவ்ரி ஒன்.

0: a chapter ending, but the story's only just begun.
1: சித்தம் புலவருக்கும் ஜன்புலிங்கநாதருக்கும் ஜெகஜோதி அம்மனுக்குங்கிறது திருவாரூர். ரெண்டாவது வந்து காளாத்திரிநாதருக்கும் ஞானாம்பாள் அம்மனுக்குங்கிறது காற்று வாயுக்கு. மூணாவது ஆரூர் தியாகருக்கும் கமலாம்பாள் அம்மனுக்குங்கிறது பூமி. நாலாவது வந்து அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் தீபம்
2: நெருப்பு.
1: ஆறாரும் பொன்னாலே தில்லை அம்பலரும் பொன்னாலே ரதத்தின் ஏலி வரும் நடராசர் பொன்னாலே தேரின் மேலும் தில்லை சிதம்பரனால ஆகாயத்துக்கு. இது அஞ்சும் மத்த சுவாமியோடைய சேர்த்து இதுல சொல்லியிருக்கு.
3: நம்ம உலகமே ஏங்க, நம்ம உடல் கூட ஐந்து பூதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஆயுர்வேதமும் சொல்லுது, சித்த வைத்தியமும் சொல்லுது. ஐந்து பூதம்னா என்ன? ஒன்னும் இல்லைங்க, நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு. இந்த அஞ்சும் சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு மனிதனோட உடல். உடல் மட்டும் இல்ல, இந்த அண்ட சராசரமுமே. இத சயின்ஸ் இன்னைக்கு நிரூபிச்சிருக்கு. ஆனா அந்த காலத்திலேயே தமிழர்கள் இத ரொம்ப அழகா நிரூபிச்சு அதுக்கேத்த மாதிரி ஐந்து ஸ்தலங்களை உருவாக்கி மக்களுக்கு சொல்லிட்டு வராங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்க, நிலம் அது வந்து திருவாரூர்ல இருக்கிற ஒரு கோவில, அங்க இருக்கிற சிவன் வந்து ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. நிலம் இருக்கு. அடுத்தது நெருப்பு வேணும் இல்லைங்களா? நெருப்பு இல்லாம எதுவுமே வாழ்க்கையில முழுமை அடையிறது கிடையாது. ஏங்க, நம்ம வயித்திலே நீங்க பாத்தீங்கன்னாக்க நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம வந்து சாப்பிடலன்னா நம்மள அந்த நெருப்பே நம்ம வயிற்ற வந்து புண்ணாக்கிடுது, அல்சர் வந்துடுது அப்படின்னு இன்னைக்கு டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த காலத்திலேயே நம்மளுடைய சித்த மருத்துவம் இததான் சொல்லியிருக்கு. சோ உலகத்துல நிலம் இருக்கிற மாதிரி கண்டிப்பா நெருப்பு இருக்கணும். சோ நெருப்புக்கு சும்மா நெருப்பு நெருப்புன்னு சொன்னா மக்களுக்கு புரியுமா? அதுக்கு ஒரு ஸ்தலத்தை உருவாக்கி அங்க இருக்கிற சிவலிங்கம் நெருப்பு வடிவிலானவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ ரெண்டாவது பஞ்சபூதத்துல ரெண்டாவது ஸ்தலமா நெருப்பு சொல்றோம். அந்த நெருப்பு எந்த ஊர்ல இருக்கு? திருவண்ணாமலை. அங்க இருக்கிற அருணாச்சலேஸ்வரரை நம்ம நெருப்பு வடிவமா நம்ம பாக்குறோம். இப்படி சொல்லி மக்களுக்கு நெருப்போடைய முக்கியத்துவத்தை உணர்த்துறாங்க நம்ம பெரியவங்க. இத எவ்வளவு அழகா அந்த தாலாட்டிலேயே அவங்க கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்க நெருப்பு இருக்கு. நெருப்பு அணைக்கிறதுக்கு நீர் வேண்டாமாங்க. நீர் இல்லைன்னா நம்ம பயிர், செடி, கொடி, மனிதர்கள் எல்லாமே எப்படி தவிச்சு போயிடுவோம்? நமக்கு வந்து மழைய வந்து தெய்வமா கொண்டாடுறோம். ஏன்? இன்னைக்கு மழைதான் நமக்கு வந்து நிறைய நீர் கொடுக்குது. உணவு கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிற ஒரு விஷயம் நீர். அந்த நீரை தர்ற ஆறுகளை நம்ம இன்னமும் தெய்வமா தான் நம்ம தமிழ்நாட்டுல கொண்டாடிட்டு இருக்கோம். காவிரி, வைகை அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு ஆற்றையும் கூட நம்ம தெய்வமா தான் கொண்டாடுறோம். சோ நீர் நிலைகளை அவ்வளவு புனிதமா கருதுறது தமிழ்நாடு. இந்த நீர்நிலைய ஒரு கோவிலா நம்ம உருவாக்கியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அந்த நீர் ஸ்தலம் எங்க இருக்கு? திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற திருவானைக்கால் அப்படிங்கிற ஊர்ல ஜம்புகிரேஸ்வரர் அப்படிங்கிற கோயில தான் நீருக்கான ஸ்தலமா சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னாக்க சிவலிங்கம் பூமிக்கு அடியில, அதாவது கீழே ஒரு தண்ணி கடியில தான் எப்ப பாரு அந்த சிவலிங்கம் இருந்துகிட்டே இருப்பாரு. சோ நிலம் சொல்லியாச்சு, நெருப்பு சொல்லியாச்சு, அதாவது அக்னி சொல்லியாச்சு, அடுத்தது வந்து நீரும் சொல்லியாச்சு, அடுத்தது ஆகாயம். ஆகாயம் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்பேஸ் சொல்றோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து வானத்துல வந்து நம்ம நிறைய சேட்டலைட்டை விட்டுட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்திலேயே வானத்துடைய முக்கியத்துவம், அதாவது ஆகாயத்தோட முக்கியத்துவமா ஒரு ஸ்தலம் இருக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது எது தெரியுமா? அதுதான் சிதம்பரத்துல இருக்கிற நம்மளுடைய நடராஜர் கோவில். அங்க பாத்தீங்கன்னாக்க அங்க மண்டபம்க்கு மேல கோபுரமே இருக்காதுங்க. அங்க வந்து ஒரு திறந்த வெளிதான் இருக்கும். திறந்த வெளிக்கு கீழே தான் அந்த கடவுள் இருப்பாரு. சோ மொட்டை மண்டபத்துக்குள்ள நேரடியா வானத்தை பார்த்து இருக்கிற அந்த கோவில் தான் நடராஜருடைய கோயில். அதுதான் வந்து வானத்தை குறிக்குது. சோ எவ்வளவு அழகா நம்மளுடைய முன்னோர்கள் சயின்ஸ மக்களுக்கு எளித புரிய வச்சிருக்காங்க. அடுத்த நிலை பாத்தீங்க அப்படின்னாக்க காற்று. விண்ட் எனர்ஜின்னு சொல்றோம். இன்னைக்கு விண்ட் இல்லைன்னா இந்த காத்து மூலமா தான் இன்னைக்கு நிறைய வந்து நம்ம வந்து நிறைய புது புது விஷயங்களை உருவாக்க முடியும். ஏன் காத்துல இருந்து நம்ம வந்து மின்சாரமே தயாரிக்கிறோம். சோ காற்றோட முக்கியத்துவத்தை ஐந்தாவது பஞ்சபூதமா நம்ம முன்னோர்கள் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு தமிழர்கள் ஒரு கோவிலையும் உருவாக்கி இருக்காங்க. அந்த கோவில் தான் ஆந்திரால இருக்கிற காளஹஸ்தி. அங்க இருக்கிற காளஹஸ்தீஸ்வரர் பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து ஒரு வாயு வடிவமாக, அதாவது காற்று வடிவமாக நம்ம கொண்டாடப்படுறோம்.
1: சுவாமி சன்னதியில தீபா அந்த காற்று பட்டு ஆடிக்கினே இருக்கும்.
3: ஓ பாத்தீங்களா,
1: விளக்கு தீபம் ஆடிக்கினே இருக்கும். கோயிலுக்குள்ள போகும்,
3: கோயிலுக்குள்ள போகுது. அப்போ அதாவது காற்று வந்து எவ்வளவு வாழ்க்கைக்கு முக்கியம். இப்ப சித்தர் பாட்டுல கூட இருக்கு, காத்தடிச்ச பையடா அப்படின்னு நம்ம உடம்பையே நம்ம சொல்றோம். காத்து போச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம உடல் வந்து எங்கதுமே நின்னு போயிடுது. அப்படிப்பட்ட காற்று ஒரு கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற அந்த விளக்கு ஆடிக்கிட்டே இருக்கு. அப்ப பாருங்க, எவ்வளவு சயின்ஸ் எவ்வளவு வந்து சொல்லியிருந்தாலும் அதை எவ்வளவு அழகா விளக்கமா சொல்லியிருக்காங்க. காத்து நம்ம உடம்புக்குள்ள போய் நம்ம உயிரை ஆட்டி வச்சுக்கிட்டே இருக்கு. காத்து நின்னுடுச்சுன்னா அந்த விளக்கு அணைஞ்சிரும். சோ இதை எவ்வளவு சயின்டிபிக்கா எவ்வளவு அழகா தத்துவமா நம்ம தமிழர்கள் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த தத்துவத்தை புரிஞ்சுகிட்ட மூத்த தலைமுறையினர் அதை அடுத்த தலைமுறையினருக்கும் சொல்லணும் இல்லைங்களா. அததான் இந்த தாலாட்டு பாட்டு ரொம்ப அழகாவே சொல்லுது. தாலாட்டு அப்படின்னா அம்மா குழந்தைய கொஞ்சிறப்போ வீரத்தை மட்டும் இல்லைங்க, சயின்ஸையும் ஊட்டி ஊட்டி சொல்ற இந்த கிராமிய தாலாட்டு கேக்கலாமா? இத சயின்ஸ் தாலாட்டுன்னு கூட நாங்க சொல்லுவோம்.
2: You're listening to MOP Community Radio 107.8.
4: Catty used tanning beds because having a tan made her feel thin and pretty. During an animal skin exam, Catty's dermatologist found two melanomas. Although both the melanomas were caught in the early stages, the surgery to remove them was long and painful, as was the recovery. Prevention is better than cure. Early detection can help you overcome cancer before it's too late. Cancer Care can help you. Call the helpline number 9876-543210.
5: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான். என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but nine long lives. That's right. I can give life to nine other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to nine other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: MOP சமுதாய வானொலி 107.8.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.

0: மதுரகானங்கள்.
1: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.